எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: பொதுவா ஒரு நாள்ல ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Shri Thangam.

0: That was Ganesha Pancharatnam. Hope you enjoyed it.
1: You are listening to MOP Community Radio 107.8. Our radio,
0: our community,
1: our pride. Welcome back, listeners. You're listening to MOP Community Radio 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமேதான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம். அடுத்து வர திருக்குறளை கேளுங்க.

வணக்கம். இன்று நீத்தார் பெருமை மூன்றாவது அதிகாரத்தில் மூன்றாவது குறளை பார்ப்போம். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இந்த நீத்தார் என்பவர்கள் யார் என்று இப்போது வள்ளுவர் நமக்கு புரிய வைக்கின்றார். இருமை, இந்த உலகத்துக்கு ரெண்டு சிறப்பு இருக்கு. ஒன்று, பிறப்பு நடந்து கொண்டே இருக்கின்றது. இன்னொரு பக்கம், இறப்பும் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படி பிறந்தவர்கள் எல்லாம் இறக்கின்றார்கள், இறந்தவர்கள் எல்லாம் மீண்டும் பிறக்கின்றார்கள் என்று நாம நம்புகிறோம். அப்ப இந்த பிறப்பு இறப்பு இரண்டும் இடைவிடாது, ஓய்வே இல்லாம, ஒரு நாள் கூட அதற்கு ஒரு ரெஸ்ட் கிடையாது, லீவு கிடையாது, ஸ்ட்ரைக் கிடையாது, அது நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி தடையில்லாமல் நடக்கக்கூடிய அந்த பிறப்பு இறப்பு, அதை பார்க்கும் போது நமக்கு ஒரு உண்மை புரிய வேண்டும். என்ன என்று சொன்னா, ஒரு இறப்பை பார்க்கும் போது நம்ம தெரிந்து கொள்கின்றோம், இது ஒரு நாள் நமக்கும் வரும். நாம எல்லாருமே ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம். எல்லாருமே வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கோம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்வதில்லை. பல நேரங்கள்ல நாம நினைக்கிறோம், இது அந்த வீட்டுக்கு மட்டும்தான், இல்ல அவங்களுக்கு மட்டும்தான், இது எனக்கு வராது என்று நாம நினைக்கின்றோம். அதனாலதான் மனிதன் வந்து தவறு செய்கின்றான். இந்த உலகத்துல வந்தவங்க எல்லாமே ஒரு நாள் நிச்சயமா திரும்பி போகணும். அதுதான் கண்ணதாசன் கூட ரொம்ப அழகா சொல்கின்றார், வந்தவர் எல்லாம் இந்த மண்ணிலே தங்கிவிட்டால் இந்த மண்ணில இடமே இருக்காது, போகின்ற உயிரை பிடித்து வைக்க முடியாது, எந்த கோர்ட்டுக்கும் போனாலும் அந்த கேஸ் ஜெயிக்காது என்று சொல்கின்றார். அப்ப அவ்வளவு அழகா அவர் சொன்ன அந்த உரிமை, அந்த பொருள் நாம பல நேரங்கள்ல மறந்துடுறோம். ஏன்னா மனிதன் எப்பவுமே எப்படின்னா, அவனுக்கு என்ன தேவையோ என்ன விருப்பமோ அதை மட்டும்தான் நம்ம நினைவில் வைத்துக் கொள்கின்றோம். மற்றதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப எளிதா ஈஸியா மறந்துடுறோம். ஆனா இந்த துறவிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் பார்க்கிறாங்க, உலகை பார்க்கும் போது பிறப்பு இறப்பு ரெண்டுமே நடக்குது, இருமை இரண்டுமே இருக்கின்றது. இருமை வகை தெரிந்து பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டுடைய தன்மையும் பார்க்கின்றார்கள். அப்ப எல்லா மதமுமே என்ன சொல்கிறது, பிறப்பு அறுக்க வேண்டும் என்று சொல்கின்றது. இந்த பிறப்பு அறுக்க வேண்டும், இல்ல பிறப்புல இருந்து நாம விடுதலை பெற வேண்டும், மீண்டும் பிறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு நாம எந்த மாதிரி ஒழுக்கத்தை, எந்த மாதிரி அறத்தை பின்பற்ற வேண்டும் என்று பார்க்கணும். நான் உங்ககிட்ட முன்னாலேயே சொன்னேன், நம்முடைய வாழ்க்கைங்கிற இதுல நம்ம செய்கின்ற பாவ புண்ணியங்கள் நம்முடைய பேங்க் அக்கௌண்ட் மாதிரி நம்ம பேர்ல வரவும் செலவும் வைக்கப்படுகின்றது. அப்ப நம்ம பாவம் பண்றதும் நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது, நம்ம பண்ற புண்ணியமும் நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிறது. முடிவுல பார்க்கும் போது எது அதிகமாக இருக்கிறதோ அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்கின்றோம். அதனாலதான் நான் உங்ககிட்ட சொன்னேன், சில சமயம் நம்ம சொல்றோம், இந்த பிறவியில நிறைய தீமை செய்கின்றான், ஆனா அவன் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கின்றான், நான் ஒரு தப்புமே பண்ணல, நான் ரொம்ப ஒழுக்கமா இருக்கேன், ஆனா எனக்கு மட்டும் கடவுள் இப்படிலாம் சோதனைக்கு மேல் சோதனை செய்கிறாரு என்று கேட்கும் போது, அது போன ஜென்மத்தினுடைய பாக்கி, எச்சம், அதனுடைய மிச்சம் என்று நம்ம சொல்லுகின்றோம். அப்ப அதைத்தான் இங்க சொல்லுகின்றார். இந்த பிறப்பு இறப்பு இரண்டையும் பார்க்கக்கூடிய சரியான அறிவு உடையவர்கள், ஏனென்று சொன்னா நாம வந்து உலக விஷயங்கள்ல அதிகமா மனதை பறிகொடுத்து விடுகின்றோம். போட்டி, பொறாமை, பதவி ஆசை, அடுத்தவங்களை வீத்துட்டு நமக்கு அது வரணும், நமக்கு வந்து இந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கணும், நகை வாங்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், ஊர் சுத்தி பார்க்கணும், புது புது ஆடைகள் வாங்கணும், இந்த மாதிரிலாம் நமக்கு சபலங்கள் நிறைய இருக்கு. ஆனா நீத்தார் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதிரி சராசரி மனித வாழ்க்கையை விட்டு நீங்கியவர்கள். அப்ப அவங்க பாக்குறாங்க, இந்த பிறவி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம என்ன செய்யணும் என்று அவர்கள் யோசித்து பார்க்கிறார்கள். அப்படி அந்த பிறப்பு இறப்பு இருமை வகை தெரிந்து அந்த இரண்டையும் ஆராய்ந்து பார்த்து தெளிந்து அதுலேருந்து அவங்களுக்கு என்ன தெளிவு வருகிறது என்று சொன்னால், நாம வந்து எந்த நிலையிலும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, எந்த நிலையிலும் நாம தர்மத்தை விட்டு, ஒழுக்கத்தை விட்டு, அற வாழ்க்கையை விட்டு நீங்க கூடாது, எது சரியோ அதை மட்டும்தான் செய்ய வேண்டும், தவறை என்ன சொன்னாலும் செய்யக்கூடாது, என்ன கிடைத்தாலும் செய்யக்கூடாது, எந்த வீக்னஸும் நமக்கு இருக்கக்கூடாது என்று இங்கே சொல்லுகின்றார். அப்ப உண்மையான நீத்தார் யார் என்று சொன்னால், இந்த உலகத்துல பிறப்பு இறப்பு இரண்டும் இருக்கிறது, அந்த இறப்புக்கு பின்பு மீண்டும் பிறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழி
நல்ல ஒழுக்கமான சரியான வழியில பாதையில செல்வதுதான். அதனால சாதாரண மனிதனாக இந்த உலகத்துடைய விருப்பு வெறுப்புகளுக்கு நாம அடிமையாக கூடாது என்று இங்க தெளிவாக வள்ளுவர் சொல்லுகின்றார். நன்றி. அடுத்த குரலை நாளை.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட வொர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, வொர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but nine long lives. That's right. I can give life to nine other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to nine other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
3: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக MOP சமுதாய வானொலி வழங்கும் நன்னெறி நிகழ்ச்சி, வாங்க கேட்கலாம்.
4: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.
5: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி வானொலி நிலையம் 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. நான் ஜோசப் ராஜ், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், சமூக ஆய்வாளர் பேசுகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அந்த நாளில் பயன்படக்கூடிய விஷயங்களை ஒருங்கிணைத்து சுவைபட இந்த நிகழ்வில் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். முடியும் என்பதை நினைப்போம். நமது இன்றைய இலக்கு முடியும் என்பதே. இந்த நாள் நம்பிக்கையுடன் வாழ முடியும் என்பவர்களுக்காகவே கொடுக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் நான் புதிதாய் பிறக்கிறேன் என்று இந்த நாளையும் இனிவரும் நாட்களையும் பயன்படுத்துபவர்களுக்கே வெற்றிகள் காத்திருக்கின்றன. நமது தனிப்பட்ட கடமைகள், தொழில் சார்ந்த கடமைகள், குடும்பம் மற்றும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளிலும் நம்மால் தெளிவாகவும் உறுதியுடனும் செயல்பட முடியும் என்று நம்புவோம். இன்று நாம் சந்திக்கும் மனிதர்கள், சூழல்கள், பிரச்சனைகளை எல்லாம் முடியும் என்ற மந்திர சொல் மூலம் ஈர்ப்போம், வெல்வோம். முடியும் என்பது வெறும் சொல்லல்ல, அது ஊற்றாய் சுரக்கும் நம்பிக்கை, ஆராய் ஓடும் தடைபடாத சக்தி, அலையாய் ஆர்ப்பரிக்கும் உறுதி. இந்த நான்கெழுத்து மந்திரத்தை புரிந்து கொண்டவர்கள் ஜெயிக்கிறார்கள், புரியாதவர்கள் தேங்கிய குட்டை போல் அப்படியே நின்று விடுகிறார்கள். இதோ சில நிமிடத்தில் வருகிறேன், சில மணிகளில் முடிக்கிறேன், இன்றைக்குள் இதற்கொரு முடிவு கட்டுவேன் என்ற உத்வேகத்துடன் செயல்பட்டால் இந்த நாள் சிறக்காதா? வெற்றி கிடைக்காதா? இன்று முதல் நமக்கு பிடித்த முக்கியமான வார்த்தைகளில் முடியும் என்பது முதலிடம் பெறட்டும். முடியும் என்ற சாவியை கொண்டுதான் முடியாது என்ற பூட்டை திறக்க முடியும் என்பதை உணர்வோம். முடியும் என்று முழுமூச்சுடன் செயல்பட்டால்தான் நாளைய வெற்றிகள் நம்மை நெருங்கி வரும். நாளை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அன்புடன் ஜோசப் ராஜ். வணக்கம்.
4: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
6: நமது சமுதாயம்
7: நமது வானொலி
6: நமது பெருமை.

0: உங்க தெருவுல அடிபட்ட மிருகங்கள் பாத்திருக்கீங்களா? நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. Produced and brought to you by MOP சமுதாய வானொலி 107.8.
1: நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி வாட் ஐம் சேயிங் இஸ் நம்ம இப்ப வி ஆர் டோட்டலி இன் லவ் வித் அவர் ஹவுஸ், இன் லவ் வித் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். சோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். சோ இஃப் வி கேன் பிரிங் தி சேம் திங் அவுட் சைட் தி ஹவுஸ், வீல் டெஃபினெட்லி கீப் தி என்வாயர்மென்ட் கிளீன், வீல் டெஃபினெட்லி வோன்ட் டு திங்ஸ் தட் வில் ஸ்பாயில் தி என்வாயர்மென்ட். சோ இது வந்து மனசுல வச்சு, இஃப் யூ ஜஸ்ட் கோ அவுட், இட்ஸ் வெரி சிம்பிள். அந்த ஒரு லவ் வச்சுனா வீல் டெஃபினெட்லி யூனோ நாட் ஸ்பாயில் தி. வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போகு சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலு கோடு போட்டு ஆட வச்சான். நீங்க கேட்டுக்கொண்டு இருக்குது MOPN சமுதாய வானொலி 107.8.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மனிதர்கள் பலவிதம், அவங்களோட சிந்தனையும் வெவ்வேறு விதம். இந்த மாதிரி பலவிதமான மக்களை போய் சந்திக்கிற ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் மனிதர்கள் பலவிதம். இத உங்களுக்காக வழங்குறது MOP சமுதாய வானொலி 107.8.
3: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்புள் பை தி பீப்புள் அண்ட் டு தி பீப்புள். இட்ஸ் MOP 107.8. இட்ஸ் என்ரிச்சிங்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8 FM. சுத்தம் சோறு போடும் என்பது பழமொழி என்றுதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சுத்தம் சோறு போட்டுக் கொண்டிருப்பதை துப்புரவு தொழிலாளர்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு நம்ம மனிதர்கள் பலவிதம் நிகழ்ச்சியில மனித கழிவை அகற்றும் மக்கள் அவர்களோட வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த நிகழ்ச்சியை வழங்குவது நான் உங்க ஆர்ஜே கிருத்திகா. நம்ம 21st செஞ்சுரியில நம்ம சாப்பிடுற உணவு கூட ஒரு போன் பண்ணா டோர் ஸ்டெப்ல வரும். நம்ம சாப்பிடுற பிளேட்ஸ கூட வாஷ் பண்ண ஆட்டோமேட்டிக் யூட்டன்சில்ஸ் கிளீனர் இருக்கு. போடுற ட்ரெஸ்ஸ வாஷ் பண்ண வாஷிங் மிஷின் இருக்கு. ஆனா இன்னும் மனித கழிவை மனிதனே அகற்றும் இந்த கொடுமையான விஷயமும் இந்த 21st செஞ்சுரியில தான் இருக்கு. 1000 வருஷம் காலம் முன்னாடி இருந்த மொஹஞ்சடாரோ ஹரப்பா சிவிலைசேஷன்ல கூட ஒரு ஒரு வீட்டுல இண்டிவிஜுவல் டாய்லெட் சிஸ்டம், அந்த டாய்லெட் வேஸ்ட் அகற்ற ஒரு பெர்ஃபெக்ட் டிரைனேஜ் சிஸ்டம் இருந்தது. ஆனா நம்ம சென்னையில இன்னும் நிறைய சிட்டிஸ்ல டிரைனேஜ் சிஸ்டம் ஒழுங்கா இல்ல. இன்னும் இந்த சாக்கடை பாதைகள் அடைப்பு ஏற்பட்டு தான் இருக்கு. இன்னும் நம்ம ஊர்ல இந்த அடைப்பு அகற்றத்துக்கு மனிதர்கள் பயன்படுத்தி தான் இருக்காங்க. அப்படி உங்க வீட்டுல ஒரு சாக்கடை அடைப்பு ஏற்பட்டா என்ன பண்ணுவீங்க? அந்த அடைப்பை எடுக்க வர துப்புரவு தொழிலாளி கிட்ட நீங்க மக்கள் எப்படி நடந்து கொள்றீங்க? இதை பற்றி சிலர் மக்களிடம் கேட்கலாம் வாங்க.
1: உங்க வீட்டுல வந்து சாக்கடை அடைப்பு ஏற்பட்டா முதல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க?
2: முடிஞ்ச அளவுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணுவோம். அப்படி சரி பண்ண முடியலன்னா வெளியில இருந்து ஆளை கூப்பிட்டு சரி பண்ணுவோம்.
3: அத்தா டிரைனேஜ் கிளீன் பண்றவங்கள கூப்பிட்டு டிரைனேஜ் கிளீன் பண்ண சொல்லுவோம்.
2: ஆளை கூப்பிட்டு வேலை வாங்குவோம்.
1: சரி, இப்ப வெளியில வந்து இந்த சாக்கடை கிளீன் பண்றதுக்கு வராங்கல்ல உங்க வீட்டுக்கு, அப்ப வந்துட்டு அவங்க கிட்ட நீங்க கேட்ட பைசா கொடுக்குறீங்களா இல்ல பேரன் பைசா?
2: அவங்க கேட்பாங்க அதிகமா காசு, நாங்க அது கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணி தான் கொடுப்போம்.
1: ஆனா அவங்க கேட்ட பைசாலாம் நீங்க குடுக்கறது கிடையாது?
2: ஆமா, ஒருத்தர் பணம் ஏழை இருந்தா கொஞ்சம் பார்த்து கேட்போம்னு கிடையாது. எல்லார்ட்டும் சரசரமா கேட்கும் போது நாங்க என்ன பண்ண முடியும்? வேற பைசா தான் கொடுக்க முடியும்.
3: கேக்குற பைசா கொடுப்போம்.
1: அவங்க வேற எதுவுமே அவங்களும் வந்துட்டு அதை விட அதிகமா அவங்க கிட்ட கேட்பாங்களா?
3: இல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டோம். கேட்பாங்க, கேட்டாலும் நம்ம நம்ம வீடு கிளீன் பண்றதுனால நம்ம என்ன கேக்குறோம், கஷ்டப்படுறாங்கல்ல, அதனால குடுப்போம்.
2: பேரெல்லாம் பேச மாட்டோம். அவங்க நம்ம வீட்டை சுத்தப்படுத்துறாங்க, அதனால அவங்க கேக்குற பைசாவை குடுப்போம்.
1: சரி, அவங்க வந்துட்டு இப்ப வந்து கிளீன் பண்ணும்போது குடிச்சுதான் வந்து கிளீன் பண்ணுவாங்க பாதி பேர். அதை பத்தி நான் என்ன நினைக்கிறீங்க? இல்ல குடிக்காதே வந்து கிளீன் பண்றாங்களா?
2: பெரும்பாலும் சேக்காடை கிளீன் பண்றவங்க வரவங்க குடிச்சிட்டும் வருவாங்க, குளிக்காதும் வருவாங்க. அது சொல்ல முடியாது, அந்த நாத்தம் பொறுக்க முடியாது. குடிச்சிட்டு தான் வந்து கிளீன் பண்ணுவாங்க.
3: குடிச்சிட்டு வந்துதான் வேலை செய்வாங்க. அப்ப ஏன்னா அந்த ஸ்மெல் எல்லாம் இருக்கிறதுனால போல இருக்கு, அவங்க குடிச்சிட்டு தான் வருவாங்க.
1: சில பேர் வீட்டுல வந்து விட மாட்டேன்றாங்க. அப்ப உங்க வீட்டுல வந்து
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல? இல்ல, குடிச்சிட்டு வந்தா அவங்களுக்குதான் ஆபத்து. அதனால நாங்க அவங்களுக்கே சொல்லுவோம், குடிச்சிட்டு எல்லாம் வந்து கிளீன் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். எடுத்துக்கிறதா இருந்தா எடுத்துக்கிட்டோம், இல்லாட்டினா விட்டுற வேண்டியதுதான். ஏன்னா நம்ம வீட்டுல வந்து ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னு நினைச்சுக்கோ, நமக்குதான் ப்ராப்ளம். குடிச்சிட்டு வந்து நம்ம வீட்டுல ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுன்னா அது அவங்களுக்கு தான் ப்ராப்ளம்.
2: அந்த மாரி உள்ள அளவு சேர்க்க மாட்டோம் நாங்க. இது ஆபத்தான வேலை தானே, அவங்க இறங்கி வேலை செய்யறது. அவங்க குடிச்சிட்டு வந்து வேலை செஞ்சாங்கன்னா அது வந்து அவங்க உயிருக்கே ஆபத்து தானே. அது அவங்க சுத்தம் பண்றாங்க.

0: நம்மளுக்கு மனசாச்சும் அவங்க எப்படி செய்வாங்க அந்த இடத்த பயங்கரமா ஒரு நாட்டடி சேகல நம்மளே போய் கை இது பண்ணா மூக்குல துணியை கட்டிக்கின்னு இது எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் போய் இது பண்ணுறோம். அந்தமாதிரி அவங்க எதுவுமே கரெக்டாக வந்து க்ளீன் பண்ணுறாங்கன்னா அவங்க குடிச்சிட்டு வந்து க்ளீன் பண்ணால் தான் க்ளீனாக பண்ண முடியும். க்ளீனாக பண்ணிட்டு போவாங்க இந்த அசிங்கெல்லாம் பார்க்காத நல்லா க்ளீன் பண்ணிட்டு போவாங்க.
1: அவங்க அதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா? மாஸ்க் க்ளவுஸ் அதெல்லாம் போட்டு
2: இல்லை போடுறது இல்லை. அது கார்ப்பரேஷன்ல இருந்து கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல, ஆனா இவங்க அதெல்லாம் யூஸ் பண்றது இல்ல. அப்படியே தான் வந்து வேலை செய்றாங்க.
0: சில பேர் போட்டு வராங்க, சில பேர் போட்டு வர மாட்டாங்க.
1: அதாவது இப்ப பாத்தீங்கன்னா வந்து 1993 ஆக்ட் படி இந்த சட்டமே வந்துட்டு அதாவது இது மாதிரி மனுஷங்களே இறங்கி இது மாதிரி வேலை பண்ணக்கூடாதுன்னு ஒன்னு இருக்கு. அது தெரியும்.
2: இப்ப எல்லாம் புது மிஷின் எல்லாம் வந்திருக்குன்னு கேட்டிருக்கேன் நான்.
1: சரி, அதாவது இப்போ ஆனா அந்த ஆக்ட் பத்தி உங்களுக்கு தெரியுமா?
2: இல்ல எனக்கு தெரியாது. நான் இந்த டிவில எல்லாம் பாக்கும்போது ஒரு ஒருத்தர் பேசுறாங்கல்ல, அதை வச்சு இப்ப எல்லாம் மிஷின் எல்லாம் ஃபாரின் மாதிரி இப்ப மிஷின் எல்லாம் வந்திருக்காம கிளீன் பண்றதுக்கு அப்படின்னு
1: கேட்டீங்களா?
2: இல்ல அதெல்லாம் வேற கிளாஸ் தான் கொடுக்கும். நாங்க யூஸ் பண்ற கிளாஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம், ஏன்னா அவங்க அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதே டம்ளர்ல தானே கேட்பாங்க. அதனால பிளாஸ்டிக் கிளாஸ் இருந்ததுன்னா யூஸ் அண்ட் த்ரோ இருக்குல்ல, அதை கொடுப்போம்.
1: அவங்க ஏதாவது உங்ககிட்ட முக சொல்லியது அந்த மாதிரி இன்னைக்காச்சும் நடந்திருக்காங்களா?
2: இல்ல இது வரைக்கும் நம்ம எங்க வீட்டுல அது மாதிரி வந்தது இல்ல. வந்தா நான் இது மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன். ஆமா கொடுப்போம்.
0: பார்த்தானே கேட்டா கொடுக்காத எப்படி இருக்க முடியும்? கொடுத்துதான் ஆகணும்.
3: உங்க பாத்திரத்துல குடுக்குறீங்களா இல்லன்னா?
0: அவங்களுக்கு எங்க பாத்திரத்திலே கொடுப்போம். அவங்க குடிச்சு முடிஞ்ச பேருக்கு அதை சோப்பு போட்டு கழுவி வச்சுப்போம்.
4: டெய்லி நம்ம நடந்து வர வழியில ஒரு சின்ன அடைப்பு ஏற்பட்டிருந்தா அதுல வர துர்நாற்றத்தை கூட நம்மளால கொஞ்ச நேரம் கூட பொறுத்துக்க முடியாது. ஆனா இந்த சாக்கடை குழியில இறங்கி நம்மளோட சுத்ததுக்காக வேலை செய்யற இந்த துப்புரவு தொழிலாளர்களோட இந்த உன்னதமான தொழிலில் அவர்களோட கஷ்டங்கள் வாழ்க்கை முறைகள் பத்தி சில துப்புரவு தொழிலாளர்கள் கிட்ட கேட்கலாம்.
5: அதெல்லாம் இல்ல மேடம், அப்பா அம்மா சின்ன வயசுல காலமாயிட்டாங்க, அதனால இந்த வேலைக்கு அப்படியே வந்துட்டோம். வேற ஒண்ணு இல்ல இல்ல இல்ல, அவங்க எல்லாம் விவசாயம்.
6: படிப்பு 9 படிச்சிருக்க, கம்பெனில வேலை செய்யணும், கம்பெனி லாக் அவுட் பண்ணிட்டான், அதெல்லாம் சும்மா வீட்டுல இருந்தேன். சரி தற்காலிகமா இந்த வேலையாவது செய்யலான்றதுக்காக இங்க வந்து ரோட போயிருக்கிறேன்.
7: இல்ல படிக்கல.
6: ஆமா நம்ம படிக்கல, அதனால உனக்கு இந்த வேலை போ, நாங்க படிக்கணும், இந்த வேலை எல்லாம் வேணாம்
7: சொல்றேன்.
6: ஆமா இந்த வேலை வேற எது?
8: அப்படின்றதுக்காக நம்ம இந்த வேலையை செய்யணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும்ன்றதுக்காக போறோம். இத போயிட்டு பசங்க தெரிஞ்சிட்டா பசங்க சொல்லாதுங்க வெளியில, நம்ம அம்மா டாய்லெட் பண்றாங்கன்னு வெளியில சொல்லாதுங்க. சப்போஸ் தெரிஞ்சிட்டா ஸ்கூல்ல கிண்டல் பண்ணி அந்த மாதிரி சொல்லி என் வீட்டு பசங்க கூட வந்து அழுதுருக்காங்க. நாங்களாம் சரி பரவாயில்ல, அதை ஒன்றும் இல்லைம்மா, கேவலமே இல்லை. நம்ம வந்து தொழில் செய்கிறோம், திருடலை பொய் சொல்ல, அது நம்மளுடைய தொழில் செய்கிறோம். அதெல்லாம் நீ எதுவும் கேர் பண்ணாமல் நீ படிக்கிறது தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் படிக்க வச்சிருக்கோம். இல்லை போ பசங்க ஒரு பையன் படி.
1: இல்ல மேடம் அது வந்து நாங்களா கேக்குறது இல்ல.
5: நான் அவங்களா ஏதாவது இஷ்டப்பட்டு கொடுக்குறாங்க மேடம்.
1: கொடுத்துறாங்க?
5: ஆமா இஷ்டப்பட்டு கொடுக்குறான்.
1: தண்ணி ஏதாவது கேட்டா?
5: தண்ணி ஏதாவது கேட்டா கொடுக்க மாட்டறாங்க மேடம். சில வீட்ல கொடுக்குறாங்க, சில வீட்ல கொடுக்க மாட்டறாங்க. கொடுக்க மாட்டறாங்க.
9: பாத்ரூம் தண்ணி எத்தனை வந்து கொடுக்குறாங்க?
6: அவங்க திருப்தி அம்பாலது. நம்ம வேலை செய்யறது சில பேர் நல்லா செய்யறாங்கன்னு வாங்க, சில பேர் சரியா செய்யலையா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பொறுத்து இருந்தா வேலை செய்யறீங்க. அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு தேவையான அவங்க வேலை முடியணும். அதை நம்ம எப்படி முடியுமோ அவங்களுக்கு தேவையில்லது முடிச்சிடுவோம். அந்த வேலையை. அதனால அவங்க கேட்க மாட்டாங்க எதுவும்.
10: கஷ்டப்படுறோம், அது அவங்க தப்பான சம்பவம், பொறுப்பு சொல்ல
11: முடியாது.
10: பேசுறாங்க
12: இறங்கி அதுதான் மேடம், அதான் நல்லது பண்ணிக்கிறாங்க. இப்ப இறங்கக்கூடாது, இறங்காத மேலேயே எல்லாம் வேலை பாக்குறேன் மேடம்.
11: சட்டம் வந்து
12: வந்ததுல பரவாயில்ல மேடம், கொஞ்சம் இறங்கக்கூடாது, இறங்க யாரும் இறங்கக்கூடாது. இறங்காத மாதிரி இறங்காத வச்சு இறங்காதான் நல்லா, இறங்காத நல்லது. அந்த இறங்குதான் கேஸ் அடிச்சு ஆளுங்கெல்லாம் காலம் ஆயிடுறாங்க.
11: சரி, உங்களுக்கு அசோசியேஷன் சங்கம் அதெல்லாம் இருக்கா?
12: சங்கம் இருந்தது, அது இப்ப தெரியல மேடம், அது இருக்குதா இல்லையா தெரியல.
11: தெரியாது. சரி, அதாவது இன்னொன்று வந்து எப்படி பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இது மாதிரி இறங்கும் போது இந்த கிளவுஸ் மாஸ்க் அதெல்லாம் போடணும், அதெல்லாம் இருக்கா உங்ககிட்ட?
12: இருக்கு மேடம், இருக்கு இருக்கு.
11: அதெல்லாம் போட்டுட்டு
12: தான் நீங்க இறங்க? இருக்கு இருக்கு. இறங்குறது இல்ல மேடம், சுத்தமா இறங்குறது கிடையாது. 6-10 வருஷம் ஆகுது இறங்கி, இறங்குறதா கிடையாது. அதுக்கு முன்னே டெய்லி இறங்கணும், காலையில இறங்கணும், சாயந்தரம் வரைக்கும் இறங்கணும், இறங்கி கஷ்டப்படணும், அது ரொம்ப கஷ்டம்தான். இப்ப பரவாயில்ல, இப்ப இறங்குறதே கிடையாது, இறங்குறதே கிடையாது.
6: துணி மட்டும் தான் கட்டுவோம். அவங்க கூப்பிடுற டைமுக்கு நம்ம எடுத்துன்னு வர முடியாது, ஏன்னா அர்ஜென்டா நம்ம எதனா ஒரு வேலை செய்திருப்போம், அன்னத்துக்கு வந்து அடைப்பு எடுக்குவாங்க, அதனால அந்த டைமுக்குலாம் எடுத்துனா ஒரு துணிக்கு அந்த மாதிரி கட்டிங்கன்னா அடைப்பெல்லாம் எடுக்கும். இல்ல இருக்கிற டைம்ல மாஸ்க் போடுவோம், நீங்க சொல்ற மாதிரி இல்லாத பட்சத்துக்கு இப்ப திடுக்குன்னு ஒரு ஆள் கூப்பிட சொல்ல நம்ம போய் அதை போய் எடுத்துன்னு வர முடியும். இல்ல ஆக்சுவலா அதை போட்டுதான் செய்வோம், அந்த டைமுக்கு கிடைக்காததுக்கு துணி கட்டுவோம்,
11: எதுவுமே போட்டுக்கிறது இல்ல, அப்படியே செய்ய
6: வேண்டியதான். கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்காங்க, அந்த வயலை இது பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு கோட் ஒன்று கொடுத்துருக்காங்க.
11: அதெல்லாம் போட்டுட்டு தான் நீங்க வந்து?
6: அதெல்லாம் போட்டாக்க அந்த வெயில்ல எங்களுக்கு இந்த வேர்வையில வாட்டப்படாது, நாங்க கைட்டு வச்சு தான் செய்வோம், அதை நாங்க அறிய மாட்டோம். சரியா கட்டிங்கெல்லாம் மூச்சு வராது, அதனால அதை சரியா யூஸ் பண்ணது இல்ல. ஆனா முக்கியமான ஒரு துர்நாற்றம் வர இடத்துல அதை யூஸ் பண்ணிப்போம்.
11: யூஸ் பண்ணிட்டேன். சரி, இப்ப இந்த மாதிரி நீங்க வந்து இறங்கி பண்றீங்க, வந்துட்டு உங்களுக்கு வேற ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் வருதா?
6: அதெல்லாம் எது?
11: தெரியாது.
12: அடப்பு போன ஒரு ஆர்வம், அடப்பு போனோம்னு ஒரு ஆர்வத்துல அது இறங்கி செய்யறோங்கிறான், அது கேஸ் திறங்கும் போதே கேஸ் அடிச்சு சாப்பிடுறோங்கிறான். அதான் மேடம், அது வந்து நம்ம சொல்ல முடியாது, அது ஆளுங்கூட நேரம் தான். அது
6: தெரியுமா?
11: கிடையாது.

0: சின்ன பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் அப்புறம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.
1: ஒரு நியாயம், உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனும் சமம். மனிதர்களை மதிப்போம், மனிதாபிமானம் காப்போம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
0: ஒரு துப்புரவு தொழிலாளி ஒரு சாக்கடை குழிக்குள்ள இருந்து முழுங்கி எழும் போது அவங்க உடம்பு முழுவதும் கழிவு படைந்திருக்கும். துர்நாற்றமே ஆளை கொல்லும் அளவு இருக்கும். பச்சை தண்ணியை குடித்தால் கூட கசப்பாய்தான் இருக்கும். இது மட்டும் தான் கண்ணுக்கு மேலோட்டமா நம்மளுக்கு தெரியற விஷயங்கள். ஆனா இதை தவிர அவங்களுக்கு வர பல கொடூரமான வியாதிகளை பற்றி நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: I'm Dr. Dharani Krishnan, consultant dietitian, Chennai.
3: அதாவது இன்னைக்கு நம்மளோட ப்ரோக்ராம்ல வந்துட்டு இந்த டிரைனேஜ் குள்ள இறங்கி அதாவது மனித கழிவை மனிதனே அகற்றும் தொழிலாளர்களை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நான் முதல்ல வந்துட்டு இப்ப இந்த மாதிரி இறங்கி வேலை செய்யறவங்களுக்கு என்னென்ன ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும்னு கொஞ்சம் சொல்றீங்களா?
2: பேசிக்கா டிரைனேஜ் தான் இஸ் ஆக்சுவலி த வர்ஸ்ட் திங் வி கேன் திங்க் அபவுட். ஏன்னா வியாதியே அது வழியா தான் வருது. ஸோ இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஹைஜீன், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் சுச்சுவேஷனில் கை அலம்புறது இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை அலம்புறது இஸ் பிகாஸ் மோஷன் வந்து எங்கேயுமே நம்மளுக்கு வந்து படக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்டில் தான் வி ஆர் அப்சல்யூட்லி கிளீன் கிளென்லினஸ் இதெல்லாம் சொல்கிறோம் நம்ம. பட் இப்போ வந்து இப்போ ரோட்ல இருக்கிற ஒரு இது கரும்புச்சார் குடிச்சா கூட அந்த ஹேண்ட்லருக்கு கை தெரியாதுல, அதனால ஜாண்டிஸ் வரும். அதே மாதிரி டைஃபாய்டு. ஸோ ஜாண்டிஸ் அண்ட் டைஃபாய்டு ஆர் டூ டிசீசஸ். எதனால வருது? இந்த வாட்டர் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் சொல்றோம். அதாவது எங்கேயோ டிரைனேஜும் நம்ம சாப்பாட்டு உணவு வர இதுவும் கலக்கறதே வரக்கூடிய வியாதிகள். ஸோ இவங்க ஆன்டி டைஃபாய்டு அண்ட் ஆன்டி ஜாண்டிஸ் ஷார்ட்ஸ் கட்டாயம் எடுத்துக்கணும். பிகாஸ் அவங்க வந்து அந்த டிரைனேஜ்குள்ளேயே இறங்குறாங்க. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், அவங்களுக்கு உடம்புல எந்த கட்டுமே இருக்கக்கூடாது. ஏன்னா கட்டு இருந்தா அந்த அது வழியா டைரக்டா பிளட் ஸ்ட்ரீம்ல இவங்களுக்கு லிங்க் வருது ஃபார் ட்ரைனேஜ் டு பிளட். இது வர்ஸ்ட் பிகாஸ் செப்டிசீமியா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இவங்க வந்து ஏதாவது ஒரு சின்ன இது இருந்தா கூட ஒரு ஸ்மால் பேண்டேஜ் போட்டு அந்த கட்டை முடிக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கருத்துக்கள். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஆஃப்டர் இது பண்ணின அப்புறம் நல்ல பாத், ஒரு ஹாட் வாட்டர் பாத் ஃபெசிலிட்டி கொடுக்கணும். அதை தவிர வந்து நல்ல டெட்டால் மாதிரி ஆர் சம் ஏன்னா ஆன்டிசெப்டிக் ஆஸ் வி கால் அந்த டெட்டால். ஓகே, எனி ஆன்டிசெப்டிக் யூ மஸ்ட் யூஸ். ஏன்னா ஆன்டிசெப்டிக் போட்டு அவங்க குளிக்கணும். அதை ஆர் ரெகுலர் சோப் போட்டுட்டு அது மேலே தே ஹாவ் டு யூஸ் அன் ஆன்டிசெப்டிக் ஆஸ் கிளீன் ஆஸ் தே யூஸ் இன் அன் ஐசியூ. அப்போ தான் அவங்க உடம்பு திருப்பி கிளீன் ஆகும். ஸோ வெதர் ஹேர் எல்லா பார்ட்டும் ஈவன் யூனோ ஹேர் அண்டர் ஆர்ம்ஸ் வாட் எவர் இட் இஸ் எவ்ரி பார்ட் தே ஷுட் கிளீன் ப்ராப்பர்லி வித் திஸ் ஆன்டிசெப்டிக். தீஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது. அண்ட் தென் இவங்க வந்து பிகாஸ் தே ஹேண்டில் திஸ் தே ட்ரிங்க் அ லாட் ஆஃப் லிக்கர் சாப்பிடும், சாராயம் குடிப்பாங்க. அதனால அவங்க லிவரே வந்து ஆல்ரெடி காம்ப்ரமைஸ்டாக இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டியும் காம்ப்ரமைஸ்டாக இருக்கும். இப்போ லிவர் எடுத்திங்கன்னா இதுதான் வந்து ஒரு கம்பெனியோட MD மாதிரி. ஹார்ட்டுங்கிறது பம்பிங் மிஷின் தான், கிட்னிங்கிறது ஃபில்டரிங் ஏஜென்ட் தான், ஆனால் லிவர் தான் MD ஆஃப் த கம்பெனி. டிசிஷன் மேக்கர் பாடியில் எங்கே குளுக்கோஸ் போனால் எல்லாமே லிவர் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால இவங்க உணவு எடுக்க வேண்டியது புரத சத்து உள்ள உணவு, நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். யாராவது சப்ளிமெண்ட்ஸ் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணால் கூட கவர்மெண்ட் செக்டர்லேருந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வெரி இம்பார்ட்டண்ட் அவங்களுக்கு. இது பண்ணலைன்னா அவங்களுக்கு லைஃப்கே த்ரெட்டன் தான். ஏன்னா அவங்க உணவு சரியாக எடுக்காத ஆல்ரெடி லிவர் காம்ப்ரமைஸ்டாக இருந்து இந்த மாதிரி அன்ஹைஜீனிக் கண்டிஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு. அண்ட் ரெகுலர் இந்த மாதிரி இன்டேக் ஆஃப் ஆல்கஹால்.

0: பண்ணுங்க உங்களுக்கு. ஏன்னா அதுல இருக்கிற விட்டமின் எல்லாம் இப்ப ஃப்ரை பண்ணோம்னா நிறைய விட்டமின்ஸ் மினரல் எல்லாம் வந்து இதாயிடுது, கெட்டு போயிடுது. ஸோ பெட்டர் வந்து அவங்க கிரேவி கிரேவி ஃபார்ம்ல எடுத்து பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய மிஷின்ஸ் வந்துடுச்சு இதுக்கு, அதை நம்ம என்கரேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்றதை விட மிஷின்ஸ் யூஸ் பண்ணி இதை பண்றதை நம்ம வந்து என்கரேஜ் கட்டாயம் பண்ணணும். ஏன்னா இது ஆக்சுவலி இஸ் வெரி சேட், த ஹோல் திங் இஸ் என்ன பண்ணணும். பட் சர்டன் பிளேசஸ்ல இல்லாததுனால இவங்க பண்றாங்க. பட் அவங்களுக்கு கிளென்லினஸ் புரத சத்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் இதெல்லாம் கட்டாயம் கொடுக்கும்.
1: அவங்களுக்கு தேவையான இன்ஜெக்ஷன்ஸ் அவங்க என்னென்ன டெஸ்ட்லாம் வந்துட்டு எடுத்துக்கணும்? இந்த
0: பேசிக்கா எனி வைரல் இன்ஃபெக்ஷன், டிபி பார்க்கலாம், அவங்களுக்கு வந்து லிவர் சிரோசிஸ் பார்க்கலாம். ஏன்னா நிறைய சாராயம் குடிக்கிறதுனால லிவர்ல சிரோசிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அசிடிட்டி பார்க்கலாம், ஏன்னா அல்சர் வரக்கூடிய, ஏன்னா இதை சாப்பிட்டுட்டு லிக்கர் குடிச்சிட்டு சாப்பிடாத இருந்தாங்கன்னா பெரிய ப்ராப்ளம். ஏன்னா லிக்கரே வந்து இப்போ சாராயமே உங்களுக்கு ஹை ஆசிடிக், அதுக்கும் மேலே நம்ம பட்னி கம்மணும்னா வயிற்றுல புண்ணு வரக்கூடிய, வயிறு மாத்திரம் இல்லை வாயிலேருந்து பெருக்கொடல் வரலாம், ஃபுல் ஜிஐ ட்ராக்ட்ன்னு சொல்கிறோம், ஸ்டார்டிங் மவுத்லேருந்து கடைசி கோலான் வரலாம், அதாவது பெரிய குடல் அது வரலும் புண்ணு வரக்கூடிய வாய்ப்புகள். அதனால இதுக்கு வந்து அல்சர் வராத இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ரெகுலர் டெஸ்ட் இருக்கு, அது பார்க்கலாம். பட் பிளட் டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டைஃபாய்ட் அண்ட் ஜாண்டிஸ் இருக்கான்னு பார்க்கலாம். அண்ட் அதுக்கு ஆன்டி ஷாட் வருஷா வருஷம், இட்ஸ் அ இயர்லி திங். அதனால வருஷா வருஷம் ஆன்டி டைஃபாய்ட் அண்ட் ஆன்டி ஜாண்டிஸ் ஷாட்ஸ் டெஃபினட்டாக கொடுக்கணும் அவங்களுக்கு. பில்ஸ்ன்னு வரதே நிறைய, இப்போ புரத சத்து உள்ள உணவு கூட பில்ஸ் ஃபார்ம்ல வருது, அதுவும் கொடுக்கலாம் அவங்களுக்கு. இந்த மாதிரி விட்டமின்ஸ், லாட் ஆஃப் பி விட்டமின் அண்ட் சி விட்டமின், இது ரெண்டும் கொடுத்தா எதிர்ப்பு சக்தி தானே வந்துடும். பட் இது கூட டெஸ்ட் பண்ணலாம் அவங்களுக்கு ஹீமோக்ளோபின், ஹீமோக்ளோபின் ஒருவேளை குறவா இருந்தா அயன் டேப்லெட் கொடுக்கணும்.
1: மேம் அவங்களோட டூஸ் அண்ட் டோன்ஸ், அதாவது டைனிங்ஸ்குள்ள இறங்கிறதுக்கு முன்னாடியும் ஒன்ஸ் ஆஃப்டர் கிளீனிங், அவங்க சப்போஸ் மேபி ஒர்க் பிளேஸ்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு அவங்க என்ன மாதிரியெல்லாம் நடந்து கொள்ளணும், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதை பத்தி கொடுத்துருங்களா?
0: இப்போ இறங்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எங்கேயுமே கட்டு இருக்கக்கூடாது, அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பேண்டேட் போட்டுடணும், தட் இஸ் அட்லீஸ்ட் ஒரு வாட்டர் ப்ரூஃப் பேண்டேட், ஸோ தட் அவங்களுக்கு அது. பட் ரொம்ப பெரிய இப்போ கீழே விழுந்து அடிபட்டாங்கன்னா இறங்கவே கூடாது, ஏன்னா ஓப்பன் வூண்டும் இதுவும் சேரவே கூடாது, வெரி டேஞ்சரஸ். அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அப்புறம் தான் கிளென்லினஸ் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. ஏன்னா ஒரு சின்ன ஒரு தண்ணி குடிக்கிறது கூட, ஒரு நம்ம சுத்தமாக தெரிஞ்சமே அவசரத்தில் கை கழுவிட்டு அங்கே ஏதாவது ஒரு பார்ட்டில் கூட ஒரு பிளாக் ஸ்பாட் ஆர் எனி திங் கண்ணில் கூட தெரியாது, பட் அது இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனை தான். ஏன்னா அப்படி தான் இப்போது நம்ம சொல்கிறோம் வந்து யாருக்கா டைஃபாய்ட் ஜாண்டிஸ் ஒரு நல்ல வேலை பண்ணுற இடத்துல கூட வருதுன்னா இது இந்த மிக்ஸ் ஆகிறதுனால தான். ஸோ அதனால அவங்க கையை ரொம்ப ரொம்ப சுத்த, நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கணும், நெயில்ஸ் வந்து ரொம்ப பெருசாக வச்சுக்கூடாது ஏன்னா அதெல்லாம் அழுக்காகும், இல்லை கிளவ்ஸ் மாதிரி போட்டுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும், அண்ட் ஃபேஸ் மாஸ்க் வந்து ப்ரொவைட் பண்ணாங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும்.
1: டெய்லி பாத்தீங்கன்னா என்ன மாதிரி
0: இவங்க வந்து டெய்லி இல்லை ப்ராப்ளம் இல்லை, பட் இது பண்ணினப்புறம் ஆன்டிசெப்டிக் ஆன்டிசெப்டிக் பாத் டெஃபினட்டாக கொடுக்கணும், ப்ரொவைட் பண்ணும். ஆல்மோஸ்ட் தே நீட் ஆல்மோஸ்ட் 200 ml ஆஃப் ஆன்டிசெப்டிக், அதை நல்லா அந்த ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதை உடம்பு பூரா போர் பண்ணிக்கணும் அவங்க தலையிலேருந்து கால் பார்க்கணும், ஆல் பாடி பார்ட். ஏன்னா அங்கே எங்கேருந்து வேணால் இட் கேன் கோ லைக் சி அண்ட் ஐ ஆல்சோ, நம்ம வந்து டிப் ஆஃப் தி ஐலேருந்து உள்ளே போகலாம், இட்ஸ் அப்சார்பபிள், அதனால அந்த மாதிரி விஷயம் அது. ஜாக்கிரத்தையா
1: மேம், அப்புறம் இந்த மாதிரி ரயில்வே ஸ்கூலில் இறங்கும் போது லைக் நிறைய பேர் வந்து இறந்தே போயிடுறாங்க.
0: இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ அந்த ட்ரைனேஜ் அப்பப்போ திறந்தோம்னா இந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் வெளில வந்துடும். பட் வந்து இந்த பிளாக் ட்ரைனேஜ்னு வரத்தே அவங்க அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணுறதே பிட்வீன் டூ பிளாக்ஸ் தே வில் பி தீஸ் அந்த டாக்ஸிக் ஃபியூம்ஸ் இருக்கும், அந்த ஃபியூம்ஸ் வந்தாலே இறந்துட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது வந்து ட்ரைனேஜ் உள்ளே போகிறாங்கல்ல, ஸோ ஆல்ரெடி தெர் இஸ் நத்திங், ஏன்னா அந்த ஏருக்கு போகிறதுக்கு வழி இல்லை, ஸோ இவங்க வழியாக தான் அந்த டாக்ஸின்ஸ் வெளியில் போகும். அதனால அவங்களுக்கு ஏற்கனவே வீக் பாடி இருந்ததுன்னா சக்கம் பண்ணும் அவங்க ஃபீட்டல் இட் கேன் பி ஃபீட்டல்.
1: ஓகே மேம், லைக் ஃபைனலாக இந்த இஷ்யூ பற்றி கொஞ்சம் வேர்ட்ஸ் அண்ட் வாட் இஸ் பீ

0: இது வந்து ரொம்ப வருத்தக்கூடிய விஷயம், ரொம்ப வந்து நம்ம வெக்கப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம். ஏன்னா இது வந்து நல்லதே இல்லை. ஒரு ஹியூமன் பீயிங் அந்த மாதிரி பண்றது நல்லதே கிடையாது. அதனாலதான் இப்போ மெட்ரோஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ மிஷினுக்கு மாறிட்டாங்க. ஐ திங்க் நம்ம எல்லாருமே இல்லை, நிறைய என்ஜிஓஸ் கூட ஒர்க் பண்றாங்க. அவங்க எல்லாருமே இந்தியா பூரா எனி ரிமோட் ஏரியாவில் கூட மிஷின்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டாங்கன்னா இது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இது வந்து ரொம்ப வருத்தக்கூடிய விஷயம், தட் ஒருத்தர் ஒரு ஹியூமன் பீயிங்கோட எக்ஸ்கிரீட்டாக இன்னொருத்தர் வந்து அதை ஹேண்டில் பண்ணணும்னா அது ரொம்ப தப்பான விஷயம். அப்படின்னு அவசியம் இல்லை. பட் த பாயிண்ட் இஸ் அவங்க இம்யூனிட்டி வீக்காக இருக்கிறதுனால எது வேணா வரலாம். இது பண்றதுனால தான் இல்லை, அது மெயினாக ரிலேட்டட் டு எதிர்ப்பு சக்தி. எந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு வருதும் இஸ் பிகாஸ் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு சாக்ரிஃபைஸ் ஆகுது. இது காரணம் அவங்க சாராயம் குடிச்சிட்டு சரியாக சாப்பிட மாட்டேங்க.
1: ஒரு துப்புரவு தொழிலாளியோட ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு சாவு குழிக்குள்ள இறங்குவதை விட 100 மடங்கு வேதனையானது இந்த மனித கழிவை அகற்றும் இந்த துப்புரவு தொழிலாளியின் வாழ்க்கை குழி. இந்த பாதாள குழி பல துப்புரவு தொழிலாளர்கள் உயிர்களை புதைத்திருப்பதுதான் உண்மை. இப்போ நம்ம துப்புரவு தொழிலாளர்களோட கஷ்டங்கள் வேதனைகள் பத்தி கேட்டோம். கேக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கே, இந்த சாக்கடை குயில இறங்கி வேலை செய்யற துப்புரவு தொழிலாளர்களோட மனதைரியத்தை கண்டிப்பா பாராட்டிதான் ஆகணும். மனிதர்கள் பலவிதம் நிகழ்ச்சிக்காக நான் உங்க ஆர்ஜே கிருத்திகா பேசிக்கிட்டு இருக்கேன்.
2: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.
1: மனிதனே மனித கழிவை அகற்றக்கூடாதுன்னு கவர்மெண்ட் என்னத்தான் நிறைய ரூல்ஸ் போட்டிருந்தாலும் இன்னும் மனிதர்கள் இறங்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி இறங்குறவங்களுக்கு உயிர் போகும் நிலைமை கூட ஏற்பட்டிருக்கு. இப்படி நம்மளோட சுத்தத்துக்காக உயிர் கொடுக்கும் இந்த மக்களுக்கான சட்டங்கள், நஷ்ட ஈடு, மெடிக்கல் கிளைம், இன்சூரன்ஸ், இதை பற்றி மேலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம கூட இருக்காங்க அட்வொகேட் தரணிதரன் சார்.
3: என்னோட பேர் தரணிதரன். நான் வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறேன். கடந்த 25 ஆண்டுகாலமாக வழக்கறிஞராக பணியாற்றி இருக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் பற்றி நீங்கள்கிட்ட வந்து கேட்கணும் வந்திருக்கீங்க, அதுக்காக ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேன். மனித கழிவை மனிதனே அழுறாங்க இல்லைங்களா, அது வந்து ரொம்ப கொடூரமான ஒரு கொடுமையான செயல். அப்படி வந்து அப்படி அந்த அள்ளி போடக்கூடிய அந்த தொழிலாளியினுடைய தொழிலாளியை வந்து சமுதாயம் வந்து ஒரு கேவலமாக தான் பார்க்குறாங்க. அவனோட சமுதாயத்தில் வந்து அவனுக்கு வந்து ஒரு அவனுக்கு ஒரு கண்ணியம் கிடையாது. ஆனால் ஒரு கீழ்த்தரமான கடைசி தர மகனாக குடிமகனாக தான் அவனை பார்க்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப வருத்தப்படக்கூடிய சமாச்சாரம். ஏன்னா அவன் வந்து நம்ம மனிதர் மற்றவர்களுடைய அசுத்தம் கழிவு இதெல்லாம் வந்து நீக்கி அந்த இடத்த சுகாதாரமானதாகவும் தூய்மையானதாகவும் பண்ணுறாங்க. அதனால் நமக்கு எல்லாருக்குமே வந்து சுகாதாரம் கிடைக்குது. அப்படி செய்தும் அவர்களுக்கு மிக குறைந்த சம்பளம் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதனால் அவங்களுக்கு நிறைய உடல் உபாதைகள், பிரச்சனைகள், அது போன சமுதாயத்தில் அவங்க சந்திக்கும் போது மன ரீதியான பல பிரச்சனைகள். ஏன்னா அவங்களுக்கு வந்து மரியாதை குறைவாக தான் நடத்தி வந்திருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு அவங்களுடைய வந்து அவங்களுடைய நலனை பாதுகாக்கணும், அவங்களுடைய மரியாதை சமுதாயத்தில் அவங்களுடைய மரியாதையும் பாதுகாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு அரசாங்கம் யோசிக்கும் போது, இந்த தொழிலையே அவர்கள் செய்யக்கூடாது, யாருமே இந்த தொழிலை செய்யக்கூடாது, இதை வந்து மனிதர்களை மனிதருடைய கழிவை மனிதனை அகற்றக்கூடாது, அப்படி இருக்கிற ஒரு நிலைமையை மாற்றி இது வந்து இந்தியாவில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைத்து தான் இந்த 1993 சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதனால தான் வந்து இந்த சட்டத்திலே சொல்லியிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரை லெட்ரின்ஸ் ப்ரொஹிபிஷன் ஆக்ட், இதையும் ரெண்டையுமே தடுக்கணும். இந்த மாதிரி ஆட்களை நியமித்து அந்த மனித கழிவை அள்ளுறது, அது மாதிரி ட்ரை லெட்ரின்ஸ் வாட்டரை யூஸ் பண்ணாமல் ட்ரை லெட்ரின்ஸ் வச்சுட்டு கட்டி அதை பயன்படுத்துது, இது ரெண்டையுமே தடுத்தாலே இது நின்று போயிடும் அப்படிங்கிறதுனால தான் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்தில் வந்து இந்த மாதிரி ட்ரை லைட்டின்ஸ் கட்டினாலோ இல்லை ட்ரை லைட்டின்ஸ் கட்டி ட்ரை லைட்டின்ஸை வந்து மனிதனே வச்சு அள்ளினாலோ தண்டனைக்குரிய குற்றமாக சொல்லி இதில் இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தை மீறுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும், அதே மீறி பெரிய குற்றமாக செய்பவர்களுக்கு ஜெயில் தண்டனை விதிப்பதற்கு இதில் வழிமுறைகள் உள்ளன. இந்த மாதிரி கேஸஸ் சாதாரணமாக வந்து ரிப்போர்ட் ஆகிறது இல்லைங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த வேலைக்கு அவரை வைக்கிறவங்களோ இல்லை அந்த வேலையை போய் செய்கிறவங்களோ இதை போய் வந்து ஒரு ஒரு புகாராக சொல்கிறதில்லை. ஏன்னா அவர் வந்து அந்த வேலையை முடிச்சிடுறாரு, அவருக்குரிய ஊதியத்தை எதையோ வாங்கிட்டு போயிடுறாரு, அவருடைய நிலைமை பொருளாதார நிலைமையினால் அவர் ஏதோ ஒரு வேலை செய்ய சம்பாதிக்க வேண்டியது இருக்குது. அந்த வேலைக்காக அவரை வைக்கிறவங்களுக்கும் வந்து அவங்க தேவைப்படுது, இதை வந்து அவருடைய இதை இடத்த வந்து சுத்தம் பண்ணி ஆகணும் அதனால வைக்கிறாங்க. இந்த வேலை சுமூகமாக முடிந்து விட்டால் இந்த ரெண்டு தரப்புமே போய் அதை வந்து புகார் அளிக்கிறதில்லை. இதை யார் இப்போ புகாராக அளிக்கக்கூடிய நபர்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்து இந்த மானிட்டரிங் கமிட்டி இல்லைனா வந்து இந்த என்ஜிஓஸ் இவங்கெல்லாம் பார்த்து தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க, இந்த இடத்துல நடக்குது இப்படி நடக்குதுன்னு புகார் போகுது. அது வந்து குறிப்பிட்டு புகார் போகிறதில்ல, இந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லி இந்த கமிஷன்களுக்கு அவங்க புகார் அனுப்புகிறாங்க. அவங்க வந்து பார்த்து இது மாதிரி நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுறாங்க. ஆனால் குறிப்பிட்டு இந்த நபர் செய்தார் அந்த நபர் செய்தாருன்னு வரதில்லை. ஒருவேளை அந்த மாதிரி அந்த வேலையை செய்யும் போது ஏதோ ஒரு ஆபத்து நிகழ்ந்து அவருடைய வந்து உடலில் ஒரு விபத்து நடந்து உடல் உபாதையோ அல்லது உயிரிழப்போ ஏற்பட்டால் மட்டும்தான் அது வந்து குறிப்பிட்டு அந்த சம்பவங்கள் வந்து என்ன சொல்றது போலீஸ்க்கோ இல்லை அதிகாரிகளுக்கோ தெரிவிக்கப்பட்டு வந்து நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இது வந்து பொதுவாக பார்க்கும்போது மற்ற நேரத்தில் சாதாரணமாக இது வந்து கோர்ட்டுக்கோ இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கோ எங்கேயும் வந்து ஒரு புகாராக போவதில்லை.
4: சார், அதாவது ஃபஸ்ட்டு பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்கல்ல இது மாதிரி லைக் இன்னும் மற்ற கண்ட்ரிஸ் மாதிரிலாம் நம்ம டெவலப் ஆகணும், லைக் ஒரு டோட்டல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வேணும் அப்படியெல்லாம்.
3: கண்டிப்பாக கண்டிப்பாக
4: பார்த்தீங்கன்னா ஃபாரின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு மிஷின்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அதாவது உள்ளே வந்து விஷயம் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஏன் நம்மளால் வந்துட்டு லைக் ஒரு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் கூட வாங்க முடியாத ஒரு இது? கண்டிப்பாக முடியும்.
3: இப்போ வந்து பெரிய பெரிய கார்பரேஷன்ஸு வந்து நகராட்சிகள்லாம் வந்து வச்சுருக்காங்க, பெரும்பாலும் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற விஷவாயு தாக்கி பலி அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிங்கன்னா, அந்த தனிப்பட்ட நபர்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி இந்த தப்பி டேங்க் அதை இதை வச்சு இல்லாட்டி ஒரு பழைய கிணறு தூர்வாரம் இப்படி வந்து கூப்பிடும்போது வெளியாட்கள் வந்து கூப்பிட்டுட்டு வராங்க, அவங்க வந்து இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறது இல்லை. இதுக்கு வந்து என்ன இந்த சட்டம் வந்து வேறு மாதிரி மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இந்த விஷவாயு தாக்குறது செப்டி டேங்க் க்ளீன் பண்ணுறது இதுக்கெல்லாம் வந்து சட்டம் இன்னும் மாற்றி அமைத்து ப்ரைவேட்டில் அவங்க கூப்பிட்டாலும் அது வந்து இதை செக் பண்ணுறதுக்கு மெஷின்கள் அது வந்து விஷவாயு இருக்குதா இல்லையான்ற செக் பண்ணக்கூடிய மிஷின்கள் இதெல்லாம் வந்து கொண்டு வந்து பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இவங்களை இறக்கணுங்கிற மாதிரி சட்டங்களும் மாற்றணும். இப்போ அந்த மாதிரி பிரைவேட்டாக நபர்கள் கூப்பிட்டு தனிப்பட்ட வீட்லேயோ தனிப்பட்ட நபர்களை கூப்பிட்டு செய்யும்போது இதெல்லாம் பண்ணணுங்கிறது தெரியல, இப்போ சட்டத்தில் இல்லை. இப்போ அவங்களும் வந்து இது வந்து ஸ்கேவஞ்சிங்காக கூப்பிட்றது கிடையாது அவங்க, இது வந்து ஈவன் இந்த பழைய கிணத்துல இறங்கி தூர் வாரத்துக்காக இறங்கினாலும் அவங்க வந்து விஷவாயு தாக்கி இறந்துட்டாங்க நிறைய படிச்சிருக்கோம். அதனால் இதை பற்றி இன்னும் விவரமாக வந்து அரசாங்கமும் இந்த என்ஜிஓக்களும் வந்து சீராக ஆராய்ந்து இதுக்கான சட்டங்களை ஏற்றலாம், ஏற்றி இன்னும் செம்மைப்படுத்த வேண்டும். முதல் முதல் வந்து 2001 காங்கிரஸ் மாநாட்டில் வந்து காந்தியடிகள் இந்த பிரச்சனையை எழுப்புகிறார். அதாவது மனிதர்கள் வந்து மனிதனுடைய மலத்தை மனிதனை அள்ளக்கூடிய அவலம் இருக்குது, இது வந்து ஒழிக்கப்பட வேண்டும் என்று 1901 காங்கிரஸ் மாநாட்டில் அவர் இந்த பிரச்சனையை எழுப்பி இதுக்கு வந்து வழி காண வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து டாக்டர் அம்பேத்கரும் இந்த பிரச்சனைகளை வந்து ஈடுபட்டு இதை வந்து இதை தவிர்க்கணும், இது வந்து மனிதனுடைய அந்த கண்ணியத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த மாதிரி அந்த வேலை செய்யக்கூடிய மனிதனுடைய கண்ணியத்தை குறையக்கூடியதாக இருக்குது, அவனுக்கு வந்து அவமானமான ஒரு இதுவாக இருக்குது, அதனால் இதை கண்டிப்பாக நிறுத்தணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து இவர் வந்து ஒரு சாத்வீகமாக போகிற ஒரு காந்தி, சாத்வீக முறையிலே வந்து இந்த மேலாதிக்க வர்க்கத்தினர் வந்து இவங்களை வந்து அவங்க மனசை மாற்றி இந்த மாதிரிலாம் நம்ம வேலைக்கு வைக்கக்கூடாதுன்னு அவங்க மாட்டிக்கணும், அந்த மாதிரி நம்ம நடைமுறைப்படுத்த செய்யணும் செயல்படணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் அம்பேத்கர் வந்து இதுக்கு மாறுதலாக மாறுபட்டு போய் சொல்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நடைமுறைக்கு ஒவ்வாது காந்தியடிகள் சொல்கிறது, இது வந்து அவங்களா மனசு மாறி இந்த மாதிரி ஒரு நிலைமை மாற்றுறது ரொம்ப கஷ்டம், அதனால் வந்து இந்த செயல்களினால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் தான் கொடி தூக்கி போராட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் இது மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அந்த ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதை பற்றி பேசி அதை வந்து மக்களை வந்து இதுலேருந்து விடுவிக்கணும்னு நினச்சிருக்கிறாங்க. ஆனாலும் நம்ம சுதந்திரம் கிடைத்த பிறகு, இது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி சுதந்திர போராட்ட காலத்தில் அவங்க செய்த செயல், ஆனால் அதன் பிறகும் சுதந்திரம் பெற்ற பிறகும் நம்ம வந்து இவ்வளோ ஆண்டுகளாக நம்மளுக்கு வந்து ஒரு சட்டம் கிடையாது. முதன் முதலாக 1993 தான் கொண்டு வரோம். கிட்டத்தட்ட அவர்கள் பேசி 90 ஆண்டுகள் கழித்த பிறகுதான் முதல் முதலாக இந்த மனித கழிவை மனிதனே அள்ளும் முறையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி 1993 சட்டம் கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு என்ன கேட்டிங்கன்னா, அந்த சட்டத்தில் வந்து அந்த இதை வந்து மனித கழிவை மனிதனே அள்ளுறது மட்டுமே, அந்த மனித கழிவை அள்ளுறது மட்டுமே வந்து அது ஒரு என்ன சொல்கிறது வரையறையாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதன் பிறகு நிறைய கமிஷன்கள்லாம் அமைச்சு இது அது மட்டுமே போதாது, மற்ற அபாயகரமான செயல்களை வந்து இறங்கி அதை செய்து சுத்தப்படுத்துகிற வேலையாட்களும் இருக்கிறாங்க, அவங்களும் வந்து இதன் கீழே வரணும், அந்த அந்த மாதிரி அந்த சட்டத்தின் கீழே அவங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த சட்டத்தை வந்து மீறியவர்கள் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறது இந்த சட்டத்தில் இருக்குது. இது வந்து அதான் அது இது வந்து ஒரு தண்டனை சட்டமாக மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாய சீர்திருத்த சட்டமாகவும் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் சஃபாய் கரம்சாரி ஆக்ட் 1993 அப்படின்ற ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க, நேஷனல் கமிஷன் ஃபார் சஃபாய் கரம்சாரி. இது வந்து அந்த மனித கழிவுகளை அகற்றக்கூடிய அந்த நபர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கமிஷன் அமைத்து அந்த கமிஷன் செயல்படுறதுக்கான ஒரு சட்டத்தையும் ஏற்றி 1993 இது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த சுகாதாரம்ங்கிறது இல்லைங்களா, இப்போ நீங்கள் கேட்டீங்க இந்த இவங்களுடைய சுகாதாரம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி, அவங்க வேலை செய்யலாம் எல்லாருடைய சுகாதாரம் பாதிக்கப்படும், ஆனால் அவங்க வேலை செய்யட்டும், ஆனால் அதில் உள்ள இறங்கி முழுதாக அவங்களுடைய சுகாதாரத்தை கெடுத்துட்டு வேலை செய்யக்கூடாது. இயந்திரம் மூலமாக அதை இயந்திரத்தை இவங்க வந்து இயக்கி இவங்க வந்து இவங்களுடைய கண்ணியம் பாதிக்கப்படாத வகையில் அந்த செயலை செய்யலாம். ஆனால் அந்த சுகாதாரம்ங்கிறது வந்து ஒரு இந்த நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட், அதாவது மாநில பட்டியலில் இருக்கக்கூடியது. இந்த மாநில பட்டியலில் இருக்கக்கூடியதுங்கிறதுனால தான் இவங்க என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது நம்ம 6 மாநிலம் மட்டும்தான் ஃபஸ்ட்டு இந்த சட்டத்தை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த அந்த யூனிஃபார்ம் அந்த சட்டத்தை வந்து 6 மாநிலம் மட்டும்தான் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா இந்த சுகாதாரம்ங்கிறது ஸ்டேட் லிஸ்டில் இருக்கிறதுனால 6 மாநிலங்கள்லாம் அடாப்ட் பண்ணாங்க. அதன் பிறகு போக போக கொஞ்சம் காலம் கழித்து தான் என்ன பண்ணாங்க, ஒரு 19 மாநிலம் அடாப்ட் பண்ணாங்க. எல்லா முதல் தடவையே வந்து எல்லா யூனியன் டெரிட்டரியும் அடாப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 19 மாநிலம் அடாப்ட் பண்ணிட்டாங்க, இன்னும் ஒரு 6 மாநிலம் மட்டும் அடாப்ட் பண்ணாத இருந்தாங்க. அதுவும் இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்மெண்ட் சொன்னாங்க, ஒரு ஆண்டு 1.5 ஆண்டுக்கு முன்னாடி வந்து இது வந்து மேனேஜர் கேண்டிடேட் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ அதன்படி எல்லா மாநிலங்களும் இது இந்த சட்டத்தை ஏற்றாகணும், அந்த சட்டத்தின்படி அவங்க நடக்க வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது உறுதியாகிருக்கு. அதே போல் நீங்கள் கேட்டீங்க அவங்களுக்கு வந்து இந்த பொருளாதாரம் மற்றபடி வந்து இன்சூரன்ஸ் இதெல்லாம் கேட்டீங்க, இந்த இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, நேஷனல் சஃபாரி கரம்சாரி ஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நேஷனல் சஃபாய் கரம்சாரி ஃபைனான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு ஒரு கார்பரேஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட் உருவாக்கி அதில் வந்து ஃபஸ்ட்டு ஈக்விட்டி கேபிட்டலாக வந்து ஒரு 30 கோடி ரூபாயை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இது ஆரம்பித்த பிறகு அது வந்து எல்லாருக்கும் அந்த ஃபைனான்ஸ் அதாவது அந்த ஃபைனான்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணி அவங்களுடைய ஹெல்த்து அவங்களுடைய ஒர்க்கு இதெல்லாம் வந்து முன்னேற்றணும் அவங்க அந்த மாதிரி வந்து அந்த இழிந்த வேலையை செய்யாமல் அதே சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் அந்த இழிநிலை அடையாமல் செய்யணும், வேறு மாதிரி அதை வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்கள முன்னேற்றணுன்றதுக்காக தான் இந்த கார்பரேஷன் அமைச்சு அவங்களுக்கு ஃபைனான்ஸில் ஹெல்ப் பண்ணுறாங்க, கடன் கொடுக்குறாங்க. கடன் கொடுத்து அவங்களே வந்து மெஷின்ஸ் வாங்கி அதை பயன்படுத்தி பண்ணலாம். ரெண்டாவது வந்து ஹட்கோ, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஹட்கோ மூலமாகவும் அவங்களுக்கு ஏன்னா வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களும் வந்து இந்த மாதிரி லேட்டரின்லாம் கட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அட்கோ மூலமாகவும் கடன் உதவி கொடுக்குறாங்க. இந்த லேட்டரின் அவங்க கட்டி அதை பராமரிக்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து கடன் உதவி கொடுக்குறாங்க. இந்த பராமரிக்கிற வேலையெல்லாம் அவங்க செய்யலாம். இந்த மாதிரி அவங்க வந்து அவங்க பொருளாதாரத்தில் முன்னேறிட்டாங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி வேலைக்கு அவங்க போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க இந்த கார்பரேஷன் மூலமாக. இந்த கார்பரேஷன் வந்து இப்போ வந்து சமீபத்தில் அந்த 30 கோடியில் ஆரம்பித்த அந்த கார்பரேஷன் இப்போ இதுக்கு வந்து ஒரு 230 கோடி லெவலுக்கு கார்பரேஷன் வளர்ந்துருக்கு, அதனுடைய வளர்ச்சி இருக்குது. ஆனாலும் அந்த வளர்ச்சிக்கு தக்க அளவில் இந்த இவங்களுடைய அவலை நிலை, அந்த மனிதனை கழிவு மனிதனை அல்லும் வேலையாட்கள் அந்த ஆட்கள் இருக்க அவங்களுடைய அவல நிலையும் அவங்களை சார்ந்த அவங்க குடும்பத்தாருடைய அவல நிலையும் மேம்பட்டிருக்குதா அப்படிங்கிறது ஒரு
4: சார். அதாவது முதல்ல இந்த சாக்கடைக்குள்ள இறங்கி வேலை செய்யறாங்கல்ல அந்த இதுவே வந்து 1993 பேண்ட் ஆயிருக்கு. ஆனா இன்னும் வந்து பல நகரத்துல பாத்தீங்கன்னா அதாவது அம்பத்தூர் எஸ்டேட் பூந்தமல்லி இந்த மாதிரி கார்பரேஷன் லிமிட்குள்ள வராத நிறைய இதுல வந்துட்டு இன்னும் இது நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி இன்னும் நீங்க சொல்றீங்க
3: இல்லை? இப்போ நீங்கள் சொல்கிற கேட்குற கேள்வியிலே வந்து சொல்கிறீங்க, நீங்கள் வந்து இந்த கார்பரேஷன் லிமிட்டில் வராத இடத்துல நடந்துட்டு இருக்குங்கிறீங்க. ஈவன் இந்த கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே கூட நடந்துட்டு இருக்குது. நீங்கள் நிறைய பஸ்ஸில் போகும்போது இல்லை டூ வீலரில் போகும்போது பார்க்கலாம், அந்த மேன்ஹோலுக்குள்ளே ஒரு நபரோ ரெண்டு நபரோ இறங்கி அது கிளியர் பண்ணிட்டு இருக்கிறது. அதுவே வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் தான் இல்லைங்களா? அதனால் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் வந்து அபாலிஷ் பண்ணு சொல்லி ஆக்டை 1993 கொண்டு வந்தாலும் அதை வந்து லிட்ரலாக 100% அபாலிஷ் பண்ணலை. அது மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கான அந்த ஆபத்தை நீக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் அது பண்ணிட்டு இந்த இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் வந்து இந்த இதை அபாலிஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சுத்தமாக அதாவது அபாலிஷன் சட்டம் இருக்குது, இருந்தாலும் வந்து இதை நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து தடுத்து நிறுத்தணும். இதுக்கு வந்து மானிட்டரிங் கமிட்டி போடணும், இதில் வந்து மானிட்டரிங் கமிட்டியில் வாட்ச் பண்ணி அதுக்கு வந்து ஆஃபீஸர்ஸ் போட்டு இது மாதிரி நடைபெறாமல் நீங்கள் தடுக்கணுன்றதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. இதே கருத்தை வந்து சுப்ரீம் கோர்ட்லேயும் வந்து சொல்லியிருக்காங்க, ஜட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தும் இது வந்து நடந்துகிட்ருக்கு, சில இடங்களில் நடந்துகிட்ருக்கு. அதை இன்னும் தடுக்கிறதுக்கு வந்து நிறைய வந்து இந்த என்ஜிஓஸ் அப்புறம் வந்து குழுக்கள் இதெல்லாம் அமைச்சு இதை வந்து மேற்பார்வை பண்ணி ஆகணும். இந்த மாதிரி கட்டாயத்தில் இருக்குது.
4: இறங்கி வேலை செய்யும் போது விபத்து அப்படி ஆயிடுச்சு இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன இன்சூரன்ஸ் அதாவது அதை பற்றி
3: கொண்டு இது மாதிரி ஆபத்தான வேலைகள் எந்த இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்னு இல்லாமல் எந்த ஆபத்தான வேலைகளை இது பண்ணாலும் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் நார்மலாக உண்டு. உதாரணமாக அந்த கட்டிட தொழிலாளின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு அந்த முறைசாரா வேலை செய்கிற ஒவ்வொருத்தருக்குமே வந்து அந்த ஆபத்தான வேலைகளை செய்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து அரசாங்கம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆபத்து நிகழ்ந்து அவங்களுக்கு ஒரு விபத்து நிகழ்ந்து விட்டாலோ இல்லை உயிரிழப்பு ஏற்பட்டாலோ வந்து அரசாங்கமே மாநில அரசாங்கம் அதை வந்து அவங்களுக்கு உதவித்தொகையை கொடுக்குறாங்க, நஷ்ட ஈடு கொடுக்குறாங்க, அவங்க வந்து இழப்பீடு கொடுக்குறாங்க. இது வந்து இன்சூரன்ஸே இல்லைனாலும் மாநில அரசாங்கமும் இந்த மத்திய அரசாங்கமும் அது வந்து அவங்களுக்கு இழப்பீடு தொகை கொடுக்குறாங்க. இப்போ கூடுதலாக வந்து இன்சூரன்ஸுங்கிறது அந்த நபர் எந்த ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சாலும் அந்த நிறுவனத்தின் மூலமாக நான் பொதுவாகவே வந்து எல்லாருக்குமே வந்து எல்லா வேலையாட்களுக்குமே வந்து ஒரு இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஸ்கீம் இன்சூரன்ஸ் குரூப் இன்சூரன்ஸ் மாதிரி அந்த மாதிரி இருந்தாலும் அதுவும் அவங்களுக்கு கவர் ஆகும். ஆனால் இந்த ஏற்கனவே இந்த சட்டம் வந்து இந்த சட்டத்தின் மூலமாக இதை தடுத்துருக்கிறதுனால இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் பண்ணுறவங்களுக்காக ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு இன்சூரன்ஸோ இல்லை வந்து சிறப்பான ஒரு அதிகமானப்படியான தொகையோ எதுவும் வந்து அந்த காரணம் காட்டி வழங்கப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை, வழங்கப்படக்கூடாது.
4: ஓகே, அதாவது இது வந்துட்டு லீகலாக இல்லை, அதனால அவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து இன்சூரன்ஸ் கொடுக்க முடியாது.
3: இல்லை இன்சூரன்ஸ் கொடு இன்சூரன்ஸ் உண்டு, லீகலாக இல்லைன்னா சாதாரண மனிதனுக்கு எப்படி இன்சூரன்ஸ் உண்டோ அது எல்லாம் உண்டு, இதான் உண்டு. ஆனால் நீங்கள் வந்து அவர் வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் பண்ணுறாருங்கிறதுனால அதுக்கு இன்சூரன்ஸ் இல்லை. சாதாரணமாக நீங்கள் என்ன இன்சூரன்ஸ்
4: பண்ணுங்க, ஒரு ரொம்ப டேஞ்சரான ஒரு ரிஸ்கியான ஜாப்க்கு இன்சூரன்ஸ் இருக்குது.
3: இன்சூரன்ஸ் இருக்குது.
4: ஓகே சார். அதுக்கப்புறம் நஷ்ட ஈடு பற்றி சொல்லுங்க.
3: அதான் நீங்கள் வந்து வந்து இப்போ வந்து என்ன எந்த வேலை செய்யக்கூடிய நபரும் அவங்க வந்து வேலை நேரத்தில் ஒரு விபத்தோ அல்லது உயிரிழப்போ ஏற்பட்டால் அதுக்கு வந்து இந்த தொழிலாளர் சட்டப்படியே அவங்களுக்கு இழப்பீட்டு தொகையெல்லாம் வழங்கணும்னு சொல்லி சட்டங்கள் இருக்குது. அதே சட்டங்கள் இவங்களுக்கும் அப்ளிகபிள் ஆகும். இருந்தாலும் இது நம்ம வந்து இனிமேல் அந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்னு பிரித்து பார்க்க முடியாது, பிரித்து பார்க்கவும் கூடாது. அப்படி பிரித்து அது மாதிரி இருந்ததுன்னா அது இல்லீகல். அப்புறம் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அவர் பண்ணி அதில் அவர் வந்து உயிரிழப்பு ஏற்பட்டுன்னா அவரை வந்து யார் வேலைக்கு அமர்த்தினாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு அபராதம் போடுறதுக்கெல்லாம் வந்து இந்த 1993 இயற்றப்பட்ட அந்த சட்டத்தில் வழிவகை இருக்குது. அது வந்து ஒரு ஒரு வந்து அபராதம் இருக்கக்கூடிய சட்டம் மட்டும் இல்லை, அது வந்து சமுதாயத்தில் ஒரு சீர்திருத்தம் ஏற்படுத்தணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். இதை தான் வந்து அக்டோபர் 25 2010 நம்மளுடைய நேஷனல் அட்வைசரி கமிஷன் ஒன்று இருக்கு, கமிட்டி, நேஷனல் அட்வைசரி கமிட்டியில் சோனியா காந்தி தலைமை ஏற்று நடத்தும்போது இந்தியாவில் வந்து இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கு அடியோடு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து இந்த 11வது 5வது ஆண்டு திட்டத்தில் நிறைய இதுக்காக பண ஒதுக்கீடு செய்து இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கை ஒழிக்கணுங்கிறதுக்காக அந்த பழைய அந்த லெட்டின் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த ட்ரை லெட்டின் சிஸ்டம் அதெல்லாம் மாற்றி புதுதாக வந்து ஈவன் கிராமப்புறத்துங்களை கூட இந்த லோ காஸ்ட்டில் வந்து லெட்டின் அமைச்சு கொடுக்கறது இது மாதிரி திட்டங்கள்லாம் போட்டு அது வந்து செயல்படுத்தி கொண்டு வராங்க. இதனால் வந்து இது இதை செயல்படுத்தி முடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலகட்டம் ஆகலாம் போல இருக்குது. அதனால் வந்து இதை முழுமையாக இதை நிறுத்திட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த மிஷின் மட்டுமே இந்த வேலைகளை பண்ணிட முடியாது. இது வந்து பெரிய லார்ஜ் ஸ்கேலில் பண்ண வேண்டிய வேலை. அது மிஷினை மட்டும் நீங்கள் வச்சு பண்ணணும்னா என்டையர் இந்த டிரைனேஜ் சிஸ்டமே மாற்றணும். சிட்டியை பொறுத்த வரைக்கும்
4: பார்த்தீங்கன்னா
3: ஃபுல்லாக ரீவர்க் பண்ணி புது சிஸ்டமாக நீங்கள் அது அண்டர்க்ரௌண்ட்லேயே புதுசாக லே பண்ணிங்கன்னா தான் மெக்கானிக்கலாக அதை பண்ண முடியும். இப்போ ஏற்கனவே அதை பழைய சிஸ்டத்தில் போட்டதுனால இந்த இருக்கிற என்ன அவைலபிள் மிஷின்ஸை வச்சு பண்ண முடியுமோ அது பண்ணுறாங்க. முன்ன மாதிரி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன மிஷின்ஸ் வச்சு அந்த இதுலேருந்து ஒயர்ஸ் எல்லாம் போட்டு அதுலேருந்து வந்து ட்ராக் பண்ணி எடுப்பாங்க. அது வந்து இது அந்த மிஷின் கொண்டு போக முடியாத இடத்துல வந்து இவங்க வந்து ஆட்களை இறங்கி செய்கிறாங்க. இது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது அதையும் தடுக்கணும். அதையும் வந்து அவங்க இறங்க முடியாமல் இறங்காமல் பார்க்கறதுக்கு என்ன வழி உண்டு அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அவங்க இறங்கி பண்ண மிஷினும் பண்ண முடியாது, ஒரு நபரும் இறங்கி பண்ண முடியாதுன்னும் போது என்ன அந்த இடத்துல சுகாதார கேடு ஏற்போம் இல்லைங்களா. அந்த இடத்துல வந்து லீக்கேஜ் ஆகிட்டு வெளியிலலாம் போகும். இவங்க போய் தான் அந்த வந்து அடைப்பை வந்து அகற்றணும். இவங்க மிஷின் அகற்ற முடியலைன்னா அவங்க வந்து இறங்கி தான் பண்ணுறாங்க. சட்டம் இருந்தாலும் எல்லா விதத்தையுமே அந்த சட்டம் போட்டு எல்லாத்தையுமே தடுத்துட முடியாது. சில நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. நடைமுறை சிக்கல்கள் இருக்குது இன்னும், அதாவது இப்போ 90% வந்து மக்கள் இறங்கி பண்ணலை அப்படிங்கிற நிலைமை வந்து கொண்டு வந்திருந்தால் மீதி இருக்கிற 10% வந்து இன்னும் காலகட்டம் கொஞ்சம் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் குறைச்சிடலாம். ஆனால் முன்னாடி ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நிலைமையை பார்க்கும்போது இப்போ ரொம்ப முன்னேற்றமான நிலைமைன்னு கண்டிப்பாக சொல்லலாம். இது வந்து இந்த சென்னை மாநகரம் இல்லாமல் மற்ற மாநகரங்கள் இல்லாமல் தமிழ்நாட்டிலேயோ இல்லை மற்ற மாநிலங்களிலோ இருக்கக்கூடிய சின்ன சின்ன நகரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த வந்து இந்த ட்ரை லெட்டின் ஸ்கீம் அதெல்லாம் இருந்திருக்கு. இப்போ அதெல்லாம் வந்து குறைந்த காலம் ஒரு 10-15 ஆண்டுகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை, இப்போ யாருமே கிடையாது. இப்போ அந்த மாதிரி மேனுவல் ஸ்கேவிங் அங்கெல்லாம் அதை எடுத்துட்டாங்க. இப்போ இந்த எப்படி வந்து ஹியூமன் ரைட்ஸ்லேயும் சுப்ரீம் கோர்ட்லையும் சொன்னதுனால அந்த இதுவே கிடையாது. இல்லாட்டி நான் எனக்கு தெரிஞ்சு நிறைய இந்த ஆம்பூர் வாணியம்பாடி அது மாதிரி ஊர்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். மேனுவல் ஸ்கேவிங் இந்த வீடே வந்து ரோஸ் இருக்கும், அதனுடைய லெட்டையும் அந்த இதெல்லாம் வந்து பின்னாடி வச்சுருப்பாங்க. அந்த பக்கம் ஒரு ரோ இருக்கும், அவங்க பின்னாடி வச்சுருப்பாங்க. இன்பிட்டியும் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு லேன் மாதிரி இவங்களுடைய இந்த ஸ்கேவஞ்சஸோட புழக்கத்துக்காக விட்டு வச்சுருப்பாங்க ஒரு 5-6 அடி அகலத்தில். ஸோ இது மாதிரி ஒரு டவுன் பிளானிங்கே அது மாதிரிலாம் இருந்திருக்கு.
4: அவங்க எம்ப்ளாய்மெண்ட்டாகவே இருந்திருக்கு அந்த மாதிரி.
3: அது வந்து அந்த முனிசிபாலிட்டியே அது மாதிரி வச்சு தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. நான் சொல்கிறது வந்து ஒரு நான் நேரடியாக பார்த்தது கேட்டிங்கன்னா 1977-78-79 அந்த பீரியடில் வந்து இந்த வாணியம்பாடி ஆம்பூர் இந்த ஏரியாவில் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் வந்து அப்போ படிச்சுட்டு இருந்த பெரிய மாணவனாக இருந்தேன். அதுதான் ஃபஸ்ட்டு வச்சு நான் பார்க்குற முதல் அனுபவம். அதுக்கு முன்னாடி நான் எங்கேயும் பார்த்ததில்லை. ஸோ இப்போ அதெல்லாம் கூட அங்கெல்லாம் மாறிடுச்சு. இந்த மாதிரி மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் முழுதாக வந்து இது வந்து மேனுவல் ஸ்கேவிங் அபாலிஷ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னமும் எல்லா மாநிலங்களும் கிட்டத்தட்ட ஏறக்குறைய எல்லா மாநிலங்களும் நடந்துட்டு இருக்குது. இது வந்து இந்த ஹரியானா மாநிலத்தில் மட்டும் நாங்கள் ஒழிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு கரெக்டு அப்படின்றது தெரியுது. எங்கள் மாநிலத்தில் மேனுவல் ஸ்கேவிங் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நிறைய இதில் வந்து இந்த மனித கழிவு அகற்றுறது மட்டுமே நம்ம வந்து இவங்க அந்த சட்டத்தில் 93 சட்டத்தில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுவே தவறு அப்படின்னு சொல்லி நிறைய அதுக்கு முன்னாடி வந்த கமிஷன்களை சுட்டி காட்டிருக்காங்க. அவங்க டெஃபினிஷன்லேயே இந்த மனித கழிவுகளை மனிதனை அல்றது மட்டும்தான் வந்து மேனுவல் ஸ்கேவிங் சொல்லியிருக்காங்க. ஆனால் எனி ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ் டீல் பண்ணாலே அதுவே வந்து ஸ்கேவிங். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள்கள் நான் வந்து டீல் பண்ணுறாங்க, அதாவது எடுக்கிறது சுத்தம் பண்ணுறது அப்படி. இந்த மனித கழிவை தவிர்த்து நிறைய பொருள்கள் நம்ம பார்க்குறோம். அதுவும் வந்து அதில் கொண்டு வரணும். இப்போ கேபேஜ் கிளீன் பண்ணுறது, இப்போ வந்து செப்டி டேங்க் தவிர்த்து ஈவன் வாட்டரில் வந்து வாட்டர் இந்த சேஃப் இந்த டேங்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா கீழே அண்டர் கிரவுண்ட் அந்த டேங்க் கிளீன் பண்ணி இதெல்லாமே வந்து அசார்டஸ் ஒர்க் தான். ஸோ இதெல்லாமே கூட அதில் கொண்டு வரணும்னு சொல்லி ஏற்கனவே கேட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து. அந்த இந்தியன் ரயில்வேஸ்ல இப்பதான் வந்து புதுசா ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது நிறைய அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு மாடர்ன் லெட்டின்ஸு அது வந்து வெளியில வெளியில வராங்க, வேற ஸ்டேஷன்ல போயிட்டு அது பம்ப் பண்ணி வெளியே எடுக்கிற மாதிரி மெஷின் வச்சு எடுக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்லேயே அவங்க வந்து இது பண்ணிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் வந்து அதை கிளீன் பண்ணுறதும் வந்து அந்த ரயில்வே ஸ்டாஃப் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி இடத்துல தான் இந்த ஸ்கேவிங் வந்து இருக்குது.
1: ஒரு துப்புரவு தொழிலாளரோட சட்ட உரிமைகளை பத்தி அட்வொகேட் தரணிதரன் சார் நம்மளுக்கு சொன்னாங்க. இனிமேயாவது நம்ம ஒரு துப்புரவு தொழிலாளர்களை மனிதர்களா மதிப்போம். அடுத்தது நம்ம கூட மனித உரிமையாளர் டாக்டர் எஸ் ஸ்ரீதர் இருக்காரு. இவர் துப்புரவு தொழிலாளரை பத்தி என்ன சொல்றாருன்னு கேக்கலாம்.
5: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் ஆர் எஸ் ஸ்ரீதர். நான் மருத்துவனாகவும் மனித உரிமைகள் ஆர்வலராகவும் செயல்பட்டு வருகிறேன். மனிதர்களே வந்து மனித கழிவுகளை அகற்றும் வேலையை செய்வது வந்து மிகவும் இழிவானது மட்டுமல்ல, மிகவும் வந்து கண்டனத்திற்குரிய, நாம் எல்லாம் அவமானப்பட வேண்டிய ஒரு அவலமான ஒரு செயலாகும். இதை வந்து இன்னும் வந்து நமது சமுதாயத்தில் வந்து நாம் அனுமதித்திருப்பது வந்து வெட்கப்பட வேண்டிய, வேதனைப்பட வேண்டிய ஒரு மிக மோசமான ஒரு நிலைமை. இத வந்து மனிதர்களே மனித கழிவுகளை அகற்றும் வேலையை செய்வதை வந்து தடை செய்ய வேண்டும் என்று நிறைய பேர் போராடி வருகிறார்கள். வழக்கு மன்றத்திலும் நீதிமன்றங்களிலும் வழக்கு போட்டிருக்கிறார்கள். அரசாங்கம் வந்து இதற்கு எதிராக, மனிதர்களே மனித கழிவுகளை அகற்றும் வேலையை செய்வதற்கு எதிராக சட்டங்கள் இயற்றி இருக்கிறது. இருந்தாலும் அந்த சட்டங்கள் போதுமானதாக இல்லை. மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரீகத்தில வந்து திராவிடர்கள் வந்து நவீன கழிவறைகள், நவீன சுகாதார அமைப்புகளை கொண்டு வாழ்ந்திருந்ததாக அகழ்வாய்வு சான்றுகள் தெரிவிக்கின்றன. ஆனால் அந்த வாழ்க்கை முறையை இந்தியர்கள் திராவிடர்கள் மறந்து போய் ஜாதிக்கு, ஜாதி அமைப்புக்கு அடிமையான பிறகு அவர்களை வந்து மிக இழிவான வேலைகளில் திணித்து ஒடுக்கிய நிலைமை நமது நாட்டிலே இன்னும் தொடர்கிறது. அதனால் நான் என்ன சொல்லிக் கொண்டிருந்தேன் என்றால், மனிதர்களே வந்து மலம் கையால் மலம் அள்ளும் இந்த இழிவான ஒரு வேலையை, மனிதர்களே மனித கழிவுகளை அகற்றும் இந்த மிக மோசமான, இழிவான, மனித தன்மையற்ற ஒரு பணியை வந்து செய்வதற்கு ஜாதி அடிப்படையில் தாழ்த்தப்பட்ட ஜாதிகளைச் சேர்ந்த மக்கள் மட்டும் வற்புறுத்தப்படுகிறார்கள். இந்த இழிவான பணி அவர்கள் மேல் திணிக்கப்படுதோ. ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தா பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம்னு ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல இருந்தது. பிச்சை எடுத்துட்டு இருந்தா அவங்களை இப்ப கூட கூட்டிட்டு போய் பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு இல்லைன்னு ஒண்ணு இருக்கு, நிறைய பேர் தெரியாது. அவங்க கூட்டு போய் அங்க அவங்களை வந்து தங்க வச்சு அவங்களுக்கு முடி வெட்டி ஷேவ் பண்ணி அவங்களை குளிப்பாட்டி அவங்களுக்கு சோர் போட்டு அவங்களுக்கு வேற ஸ்கில்ஸ் இந்த மாதிரி தையல் தொழில் இல்ல வந்து தீப்பெட்டி செயல் தொழில் இல்ல வேற ஏதாவது ஸ்கில்ஸ் கத்து கொடுத்து அவங்கள வந்து சமுதாயத்துல வந்து ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டு வருமானம் ஈட்டும்படியாக அவர்களுக்கு ஏதாவது ஒரு திறமையை, ஆற்றலை, பயிற்சியை அளித்து அவர்களை வந்து அனுப்புகிறார்கள். இப்ப பிச்சைக்காரர்களுக்கே மறுவாழ்வு கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி வந்து அறியாமையால், கையாலாகத்தனத்தால் கல்வி கற்கும் வாய்ப்பை இழந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குறிப்பாக மறுவாழ்வு அளிக்க வேண்டிய சமூகத்தின் கடமையும் கூட. இந்த டிரைனேஜ் ஒர்க் செய்யறதுக்கு மிஷின்ஸ், லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் வெளிநாடுகள்ல வந்திருக்கு. டிரைனேஜ் வேலை, ஹியூமன் டிரைனேஜ் அண்ட் சுவேஜ் டிஸ்போசல்னு, கார்பேஜ் டிஸ்போசல், சுவேஜ் டிஸ்போசல்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கழிவை வந்து அகற்றும் பணியை செய்வதற்கு நவீன இயந்திரங்கள் வந்திருக்கின்றன வேலை நாடுகளில். There are latest machines and technology available. அது அந்த மிஷின்ஸை வாங்கி அதை பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம் இல்லையா. இது மிக மோசமான ஒரு வேலை. நீங்க இந்த உங்க வீட்டுல எல்லாம் நல்ல பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் இருக்கும் இல்லையா. நீங்க வந்து உங்க மலத்தை நீங்களே கையால தொடுவீங்களா? நம்ம வீட்டுல யாராவது தொடுவோமா? எல்லாம் வந்து நம்ம கழிவறையில் நாம வந்து சிறுநீர் போனாலும் மலம் கழித்தாலும் நாம வந்து அந்த டாய்லெட்டை ஃபிளஷ் பண்ணிட்டு நல்லா குளிச்சுட்டு கையை சோப் போட்டு கழுவிட்டு வந்துதான் நாம சாப்பிடுறோம் இல்லையா. அப்படி இருக்கும்பொழுது மனித கழிவுகளில் இல்லாத கிருமிகள் எல்லாம் இருக்கின்றன இல்லையா. டைபாய்டு, காலரா, ஜாண்டிஸ், ஹெப்படைட்டிஸ் இப்படி பல நோய்கள் வந்து மனித கழிவு மூலமா பரவும். இந்த சாக்கடையில வந்து சாக்கடையை சுத்தம் செய்யும் தொழில், கழிவுகளை, மனித கழிவுகளை அகற்றும் இழிவான வேலை, மலத்தை கையாளும் வேலை, இதெல்லாம் வந்து மனிதர்களே செய்தால்
6: இந்த மனித கழிவுகளில் இருக்கும் கிருமிகள் வியாதிகள் எல்லாம் வந்து அவர்களுக்கு வந்துவிடும். ஆங்கிலேயர் வந்த பிறகுதான் நம்ம ஊர்ல டாய்லெட்டுங்கிற ஒரு விஷயமே வந்தது. அதுக்கு முன்னாடி டாய்லெட் கிடையாது. நவீன கழிவு வசதிகள் ஆங்கிலேயர் வந்த பிறகுதான் ஏற்பட்டன. எப்படி ஆங்கிலேயர் வந்த பிறகு நவீன கழிவு வசதிகளை நாம் பின்பற்றினோமோ அது போல இன்னும் நமது கழிவு அமைப்பை டிரைனேஜ் சிஸ்டம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், சூவேஜ் சிஸ்டம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், இதை வந்து இன்னும் நவீனப்படுத்த வேண்டும். நவீனப்படுத்தி இந்த மாதிரி மனிதர்களே மலம் அள்ளும் தொழிலை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். மனிதர்களே கையால் மலம் அள்ளும் வேலையை, மனிதர்களே மனித கழிவை அகற்றும் இந்த இழிவான ஒரு நிலைமையை ஒழிக்க வேண்டும் என்றால் இன்னும் தீவிரமான சட்டங்கள் வேண்டும். அந்த சட்டங்களை வந்து செயல்படுத்த வேண்டும். இந்த பணியில் ஈடுபடும் மக்களுக்கு மற்ற துறைகளில் மற்ற தொழில்களில் பயிற்சி அளிக்க வேண்டும், கல்வி அளிக்க வேண்டும், அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்க வேண்டும். இதற்கு வந்து ஒரு திட்டத்தை வந்து மத்திய அரசும் மாநில அரசும் அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி அதற்கு போதுமான நிதியை ஒதுக்க வேண்டும். சமூகமும் தன் பணிக்கு தன் கடமைக்கு சமூகமும் பங்காற்ற வேண்டும்.
1: இவ்வளவு நேரம் ஒரு துப்புரவு தொழிலாளரோட மனித உரிமைகளை பத்தி டாக்டர் ஸ்ரீதர் நம்ம கிட்ட பேசினாரு. இனிமையாவது நம்ம மனித உரிமைகளை மதித்து நவீன கருவிகளை பயன்படுத்தணும். இந்த காலத்துல நம்ம வீட்டு டாய்லெட்டை கிளீன் பண்றதுக்கே நம்ம ஒருத்தரை வேலைக்கு வச்சிருக்கும் போது ஒரு பொது பப்ளிக் டாய்லெட் கிளீன் பண்றவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
7: உன் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் அமுல் ராணி. நீங்க என்ன பண்றீங்க? பெருகிற வேலை செய்யறேன், டாய்லெட் கிளீன் பண்ணுவேன். உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை கிடைக்குதா? இல்ல உங்களை மனிதாபிமானத்தோட நடத்துறாங்களா? இல்ல உங்க மனசு புண்படும்படி ஏதாவது அவமானங்களை அவமானம்னு நீங்க நினைக்கிறீங்களா? சந்திச்சிருக்கீங்களா?
8: சந்திச்சிருக்கோம். நாங்க வந்து இந்த மாதிரி டாய்லெட் கிளீன் பண்ணும்போது தண்ணியே கொடுக்க மாட்டாங்க. தண்ணி கொடுக்கறதுக்கே ஒரு மாதிரி நினைப்பாங்க. அவங்களுடைய பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கே ஒரு மாதிரி நினைப்பாங்க. அது குழால இருக்குமா? பாட்டில் இருந்தா பிடிச்சி சாப்பிடு, வாட்டர் கேன் இருந்தா இருந்தா பிடிச்சி சாப்பிடு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கூட நான் அனுபவிச்சேன்.
7: ஒரு வேலை செய்யறீங்க நீங்க சமுதாயத்தில், ஒரு டாய்லெட் கிளீனிங் வேலை செய்யறீங்க. அது ஒரு வேலை தான். அது வந்து எந்த வேலையிலையும் எந்த பாகுபாடும் கிடையாது. ஏன் காந்திஜியே வந்து ஒரு ஒரு ஆசிரமம், அந்த அவருடைய சதுர்மதி ஆசிரமத்துல பொதுமக்கள் வரும்போது முதல்ல போய் வந்து அவர் கிளீன் பண்றது வந்து டாய்லெட்டை தான் கிளீன் பண்றாரு. அப்படி இருக்கிற உதாரணமா இருக்கிற நம்ம காந்திஜி வாழ்ந்த இந்த மண்ணில் இன்னமும் உங்களுக்கு வந்து சரியான அங்கீகாரம் இல்லைன்னு சொல்றீங்க. சரி, நீங்க வேலையில தான் இப்படி இருக்கு. சரி, நீங்க ஒரு இடத்துல உங்க மக்களோட உங்க சமுதாயத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது இந்த வேலை செய்யறீங்க அப்படின்னு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க உங்களுக்கு எந்த மாதிரியான மனக்கசப்புகளை கொடுக்குறாங்க? எப்படி உங்களை விமர்சனம் பண்றாங்க இந்த வேலையை பார்த்து?
8: கக்கூஸ் கழுவுறாங்க அப்படின்னு தான் ஒரு மாதிரி கேவலமா பேசுறாங்க. நாங்க என்ன வசதியா இருக்கோம், எல்லாம் இருக்கு எங்களுக்கு, அவங்களுக்கு என்ன இருக்கு? அவங்க பசங்க என்ன வசதி பணம், ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணி ஒரு நீட்டா ஒரு ட்ரெஸ் கூட போட்டுன்னு போக முடியாது. என்ன கக்கூஸ் கழுவுற பொண்ணு எப்படி போட்டுன்னு போகுது ட்ரெஸ் அப்படின்லாம் கூட பேசுவாங்க. அந்த அளவுக்கு நினைப்பாங்க. ஏன்னா அவங்கலாம் கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க அப்படின்னு வரும். மொத்தமாக தான் வீட்டாண்ட இருக்கவங்கலாம் ஒரு மாதிரி. அதெல்லாம் நாங்கள் கேர் பண்ணி மாட்டோம். நம்ம தொழில், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், படிக்கணும். அதுங்க நாளைக்கு நம்மள மாதிரி கூடாது. அதுங்க இந்த மாதிரி ஒரு ஆபீசரா ஒரு இருக்கணும். நாங்கள் மனசுல நினைச்சு நாங்கள் செய்யறோம். இதுவும் நமக்கு ஒரு தொழில் தாங்க.
7: இவ்வளவு நேரம் நம்ம வந்து அமுல் ராணி கூட நம்ம பேசிட்டு இருந்தோம். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 மனிதர்களை மதிப்போம், மனிதாபிமானம் காப்போம் அப்படின்னு நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டே இருப்போம். இந்த நிகழ்ச்சியில கூட நம்ம வந்து துப்புரவு பணியாளர்கள் மற்றும் நம்ம வந்து கழிவு அகற்றும் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் பத்தியும் அவங்களுடைய வாழ்வாதாரம் பத்தி எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். அது மாதிரி நம்ம கூட இப்போ பப்ளிக் டாய்லெட்டையும் கிளீன் பண்ணிருக்காங்க ஏற்கனவே அமுல் ராணி. இன்னைக்கு இப்ப வந்து இவங்க வந்து ஒரு நிறுவனத்தோட ஒரு சேர்ந்து ஒரு அலுவலகங்கள்ல டாய்லெட் கிளீன் பண்ற ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இவங்களோட பிரச்சனைகள் பத்தி சொல்லும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இவங்க கூட இப்போ நம்ம கூட இன்னொரு ஒரு தொழிலாளர் நம்ம கூட இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்போம். நம்ம
9: என் பேர் புஷ்பா.
7: நீங்க என்ன பண்றீங்கம்மா?
9: பெருக்கிற வேலை செய்யறேன்.
7: உங்க வயசு என்ன?
9: உங்க வயசு ஏதாவது 8.
7: எத்தனை வருஷமா நீங்க இந்த துப்புரவு பள்ளி வேலை செய்யறீங்க?
9: நான் ஃபர்ஸ்ட் இயர் தான் இங்க வந்து வேலைக்கு சேர்ந்தேன்.
7: இதுதான் முதல் வேலை. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க?
9: படிக்கல.
7: கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த வேலையை எடுத்தீங்க நீங்க, அதாவது வந்து பெருக்கிற வேலையோ இல்ல வந்து இந்த டாய்லெட் கிளீன் பண்றது, அதாவது வந்து கழிவறை சுத்தம் படுத்துற இந்த வேலையை நீங்க எதுக்காக எடுத்தீங்க?
9: சுத்தம் பண்றது எல்லாருக்கும் சுத்தமா இருக்கணும்னு தான் இந்த வேலைக்கு வரும். இப்போ பசங்களோட காலேஜ் உள்ள இருக்குதுங்க, பசங்க வந்து டாய்லெட் பண்றப்போ அங்கங்க இதுலாம் போட்டுருதுங்க, அதெல்லாம் நம்ம சுத்தமான பசங்களுக்கும் பாதுகாப்பு நமக்கும் பாதுகாப்புன்றதுக்கோசம் இந்த வேலைக்கு நாங்கள் வரோம்.
7: உங்களுக்கு இது தெரிஞ்ச வேலை, இது வேற ஒரு வேலைன்னு தெரியல, அதனால இது வந்திருக்கீங்க?
9: ஆமா, எனக்கு ஃபர்ஸ்ட் தான் ஹவுஸ் பீக்கிங்னா என்னன்னே தெரியாது, இந்த வேலைக்கு வந்து

0: எனக்கு தெரியும் அந்த வேலை.
1: சார் ஓகே, நீங்க இந்த வேலையை வரலாம், இந்த மாதிரி கழிவறை சுத்தம் படுத்தணும் பெருக்கணும் அப்படிங்கறது வந்து ஒரு கடுமையான வேலை தான். இன்னொன்னு அதுக்கு ஒன்றும் சரியான அங்கீகாரம் கிடைக்கல சமுதாயத்துல. வீட்டு வேலை செய்யறவங்க வந்து கூட வந்து என்ன பண்ணுவாங்க, கழிவறை வேலைக்குன்னா இல்லை நான் வரல அப்படின்ட்டுருவாங்க. பட் நீங்க இந்த மாதிரி வேலை வரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்ட உடனே செய்யலாம்னு முடிவு பண்ண உடனே உங்க குடும்பத்தினர் குறிப்பா உங்க கணவர் உங்க குழந்தைகளுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அதாவது உங்க குழந்தைகளுடைய எப்படி உங்களை ஆதரிச்சாங்களா இல்ல வேண்டான்னு சொன்னாங்களா?
0: வேலைக்கு வரப்போ இந்த வேலைக்கு போறியான்னு கேட்டாரு எங்க ஹஸ்பண்ட். ஆனா வந்து எல்லாமே ஒரு வேலை தானே, இது மட்டும் கேவலமா நினைக்காத, இதுவும் ஒரு வேலை தானே. பசங்களுக்கோசம் நம்ம சுத்தம் பண்றது, நம்ம பசங்க வெளியில போனா கூட எப்படி இருக்குதுங்க, அதே மாதிரிதான் நம்ம பசங்களா நினைச்சு நம்ம சுத்தம் பண்றதுக்கோசம் இந்த வேலைக்கு போறேன். நீ வந்து கேட்காத, இந்த வேலைக்கு போறத கேவலமா நினைக்காதன்னு சொல்லியிருக்க.
1: சரி, உங்க கணவர் வந்து, அதாவது வந்து உங்க வீடுன்னா நீங்க செய்ய மாட்டோமா, அப்ப பொது இடத்தையும் நம்ம இடமா நினைச்சு செய்யன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப உயர்ந்த மனப்பான்மை தான் உங்களுக்கும் உங்க கணவருக்கும்.
2: கற்பூசிக்கு அவரும் பிள்ளைங்க படிக்கணும், நம்ம இந்த வேலை செய்யறோம், நம்ம பிள்ளைங்களாவது நாலேஜுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த வேலையை செய்யணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும்ன்றதுக்காக போறோம். இதை போயிட்டு பசங்க தெரிஞ்சிட்டா, பசங்க சொல்லாதுங்க வெளியில, நம்ம அம்மா டாய்லெட் பண்றாங்கன்னு வெளியில சொல்லாதுங்க. சப்போஸ் தெரிஞ்சிட்டா ஸ்கூல்ல கிண்டல் பண்ணி அந்த மாதிரி சொல்லி என் வீட்டு பசங்க கூட வந்து அழுதுருக்காங்க. நாங்களும் சரி பரவாயில்ல, அது ஒண்ணும் இல்லம்மா, கேவலமே இல்லை, நம்ம வந்து தொழில் செய்யறோம், திருடலை போய் சொல்ல, அது நம்மளுடைய தொழில் செய்யறோம், அதெல்லாம் நீ எதுவும் கேர் பண்ணாம நீ படிக்கிறது தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் படிக்க வச்சிருக்கோம். ரெண்டு பசங்களும் ஒரு பையன் படிக்கிறான்.
1: நம்ம தமிழ் கலாச்சார பண்பாடு படி வீட்டுக்குள்ள செருப்பு போட்டுக்கிறது வந்து அலோடு கிடையாது. ஆனா இப்ப டாக்டர்ஸ் வந்து செருப்பு போட்டுக்கணும்னு தான் சொல்றாங்க, அட்லீஸ்ட் சாக்ஸ் ஆவது போட்டுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஒரு பொது இடத்துல டாய்லெட்டுக்கு போகும்போது செருப்பு இல்லாம நம்ம போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்னொருத்தவங்க வந்து சுத்தப்படுத்தும் வரும்போது ஏன் வந்து அந்த செருப்பை வந்து அவங்க அணியறதுக்கு வந்து தடை சொல்றாங்க? நீங்க அங்க இல்லைங்க, நாங்கள் செருப்பு போனா எங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும், இல்லை எங்களுக்கு ஒத்துக்காதுன்னு சொன்னா அது எப்படி அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அவங்களுடைய இது எப்படி இருக்கும்?
2: அது அளவுடைய இல்லை, அதெல்லாம் போட்டுன்னு போகக்கூடாதுமா, செப்பல் வெளியில விட்டுட்டு வா. ஆனா இங்க வெளியில எல்லாம் நடந்துட்டு வர, அதை எடுத்துட்டு உள்ள வர, அது வெளியில தான் விட்டணும் அப்படின்னா செய்ய இல்லைன்னா நாங்கள் வேற ஆள் பாத்துக்கிறோம் அப்படின்னு கண்டிஷனா சொல்லிடுவோம். செப்பலே போடக்கூடாது, உள்ளவே அரைய காலையே தாண்டக்கூடாது. செப்பல் செப்பல் இல்லாம, மாஸ்க் இல்லாம, க்ளோவ்ஸ் இல்லாம, ஒரு அந்த டாய்லெட் அவங்க யூஸ் பண்றாங்க தான், இது ஹவுஸ் ஓனர் இருப்பாங்க, வாடகை இருப்பாங்க, அவங்க யூஸ் பண்றாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. அதை கூட பண்ணிருக்கோம், பெருங்க அதை பண்ண ரொம்ப இதா இருக்கும். அது நாங்க போயிட்டு பண்ணிட்டு ஆசிட்டு இது ப்ளீச்சிங் பவுடர் அதெல்லாம் கொடுப்பாங்க, மாஸ்க் இல்லாமே அதை செஞ்சுட்டு வருவோம் நாங்கள். இது வந்து வரவங்க வந்து நம்ம செய்யலாம் கூட மற்றவங்க செய்கிறாங்களேன்ற ஒரு மனசில் ஒரு மனசாக இருக்கணும். அவங்களும் நம்ம மனிதன் தானே, நம்மள மாதிரி மனுஷன் தானே அப்படின்ற யோசிக்கணும். அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களே, அது நம்ம பண்ண போயிட்டு வரோம், அது அவங்க க்ளீன் பண்ணால் தான் நமக்கு ஒரு இதுவாக போகிறோம், அவங்களே க்ளீன் பண்ணலாம் நம்ம அங்கே போக முடியுமான்றது அவங்க யோசிக்கணும். யோசிச்சு அங்கே இருக்கிற மாதிரியே க்ளீனாக எங்கங்கே டஸ்ட்பின் டஸ்ட்பினில் போடணும், பேடு டஸ்ட்பினில் போடணும், அது மாதிரி போட
3: மாட்டாங்க.
2: பேடு வந்து டஸ்ட்பின் இருக்கு சைடில், டஸ்ட்பினில் போடணும், போட மாட்டாங்க சைடில், ஜன்னலில் விண்டோவில் அப்படி வச்சுட்டு சுத்தம் பண்ணுறாங்க.
1: ஒரு உங்க வேலையை வந்து இழிவுபடுத்தும் போதும் உங்களுக்கு நிறையா மன கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் இந்த வேலை தான் உங்களுக்கு வந்து வாழ்வாதாரமா இருக்கு, உங்க குடும்பத்தையோ உங்களையோ பாதுகாக்கிறதுக்கு. ஆனா எதிர்பார விதமா உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போதும், இல்ல இதுக்கப்புறம் எல்லா வேலைகளையும் பென்ஷன்னு இருக்கும், விடுப்புன்னு இருக்கும், லீவுன்னு இருக்கும், பட் இந்த மாதிரி பெருக்குறவங்களுக்கு இவங்களுக்கு வந்து அவங்க உடல் பலம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த வேலை. அதுக்கப்புறம் என்ன செய்யறதுங்கிறத வாழ்க்கையில எப்பயுமே ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்கு ஏதாவது வந்து உங்களுக்கு அரசாங்கமோ இல்ல உங்க யூனியனோ இல்ல உங்க நிறுவனமோ டாய்லெட் கிளீன் பண்ற இவங்களுக்கு ஏதாவது வந்து சலுகைகள் இருக்கா, உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா?
2: என்னெல்லாம் தெரியாது,
1: உங்களுக்கு எதுவும்
2: தெரியுமே தெரியாது. அந்த மாதிரி வேலை செய்யறோம், காசு கொடுக்குறாங்க, வரும், அது மட்டும் தான் தெரியாது, வேற எதுவும் தெரியாது.
4: எவ்வளவுதான் நவீன கருவிகள் இருந்தா கூட அந்த நவீன கருவிகள்ல வந்து குடுக்கறதுக்கு கூட இன்னைக்கு நம்ம மனிதர்களுக்கு மனம் வர மாட்டேங்குது. நம்ம செய்யும் போது நம்ம கருவிகளையோ இல்ல நவீன மாதிரி இந்த மாதிரி இப்ப புதுசா வந்திருக்கிற எக்யூப்மெண்ட்ஸும் யூஸ் பண்றோம். ஆனா ஒரு வெளியில இருந்து ஹையர் பண்ணி அந்த வேலையை செய்யும் போதும் அவங்களை கையால செய்ய வைக்கிறதும் துணியை வச்சு செய்ய வைக்கிறதும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம அமுல் ராணி மூலமா நம்ம தெரிஞ்சிட்டோம். சோ நம்ம டாய்லெட்டை நம்ம கிளீன் பண்றதுக்கே நம்ம வந்து முடியாம இன்னொருத்தர செய்ய வைக்கும் போது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கறது அவங்க மனிதர்களை மதிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த ரெண்டு பெண்கள் கிட்ட இருந்து அவங்களுடைய கருத்துக்கள் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். எந்த வேலைக்கு வேணா போலாம், அதுல ஏற்றம் இறக்கம் எதுவுமே கிடையாது. ஆனா நம்ம நினைக்கிறது நம்ம வேண்டிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், கூடிய சீக்கிரம் மனிதர்களே இந்த கழிவு அகற்றிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயம் வந்து நிச்சயமா நம்ம நம்ம நம்ம இடத்துல வந்து மாறணும் மறையணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இதுவா இருக்கு. இந்த நிகழ்ச்சி அமுல் ராணி கிட்ட இருந்தும் புஷ்பா கிட்ட இருந்தும் நம்ம பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பெண்களே நம்ம வைக்கிற ஒரே ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம் என்னன்னா, ஒரு பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணும் போதும் நம்ம வீட்டுல எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணணுங்கறதான் இவங்க ரெண்டு பேருமே முன் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சானிடரி நாப்கின்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணும் போதும் அதுக்கு இருக்கிற டஸ்ட்பின்ல நீங்க டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா நம்ம தூக்கி போட்டுட்டு போயிடுறோம், ஆனா அதை யாரோ ஒருத்தவங்க கிளீன் பண்றாங்க அப்படிங்கறத வந்து மனசுல வச்சுட்டு நீங்க அதை செய்வீங்கன்னு நம்புறோம்.
5: காசு கொடுத்தா இந்த உலகத்துல என்ன வேணா வாங்கிடலாம், ஆனா எவ்வளவு காசு கொடுத்தாலும் திரும்பி வாங்க முடியாத ஒரு பொருள் உயிர். ஆனா இந்த உயிருக்கான உத்தரவாதம் எப்பவுமே இந்த துப்புரவு தொழிலாளர்களோட வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறிதான். சுயநிலமின்றி நம்மளோட சுத்தத்துக்காக ஒருத்தர் வேலை செய்யும் போது ஒரு மரணம் ஏற்பட்டா உண்மையிலே அது வேதனையான விஷயம்தான். இப்படி ஒருத்தருக்கு மரணம் ஏற்பட்டிருக்கு, இப்ப நம்ம அவரோட குடும்பத்தினரை சந்திக்கலாம் வாங்க.
6: இழப்பு பெரிய இழப்பு குடும்பத்துக்கு, கண்டிப்பா சொல்லுவாங்க பெரிய இழப்பு. அப்பா ஒரு அம்மா கிடையாது, அவரோட குழந்தைகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, பெரிய இழப்பு. இதுக்கப்புறம் அவனுக்கு பணம் கொடுத்து என்ன பிரயோஜனம், அந்த குழந்தைய காப்பா ஏதாவது ஆள் இருக்கான் கிடையாது. ஆனா முழுக்க முழுக்க பெரிய ஒரு இதுதான், இதெல்லாம் பெரிய இதுவா இதெல்லாம் பண்ணிருந்தாங்களோ தூக்கியெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காருங்க, எல்லாம் பண்ணிருந்தா இருக்கேன். இனிமேல் இந்த மாதிரி அடங்கக்கூடாது, நல்லா மன்னிச்சாங்க.
7: யாருக்கிட்டே அவர் பேச மாட்டாரு, வெளியில வர மாட்டாரு, இருக்கிற இடமே தெரியாது. அவரு வேலைக்கு போவாரு, அவரு உண்டு, அவர் வேலை உண்டுன்னு தான் இருந்தாரு. மத்தபடி யாருக்கிட்டே என்னன்னு பேசுவாரு, அவர் பசங்க அவ்வளவு தான். அவரு வேலைக்கு போறதும் வீட்டுல இருக்கிறதுமா தான் இருப்பாரு, மத்தபடி யாருக்கிட்டே பேசிக்கிறதும் ரொம்ப பேச மாட்டாரு அவரு. அதான், ஆனா ரொம்ப நல்ல ஒரு எந்த பழக்கமும் கிடையாது, யாருக்கிட்டே பேச மாட்டாரு. மொத்தத்துல வீட்டுள்ளே இருப்பாரு, வேலை உண்டு வீடு உண்டு அப்படிதான் இருப்பாரு. எங்களுக்கே தெரியாது அவர் இறந்தது எல்லாம் வந்து இந்த மாதிரி இறந்துட்டாரு உள்ள இறங்கி அப்படின்னு அறவுரா உள்ள விழுந்து கண்டாருன்னு சொல்லுவது அன்னைக்கு நாங்க போனோம் அவரை பத்தி. மத்தபடி அவருக்கு அவரை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அந்த வேலையில இறங்க போவதான் அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு அவருக்கு. ஆனா அந்த குடி பழக்கம் எந்த பழக்கமும் அவர்கிட்ட கிடையாது. இங்க சொல்லியிருந்தாங்களே அவர் குடிச்சிட்டு உள்ள விழுந்துட்டாரு, அதெல்லாம் சும்மா போய் அந்த இதுவெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. குடி பழக்கம்லாம் எந்த பழக்கமும் கிடையாது எங்களுக்கு தெரிஞ்சு. நான் சின்னதுல இருந்தே பாத்திருக்கேன் அவரை, யாருக்கிட்டே ரொம்ப பேச மாட்டார், என்னன்னா என்ன மரியாதையா பேசிட்டு போவாரு அவ்வளவுதான். இது வந்து முத உள்ள இறங்கி வார விடுத்து தப்பாச்சுமா, இது ஏன் இறங்கி விடணும் நீங்க சொல்லுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் முத இறங்க விடக்கூடாதுமா போன்ல, அது நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி ஆகி எவ்வளவு பேர் இறந்துருக்காங்கன்னு. எங்களை பொறுத்தவரைக்கும் சஸ்பெண்ட்ல இறங்க விடுறது தப்பு, இறங்க விடக்கூடாது. அதுக்கு என்ன, இப்பதான் மிஷின் எல்லாம் நிறைய வந்துடுச்சுலமா, மிஷின் மூலியமா கிளீன் பண்ணலாம். எதுக்கு ஒரு ஆளோட உயிர் போயிட்டு இது பண்ணும், அதுல இறங்க விடுச்சா முத தப்பு. எங்களை பொறுத்தவரைக்கும் இறங்க விடக்கூடாது அவ்வளவுதான். சஸ்பெண்ட்ல எது வந்தாலும் மிஷின் மூலியமா பாத்துக்கணும் அதுதான். ஆனா இப்போ சட்டமே வந்துருக்குன்னு சொல்றாங்கம்மா, கேட்க மாட்டேன்றாங்களே. அப்ப கூட எவ்வளவு பேர் அந்த மாதிரி ஏர் அடிச்சு இறந்துட்டாங்கன்றாங்கோ, எவ்வளவு பாத்துன்னு நம்ம இன்னும் அந்த சட்டத்தை யாரும் மதிக்க மாட்டேன்றாங்களே. பயம் அவங்களுக்கு இருக்கணும்மா மனசுல, அவங்க கேட்கணும் எங்களை ஏன் இறங்க விட்டீங்கன்னு. அவங்க தான் வாய் திறந்து கேட்கணும், சட்டம் போட்டாச்சு மிஷின் மூலியமா இடுங்க, எங்களை ஏன் இறங்க விட்டீங்கன்னு அவங்க கேட்கணும். இப்போ பார்த்து ஒரு பாடமா இருக்கணும், இனி இறங்கக்கூடாதுன்ட்டுன்னு இருக்கிற ஜனங்களுக்கு தெரியணும். அதுதான்.
8: அவங்க பேர் வந்து ஜனார்த்தனன், வயசு வந்து ஒரு 42 வயசு இருக்கும் அவர்கள். ஆறு ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு 15 வருஷம் அவர் ஒர்க் பண்ணி அதில் அதில் அவருக்கு வந்து எந்த பழக்கமும் கிடையாது, குடி பழக்கம் கிடையாது, எந்த பழக்கமும் அவர் கிடையாது. அவர் முதல்ல வந்து உள்ளே டைனேஜ் இறக்க சொன்னது தப்பு, அவங்க முதல்ல செக் பண்ணி தான் உள்ளே இறக்க சொல்லணும். அவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, அவரை முதல்ல இறக்க விட்டாங்க. இறக்க விட்டு பார்த்தா அவர் இறந்துட்டார். உள்ளே போகிறதா காலம் திருப்பி இறங்கி பார்த்துருக்காங்க, இறந்துட்டான்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் இறக்க சொல்லலை, அவர் குறிச்சுட்டா உள்ளே இறங்க சொல்லியிருக்காருன்னு அவர் சொல்லுறாங்க. பட் ஐஸ் எத்தை ஒரு சொல்லியிருக்கார் அவர், அதனால் அவர் இறந்து போன இருக்குன்னு தெரியல.
5: என்னதான் நம்ம 21st century விண்கலம் அமைச்சிட்டு இருந்தாலும் இன்னும் மனித கழிவை மனிதனே அகற்றும் இந்த கொடுமையான விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த நிலைமைய மாற்றது நம்ம கையில தான் இருக்கு. தேசத்தந்தை மகாத்மா காந்தி கிட்ட அடுத்த ஜென்மத்துல நீங்க என்னவா பிறக்கணும்னு கேட்ட போது, நான் ஒரு துப்புரவு தொழிலாளரா தான் பிறக்கணும்னு சொன்னாரு. அவ்வளவு உன்னதமான தொழில் இந்த துப்புரவு தொழில். மனிதர்களை அவர்கள் செய்யும் தொழிலை வைத்து மதிப்பிடாமல் மனிதர்களை மனிதனாகவே மதிப்பிட வேண்டும். மனிதர்களை மதிப்போம், மனிதாபிமானம் காப்போம். மனிதர்கள் பலவிதம் நிகழ்ச்சிக்காக நான் உங்க ஆர்ஜே கிருத்திகா விடைபெறுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது MOP சமுதாய வானொலி 107.8 FM.

0: கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.
4: வீட்டுல ஃபேன், லைட் எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை MOP சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்ட ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லன்னு தெரியும். சோ என்கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளவு பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளவு பெரிய இடத்துக்கு கூட்டி வந்திருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷம்.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டுன்னு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த ரூம் விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல வந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்பவும் நம்ம பாத்ரூம் குள்ள போகும்போது சரி, இல்ல ஒரு ரூம் குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம். When we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெரு வெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதா சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமா நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பா இது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன்.
1: ஓரம்போ ஓரம்போ, ரோட்டில் வண்டி வருது. ஓரம்போ ஓரம்போ.

0: நோக்கிடும் ஓரம் போ ஓரம் போ, ரோட்டுல வண்டி வருது ஓரம் போ ஓரம் போ, ரோட்டுல வண்டி வருது.
1: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் ஓரம் போ.
2: கனெக்ட் ஃப்ரம் த பீப்புள் பை த பீப்புள் அண்ட் டு த பீப்புள். It's MOP 107.8. It's enriching.

0: வளர்ப்போம், உயிர் காப்போம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: I don't want to talk to you anymore. I'm waiting here from the past.

0: டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா? எடு டாக்குமெண்ட்ஸ் எடு.
1: ஆ இந்தாங்க சார்,
0: டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு. நீ ராங் ரூட்டில் வந்திருக்க, ஃபைன் கட்டிட்டு தான் போகணும்
1: சார். இல்லை சார், ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் சார், ஐடியும் சார், நம்ம போயே ஆகணும் சார், ப்ளீஸ் சார்.
0: அதுக்கு என்னப்பா பண்ணுறது, நீ கட்டிட்டு தான் போகணும்
1: சார். இல்லை சார், ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் சார், அதனால தான் சார் இப்படி வந்தேன்.
0: வண்டி விட்டுட்டு போனி ஆனா?
1: இல்லை சார், இது ரொம்ப அர்ஜென்ட் சார், ப்ளீஸ் சார். பெட்ரோல் போட்டு தான் சார் 100 ரூபாய் காசு இருக்குது சார், காசு இல்லை சார்.
0: ராங் ரூட்டில் வந்திருக்கியப்பா, ஃபைன் கட்டி தானே ஆகணும்.
1: இல்லை சார், வேணா அந்த 100 ரூபா வச்சுக்கோங்க சார். இருந்தாங்க
2: சென்னை, யூ டியூன் இன் டு MOP CRS 107.8 FM, RFM, R Community, R Pride, அண்ட் யூ ஆர் நவு லிசனிங் டு RJ பிரியங்கா அண்ட் RJ பிரியல். ஜஸ்ட் அ மொமெண்ட் பேக் வி சா அ ஸ்மால் எனாக்மெண்ட் ஆன் த டிராஃபிக் சினாரியோ அட் பிரசன்ட். இன் ஆர் கண்ட்ரி தெர் ஆர் பிளென்டி ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், பட் டு வி ஃபாலோ ஈவன் ஒன் அமாங் தெம்? த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் இஸ் டிராஃபிக். வை ஷுட் வி ஃபாலோ டிராஃபிக் ரூல்ஸ்? வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ டோன்ட் ஃபாலோ? What is the necessity to follow them? This is what we'll be discussing in today's segment.
3: So let's take a look at Chennai's traffic condition. As per the statistics available, the compounded annual growth rate of the traffic has risen from 6% in 1992 to 17% in 2008. The highest growth rate is observed at NSK Salai near Kodambakkam railway station, which is about 17%. The number of road accidents and the number of people injured due to road accidents between 2001 and 2011 is increased by 5.8% and 2.4% respectively. Using headphones while driving is dangerous.
4: வாகனம் ஓட்டும்போது ஹெட்போன்ஸை பயன்படுத்துவது ஆபத்தானது.
2: டிரைவிங் करते समय हेडफोन्स का उपयोग करना हानिकारक साबित हो सकता है. Produced and brought to you by MOP CRS 107.8 FM. All these statistics seem really shocking, don't they? Imagine being a witness to these accidents. Now, what can actually be the major reason for such a devastating increase in the number of accidents over these years? The major reason being the sheer carelessness and irresponsibility in the way citizens drive. Let's take the act played previously for an instance. What could be the conclusion of it? There can be many ways it can be perceived. For example, it can conclude with the police taking the case to the higher authority, or it can conclude with the police being lenient and forgiving the boy and letting him go on with his work. Breaking rules seem fun, but then it can be very dangerous and have many negative consequences as well. In this case, it could have led to an accident as well. The youth or the citizens in general, along with the traffic police, have become more lenient and ignorant in terms of following the rules. On this note, let's see what the public and the traffic police officers have to say. RJ Merlin, over to you. What is their opinion?
5: என்னிக்காவது டிராபிக் ரூல்ஸ் மீறி இருக்கீங்களா? போலீஸ் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த வாட்டி மன்னிச்சு விட்டுடலாம் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா?
6: ரெஸ்பான்சிபிளா இருந்தா தான் அது மறுபடியும் பண்ண மாட்டாங்க.
5: நீங்க இருக்கிற ஏரியால டிராபிக்லாம் வந்து எப்படி ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க? எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க?
6: மேனேஜ் சிட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருக்கு. டிராஃபிக் தான் வந்து அதிகமாக இருக்கு.
5: டிராஃபிக் ரூல்ஸ் என்னைக்காவது மீறி இருக்கீங்களா? சிக்னல் ரெட்ல இருந்தாலும் யாருமே ரோட்ல இல்லை, ரொம்ப கிளியரா இருந்ததுன்னா பாஸ் பண்ணி போயிடுவேன் பைக்ல. போலீஸ் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இல்ல இந்த வாட்டி ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுடலாம் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க?
7: காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொஞ்சம் விட்டுடலாம், மற்றபடி மற்ற ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறேன்.
5: போலீஸ் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படின்றீங்களா, இல்ல இந்த வாட்டி மன்னிச்சு விட்டுடலாம் அப்படி இருக்கணும் நினைக்கிறீங்களா?
8: அது டிபெண்ட்ஸ் அப்பான் சுச்சுவேஷன், பண்ணுற மிஸ்டேக்கை பொறுத்து. சின்ன சின்ன இது நோ என்ட்ரியில் போகிறதுக்கு, அந்த மாதிரி விஷயத்துக்கு ஹெல்மெட் போடாமல் போகிறதுக்கு,

0: இதை பார்த்தா எல்லாரையும் பிடிக்கிறது கிடையாது, அவங்க சும்மா ஒரு சிலர் தான் இதை சிக்கிறவங்களும் பிடிக்கிறாங்க.
1: இருக்க ஏரியாவில் வந்து டிராஃபிக்லாம் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, ஜென்ரலாகவே நல்லா இருக்கா இல்லை?
0: ரொம்ப ஒர்ஸ்ட்டு கிடையாது, ரொம்ப ஒர்ஸ்ட் கிடையாது. சென்னை பொறுத்த வரைக்கும் பெங்களூரோட கம்பேர் பண்ணும்போது ஓகே.
1: இது வரைக்கும் டிராஃபிக் ரூல்ஸை மீறி இருக்கீங்களா?
2: டிராஃபிக் ரூல்ஸ் சம்டைம்ஸ்.
1: எத்தனை வாட்டி மீறி இருக்கீங்க?
2: எத்தனை வாட்டின்னா இன்னும் ஐடியா, மெனி டைம்ஸ்.
1: அந்த மாதிரி இருக்கும் போது போலீஸ் உங்களை கேட்ச் பண்ணப்ப இது வரைக்கும் லஞ்சம் கொடுத்துருக்கீங்களா?
2: இல்லை, அந்த மாதிரி டைம்ல பிடிச்சதில்லை. நான் ப்ராப்பராக போவேன், அப்போ தான் முடிப்பேன்.
1: ஓகே, போலீஸ் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த வாட்டி மன்னிச்சு விட்டுடலாம், நெக்ஸ்ட் டைம் அவங்க இந்த பண்ண மாட்டாங்க, வார்ன் பண்ணி அனுப்பிடணும்னு நினைக்கிறீங்க?
2: இல்லை, வார்ன் பண்ணி அனுப்புனாலாம் இது பண்ண மாட்டாங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் அது. என்ன சி, தெர் இஸ் அ மினிமல் பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கணும் சி. அதுக்குன்னு வந்து ஒரு சின்ன சின்ன இதுக்கெலாம் வந்து 1000 கொடு, 2000 கொடு, அது பனிஷ்மெண்ட் கிடையாது. ப்ராப்பராக அந்த பில்லு சரி அதெல்லாம் பண்ணுறது கிடையாது.
1: உங்களோட ஏரியாவில் டிராஃபிக் வந்து எப்படி ரெகுலேட் பண்ணியிருக்காங்க? நல்லா இருக்கா, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்களா?
2: இல்லை, இப்போ டிராஃபிக் பொறுத்த வரைக்கும் ஓகே, இப்போ முன்னாடிக்கு இப்போ பரவாயில்ல.
1: இது வரைக்கும் டிராஃபிக் ரூல்ஸை மீறி இருக்கீங்களா?
3: எஸ், மீறி இருக்கேன்.
1: நினைக்கிறீங்களா?
3: கண்டிப்பாக முடிச்சு. போலீஸ் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கும்.
1: க்ரோம் பேட்டில் வந்து எப்படி டிராஃபிக்லாம் நல்லா போதா?
3: குட். ஆனா சேம் எல்லாம் சென்னை எல்லாம் ஒரே மாதிரி தானே?
1: எனக்கு அந்த டிராபிக் ரூல்ஸ் மீறி இருக்கீங்களா?
4: இல்ல.
1: போலீஸ் வந்து ரெஸ்பான்சிபிளா அவங்களோட கடமைகளை அவங்க செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுடலாம், நெக்ஸ்ட் டைம் அவங்க பண்ண மாட்டாங்க, வார்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா?
4: இல்ல, அவங்க அவங்க பண்றதை அவங்க பண்ணணும்,
1: அவங்க ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. உங்க ஏரியா எந்த ஏரியா? ட்ரிப்ளிகன்ல டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? டிராபிக் போலீஸ் இல்ல
4: இல்ல, கண்டிப்பா நான் பேசுறதுதான், நான் சோர்ஸ்ல இருக்கிறதா.
1: வரைக்கும் டிராபிக் ரூல்ஸ் மீறி இருக்கீங்களா?
4: எல்லாரும் பண்ற மாதிரி பண்ணிருப்போம். அதாவது சிக்னல் போடும்போது கார் எல்லாம் வரலன்னா போடுவோம், அந்த மாதிரி தான். மைனர் ரூல்ஸ் மட்டும்.
1: ஓகே, போலீஸ் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இந்த ஒரு வாட்டி வார்ன் பண்ணி விட்டுடலாம் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா?
4: அது ஒவ்வொரு சிச்சுவேஷன் பொறுத்து இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இது வந்து சுத்தமாக ஒபே பண்ணாமல் அவங்க எப்போ பார்த்தாலும் டிராஃபிக் ரூல்ஸ் மீறிட்டு தான் போயிட்டுருப்பாங்க. அவங்களுக்குலாம் போலீஸ் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். ஆனால் இப்போ ஏதாச்சும் ட்ரூவாக ஏதாச்சும் ஹரியில் இருக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் மீறு டிராஃபிக் ரூல்ஸ் மீறதுன்னா வார்னிங்கோட வரும்.
1: அடியாரில் டிராஃபிக் எல்லாம் எப்படி இருக்கு?
4: அடையாறுல டிராபிக் பிரச்சனை அவ்வளோலாம் கிடையாது. நுங்கம்பாக்கம் ஏரியா மாதிரிலாம் கிடையாது, அடையார் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான ஏரியா தான். டிராபிக் போலீஸ் கூட நிறைய பேர் நிக்கிறாங்க, ஒவ்வொரு ஜங்ஷனும் நிக்கிறாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை ஒன்றும்.
1: உங்க ஏரியால சூப்பரா இருக்கு.
4: மற்ற ஏரியா பத்தி தெரியாது, நான் வர ஏரியா நுங்கம்பாக்கம். நுங்கம்பாக்கம்ல டிராபிக் ஒன்றும் அவ்வளோவா நான் மேனேஜ் பண்ற மாதிரி தெரியல.
5: டிரைவிங் கிளாஸ் வந்து 15 நாள் தான் கத்துக்கிறாங்க. 15 நாள் கத்துக்கிட்டாலே வந்து லைசன்ஸ் கொடுத்துடுறாங்க. 15 நாள் போதுமா இல்ல இன்னும் கொஞ்ச நாள் தேவைப்படுது அப்படின்னு?
6: அவங்க ஆல்ரெடி ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா 15 நாள் போதும். அவங்க ஏன்னா ஓட்டி தான் கட்ட போறாங்க. இப்ப வந்து நம்ம ஆர்டிஓ கிட்ட போனோம்னா அவங்களுக்கு வந்து டிரைவிங் தெரியும் தெரியாதுன்றது அவர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடாரு. அதனால போதும், ஆல்ரெடி அவங்க ஏற்கனவே வண்டி ஓட்டினவங்க லைசன்ஸ் எடுக்கணுன்றதுக்காக 15 டேஸ் போதும்.
5: ஆனா தெரியாதவங்களுக்கு கூட லைசன்ஸ் கொடுத்துடுறாங்களே, இது என்ன கதை?
6: அது நீங்க ஆர்டிஓல தான் கேக்கணும்.
5: நம்ம நாட்டுல வந்து நம்ம சட்டத்துல நிறைய டிராபிக் ரூல்ஸ் இருக்கு, அதுவே போதும் அப்படின்றீங்களா? இல்ல இன்னும் டிராபிக் ரூல்ஸ் ஆட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றீங்களா?
6: இன்னும் ஆட் பண்ணலாம். இப்ப ட்ரிங்க் அண்ட் டிரைவ், செல்போன் அவாய்ட் எல்லாம் போடுறாங்க. போடுறது வந்து பாதி பேர் தான் ஓபே பண்றாங்க, மீதி பேர் ஓபே பண்ண மாட்டேன்றாங்களே. இருக்கிறதே போதும், அதே வந்து நல்ல ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்கன்னா போதும்.
5: இப்போ வந்து இங்க இருக்கீங்க அப்படின்னா பக்கத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா நீங்க எவ்வளவு நேரத்துல வந்து அந்த லொகேஷனுக்கு போய் சேருவீங்க?
6: போயிடலாம். இல்ல, ஒரு 1/2 கிலோமீட்டர்ல அங்க ஆக்சிடென்ட் ஆயிடும், டூ வீலர்ல ஒருத்தர் ஒருவர் அவர் வந்து சொல்றாரு அப்படின்னா, சார் இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் சார், ஒரு சரி பாயிண்ட் பீச் இருக்காரு அப்படின்றது அவர்கிட்ட சொல்றாருன்னா அது நம்ம போக முடியாது. ஏன்னா இந்த இடத்தை விட்டு நம்ம போக முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து எப்படி இருக்கும் சொல்ல முடியாது இல்லையா?
5: லாஸ்ட் க்வெஸ்சன், டிராபிக் போலீஸ் என்ன பண்றாங்க? பசங்களை மட்டும் லைசன்ஸ் இல்ல, டாக்குமெண்ட்ஸ் இல்ல அப்படின்னு புடிச்சிட்டு பொண்ணுங்களை விட்டுடுறாங்க. விஷயம் தானா, பொண்ணுங்களையும் பிடிக்கணும் அப்படின்றீங்களா?
6: கண்டிப்பா பிடிக்கணும், சட்டம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே, யாருக்கும் வேற வேற கிடையாது.
5: சார் இப்போ வந்து 15 டேஸ்லயே வந்து கார் டிரைவிங் எல்லாமே கத்துக்கிறாங்க, கத்துக்கிட்டு உடனே லைசன்ஸ் வாங்கிடுறாங்க, 15 டேஸ் போதும் அப்படின்றீங்களா இல்ல இன்னும் கொஞ்சம் நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கத்துக்கலாமா?
7: அவங்களுக்கு ஓட்டக்கூடிய தைரியம் வந்துச்சுன்னா ஓட்டலாம், பட் தெளிவு இல்லாம ஓட்டுறது அவங்களுக்கு நல்லது இல்ல. 15 நாள் கத்துக்க முடியாது, புதுசா டிரைவிங் கத்துக்கிறவங்க 15 நாள் கத்துக்க முடியாது. வண்டியை பத்தி பேசிக் தான் தெரிஞ்சுக்க முடியும். வண்டியை ஓட்டி கத்துக்கணும்னா அவங்க வந்து 1 மாசம் 2 மாசத்துக்கு மேலே ஆகும், பட் அந்த தைரியம் அவங்க வந்து இந்த ரோட்ல ஓட்ட முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் ஓட்டுவோம், இல்லனா தைரியம் ஓட்ட முடியாது.
5: ஓகே,
7: 15 டேஸ் வந்து ஒரு டிரைவிங் லைசன்ஸ்க்குரிய பீரியடே கிடையாது.
5: சரிங்க சார், இப்போ வந்து நம்ம சட்டப்படி டிராபிக் ரூல்ஸ் வந்து நிறைய இருக்கு, இன்னும் கொஞ்சம் டிராபிக் ரூல்ஸ் வந்து நம்ம இன்னும் பண்ணலாம் அப்படின்றீங்களா இல்ல இருக்கிற வரைக்கும் போதும் அப்படின்றீங்களா?
7: இங்க படிப்பறிவு வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு தெரியல, பட் இன்னும் மக்கள் விழிப்புணர்வா இருந்தா போதும், ஃபைன் போட்டா மட்டும் போதாது, அவங்கள திருத்திட முடியாது, அவங்களுக்கா அந்த விழிப்புணர்வோட நல்லா இருக்கும்.
5: இந்த ரூல்ஸ் போதும்ன்றீங்களா இல்ல இன்னும் வேணும்ன்றீங்களா?
7: இருந்தாலும் அவங்க கடைபிடிக்க மாட்டாங்களே.
5: சார் இப்ப வந்து நீங்க இங்க இருக்கீங்க, பக்கத்து ஏரியால ஆக்சிடென்ட் இல்ல ஏதோ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் நடக்குது, உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும் போது நீங்க எவ்வளவு சீக்கிரம் வந்து போய் சேருவீங்க சார் அந்த லொகேஷனுக்கு?
7: உடனே போயிடும் மேடம், உடனே செக்யூர் பண்றதுக்கான எல்லா வசதிகளும் இருக்கு, நீ வாய்ப்புகள் இருக்கு, ஈஸியா போயிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
5: சார் நிறைய மக்கள் சொல்றாங்க டிராபிக் போலீஸ் கரெக்டா வந்து பசங்களை மட்டும் தான் பாயிண்ட் அவுட் பண்ணி லைசன்ஸ் கேக்குறாங்க, டாக்குமெண்ட்ஸ் கேக்குறாங்க, பொண்ணுங்களை எல்லாம் அப்படியே விட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ் எ டிராபிக் போலீஸா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
7: அப்படி இல்ல மேடம், ஒரே ஈவனா தான் பண்றோம், என்ன ஒண்ணு லேடிஸ் விட்டுறவங்க கண்ணீரா அப்படியே விடுறாங்க, அதனால வந்து அவங்களை அந்த நேரத்துல வந்து அனுப்பதான் தோணுதே தவிர அவங்க கிட்ட பேசுறதுக்கோ பாயிண்ட் போடுறதுக்கோ அந்த டைம் கம்மியா இருக்கு. ஏன்னா அவங்க லைசன்ஸ் கேட்கும் போது கண்ணீர்ல இருந்து தண்ணீரா வருது. ஆனா பட் இன்னும் கொஞ்சம் குறைச்சி ஒன்னும் பாயிண்ட் போடுறோம், மினிமம் 100 ரூபீஸ் ஆகுது நாங்க போட்டு அனுப்புறோம்.
8: The general public opinion is that the public agrees that they have broken rules at some point or the other. They are strongly against the concept of bribery. They believe that the police have to remain responsible in doing their duty because this is what will help in making a better traffic scenario in our country. Each one thinks that the traffic scenario in their respective residential area is regulated better than the other. So therefore, we can't say which area is more traffic free than the other. The traffic police officer's point of view in general is that 15 days is not at all enough for learning driving. A minimum of 30 days at least is required. They feel that the traffic rules framed are sufficient, as even with the traffic rules which are so minimum, people don't follow them. They get to the emergency locations as soon as they get the information, that is in a maximum of 3 to 5 minutes if in case there is no traffic jam. They feel that it is necessary to be lenient towards women, mainly because the public may think of it as eve teasing. Being a regular traveler using a two-wheeler, I was surprised to know that I am unaware of a lot of traffic rules which are very significant. To state a few, on hills where the width of the road is not sufficient for vehicles to pass each other safely, the vehicle going downhill has to stop to the side of the road and allow the vehicles going uphill to pass. Drivers younger than 18 are prohibited from using a mobile telephone while driving, except in the case of an emergency or when talking to a parent or spouse. Motorists are required to use their headlights from sunset to sunrise, and when light conditions restrict visibility to 400 feet or less, motorists with a blood alcohol concentration at or greater than 0.08% are charged with driving while impaired.
9: We've had amateurs like us discussing on the most controversial topic, traffic. Now let's have few guests and the experts voicing their opinions on traffic and the current scenario. The panel discussion will be conducted by Rose. Over to you again, Rose.
1: Hello Chennai, this is Unga RJ Rose Merlin பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு நிகழ்ச்சியில டிராபிக் மற்றும் டிராபிக் ரூல்ஸ் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு சிட்டி எடுத்துக்கிட்டாலும் டிராபிக் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தான் இருக்கு, எஸ்பெஷலி நம்ம சென்னையில சொல்லவே வேணாம். ஸோ இந்த டிராபிக்கை எப்படி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் இதை பற்றி டீட்டெயிலாக பேச ஃபியூ கெஸ்ட் இங்கே வந்திருக்காங்க. லெட் மீ இன்ட்ரடியூஸ் தெம். ஃபர்ஸ்ட் கெஸ்ட் டிராபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பற்றி சொல்றதுக்காகவும், அதை நம்ம மக்கள் எப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க இதை பற்றி டீட்டெயிலாக பேச 1000 லைட்ஸ்ல இருந்து சப் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் மனோஜ்குமார் வந்திருக்காங்க. ஹலோ சார்.
10: ஹாய்.
1: வீட்டை விட்டு கிளம்பும் போதும் ஈவினிங்ல வீட்டுக்கு போகும்போது மட்டும்தான் நம்ம டிராபிக் பாக்குறோம். ஆனா நாள் முழுவதும் பயணத்தையே தன்னுடைய வேலையா கொண்ட கார் டிரைவர் மிஸ்டர் சந்திரன் இங்க வந்திருக்காங்க. ஹலோ சார்.
10: ஹலோ.
1: அண்ட் இவங்களோட சேர்ந்து டூ லிசனர்ஸ் இங்க வந்திருக்காங்க, மிஸ் மகா அண்ட் தமிழ் அரசன். ஹலோ மகா அண்ட் ஹலோ தமிழ்.
10: ஹாய்.
11: ஹாய்.
1: லாஸ்ட் 10 இயர்ஸா நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, இது எதனால நினைக்கிறீங்க?
11: ஓகே, 10 இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான வாகனங்கள் கிடையாது, ஆனா இப்போ வாகனங்கள் அதிகமாயிடுச்சு.
1: கண்டிப்பா.
11: அது மட்டும் இல்லாம 10 இயர்ஸ் முன்னாடி இந்த ஃபாஸ்ட் லைஃப் கிடையாது, இப்போ ஃபாஸ்ட் லைஃப் நிறைய ஆயிடுச்சு. சோ இதனாலதான் டிராபிக் அதிகமாகுதுன்னு நான் நினைக்கிறேன்.
1: ஓகே.
11: முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரோட்ல ஒரு 10 கார் போனா பெரிய விஷயம், இப்போ ஒரு 100 கார் போகுது. 10 கார் போக வேண்டிய இடத்துல 10 கார் போற இடத்துல 100 கார் போச்சுன்னா டிராபிக் அதிகமாக தானே இருக்கும்.
1: கண்டிப்பா.
11: சரியா? சோ மக்கள் இப்ப வந்து வேகமான வாழ்க்கைக்கா ஓடிட்டு இருக்காங்க, அதனாலதான் டிராபிக் அதிகமாக நான் நினைக்கிறேன்.
1: சோ வெஹிக்கல் வந்து அதிகமாயிடுச்சு, இதனாலதான் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு.
11: ஆமா, டே டு டே லைஃப்ல காம்படிஷன் அதிகமாக அதிகமாக எல்லாம் ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்காங்க. அந்த காலத்துல நடந்து போனா போதும், இப்ப நடந்து போனா முடியவே முடியாது. சோ அதனால எல்லாம் வெஹிக்கலுக்கு மாற மாற மாற
1: பசங்க எல்லாம் ரேஸ் ஓட்டுறாங்க.
12: டிராபிக்ல ரேஸ் ஓட்டுறது. ஆமா, டிராபிக்ல ரேஸ் ஓட்டுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா இவங்க, அதாவது நார்மலா ஓட்டுறவங்க இருக்காங்கல்ல, இவங்க ஓட்டும் போது இந்த பெண்டு போடுறது, அதனால வந்து அந்த ஓட்ட தெரியாம இருக்காங்க. அதாவது நார்மலா
1: பண்ணப்போ
12: இந்த கேர்ள்ஸ், அந்த வயசானவங்க, அவங்க எல்லாம் கீழே விழுந்துடுறாங்க. அது இல்லாம இப்போ இந்த என்ன பண்றாங்க, இந்த ரேஸ் ஓட்டும் போது அவங்களுக்குள்ள மோட்டிவேஷன் வந்துருது, நான் வின் பண்றேன், நீ வின் பண்றா, இல்ல அவன் வின் பண்றப்போ அவங்களுக்கு மோட்டிவேஷன் வருது. அப்ப என்ன பண்றான், போறவன அப்படி தள்ளி விட்டுறான், அவனுக்கு வர அவனை பிடிச்சி கீழே தள்ளுறது, இல்ல அவனை ஆட்டி விடுறது, கொண்டே போய் அந்த எஜ்ல வச்சு தள்ளுறது, அது மாதிரி. அப்புறம் வந்து எங்க இப்போ எல்லாம் யாருமே பொறுமை கிடையாது, அவங்க சிக்னல் ரெட் போட்டிருந்தாலும் போறானுங்க, எதையுமே ஃபாலோ பண்றது கிடையாது. அது இல்லாம இந்த போலீஸ்காரங்க இப்ப வந்து பிடிக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், அப்படியே இப்படி போறது, அப்படியே அவங்க ஸ்ட்ரீட் நடுவில் இருந்தாங்கன்னா அப்படியே அவங்க அவங்க சந்துக்குள்ள பூந்து போயிடுறது. இப்ப அந்த மாதிரி நடக்குது.
1: ஸோ டிராபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்றது கிடையாது. அண்ட் யங்ஸ்டர்ஸ் வந்து அப்படியே ஸ்டைலா போறான், அப்படி போறான், அப்படின்றதுனால விழுந்துடுறாங்க. பக்கத்துல இருக்கவங்களையும் வந்து நாசம் பண்ணிடுறாங்க.
12: அது போறப்போ அவங்க இப்படி இவங்க நேரா போறது
1: கீழே. நீங்க சொல்லுங்க இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன?
13: மகான் சந்திரன் சொன்ன மாதிரி அந்த காலத்துல இருந்த நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அஸ் அ ப்ராபிலிட்டின்னு பார்க்கும்போது அங்கே எப்படி ஆக்சிடென்ட் ப்ராபிலிட்டி இருக்கும்போது இங்கே ப்ராபிலிட்டி அதிகமாக இருக்கு, ஆக்சிடென்ட் ஆன் ப்ராபிலிட்டி அதிகமாக இருக்கு, நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் ரொம்ப அதிகம். அதே தவிர பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இருக்க மெயின் இஷ்யூஸ் வந்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் ரொம்ப அதிகமாக இருக்கு ஆக்சிடென்ட்டுக்கு. அது மாதிரி எலிஜிபிள் பர்சன் பார்த்தீங்கன்னா ஓட்டுறதில்ல, ஏன்னா சின்ன பசங்க எல்லாம் லைசன்ஸ் இல்லாதன்ட்டு வந்து பெரியவங்க வந்து வண்டி கொடுத்து அனுப்புறது வெளியே அதிகமாக நடக்குது. ஸோ யாராவது இப்போ ஆக்சிடென்ட் பண்ணாங்கன்னு பார்த்தா அவங்கள்ட்ட லைசன்ஸ் இருக்கிறதில்ல முக்காவசி ஆக்சிடென்ட் கேசஸில். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர்ஸ் இந்த மாதிரி சந்திரன் மாதிரி ஆளெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அதிகமாக என்ன பண்ணுறது, சம்பாதிக்கணும், வீட்டுக்கு உழைச்சி கொடுக்கணும் நிறைய அப்படின்றதுல வந்து ரெஸ்ட்டே இல்லாமல் வண்டி ஓட்டுறாங்க. கொஞ்சமாக இது தூக்கம் ரொம்ப தூங்கிட்டு வண்டி ஓட்டுங்க சொன்னால் கேட்க மாட்டுறாங்க. ரொம்ப ரெஸ்ட்டே இல்லாமல் வண்டி ஓட்டுறதால அவங்க வந்து ரொம்ப கண் முடிச்சு நைட் ஃபுல்லாக இருப்பாங்க. திரும்பி மார்னிங் அப்படியே தொடர்ந்து ஷிஃப்ட்லாம் ஓட்டுறதால பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டேலாம் ஓட்டுற நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. இந்த சைன் போர்ட்ஸ்லாம் கரெக்டாக பார்த்து ஓட்டினா பிரச்சனை இருக்காது. சைன் போர்ட்லாம் இருக்கும், அதை கவனிக்க மாட்டாங்க சார். கரெக்டாக சைன் போர்டெலாம் பார்த்து ஓகே என்னென்ன இது சைன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மதிச்சு டிராஃபிக் ரூல்ஸை மதிச்சு வண்டி ஓட்டினானா ஆக்சிடென்ட்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த சைன் போர்ட்ஸ் யாரும் கவனிக்கிறதுல. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ் இன்றைக்கி இருக்க ஃபாஸ்ட் வேர்ல்ட் எல்லாம் சொன்ன மாதிரி பேஷன்ஸ் இப்போ வந்து ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து போகிறதில்ல யாருமே. ஸோ இங்கே சென்டர் மீடியம் தாண்டி ரைட்டில் வந்து ஓவர்டேக் பண்ணி ஸோ ஆப்போசிட் வர வண்டியை வந்து விடாமல் ரெண்டு பேரும் நடுவில் மாற்றி ஜாம் பண்ணி ஸோ ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக ப்ராப்பராக ரூல்ஸ் மெயின்டைன் பண்ணினா ஆக்சிடெண்ட் குறையும். ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறையா ரைஸ் ஆகிட்டு இருக்கு. மக்கள் வந்து டியூ டு த ஃபாஸ்ட் வந்து இதுவுமே கன்சிடர் பண்ணுறதில்ல. இப்போ நம்ம இங்கே கேட்க நம்ம பேசுகிறத கேட்டுட்டு இருக்க எத்தனை பேர் வந்து ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருப்பாங்க, அது மாதிரி விஷயம் நடந்துருக்கு. ஸோ தே ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் அபவுட் திஸ். கொஞ்சமாக சென்சிபிளாக வண்டி ஓட்டும் பரவாயில்ல, நம்ம வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி கிளம்பிட்டோம் பிரச்சனை இல்லை. லாஸ்ட் மூமெண்ட்ல அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டு கரெக்டான டைமில் போயிடணும் ஆன்சர் தப்பு இல்லையா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி வந்து இட்ஸ் டெவலப்பிங் கண்ட்ரி. டெவலப்பிங் கண்ட்ரியில் வந்து நம்ம ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி நம்ம வந்து ரோடு சரியில்லைன்னு சொல்லி குறைச்சிருக்கோம், ஏன்னா பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் டெவலப்பிங். ஸோ ஒன்ஸ் டெவலப் ஆகிட்ட அப்புறமா வந்து ஸோ இன்னும் சொன்ன டைமில் நம்ம ஒரு ரீச் ஆகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறதுனால இன்றைக்கி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அதனால் மக்கள் எல்லாருமே வந்து ஒரு 5 to 10 minutes முன்னாடி அவங்க போக வேண்டிய இடத்துக்கு கிளம்பிட்டா கரெக்டான டைம் போய் சேரலாம். சர்ச் பண்ண வேண்டாம். ஸோ ஆக்சிடென்ட் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் போகும்.
1: ஸோ வெஹிக்கல்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதே ஒரு ரீசன், அண்ட் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் இது இன்னொரு ரீசன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாலே ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறப்ப மக்களுக்கு ஆர்டிஓ வந்து ரிட்டன் டெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க, அது நெசசரி நினைக்கிறீங்களா? தேவையாது. மகா சொல்லுங்க. மகா,
11: நான் எழுதும் போது எனக்கு ரிட்டன் டெஸ்ட் வைக்கல, கம்ப்யூட்டரைஸ்ட் ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அப்புறம் நீங்க ஆன்சர் பண்ணதை பொறுத்து ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்துடும், பாஸ் ஆ ஃபெயிலானுட்டு. அதுல என்ன கொடுத்திருந்தாங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தின க்வெஸ்சன்ஸ் தான் இருந்தது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப தெரியணும். ரோடுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் ரோடுக்கு போகும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, உங்களால மத்தவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எக்ஸாம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: சந்திரன் சார், நீங்க சொல்லுங்க. உங்க காலத்துல நீங்க லைசன்ஸ் எடுத்திருப்பீங்க, நீங்க வந்து இப்ப ஒரு டிரைவரா இருக்கீங்க, பட் லைசன்ஸ் வந்து முன்னாடியே நீங்க எடுத்திருப்பீங்க. சோ உங்களுக்கு என்ன இருக்கும் ஏஜ், வயசு என்ன இருக்கும்
10: இப்போ? அப்போ நான் லைசன்ஸ் எடுக்கும்போது 35 வயசு.
1: இப்ப என்ன வயசு உங்களுக்கு?
10: தனக்கு பாத்தீங்களா 35 வயசு பண்ணா.
1: சோ நீங்க அந்த காலத்திலே வந்து நீங்க லைசன்ஸ் எடுத்திருப்பீங்க, அப்ப வந்து இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறது இந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? ஓகே. சோ இப்ப இருக்கிற மக்களுக்கு வந்து அந்த மாதிரி எழுதுற எக்ஸாம் ஆமா கொண்டு வந்திருக்காங்க, அது வந்து அவசியம்னு நினைக்கிறீங்களா நீங்க?
10: இல்ல, அவசியம் இல்ல, எனக்கு தெரிஞ்சது அவசியமே இல்ல.
1: ஆமா, 30 நாள் நல்லா ட்ரெயின் பண்ணி கத்துக்கிட்டா அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க? யா, ஓகே. தமிழரசன் நீங்க சொல்லுங்க, ஆர்டிஓல வந்து இந்த மாதிரி ரிட்டன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க, இது அவசியம்னு நீங்க நினைக்கிறீங்களா?
12: ஆ, அவசியம் தான். ஐ திங்க் அது அவசியம் தான் நினைக்கிறேன்.
1: அவசியம்னு நினைக்கிறீங்க? யா, கிரேட்.
12: ஏன்னா ஆமா அவசியம் தான் நினைக்கிறேன். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா 10th or 12th பாஸ் பண்ணியிருந்தாதான் லைசன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க, அந்த இதெல்லாம் இருக்குல்ல. அதுக்காக ஏன்னா சிலர் வந்து 8th standard, சிலர் வந்து சும்மா ஏமாத்துவாங்கல்ல. ஸோ அதனால அந்த எக்ஸாம் அவசியம் தான் நினைக்கிறேன்.
1: ஐ திங்க் அதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆன்சர். சார், நீங்கள் சொல்லுங்கள், ஆர்டிஓவில் இந்த மாதிரி வந்து ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஸோ அது அவசியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
13: ஆமாம், ஆர்டிஓ இப்போ லைசன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக 8 போடாமல் லைசன்ஸ் தர மாட்டாங்களே. ஸோ அது வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மாதிரி ரிட்டன் எக்ஸாம்.
1: பட் 8 போடாமலும் வந்து நிறைய பேர் லைசன்ஸ் வாங்கிடுறாங்களே, அது எப்படி சார்?
13: 8 போடாமல் லைசன்ஸ் வரவங்க இன்றைக்கி நிறைய ஏழ்ரை சந்திக்கிறாங்களே.
1: எஸ், அஃப்கோர்ஸ்.
13: ஸோ ப்ராப்பராக 8 போட்டு லைசன்ஸ் வாங்கினா ப்ராப்பர் லைசன்ஸு பார்த்தீங்கன்னா அந்த கால அப்போ வந்து ரிட்டன் எக்ஸாம் இருந்தது. இப்போ வந்து ரிட்டன் பதிலாக ஆன்லைன், அவங்க மகாசன் மாதிரி இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு, எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ன்றதான் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டாங்க. அது தவிர கண்டிப்பாக அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணாமல் யாருக்கும் கரெக்டாக லைசன்ஸ் கொடுக்குறதுல. சப்போஸ் அவங்க எல்லாம் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா இன்னொரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க அந்த டேட்டில் வர சொல்கிறாங்க பேப்பர் பண்ணிட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ டிராஃபிக், அது தவிர அவேர்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து சென்னை சிட்டி டிராஃபிக் போலீஸ் வி ஆர் கண்டக்டிங் லாட் ஆஃப் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர்ஸ், டாக்ஸி டிரைவர்ஸ், அப்புறம் இவன் கார்பரேட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாத்தையும் வந்து வி ஆர் ஹேவிங் அ லாட் ஆஃப் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ். அது வந்து வி ஆர் கிவிங் ஆல் த கைண்ட் ஆஃப் அவேர்னஸ் டு த பப்ளிக் அபவுட் டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்.
1: ஸோ நீங்கள் படித்த ஸ்கூல்ஸ்லேயும் சரி காலேஜஸ்லேயும் சரி இது வரைக்கும் டிராஃபிக்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் டீச்சர்ஸ் வந்து சொல்லி தந்துருக்காங்களா?
11: நான் ஸ்கூல் படிக்கும்போது சாலை விதிகள்னு ஒரு போயமே எங்களுக்கு உண்டு தமிழில். ஸோ அதை போயம் வச்சு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, லெசனே எங்களுக்கு உண்டு. அதே மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரிஸ் வச்சு மாரல் சயின்ஸ் கிளாஸஸில் ஸ்டோரிஸ் மூலமாக டிராஃபிக் எவ்வளோ, டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது எவ்வளோ முக்கியம், ரோட்டில் சின்ன குழந்தைங்களாம் எப்படி நடந்து போகணும், எப்படி கிராஸ் பண்ணணும், எந்த லைட் போட்டால் நீங்கள் கிராஸ் பண்ணலாம், எந்த லைட்டுக்கு வந்து நீங்கள் நிற்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்களுக்கு சின்ன வயசு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு தெம். ஸோ அவங்க சொல்லி கொடுத்ததை வச்சு ஞாபகம் வச்சுதான் எனக்கு வந்து வண்டி ஓட்டும் போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ இதெல்லாம் நம்ம
1: பார்க்கணும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அவசியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா?
11: சொல்லி கொடுக்கறத விஷயம் எல்லாமே சொல்லி கொடுத்தா தானே வரும், குழந்தைலன்னு சொல்லி கொடுத்தா தான் வரும், 50 வயசு சொல்லி கொடுத்தா வராது இல்லையா? ஸோ ஸ்கூல்லேருந்தே ஒரு லெசனாகவே வச்சு இதை சொல்லி கொடுத்தா எனக்கு ஈஸியாக இருக்கும். சாங்ஸா லெசனாக வச்சு சொல்லி கொடுத்தா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், கதை சொன்னால் எல்லாருக்கும் புரிஞ்சிடும். ஸோ கதை மூலமாக அதை சொல்லி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு.
1: ஓகே மகா, கிரேட். சந்திரன் சார், நீங்க சொல்லுங்க, நீங்க முன்னாடி ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து உங்களுக்கு டிராபிக் ரூல்ஸ் பத்தி ஏதாவது சொல்லி
10: தந்துருக்காங்களா? அப்போ அவ்வளவு கிடையாதுமா.
1: ஓகே, இல்ல அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தி இப்படி இருக்கணும், குடிச்சிட்டு வந்து வண்டி ஓட்டக்கூடாது
10: அப்பெல்லாம்
1: இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஸ்கூல்ல சொல்லி தந்துருக்காங்களா?
10: இல்ல இல்ல, அதெல்லாம் சொல்லி கொடுக்கல.
1: சொல்லி கொடுக்கல
10: அதெல்லாம் காம்பிடிஷன் ஸ்கூல்ல நாங்க படிச்சோம்.
1: சரி, இப்ப படிக்கிற பசங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா?
10: அது நல்லா இருக்கும். இப்ப சொல்லி படிக்கிற பசங்க
1: அதை சொல்லி கொடுக்கலாம் இல்லையா? ஓகே, தமிழரசு நீங்க சொல்லுங்க, நீங்க படிச்ச ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து இதை லேர்ன் பண்ணிருக்கீங்களா? உங்க டீச்சர் சொல்லி தந்திருக்காங்களா?
12: நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க.
1: ஓகே,
12: அப்பதான் எனக்கு தெரியும் அந்த ரெட்டுன்னா நிக்கணும்.

0: எல்லோனா தயார் ரெடியா இருக்கணும், அப்புறம் கிரீனா போகணும், அந்த இதெல்லாம் அப்பதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த லைன்ஸ் போட்டிருப்பாங்க, அது அப்போ அந்த அதுக்கு முன்னாடிதான் நம்ம அதுக்கு பின்னாடி தான் நம்ம இருக்கணும். சிக்னல் போட்டதுக்கு அப்புறம் தான் அங்கேருந்து மூவ் ஆகணும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ சிலர் வந்து சிக்னல் போட்டதுக்கு அப்புறம் அந்த வாக் பண்றது மனுஷ, அதாவது சிக்னல்ல பாத்தீங்கன்னா அந்த கிரீன் சிக்னல் எல்லோ சிக்னல் நம்ம ரோட கிராஸ் பண்றதுக்கு இருக்கும்.
1: ஓகே, ஃபைனலா எல்லாமே சொல்லி தந்திருக்காங்க அப்படிதானே? ஓகே, சொல்லி தந்தாங்க, சரி அதை நீங்க ஃபாலோ பண்றீங்களா? ஓகே சார், நீங்க சொல்லுங்க சார். கண்டிப்பா இதை உங்ககிட்டயே கேட்கணும், நீங்க படிச்ச ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ்ல வந்தது இந்த மாதிரி எல்லாம் சொல்லி தந்திருக்காங்களா? அண்ட் இது அவசியம்னு நீங்க நினைக்கிறீங்களா?
2: நீங்க சொல்றத பார்த்தா நீங்க ஸ்கூலுக்கு சரியா போக மாட்டீங்க போல இருக்க. எல்லா ஸ்கூல்லுமே வந்து கற்றுக்கொடுக்க ஸ்கூலே கிடையாது. ஈவன் சின்ன ஸ்கூல்ல இருந்து எல்லா ஸ்கூலுமே வந்து பிரைமரிலிருந்து ப்ரீ பண்ணி எல்லாருக்கும் பசங்களுக்கும் வந்து ஏன்னா இந்த கைண்ட் ஆஃப் பேசிக் திங், ரோட்ல நடந்து ரோட கிராஸ் பண்ணாம இவங்க இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ண முடியாது. ஸோ டிராவல் இஸ் அ பேசிக் நெசசிட்டி ஆஃப் எவ்ரி ஹியூமன் பீயிங் கரெக்ட்டுங்களா? ஸோ எல்லா ஸ்கூல்லுமே எல்லாருக்கும் இதை பத்தி பேசிக் எல்லாம் கத்துக்கிறாங்க. ஆனா இது மாதிரி ஸ்கூல்ல நீங்க சொல்லும் போது பசங்களுக்கு வந்து எல்லாம் பாடமா கத்து கொடுக்கும் போது எல்லாம் எழுதிட்டு மார்க் வாங்கணுமா யோசிக்கிறாங்க தவிர அதை ஃபாலோ பண்ற யோசிக்கல செகண்ட் சொல்லுவாங்க. ஸோ நம்ம கத்துக்கிற ஒரு விஷயமே வந்து இட் இஸ் ஃபார் அப்ளிகபிள் ஃபார் லைஃப். அதனால வந்து நம்ம லைஃப்ல அப்ளை பண்றதுக்காக தான் படிக்கிறோன்றதை நிறைய பேர் மறந்துட்டு வெறும் மார்க்காக மட்டும் படிக்கிறாங்க. படிக்கிறத கரெக்டா லைஃப்ல அப்ளை பண்ணா எவ்ரிதிங் வில் பீ ஃபைன்.
1: நார்மலாவே நிறைய மக்கள் சொல்றாங்க டிராபிக் போலீஸ் அதாவது பெண்கள் கிட்ட லைசன்ஸ் இல்லைனாலும் அவங்கள விட்டுடுறாங்க, பசங்க கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்கள 1000 கேள்வி கேட்டு நிக்க வச்சிருக்காங்க. அது உண்மையா? நீங்க என்ன சொல்ல போறீங்க?
3: இல்ல, அது உண்மைன்னு நான் நினைக்கல. ஏன்னா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது சைதாபேட் சைட்ல. ஒரு ஆட்டோ வந்து அவர் ரைட் டர்ன் எடுக்கணுங்கிறதுக்காக என்னோட காரை கட் பண்ணி அவர் போனாரு. சரி, கார் எனக்கு அடி வாங்கிட கூடாது, இந்த பக்கத்துல கேப் இருந்துச்சு, நவுந்து வந்தேன். நவுந்து வந்த போது ரெட் சிக்னல் ஆயிடுச்சு எனக்கு, நான் மிடில் ஆஃப் த ரோட்ல
1: நிக்கிறேன்.
3: அப்படி ஒரு சிச்சுவேஷன்.
1: ஓகே,
3: சரி, பண்ண தப்பு பண்ணிட்டோம், எப்படி இருந்தா நெக்ஸ்ட் சைட்ல காப் இருப்பாங்க, கண்டிப்பா அவங்க பிடிப்பாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், அந்த இடத்துல காப் இல்ல. ஆக்சுவலி நான் போனேன், வண்டி காப் ஓனம் கட்டினாரு. அவர் சொன்னாரு, ஆட்டோக்காரன் தூரத்துல இருந்து அவர் பாத்துருக்காரு, ஆட்டோக்காரன் பண்ணின தப்பு தாமா, நீ பயப்படாத, நீ பயப்படாம ஓட்டு. இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும் சார், நான் தப்பு பண்ணல சார், நான் இங்கேருந்து நான் அதை பார்த்தேன், தைரியமா வண்டி ஓட்டு, பெண்கள்லாம் நல்லா வண்டி ஓட்டணும். ஏன்னா எல்லா பெண்களும் என்ன நினைக்க, அதாவது பெண்களை பத்தின என்ன ஐடியா இருக்குன்னா ஜென்ரலா ஸ்பீடா போவாங்க, சடனா பிரேக் அடிச்சிருவாங்க, சரியா வண்டி ஓட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி நீ இருக்க கூடாது. Yeah, he's really a great person. Nalla experienced traffic cop and thank to him. Now mele bayandirda pone. Of course thappa emaiyadhu illa. Ena enakku vandu punishment la punch pandravangala car la enakku or bayam. Yen thappu kedaiyadhu. So rendane auto car mele dhaan thappu. It's okay, avaru poitaru. Neenga bayapadama ootunga. No problem. All the best nu sonnaru. He's such a nice cop. Nalla enakku traffic police pathi or bayam dhaan irundhathu. Achcho license vaangiruvaangala. Ena appadi dhaan velila kaatha project panna padradhu appadi dhaan namakkella. ஸோ நான் போனேன், அன்னிலேருந்து என்னோட எண்ணம் மாறுச்சு. ஒரு 3 weeks முன்னாடி நடந்தது, அன்னிலேருந்து எண்ணம் மாறுச்சு. ஸோ தே ஆர் ரியலி ஃப்ரெண்ட்லி.
1: ஓகே ஓகே மகா. சந்திரன் சார், நீங்க சொல்லுங்க, இப்போ வந்து டிராபிக் போலீஸ் வந்து பெண்கள் கிட்ட லைசன்ஸ் இல்லைனாலும் விட்டுடுறாங்க, ஆனா ஆண்கள் கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருந்தாலும் அவங்களதான் நிக்க வச்சு 1000 கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, இது உண்மையா? உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா?
4: நடக்கவே இல்லை.
1: வருத்தமா சொல்றீங்களா இல்ல ரொம்ப சந்தோஷமா சொல்றீங்களா?
4: சந்தோஷமா தான் சொல்றேன்.
1: தமிழரசு நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து ஒரு யங்ஸ்டரா இருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், ஆன்சர்
0: பண்ணுங்க. ஆமா, பொண்ணுங்களை எல்லாம் விட்டுறாங்க. நான் எப்படி சொல்றது,
1: பயங்கர கடுப்பா சொல்றீங்க? யா ஓகே,
0: இல்ல ஏன்னா நான் பார்த்தேன், என் கண்முடி நடந்தது இது. நாங்க பசங்க ரெண்டு பேர் தான் போவோம், ஆனா வந்து எங்களை விட்டுறாங்க. பொண்ணுங்களா ட்ரிபிள்ஸ்? ஏன் இந்த இங்க வெளியில
1: ட்ரிபிள்ஸ்?
0: ஆமா, இந்த கேம்பஸ் நான் வெளில பாத்துருக்கேன், பொண்ணுங்களா ட்ரிபிள்ஸ் போவாங்க, ஆனா அவங்க விட்டுறாங்க. ஆனா வந்து நாங்கெல்லாம் அதாவது நார்மலா போனாலே பிடிச்சாங்க எங்களை, அப்படி வளைச்சு வந்து லட்டில அடி வாங்குவாங்க, அடி வாங்குவோம், அடி வாங்கி எங்களை பிடிப்பாங்க. அதே பொண்ணுங்கன்னா அது விட்டுறாங்க.
1: ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு.
0: அதுவும் இல்லாம இப்ப வந்து நைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, பசங்கள்லாம் போகிறோம் அப்படின்னா விட்டுருவாங்க. அதாவது பசங்கள்லாம் போனால் பிடிச்சிருவாங்க. அதே பின்னாடி ஒரு ஒரு பொண்ணோ ஏதோ இருந்தால் விட்டுருவாங்க. நான் இதே நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அதாவது எங்ககிட்ட எல்லாமே இருந்தது பக்கம், எல்லாமே லைசன்ஸ்லேருந்து ஆஸ்பத்திரிலேருந்து இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே பக்கம் நான் கரெக்டாக தான் வச்சுருவேன். ஆனால் எங்களை வளைச்சி பிடிச்சி எங்களை ஒன்னவர் பிடிச்சி உங்களுக்கு நிற்க வச்சு யார் வண்டி என்ன இது கொஸ்டின் கேட்டாங்க. இதே இன்னொருத்தவங்க அவர் பார்த்தா அவர் குடிச்சிட்டு அவர் குடிச்சிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் வண்டியில் வந்து பின்னாடி ஒரு வேடி தோணி விட்டாங்க. அதான் இந்த மாதிரி இப்போ பொண்ணுங்க பின்னாடி இருந்தால் விடுறது ஏன் எனக்கே நடந்திருக்கு. நிறைய பேர் ரோட்ல பிடிச்சிட்டு வந்தாங்க, நானும் போகும்போது விட்டாங்க.
1: சோ நிறைய வாட்டி மாட்டிருக்கீங்க போல, ரொம்ப நொந்து பேசுறீங்க.
0: அடியே வாங்கிருக்கேன்.
1: ஓ ஓகே சார், நீங்க சொல்லுங்க சார். பட் எல்லா டிராபிக் போலீஸுமே இந்த மாதிரி கிடையாது இல்லையா? யாராவது ஒருத்தர் தான் இந்த மாதிரி இருக்காங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க சார்?
2: டிராபிக் ஆக்சுவலா வந்து பயஸ் சட்டம் வந்து எனக்கு பயஸ் இல்லை, எல்லாருக்கும் ஈக்குவலா தான் இருக்கு, சமமா தான் இருக்கு. வந்து நைட் டைம் சொல்ற மாதிரி இந்த தம்பி போனாரு மாட்டினாரு அப்படின்ற போது, ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய டூ வீலர், இப்போ அவர் டூ வீலர் வந்து ஒன்றா சொல்லிட்டு இருந்தது காணாம போச்சு ஒரு ஒன் இயர் முன்னாடி வேலை செய்யலாம் சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஒரு டூ வீலர் பிடிச்சா என்னன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக விசாரிச்சு அதை விடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ கம்ப்ளீட்டாக என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு லேடிஸ் வந்து போறாங்க வந்து அவங்களோட சேஃப்டிக்காக வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிபிள்ஸ் போறாங்கன்னா ஒரு லேடியை வந்து இன்னொருத்தர் இறக்கி விட்டு போனாங்க. பாய்ஸ்லாம் போனாங்கன்னா ஒருத்தர் இறங்கி ஒருத்தர் இறங்கு மீது ரெண்டு பேர் போகணும்னு சொல்லிடுவோம். ஸோ இவர் நீ ஏதாவது ஆட்டோ பிடிச்சி பஸ் பிடிச்சி போகணும்னு சொல்லுவோம். பட் இன்னைக்கு வந்து ஒரு லேடிஸ் போறாங்க ஒரு அர்ஜென்ட் போறாங்கன்ற போது அவங்கள இறக்கி விட்டு போகும்போது இது மாதிரி நம்ம தமிழ் மாதிரி பசங்க வந்து லிஃப்ட் வேணுமா நான் இவங்க போயிட்டு கேட்கறதுனால நம்ம வந்து இறக்கி விட முடியல. ஸோ அதனால சரி பரவாயில்ல அவங்க போட்டு அவங்களும் சின்ன எக்ஸம்ஷன் அவ்வளோதான். எக்ஸம்ஷன்ன்றது அவங்களுக்கு ஜஸ்ட் ஏமா இதெல்லாம் போவாதீங்க சொல்லி தான் போகணும் தவிர அந்த இடத்துல அவங்க பனிஷ் பண்ண முடியாது. பட் பாய்ஸ் வந்து இறக்கி விட்டு போகலாம். நான் இறங்கி நீ இதே வந்து நான் கரெக்டாக வந்து இல்லைமா நீங்கள் இறங்கினா போகணும்னு சொன்னால் நீ என்ன சொல்லுவீங்க அன்றைக்கி? என்ன சார் போலீஸ் நீங்களே வந்து சேஃப்டிலாம் பண்ணு கேட்க மாட்டீங்க?
1: ஓகே சார், நைட் டைமாக இருக்கும் போது இப்படி பண்ணுறது தப்பு கிடையாது. பட் மார்னிங் டைம்லேயே வந்து இந்த மாதிரி லைசன்ஸ் இல்லாமல் பொண்ணுகளை விட்டுடுறது இந்த மாதிரி
2: மார்னிங் டைமில் பாருங்க. இப்போ அவங்க சொன்ன மாதிரி லைக் மகா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா யாருனாலும் லைசன்ஸ் இல்லை லைசன்ஸ் தான் சரி லைசன்ஸ் இல்லைன்ற போது ஜென்ரலாக வெஹிக்கல் செக் எல்லாரும் வெஹிக்கல் செக் பண்ணுறோம். லைக் லேடிஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுல எவ்ரிபடி ஆர் ஸ்டாப்பிங் அண்ட் வி ஆர் டூயிங் ப்ராப்பர் செக்.
1: வண்டியிருப்பாரு
3: சொன்னாரு நீ உண்மையிலே வந்து உனக்கு வந்து ஏஜ் இருக்கா லைசன்ஸ் இருக்கா இல்லை சும்மா எடுத்து வண்டி ஓட்டுற எல்லாருமே சின்ன பசங்களை இப்போ கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. லைசன்ஸ் கேட்டார், லைசன்ஸ் காமிச்ச உடனே பயப்படாமல் ஓட்டுங்கன்ற ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னார்.
1: ஓகே, பொதுமக்கள் வண்டி ஓட்டும் போது நார்மலாக பண்ணக்கூடிய தப்புக்கள்லாம் என்னென்ன?
3: நார்மலாக வந்து பையன் பொண்ணு ரெண்டுமே பண்ணுற தப்பு செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது.
1: ஓகே,
3: அதுலேயும் கொடுமை என்னன்னா முன்னையாவது வந்து கீபேட் இருக்கும் தொடலாம், இப்போ டச் ஸ்க்ரீனு, டச் ஸ்க்ரீனில் ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
1: கண்டிப்பாக
3: சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பசங்களா இருக்கட்டும் பொண்ணுங்களா இருக்கட்டும் ரெண்டுமே டூ வீலர் போனா சைட் அடிக்கிறாங்க. இது இன்னும் தப்பு. சைட் அடிக்கிறதா தான் தப்பு இல்ல, ஓரமா நின்னு சைட் அடிச்சுட்டு போங்க. நீங்க அடிக்கிறதுனால மத்தவனுக்கு கஷ்டம்.
1: உங்களுக்கு
3: ஆமா, நேத்து நான் வண்டியில போயிட்டு இருக்கும் போது பையன் ஏ பாரு அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நான் வந்துகிட்டு இருக்கேன் வண்டியில. சோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜீப்ரா கிராசிங்ல ரோட் கிராஸ் பண்ணும்போது ஜெனரல் பப்ளிக் பண்றது என்னன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் முன்னாடி கிராஸ் பண்ணிருப்பாங்க, அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்களே நாங்க வண்டியை வந்து ஜஸ்ட் கிளட்ச் கொடுத்து நாங்க வண்டி நவுத்துவோம். அப்ப திருப்பின்னு ரெண்டு பேர் ஓட வந்து கிராஸ் பண்ணுவாங்க. கிராஸ் பண்றது மட்டும் இல்லாம எப்படி ஒண்டி ஓட்டுது பேர் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. லாஸ்டா ஓடி வரது அவங்க தப்பு. அட்லீஸ்ட் அவங்க வெயிட் பண்ணி அடுத்த செட் கண்டிப்பா போகலாம், ஓடி வந்துட்டு நம்மள திட்டுவாங்க.
1: எஸ் நீங்க சொல்றது வந்து 100% உண்மை. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, எவ்ரி 20 minutes நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
3: கண்டிப்பா டே டு டே லைஃப்ல எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. பையன் பொண்ணு ரெண்டு பேருமே டிரைவ் பண்றாங்க, ரெண்டு பேருமே எக்ஸ்பீரியன்ஸ்
1: ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு இதுவும் ஒரு மேஜர்
3: காரணம். இதெல்லாம் அந்த கிளச்ல ரைஸ் பண்ணும்போது இடிச்சாலே உங்களுக்கு முட்டியில அடிச்சா முட்டியில இருந்து ரத்தம் வரும் இல்லையா, முட்டி உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ உங்களுக்கு வேணும்னா நீங்க முதல்ல அந்த குரூப்போடய கிராஸ் பண்ணிடுங்க, இல்லனா அந்த அடுத்த பேட்ச்ல கிராஸ் பண்ணுங்க. அவ்வளவு ஒன்னும் தலை போற அவசரம் கிடையாது, உயிரை காட்டிலும் எதுவுமே லைஃப்ல.
1: கண்டிப்பா. ஓகேவா? சோ ரோட் கிராஸ் பண்ணும்போது பார்த்து கிராஸ் பண்ணோம், சிக்னல் போட்ட பிறகு கிராஸ் பண்ண கூடாது அப்படிங்கற நீங்க சொல்ல வரீங்க. சோ இதனால வந்து இதுதான் மேஜரா அவங்க பண்ணக்கூடிய
3: மேஜர். அதே மாதிரி இந்த செல்போன் யூஸ் பண்றது நான் சொன்னது, பேசிட்டே போறது.
1: ஆயா
3: இப்ப செல்போன் கையில எடுத்து பேச பேசாம கார்ல ஃபெசிலிட்டி இருக்கு, அப்படி பேசுறதும் தான் தப்பு, என்ன டிஸ்ட்ராக்ஷன் ஆவீங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா. சோ மகா இவ்ளோ சொல்றீங்க நீங்க, நீங்க எப்படி செல்போன் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கால்
3: இல்ல? நான் செல்ல சைலண்ட்ல போடுறேன், என் வாழ்க்கையை தாண்டி என் வாழ்க்கையில பெரிய எமர்ஜென்சி எனக்கு எதுவும் கிடையாது.
1: வாவ் செம்ம.
3: என்ன எமர்ஜென்சி ப்ராப்ளம் வந்தாலும் நான் உயிரோட இருந்தா தான் அந்த ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ண
1: முடியும். கண்டிப்பா
3: கண்டிப்பா ப்ராப்ளத்தை சால்வ் ஆக அட்லீஸ்ட் பண்ண முடியும். சோ அதுக்கு என் உயிர் முக்கியம், அதனால செல்லு சைலண்ட் தான் இருக்கும்.
1: கிரேட் மகா. சந்திரன் சார் நீங்க சொல்லுங்க, அதாவது மக்கள் வந்து வெளியில பயணிக்கும் போது வண்டி ஓட்டும் போது அவங்க வந்து காமனா பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் தப்புக்கள்லாம் என்னென்ன?
4: அவங்க அவசரமா இருக்க ஓடிடுவாங்க, குடுன்னு ஓடுவாங்க.
1: ஓகே,
4: நம்ம வண்டி உஷாரா தான் நிக்கணும். அவங்க போன பிறகு தான் நம்ம வண்டி எடுத்துட்டு போவோம்.
1: வேற என்ன நல்ல தப்புக்கள் நினைக்கிறீங்க?
4: அதான் சொல்றேன் மேடம், அவங்க தப்பு தான் அது, நம்ம மேல தப்பு கிடையாது. நம்ம நின்னுறோம்
1: எனக்கு
0: தீபாவளிக்கு என் பேரு பேப்பர் கூட வந்திருந்தது, ஸ்கார்பியோ காரு. அதாவது நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு இருந்தோம், போயிட்டு இருக்கும் போது ஒரு ஒரு
1: பேப்பர்ல
0: வந்துருந்தது, லாஸ்ட் இயர் தீபாவளி பேப்பர் கூட.
1: ஆக்சிடென்ட்
0: ஆனது எங்களுக்கு, உயிர் தப்பினார்கள் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா என்னாச்சு, நாங்க ரெண்டு பேரும் கார்ல, நான் தான்
1: ஓட்டினேன்.
0: நாங்களும் ஓரளவுக்கு ஸ்பீட் மெயின்டைன் பண்ணோம், 80 வரைக்கும் மெயின்டைன் பண்ணி நாங்க வந்துட்டு இருந்தோம். அப்ப வரும்போது அது, அதாவது வேளச்சேரி ஹைவேல, வேளச்சேரி 100 feet ரோட்ல வந்துட்டு இருந்தோம். அப்ப என்னன்னா, அந்த கார்ல ரோடு இந்த சைடு சரி இந்த சைடு சரி ஃபுல்லா எம்டியா தான் இருந்தது, யாருமே இல்ல. சரி நான் என்ன சொன்னேன், இன்னும் கொஞ்சம் வேகமா போனேன், வேகமா போனேன், வேகமா போகும்போது அந்த இந்த ஒருத்தர் எதிர்த்து ரோட கிராஸ் பண்றாரு. கிராஸ் பண்ணிட்டு என் காரை பாக்குறாரு, நான் ஆங் பண்றேன், அவருக்கு நல்லாவே தெரியும் நான் ஆங் பண்றேன்னு தெரியும். ஆனா திடீர்னு உள்ளே வந்துட்டாரு. நான் என்ன பண்ணேன், சரி அவர் இடிச்சிட போறமே அப்படி சொல்லிட்டு நான் திரும்பும் போது எனக்கு கார் ரெண்டு சுத்து, கார் வந்து 3 தடவை பெல்ட் அடிச்சு வந்தது.
1: ஐயோ,
0: கிடையாது. அதே மாதிரி அதுவும் பண்றாங்க. அதே மாதிரி எனக்கு இன்னொரு வாட்டியும் அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆட்டோக்காரங்க வந்து அப்படி குறுக்க நிறுத்திட்டாங்க, அவங்க இடிக்க போறேன்னு சொல்லிட்டு லாரிக்கு லாரில இடிச்சு நான் கீழே விழுந்தேன்.
1: சோ இதெல்லாம்மே தப்பு அவங்க மேலன்னு சொல்றீங்களா, இல்ல உங்க மேலயும் இருக்கு?
0: அதாவது தப்பு என் பேர்ல இருக்கு, என் பேர்ல இருக்குன்னா நான் வேகமா போனேன். மத்தபடி அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க என்ன பண்றாங்க, லெப்ட் சைடு பக்கம் ரைட்லயும் பக்கம் பண்றாங்க. அதாவது மெயின் ரோட்ல போறவங்க தான் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். ஓகேவா, இப்ப நம்ம மெயின் ரோட்ல போயிட்டு இருக்கோம், நம்ம ஸ்பீட ஆவரேஜா மெயின்டைன் பண்ணி போறோம். அந்த சின்ன சந்தில இருந்து வருவாங்க, ஆக்சுவலி அவங்க அந்த இதுல வரவே கூடாது, வந்தாலும் அது ஒட்டி பொறுமையா தான் வரும். அவங்க வரவங்க அப்படி போறது ஒரு மாதிரி வேகமா சரன் கிராஸ் ஆகுறது. அப்ப நம்ம போறப்ப நம்ம ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி போறோம், நம்ம ஒரு 80 இல்ல ஒரு 70 ஒரு 60 போனாலும் சரி. 60 போறவங்களுக்கு சிலர் வந்து பிரேக் பிடிக்கிறாங்க, இப்ப வர வண்டியில எல்லாம் பிரேக் பிடிச்ச கீழே தான் விழுவுது, அவங்களுக்கு தெரியாது எப்படி இப்போ 60 போகும்போது எப்படி வண்டியை நிறுத்தணும், பிரேக் சடனா பிடிப்பாங்க கிட்டா கீழே விழுவுறாங்க, நிறைய ஆக்சிடென்ட் அதனால தான் இருக்கு. அது இல்லாம இந்த போன் பேஸ்ட் போறது, போன் பேஸ்டே இப்படியே அப்படி போன் பேசுறாங்க, பேஸ்ட் பின்னாடி வருவான் இவன், 40 தான் போடுவான் போன் பேஸ்ட், இந்த 40 தான் போவான் பின்னாடி வருவான், என்னன்னா அவன் 60 வருவான், அவன் ஆங் பண்ணுவான், அதனால பண்றது இல்ல கீழே விழுவுறாங்க, அந்த மாதிரி நடக்குது.
1: ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் வேகமா போறதும் கூட ஆபத்து விளைவிக்கும்.
0: ஆமா, ஆனா வந்து நிறைய பிரச்சனை அவங்களால தான், அவங்க இந்த இந்த இந்த ரோடு கிராஸ் பண்றதும் சரி, அவங்க விருப்பத்துக்கு அப்படியே சரி,
1: அவங்களால தான். இது யாரையும் பர்டிகுலரா சொல்ற மாதிரி
0: இல்ல, பொதுமக்களால தான். அவங்க இந்த குழந்தைங்களை விடுறது,
1: அப்ப நீங்க பொதுமக்கள் இல்ல?
0: அதாவது பொதுமக்கள்னா நானும் தப்பு பண்ணிருக்கேன், ஏன் நான் பண்றேன்னா எனக்கு முன்னாடி உள்ளவங்க பண்ணாங்க, நான் பாய் அதுக்கு
1: அதனால அவங்க தப்பு பண்ணாங்கன்றதுனால நீங்களும்
0: நான் தப்பு பண்றதுனால நான் அவங்க தப்பு பண்றேன்னா நான் எப்படி சொல்றது? இப்போ ஒருத்தவங்க பண்றாங்க, இப்போ இப்போ இது ஃபர்ஸ்டே இந்த மாதிரி அடிச்சோ இது பண்ணிருந்தோம்,
1: நீ என்ன சொல்ல வந்தீங்க அப்படின்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஃபைனலா நம்ம சார் கிட்ட கேட்க போயிடலாம். சார், நார்மலா வந்து டிராபிக், ஐ மீன் வழியில வண்டி ஓட்டும் போதும் சரி இல்ல போகும்போதும் சரி, மக்கள் பண்ணக்கூடிய நார்மலான தப்புக்கள் என்னன்னு நீங்க சொல்லுங்க சார்.
2: அதிகமான மக்கள் பேசிக்கா பண்ணக்கூடிய தப்பு வந்து, ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்ன்ற மாதிரி, ஹெல்மெட், 2-wheelerல ஹெல்மெட் நிறைய பேர் மிஸ் பண்றாங்க. அதே மாதிரி வந்து சீட் பெல்ட் இந்த கார். So the basic mistakes everybody is, most of the people are doing, everybody is wrong there, most of the people nowadays awareness create பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு எல்லாம் மாறிட்டு வராங்க, பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்டாப் லைன் வயலேஷன், ஸ்டாப் லைன்ல யாரும் ஸ்டாப் லைன் நிக்கிறது, ஸ்டாப் லைன் நிற்கிறாங்க, ஒருத்தர் கொஞ்சம் முன்னாடி போனா அவர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல நிற்கிறாரு, கொஞ்சம் இன்னும் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ல போனோம், மாறி மாறி மாறி ஸ்டாப் லைனுக்கு ஒரு 2-3 ஃப்ரெண்ட்லியாக கம்ப்ளீட் வந்துருக்கு, அந்த அளவுக்கு எல்லாமே வந்து போட்டி போட்டு ஃப்ரெண்ட்ல வந்துருக்காங்க. சிக்னல் வயலேஷன், லைக் மிஸ்டர் தமிழ் சொன்ன மாதிரி இந்த லைட் போட்டாலும் நிக்கிறது இல்லை, அது ரெட்டா இருந்தாலும் சரி கிரீனா இருந்தாலும் சரி எல்லாம் அதை கவனிக்கிறது இல்லை அவங்க. ஸோ
1: அவர் எல்லாம் சொல்றத பார்த்தா இது எல்லாமே அவர் செஞ்சிருப்பாரோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார்.
2: செஞ்சாலும் இல்லை கரெக்டாக சொல்றாரு.
1: ஆமா,
2: ஸோ அது மாதிரி யாரும் பார்க்கறது இல்லை. தென் அது மாதிரி ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ், ஸோ இப்போ இஃப் யூ ட்ரிங்க் ட்ரோன் ட்ரைவ் அப்படின்னு சொல்றோம். ஆனால் வந்து தண்ணி சாப்பிட்டா ஒரு ட்ரைவர் வச்சு ஓட்டு போகலாம் கார் அவங்க, பட் அவங்க அதை தாண்டி அவங்களே ஓட்டு போகிறதுல மிஸ்டேக்காகுது. என்னதான் வந்து நம்ம வந்து கரெக்டாக ரோடை பார்த்து சாலையை பார்த்து வண்டி ஓட்டுங்கன்னு சொன்னாலும் உங்களை மாதிரி காலேஜ் எம்ஓபி ஐஸ்வன் காலேஜ் பக்கத்துலாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணு எல்லாரும் லைக் மகா சொன்ன மாதிரி அவங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்துன்னு ஓட்டுறாங்க. ஸோ அது கேட்டோம் தமிழ் மாதிரி பசங்க என்ன பண்ணுறாங்க, யாரும் இங்கிலீஷ் பேசினா பார்த்து திரும்பிடுறாங்க உடனே.
1: ஆமாம் கண்டிப்பாக.
2: அது மாதிரி வந்து மொபைல் ஃபோன் வண்டி ஓட்டும் போது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது கம்ப்ளீட்டாக தவிர்க்கணும். ஆக்சுவலி இப்போ மகா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க, சைலண்டில் போட்டு போகிறாங்க நீ. ஆக்சுவலி சில பேர் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தர் நடந்தது, அவர் வந்து சும்மா சைலண்டில் போயிட்டு போயிட்டார். அவர் இங்கேருந்து தாம்பரம் போகணும், நுங்கம்பாக்கம்லேருந்து தாம்பரம் போகணும். அவர் நுங்கம்பாக்கம்லேருந்து ஒரு 2 மினிட்ஸ் போகும்போது என்னாச்சு, அவர் கால் பண்ணிட்டு அவங்க வீட்டில் இவர் சைலண்டில் போட்டு இல்லை இல்லை சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. தாம்பரம் போயிட்டாரு. அதுக்கப்புறம் போயிட்டு என்னடா மிஸ் கால் வந்து எடுத்து பார்க்குறாரு. உடனே பார்த்தா அப்போ தான் சொன்னாங்க, ஏன் பா தாம்பரம் நீ இப்போ தெரிய வந்த ரிலேட்டிவ் வீட்டுக்கு ஆல்ரெடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 மினிட்ஸ் கால் பண்ணி சொல்லுவாங்க. ரன்ஸில் திரும்பி போயிட்டா வர முடியாது. ஸோ நம்ம வந்து சைலண்டில் போட்டு ஓட்டணும் அவசியம் இல்லை. கால் எதாவது வந்ததுன்னா பொறுமையாக ஓரமாக நின்று எடுத்தா பேசினாலும் போதும். சரி பேசக்கூடாதான் சொல்லுவேன் தவிர சைலண்டில் போட்டு போங்க நான் சொல்லவே இல்லை. ஓட்டும் போது
1: அது டச் ஸ்கிரீன் சார், ஃபோனோட ஃபிளாப்பை திறந்து பண்ணுறதுக்குள்ள மற்றவங்களுக்கு ஏதாவது ஆகிடும் இல்லையா?
2: இல்லைங்க நான் அது சொன்னேன், கால் ரிங் ஆச்சுன்னா நீங்க இது வண்டி ஓரமாக நிறுத்திட்டு பேசுங்க அப்படின்னு சொன்னேன் தவிர நீ சைலண்டில் போட்டு வண்டி ஓட்டன்னு சொல்லல.
1: சார் என்ன சொல்ல வரேன்னா, இட் இஸ் எமர்ஜென்சி கால் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அதனால
3: ஓகே சார், பட் திடீர்னு போன் சைலண்டா இருக்கு, என்வயர்மெண்ட் வண்டியில யாருமே இல்ல, போயிட்டு இருக்கோம். திடீர்னு போன் அடிச்சா அந்த இடத்துல சில இருக்கு பக்கன் இருக்கும்.
2: மகா மட்டும் சைலண்டான ஒரு இன்வெண்ட் வண்டி ஓட்டுறாங்க போல இருக்கு. நாங்க மட்டும் ரொம்ப நாசியான இன்வெண்ட் வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். ஒருவேளை மாசில எங்கேயா போயிருக்கீங்களா?
1: இல்ல
2: மாங்கலேன் ஒரு ட்ரையல் பண்ணிருக்கீங்களா மாசில? நம்ம இருக்க இன்வெண்ட் நாய்ஸா இருக்கும். நீங்க அதாவது உங்களுக்கு எமர்ஜென்சி மொபைல் வந்து பேசாதீங்க சொல்றது வந்து. ஸோ டிராபிக்ல போயிட்டு இருக்கும் போது மொபைல் டிரைவிங் பேசாதீங்க. சப்போஸ் மொபைல் ரிங் ஆச்சுன்னா வண்டி ஓரமாக எடுத்துட்டு பேசுங்கன்றதான் வந்து எங்களோட ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அது புரிஞ்சுட்டு நீங்க வந்து வண்டி ஓட்டும் போது வண்டி ஃபோன் எடுக்காம இருந்தால் பிரச்சனை கிடையாது.
1: அதையும் தாண்டி பல இடத்துல ஓரம் கட்டவே இடம் இல்லையே சார்.
2: ஓரம் இடம்லாம் இருக்கிற இடத்துல நிறுத்த முடியும், அது இல்லைன்னா பரவாயில்ல பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு சான்ஸ் அடையும் ஓரம் எடுத்து நின்று பேசலாம். அதாவது
1: இப்ப நடக்க கூடாத இன்சிடென்ட் ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா டிராபிக் போலீஸ் வந்து பப்ளிக்க பிளேம் பண்றாங்க, அண்ட் பப்ளிக் வந்து டிராபிக் போலீஸ பிளேம் பண்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? லைக் ஆக்சிடென்ட்ஸ் இல்ல ஏதாவது மேஜரா பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ் தான், இதுக்காக தான் பிளேம் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ மக்கள் வந்து டிராபிக் போலீஸ பிளேம் பண்ணுறதும் அவர் வந்து சரியில்லை, அவர் வந்து சிக்னல் போட்டது சரியில்லை, அதை பண்ணது இது அவர் போடவே இல்லை அதனாலதான் ப்ராப்ளம் ஆச்சு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய இவங்க அவங்கள பிளேம் பண்றதும் அவங்க இவங்கள பிளேம் பண்றதும் இந்த மாதிரிலாம் நடக்கும்.
3: ஸோ இதில் வந்து டிராஃபிக் காப் அண்ட் பப்ளிக்கு வேலை இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த ஆக்சிடென்ட் நடந்த இன்சிடென்ட் இருக்கு இல்லையா, அதை சம்மந்தப்பட்ட ஏ அண்ட் பி இருப்பாங்க. ஸோ அவங்க தான் அதுக்கு முழு காரணம். எல்லாமே டிராஃபிக் போலீஸே வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ உங்களுக்கு நெட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிரைவிங் கற்றுக்கும் போது நீங்க என்னோட அண்ணன் கற்றுக் கொடுக்குறான், அப்பா கற்றுக் கொடுக்குறாங்க, நீயே இருக்கீங்க, அவங்களுக்கு தெரியலாம். பட் ப்ராப்பராக கற்றுக் கொடுக்கறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் அப்பா அம்மா கூட நிறைய படிச்சிருக்கலாம், ஆனால் உங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்கல்ல, அதே மாதிரி தான் நீங்களும் வந்து டிரைவிங் கிளாஸ் போய் கத்துக்கணும். ஓகே, அண்ட் ஆல்சோ டிராபிக் காப் வந்து கத்து தான் கத்துவாங்க பப்ளிக் மேல, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் உயிர் போயிடுச்சு, அவங்க அந்த ஆஸ்பெக்ட்ல பாப்பாங்க. நம்ம ஆக்சிடென்ட் நம்ம பப்ளிக்கா ஒரு ரோட்ல இருந்து பார்த்தோம்னா என்னைக்கா ஒரு நம்ம ஆக்சிடென்ட் பாக்குறோம், அவங்க டே டு டே லைஃப் பாக்குறாங்க. சோ உயிரோட வேல்யூ அவங்களுக்கு இன்னும் மோரா தெரியும். அவங்க கத்துறதுக்கான அம்மா அப்பா நம்மள திட்டுறதுக்கான காரணம் என்ன, நம்ம கரெக்டா இருக்கணும், நம்ம சேஃபா இருக்கணும், அந்த ஆஸ்பெக்ட் தான் டிராபிக் அப்போ சொல்றாங்க. தயவுசு சேஃபா வாங்கப்பா, இந்த ஆஸ்பெக்ட்ல அவங்களும் சொல்ல வராங்க.
1: ஓகே,
3: சோ நம்ம வந்து எல்லாமே வந்து போலீஸ் தான் ஃபீட் பண்ணுவாங்கன்னு இல்லாம நீங்க நெட்ல இருந்து நிறைய கத்துக்கோங்க, கிளாஸ் போய் கத்துக்கோங்க, நீங்க உங்களை சேஃபா வைங்க. சிம்பிளான ஒரு விஷயம், நீங்க ஓட்டுற வண்டியை நீங்க சேஃபா வச்சுக்கிட்டாலே நீங்க சேஃப். அதையும் தாண்டி எழுத்தாப்புல இருக்கவங்களும் சேஃப். சோ வண்டியில ஒரு கீறல் படக்கூடாதுன்னு நினைச்சு வண்டி ஓட்டுங்க. இது எனக்கு நான் டிரைவிங் கத்து கொடுத்த இடத்துல சொல்லி கொடுத்தாங்க. வண்டியில ஒரு கீறல் படக்கூடாதுன்னு நினைச்சு வண்டி ஓட்டீங்கன்னா நீங்க சேஃப், அந்த அதர் ஹேண்ட் ஆப்போசிட் பார்ட்டியும் சேஃப்.
1: தமிழரசன் நீங்க சொல்லுங்க.
5: நம்ம வந்து போலீஸை வந்து பிளேம் பண்ண முடியாது, அவங்களை கண்டிப்பா பிளேம் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே முழுக்க முழுக்க நம்மளோட தப்பு தான். அதாவது ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்கு, இப்போ அந்த இடத்துக்கு கண்டிப்பா போலீஸ் தேவை, இல்லைன்னா நம்ம முக்கிய, ஏன்னா இவன் ஒரு பக்கம் நம்மளோட விருப்பத்துக்கு நம்மளுக்கு வேலை அர்ஜென்ட் நம்ம போவோம், இவங்க இவங்களுக்கு அர்ஜென்ட் இவங்க போவாங்க, இல்லை அவங்களுக்கு அர்ஜென்ட் இவங்க வருவாங்க. ஸோ கண்டிப்பாக போலீஸுங்கிறது அவசியம் எந்த ஒரு விஷயமும் சரி. ஆனால் வந்து பொதுமக்கள் வந்து போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதே கிடையாது எந்த ஒரு விஷயத்துக்குமே சரி, எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. ஏன் ஒரு எக்ஸாம்பிள் நானே சொல்கிறேன், என்னோட லைஃப்பில் நடந்தது தான், நான் தான் பண்ணாது சரியா. நான் வந்து ராங் ரூட்ல, நான் ஒரு அர்ஜென்ட்
1: தெரியுது ஆரம்பத்திலே நான் நினைச்சேன்,
5: நான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு ராங் ரூட்ல, நான் வந்து ஒரு ராங் ரூட்ல அப்போ வந்து அப்போ போலீஸ் இருக்காங்க எனக்கு தெரியல, நான் வந்துட்டேன். அதாவது நான் லெஃப்ட் எடுத்தோடனே அவங்க வந்துட்டாங்க, சரி நான் அவங்கள்ட்ட நான் போகணும் அவங்ககிட்ட, ஏன்னா என்கிட்ட அப்போ லைசன்ஸ் இல்லை, நான் அவங்ககிட்ட போகணும் அப்படி சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அவங்க பிடிக்க வரப்போ நான் சொந்தல பூந்துட்டேன். அதாவது பூந்தோடனே அவங்களை அப்படி பிடிக்க வந்தாங்கல்ல, பிடிக்க வந்தோடனே நான் அப்படி விலகிட்டேன். அவங்க கீழே அதாவது கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டாங்க
1: போலீஸ் வச்சுக்கிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு.
5: நான் சொல்றேன் அப்போ வந்து மத்தவங்க
2: பாக்குறாங்க,
5: மத்தவங்க பாக்குறாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, என்னை புடிச்சு கொடுக்கணும் இல்ல என்னை பிடிக்கணும் இல்ல அவனை புடிச்சு பனிஷ் பண்ணணும் அவங்கள யாருமே நினைக்கல, எல்லாருமே சிரிச்சாங்க. அப்போ வந்து நம்ம போலீஸ் அப்ளை பண்ண முடியாது. அப்போ தப்பு பண்ணது நான், அது பொதுமக்கள் பார்த்து ரசிக்க தானே செய்யறாங்க.
1: உங்களை வந்து விட்டுட்டாங்க அப்படிங்கறதுனால,
5: விட்டுட்டாங்கன்னு இல்ல அவங்க என்ன பிடிக்க வந்தாங்க, அதாவது என்னை பிடிக்க வரப்போ நான் பண்ணதுனால அவங்க மிக்கிய விழுந்துட்டாங்க. சோ மத்தவங்க அதை பார்த்து சிரிச்சாங்க. ஸோ அவங்க சிரிக்கிற போலீஸ்காரங்க கீழே விழுந்துட்டாங்க. அப்போ என்னை பிடிச்சி தானே கொடுக்கணும் அவங்க கிட்ட, அவங்க வந்த ரூட்டு ராங்கு. அதுவும் அவங்க போலீஸ் பிடிக்க வரப்போ அவங்க கிட்ட எஸ்கேப் ஆகிறான். அப்புறம் அப்போ அவங்களுக்கு பிடிக்கதானே, அவங்களுக்கு பொதுமக்கள் பிடிச்சதான சிரிக்கிறாங்க பொதுமக்கள், இது தப்பு இல்லை கண்டிப்பா. அப்போ நம்ம போலீஸை வந்து பிளேம் பண்ண முடியாது.
1: சார் இவரோட லைஃப்லயே வந்து இவர் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பாரு நான் நினைக்கவே இல்லை. அது இவ்வளவு பிராங்கா வந்து சொல்றீங்க நீங்க. ஓகே தமிழ், இன்னும் வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா சாருக்கு இல்லையா? அவ்வளவுதான். ஓகே சார், நீங்க சொல்லுங்க சார்.
2: தவறுகள் பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் வந்து சாலை விதிகளை கடைபிடிக்காமல் இருக்க தவறுகள் இருக்குது. இந்த போலீஸு மேலே தவறு சொல்கிற சில நேரத்தில் எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த டிராஃபிக் வந்து மூவிங் டிராஃபிக் இருக்கும், போலீஸ் வந்து ஸ்டாப் சொல்லுவாங்க. இவங்க ரொம்ப வேகமாக வந்து திடீர்னு சடனாக பிரேக் பண்ணும்போது பின்னாடி ஆள் அடிச்சிருவாரு, உடனே வந்து போலீஸ் ஸ்டாப் சொன்னதான் வந்து சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே குறல், அதுதான் போலீஸ் சொல்றது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, இப்போ ஒரு சொன்ன மாதிரி ரேஸ் டிரைவிங் எல்லாம் போயிட்டு இருக்காங்க, ரேஸ் டிரைவிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. நம்ம போலீஸ் வந்து நிற்கும்போது அவங்க ஜிக்ஜாக் போட்டு போலீஸே ஏமாற்றி போகிற மாதிரி ட்ரை பண்ணும்போது, அதையும் தாண்டி போலீஸ் பிடிக்க தான் ட்ரை பண்ணுவோம் நம்ம மேக்ஸிமம். பிடிக்கும் போது அவங்க அதில் கீழே விழுந்தாலும் போலீஸ் பிடிக்க வந்தாங்க அதனால கீழே விழுந்தாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. தவிர அவங்க என்ன தப்பு செஞ்சாங்கன்னு அவங்க யாரும் கேட்கறதில்ல. இப்போ போலீஸ் பிடிக்க போனாங்க அதனால இங்கே கீழே விழுந்து அடிப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தவிர இந்த இடத்துல வந்து அவன் ஃபாஸ்ட்டாக போனாலும் போலீஸ் பிடிக்க போனாங்க அவன், பட் அவன் என்ன எதுக்காக ஃபாஸ்ட்டாக போனான், மேபி ஒரு ஸ்னாச்சிங் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக போனானா இல்லை வந்து வேற ஏதாவது அஃபென்ஸ் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக
1: போயிருக்கானு
2: தெரியாது. ஸோ எப்படி வேணா இருக்கலாம். ஸோ போலீஸ் ஒரு வேகமாக போகிறான், ஸ்பீட் லிமிட்டை தாண்டி போகிறான்,
5: வேகமாக போனாலே அவங்க நினைக்கிறாங்க அவங்க கீழே விழுந்துரும் அவனுக்கு ஏதாவது ஒரு ஆகும் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரியெலாம் அவங்க பிடிக்கிறாங்க. நாங்கள் என்ன அதை தப்பாக எடுத்துக்கிறோம், அவங்க வந்து பிடிச்சி நம்ம ஃபைன் போகிறாங்க அதை ஒரு போகணும் அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து வேகமாக ரேஸ் ஓட்டக்கூடாது, நார்மலாக போனால் ஏன் பிடிக்க போகிறாங்க, எவ்வளோ போயிரு ரோட்டில் போகிறாங்க, வேகமாக போகிறதுனால தான் பிடிக்கிறாங்க.
1: என்னோட கருத்து என்ன அப்படின்னா, தன்னோட உயிரை காப்பாத்திக்க டிராபிக் போலீஸ் தான் வந்து எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் சொல்லி நம்ம பண்ணணும் அப்படின்றது இல்லை. நம்ம நம்மளை பார்த்துக்க நமக்கு தெரியாதா, ஒருத்தர் சொல்லிதான் நம்ம அதை செய்யணுமா, அது அவங்களோட டியூட்டி கண்டிப்பா அவங்க சொல்லிதான் ஆகணும் இல்லையா.
2: இந்த டிராபிக் ரெகுலேஷன்ஸ் எதுக்கு பண்றோம் அப்படின்னா, இந்த மக்கள் எல்லாருமே வந்து எல்லா டைரக்ஷன் மூவ் ஆயிட்டு இருக்கீங்க. ஸோ மூவ் ஆகிற டைரக்ஷன் வந்து ப்ராப்பராக ரெகுலைஸ் பண்ணி பண்ணுறது தான் டிராஃபிக்கோட வேலை. ஸோ டிராஃபிக் ஸ்காட்டர் டிராஃபிக் ரெகுலேஷன், இப்போ மக்கள் டிராஃபிக்கை வந்து இந்த மூவிங் டிராஃபிக்கை வந்து ரெகுலேட் பண்ணுறது தான் டிராஃபிக் ரெகுலேஷன். ஸோ உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும், இன்னொரு டைரக்ஷன் இருக்கும், ஸோ ரெண்டு டைரக்ஷன் கிளாஷ் ஆகக்கூடாது. அதை வந்து நீங்கள் வந்து டிராஃபிக் ரெகுலேஷனை வந்து கடைப்பிடிச்சா தான் கிளாஷ் ஆகாமல் இருக்குதான் கான்செப்டே சரிங்களா. ஸோ யூ ஹவ் டு கோ பிஹைண்ட் த டிராஃபிக் ரூல்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஓவர் டேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸை, லைக் உங்களை வந்து ஓவர் டேக் பண்ணுறாங்க ஆக்சிடென்ட் சரிங்களா. ஸோ இந்த தமிழ் சொன்ன மாதிரி அந்த இடத்துல அவர் ஐஐடியில் போயிருக்காரு, அண்டர் போ ட்ரை பண்ணாரு, இது எல்லாமே அவரோட மிஸ்டேக்ஸ். அப்போ வந்து அவர் கிராஸ் பண்ணுறவங்களை ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா கிராஸ் பண்ணுறவங்க என்ன நினைப்பாங்க, இது வந்து 40 ஸ்பீட் லிமிட் இருக்கிற இடம்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி வருவாங்க. ஸோ இவர் வந்து ரொம்ப வேகமாக போயிட்டு வந்து பெடஸ்ட்ரியை வந்து குறை சொல்கிறது, இந்த மாதிரி அவங்க ரெண்டு மாற்றி மாதிரி குறை சொல்கிறது தான். ஸோ அவங்க வந்து வண்டி கரெக்டாக வரும்போது அவங்க பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து பார்த்து போகிறது அவங்க சென்ஸு. அதுமாதிரி இவர் வந்து ஒரு ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்காங்களே, ஸ்பீட் மேலே ஓட்டக்கூடாதுன்னு வரது இவரோட சென்ஸு. ஸோ ரெண்டு பேருமே வந்து சென்ஸ்லெஸ்ஸாக பண்ணுறதா ஆக்சிடென்ட் நடக்குது. So if you are sensible, the accidents will be completely eradicated. So accidents will be accidents. See, you are senseless accident, you can't say that. You can't say that mistake. So you are going to speed up, and you can't say that there is a lot of probability. So accident is generally a normal accident. So it's a kind of accident. You can't say that. There's no explanation. That's accident. If you have explanation, it's accident. So it's because of his carelessness.
1: I'm
2: conscious. Consciousness is a kind of accident.
1: ஏன் இப்போ பார்த்தீங்கன்னா மூவிஸும் சரி, இல்லை சோப் ஆப்ராஸ், இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இதுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ சரி, ஹீரோ ஹீரோயிசம் காட்டணும் அப்படின்றதுக்காக வண்டியில போகும்போது ரயில்வே கேட்டா போட்டிருந்தாலும் சரி, அந்த கேட்டை தாண்டி அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி ஹீரோயிசம் காட்டுவாரு. சோ இதெல்லாம் பார்த்து நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கெட்டு போறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சந்திரன் சார் சொல்ல நினைக்கிறீங்க, பிளீஸ் சொல்லுங்க.
3: வருதுன்னு தெரியும். ஆனா அது தெரியாம என்ன பண்றாங்க, ஃப்ரண்ட்ல ட்ரெயினை ஓவர்டேக் பண்றது, கார் வேகமா வரும்போது ஃப்ரண்ட்ல கிராஸ் பண்றது, பைக் வச்சு கிராஸ் பண்றது, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நிறைய பண்றாங்க.
1: நான் சொல்லல சார், புள்ளத்த ஆரம்பத்துல இருந்து தெளிவா பேசிக்கிட்டு இருக்கேன். கண்டினியூ.
3: இல்ல அது சினிமால ரொம்ப ஸ்லோ வரும், நிறுத்துன்னு சொல்லி இங்க டைரக்டர் மைக்ல சொல்லிட்டாரா நிறுத்திடுவாரு. ஆனா உண்மையில ரியல் லைஃப்ல ட்ரெயின் நிக்குமா? நிக்காது. ஜென்ரலா வந்து ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் போட்டாலே ஒரு 100 இல்ல 200 மீட்டர் தாண்டிதான் போய் நிக்கும். ஓகேங்களா? சடனா நம்ம வந்து சைக்கிள் நிறுத்துற மாதிரி நிறுத்தி ஸ்டாண்ட் போட்டு வர முடியாது. சோ அத மக்கள் புரிஞ்சுகிட்டு இந்த மாதிரி ஸ்டன்ட் வேலை தயவு செய்து பண்ணாதீங்க. சினிமால பண்ணும்போது ஸ்டன்ட் ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்க, இல்ல அதுக்கேத்த மாதிரியான ஜாக்கெட்ஸ் எல்லாம் போட்டு அவங்க பண்ணுவாங்க. ரியல் லைஃப்ல இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ரிப்பு உடஞ்சிரும். தயவு செய்து இந்த மாதிரி எல்லாம் வேலை பண்ணாதீங்க. சினிமால பாக்குறதோட கை தட்டுறதோட விசில் அடிக்கிறோம் நிறுத்திக்கோங்க. ரியல் லைஃப்ல அந்த மாதிரி பண்ணாதீங்க.
1: ஓகே மகா, தேங்க்யூ. தமிழரசனை பார்த்தா இந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் முகத்தை பார்த்தாலே தெரியுது. தமிழரசன் நீங்க என்ன சொல்ல
5: நினைக்கிறீங்க? என்ன சொல்ல
1: வரேன்னா, இல்லையா
5: இல்லங்க.
1: ஓகே,
5: நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டண்டர். ஓகேவா? பைக் ஸ்டண்ட் பண்ணுவேன்.
1: ஓகே,
5: நான் வந்து 1.5 இயர்ஸா நான் அந்த இது பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து அதாவது எப்படி சொல்றது, நாங்களாம் நான் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அந்த ஒரு இடம் இருக்கும், அந்த நான் ஜாக்கெட் போட்டு பண்ணுவேன், ஷூஸ் ஹெல்மெட்டு. இப்போ இதெல்லாம் இல்லாம பண்ணா எனக்கு சொல்லி தரவங்க திட்டுவாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். கோச்சுலாம் திட்டுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அது இல்லாம நான் முன்னாடி இருந்தேன், டென்ட்ல இருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்றாங்க, சிலர் வந்து நாங்க பண்றப்ப சொல்லுவோம் இந்த மாதிரி நாங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். சிலர்லாம் அந்த ஆர்வ குளர்ல என்ன தெரியும் பண்றாங்க, இந்த ரோட்லயே அதாவது பவர் வீலிங் வீலிங் பண்ணுவாங்க, அப்படி வீலிங் பண்ணி பின்னாடி
1: விழுந்துருவாங்க,
5: இல்ல ஸ்டாப் இடி சொல்லிட்டு முன்னாடி விழுந்துருவாங்க. நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சாதாரண வீலி பண்றதுக்கே நாங்கெல்லாம் ஒரு 6 மாசம் ஆச்சு எனக்கு. அதாவது நான் வீலிலேயே ஸ்ட்ரெச் அடிச்சு போறதுக்கே எனக்கு 6 மாசம் ப்ராக்டிஸ் பண்ணேன். சரிங்களா? அந்த மாதிரிலாம் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, வந்தோன்னே வந்தம்மா எடுத்தம்மா கொத்தம்மா அப்படின்ற மாதிரி எடுத்தாங்க. வராங்க, வண்டி வீல தூரங்க, அப்படி பார்த்துறாங்க, ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அதான் சொல்றேன், இந்த மாதிரி நிறைய பார்த்து கேட்டு போறாங்க. அதே மாதிரி படத்துல எல்லாம், அந்த படத்துல எல்லாம் அவங்க சும்மா ஸ்பீடாமீட்டர் மட்டும் தான்
1: 200 பண்றதுக்காக அந்த மாதிரி பண்றாங்க. சோ இத நம்ம ரியல் லைஃப்ல பண்றது அப்படிங்கறது நமக்கு ஆபத்தானது.
5: ஆமா, கண்டிப்பா ஆபத்தானது.
1: சோ உங்களுக்குள்ள ஒரு நீங்க வந்து ஒரு மல்டி டாலண்டட் பர்சன்.
5: நானும் அதே மாதிரி தான்
1: அங்க வந்து மென்ஷன் பண்ண விரும்பறீங்க.
5: நானும் ஒரு ஆரோக்குலர் தான். நானும் இதே மாதிரி ஸ்டண்ட்லாம் பண்ணுவேன், பிராக்டிஸ்லாம் பண்ணிருக்கேன் அப்படினு சொன்னா ரோட்ல பண்ணிருந்தேன். எனக்கு இங்க கால் லிக்க மாட்டேன்.
1: ரோட்ல பண்ணிட்டு இருந்தீங்க?
5: இல்ல, ரோட்ல பண்ணினா எனக்கு கால் லிக்க மாட்டேன், அடிச்சு கால். அதான் சொல்றேன், இப்ப யாரா இருந்தாலும் நானா இருந்தாலும் சரி பண்ற, அதாவது இந்த இடத்துல இதுதான் பண்ணும், அந்த இடத்துல தான் பண்ணும். இப்போ வந்து இந்த ரோட்ல போறப்போ ஒரு இந்த அளவு ஸ்பீடு இந்த இதான் போகணும்னு இருக்கு. அதை விட்டு இங்க வீல தூக்கிட்டு 80ல போய் 100ல போனா கீழே விழுவோம், வரதான் செய்வோம், மண்ணுக்கவதா செய்வோம்.
1: சோ நம்ம போலீஸ் வந்து இங்க இருக்காரு அப்படிங்கறதுனால சில விஷயங்கள்லாம் மறைச்சு அப்படியே பேசுறீங்க. ஓகே, தமிழரசன் சார் கிட்ட நம்ம அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். சார் நீங்க சொல்லுங்க, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: இதுல இருந்து பாத்தீங்கன்னா இதுல எல்லா சொல்ல விஷயமும் சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாமே தமிழே சொல்லிட்டாரு. பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த நம்ம இன்னைக்கு வந்து டிரான்ஸ்போர்டேஷன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இன்னொருத்தருக்கு போறதுதான் தவிர, ஏன்னா ஹீரோயிசம் காட்டிருக்கோம், நிறைய இதுக்கும் இடம் கிடையாது. ஸோ இவங்க சொல்றது தனி பிளாட்ஃபார்ம், இவங்க வந்து தனி பிளாட்ஃபார்ம், அதுக்காக தனியா சிட்டியில ஒதுக்கு போறதுல ஒரு ஸ்ரீபெரும்புத்தூர்ல ரேசிங் பிளாட்ஃபார்ம் வச்சு அங்க வந்து அவங்க பிராக்டிஸ் ஸ்டண்ட்ன்றப்போ அது டிஃப்ரெண்ட். இங்க மக்கள் போற இடத்துல வந்து இன்பிட்வீன் இந்த மாதிரி இவங்க ஸ்டண்ட் பண்ணணும்னு நினைச்சு பண்றதுனால இவங்களுக்கும் பாதிப்பு, ரெண்டாவது பின்னாடி வர மக்களுக்கும் பாதிப்பு. ஏன்னா ஃபேமிலிஸ் குழந்தைங்க எவ்வளவு பேர் வராங்க, ஸோ அவங்க இவங்கலாம் நிறைய அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஆனா இது வந்து படத்தை பார்த்து இதுல வந்து ரொம்ப வர்றாங்க அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா வந்து படத்துல வந்து ட்ரெயினை ஜம்ப் பண்ற மாதிரி இது அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த திருப்பியும் சரி ஒரு ரீ ஷார்ட் எடுக்கலாம், ஒருத்தர் வந்து கீழே விழுந்த மாதிரி காண்பிக்கா திருப்பி ரீ ஷார்ட் அவங்க எடுப்பாங்க, எல்லாமே ப்ராப்பர் சேஃப்டியோட பண்ணுவாங்க. பட் இங்க வந்து யாராவது கீழே விழுந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா திருப்பியும் ஜாயின் ரீஜாயின் அப்படின்னு சொல்லுமா, ஒன்னு எதுவும் ஓட்டிக்குமா? சோ அது கிடையாது. சோ இது மாதிரி மக்கள் அந்த படத்தை பார்த்து தான் பண்றாங்கல்ல. பட் ஜென்ரலா தே வாண்ட் டு ஜஸ்ட் ஷோ தேர் பேசிக் ஹீரோயிசம், அவ்வளவுதான். இது வந்து அது காட்டாம இருக்கணும் மைண்ட் எல்லாமே ப்ராப்பர் சென்சிபிள் நம்ம இருக்குல்ல. இன்னொருத்தர் போய் சேர்ந்துடும் வீட்டுல, நம்மளா வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அம்மா அப்புறம் மகா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, புள்ளக்குட்டி மகா மீன்ஸ் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணிருக்காங்க, ஒய்ஃப் வெயிட் பண்ணிருக்காங்க, ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிருக்காங்க, நினைச்சாலே போதும் சென்சிபிளா ஒருத்தவங்க ஒரு இடத்துல இருந்து கண்டு வச்சிருக்காங்க.
1: ஃபேக் லைசன்ஸ் அப்படிங்கறது வந்து இப்ப அதிகமாவே ஆயிடுச்சு சார். இப்ப நம்ம அந்த ஸ்டாப் பண்ணோம் அப்படினா என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு?
2: ஃபேக் லைசன்ஸ் அப்படினு சொல்ற நீங்க வச்சிருக்க ஃபேக் லைசன்ஸா? உங்களுக்கு போலி லைசன்ஸ் வச்சுக்கிறது பெரிய இட்ஸ் நாட் எ பிக் திங். ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகும்போது, சி வென் சம்திங் சம்திங் ஹேப்பன் அன்ஃபார்ச்சுனேட், அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் எல்லா பைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம், எல்லா வெஹிக்கல் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அந்த இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு இஃப் யூ ஹேவ் எ வேலிட் லைசன்ஸ் ஒன்லி யூ கேன் கோ ஃபார் த இன்சூரன்ஸ். அப்படிலாம் கம்ப்ளீட் காம்பன்சேஷன் வில் பி ஃப்ரம் யுவர் ஓன் பாக்கெட். அதுக்காக தான் வந்து எல்லாருமே ப்ராப்பர் இன்சூரன்ஸ் வைக்கிறது இஃப் இட்ஸ் அ ப்ராப்பர் லைசன்ஸ். இப்போ ப்ராப்பர் லைசன்ஸ் இல்லாமல் வந்து ஒருத்தர் வண்டி ஓட்டினாங்கன்னா அந்த கம்ப்ளீட் காம்பன்சேஷன் வில் பி பெய்ட் பை த பர்சன், இட் கேன் நாட் பி பெய்ட் பை இன்சூரன்ஸ். ஆனால் நீங்கள் வந்து ஃபேக் லைசன்ஸ் வச்சு ஓட்டுறதா இருந்தால் ஃபைனலாக வந்து யூ ஹவ் டு பே அ பிக் காம்பன்சேஷன். அந்த மாதிரி இருக்கும். அதாவது ஃபேக் லைசன்ஸ்ன்றது எல்லாருமே நாங்கள் வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். எனவே கெட்டிங் ஃபேக் லைசன்ஸ் செக் வெஹிக்கல் செக் போது வி ஆர் டேக்கிங் ப்ராப்பர் ஆக்ஷன்ஸ் இஸ் ஆக்ஷன்ஸ்
1: சார். இந்த நிகழ்ச்சி இந்த ப்ரோக்ராம் எஸ்பெஷலி எதுக்காக அப்படின்னா, மக்கள் வந்து டிராஃபிக் பற்றி அண்ட் டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகணும். இதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் வந்து எஸ்பெஷலி. ஸோ டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்காக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் சார்.
2: மக்கள் எல்லாமே வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த விஷயத்தை வந்து ரொம்ப சென்சிபிளாக பண்ணணும். ஸோ வெளியே நம்ம வந்து வெளியே போனாலும் ஃபாரின் ஆப்ஜெக்ட் எல்லாமே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது நடுவில் நம்ம தாண்டி போகிறோம் நினைக்கும் போது, ஸோ வி ஷுட் பி சென்சிபிள். நம்ம நடந்து போனாலும் சரி, ஒன்ஸ் வி ஆர் அவுட் வி ஆர் அ பெடஸ்ட்ரியன். ஸோ அந்த பெடஸ்ட்ரியன் என்ன ரூல் ஃபாலோ பண்ணுமோ அந்த பெடஸ்ட்ரியன் ரூல் ஃபாலோ பண்ணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம டூ வீலருக்கு என்ன ரூல்ஸ் என்ன ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்கோம், ஒரு த்ரீ வீலருக்கு என்ன ரூல் கொடுத்துருக்கோம், ஃபோர் வீலருக்கு என்ன ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்கோம், யாருக்கு எந்த லேன் கொடுத்துருக்கோம், இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணாலே ஸோ தெர் பி நோ ஆக்சிடென்ட்ஸ். ஸோ பேசிக்காக இதில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பேசிக்காக, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஒரு ரைடர் ஸோ ரைடர் டிராவலர் எப்படி பண்ணணும், வெஹிக்கல் டூ வீலராக இருந்தால் கண்டிப்பாக யூ ஷுட் ஹேவ் ஹெல்மெட் ஃபார் இஸ் பர்சனல் சேஃப்டி. அதேமாதிரி வந்து ஃபோர் வீலர் போகும்போது ஆல் தி பேசஞ்சர்ஸ் வந்து சீட் பெல்ட் போட்டு ட்ராவல் பண்ணுறது இட்ஸ் அ பெஸ்ட் திங். இப்போ ஸ்டாப் லைன் வரும்போது கரெக்டாக ஸ்டாப் பண்ணுங்கள், அந்த ஸ்டாப் லைனை தாண்டாமல் கரெக்டாக எல்லாருமே சி நோபடி வாண்ட் டு ஹர்ட்ஸ், எல்லாருக்குமே சான்ஸ் அடிக்கணும் போது ஸ்டாப் லைன் கரெக்டாக பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட்ஸ் தவிர்க்கப்படும். அதேமாதிரி சிக்னல் வயலேஷன், ஸோ வென் இட்ஸ் ஸ்டாப் யூ ப்ளீஸ் லிசன் டு இட், அதுமாதிரி நில்லுங்க. ஸோ அந்த சிக்னலை மீறி போகணும்னு நினச்சிங்கன்னா இன்னொருத்தர் வரும்போது அவங்கள லைக் அந்த அவங்க இன்னொரு க்ரீன் சிக்னல் இருக்கும், பட் நீங்கள் வந்து நீங்கள் ரெடியில் இருக்கும்போது போனீங்கன்னா தே கான் ஸ்டாப் ஃபார் யூ, டெஃபினெட்லி அங்கே கொலிஷன் இருக்கும். ஸோ உங்களால் அவங்களும் பாதிக்கப்படுவாங்க கம்ப்ளீட். நீங்கள் வந்து அர்ஜென்டாக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பீங்க, அங்கே போகவே முடியாத நிலைமையாக ஆகிடும் கடைசியில். நீங்கள் அர்ஜென்ட்டாக போகணுமே கொஞ்சம் வேகமாக போகலாமே நினச்சி போவீங்க, கடைசியில் அந்த ஒரு இடத்துக்கு போய் சேர முடியாத நிலைமையாக ஆகிடும். நோ பார்க்கிங்கில் வந்து கரெக்டாக வண்டி பார்க் பண்ணுங்க. ஸோ நோ பார்க்கிங் எதுக்கு போட்டிருக்கோம்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப கன்ஜெஷன் ஏற்படுது, ஸோ ஃப்ரீ ஃப்ளோ டிராஃபிக் இல்லைன்னு சொல்லிட்டு நோ பார்க்கிங் கொடுத்துருக்கோம். பட் அந்த இடத்துல வந்து நிறைய பேர் பார்க் பண்ணிட்டு இருக்காங்க, திருப்பியும் சரி நாங்கள் வந்து எவ்வளோ தான் போயிட்டு அந்த இடத்துல நோ பார்க்கிங்லேருந்து எடுத்து வந்து டோ வச்சாலும் அகே அகைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ போலீஸ் எவ்வளோ தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அங்கே நோ பார்க்கிங் வண்டி இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஈவன் தே ரெடி டு பே த ஃபைன், ஸோ பே பண்ண ஃபைன் தானே பே பண்ணிட்டு போயெல்லாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க, பிடிச்சா தானே ஃபைன் பண்ணுவோம். ஸோ போலீஸ் இருந்தாலும் இல்லைனாலும் விஷயம் சென்சில் நோ பார்க்கிங் போட்டால் அவங்களுக்கு ஓகே அதுக்கு மீனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் ஷுட் டேக் இட் சென்சிபிளி. அங்கே வந்து நோ பார்க்கிங் பண்ணாமல் இருந்தாங்கன்னா டிராஃபிக் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இப்போ இன்றைக்கி இருக்க ஜென்ரல் சுச்சுவேஷனுக்கு வந்து வி ஷுட் கோப் அப் அண்ட் வி ஷுட் கோஆர்டினேட் வித் த கவர்மெண்ட். ஏன்னா இன்றைக்கி வந்து இட்ஸ் அ டெவலப்பிங் கண்ட்ரி இல்லையா, ஸோ நம்ம வந்து இந்த வி ஷுட் இப்போ நம்ம கோஆர்டினேட் பண்ணியிருந்தாலே டெஃபினெட்லாம் ஒரு நாள் அந்த டெவலப்மெண்ட் கண்ட்ரியாக சீக்கிரமாக ஆகலாம், மீன்ஸ் டிராஃபிக் ஆக்சிடென்ட்லெஸ் கண்ட்ரியை உருவாக்கலாம்.
1: சார் இவ்வளவு நேரம் வந்து டிராபிக் பத்தி நிறைய டீடைலா வந்து எங்களுக்கு நீங்க சொன்னீங்க, அண்ட் உங்களோட பிஸி டைம்லயும் உங்களோட டைமை எங்களோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
2: நன்றி.
1: மக்கள் சார்பா நீங்க மூணு பேர் இங்க பேசினதுக்கு ரொம்ப நன்றி மகா, தமிழரசன் அண்ட் சந்திரன் சார், தேங்க்யூ. An intense discussion on traffic and its situation in our country, rather our city. Traffic rules are made for us to follow. After all, it's made for our safety and well-being.
6: Taking bribe is wrong, but giving bribe is also wrong.
7: லஞ்சம் கொடுப்பதும் தவறு, வாங்குவதும் தவறு.
8: ரிஷ்வத் லேனா ஜுர்ம் ஹை, பர் ரிஷ்வத் தேனா பி ஜுர்ம் ஹை.
6: Produced and brought to you by MOPCRS 107.8 FM. If we all follow traffic rules, then traffic will be regulated properly and therefore no traffic jams at all. Breaking rules do seem fun, but in this case, it's at the stake of risking your own life. Think good, be good, do good. Thank you for tuning into MOPCRS 107.8 FM. This is RJ Priyanka, RJ Merlin and RJ Priyal signing off. Fir milenge.
8: Connect. From the people, by the people, and to the people. It's MOP 107.8. It's enriching.

பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்தீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்ல. அம்மா அப்பா என்ன வந்து வீட்டுல இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு போன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன், 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன், 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
3: Hi listeners, நான் உங்களோட சங்கீதா பேசுறேன். எங்கே பிராமணன் சீரியல்ல பிரியா கேரக்டர் பண்ணேன். உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி மூலமா பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட குடுக்கற ஒரு சின்ன மெசேஜ் என்னன்னா, கிளென்லினஸ், அதாவது நம்ம சமுதாயத்தை நீட்டா வச்சுக்கிறது. இந்தியா வந்து எத்தனையோ விதத்துல நல்லா டெவலப் ஆயிடுச்சு, ஆனா இவ்வளவு டெக்னாலஜி நம்ம கிட்ட இருந்தோம், என்ன இருந்தோம், நம்மளோட நாட்டை வந்து யூஎஸ் அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ் அளவுக்கு இந்த கிளென்லினஸ் மட்டும் நம்மளால வர வைக்கவே முடியல. இது கிளென்லினஸ் கவர்மெண்ட் மட்டும்தான் முன்ன நின்று பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப கூட பீச்சை கிளீன் பண்றதுக்கு நிறைய லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனாலும் அதுக்கப்புறமும் நீங்க பீச்சுக்கு போய் பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பியும் ஐஸ்கிரீம் எல்லாம் திருப்பியும் அந்த கவர்ஸ் எல்லாம் அங்கதான் போட்டுட்டு வரோம். ஏன் அந்த கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ங்கிறது நம்ம எல்லாருமே சேர்ந்தாதான் நம்மளோட கண்ட்ரின்னு நினைச்சிட்டு, நம்ம வீடுன்னு நினைச்சா நம்ம எப்படி கிளீனா வச்சுப்போமோ அதே மாதிரி எல்லாரும் ஒரு சின்ன விதத்துல நம்ம வீடு நல்லா இருக்கா, நம்ம தெருவும் நல்லா இருக்கணும், அந்த அளவுக்கு யோசிச்சா கூட போறோம். நம்ம நாடு வந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வந்து பார்க்கும் போது செய்யும் போது ரொம்ப அழகான ஒரு சென்னையா மாறிடும். இதே வந்து எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இந்தியா இட் செல்ஃப் வில் பி அ பியூட்டிஃபுல் பிளேஸ். ஏன்னா பேசிக்கலி நம்ம இந்தியாவை பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான மலை பிரதேசங்கள், மரங்கள் இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு கண்ட்ரி.

0: சோ இன்னைக்குல இருந்து இத கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு நம்ம வந்து நம்மள தவிர நம்ம நாட்டுக்காகவும் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு நம்ம நம்ம ஊரை ரொம்ப அழகா நீட்டா வச்சுப்போம். தேங்க்யூ. நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நியூஸா கேட்டுட்டே இருங்க. என்ஜாய். ஹாவ் எ நைஸ் டே.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றதாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலின் நலமா நிகழ்ச்சியை கேளுங்க.

0: அண்ட் வெல்கம் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இன்னைக்கு நம்ம டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சியில ஒரு லைவ் ஷோ இப்ப கேட்க போறோம்.
1: ஓகே, இந்த லைவ் ஷோக்காக இன்னைக்கு நாங்க மூணு பேர் இங்க ஸ்டுடியோக்கு வந்தாச்சு. பட் டாக்டர் தான் எங்கேயோ வந்துட்டு கொஞ்சம் டிராபிக்ல இருக்கிறாரு, வந்துருவாரு, கூடிய சீக்கிரம் வந்துகிட்டே இருக்கிறாரு நம்ம டாக்டர். அதுக்கு முன்னாடி இந்த டாக்டரை கேளுங்கள் லைவ் ஷோ எதுக்காக வச்சிருக்கோம்னு தெரியுமா
2: கௌசல்யா? நீ சொல்ல ஆரம்பி.
0: ஆப்வியஸா என்ன டாக்டரே கேளுங்கள்னா, இன்னைக்கு வந்து நம்ம கம்யூனிட்டி ரேடியோன்னு சொல்லும் போது நம்மளால மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை கொடுக்க முடியுமோ அத்தனை விஷயங்கள் கொடுக்கணுன்றதுதான் நம்மளுடைய எய்ம். சோ டாக்டர் கேளுங்கள்ற இந்த நிகழ்ச்சி முக்கியமா போக்கஸ் பண்ற எய்ம் என்னன்னு பார்த்தோம்னா, மக்களுக்கு வந்து எந்த மாதிரி நோய்கள் இருக்கு, அந்த நோய்களுக்கான தீர்வுகள் என்ன, மருந்துகள் என்ன, சோ அதை பத்தி ஒரு மெயினா போக்கஸ் பண்ற நிகழ்ச்சி தான் நம்மளோட டாக்டரை கேளுங்கள்.
2: அப்புறம் அந்த நோய்களுக்கான விழிப்புணர்வு பத்தி.
1: கண்டிப்பா நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டா. அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு ஒரு நோய் இருக்கு நமக்கு, ஒரு ஜுரம் வந்தாலும் சரி, ஒரு தலைவலி வந்தாலும் சரி, உடனே அது எதனால வருது, ஐயோ இது என்ன, எனக்கு இதுல போய் முடியுமோ அப்படின்னு சொல்லி பயம் வரும். அந்த பயம் எல்லாம் வந்து தெளிவு பெறணும் அப்படின்னா நம்ம டாக்டர் இங்க வந்து நம்ம ஷோல இருப்பாரு, அவங்களுக்கு போன் பண்ணி பேசுவாங்க. சோ ஒரு வாரம் ஒரு ஒரு டாக்டர் வந்துகிட்டே இருக்காரு. இன்னைக்கு ஏதாவது நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க டாபிக் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, யுனானி மெடிசன் அண்ட் ஹெர்பல் மெடிசன். இதுக்காக ஒரு ஸ்பெஷல் டாக்டர் வரப்போறாரு நம்ம ஏரியாவுக்கு பக்கத்திலே, ராயப்பேட்டால இருந்து வரப்போறாரு.
0: அவருக்கு கடமை முக்கியம்
1: நம்ம அதுக்கிட்டே ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன்.
0: ஓகே, நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடலாம் நம்மளோட நேயர்களுக்கு.
1: கொடுத்துடலாம், பட் இந்த ஹெல்த் கேர் பத்தின விஷயங்கள் வந்து டாக்டர்ஸ் சொல்றாங்க, பட் ஸ்டில் நம்மளால முடிஞ்ச விஷயங்களை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் இல்லையா? இப்ப சம்மர்ன்றதுனால வந்துட்டு நிறைய பேர் வந்து எப்படி சொல்றது, சாப்பாடு எடுத்துக்கிற விஷயத்துல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். என்னென்ன மாதிரி கவனமா இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா,
0: நிறைய காரமான பொருட்கள் சாப்பிடக்கூடாது இந்த வெயில் காலங்கள்.
1: அது அண்ட் மோர் ஓவர் உடம்ப வந்து குளுமைப்படுத்துகிற
0: பழங்கள்,
1: அதாவது எனி லிக்விட் ஃபுட், முடிஞ்ச வரைக்கும் லிக்விட் ஃபுட் எடுத்துக்கிறது நல்லது.
2: இப்ப வந்து சம்மர் சீசனால நமக்கு வந்து ரொம்ப தனித்தகம் எடுக்கணும். வெளியே போனாவே எல்லாரும் ஜூஸ் குடிக்கணும், அந்த மாதிரி. அது மாதிரி ரோட் சைட்ல உள்ள கடைகள்ல எந்த தண்ணி யூஸ் பண்றாங்க என்னன்னு கூட தெரிய மாட்டேங்குது. சோ அதனாலயே குழந்தைங்களுக்கு நிறைய ஃபீவரு, நிறைய வகையான டிசீஸ் எல்லாம் வருது. அதை வந்து பேரண்ட்ஸ் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். அதுக்கு பதில் அவங்க வந்து இளநீர் வாங்கி குடிக்கலாம், அந்த மாதிரி இயற்கையானது, நொங்கு சாப்பிடலாம். இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அந்த ஆர்டிபிஷியலா இருக்கிற அந்த கூல்ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் விட இந்த மாதிரி நமக்கு நேச்சுரா கிடைக்கிற திங்ஸ் சாப்பிடணும்.
1: மோர் ஓவர் இந்த காலையில எழுந்ததுமே சௌமியாசன மாதிரி இளநீர் இதெல்லாம் குடிக்கலாம். பட் நம்ம ஒரு விஷயம் வந்து நம்ம அந்த காலத்துல இருந்து சாப்பிட்டுட்டு வரோம், கேழ்வா இருக்கு கூழ். அது சாப்பிடறதுல அவ்வளோ உடம்புக்கு சத்து, நிறைய ஃபைபர் ரிச் ஃபுட் அது, அஸ் வெல் அஸ் வந்துட்டு இந்த மாதிரி வெயில் காலத்துல பார்த்தா அதுல நம்ம மோர் கலக்கும், இதெல்லாம் கலந்து சாப்பிடறதுனால நம்ம உடல்ல
0: செலவாகுதுன்னு கூட யோசிப்பாங்க. அப்படி இருக்கவங்க நம்ம வீட்டுல இலவசமா கிடைக்கிற இயற்கை தரக்கூடிய இந்த தண்ணீர் குடிச்சாலே, எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறோமோ அவ்வளவு வந்து உடம்புக்கு நல்லது.
2: தண்ணீர் கூட என்ன சுத்தமாவே இருக்க மாட்டேங்குது.
1: மண்பானை
0: தண்ணி சுத்தமானது,
2: அது இல்லாட்டி இல்லாட்டி குழந்தைங்களுக்கு வந்து இப்ப கார்பரேஷன் வாட்டர் குடுக்கறாங்கன்னா அவங்களுக்கு வந்து சூடு பண்ணி தண்ணி கொஞ்சம் ஆற வச்சுட்டு தரணும்.
1: இந்த விஷயத்த நம்ம எல்லா நிகழ்ச்சியிலும் சொல்லிட்டு இருக்கோம், சுட தண்ணீரை வந்து சுட செஞ்சு அதை ஆற வச்சு கொதிக்க வச்சு ஆற வச்சு தண்ணி குடிங்க குடிங்க கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கோம். சோ இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து எந்த நோய் தொற்றுதலும் வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா கொதிக்க வச்சு ஆற வச்சு தண்ணி குடிக்கலாம், இல்ல மண்பானையில தண்ணீரை சேகரிச்சு குடிக்கலாம். ஒரு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு நம்ம குறிப்பிட்ட டிகிரியை சட்டுன்னு நம்ம இந்த வெயில இருந்து வெளியே வந்து வீட்டுக்குள்ள உட்காந்ததுமே அந்த டெம்பரேச்சர் வந்து நம்மளால அடாப்ட் பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி மண்பானை தண்ணீர் எல்லாம் குடிக்கும் போது கண்டிப்பா நம்ம உடம்பு வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கும்.
2: எல்லாமே நேச்சர் தான்
0: கண்டிப்பா. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து வெயில் காலம் வந்தாச்சு, ஐயோ அசு புசுன்னு வந்து உடனே ஏசி ஆன் பண்ணி ஃபுல் டிகிரிஸ்ல வச்சு நம்ம ஏசில இருக்க கூடாது. சோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இயற்கையான காற்றை வந்து சுவாசிக்க ட்ரை பண்ணணும்.
1: அண்ட் மோரோவர் இப்பெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா ஒரு பழக்கம் இருக்கு எல்லாருக்குமே, எல்லாரும் மனசுக்குள்ளயும் அவங்க அவங்க டாக்டர் நினைப்பு. நான் கூட கோல்ட்ல படுத்துனோடனே கூப்பிட்டு சொல்லுவாங்க, நீ அந்த டேப்லெட் ட்ரை பண்ணு, அந்த டேப்லெட் போட்டுட்டு படுத்தின நைட்டு போட்டு படுத்தினா காலையில சரியா போயிடும் அப்படின்வாங்க. கேள்விகள் இருக்கும்போது இந்த மாதிரி டாக்டர்ஸ் பேசுற ஷோல நம்ம பேசி கூட ஒரு ஓரளவுக்கு ஒரு தெளிவு பெறலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு நான் பார்த்திருக்கேன், ரொம்ப சாதாரண ஒரு தலைவலியா தான் இருக்கும், இல்ல ஒரு கண் வலியா தான் இருக்கும், ஆனா ரொம்ப பயப்படுவாங்க. யுனானி மெடிசன் பத்தின பல தகவலை வந்து இன்னைக்கு
0: ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல விரும்புறோம். உங்களோட பார்ட்டிசிபேஷன் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கும் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா போன் பண்ணி கேட்கலாம். எங்களோட போன் நம்பர் சொல்றோம், 6512133. திரும்பவும் சொல்றேன், 6512133. சோ மறக்காம போன் பண்ணி உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதையும் நீங்க கேட்கலாம்.
1: ஓகே, ஐ திங்க் டாக்டர் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். கௌசல்யா, எனக்கு டைம் பார்த்து கரெக்டா வந்துட்டு நான் போன் நம்பர் சொல்லியிருக்கிறேன் கௌசல்யா. ஸோ நம்ம வந்து தொடர்ந்து யுனானி மெடிசனை பார்த்தீங்கன்னா பல தகவலை வந்து டாக்டர் கிட்ட கேட்டு இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். கௌசல்யா, ஏன் இன்னைக்கு நம்ம இந்த டாபிக் சூஸ் பண்ணோம்? ஆக்சுவலா நிறைய பேருக்கு இந்த யுனானி மெடிசன் என்னன்னே தெரிய மாட்டேன்னு. கரெக்டா?
0: கண்டிப்பா.
1: அதை பத்தி நம்ம நேயர்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா?
0: கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்.
1: ஓகே, நம்ம டாக்டர் நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்தாச்சு நம்ம லைவ் ஷோவுக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சிகள்ல வந்துட்டு நம்ம நேயர்கள்ல நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கும் தயாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல வணக்கம் சொல்லிக்கலாம் டாக்டருக்கு. வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம். வணக்கம் ஃபார் ஆல் ஆஃப் யூ.
0: தேங்க் யூ சார்.
3: ரைட்
1: டாக்டர், முதல்ல இந்த யுனானி மெடிசன் அப்படின்றதே வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப புது வார்த்தையா இருக்குது. சோ அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா.
3: ஒண்ணும் இல்லம்மா, அது யுனானி மெடிசன் புது வார்த்தை இல்ல. நமக்கு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆயுர்வேதம் பத்தி தெரிஞ்சிருக்கும், சித்தா பத்தி தெரிஞ்சிருக்கும். இந்திய மருத்துவம், இந்தியன் சிஸ்டம் என்னன்னா மூணு மருத்துவம் இருக்குது. தட் இஸ் இந்தியன் சிஸ்டம் மெடிசன். ஒன்னு ஆயுர்வேத மெடிசன், விச் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் இந்தியா 5-6 வருஷம் முன்பு சரக்கா கூட. ரெண்டாவது சித்தா மெடிசன், சித்தர்ஸ் கூட, அதுவும் 5-6 வருஷம் ஆச்சு. அது பார்ட்ஸ் ஆஃப் டிராவிடன், தட் இஸ் தமிழ்நாடு, ஆந்திரா பார்டர், கேரளா பார்டர். இந்த யுனான் என்னன்னா, நீங்க பாத்திருப்பீங்க இந்த யூனான், யூனான் இல்ல யூனான், யூனான் ஒரு கிரீக் நாட்டோட பேர் யூனான். நீங்க எல்லாம் டிவியில பாத்திருப்பீங்க அந்த ஒலிம்பிக்ஸ்ல வர சமயத்துல அந்த கிரீக் கண்டிஜென்ட் வர சமயத்துல அந்த மேல டேப்லாய்ட்ல கிரீஸ் போட மாட்டாங்க, யூனான் போடுவாங்க. ஸோ தட் இஸ் தி கண்ட்ரி பேர் யூனானி. ஸோ அங்கேருந்து வந்தது மெடிசன் தான் யுனானி சிஸ்டம் மெடிசன். ஸோ 460 BC பிஃபோர் கிரைஸ்ட் ஒரு மருத்துவர் ஹிப்போக்ரேட்ஸ், அவர் அந்த மருந்து தோண்டி அங்கேருந்து அரபு நாட்டுக்கு போய் கிரீக் அரபு மெடிசன் ஆகி, பின் அங்கேருந்து த்ரூ மொகல்ஸ், ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்தோம்னா த்ரூ மொகல்ஸ் இட் கேம் டு இந்தியா அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் தி இந்தியன் சிஸ்டம் மெடிசன் இப்போ.
1: ஓகே, ஸோ அதுவும் இந்தியன் மெடிசன் தான், பட் நமக்கு தான் வந்து தெரியாம போயிடுச்சு. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய கேள்விகள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
2: இப்போ யுனானி, ஆயுர்வேதிக், சித்தா, இதெல்லாம் என்னென்ன டிஃபரன்ஸ்?
3: டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லைம்மா, எல்லாம் இப்போ இப்படி இருக்க மாதிரி முன்னெல்லாம் டிஃப்ரென்ஸ். முன்னெல்லாம் எப்படின்னா ஆயுர்வேதம் என்னன்னா உங்களுக்கு ஆரியன்ஸில், தட் இஸ் பார்த்தோன்னா மொழியெல்லாம் சான்ஸ்கிரிட் மொழியில் இருக்குது புஸ்தகம்லாம். இப்போ வந்துச்சு இங்கிலீஷில் எல்லாம் மொழியில் இருந்துச்சு. தமிழ் இது சித்தா பார்த்தோன்னா தமிழில் இருக்கும். இப்போ யுனானி பார்த்தோன்னா பிகாஸ் அந்த நாட்டோட மொழி என்னன்னா கிரீக், கிரீக் நாட்டு மொழி லாட்டின், லாட்டினில், பின் அரபு நாட்டு போய் அரபிக்கில், அது பிறகு மொகல்ஸ் கூட இருந்து வந்து தான் மொகல்ஸோட மொழி உங்களுக்கு தெரியும். இந்தியா நாட்டில் மொகல்ஸ் வந்து உருது ஸ்டார்ட் பண்ணாங்க, எல்லா மொழியும் சேர்ந்து உருது ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ உருது இல்லை. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த 21st century பார்த்தோன்னா அண்ணன் தம்பி மாதிரி எல்லாம், தட் இஸ் ஆல் ஆர் இந்தியன் சிஸ்டம் மெடிசன். ஆயுர்வேதா யுனானி சித்தா டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் யுனானியில் பிகாஸ் நம்ம சொல்லுவோம்ல ஏன்னா நான் யுனானி மருத்துவர். ஸோ நம்ம கிட்ட என்ன பிளஸ் பாயிண்ட், ஏன்னா அது கிரீக் நாட்டுடைய மூலிகைகள், அரபு நாட்டு மூலிகை, இந்திய நாட்டு மூலிகை சேர்ந்து நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெனால்டி ஷாட் அடிச்சிடலாம் நம்ம, எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த யுனானி சிஸ்டம் மெடிசன்ல அந்த மாதிரி இருக்குது.
0: ஓகே சார், யுனானி வந்து எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, நீங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க?
3: அதாம்மா நான் சொன்ன பிறகு கிரீக் நாட்டில் 460 கிரீக் நாட்டில முன்னெல்லாம் நீங்க நம்ம ஹிஸ்டரி நம்ம தோணும், யாரு ஹிஸ்டரி தெரியும் அவங்க தெரியும் அவங்களுக்கு. முன்னெல்லாம் என்னன்னா மருத்துவம் இல்லை, சூப்பர் ஸ்டிஷன் தான் இருந்தது. எதுவும் பண்ணா இவங்கிட்ட போவாங்க, மந்திரவாதிகிட்ட போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ வென் யூ டேக் த கிரீக் சிவிலைசேஷன், வென் த கிரீக் சிவிலைசேஷன் ஸ்பீக், பிகாஸ் த்ரூ அவுட் தி வேர்ல்ட் வி நோ ஹிஸ்டரியில் என்ன ஆகுதுன்னா கிரீக் சிவிலைசேஷன் நல்லா இருந்தது, சயின்டிஃபிக் வே இல்லை. ஸோ அங்கே அந்த மருத்துவம் நான் சொன்ன மாதிரி எப்படி நம்ம ஃபாதர் ஆஃப் மெடிசன் நம்ம சொல்றோம்னா ஹிப்போக்ரேட்ஸ், அவர் தான் இந்த ஹிப்போக்ரேட்ஸ். ஆனால் அந்த வேர்டு ஹிப்போக்ரேட்ஸ் இல்லை, கிரீக் நாட்டு அவரோட வேர்ட் பொஹராத் சொல்லுவாங்க, அது அவர் பொஹராத் ஹிப்போக்ரேட்ஸ் வாஸ் எ ஃபாதர் ஆஃப் மெடிசன். ஹி சேஞ்ச் தி நம்ம அந்த மந்திரவாதி இதெல்லாம் பண்ணிட்டு ஹி மேக் தட் சயின்ஸ். ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு தென் அங்கேருந்து யூனோ when greek civilization went back, arab civilization came into peak. So arab natude vaidaga adle endis panitte ange end it has started.
0: Okay sir, so yunani ore ipo vande medicine paathumbod english medicine paakumbod avangalukku or type of treatment irukum. So yunani ku neda different types of treatment ning adopt
3: panna avama yunani la enna irukudunna namukitta ella vyadhigalukku nama marund irukudumma. பிகாஸ் நம்ம கிட்ட என்ன யுனானியுடைய ஃபார்முலா என்னன்னா வி டேக் த இண்டிவிஜுவல் ட்ரீட்மெண்ட். இப்போ ஒருத்தர் வந்தாங்கன்னா அவருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புண்ணு கையில் ஒரு புண்ணு இருக்குது, இல்லைன்னா இப்போ நீங்க இருக்கீங்க ஃபேஸ்ல பிம்பிள் வந்துச்சு, அது பிம்பிள் மட்டும் நம்ம பண்ண முடியும். வி டேக் தி பாடி அஸ் ஒன் யூனிட், ஒன் யூனிட் எடுத்துட்டு இண்டிவிஜுவல் ட்ரீட்மெண்ட், அதுக்கு நம்ம உள்ளுக்கு மருந்து கொடுத்து அந்த உஷ்ணத்தால வந்துருக்குதா இல்லை வேற இதில் வந்து பண்ணிட்டு. ஸோ வி சி தட் பர்மனன்ட் கியூர் பண்ணுறது சொல்லிட்டு அந்த மாதிரி மூலிகைலாம் அந்த மாதிரி கொடுக்குறோம். அண்ட் ஜாஸ்தி நம்ம யுனானில நம்ம மூலிகை தான் ஜாஸ்தி யூஸ் பண்றோம். தோ எல்லா சிஸ்டத்துல ஆயுர்வேதா சித்தா யுனானில வி யூஸ் அனிமல் ஆரிஜின் அஸ் வெல் அஸ் மெட்டல் ஆரிஜின். பட் யுனானில வி ஹவ் டன் ரிசர்ச், ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த காலத்துல 5-6 வருஷம் முன்பு அவங்க ஏத்திட்டாங்க. இப்போ நம்ம இந்தியா நாட்டில் ஆராய்ச்சி பண்ணிட்டு அந்த ஆராய்ச்சியில வி ஹவ் டிஃபரெண்ட் கவுன்சில்ஸ், கவர்மெண்ட் மூலமா கவுன்சில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணிட்டு ஸோ வி ஹவ் மேட் இட் இன்டு தட் இஸ் ஓல்ட் வைன் இன் ஏ நியூ பாட்டில் சொல்லுவாங்கல்ல, பழைய வைன் புது பாட்டில் அந்த மாதிரி எடுத்துட்டு பிரசன்டேஷன், ஏன்னா இப்போலாம் பிரசன்டேஷன் தான் மெயின். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு வரோம்.
0: ஓகே சார், இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு பேஷண்ட் வராங்க, ஒரு பேஷண்ட் வரும்போது ஸோ உங்களோட ஸ்டார்டிங் அவரோட டெஸ்ட் எப்படி இருக்கும் சார்?
3: அதாம்மா நீங்க நல்லா கேள்வி கேட்டீங்க. ஏன்னா யுனானியில் என்ன ஆகுதுன்னா இப்போ நம்ம நான் யுனானி மருத்துவ படித்தேன். இப்போ யுனானி மருத்துவம்னா நான் 5 வருஷம் கோர்ஸ், அது 4.5 வருஷம் நார்மல் கோர்ஸ், 1 வருஷம் ஹவுஸ் ரேஞ்ச். எப்படி நம்ம எல்லாம் அலோபத்தில் எம்பிபிஎஸ்ல அப்படி தான் சேம் 5 வருஷம் கோர்ஸ். இந்த 5 வருஷத்தில் நமக்கு சர்டிஃபிகேட் என்ன கொடுக்குதுன்னா BUMS, தட் இஸ் பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி. ஸோ இதில் நம்ம ஒரு பேஷண்ட் வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம யுனானி மருத்துவம்னு ஒன்று பார்க்குறோம். தோ வி ஆர் எக்ஸ்போஸ்ட் இன் அவர் கரிக்குலம், வி ஆர் எக்ஸ்போஸ்ட் ஆல் தி மாடர்ன் டயக்னோஸ்டிக்ஸ். இப்போ நீங்க எடுத்து வந்தா ஈவன் நியூக்ளியர் டெஸ்ட் ஐ கேன் ஏபிள் டு செட் என்ன படிக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்றோம், நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வந்த பேஷன் வந்தோம்னா அந்த காலத்துல அவங்க புஸ்தல எதிர்க்காங்க நாடி பாருங்க, பல்ஸ் நாடி என்ன நம்ம கிட்ட 96 வகை நாடி இருக்குது. இப்போ என்ன இருக்குதுன்னா இன்னொன்னா நம்ம கரிக்குலம்ல ஸ்கூல்ல நம்ம மெடிக்கல் ஸ்கூல்ல என்ன பண்ணுவோம், நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இது வேக்ஸ்ல வேக்ஸ் கொடுத்துருவாங்க கைக்கு விரலுக்கு பண்றது. அது கொடுக்குற சமயத்தில் என்ன ஆகும்னா தட் இஸ் ஒரு நாடி, ஒருத்தவங்க நாடி பார்த்தா என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த சென்சிட்டிவ் தெரிஞ்சு போயிடும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நாடி பார்த்து கர்ப்பமா இருக்கா இல்லையா சொல்லிடுவாங்க அந்த காலத்துல. ஏன்னா மை ஜென்ரேஷன் இஸ் ஆல்சோ யுனானி பிராக்டிஷனர்ஸ் அந்த மாதிரி. ஸோ நம்ம தாத்தா அவர் மேயர் இருந்தார், மட்ராஸுடைய மேயர் இருந்தார், பிளஸ் யுனானி பிசிஷியன் இருந்தார். அவர் என்னுடைய அம்மாவோட அப்பா, அவரும் அங்கே இப்போ எப்படி பத்மபூஷன் கொடுக்குறாங்க அவங்க இந்த மாதிரி பிரிட்டிஷ்காரங்க ஹான் பகதூர் டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் என்னன்னா நாடி கையில் பாக்குறாங்க. அந்த டைம்ல நீங்க பாத்துருப்பீங்க முஸ்லீம் பர்தா உமன்ஸ் எல்லாம் காய மாட்டாங்க, அதுக்கு ஈவன் இது கயிறு கட்டிட்டு மெலிச சில்க் கயிறு கட்டிட்டு நாடி பார்த்துட்டு கரெக்ட் டயக்னோஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ இருக்குது மாடர்ன் சயின்ஸ்ல வழி 4 டைப் நாடி, பட் யுனானில 96 வகை நாடி இருக்குது. ஸோ ரெண்டாவது நம்ம பாக்குறது பேஷண்ட் என்ன, நம்ம யூஸ்வலி பேஷண்ட் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம், காலையில யூரின் எடுத்துட்டு வந்துருங்க ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பிளண்ட் பாட்டில் சொல்லிட்டு. அந்த யூரின்ல நம்ம என்ன பாக்குறோம், அதுல உடைய கலர் பாக்குறோம், ஃப்ரோத் பாக்குறோம், அதுல என்னன்னா பித்த உடம்பா. ஏன்னா நம்ம கிட்ட என்ன ஆகுதுன்னா உடம்பு டயக்னோஸ் பண்றோம், அது பித்த உடம்பா இல்ல செளி உடம்பா அந்த மாதிரி பண்ணிட்டு அந்த மாதிரிக்கு எந்த மாதிரி மூலிகை கொடுக்கணும் சொல்லிட்டு. தென் மலம் மோஷன் பாக்குறோம். இது தவிர வி டேக் தி டயக்னோஸ்டிக் ஆஃப் தி மாடர்ன் டயக்னோஸ்டிக் பண்ணிட்டு கோரிலேட் பண்றோம். இது பார்த்துட்டு நான் நாடி பார்த்துட்டு நான் கோரிலேட் பண்ணா எனக்கு ஈஸியாகுது டயக்னாஸ்டிக்காக. ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு கோ ஃபார் ஆல் தி, என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தானா எல்லா டெஸ்ட் நான் எழுதி கொடுக்க மாட்டேன். இப்போ நிறைய பேர் நம்ம பேஷண்ட்லாம் சொல்லுவாங்க, இப்போ டாக்டர்கிட்ட போனோம்னா அங்கே போகணும், இந்த லேப் போகணும், அங்கே லேப் போகணும், ஸோ அதிலே நம்ம வருமானம் போயிடணும் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்மகிட்ட யுனானி மருத்துவர்கிட்ட நம்ம நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தோம்னா நம்ம என்ன பண்ணுறோம், கோரிலேட் பண்ணுறோம். ஏன்னா 1+1 2 தான் இருக்கும், 3 இருக்காது. ஸோ நம்ம பழைய டயக்னோஸ் கூட புது டயக்னோஸ் நம்ம சேர்ந்துட்டோம்னா வி டேக் இட் அஸ் இது பண்ணிட்டு.
2: இப்போ வந்து இங்கிலீஷ் மெடிசன் பார்த்தீங்கன்னா சார், உடனே இப்போ ஒரு ஃபீவர்னா உடனே டேப்லெட் கொடுத்துட்டு ஒன் டே ஆர் 2 டேஸ்ல சரியாயிடும். இப்போ யுனானின்ல ஒரு ஃபீவர்னா நீங்க என்ன மாதிரி கொடுப்பீங்க?
3: இதுல என்ன இருக்குன்னா, சி அலோபதி, நீங்கள் அலோபதி நீங்கள் உங்கள்கிட்ட டிக்ஷனரி இருந்தாலும் நீங்கள் பாருங்க, நீங்கள் டிக்ஷனரி இல்லைனா நீங்கள் எழுதுறீங்க. அலோபதி டிக்ஷனரி மீனிங் எடுத்தனா ஆல்டர்னேட்டிவ். ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, அலோபதியில் என்ன ஆகுதுன்னா, தோ நம்ம மெடிசன் கொடுக்குறோம் நம்ம சீக்கிரம் நமக்கு இதாகுது, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபீவருக்கு நம்ம மருந்து கொடுக்குறோம் கம்மியாகுது, பட் என்ன ஆகுதுன்னா நான் ஃபீவர் கம்மியாகிட்டு எனக்கு வயிற்றுலி வந்துச்சு. ஸோ அதில் என்னென்ன சைட் எஃபெக்ட் ஆகுது? ஸோ யுனானி கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம், அதான் நான் சொன்னேன், நம்ம கிட்ட போனான்னா அந்த காலத்தில் என்னன்னா யுனானி வகையில் மருந்து கொடுத்துட்டு அவன் கம்மி பண்ணுறது என்னன்னா மினிமம், ஏன்னா மூலிகை தானே கொடுக்குறோம், மூலிகை மட்டும் கொடுத்தானா இட் வில் டேக் மினிமம் 24 hours. ஏன்னா உள்ளே போய் டைஜஷன் ஆகி அசிமிலேஷன் ஆகி அங்கேருந்து உங்களுக்கு உடம்பு வருதுன்னா 24 hours மினிமம் ஆகிடும். ஸோ வாட் வி ஆர் டூயிங், நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டோம், ரிசர்ச் பண்ணிருக்கோம். ரிசர்ச் பண்ணுறதுல சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, நம்ம பண்ணிட்டு இப்போ பேஷண்ட்க்கு நல்லா ஆகிடணும், பேஷண்ட்க்கு நம்ம ஃபீவர் நம்ம கம்மி ஆகிடணும் சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி
0: பிரிக்கிறீங்க
3: வராது. அந்த மாதிரி காம்பினேஷன் செளி உடம்பு ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி செளி உடம்புக்கு நம்ம நான் மூலிகை கொடுக்க சொல்லுறது, நான் மூலிகைலும் டிஃப்ரென்ஷியேட் இருக்குது, உஷ்ண மூலிகை, கோல்டு மூலிகை. ஸோ நான் கோல்டு உடம்புக்கு இப்போ நீங்கள் வரீங்க, நீங்கள் சைனஸ் ஆஸ்தமா சொல்லி வரீங்க, ஸோ அதுக்கு நான் கோல்டு மூலிகை கொடுத்தனா இன்னும் ஜாஸ்தி ஆகிடும், அக்ரிவேட் ஆகிடும். ஸோ அதுக்கு வீட் கோ ஃபார் ஆப்போசிட்.
0: ஓகே.
3: ஸோ அது ஃபார் எக்ஸாம்பிள் ஹீட் உடம்பு இருக்குது, இப்போ ஹீட் உடம்புக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ கோழி சாப்பிட்டுட்டீங்க, இப்போ நாலு ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம், இப்போ போய் நம்ம நாலு ஃபாஸ்ட் ஃபுட்ல நாலு கோழி பீஸ் சாப்பிட்றோம், ஒருத்தருக்கு என்ன சூட் ஆகிடும், எனக்கு ஹீட் ஆயிடுச்சு, பேதி ஸ்டார்ட் ஆகும், ஒருத்தர் ஒன்றும் ஆகாது, இன்னொருத்தருக்கு என்ன ஒன்றா வயிற்றுலி வந்துச்சு. ஸோ டிஃப்ரெண்ட் உடம்பு அந்த மாதிரி பண்ணிட்டு, ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வி ஹேவ் தட் இஸ் த தியரிட்டிக்கல் பார்ட் ஆஃப் தட் இஸ் அவர் ஃபிசிஷியன் ஹியூமரல் தியரி சொல்கிறோம் நம்ம.
0: ஓகே சார், நீங்க ஒவ்வொருத்தரையும் பேசும்போது என்ன மூலிகை மூலிகைன்னு, ஸோ யுனானில நீங்க வந்து மூலிகை வந்து எவ்வளவு முக்கியம்ன்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நீங்க எத்தனை டைப்ஸ் ஆஃப் மூலிகை இதுக்காக யூஸ் பண்றீங்க?
3: ஆமா, மூலிகை என்னன்னா எல்லா மூலிகை தான். நீங்க சமையல், நீங்க சமையல்ல நீங்க இப்போ உங்க சமையல் அறை போங்க, நீங்க என்னென்ன யூஸ் பண்ணுங்க அது மூலிகை தான். அது இப்போ நீங்க மிளகு போடுறீங்க அது மூலிகை தான், நீங்க சாம்பாருடைய வெங்காயம் போடுற அதுவும் மூலிகை தான், நீங்க மஞ்சள் போடுறீங்க அதுவும் மூலிகை, எல்லா டைப்ஸ் மூலிகை. ஹவு வி டூ இஸ் அஸ் மெடிசினல் ப்ராப்பர்ட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றது என்னன்னா, இப்போ நம்ம நீங்க பிரியாணி சாப்பிட்டுருப்பீங்க, ஒரு முஸ்லீம் கடை போய் பிரியாணி சாப்பிட்டோம்னா நியூட்ரிஷன் வே நீங்க பார்த்தோன்னா அந்த பிரியாணிக்கு என்னன்னா 5000 calories. அப்போ 5000 calories சாப்பிட்டோம்னா ஒருத்தருக்கு 2200 calories சாப்பிட்டோம்னா 10 வாட்டி யோசி பண்ணுவோம், 2200 calories சாப்பிட்டோம், 5000 calories. பட் என்ன ஆகுதுன்னா, இஃப் ஐ டேக் செப்பரேட்லி இட்ஸ் 5000 calories, பட் இஃப் ஐ மிக்ஸ் அண்ட் டேக் த பிரியாணி இட்ஸ் ஒன்லி 2400 calories. எப்படி நம்ம இதுல இஞ்சி போடுறோம், பூண்டு போடுறோம், ரைட், இப்போ நம்ம கறி அது போட்டால் இவ்வளோ கறி சாப்பிடுவோம், அவங்க ஹார்ட் அட்டாக் வந்துருவாங்க. அப்போ அதே டைமில் நம்ம என்ன பண்ணிங்க பாருங்க, தி ஹவுஸ் ஒய்ஃப் இஸ் குட் ஃபிசிஷியன் நம்ம சொல்கிறோம், ஒரு மூலிகை மருத்துவம் அவங்க தான். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் பாட்டி வைத்து சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு செளி வந்துச்சு மா உங்க டாக்டருக்கு போறீங்க, நீங்க போய் ரசம் போடுங்க, மெழுகு போட்டு ரசம் போட்டு சொல்லுவாங்க. இல்லை உங்களுக்கு மென்சஸ் வரலையா, ஒன்னு இல்லை போய் அம்மி அம்மி இல்லை 10 வாட்டி இது பண்ணுங்க சரியா வந்து. அந்த காலத்துல இப்பெல்லாம் நமக்கு என்னன்னா ஃபாஸ்ட், அந்த பாட்டி இருக்கட்டும் அந்த கை உட்காரட்டும் சொல்லணும், அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க மரியாதை கொடுக்காம வி கோ ஃபார் மெடிசன். ஸோ மெயின் என்னன்னா அந்த காலத்துல என்னன்னா சிம்பிள் ஹிண்ட்ஸ் கொடுத்துட்டு வி மேக் தி பேஷண்ட்க்கு ஹெல்த்தி.
0: ஓகே சார்.
4: சார் இப்போ இதில் வந்து லேடிஸ் ஜென்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டா இல்லை அவங்களுக்கு தனித்தனியாக அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி?
3: இல்லை நான் சொன்ன மாதிரி வி கோ பை இண்டிவிஜுவல் ட்ரீட்மெண்ட் சார், ஜென்ஸ் இருக்கட்டும் லேடிஸ் இருக்கட்டும். இப்போ நமக்கு என்ன இருக்குதுன்னா, நமக்கு இப்போ நீங்கள் பார்த்தோன்னா அனாட்டமி பார்த்தோன்னா என்ன இருக்குதுன்னா, எல்லா மேல்ஸ்க்கு என்ன ஆகுதுன்னா அந்த ஃபீமேல்ஸில் இருக்குது, ஃபீமேல்ஸ் தான் ஆர்கன் மேலே இருக்குது. பட் என்னன்னா டெவலப் ஆகல. இப்போ ஹார்மோன்ஸ் இருக்குது, நமக்கு ஹார்மோன்ஸ் தியரி என்னன்னா டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன் மேல்ஸ்க்கு ஜாஸ்தி இருக்குது. இப்போ மேல்ஸ்க்கு ஜாஸ்தி, அதே பெண்களுக்கு டெஸ்டோஸ்டெரோன் ஜாஸ்தினா நீங்கள் பார்த்துருப்பீங்க, மீசை வந்துச்சு, பெண்கள் நிறைய பேர் வருவாங்க, நட்ட எனக்கு முடி வந்துச்சு, ஃபேஷியல் முடி வந்துச்சு, அவங்க மென்சஸே வராது, அவங்க அம்மா வரவங்க கேட்பாங்கம்மா என் பொண்ணுக்கு மென்சஸே வர, இப்போ காலையில் இப்போ வர சமயத்தில் அவங்க அம்மா வந்து ஒரு பொண்ணு எனக்கு அவலை மென்சஸே வரல சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் எடுத்து பார்த்து நம்ம நாட்டிலே பார்த்து சொல்லிட்டோம். பட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா டெஸ்டோஸ்டெரோன் ஜாஸ்தி இருக்குது, ஸோ அதுக்கு நம்ம மூலிகை கொடுத்துட்டு அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் பண்ணுவோம். அதே மேல்ஸ்க்கு நீங்கள் பார்த்துப்பீங்க, ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஜாஸ்தி ஆகிட்டு என்ன ஆகும்னா உங்களுக்கு பிரஸ்ட் ஜாஸ்தி ஆகிடும், உங்களுக்கு அந்த மாதிரி ஃபெமினைனிட்டி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணுறோம். பட் மெடிசன்ஸ் எல்லாருக்கும் ஒன்றும், பட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் நம்ம, ஏன்னா பாடி மேலோட இம்யூனிட்டி ஜாஸ்தி ஃபீமேல் கம்மி இருக்குது, மேலோட ஹீட் ஜாஸ்தி ஃபீமேல் ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுறோம்.
5: என் பேர் பிரியா, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார். இப்ப மூலிகைகள் அப்படின்னு சொன்னீங்க, ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் இடத்துல வளர்ற மூலிகைகள் இல்லைன்னா ரொம்ப ரேர் மூலிகைகள் அப்படி ஏதாவது இதுல உபயோகப்படுத்தப்படுறதா?
3: இல்லை பிரியா, இது ஒரு இதுவும் ஒரு நல்ல, ஏன்னா மூலிகை என்னன்னா இப்போ நீங்கள் தெரியும் யார் பாட்டனியில் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ நமக்கு என்னன்னா எந்தெந்த கிளைமேட்டில் அந்த மாதிரி வருது நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், என்னுடைய நல்ல மூலிகை நம்மகிட்ட ஒரு பொட்டானிக்கல் நேம் சொல்கிறேன், லாவெண்டா ஸ்டூக்கஸ். லாவெண்டா ஸ்டூக்கஸ் ஒரு மூலிகை, விச் இஃப் த ஃப்ளவர்ஸ் ஆஃப் த லாவெண்டா ஸ்டூக்கஸ் நான் கொடுத்தேன்னா நான் ஒரு அடிச்சு சொல்லலாம், ட்ரம் கார்டு மாதிரி சொல்லலாம், ஆஸ்துமா க்யூர் ஆகிடும். ஒரு 5-6 நாள் பிஃபோர் நீங்கள் எக்ஸ்ரே எடுங்க, பிஃபோர் எக்ஸ்ரே ஆஃப்டர் எக்ஸ்ரே எடுங்க, ஆஸ்துமா க்யூர் ஆகிடும். பட் இந்த லாவெண்டா ஸ்டூக்கஸோட எனக்கு ஈரான் நாட்டுடைய லாவெண்டா ஸ்டூக்கஸ் கிடச்சானா நான் இந்த மாதிரி சொல்ல முடியும். இதே லாவெண்டா ஸ்டூக்கஸ் நான் இங்கே என்னன்னா அது ஹையர் லாங்கிடியூட்ல வருது, ஹையர் ஆல்டிடியூட்ஸில் காஷ்மீரில் பண்ணுறேன், காஷ்மீரில் பண்ணால் எனக்கு என்ன 40 நாள் ஆகுது சிகிச்சை. இதே நான் என்ன பண்ணேன், இப்போ காஷ்மீரில் உங்களுக்கு தெரியும் பிரச்சனை இருக்குது, அது லாவெண்டா ஸ்டூக்கஸ். இதே நம்ம என்ன பண்ணோம், இங்கே நம்ம கொடைக்கானல் அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ல பண்ணா அதுக்கு எனக்கு 80 நாள் ஆகுது. ஸோ சீ பாருங்க, அதே லாவெண்டர் ஸ்டோக், அதே பொட்டானிக்கல் நேம் லாவெண்டர் ஸ்டோக் வித் டிஃபரண்ட் பத்திஸ். ஸோ ஈரான் நாட்டில் அந்த கிளைமேட்க்கு அந்த டியூக்காக பண்றது. ஸோ இப்போ நம்ம என்ன ஆகுதுன்னா, நம்ம ஆராய்ச்சியில் வித் பாட்டனிசம் என்ன பண்றோம், கிரீன் ஹவுஸ், கிரீன் ஹவுஸ்ல. பட் கிரீன் ஹவுஸ்ல பண்ணனா எவ்வளவு நம்ம பண்ண முடியும்? இப்போ லாவெண்டா ஸ்டூக்கஸ் நான் ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு தான் நான் வந்து வித்தியாசம் வருது, ரேட்ஸ் வித்தியாசம் வருது. எனக்கு என்ன ஆகுதுன்னா, எனக்கு இப்போ ஒரு வாட்டி எனக்கு 6 மாசம் எனக்கு அந்த 1 கிலோ லாவெண்டா ஸ்டூக்கஸ் எனக்கு 3000 ரூபாய் கிடைக்குதுன்னா இன்னொரு வாட்டி என்ன ஆகுதுன்னா 10000 ரூபாய் போயிட்டு வந்து எனக்கு என்ன ஒரிஜினல் வேணும், அந்த ஒரிஜினல் அந்த எஃபிகசி வந்தாலும் அந்த மாதிரி டிலே வருது. ஸோ அந்த மாதிரி. பட் சிம்பிள் வி டூ இட் பிகாஸ் வி வாட் வி டூ இது சிங்கிள் நான் மூலிகை சொல்லியிருக்கேன், நிறைய மூலிகை காம்பினேஷன் பண்ணிட்டு நம்ம வி சி தட் தட் தட் பேஷண்ட்க்கு க்யூர் ஆகுது சொல்லிட்டு.
5: இந்த யுனானி மருத்துவ முறைகள் எப்படி சார், மாத்திரைகள் வாயிலாக வாழ்னா மருந்து கஷாயம் இப்படியா, எந்த வகையில் தருவீங்க?
3: ஆமாம், இதில் என்ன இருக்குது, நம்ம இப்போ நம்ம பவுடர் இப்போ பவுடர் கொடுக்குறோம். இப்போ பவுடர் என்னன்னா அந்த காலத்துலலாம் அப்படியே பவுடர் கொடுத்துருவாங்க. பட் இந்த காலத்தில் நமக்கு என்ன இருக்குதுன்னா, ஆஸ் தி செஞ்சுரி ஆஸ் தி வேர்ல்ட் இஸ் மோர் காம்ப்ளிகேட்டட், பேஷண்ட்ஸ் நம்ம அனுமன்னா ஒரு டேஸ்ட் நாக்கு நடுவில் வந்துச்சு இல்லை, ஸோ நம்ம ப்ரெசன்டேஷன் வரணும். ஸோ அதே பவுடர் நான் என்ன பண்ணுறேன், ஒரு கேப்சூலில் போட்டு கொடுக்குறேன். அதே நம்ம லேகன் என்ன பண்ணுறோம், லேகன் நீங்கள் லேகன் சட்டனா என்ன அடாயது லேகன் சட்டம், அதே லேகன் நான் ஜாம் சொல்லி கொடுத்தா சாப்பிட்றாங்க. ஜாம் ஜாம் வாட் இஸ் திஸ் ஜாம், ஐ கேன் டேக் திஸ் ஜாம். ஸோ அந்த மாதிரி நான் கொடுத்தேன். ப்ரெசன்டேஷன் அதான் நான் முன்கூட்டி சொல்லேன், வேர்ல்டு வைட் என் நியூ மாடல் ப்ரெசன்டேஷன். அந்த காலத்தில் ப்ரெசன்டேஷன் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி கொடுங்க அந்த மாதிரி கொடுங்க சொல்லிட்டு. ஸோ இப்போ ஆஸ் தி சயின்ஸ் ஹஸ் டெவலப், ஆஸ் வி ஹவ் காட் ஆல் டைப்ஸ் ஆஃப் மிஷினரி, ஈவன் இப்போ என்ன கஷாயமும் அந்த காலத்தில் ஒரு டம்ளர் கஷாயம் சாப்பிட்டா தான் உங்களுக்கு இதாகணும், அந்த ஒரு கஷாயம் ஒரு டம்ளர் கஷாயம் நான் என்ன பண்ணுறேன், கான்சென்ட்ரேட்டாக பண்ணிட்டு அந்த பெல்லெட் ஃபார்ம்ல பண்ணிட்டு டேப்லெட், ஏன்னா ஈஸி டு கன்சியூம், ஈஸி டு எடுக்க போகிறது சொல்லிட்டு. பட் ஒரிஜினல் நம்ம கொடுக்க போகணும், பட் டு ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு அது அப்போ தான் என்ன ஒன்னா வி கேன் ஏபிள் டு விஸ்டாண்ட் இந்த சொசைட்டி அந்த மாதிரி.
5: இப்ப இதெல்லாம் வந்து லேப் மாதிரி இல்லைன்னா இண்டஸ்ட்ரீஸ் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல தான் இது மாதிரி பண்றீங்களா சார், எக்ஸ்ட்ராக்ஷன் அதை பவுடரா மாத்துறது கேப்சூலுக்குள்ள ஃபில் பண்றது?
3: நமக்கு என்ன இருக்குதுமா, சி ஃபார் மேனுஃபேக்சரிங் வி ஹாவ் ஏ செப்பரேட் ட்ரக் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ எங்கிட்ட என்ன ஆகுதுன்னா, வி ஹாவ் ஏ ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட், வி ஹாவ் ஏ ட்ரக் லைசன்ஸோ, வி மேனுஃபேக்சரிங் மெடிசன்ஸ் ஆல்சோ. ஸோ இதுல என்ன ஆகுதுன்னா நமக்கு ஈஸி ஆகுது. ஸோ போத் ஃபார் கமர்ஷியல் அஸ் வெல் அஸ் ஃபார் மை ஹாஸ்பிட்டல் யூஸ் நம்ம பண்ணிடுறோம். நம்ம ஆராய்ச்சிக்காக இப்போ அந்த காலத்தில் அந்த மாதிரி மூலிகை, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலத்துல மூலிகை சொல்லிட்டோம், உங்களுக்கு சொன்னா மஞ்சள், மஞ்சள் போட்டு குளிக்கிறோம், என்ன பாட்டி குளிச்சாங்க, எங்க அம்மா குளிச்சாங்க, என்ன குளிச்சாங்கன்னா, இப்ப கால பசங்கன்னா ஏன் குளிக்கணும், ஏன்னா இப்ப கொஸ்டின் நிறைய வந்துச்சு, ஏன் பண்ணும், எங்க அம்மா பண்ணாங்க நான் ஏன் பண்ணும். ஸோ அந்த மஞ்சளுக்கு ஏன் பண்ணும்னா வி டூ தி ரிசர்ச். அதே ரிசர்ச் வச்சுட்டு அந்த அதே பொண்ணு கிட்ட போய் இது பாருங்க இந்த இந்த டர்மரிக்ல இவ்வளவு இருக்குதுன்னா உடனே என்ன பண்ணும், அது பத்து வாட்டி மஞ்சள் எடுத்து பத்து வாட்டி பூசிட்டு. சோ திஸ் இஸ் த மென்டல் டெண்டன்சி. சோ தட்ஸ் வை வி கோ ஃபார் த ரிசர்ச். என்ன இருக்குது இந்த மஞ்சள் என்ன இருக்குது ஒரு ஈக. சோ மஞ்சள் கூட ஆன்டிசெப்டிக். சோ இந்த மாதிரி என்ன ஆகுது அந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம வி கோ இன் ஃபைன்.
5: சார் இந்த ட்ரக் லைசன்ஸ் அப்படிங்கற வார்த்தையை உபயோகப்படுத்தினீங்க. இது வந்து அலோபதி மெடிசன் இங்கிலீஷ் மெடிசன்க்கு வர அந்த இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் கண்ட்ரோல் குள்ள வருமா இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி?
3: முன்னே கண்ட்ரோல் இருந்தது, அவங்க கண்ட்ரோல் இருந்தது. இப்போ இந்த வருஷமா இருந்தா என்ன ஆச்சுன்னா செப்பரேட் வந்துச்சு. ஏன்னா த்ரூ அவுட் இந்தியால எக்ஸப்ட் தமிழ்நாடு அண்ட் ஃபியூ ஃபியூ ஸ்டேட்ஸ் தான் ட்ரக் வாஸ் நாட் ட்ரக் கண்ட்ரோலிங் லைசன்ஸ் வாஸ் அவங்க நம்ம ஆயுர்வேதா யுனைடெட் தான் கட்டையில. இப்போ இந்த வருஷத்துல நம்ம என்ன ஆச்சுன்னா நம்ம இங்க கமிஷனர் சொல்லியிருக்காரு ட்ரக் இது இந்தியன் மெடிசன் கமிஷனர் இங்க அம்ஜிகர் அறம்பாக்கத்துல அவருடைய ஆபீஸ் இருக்குது ஐஎஸ் ஆபீஸ். அவங்க கீழே இந்த மாதிரி தே ஹேவ் தட் செப்பரேட் பண்ணிட்டாங்க.
5: இப்போ ஏதாவது ஸ்டாண்டர்டைசேஷன் ப்ரொசீஜர்ஸ் இருக்கா சார் இதுக்கு மேட்ச் ஆகணும்?
3: ஆமா நம்ம வி டு அவர் ஓன் ஸ்டாண்டர்ட்ஸ் மா. ஏன்னா நம்ம என்ன டு ஹேவ் தி சயின்டிபிக் இது சயின்டிபிக். ஏன்னா இப்போ வெளிநாட்டுக்கு போனோம்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இப்போ பாஸ்மதியே அவங்க இது பண்ணிட்டு பேட்டன் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, மஞ்சள் நான் பேட்டன் பண்ணிட்டு நாங்கள் யூஸ் பண்ணக்கூடாது சொன்னாங்க. ஸோ வி ஹேவ் அவர் ஓன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஏன்னா நாளைக்கு ஏன்னா கன்சியூமர் ஆக்ட் வந்துச்சு. இப்போ நீங்கள் நாளைக்கு நான் இந்த மருந்து சாப்பிட்டுட்டு எனக்கு இந்த மாதிரி ஆச்சு சொல்லி நீங்கள் கேஸ் போட முடியாது நம்ம மேல. ஸோ வி ஹேவ் அவர் ஓன் ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கோம்.
5: எக்ஸ்பைரி டேட் இங்கிலீஷ் மெடிசன்ஸ் இருக்க மாதிரி இதுலயும் இருக்கா சார்?
3: இதுல இல்லம்மா, பட் இப்போ பிகாஸ் ஆஃப் தி புது லாஸ் வி ஹவ் மேட் அவர் எக்ஸ்பைரி. அஞ்சு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த மாதிரி இருக்கணும் சொல்லி எக்ஸ்பைரி போட்டோம். பட் யூஸ்வலி என்ன ஆகுதுன்னா நம்ம மூலிகையுடைய ப்ரிப்பரேஷன் எவ்வளோ நாள் பயசாது அவ்வளோ நாள் எஃபிகசி ஜாஸ்தி ஆகுது. எப்படி ஊருக்காக நீங்க எவ்வளோ நாள் வச்சா நல்லா இருக்கும் இல்லையா ஊருக்கு அதே மாதிரி இது.
5: அந்த கேப் ஓபன் பண்ண முடிச்சிடணும் இமீடியட்டா?
3: இல்ல இல்ல அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி இல்ல.
5: ஓகே டாக்டர்.
6: இந்த மருந்தை யூஸ் என் பேர் கிரிஜா சார், நான் பக்கத்துல இருந்து வரேன். இந்த மருந்தை யூஸ் பண்ணும்போது கூலான இடத்துல வைக்கணும் இல்ல வார்மான இடத்துல?
3: ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல, நீங்க எங்க எல்லாம் வைக்கலாமா நீங்க எதுவும் இல்ல. பட் என்னன்னா எப்படி நீங்க தண்ணி ஸ்பூன் போட்டா ஃபங்கஸ் வந்துடும், இந்த மாதிரி தண்ணி போட்டு கூடாது அவ்வளவுதான். ஃபங்கஸ் பண்ண பார்த்து
6: தண்ணி படாம யூஸ் பண்ண
3: அவ்வளவுதான். ஃபங்கஸ் ஏன்னா ஃபங்கஸ் இருக்குது நிறைய, இப்போ பொல்யூஷன் ஃபங்கஸ் இருக்குது பார்த்துக்கோ
5: சார். அப்புறம் என்ன டயக்னாஸ்டிக் டெஸ்ட் எல்லாம் நீங்க பண்ணுவீங்க யூஷுவலா? ஃபர்ஸ்ட் நாடி பிடிச்சு பாப்போம்னு சொன்னீங்க.
3: ஆமா நாடி பாக்குறோம், காலையில ஃபர்ஸ்ட் யூரின் பாக்குறோம், தென் மலம் பாக்குறோம். பட் பிகாஸ் வி ஆர் எக்ஸ்போஸ் டு ஆல் தி மாடர்ன் டயக்னோஸ்டிக்ஸ் மா.
5: இந்த யூரின் அண்ட் ஸ்டூல்ஸ் டெஸ்டிங்க்கு இந்த பேத்தாலஜிக்கல் லேபுக்கு தான் போகணும் இல்லையா?
3: ஆமாமா. சி மா இது ஒன்னு ஒன்னு நம்ம ஞாபகம் வச்சிடணுமா, சி ஆஸ் சயின்ஸ் ஹஸ் டெவலப் த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஹஸ் டெவலப். இது அலோபதி ஹஸ் நாட் டெவலப், யுனானி ஹஸ் நாட் டெவலப், சயின்ஸ் ஹஸ் டெவலப். ஸ்டெத்தோஸ்கோப் எடுத்துருங்க, ஸ்டெத்தோஸ்கோப் இஸ் நாட் ஆஃப் அலோபதி, ஸ்டெத்தோஸ்கோப் இஸ் ஆஸ் சயின்ஸ் டெவலப். ஏன்னா அந்த காலத்துல நீங்க நீங்க பாத்துருப்பீங்க டெலிபோன், நீங்க நம்ம சின்ன வயசுல எல்லாம் ஒரு ரெண்டு இது ஒரு டப்பா வச்சுட்டு அங்க நின்று இங்க பேசுவோம்னா போயிட்டு வச்சு அது பேசுவோம். அதே அதே இருக்குது. சயின்ஸ் ஹஸ் டெவலப் நோ வி ஹேவ் செல்போன் கையில வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சயின்ஸ் ஹஸ் டெவலப் நம்ம கிட்ட வி கோ ஃபார் தி டெஸ்ட். அதான் சொன்னேன் நியூக்ளியர் டெஸ்ட் மேக்ஸிமம் இப்போ டெஸ்ட் புது டெஸ்ட் வந்திருக்கு நியூக்ளியர் டெஸ்ட். அந்த நியூக்ளியர் டெஸ்ட் நமக்கு ரிப்போர்ட் யாரோ எடுத்து வந்தாங்க பேஷண்ட், we can able to read that test. இந்த மாதிரி இருக்கு சார். அதான் ஒரு பிளஸ் பாயிண்ட் நம்ம கிட்ட என்ன ஆகுதுன்னா நமக்கு பய டெஸ்ட்டும் நமக்கு தெரியும். நாடி பார்த்தா இவருக்கு இருக்குது கேன்சர் இருக்குது, இந்த நியூக்ளியஸ் இங்க இருக்குது, டக் டக் 1+1 2 அந்த மாதிரி பண்றோம்
5: சார். நாடி இவ்வளவு பேசுமா சார்?
3: 96 பேசுமா? நீங்க சொல்லுவாங்கல்ல ஒரு வயத கட்ட ஒரு டாக்டர் கிட்ட போயிடலாம், நீங்க வயத கட்ட போய் நாடி காமிச்சோம்னா பயம் வந்துடும். ஏன்னா இவன் எப்போ கர்ப்பம் ஆயிடுமா சொல்லி சொல்லிடுவாங்க. ஏன்னா நம்ம 96 நாடி இருக்குது. ஸோ தட்ஸ் வே நமக்கு என்ன ஆகுதுன்னா இப்போ நமக்கு என்னோட ஃபிங்கர்ஸ்க்கு இவ்வளோ மைனூட் ஆச்சு. நான் ஒரு கீச்சன் அயன் பிடிச்ச உடனே எனக்கு அலர்ஜி வந்துடும். அவ்வளோ மைனூட் ஆச்சு நமக்கு இது. ஸோ அவ்வளோ நம்ம மைனூட் பண்ணிட்டோம் நமக்கு வேற.
6: இப்போ உங்க மருந்து சாப்பிட்றதுனால சார் அது ஏதாவது எஃபெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு எதிர்ப்பு மருந்தும் நீங்களே கொடுப்பீங்க இல்லையா?
3: இதுல என்ன இருக்குதுன்னா நீங்க சைட் எஃபெக்ட் பத்தி பேசுறீங்க. நீங்க சைட் எஃபெக்ட் சொல்லி ஒன்றும் இல்லைம்மா. மூலிகையில என்ன சைட் எஃபெக்ட்? இப்போ கீரை சாப்பிடுறீங்க நீங்க, இப்போ கீரை நீங்க ஜாஸ்தி சாப்பிட்டா என்ன ஆகும்? ஒரு 2-3 லூஸ் மோஷன் ஆயிடும், அதான் சைட் எஃபெக்ட். அதுக்கு வேற ஒன்றும் சைட் எஃபெக்ட். மூலிகையில இது இது நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதை, நீங்க இது ஹூ ஆர் லிஸ்னிங் இது கொஞ்சம் ஜாக்கிரதை. மூலிகை சொல்லி ஆளுங்க என்ன பண்றாங்க, மூலிகையில கலப்படம் பண்றாங்க. ஏன்னா டாக்டருக்கு போய் நிறைய பேர் நம்ம கிட்ட இது வந்துருக்குது மூலிகையிலே பண்ணிட்டு அதுல என்ன பண்றாங்க பத்தியம் இருக்கணும். மூலிகை மட்டும் கொடுத்தா பத்தியம் ஒண்ணும் இல்லை. என்ன என்ன பத்தியம்? அந்த மாதிரி நீங்க மூட்டு வலிக்கு வரீங்க, உங்க வாயுவாலே மூட்டு வலி வந்தா நம்ம என்ன சொல்றோம், நீங்க வாயு ஐட்டம் சொல்றது மருந்துக்காக இல்லை. உங்க சிஸ்டத்துக்காக, ஏன்னா வாயு ஐட்டமால மூட்டு வலி இருந்து நீங்க வாயு ஐட்டம் சாப்பிடாதீங்க, உங்களுக்கு தட் இஸ் கோல்டால உங்களுக்கு சைனஸ் வந்துருது, கோல்டு ஐட்டம் சாப்பிடாதீங்க. பட் மருந்தால பத்தியம் இல்லை, மூலிகையில பத்தியம் இல்லை. பட் மூலிகையில நான் எதுவும் நான் மிக்ஸ் பண்ணியிருந்தானா, இல்ல நான் மெட்டல் மிக்ஸ் பண்ணியிருந்தானா, நான் அனிமல் ஆரிஜின் மிக்ஸ் பண்ணியிருந்தா எனக்கு என்னன்னா பத்தியம் நான் சொல்லணும்.
2: இப்ப வந்து சார் நிறைய நோய்கள் வந்து நிறைய வந்துட்டே இருக்குது. ஸோ 6 மந்த்ஸ்க்கு வந்து வந்து ஹெல்த் செக்அப் பண்ணுங்க அப்படி சொல்றாங்க. இப்ப யுனானியில அந்த மாதிரி ஹெல்த் செக் பண்ணுவீங்களா சார்?
3: அம்மா நம்ம என்ன இருக்குது, நம்ம என்ன சொல்றோம், இப்போ வீட்லயே வீட்லயே என்னன்னா ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவல் இருந்தா ஹெல்த்தி ஃபேமிலி ஆகிடும். இப்போ ஹெல்த்தி ஃபேமிலி எப்படி ஆகும், தட் இஸ் என்ன ஆகுதுன்னா தட் இஸ் உட்காந்து பேசணும். ஏன்னா மைண்ட் தான் மெயின், எல்லாருக்கும் என்ன மைண்ட் மேன். இப்போ என்ன இருக்குதுன்னா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் சின்ன வயசில் இருக்கிற சமயத்தில் அப்போல்லாம் நான் டிவி இல்லை, இப்போ ரேடியோ வந்தாலும் பெரிய விஷயம். அப்போல்லாம் நான் நம்ம அம்மா அப்பா பாட்டி எல்லாம் உட்காந்து நம்ம பேசுவோம், அவங்க அந்த காலத்துக்கு அதெல்லாம் பேசினான்னா வி ஹேட் தட் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருந்தது. ஸோ இப்போ என்ன இருக்குதுன்னா வி டோன்ட் ஹவ் டைம் டு ஸ்பீக். ஸோ அதில் என்ன இருக்குதுன்னா டென்ஷன், மைண்ட் நானும் டென்ஷன் ஆகிடும், ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அதுதான் நம்ம யூனியில் நம்ம என்ன சொல்கிறோம், 1% நீங்க எல்லாம் இது நீங்க கொஞ்சம் நீங்க ஃபாலோ பண்ணணும். 1% 24 மணி நேரத்தில் 1% 24 மினிட் நீங்க உங்களுக்கோசரம் எடுக்கணும். அந்த 24 மினிட்ல நீங்க தியானம் பண்ணும். தியானம் யூனானில் என்ன இருக்குதுன்னா 2 வகை தியானம் இருக்குது. ஒன்று கண்ணு திறந்து தியானம் இருக்குது, ஒன்று கண்ணு மூடி தியானம். நீங்கள் அது சொல்லி நீங்கள் போய் கிளாஸஸ் அட்டன் பண்ண தேவையில்லை, நீங்கள் வீட்டிலே நீங்கள் செய்யலாம். கண்ணு திறந்த தியானம்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் ரூமுக்கு நீங்கள் டார்க் பண்ணிட்டு ஒரு வெளிச்சம் வைங்க, இல்லைன்னா 0 வாட் பல்ப் வச்சுட்டு அதுக்கே பார்த்துட்டு இருங்க. ஏன்னா நமக்கு மெயின் காரணம் என்னன்னா நர்வஸ் சிஸ்டமுக்கு ஒன்று பண்ணணும். கண்ணு நீங்கள் மூடி தியானம் பண்ணணும்னா கண்ணு மூடிட்டு நீங்கள் ஒரே இதில் ஜபம் பண்ணுங்க, விச் இஸ் பாசிட்டிவ், உங்களுக்கு மைண்ட் ஃப்ரீ ஆகுது. அண்ட் இன்னொரு நம்ம யுனானி புஸ்தகத்தில் என்ன ஆகுதுன்னா ஒரே டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும், இன்னைக்கு காலையில் நாளைக்கு மத்தியானம் நாளை அது ஒரே டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுங்கள். 40 நாள் நீங்கள் சிகிச்சை பண்ணுங்கள், யூ சி ஹவு யுவர் ஸ்ட்ரெஸ் இஸ் ரிலீஸ். ஆ ஸ்ட்ரெஸ் வரும் 41 நாள், பட் உங்களுக்கு என்ன ஆகும்னா இட் ஆக்ஸ் ஷாக் அப்சர்வர். இந்த தியானம் என்ன இட் ஆக்ஸ் ஷாக் அப்சர்வர். இது எந்த மதத்து இருக்கட்டும், எந்த ரிலீஜன் இருக்கட்டும், எந்த செக்ஸ் இருக்கட்டும், அவங்க இந்த பண்ணான்னா நான் யூஸ்வலி என்னோட டிவி டூ டாக்ஸில், இப்போது நான் தமிழ் டிவியில் லைவ் டெலிகாஸ்டில் வர வெள்ளிக்கிழமை என்னோட டாக்ல என்ன ஆகுதுன்னா எல்லாத்துலையும் நான் அதான் சொல்கிறேன், நிறைய பேர் இதில் என்ன இது ப்ராஃபிட் பெனிஃபிட் ஆகிருக்காங்க. நீங்களும் அதுதான் நம்ம யுனானி புஸ்தகத்தில் என்ன சொல்கிறோம், நம்ம எப்போ நீங்கள் சாப்பிட்டோன்னா பாதி வயிறு தான் சாப்பிடுங்க, கால் வயிறு காலி வைங்க, கால் வயிறு தண்ணி வைங்க. இப்போ பாருங்கள், இப்போ இது அந்த காலத்தில் 2500 வருஷம் முன்பு காலத்தில் அது சொல்கிறது. இப்போ என்ன இருக்குதுன்னா அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் சைக்காட்ரிஸ், அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போ போன வாரம் நான் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண சொல்லி அவங்க சொல்கிற சமயத்தில் நம்ம எல்லாம் கை தட்டுவோம், ஆ என்ன சொல்லிட்டோம் அவர், நம்ம இதில் இருக்குது, வை நாட் வி ஃபாலோ அவர் ஓன் ட்ரெடிஷன் சொல்லிட்டு.
0: கண்டிப்பாக சார்.
4: சரி, இப்போ நீங்கள் தப்பாக நினைக்க வேணாம், யுனானி மெடிசன்றது வந்து எனக்கு தெரியவே தெரியாது கண்டிப்பாக. ஆனால் இப்போது நீங்கள் சொன்னதை வச்சு நான் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கிறேன். பட் இது நம்ம மக்களுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குது
3: சார்? இதில் என்ன இருக்குதுன்னா சார், இங்கேயும் ஒரு பாலிடிக்ஸ், பாலிடிக்ஸில் என்ன ஆகுதுன்னா இப்போ இந்தியன் நாட்டுடைய மருத்துவம் ஆயுர்வேதா. ஸோ கவர்மெண்ட்டுடைய பேட்ரனேஜ் என்ன இருக்குதுன்னா ஆயுர்வேதா இருக்குது. தட் இஸ் நான் சொல்கிறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேட்ரனேஜ். இப்போ அதே நான் தமிழ்நாடு வந்துட்டேன், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் போய் நான் போய் சொன்னா சார் இதுக்கு இந்த மருத்துவது பரவாயில்ல, இல்லை இல்லை சார் நான் இருக்குது சித்தா மெடிசன் இருக்குது, சித்தா மருத்துவம் இருக்குது இந்த பகுதியில் தான், வேற பகுதியில் இல்லை. ஸோ இங்கே பட்ஜெட் இங்கே சித்தா மருத்துவம் ஜாஸ்தி வரும். ஸோ யுனானி மருத்துவத்துக்கு பட்ஜெட் அவ்வளோ இல்லை, ஏன்னா பேட்ரனேஜ் வரணும் ஃபார் பப்ளிசிட்டி ஃபார் இதெல்லாம் பேட்ரனேஜ் வரணும். பட் வித்தவுட் தட் பேட்ரனேஜ் ஆல்சோ நமக்கு என்ன ஆகுதுன்னா வி ஆர் ஏபிள் டு சர்வை. இது ஏன்னா மக்களுடைய இருக்குது அவங்களோட மனசில் இருக்குது, ஏன்னா ஒன் டைம் வந்த பிறகு. இப்போ ரெண்டாவது நமக்கு என்ன ஆகுதுன்னா இப்போ பிரிட்டிஷ் பீரியட்ல நீங்க பார்த்திருப்பீங்க, நீங்க ஹிஸ்டரி பார்த்திருப்பீங்க, ஆல் தி இந்தியன் சிஸ்டம் சுதேசி மூமெண்ட் வே சப்ரஸ். ஸோ அப்போ இருக்குது மெடிசன்ஸும் ஆயுர்வேதா இருக்கட்டும் யுனானி இருக்கட்டும் சித்தா இருக்கட்டும் சப்ரஸ். அகெயின் நம்ம சுதந்திரம் வந்த பிறகுதான் பின்ன அகெயின் இட் வாஸ் ரிவைவ்ட் பேக். எப்படி ரிவைவ் ஆச்சு? ஸோ ரிவை 200 வருஷம் அந்த சப்ரஸ் பண்ணிட்டு பின்ன ரிவைவ் ஆகிட்டு பிறகு அப்பவும் மக்கள் இருந்து சொல்லி தான் அது தென் வீட்டு ரிவைட். ஸோ இப்போ நம்ம பாப்புலர் பண்ணுறோம், இப்போ நம்ம மந்த்லி மேக்சின் ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துருவோம், மூலிகை டாக்டர் சொல்லிட்டு இல்லை இங்கிலீஷில் ஹர்பல் யுனைமெட் சொல்லி எடுத்துகிட்டு வரோம், அங்கங்கே கருத்தரங்கம் பண்ணுறோம், அங்கங்கே போய் செமினாரில் பண்ணுறோம். ஸோ அங்கெல்லாம் பண்ணிட்டு காமன் பர்சன்ஸ்க்கு நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நம்மகிட்ட ஜாஸ்தி பண்ணோம்னா ஐ திங்க் ஒன் டே இன்னும் 365 நாள் நம்ம டைம் கொடுங்க, இந்த 365 ப்ரோக்ராம் பண்ணுங்க, நீங்கள் பாருங்கள் எல்லா யூனானி சொன்னா அவங்களுக்கு எல்லா மருந்து வாங்க யூனானி தான். ஏன்னா மக்களுடைய நல்ல பப்ளிசிட்டி வரணும்.
2: பப்ளிசிட்டி எனக்கு வந்து பிரீத்திங் ட்ரபிள் இருக்கு சார், அதான் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, ஆனா ரொம்ப தலைவலி வருது, அதுக்கு என்ன பண்ணலாம்?
3: அதான் மெயின் காரணம் என்ன, வி கோ ஃபார் மெயின். உங்களுக்கு நீங்க பார்த்தோன்னா உங்களுக்கு பிரீத்திங் ட்ரபிள் சொல்றீங்க, உங்களுக்கு தலைவலி சொல்றீங்க. ஸோ இது பார்த்தா என்ன ஆகுதுன்னா உங்க எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்குது. ஸோ எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் மெயின் என்னதுன்னா திஸ் இஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் தி ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் என்னன்னா உங்க த்ரோட் பிகம்ஸ் மீடியா சேஞ்ச் ஆகிடும், அசிடிக் ஆகிடும். அசிடிக் ஆனால் என்ன ஆகுதுன்னா இப்போ பொல்யூஷன்ல போனா என்ன ஆகுதுன்னா நமக்கு வண்டியில் புகை தூசி எல்லாம் வருது, அது போனா உடனே நமக்கு என்ன ஆகுதுன்னா சைனஸ். இப்போ சைனஸ் என்னன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், தட் இஸ் ஃபேஸ்ல என்னன்னா ஹோல்ஸ் இருக்குது. இந்த ஹோல்ஸ்ல காத்திருக்கணும், அந்த சைனஸ் ஹோல்னா சைனஸ் சொல்றாங்க, அந்த ஹோல்ல காத்திருக்கணும். அந்த காத்து இல்லாமல் நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த அலர்ஜியால என்ன ஆகுது, தண்ணி சேருது, சொன்ன சைனஸ் சைட்டிஸ். தண்ணி சேர்ந்தா ஜாஸ்தி ஆகிட்டா என்ன ஆகுதுன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா மூக்குல தண்ணி ஸ்டார்ட் ஆகுது. மூக்குல இருந்து தண்ணி ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு கஷ்டம். இப்போ அதே தண்ணி நிந்திச்சேன்னா தண்ணி என்ன ஆகுது, பின்னாடி போகுது, பேக் சைட் பேக் ஃப்ளோ ஆகி உங்கள் லங்ஸ் மேல வந்தானா கோ ஃபார் வீசிங் உள்ள போயிடும். ஏன்னா லங்ஸ் லங்ஸ் மேல ஒரு சொட்டு கோல்டு தண்ணி போட்டோம்னா இட் கோஸ் இன் ஸ்பேஸ் சொன்னா வீசிங் கையும் கையும் சத்தம் வந்துடும். ஸோ இந்த யுனானில நம்ம என்ன பண்றோம், மெயின் நம்ம யுனானில மருத்துவத்தில் இன்னொரு நம்ம என்ன சொல்றோம் மறந்துட்டு, ப்ரிவென்ஷன் இஸ் மோர், நமக்கு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் சொல்றோம்ல. அந்த காலத்துல பாருங்க, அந்த காலத்தில் அந்த வைத்தியர்கள் அவங்க நல்லா இருக்கட்டும் இப்போ. ஸோ அந்த காலத்தில் அவங்க எதிர்க்காங்க ப்ரிவென்ஷன். மெயின் நீங்க ஒரு பேஷண்ட் பண்ணனா ப்ரிவென்ஷன் சொல்லுங்க உனக்கு. இப்போ இதில் ப்ரிவென்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு பின்னா வரக்கூடாதுன்னா நீங்க அந்த மீடியா த்ரோட்டுடைய மீடியா அசிடிக்லேருந்து ஆல்கலினிட்டி பண்ணுங்க. யார் நீங்க ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட் நீங்களே சொல்லணும், ஆசிட்லேருந்து ஆல்கலினிட்டி எப்படி பண்ணுவீங்க, கல்லுப்பு பேஸ் சேஞ்ச் பண்ணும், கல்லுப்பு. ஸோ டெய்லி நீங்க என்ன பண்ணணும், வெந்நீரில் கல்லுப்பு போட்டு வாய்க்கோப்பில் வைக்கணும். இது ஒன்றும் உங்களுக்கு எதுவும் கஷ்டம் வராது, உங்களுக்கு எதுவும் சார்ஜஸ் வராது. நீங்களே வீட்டிலே உங்களுக்கு டெய்லி நைட்டில் எப்படி காலையில் ப்ரெஷ் பண்ணுறீங்க அந்த மாதிரி டெய்லி நைட்டில் வெந்நீரில் கல்லுப்பு போட்டு வாய் கொப்பிடுவீங்க. டெய்லி காலையில் கொஞ்சம் வெந்நீரால் நீங்கள் மூக்கு கொஞ்சம் வாஷ் பண்ணிடணும், க்ளீன் பண்ணிடணும். நாஸ்டில் உங்கள் நாஸ்டில் விரல் போட்டு க்ளீன் பண்ணிடுங்க. அந்த மாதிரி க்ளீன் ஏன் பண்ணுறோன்னா உங்களுக்கு சைனஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா உங்களுக்கு சதை உள்ளே வளரணும். டாக்டர் பார்த்து சொல்லுவாங்க உங்களுக்கு சதை வளர்ந்துச்சு, உங்களுக்கு எண்டோஸ்கோபி ஆப்ரேஷன் பண்ணணும் நம்ம சொல்லிட்டு. அந்த வரக்கூடாது சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, வாஷ் பண்ண சொல்கிறோம். அண்ட் மூணாவது, யாருக்கு வீசிங் இருக்குது டெய்லி நைட்டில் என்ன பண்ணணும், சுடு தண்ணி வத்தணும், பின்பூரம் கொடுக்கணும். கொடுத்துட்டு கொஞ்சம் விக்ஸு லேசாக தடவிட்டுங்க. அண்ட் எப்போ குளிக்க சமயத்தில் கை வச்சு தண்ணி போடணும், டைரெக்டாக தண்ணி போடக்கூடாது. தண்ணி போட்டுட்டு டவலில் சுத்தம் பண்ணிவிட்டு ஏர்பாட்டில் காது க்ளீன் பண்ணிவிட்டு டவல் முடி கட்டிட்டு பிறகு தான் உடம்புக்கு தண்ணி போடணும். ஏன்னா அவ்வளோ நீங்கள் என்ன ஆகணும், சென்சிட்டிவ் ஆகிடுவீங்க. அண்ட் ரெண்டாவது நம்ம என்ன சொல்கிறோம், ஆகாரத்தில் இது பாருங்க எல்லாம் இதெல்லாம் ஒன்று நோ டாக்ஸிங், நீங்களே பண்ணிடலாம் வீட்டில். அண்ட் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணும். எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணால் ஒன்றும் இல்லை, நீங்கள் பாதம் பருப்பு இருக்குது இல்லை உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதில் உப்பு தண்ணியில் ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு டெய்லி ஒரு ரெண்டு பாதம் நீங்கள் என்ன பண்ணுங்க, டெய்லி சாப்பிட்டா என்ன ஆகுனா உங்களுக்கு லங்ஸில் பவர் ஜாஸ்தி ஆகுது. அண்ட் இன்னொரு என்னன்னா கொஞ்சம் நீங்கள் ஆகாரத்தில் மிளகு மஞ்சள் கொஞ்சம் சமையல் ஜாஸ்தி பண்ணுங்க. மிளகு உங்களுக்கு தெரியும் குட் ஆன்டி ஹிஸ்டமின், அண்ட் மஞ்சள் நீங்க ஜாஸ்தி பண்ணுங்க ஆன்டிசெப்டிக். அண்ட் யாருக்கு வீசிங் இருக்குது அவங்க என்ன பண்ணும், லவங்கு பட்ட ஏலக்காய் கொஞ்சம் சமையல் ஜாஸ்தி பண்ணும், இது பண்ணுங்க சரியாயிடும். பட் யாருக்கு சைனஸ் வீசிங் இல்லை, சைனஸ் மட்டும் தான் இருக்குது, அவங்க என்ன பண்ணலாம், ஆவியும் பிடிக்கலாம். சுடு தண்ணியில கொஞ்சம் விக்ஸ் போட்டு ஆவி பிடிங்க, வாய் திறந்து ஆவி பிடிச்சி மூக்கு ஆவி விடுங்க. அந்த மாதிரி பண்ணா என்ன ஆகுது, சைனஸ் கம்மியாகுது. இதெல்லாம் ப்ரிவென்ஷன். இது க்யூரிட்டி ஹாஸ்பிட்டலில் நம்ம என்ன பண்ணால் சொன்னல ஒரு மூலிகை இருக்குது, லாவெண்டர் ஸ்டூகஸ் பாட்டில் இருக்குது, அந்த மூலிகை பவுடர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கேப்சூலில் போட்டு கொடுத்துரும், நீங்கள் சாப்பிடுங்கம்மா. அந்த மாதிரி பண்ணானா உங்களுக்கு க்யூர் ஆகுது. இதை நான் மட்டும் சொல்ல, உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட்டும் பண்ணலாம், ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பாருங்க, இதில் யூஸ்னோஃபில் ஜாஸ்தி இருக்கும், ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாருங்க, சைனஸ் தானா ஹேசினஸ் இருக்கும், இல்லை வீசிங் தானா, லங்ஸ் எக்ஸ்ரே எடுத்து போகிறாங்க. ஒரு 20 நாள் சாப்பிடுங்க, இல்லை 40 நாள் சாப்பிடுங்க, சாப்பிட்டு பிறகு நீங்கள் நம்ம பின்னா ஒரு எக்ஸ்ரே எடுங்க பார்த்தோம். ஏன்னா நம்ம ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம், ஏன்னா நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் எஸ்கே யுனானி மருத்துவமனை ஆராய்ச்சி மையம் இதில் நான் மேனேஜிங் டைரக்டர் இருக்கேன். வி ஹவ் டன் ஆராய்ச்சி வித் திஸ் சைனஸ்க்காக ஆஸ்துமாக்காக இங்கே நம்ம கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட ஆராய்ச்சி பண்ணிட்டு we have found good results. இதுக்கு சைடு எஃபெக்ட் இல்லாம நம்ம நல்லா இருக்கு பாக்குறோம்.
2: ஓகே சார், அந்த ஆராய்ச்சி பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார், நீங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க?
3: ஆமாமா, இந்த ஆராய்ச்சி நம்ம என்ன பண்ணோமா, இது ஒரு புதுமுக ஆராய்ச்சி இருந்தது. ஏன்னா ஒன்லி தி டைரக்டர் ஆஃப் தி ஆட்டோ ரைனோ லாரிஞ்சி டிபார்ட்மெண்ட்னா ENT டிபார்ட்மெண்ட் டைரக்டருக்கும் அண்ட் செகட்ரி ஹெல்த்தும் பிளஸ் நம்ம டைரக்டர் நம்மளுடைய செகட்ரி தான் தெரியும் அது என்ன நம்ம கொடுக்குறோம் சொல்லிட்டு. இப்போ கம்ப்யூட்டரை ஷீட் நம்ம கொடுத்துட்டோம், இந்த மூலிகையில் என்ன பண்ணணும், மூலிகை கேப்சூலில் போட்டு நம்ம கொடுத்துட்டோம். ஏன்னா டாக்டர்ஸ்க்கு தெரியாது, ஏன்னா பயாஸ் ஆகக்கூடாது, யூகோயிசம் ஆகக்கூடாது சொல்லிட்டு. ஸோ டாக்டர்ஸ்க்கு அவங்க டைரக்டர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, எவ்ரி 10 நாள் ஒரு வாட்டி பிளட் டெஸ்ட் பண்ணணும், பேஷண்ட் எவ்ரி 10 நாள் மருந்து கொடுக்கணும், எவ்ரி 10 நாள் ஒரு வாட்டி பிளட் டெஸ்ட் பண்ணணும், 10 நாள் ஒரு வாட்டி எக்ஸ்ரே எடுக்கணும் சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த மருந்து கொடுத்தாங்க, 40 நாள் பார்த்தாங்க. 40 நாள் பார்த்த பிறகு அவங்களுக்கு பிளட் டெஸ்ட்லேயே ESR கம்மியாச்சு, யூஸ்னோஃபில் நார்மல் வந்துச்சு, எக்ஸ்ரேலே ஹேசினஸ் இருந்தது. ஸோ இன்னொரு கோர்ஸ் கொடுங்க, 80 நாள் கொடுங்க சொல்லிட்டு. ஸோ இதில் என்ன ஆச்சுன்னா நம்ம நமக்கு ஒரு 90% நல்லா வந்துச்சு. ஸோ வி டிட் டபுள் மைண்ட் மெத்தட். டபுள் பிளைண்ட் மெத்தட் என்னன்னா, அதே கலர் கேப்சூல்ல நம்ம என்ன பண்றோம், நம்ம தட் இஸ் மாடர்ன் மெடிசன் இருக்குது, நோன் மெடிசன் எரித்ரோமைசின் போட்டுட்டு நம்ம அதே மாதிரி கொடுப்போம் வேற செட் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு. அது ஒரு ரிசர்ச் பண்ணோம். ஸோ அதுலயும் ஒன்று கம்மி ஆகுது, பட் என்ன ஆகுதுன்னா வயிற்று வலி சைட் எஃபெக்ட் வருது. அண்ட் மூணாவது நம்ம இன்னொரு இது ஸ்டடி என்ன பண்ணோம், கேப்சூல் மட்டும் கொடுத்து அதில் ஒன்றுமே இருக்காது. ஸோ கேப்சூல் மட்டும் கொடுத்துட்டு அது பார்ப்போம் நம்ம டெஸ்ட் பார்த்துட்டு. ஸோ வித்தவுட் எனி சைட் எஃபெக்ட் இந்த மூலிகை நல்லா ஹெசல் பார்க்கணும்
4: சார். இந்த இன்னொன்று வந்து இப்போ நம்ம ஏதோ ஹார்ட்ல ப்ராப்ளம் அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணுறோம், அந்த மாதிரியான ஏதாவது ஒரு இது உண்டா
3: சார்? தட் இஸ் இப்போ உங்கள் ஹார்ட்டோட ப்ராப்ளம்க்கு நம்ம என்ன சொல்கிறோம், ஹார்ட்டோட மூலிகை மருந்து இருக்குது. பட் நமக்கு என்ன ஆகுதுன்னா, யார் அந்த மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க உங்களுக்கு பிளாக் வந்துச்சு, 90% பிளாக் வந்துச்சு, 95% பிளாக் வந்துச்சு, 5 வயசுல பிளாக் இருக்குதுன்னா நம்ம பண்ணுறோம். ஸோ யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் நம்மகிட்ட வந்தான்னா வி ஹேவ் அவர் ஓன் கார்டியாலஜிஸ்ட். கார்டியாலஜிஸ்ட் என்ன ஆகுது, நான் கார்டியாலஜிஸ்ட் யாரும் சொல்லல, வி ஹேவ் ஏ கன்சர்வேட்டிவ் கார்டியாலஜிஸ்ட் இருப்பாங்க. கொஞ்சம் நீங்கள் பார்த்துப்பீங்க, நீங்கள் ஒரு டாக்டர் கிட்ட போனால் டாக்டர் உடனே சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க, இன்னொரு டாக்டர் சொல்லுவோம் இல்லை இல்லை தேவையில்லை மருந்து சாப்பிட சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கன்சர்வேட்டிவ் டாக்டர்ஸ் கிட்ட, கன்சர்வேட்டிவ் கார்டியாலஜிஸ்ட் கிட்ட வி சென்ட் இட் அண்ட் ஹேவ் தி ஒப்பீனியன். இல்லை அவங்க சொல்கிறாங்க உடனே ஆப்ரேஷன் பண்ணால் ஆப்ரேஷன் பண்ணிட்டுருவோம். இல்லை நம்ம என்ன சொல்லுவோம், இல்லை அவங்க ஒன்றும் இல்லை மருந்து அலைய பண்ணான்னா சரியாக பண்ணணும்.
5: டாக்டர் இது வந்து சப்ளிமெண்டரி மெடிசன் மாதிரியா இல்லனா எப்படி டாக்டர் எடுத்துக்கலாம்? அலோபதி மா
3: ஒண்ணு இல்ல, திஸ் இஸ் தி மெடிசன் மா. பட் என்ன ஆகுதுன்னா, இப்ப நீங்க வரீங்க, நீங்க இப்ப நீங்க அல்சர் பேஷண்ட், நீங்க என்ன பண்றீங்க, நான் மாத்திரை போட்டு விடுறேன், ஓமே சாப்பிடறேன், ரான்டாக்ஸ் சாப்பிடறேன்னா இப்ப நீங்க என்கிட்ட வரீங்க, நான் என்ன பண்ணுவேன், நான் உடனே நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஏன்னா உடனே ஸ்டாப் பண்ண என்ன ஆகும், அக்ரிவேட் ஆகும். ஏன்னா நீங்க சாப்பிடுறது மருந்து சொல்லி சப்ரஸ் தி சிஸ்டம், இட் டசன்ட் கியூர்ஸ் தி ட்ரீட்மெண்ட். ஸோ அதில் நான் என்ன பண்ணுறேன், நம்ம மூலிகை கொடுக்குறோம். என்னுடைய மூலிகையில் என்ன ஆகுதுனா, யுனானி மூலிகைனா இட் கம்ப்ளீட்ஸ் கியூர்து. பட் உங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது, ஏன்னா நீங்கள் ஓமேஸ் ரேண்டாக கொடுத்தோன்னா உங்களுக்கு வயிற்றுவலி வந்துடும், நெஞ்சரிச்சல் வந்துடும். ஸோ இது கூட நம்ம மூலிகை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம், இது அந்த ரேண்டாக் அந்த கூட வச்சுட்டு நம்ம டோசேஜ் கம்மி பண்ணிட்டு வருவோம். நம்ம மருந்து மூலிகை ஜாஸ்தி பண்ணுறோம், டோசேஜ் கம்மி பண்ணிட்டு வந்துட்டு அது பிறகு ஒன்ஸ் ஐ ஸ்டாப் திஸ் அலோபதி மெடிசன் தென் கிவ் யுனானி மெடிசன் தென் ரெடியூஸ் யுனானி மெடிசன் அண்ட் வித்தவுட் எனி மெடிசன்ஸ் உங்களுக்கு சுகமாக இருக்கணும். ஏன்னா வித்தவுட் மெடிசன் தான் இருந்தாலும் உங்களுக்கு தட் மீன்ஸ் வி ஹவ் அச்சீவ் இட். அதே மாதிரி டயபெட்டிஸ்க்கு நம்ம பண்ணுறோம் அதே மாதிரி தான்.
5: டயபெட்டிஸ் மருத்துவமுறைகளை கொஞ்சம் சொல்லுங்களேன் டாக்டர், அவங்களுக்கு தான் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு இந்தியாவில் பாதிக்கு பாதி பேர் நிச்சயமாக டயபெட்டிஸால் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸ் உங்களதுலேயும் அந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கா?
3: அம்மா இந்த டயபெட்டிஸ் ஒன்று என்னன்னா, இது வியாதியே இல்லைம்மா. ஒன்று யார் டயபெட்டிஸ் ஆனாங்க அவங்களுக்கு மனசு திருப்தி வந்துடும். டயபெட்டிஸ் நாட் எ டிசீஸ், இது சொல்லி மெட்டபாலிக் டிஸார்டர். ஸோ இதில் நீங்கள் எந்த மருந்து நீங்கள் சாப்பிட்றீங்க, இல்லை ஊசி எடுக்கிறீங்க, இன்சுலின் எடுக்கிறீங்களா, இல்லை எந்த மாத்திரை போடணும், தட் வெலி சப்ரஸஸ் யோர் டயபெட்டிஸ். தட் இஸ் சுகர் லெவலுக்கு சப்ரஸ் பண்ணுது. இப்போ நீங்கள் கொஞ்சம் நீங்கள் அனாட்டியை பார்த்தோன்னா, இது ஏன் வருது பார்த்தோன்னா, நம்மளுடைய உறுப்பு ஒன்று இருக்குது பேங்க்ரியாஸ் சொல்லிட்டு, எல்லாருக்கும் இருக்குது, உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. இந்த பேங்க்ரியாஸ் என்னன்னா, மசாஜ் பண்ணானா ஆட்டோமேட்டிக் உள்ளே மசாஜ் ஆனான்னா ஆகுதுன்னா, அதில் என்ன ஆகுனா பீட்டா செல்ஸ்லேருந்து இன்சுலின் செக்ரேட் ஆகுது, தட் இஸ் நேச்சர் இன்சுலின். ஸோ அதில் நம்ம என்ன ஆகுதுன்னா, நம்ம ஆகாரம் சாப்பிட்டோன்னா நம்ம லட்டு சாப்பிட்றோம், லட்டு சாப்பிட்டா அந்த மாதிரி ஆகாரம் இன்சுலின் இப்போ பேஷண்ட் வரனா நீங்கள் இன்சுலின் எடுத்துட்டீங்க, காலையில் 20 யூனிட் சாயந்தரம் 20 யூனிட் மாத்திரை எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ அது கூட நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பேங்க்ரியாஸ் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு நம்ம மூலிகை கொடுக்குறோம். ஒன்ஸ் அந்த பேங்க்ரியாஸ் ஸ்டிமுலேட் பண்ணுறது நம்ம மூலிகை கொடுத்தானா என்ன ஆகும்னா, அந்த பேங்க்ரியாஸ் மசாஜ் ஸ்டார்ட் ஆகிடும். மசாஜ் ஸ்டார்ட் ஆனால் உங்களுக்கு என்ன ஆகுனா, உங்களுக்கு உற்பத்தி ஸ்டார்ட் ஆகிடும். உற்பத்தி ஸ்டார்ட் ஆனால் என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் பேர் நம்ம பார்த்துருக்கோம் உடனே என்ன ஆகுனா சுகர் என்ன ஆகுனா லெவல் கம்மி ஆகிடும். ஸோ இந்த லெவல் கம்மி ஆகிட்டா என்ன ஆகுதுன்னா நமக்கு, தட் இஸ் டயபெட்டிஸ் கம்மி ஆகுதுல்ல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் சாப்பிட்றது இன்சுலின் இருக்கும், நீங்கள் போடுறது இன்சுலின் இருக்கட்டும், இல்லைன்னா சுகர் மாத்திரை இருக்கட்டும், அது கம்மி பண்ண சொல்கிறோம். நம்ம மூலிகை நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ இது கம்மி பண்ணிட்டு வரும். ஸோ ஒன் டைம் வரும் உங்களுக்கு, நீங்க இன்சுலின் எடுக்கிறது 0 வந்துடும், மாடர்ன் மெடிசன் எடுத்து 0 வந்துடும், மூலிகை மட்டும். அதுக்கப்புறம் நம்ம மூலிகையும் கம்மி பண்ணிட்டு வந்துடும். பட் மெயின் நம்ம என்ன சொல்றோம், நம்ம எதுவும் சாப்பிட்டோம்னா மென்னி சாப்பிடணும். ஏன்னா பேங்க்ரியாஸ்க்கு என்னன்னா மசாஜ் அப்படின்னா எவ்வளோ நம்ம மென்றோம், சூ பண்ணுறோம், அதுதான் பேங்க்ராஸ் அதான் சொல்லுவோம். பார்த்துருப்பீங்க மாடுகளுக்கெல்லாம் டயபெட்டிஸ் வராது, ஏன்னா மாடுகள் மெனிட்டே இருக்கும். அண்ட் ரெண்டாவது நம்ம கிட்ட என்ன ஆகுதுன்னா, நீங்கள் டயட்டில் பார்த்துருப்பீங்க, நீங்கள் சவுத் இண்டியன் இருக்கீங்க, நீங்கள் டாக்டர்கிட்ட போனோன்னா அவன் என்ன சொல்லுவார், நீங்கள் கோதுமை சாப்பிட
5: சொல்லுவாங்க.
3: அதே நீங்கள் நார்த் இண்டியன் போங்க, நீங்கள் அவன் என்ன சொல்லுவோம், ரைஸ் சாப்பிட சொல்லுவோம். இது என்ன இது மனுஷன் ஒன்று தான், அங்கேருந்து தானே. ஏன்னா நம்ம என்னன்னா, நம்ம அரிசி சாப்பிட்டு ரவு சோர் சாப்பிட்டானா உடனே டக்கு உள்ளே போயிடும், கோதுமை சாப்பிட்டா மின்னி சாப்பிடும். அதே மாதிரி நான் நார்த் என்ன கோதுமை டக்கு உள்ளே போயிடும், அரிசி தான் மென்னி சாப்பிடும். தட்ஸ் வாட் தி டயபெட்டிக் அசோசியேஷன் இன்டர்நேஷனல் டயபெட்டிக் ஈவன் நீங்க சுகர் கேன் சாப்பிடலாம், சுகர் கேன் மென்னி சாப்பிடும். அண்ட் இப்போ ரீசென்ட்லி போன வாரம் கான்ஃபரன்ஸ்ல டிக்ளரேஷன் என்ன இருந்துச்சு, நீங்க எல்லாமே சாப்பிடலாம், ஆகாரத்துக்கு டயபெட்டிஸ்க்கு ஒன்றும் இல்லை, நீங்க எல்லாமே பட் உங்ககிட்ட யாருக்கு சுகர் இருக்கு டயபெட்டிஸ், நீங்க உங்ககிட்ட அக்வாமீட்டர் கையில் இருக்கணும். நீங்க இன்னைக்கு ஜாஸ்தி சாப்பிட்டீங்களா, நீங்களே டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, டெஸ்ட் பண்ணிட்டு டாக்டர் சொல்றாரா ஒரு மாத்திரை போனா அந்த டைம்ல ஒன்றரை மாத்திரை போடுங்க, நீங்க லேட் ஆயிடணும். ஏன்னா ஒன்னும் நான் சொல்றேன், டயபெட்டிக் பேஷன்ஸ்க்கு அவங்க என்ன சொல்ல என்ன நினைக்கிறாங்க, இன்னைக்கு வந்து டாக்டர் என்னென்ன மருந்து கொடுக்க அதை மருந்து அவன் என்ன பண்ணுவாங்க, அதே சாப்பிட்டுட்டு வருவாங்க. சுகர் கம்மி வந்தாலும் அதே மருந்து சாப்பிட்டு வருவாங்க, அவங்க படுக்கிறதா அதே டாக்டர் கொடுத்தா அந்த மாதிரி கூடாது. ஸோ தட் இஸ் அ ராங் நோஷன். எப்போ நீங்க டயபெட்டிக் வந்துச்சு, நீங்க மருந்து நீங்க வாங்க தவிர இல்லைன்னா நீங்க அந்த அக்வா செக் மீட்டர் வாங்கிடணும், நீங்களே செக் பண்ணணும். இப்போ நம்ம யுனானி மருத்துவம் நம்ம என்ன சொல்றோம், அந்த அக்வா செக் மீட்டர்ல உங்க டயபெட்டிஸ் இருக்கா, நீங்க என்ன பண்ணணும், 7 நாள் உடைய கிராஃப் எடுத்துட்டு வரணும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் காலையில வெறும் வயதில் எடுங்க, பின்ன சாப்பிட்டு 1.5 பிறகு எடுங்க, பின்ன மத்தியான சாப்பாடு முன்பு, தட் இஸ் 3வது நாள் மத்தியான சாப்பாடு முன்பு எடுங்க, 4வது நாள் மத்தியானம் சாப்பிட்டு பிறகு எடுங்க, 5வது நாள் ஈவினிங் டைம்ல எடுங்க, 6வது நாள் நைட் சாப்பாடு முன்பு எடுங்க, 7வது நாள் சாப்பிட்டு பிறகு அந்த மாதிரி எடுத்தனா உங்களுக்கு தெரியும் எங்கே வித்தியாசம் இருக்குது. நான் கோவப்பட்டனா ஏறுதா, நான் டென்ஷன் ஆனா ஏறுதா, இல்லை நான் சாப்பிட்டானா ஏறுதா குளுக்கோஸ் லெவல், இல்லை எப்படி கம்மியாது. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு விஷயம் இந்த மாதிரி நீங்கள் மருந்து நீங்கள் கம்மி பண்ணலாம் ஜாஸ்தி பண்ணலாம். ஏன்னா தராசு மாதிரி ஒரு டயபெட்டிஸ் சுகர் ஏறிச்சா ஒரு தராசு இல்லை, நீங்கள் மருந்து ஏற்றுங்க, கம்மியாச்சா மருந்து கம்மி பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்களே யூ ஷுட் பிகம் யுவர் ஓன் டாக்டர். அந்த மாதிரி
0: நேர்களை நீங்க கேட்கறது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இன்னைக்கு நம்மளோட ஸ்டுடியோல டாக்டர் சையதமன் இருக்காரு. இவர் யுனானி மற்றும் மூலிகை மருத்துவர். டாக்டர் கேளுங்கள் நிகழ்ச்சியில நானு, ஆஜய் கௌசல்யா, சௌமியா, மேடம் பிரியா, சேவியர் சார், எல்லாரும் ஸ்டுடியோல இருந்து டாக்டர் கிட்ட க்வெஸ்சன்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். சோ கேளுங்க, யுனானி பத்தி கேள்வி கேட்டு இருக்கோம்.
2: இப்போ வந்து குழந்தைங்க வந்து பிறக்கிறப்பே வந்து ஜாண்டிஸோட பிறக்குது, அப்புறம் வந்து ஹார்ட் ப்ராப்ளமோட பிறக்குது. இப்ப அதுக்கு வந்து ஏதாவது நம்ம ப்ரிவென்ஷன் பண்ண முடியுமா?
3: திஸ் நோன் இஸ் கன்ஜெனிட்டல் டிசீசஸ்மா. இந்த கன்ஜெனிட்டல் டிசீஸ்னா நம்ம புஸ்தகத்தில் என்ன ஆகுதுன்னா, இது அந்த காரணம் எழுதியிருக்காங்க. இந்த புஸ்தகத்தில் என்ன ஆகுதுன்னா, தாய்மார்கள் ஜாக்கிரதை இருக்கணும். என்னன்னா 9 மாதம் அவங்க வயிற்றுல இருக்காங்க, அந்த தாயுடைய இது வருது இல்லை ஸ்டேட்டஸ், தாயுடைய ஸ்டேட்டஸ் வருதுன்னா தட் இஸ் அவங்க கொஞ்சம் அவங்க இது ஜாக்கிரதை இருக்கணும். தட் இஸ் அவங்க கொஞ்சம் ஆகாரத்தில் என்ன பண்ணணும், அவங்க ஜாஸ்தி அவங்க ஃப்ரை ஐட்டம் சாப்பிடக்கூடாது, அவங்களுக்கு ஜாஸ்தி ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஏன்னா தாய் என்ன பண்ணுது, அது உள்ளே பிளசண்டால குழந்தைக்கு பாதிப்பு வருது. ஸோ தட் ஷுட் பி டன். ஒன்ஸ் அந்த வந்துச்சு கஞ்சனில் வந்து அண்ணா நம்ம என்ன பண்ணுறோம், யுனானியில் இருக்குது. பட் யூஸ்வலி வாட் வி டூ இஸ் இப்போ உடனே நம்ம கேட்கணும்னா, நான் முன்கூட்டி சொல்லியிருக்கேன், யுனானி மருந்துகள் எல்லாம் மினிமம் இட் டேக் 24 hours அது போகிறதுக்கு. ஸோ உடனே நமக்கு என்ன பண்ணுறோம், வி கோ ஃபார் தி மாடர்ன் ஆஸ்பெஷன்லேயே போய்ட்டுறோம் நம்ம.
5: சார், சைனஸ் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவலி தாங்க முடியாத நிலைமையில இருக்கு. அது மாதிரி இருக்கும்போது பெயின் கில்லர்ஸ் போட்டுனீங்கன்னா ஒரு 1/2 hour எங்களுக்கு ரிலீஃப் கிடைக்காது. யுனானியில் அது மாதிரி சட்டுன்னு ஏதாவது ஒன்று அந்த நேரத்துக்கு ரிலீஃப் கொடுக்கறதுக்கு
3: சட்டுன்னு நீங்க பாம்பு போட்டுடுங்க, அவ்வளவுதான். ஏன்னா தைலம் என்ன இருந்தாருன்னா, நீங்க எந்த தைலம் எடுத்துக்கோ அதை சொல்லி மீத்தல் சாலிசிலைட், அதுல அவங்க ஹர்பலும் போட்டிருப்பாங்க. பட் இல்லைன்னா நீல்கரியும் இருக்கும், காஃபர் கேம்பர் இருக்கும், அது கூட மீத்தல் சாலிசிலைட் ஆட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் நாட் இது சொல்லி கவுண்டர். யுனானியில் என்னன்னா வி ஹாவ் கவுண்டர் இரிட்டன்ட். கவுண்டர் இரிட்டன்ட்னா எப்படி, நம்ம பாம்பு இருக்குல்ல தலை தேய்ச்சனா அதோட என்ன உள்ளே போகாது, ஜஸ்ட் எரியும். எரிச்சல் இருந்தானா ரத்தம் ஓட்டம் ஜாஸ்தி, ரத்தம் ஓட்டம் ஜாஸ்தினா வலி கம்மியாகிடும். ஏன்னா வேற லெவல் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீசஸ், யுவர் பெயின் டிசப்பியர்ஸ். ஸோ ரத்த ஓட்டம் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ தட்ஸ் வே அந்த மாதிரி. ஸோ நீங்கள் சொல்கிறது அந்த தலைவலி சைனஸ் எல்லாம் மைக்ரைனுக்கு போதில்ல, மைக்ரைன்னால தான் இப்போ நிறைய பேருக்கு என்னன்னா இந்த மைக்ரைன் ப்ராப்ளம் வருது. ஸோ இதுக்கு மெயின் என்னன்னா நம்ம ப்ரிவென்ஷன், நம்ம சொன்ன முன்கூட்டி சொல்லியிருக்கேன் ப்ரிவென்ஷன், அந்த ப்ரிவென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ரெண்டாவது நம்மகிட்ட நல்ல மூலிகை இருக்குது மைக்ரைனுக்காக, அந்த மூலிகை சாப்பிடுங்க. இல்லை நீங்கள் என்ன மூலிகை, நீங்கள் எந்த மருந்து எடுக்கிறீங்க, நீங்கள் மருந்து ஏன்னா யூஸ்வலி ரெஸ்ட்ரிக்டட் மருந்து தான் இருக்குது, 2-3 மாத்திரை தான், அது எந்த உலகத்தில் போனால் அந்த 2-3 மாத்திரை தான் இருக்குது. ஸோ அந்த மாத்திரை கூட நம்ம மூலிகை எடுங்க. ஐ திங்க் தட் ஷுட் பி அ பர்மனன்ட். பிகாஸ் நம்ம கிட்ட இருந்தாருன்னா 1+ பாயிண்ட் என்னன்னா ஆராய்ச்சியும் பண்ணியிருக்கோம், ரெண்டாவது என்னன்னா சி ஒரு சிஸ்டம் அஞ்சாறு வருஷம் 2005 மூணாறு வருஷம் இருக்கணும்னா வித் பேட்ரனேஜ் இன்னும் அதோட பேர் இருக்கணும்னா தட் மீன்ஸ் அதில் சம்திங் இஸ் தேர் அந்த சிஸ்டத்தில். ஏன்னா நம்ம 40 வருஷம் 60 வருஷம் போயிட்டு பிறகு நம்ம பேர் கேட்டானா யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு சிஸ்டமோட பேர்னா தட் மீன்ஸ் சம்திங் இஸ் தேர். ஸோ வி கேன் ஹாவ் ரிசர்ச், ஆராய்ச்சி பண்ணிட்டு போயினே இருக்காங்க இப்போ.
0: ஓகே சார், இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய நோயாளிகள் வந்து ஏதாவது ஒரு நோய் குணமாகணும்னா சர்ஜரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சர்ஜரினாலே நிறைய பேருக்கு பயம் உண்டு, பண்ணிக்கணுமா, ஏதாவது நம்ம உயிரோடு இருப்போமான்ற பயம்லாம் இருக்கு. ஸோ யுனானி மருத்துவத்தில் நீங்க சர்ஜரி ட்ரீட்மெண்ட் அடாப்ட் பண்றீங்களா இல்லை ஏதாவது டிஃப்ரெண்ட் டைப்?
3: நான் சொன்னேன் நமக்கு டிகிரி கொடுக்குதே பியூஎம்எஸ், தட் இஸ் பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி. எவ்வளோ ஒரு கிராஜுவேட் எம்பிபிஎஸ் கிராஜுவேட்க்கு கொடுக்குறாங்க எக்ஸ்போஷர் டு தி சர்ஜரி, அந்த எக்ஸ்போஷர்லாம் நம்ம கொடுக்குறாங்க கிராஜுவேஷனில். பட் என்ன இருக்குதுன்னா வி ஹவ் நாட் கான் டீப். இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் தி சர்ஜரி எடுத்தோன்னா ஒரு யுனானி வைத்தியர் தான் அது ஸ்டார்ட் பண்ணுது. தட் இஸ் அரபு நாட்டுடைய வைத்தியர் ஜேரவி சொல்லியிருக்காரு, அவர் தான் ஹி ஒன்லி இன்வென்டட் தி சர்ஜரி அந்த மாதிரி. ஏன்னா ஈவன் ஹிஸ்ட்ரி ஆஃப் சர்ஜரியிலே அது வருது, அவர் பேர் வருது. ஸோ வாட் வீல் அட்வைஸ் இஸ் அந்த மாதிரி ஜாஸ்தி இந்த ப்ராப்ளம் இருந்தான்னா, இப்போ எனக்கு காலையில் ஒருத்தர் வந்தார் எனக்கு நாளைக்கு வச்சுருக்காங்க அல்சர் ப்ராப்ளம், அல்சரோட கேஸ்ட்ரெக்டமி சொல்கிறாங்க சர்ஜரி சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தவிர்க்கலாம். ஸோ மெடிசன்ஸ் அதை தவிர்க்க முடியாதுன்னா வி கேன் கோ ஃபார் சர்ஜரி அந்த மாதிரி.
5: சார், தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை தீர்க்கறதுக்கு யுனானியில என்னென்ன வழிகள் பின்பற்றுறீங்க?
3: எல்லாம் இருக்குதுமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தோல் சம்மந்தம்னா உடனே உங்களுக்கு என்ன வரும், சோரியாசிஸ் சொல்லி வரும் மனசில். சோரியாசிஸ் என்ன இருக்குதுன்னா நம்மகிட்ட என்ன இருக்குதுன்னா வியாதியே இல்லை. அது அது ஏன் நம்ம வியாதி இல்லை சொல்கிறோம், சோரியாசிஸ் எதுக்கு வருதுன்னா தட் இஸ் உங்களுக்கு இட் இஸ் எ சொமேட்டிக், தட் இஸ் சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் அது. தட் இஸ் மெயின் காரணம் நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த டென்ஷன் ஆகுனா சோரியாசிஸ் வருது. இந்த டென்ஷன் வருது என்ன ஆகுதுன்னா நமக்கு மூளை என்னன்னா ரொம்ப சூடாயிடும். மூளை சூடானான்னா நமக்கு அந்த என்சைம் சைக்ரேட் ஆகி அதுலேருந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு பாடியில் இருந்தானா அந்த அலர்ஜின் வருது. ஸோ தட் இஸ் சோரியாசிஸ் இந்த மாதிரி. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், வி கோ வி சே தட் நம்ம முன்கூட்டி சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க, நீங்கள் டென்ஷன் இல்லாமல் இருங்க, நீங்கள் இந்த மாதிரி தியானம் பண்ணுங்க. அண்ட் ரெண்டாவது வாட் வி சே இஸ் உள்ளுக்கு மருந்து கொடுக்குறோம், வெளியே போடுறது மருந்து கொடுக்குறோம், குளிக்கு சம்பந்த மருந்து கொடுத்தா என்ன வி கண்ட்ரோல் இட்.
4: சார், இப்போ வந்து இந்த கிட்னியில் வந்து ஸ்டோன் வர்றது, அப்புறம் இது வந்து இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான மெடிசன் பண்ணுவீங்க?
3: சார், இந்த மெயின் என்ன, இதுவும் நல்ல க்வெஸ்சன் சார். நிறைய பேர் இருக்குது இந்த கிட்னியுடைய ஸ்டோன் வர்றது காரணம் என்ன, நம்மளால தான் வருது அது, நம்ம தண்ணி குடிக்க மாட்டோம்.
4: ஆமாம்,
3: மெயின் என்ன இருக்குதுன்னா நமக்கு சொல்லியிருக்கோம் 3 லிட்டர் தண்ணி குடிங்கடா சொன்னா என்னடா அதுக்கும் தண்ணிக்கும் நம்ம பஞ்சம் இருக்குது சொல்லிட்டு இப்போ தண்ணி குடிக்க மாட்டோம். ஸோ தண்ணி குடிக்கல என்னன்னா ஃபில்ட்ரேஷன் வராது. ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆகிடும், கான்சன்ட்ரேஷன் கல் வந்துடும். ஸோ வலி வந்து கல் வந்துடும். ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரியும் வலி எப்படி வரும் சொல்லிட்டு, முதலேருந்து ஒன்று போடுறதுலேருந்து வலி வரும். எல்லாருக்கும், பெண்களுக்கு வரும், ஆண்களுக்கு வரும். இப்போ நிறைய பேஷன் இன்னைக்கு காலையில் ஒரு பெங்களூர்லேருந்து ஒரு பேஷண்ட் வந்தார், ரெண்டு கிட்னிலையும் கல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கல் இருந்தானா நமக்கு இப்போ டயக்னோஸ்டிஸ் இஸ் ஈஸி. இப்போ ஒன்று பார்த்து நாடியில் பார்த்து நம்ம சொல்லிடுறோம். பட் இப்போ அல்ட்ராசவுண்டில் எடுத்தோம்னா நமக்கு கிளியராக தெரிஞ்சு போயிடுது எவ்வளோ எம்எம் கல் இருக்குது, எவ்வளோ சென்டிமீட்டர் கல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம வாட் வி டூ இஸ் வி கிவ் யுனானி மருந்து இருக்குது, அதில் ஒரு மூலிகை இருக்குது ஹஜ்ரலி ஊசி சொல்லிவிடும். அந்த மூலிகை நான் அந்த கல்க்கு ஒடிஞ்சிடும். அது ஒரு 20 நாள் கொடுத்தானா அந்த கல்லே ஒடியும் உள்ளே ஒடிஞ்சிட்டு தென் வி ஃப்ளஷ் இட் அவுட்டு வந்தானே கல் வெளியே வந்துடும். அந்த கல் வெளியே வந்த பிறகு அந்த டெஸ்ட் பண்ணுறோம் கல்லுக்கு. ஏன்னா 5 வகை கல் இருக்குது. 1 பாஸ்பரஸ் கல் இருக்குது, பொட்டாசியம் கல் இருக்குது, யூரிக் ஆசிட் கல் இருக்குது, கால்சியம் கல் இருக்குது. எதுவாலே வருது சொல்லிட்டு, ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வரக்கூடாது இல்லை. ஸோ அதுக்கு நம்ம என்ன வாட் வீட் யூஸ் வி கிவ் த ப்ரிவென்ஷன் பண்ணிட்டு அந்த அடுத்த வாட்டி வரக்கூடாதுன்னு பார்த்துருவோம்.
5: லேடிஸ்க்கு வந்து யூட்ரஸ் ப்ராப்ளம் நிறைய.
0: சௌமியானோட கேள்விகள் எனக்கு புரியுது, என்னோட ஆர்வம் புரியுது. அதுக்கு முன்னால வந்து ஒரு காலர் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ மேம். வணக்கம் மேம். டாக்டர் சையத் அமன் நம்மளோட ஸ்டுடியோல இருக்காரு, உங்களுக்கு என்ன கேள்விகள் கேட்கணுமோ அவர்கிட்ட கேட்கலாம். கேளுங்க மேம்.
3: ஹலோ சொல்லுங்கம்மா.
7: ஹலோ.
3: சொல்லுங்கம்மா.
7: வணக்கம் டாக்டர். இந்த யுனானி மருத்துவத்துல
3: குழந்தைகளுக்கு
7: போறதுனால அவங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் கஷ்டப்படுறாங்க, அந்த டைம் அவங்களால ஃபாலோ பண்ண முடியல.

0: ஆமாம் காஞ்சி திராட்சை அத்தி பழம் கொஞ்சம் சாப்பிடுங்க சரியாயிடும், உங்க மனச்சுகள் ஃப்ரீ ஆயிடும். ஏன்னா மனச்சுகள் இருந்தாலும் நிறைய ப்ராப்ளம் வருது உங்களுக்கு, பைல்ஸ் வரும், ரத்தம் வரும், மோசமான ரத்தம் வரும், பைல்ஸ் வரும், ஃபிஷர் வரும், ஃபிஸ்டுலா வரும், எல்லாம் வரும். ஏன்னா மனச்சுகள் பாருங்க, இது இது நமக்கு கிளியர் ஆகும். அதான் சொல்லுவோம் டெய்லி ஒரு வாட்டி மலம் போயிடணும். ஸோ நம்ம மனம் ஃப்ரீ ஆகிட்டாலே சரியாயிடும். யார் யாருக்கு மலம் வரல, நீங்க உங்களுக்கு மட்டும் இல்லை, இது வேற யார் யார் கேட்கறாங்க அவங்களெல்லாம் நீங்க சொல்ல, நீங்க சொல்லாமோ கேட்கறாங்க. அந்த மாதிரி மனச்சுக்கள் இருந்தாலும் கொஞ்சம் காஞ்சி திராட்சை அத்திப்பழம் பெஸ்ட் மெடிசன். இது நீங்க வீட்டில நீங்க பண்ணலாம், நீங்க டாக்டருக்கு போற தேவையில்லை. ஏன்னா அது பழக்கமும் ஆகாது. ஏன்னா நிறைய நம்ம லாக்ஸேட்டிவ்ஸ் இருக்குது மார்க்கெட்ல, அது போட்டால்தான் நமக்கு மோஷன் வரும், அது பழக்கம் வந்துடும். ஸோ இது போட்டால்னா பழக்கம் வராது, மோஷன் ஃப்ரீ ஆகிடும். பட் நீங்க கொஞ்சம் ஆகாரத்தை சேஞ்ச் பண்ணிடுங்க, கொஞ்சம் கீரை காய் நிறைய வைங்க, ஃபைபரஸ் ஃபுட் நிறைய வைங்க.
1: சின்ன சாப்பிட மாட்டேங்கிறாங்க சார், அதனாலதான் பெரிய பிரச்சனை. அவங்க வந்து அந்த மாதிரி கீரைகளோ அந்த மாதிரி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. எப்பவுமே எந்த முயற்சி பண்ணாலும் அது சாப்பிடாததுனாலதான் மெயினா வந்து கான்ஸ்டிபேஷன்
0: வருதுன்னு
1: தெரியும் சார்.
0: ஆமா இல்ல, இந்த வே ஆஃப் மேக்கிங் தான். இப்போ நான் எங்க வீட்டுல எங்க பசங்க அந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்க. நான் என்ன சொன்னேன் வைஃப்க்கு, நீங்க கீரை என்ன பண்ணுங்க, மிக்சியில போட்டு அரைச்சிடுங்க, அரைச்சிட்டு நீங்க அதே நீங்க சிக்கன்ல போட்டு கொடுத்துருங்க, சாப்பிடுவாங்க பசங்க, வேற ஒண்ணும் இல்ல. சொல்லி இது வே ஆஃப் மேக்கிங் உள்ள போன அவ்வளவுதான் பாத்துருங்க, சரியாயிடும். ஒண்ணும் இல்ல.
1: இன்னொரு கேள்வி
0: சொல்லுங்கம்மா.
1: இப்ப வந்து இந்த ஸ்கின்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. இப்ப குழந்தைங்களுக்கும் சரி வெளியில போற இந்த அந்த சீசன் மாறுறது அந்த பொல்யூஷன்னால வந்து இதனால இல்ல வந்து ஏதாவது வந்து தீது இருக்கா?
0: ஆமாமா, நீங்க
1: முன்கூட்டிக்கு
0: ஆமாம் ப்ரிவென்ஷன் தானே. டெய்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெந்நீரில் கல் உப்பு போட்டு வாய்க்கோப்புலுவீங்க. ஏன்னா பொல்யூஷன் நிறையா வந்துச்சு இப்போ. அண்ட் டெய்லி காலையில் வெந்நீரில் மூக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிடுங்க. ஒரு நாள் வாரத்தில் ஒரு வாட்டி சுடு தண்ணியில் விக்ஸ் போட்டு ஆவி பிடிச்சிடுங்க. ஆவி பிடிச்சி வந்து வாயிலேருந்து பிடிச்சி மூக்கு கொய்யாடுங்க. அது பண்ணால் என்னன்னா உங்களுக்கு இஎன்டி இஎன்டி தானே, ஒரே இது இயர் நோஸ் த்ரோட்டில் ஒரு யூஸ்டோஸ் டியூப் இருக்குது, அந்த டியூப் எல்லாம் கிளியர் ஆகணும். அது மாதிரி இருந்தாலும் சரியாயிடுமா? காரணம் என்னன்னா ஸ்ட்ரெஸ். ஏன்னா என்ன ஆகுதுன்னா, ஒன்னு ஞாபகம் வச்சிருங்க, வந்த பிறகு நம்ம மருந்து கொடுத்துருவோம், அது ஒன்றும் இல்லை. பட் ப்ரிவென்ஷன் நீங்கெல்லாம் பண்ணலாம். நீங்க எங்க ஆல் யங் கேர்ள்ஸ் யங் லேடிஸ் எல்லாம் நீங்க பண்ணலாமே, நம்ம நீங்களே ஆட்சி பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். மெயின் என்னன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க, டென்ஷன் இல்லாமல் இருங்க. நீங்க உங்களுக்கோசரம் 1% கொடுங்க. நீங்க எல்லாம் என்னன்னா ஊருக்காக கொடுக்குறீங்க, உங்க வேற உங்களுக்காக நீங்க கொடுங்க. டேக் 24 minutes of 24 hours உங்களுக்கோசரம் கொஞ்சம் தியானம் பண்ணுங்க, ரிலாக்ஸ் ஆயிருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. மாமியார் சொல்லியிருந்தா மாமியார் விட்டுடுங்க, அவங்க வயசாச்சு, அவங்க சொல்லிட்டு இருக்கட்டும். அம்மா பிரச்சனை அவங்க வயசாச்சு. ஏன்னா ஜென்ரேஷன் கேப், அவங்களுக்கு அவங்க சின்ன வயசுல அவங்க டிவியே பார்க்கலையே, அவங்க நெட்டே பார்க்கலையே. இப்போ நம்மளாம் நீங்க நெட்ல இருக்கீங்க, அவங்க செல்போன், நானே செல்போனே பார்க்கல சின்ன வயசுல, எங்களோட அம்மா எங்க பார்த்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் விட்டுடுங்க. பட் அவங்களோட கேளுங்க, அவங்ககிட்ட பேசுங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க. பட் என்ன இருக்குதுன்னா டென்ஷன் ஆகாம இல்லாமல், ஏன்னா டென்ஷன் ஆக என்ன ஆகுதுன்னா ஒரு மச்சம் வந்துடும். சிஸ்டர்ஸ் நத்திங் பட் ஒரு மச்சம். எப்படி ஆண்களுக்கு எல்லாம் மச்சம் வெளியே வரும், மாதிரி பெண்களுக்கு என்னன்னா யூஸ்வலி என்னன்னா ஓவரிஸ்ல வந்துடும் சிஸ்டர். ரெண்டு சிஸ்டர்ஸ் ரெண்டு மச்சம் சேர்ந்தானா பாலிப் சொல்லுவாங்க, ரெண்டு மூணு பாலிப்ஸ் இருந்தாலும் ஃபைப்ராய்ட் சொல்லுவாங்க. இதுல இது வந்தாலும் என்ன பிரச்சனை வரும்னா மென்சஸ் சரியா வராது. மென்சஸ் சரியா வரல என்ன பிரச்சனை வரும்? இப்போ இன்னைக்கு நீங்க கல்யாணம் ஆகாம இருக்கீங்க, மென்சஸ் சரியா வரல, என்னடா இது சொல்லிட்டு ப்ராப்ளம் என்ன வரும்? நாளைக்கு கல்யாணம் ஆகிட்டு பிறகு நிறைய பேர் கிட்ட வராங்க, 3 months ஆகாது குழந்தை பார்க்க, இன்னும் குழந்தை வரல, குழந்தை வரல. மாமியார் வருவாங்க, அவங்க அம்மா வருவாங்க. அதான் சொல்லு, என்னமா கொஞ்சம் புருஷன் பொண்ணாடி நல்லா இருக்கட்டும், 2 வருஷம் போட்டு நம்ம வம்சம் இது சொல்லிட்டு. இப்போ 2009 இருக்கும், இப்போ என்னன்னா அவங்க பையனுக்கு போய் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க, மருமகளுக்கு போய் எல்லா டாக்டருக்கு போய் டெஸ்ட் பண்ணி கடைசியில் இப்போ யுவன் பிலீவ். ஒரு கேஸ் எனக்கு வந்தது ஒரு வாரம் முன்பு, புருஷன் பொண்டாட்டி வந்தாங்க, இங்கே இருந்தா ஊர் பக்கத்தில் இருந்தாங்க, 20 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, 20 வருஷமா அவங்களுக்கு 20 வருஷத்துல எவ்வளோ 12 months வந்திருக்கும் அந்த பாவம் அந்த பொண்ணுக்கு. அந்தந்த கொடுமை, அந்த மாமியாரோட கொடுமை இருக்கட்டும், அவங்க அம்மாவோட கொடுமை, எல்லா டாக்டர்ஸ் சிட்டியோட தமிழ்நாடு உள்ள எல்லா டாக்டர்ஸ் கிட்டே போய் எல்லா இதுவும் அந்த பொண்ணுல பொம்பளை தான் போயிருக்குது. நான் எங்கிட்ட வந்து பிறகு எனக்கு சொன்னாங்க, நான் சொன்னேன் நைட்மா இவ்வளோ டெஸ்ட் எடுத்து வந்திருக்கீங்க நீங்க, அந்த புருஷனுடைய டெஸ்ட் எடுங்களே. ஆ, அவரோட டெஸ்ட் எப்படி எடுப்போம், அவர் எப்படி பண்ணுவோம்? இல்லையம்மா கொஞ்சம் டெஸ்ட் எடுத்துங்களேன். ஏன்னா கை ரெண்டு கை சேர்ந்தாலே சத்தம் வரும், ஒரு கையில் எப்படி சத்தம் வரப்போகுது? ஏன்னா சொன்னேன்னா அவர் போய் டெஸ்ட் எடுத்து காமிச்சானா பாவம் பார்த்தேன்னா அவனுக்கு வெந்தே இல்லை. நான் சொன்னேன் குழந்தை பாக்கிறதுக்கு ஆணுடைய 1 ஸ்பெர்ம் வேணும்.

0: பெண்ணுடைய ஒரு முட்டை வேணும், உங்களுக்கு கடவுளுக்கு இருப்பா உங்களுக்கு முட்டை இவ்வளவு இருக்குது, ஒரு ஆணுடைய ஒரு ஸ்போம் இல்லாம இவ்வளவு 20 வருஷமா நீங்க இருக்குன்னா யூ ஒன் பிலீவ். தனியா அடுத்த நாள் வந்துட்டு அந்த புருஷன் ஓ ஆயிடுறாரு சார், என்னால எங்க பொண்டாட்டிக்கு இவ்வளவு கஷ்டமாயிடுச்சா, அது ஆயிடுச்சா இது ஆயிடுச்சா சார், ஒன்னும் கவலைப்படாதுமா, நீ மருந்து சாப்பிட சரியாது சொல்லிட்டு மருந்து கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஈகோயிசம் நான் என்ன சொல்றேன், மேல் சாவினிசம் இருக்கட்டும் இல்ல ஈகோயிசம் ஒன்னும் இருக்குது. ஸோ யார் யாருக்கு அந்த மாதிரி குழந்தை பாக்கி இல்லைன்னா என்னுடைய என்ன பிரார்த்தனை என்னன்னா, நீங்க நீங்களே லேப்க்கு போங்க, உங்க அம்மா கிட்ட கேட்காதீங்க மாமியார் கிட்ட கேட்காதீங்க, பக்கத்து லேப்க்கு போங்க, நீங்க அல்ட்ராசவுண்ட் ஒன்று எடுங்க, பெண் ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுங்க, ஆண் ஒரு ஸ்போம் செமினல் டெஸ்ட் எடுங்க, 7 நாள் கேப் கொடுத்துட்டு நீங்களே பார்க்கலாம், ஏன்னா இங்கிலீஷ்ல தான் எழுதிருக்குது அது, நீங்களே பார்க்கலாம், அது நார்மல் ஸ்டடி வந்திருக்கா, இதுல ஸ்போம்ஸ் 80-60 மில்லியன் இருக்கா, மொர்டாலிட்டி இருக்குதுன்னா குழந்தை பார்க்க வரப்போகுது, இல்லை கம்மியா இருக்கா வாங்க நம்ம கிட்ட வாங்க மறந்து கொடுக்கும் சரியாது. இப்போ நீங்க சொன்னது கேள்வி வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் என்னன்னா சிஸ்டம் அந்த மாதிரி டென்ஷன் இல்லாம தான் போயிடும். ஆமாம் டாக்டர் நீங்க சொல்றீங்க டென்ஷன் இல்லாமல், பட் இப்போ வந்துச்சே இப்போ என்ன பண்ணும், இப்போ வந்துச்சு அதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம மூலிகை மருந்து யுனானி மூலிகை மருந்து கொடுத்துட்டு வி டிசால்வ் தட் சிஸ்டம் அண்ட் யூஸ்வலி ஒரு சைக்கிள்லேருந்து 3 சைக்கிள் நம்ம ட்ரீட்மெண்ட் இருக்குது, அது பண்ணானா சரியாகுது. ஸோ நிறைய பேர் பை காட்ஸ் கிரேஸ் நம்ம மூலிகை எஃபெக்ட் ஆகுது, நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கோம் எப்படி ஆகுது சொல்லிட்டு, அதுலேயும் நல்லா ரிசல்ட் வந்து அண்ட் பெஸ்ட்டு. இப்போது பாட்டி வைத்தியம் சொல்லுவாங்களே அது யுனானி வைத்தியத்தில் என்னன்னா பாக்கு, என்னடா இது இப்போ பத்தில பாக்கு டாக்டர் சொல்லாத மாதிரி இல்லை, பாக்கு மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாங்கன்னா பாக்குக்கு என்ன பண்ணுங்க, பாலில் போட்டு சூடு பண்ணுங்க, சூடு பண்ணால் பாக்குன்னா அந்த கொட்டை பாக்கு அது சூடு பண்ணால் லூஸ் ஆகிடணும், அது போய் மிக்சியில் போட்டு அடிச்சிட்டு அதோட ஜாம் மாதிரி நான் ஹல்வா சொல்ல மாதிரி ஜாம் பண்ணிட்டு அந்த ஜாம் டெய்லி 2 டீஸ்பூன் சாப்பிடுங்க, உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. அது பாருங்க பாக்கு அந்த தென் விட்டுட்டு ஆராய்ச்சி ஏன் நம்ம வி டேக் வெத்தலை பாக்கு என்னன்னா, வி ஹாவ் இந்தியன் கல்ச்சர்ல என்ன ஆகுதுன்னா வெத்தில பாக்கு சாப்பிடணும், எதுக்கு சாப்பிடணும், வெத்தில என்ன பிரச்சனை ஆகுது, பாக்குல என்ன ஆகுது, சுண்ணாம்புல என்ன ஆகுது பார்த்தா சாப்பாடு பிறகு சாப்பிடணும், சாப்பாடு பிறகு சாப்பிட்டா என்னென்ன எஃபெக்ட் அந்த மாதிரி பார்த்தா இந்த ட்ரெடிஷன் ஹவு அவர் ட்ரெடிஷன் மிக்ஸ் வித் தி மெடிசன். ஸோ பார்த்தீங்கன்னா தட் இஸ் வெரி குட். அந்த காலத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க, நீங்க பெண்கள் என்ன பாக்கு ஒடிச்சுட்டு சாப்பிட்டுருப்பாங்க, அவங்க கர்ப்பப்பை நல்லா இருந்தது. ஸோ ஆண்கள் எல்லாம் வெத்தில அந்த மாதிரி பண்ணா ஜீர்ணம் நல்லா இருந்தது. ஸோ அந்த மாதிரி பார்த்து திஸ் ஆல் என்னன்னா ட்ரெடிஷன் நம்ம விட்டுட்டோம், ட்ரெடிஷன் விட்டுட்டு நமக்கு இது வந்துச்சு.
1: ஓகே டாக்டர், இன்னொரு நேரம் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களை பார்த்துடலாம். ஹலோ
0: ஹலோ
2: ஹலோ
0: சொல்லுங்க சார்.
2: ஹலோ டாக்டர்,
0: குட் ஆஃப்டர்நூன் சார். பேர் என்ன சார்?
2: சார் என் பேர் பிரதீப் சார்.
0: எங்க இருந்து சார் பேசுறீங்க?
2: சார் இங்க காலேஜ்ல இருந்தாங்க சார் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
2: மேல போஸ்ட் வந்து
0: சொல்லுங்க சார்.
2: சார் இப்போ என்னன்னா நான் கேட்க போறது வந்து இந்த ஹேர் லாஸ் பத்தி கேட்க போறேன்
0: சார். என்ன சார் ஆச்சு, என்ன சார் வயசு உங்களுக்கு?
2: என் வயசு 30 சார்.
0: என்ன என்ன ஆச்சு சொல்லுங்க, முடி கொட்டுதா?
2: இல்ல எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த என்னன்னா வந்து சின்ன பிள்ளைங்க எண்ணெய் தேய்ச்சி இருக்கணும், அப்புறம் இந்த ஃபேமிலி ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்கு. ஏன்னா யாருமே மேக்சிமம் அதை ஃபாலோ பண்ணல.
0: போறோம் இந்த முடி வேர் என்னன்னா ரெண்டு வகையில கொட்டும் முடி. முடி வேர் ட்ரை ஆயிட்டா ஹேர் ரூட்ஸ் ட்ரை ஆயிட்டா கொட்டும், ஹேர் ரூட்ஸ் வெட் ஆயிட்டா கொட்டும். இந்த முடி வேர் ட்ரை ஏன் ஆகுதுன்னா நம்ம லிவர் சூட் ஆயிடும், உஷ்ணம் ஆயிட்டா நம்ம டென்ஷன் ஆயிட்டா உஷ்ணம் ஆயிட்டோம்னா முடி வேர் சூட் இது வேர் ட்ரை ஆயிட்டு கொட்டும். அதுக்கு அந்த மாதிரி ட்ரை ஆயிட்டானா நம்ம என்ன பண்றோம், நம்ம தட் இஸ் நீங்க முட்டை இருக்குதுல்ல வீட்டுல, முட்டையோட வெள்ளை கரு தட் இஸ் ப்ரோட்டீன்ஸ் கம்மி ஆயிடும். முட்டையோட வெள்ளை கரு போட்டு 15 நாள் ஒரு வாட்டி தலை போட்டு குளிச்சுட்டு உடனே குளிச்சிடணும், ஷாம்பு இல்ல சீக்கா போட்டு குளிச்சிடணும். அண்ட் ரெண்டாவது நீங்க என்ன பண்ணும், இந்த தேங்காய் இருக்குதுல்ல, கருவேப்பில இருக்குதுல்ல, கருவேப்பில போட்டு சூட் பண்ணிட்டு அந்த சூட் பண்ணிட்டு ஆறி வச்சுட்டு அந்த எண்ணெய் போடுங்க, சரியாயிடும். அதே முடியுடைய வேர்ல தண்ணி சேர்ந்தானா தட் இஸ் உங்களுக்கு சைனஸ் இருக்கு, ஆஸ்தமா இருந்தா தண்ணி சேர்ந்தானா உங்களுக்கு என்ன ஆகும், நீங்க கொஞ்சம் ஆகாரத்துல மெழுகு கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணும். அண்ட் நீங்க என்ன பண்ணும், கொஞ்சம் நீங்க தலை குளிக்க சொன்ன உடனே கை வச்சு தண்ணி போடணும், உடனே குளிச்சிடணும். இது பண்ணுங்க, இது சரியாயிடும். அது பிறகு இல்லைன்னா நம்ம கிட்ட தைலம் ஒண்ணு இருக்குது, அது தைலம் நீங்க எந்த எண்ணெய், ஏன்னா நம்ம என்ன பண்றோம்னோ டிவி பார்த்துட்டு அந்த ஹேர் ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கோம், நம்ம அது சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஒரே ஆயில் யூஸ் பண்ணுங்க, ஒரே ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம அந்த எந்த எண்ணெய் போடுறீங்க அது கூட நம்ம மூலிகை எண்ணெய் நம்ம கூட ஒரு சொட்டு போட்டு தலைக்கு தேய்ச்சிருங்க, அந்த முடி கொட்டாம இருக்கும். அதுக்கு பிறகு முடி கொட்டாம இருக்கணும், முடி வளரணும். அதுக்கு அதுக்கு தனி ஒரு ஆயில் அப்புறம் கொடுப்போம் நம்ம. அதுக்கு முடி வளர்ந்த பிறகு முடியுடைய கலர் நம்ம பாக்கணும். ஆளுங்க பாருங்க, முடி கொட்டுறது நம்ம விட்டானா முடி வளரும் சொல்றாங்க. முடி வளர்ந்த பிறகு டாக்டர் எனக்கு இறை நேரம் வந்துச்சு அதை கொஞ்சம் பாருங்க சொல்லுவாங்க. சோ அதுக்கு அதுக்கு சேர்ந்து நம்ம மூலிகை கொடுத்துட்டு வி சீ தட் வி டேக் பிகாஸ் நம்ம நான் முன்கூட்டி சொல்லியிருக்கேன் யுனானி மருத்துவம்னா வி டேக் தி பாடி ஆஸ் ஒன் யூனிட். சோ உங்க பாடியுடைய உஷ்ணமா சளி அந்த மாதிரி பார்த்துட்டு வி டேக் தி ட்ரீட்மெண்ட் முடியுடைய ட்ரீட்மெண்ட்.
1: முடி வந்து அங்கங்க எல்லா இடத்துல இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல மட்டும் கொட்டிட்டு அப்புறம் ஐப்ரோஸ் கூட கொட்டி இருக்குது. அதுக்கு என்ன,
0: அதுக்கு என்னன்னா மாடர்ன் மெடிசன்ல அலோபிஷியா சொல்லுவோம். அலோபிஷியா ஒரு பெயின், தட் இஸ் மைக்ரோஸ்கோப் பெயின், நமக்கு தெரியாது. பட் அது பெயினுடைய எச்சப்பட்டா அங்கங்க முடி போயிடும். விட்டா என்ன ஆகுனா உடம்பு ஃபுல்லா முடி போயிடும், எங்கெங்க முடி எல்லாம் போயிடும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம், யுனானி மருத்துவத்தை மூலிகை மறந்துடுது, உள்ளுக்கு சாப்பிடுறது வெளியே போடுது. பட் நீங்க பண்ணலாம், நீங்க பாத்திருப்பீங்க இந்திரவன் காய் சொல்லிட்டு ஒரு காய் இருக்குது, அது திருஷ்டிக்கு வைப்பாங்க எல்லாம் வீட்டுல, நீங்க திருஷ்டி இருந்தா வைப்பாங்க. முள் இல்ல, முள் இல்லாம காய், ரெண்டு காய் இருக்குது, ஒன்னு முள்ளு காய் ஒன்னு முள் இல்லாம. ஸோ முள் இல்லாம காய் தட் இஸ் பச்சை காயில மஞ்சள் லைன்ஸ் இருக்கும், மஞ்சள் மஞ்சள் லைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த காய்க்கு நீங்க என்ன பண்ணலாம், அது மாதிரி யார் இருக்குது நீங்க வந்து காமிச்சிட்டு நீங்க சொல்லுங்க. பட் இந்த காய் நீங்க கிடைச்சா நிறைய பேர் நீங்க பாத்துருப்பீங்க ட்ரைனேஜ்ல எல்லாம் அந்த காய் வருது. ஸோ அந்த காய்க்கு ஒரு ஸ்லைஸ் கட் பண்ணிட்டு அதுல டேபிள் சால்வ் பண்ணிட்டு அந்த காலத்துல எழுதிருக்காங்க டேபிள் சால்வ் பண்ணிட்டு, ஏன்னா அந்த அந்த இடத்துல நீங்க பண்ணனா தான் அந்த பெயின் செத்துருது. செத்தான முடி பின்ன வருது அது. பட் அந்த காய் கசக்கும், அது போட நீங்க கட் பண்ண சொல்லி ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு கட் பண்ணுங்க, இல்லைன்னா அந்த கசப்பு உங்களுக்கு ஒரு நாள் விட்டு போகாது அது. சோ அது மாதிரி பண்ணனா சரியாயிடும்.
1: இன்னைக்கு இளம் தலைமுறைகள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுற ஒரு விஷயம்னா பேக் பெயின். வேரியஸ் ரீசன் சொல்றாங்க, ரைடிங் ஒரு காரணம், கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்து இருக்கிறது ஒரு காரணம் அப்படின்னு. அந்த பேக் பெயின், நெக் பெயின் இது மாதிரி வராம இருக்கிறதுக்கு இல்லைன்னா எப்படி தவிர்க்கலான்னு ஆலோசனைகள் சொல்லுவாங்க.
0: இது ஒரு நல்ல க்வெஸ்சன். இதுல என்ன, உங்களுக்கு என்ன அனாட்டமி தெரியணும், எலும்பு நடுவில் என்ன ஆகுதுன்னா எண்ணெய் பசை இருக்குது. தட் இஸ் நோன் அஸ் சைனோவல் ஃப்ளூயிட், மாடர்ன் மெடிசன். அந்த எண்ணெய் பசை என்னன்னா கம்மி ஆயிட்டனா எலும்பு தேயுது. எலும்பு தேஞ்சானா எலும்பு நடுவில் என்ன ஆகுதுன்னா நரம்பு போகுது, மூலையிலிருந்து நரம்பு கீழே வருது. ஸோ நரம்பு பிரஸ் வந்தானா அது பெயின் வருது. இப்போ கழுத்து எலும்பு பிரஸ் ஆனால் சர்வைக்கல் ஸ்பாண்டலிஸ் சொல்றாங்க, பேக் பெயின் லம்பர் ஸ்பாண்டலிஸ். அது வரது காரணம்னா யுனானி புஸ்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, வாயு அல்ல. இந்த வாய் உடம்புல ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுதுன்னா வாய் இஸ் லைட்டர் தென் இது. ஸோ வாய் மேலே ஏறினா அந்த எலும்பு நடுவில் போனோம்னா அந்த சைனல் ஃபுளூயிட் கம்மி ஆகுது, அந்த எண்ணெய் பசை கம்மியாக எலும்பு தேயுது. ஸோ இந்த வாய் சாப்பிடக்கூடாது, வாய் ஐட்டம் சாப்பிடக்கூடாது. இப்போ நம்ம ஆராய்ச்சி பண்ணிருக்கோம், அந்த காலத்து புஸ்தகம் எழுதிருக்காங்க. பட் ஸ்டில் வி ஹவ் டன் ஆராய்ச்சி வித் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஹைதராபாத்தில். வாய் ஜாஸ்தி இருக்குது, எல்லா பொருளில் வாய் இருக்குது. பட் ஜாஸ்தி இருக்குது முருங்கைக்காயில், முருங்கைக்கீரையில், உருளைக்கரங்கில், எறா கருவாடு நான்வெஜ் இருந்தாலும் எறா கருவாடில. ஸோ இந்த ஐட்டம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. இல்லை அந்த மாதிரி சாப்பிட்டுட்டீங்க உடனே வெந்நீர் குடிச்சிடுங்க. ஸோ மெயின் என்னன்னா கொஞ்சம் நம்ம பெஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னா வாக்கிங் எக்ஸசைஸ், கொஞ்சம் வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணுவோம். அண்ட் பெஸ்ட் என்னன்னா நம்ம பாஸ்டர், மெயின் வர்றது காரணம்னா பாஸ்டர் டிஃபெக்ட். நம்ம ஏது சமயத்தில் நீங்கள் பார்த்துப்பீங்க ஒரு பக்கம் நம்ம ப்ரெஷர் பண்ணி ஏதுறோம், உட்கார சமயத்தில் என்ன மாதிரி பண்ணுறோம், நம்ம பேக்கில் ப்ரொவைட் பண்ணோம், நம்ம பேக் ஓன் பி டச்சிங் டு தி சேர் பேக். ஸோ கொஞ்சம் உட்காருவோம். படுக்க சமயத்தில் என்னன்னா நம்ம மெத்த மேலே படுத்தோம்னா மெத்த என்னன்னா பத்து வாட்டி இது ஆகும், மெத்த சரியாக இருக்கு அந்த மெத்த. ஸோ அந்த காலத்தில் என்ன இருக்குதுன்னா கீழே படுப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் என்னன்னா வெயிட் துண்ணா ரெண்டு கையில சேர்த்து பிடிப்பாங்க. அந்த காலத்துல என்னன்னா நடமாட ஜாஸ்தி இருந்தது, ஏன்னா வாகனங்கள் ஜாஸ்தி இல்லை, நடமாட பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஆர் மோர் தேன் தட் இது. இப்போ நம்ம கிட்ட என்னன்னா செடென்டரி லைஃப் வந்துச்சு. ஸோ இதால என்ன நமக்கு நிறைய பேருக்கு என்னன்னா இந்த முட்டு வலிகள், இந்த கழுத்து வலி, முது வலி, மூட்டு வலிகள் எல்லாம் நிறைய வருது. இப்போ 60 வயசு மேலே இருக்குது, இப்போ 6 வயசு பையனும் சொல்றான் அந்த மாதிரி எனக்கு வலி வருது சொல்லி. ஸ்கூல் பசங்க போயிட்டு வந்த பிறகு அம்மா எனக்கு கால் வலிக்குது கை வலிக்குது சொல்றாங்க. ஸோ நியூட்ரிஷனும் சரியில்லை நமக்கு, வி ஆர் நாட் டேக்கிங் தி ப்ராப்பர் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டும் சரி சரியா சாப்பிடாம. சோ இந்த மாதிரி வருது. பட் மெயின் காரணம் இந்த வாயுவால, இந்த வாயு ஐட்டம் கொஞ்சம் மைனஸ் பண்ணிடுங்க. இட் பி ஆல்ரைட்
3: சார். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய ஏஜ் வந்து 21, ஆனா இப்போ அவருடைய வெயிட் வந்து 215 இருக்கிறாரு. அவரு ஒரு 1 இயருக்கு முன்னால வந்து நார்மலா எல்லாரும் மாதிரி தான் இருந்தாரு, இப்போ அந்த வெயிட் போட்டுக்கிறாரு. இதுக்கு என்ன சார் காரணம்?
0: இல்ல காரணம் என்னன்னா கொஞ்சம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆயிருக்கும், ஏன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தா உங்களுக்கு வெயிட் போடணும்.
3: இல்ல இதுக்கு என்ன பண்ணலாம் சார்?
0: பட் மெயின் என்ன இருக்குதுன்னா சார், அவருக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு நான் வெயிட் போறாலும் ஒன்னு இருக்குது. நிறைய இப்போ நீங்க பேப்பர் எடுத்து பார்த்தோம்னா வெயிட் ரிடக்ஷன் கிளினிக்ஸ் ஆர் ஸ்டார்டட் மோர். பட் நீங்களே பார்க்கலாம் நீங்க எது எப்படி வெயிட் ஆகுது. நீங்க வீட்டுல உங்களுக்கு இன்ஸ்டெப் இருந்தா எடுத்துட்டு நீங்க செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுங்க சென்டிமீட்டர்ல, பிளஸ் வயிற்று மெஷர்மெண்ட் தொப்பை மேல எடுத்துங்க. தொப்பை மெஷர்மெண்ட் வில் பி மோர் தென் யுவர் செஸ்ட் மெஜர்மெண்ட், தட் மீன்ஸ் யூ ஆர் கெட்டிங் ஒபீஸ். இல்ல நீங்களே ஹைட் பாருங்க, உங்க ஹைட் சென்டிமீட்டர்ல பாருங்க, இப்ப 150 சென்டிமீட்டர் இருக்குது, உங்க வெயிட் இஸ் மோர் தேன் 60 கிலோ, அது மாதிரி இருந்தானா தட் மீன்ஸ் யூ ஆர் ஒபீஸ். சோ எப்படி கம்மி பண்ணும்? இப்ப உடனே என்ன பண்ணுவீங்க? சாப்பிட மாட்டீங்க. அதான் இருக்குது, சாப்பிடாம வந்து காலேஜ்க்கு வர்றீங்க, சாப்பிடாம ஆபீஸ் போறீங்க, மயக்கம் வந்து ஊந்துருவீங்க. சோ மெயின் நம்ம யுனானி வைத்தியத்துல என்ன பண்றோம், நீங்க சாப்பிடாம இருக்கக்கூடாது. நீங்க சாப்பிடாம இருந்தாலும் வாயு சேர்ந்துடும், வாயு சேர்ந்தாலும் தட் இஸ் மோர் தேன் யுவர் வெயிட். ஸோ அதுக்கு நம்ம என்ன கட்டணும், 5 வகை இருக்குது டூ மைனஸ் ஆகாரத்தில். 1 ஸ்வீட், 2 சுகர், 3 டீப் ஃப்ரை ஐட்டம்ஸ், 4 பாட்டில் ட்ரிங்க்ஸ், அண்ட் 5 தேங்காய் தண்ணி. இந்த 5 ஐட்டம் நீங்கள் மைனஸ் பண்ணிவிடுங்க. எதுவும் சாப்பிட்டா மென்னி சாப்பிடுங்க, பாதி வயிறு சாப்பிடுங்க, கால் வயிறு தண்ணி, கால் வயிறு காலியாக வைங்க. அண்ட் இது பண்ணுங்க, அண்ட் பெஸ்ட் எக்ஸசைஸ் வாக்கிங் பண்ணுங்க. அண்ட் இது பண்ணா வந்து ஸ்லோலி உங்களுக்கு பிஎம்ஆர் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது உடம்புல, தட் இஸ் பேசிக் மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆனால் உங்களுக்கு கொழுப்பு கரையும், கொழுப்பு கரைஞ்சானா யூல் கெட். அது பிறகு நம்மகிட்ட சிகிச்சை இருக்குது, நம்ம யுனானி மசாஜ் இருக்குது, மூலிகை பொடி மசாஜ் இருக்குது, யுனானி மூலிகை ஆவி இருக்குது, அதெல்லாம் பண்ணி நம்ம பண்ணுறோம். தென் ஷேப் வர்றதுக்கு, ஏன்னா ஒன்ஸ் ரிடியூஸ் ஆகிட்ட பிறகு நமக்கு இன்னொரு ஆசை, நம்ம பாடியுடைய ஷேப் வரணும்னு சொல்லி அந்த ஷேப்க்கு எடுக்குது. அதுக்கு தனி நமக்கு எக்ஸசைஸ், தனி ஸ்டிமுலன்ஸ் அது பண்ணான்னா வீ கெட் த ஷேப் அதை பண்ணிட்டு பண்ணுறோம் நம்ம.
1: அப்புறம் டாக்டர், ஃபேட்டல் டிசீசஸ் அப்படின்னு சொல்ற கேன்சர், எய்ட்ஸ், இது மாதிரி நோய்களுக்கான தடுப்பு முறைகள் இல்லைனா அதுக்கான மருத்துவ முறைகள் என்ன பின்பற்றுறீங்க?
0: கேன்சர் என்னன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு இப்போ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணும். கேன்சர் கம்ஸ் ஒன்லி டியூ டு ஸ்ட்ரெஸ். இப்போ திஸ் ஹஸ் பீன் டிக்ளேர்ட் பை அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி.
1: ஓகே சார்.
0: ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் எப்படி பண்ணுவீங்க நீங்க? யுனானி முறை ஃபாலோ பண்ணுங்க. யுனானியில் வகையில் என்ன சொல்லியிருக்காங்க, 1% நீங்கள் எடுங்க, 24 மனுஷன் நீங்கள் உங்களுக்கு ஒசம் எடுத்துட்டு நீங்கள் தியானம் பண்ணுங்க. சி, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். இப்போ இருக்குது வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் என்னன்னா, ஹவு மச் வி கெட் ஸ்ட்ரெஸ் அவ்வளோ கேன்சரும் ரைஸ் ஆகுது. இப்போ நிறைய பேருக்கு இப்போ சொந்தத்தில் இருக்குது, வெளியே இருக்குது, வீட் பக்கம் எல்லாருக்கும் என்னப்பா என்னாச்சு கேன்சர் வந்துச்சு, பிரஸ்ட் கேன்சர், எல்லா வகையில் கேன்சர் வருது. ஸோ இது தடம்பரம் இப்போ ப்ரிவென்ஷன் பண்ணணும்னா, நம்பர் 1 நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், அண்ட் நம்பர் 2 என்னன்னா நீங்கள் கொஞ்சம் ஆகாரத்தில் கீரை காய் பழங்கள் சாப்பிடணும், தட் இஸ் குட் ஆக்சிடேஷன் ஃபுட்ஸ் ஆகணும். அண்ட் 3 ரைட், அந்த மாதிரி எனக்கு கேன்சர் வந்துச்சு, ஒன்று ஞாபகம் வச்சுருங்க, கேன்சர் வந்துடனே டாக்டர் என்ன சொல்வார், ஃபர்ஸ்ட் என்ன சொல்வார், இந்த கட்டி வந்துச்சு உங்களுக்கு, இது கேன்சர் இருக்கா இல்லையா நமக்கு நம்ம பண்ணுறதுக்கு பயாப்சி, நீங்கள் ஒத்துக்காதீங்க பயாப்சிக்காக. ஏன்னா பயாப்சி இஸ் தி ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் கேன்சர். கேன்சருக்கு என்ன இருக்குதுன்னா, கேன்சருடைய செல்ஸ்க்கு என்ன இருக்குதுன்னா, உங்களுக்கு எதுவும் ஒரு ஸ்டீல் மெட்டல் அதில் பட்டுடனே என்ன ஆகும், அந்த செல்ஸ் என்னன்னா மியூட்டேஷன், மைட்டோசிஸ் ஜாஸ்தியாக மியூட்டேஷன் ஜாஸ்தி பரவும். ஸோ இப்போ தட் ரீசெண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நமக்கு வேரியஸ் டெஸ்ட் ஹவ் கம் டு டிடெக்ட் கேன்சர். இப்போ 64 ஸ்லைஸ் சிடி ஸ்கேன் சொல்லி வந்தது, இப்போ புதுசு 120 ஸ்லைஸ் சிடி ஸ்கேன் வந்துச்சு. இப்போ அந்த மாதிரி டியூமர் சொல்றா டாக்டர், ஆமா டாக்டர், நான் பேப்பர்ல கேள்விப்பட்டிருக்கேன், 120 ஸ்லைஸ் சிடி ஸ்கேன் சொல்லி இருக்குது, அந்த ஸ்கேன்ல நீங்க தெரிஞ்சு போயிடும் கேன்சர் இருக்கா இல்லையா சொல்லிட்டு. ஸோ அதுல போயிடுங்க, இல்ல பிளட்ல டெஸ்ட் இருக்குது, டியூமர் டிடெக்ஷன் டெஸ்ட் சொல்லி இருக்குது, TSA, நீங்க அது பண்ணி பாருங்க, கன்ஃபார்ம் பண்ணுங்க. அது பிறகுதான் நீங்க அது ஆபரேஷன் பண்ணுவாங்க. நீங்க பாத்திருப்பீங்க டாக்டருக்கு வயிற்று ஆபரேஷன் பண்ணுவாங்க, கேன்சர் இருந்தாலும் கை வைக்க மாட்டாங்க, பின்னா ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு, ஏன்னா அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா நமக்கு கேன்சர் பரவும் அதுக்கு. ஸோ வாட் ஐ அட்வைஸ் உங்களுக்கு, நான் எல்லாருக்கும் அட்வைஸ் என்னன்னா, வெதர் ஆன்காலஜிஸ்ட் என்னோட அகேன்ஸ்ட் இருக்காங்க இல்லையா அது தெரியாது, பட் வாட் ஐ அட்வைஸ் உங்களுக்கு டியூமர் இருந்தானா கோ டோன்ட் வோ ஃபார் பயாப்சி. அண்ட் ரெண்டாவது உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு தட் இஸ் கேன்சருட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, கேன்சரோட ட்ரீட்மெண்ட் என்ன இருக்குது, கீமோ இருக்குது, கீமோதெரபி ஸ்டார்ட், கீமோல என்ன இருக்குது நான் ஓப்பனா சொன்னா 5 மருந்து தவிர வேற எந்த மருந்து இல்ல உலகத்துல, எந்த பண்ணா 5-6 மருந்து தான் இருக்குது. டாக்டர் என்ன பண்ணுவாங்க, காம்பினேஷன் அண்ட் பர்மனன்ட், 1 மருந்து இருந்து 3 மருந்து, 3 இருந்து 5, பட் என்ன ஆகும், நீங்க 4 நாள் உங்க முடியெல்லாம் போயிடும். நீங்க என்ன உங்களுக்கு நீங்க 10 நாள் போய் அந்த ஆள் தானா சொல்லி கேட்பீங்க நீங்க. அந்த மாதிரி எதுக்கு நமக்கு, லெட் ஹிம் லிவ் ஹாப்பிலி. சி, நான் மருந்து கொடுத்த பிறகு ரைட்டு அவருக்கு அவன் ஒன்னும் ஆகுதுன்னா, நீங்க கீரை காய் பழங்கள் சாப்பிடுங்க, ஆர்கானிக் ஃபுட் சாப்பிடுங்க, கெமிக்கல் இல்லாமல் சாப்பிடுங்க நீங்க. ஸோ 3 நமக்கு என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்துச்சுன்னா இதெல்லாம் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுங்க நீங்க சரியாயிடும், வந்துச்சுன்னா நீங்க கவலைப்பட தேவையில்லை, யுனானி மருந்துகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ்க்கு நம்ம பராமரி பார்த்துருவோம், 3 ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ்க்கு வெல்னஸ்க்காக கொடுக்குறோம். ஏன்னா மனிதன் கடைசி நிமிஷம் வரையும் அவனுக்கு ஆசைகள் இருக்குது அவனுக்கு. ஆனா நீங்க நினைக்காதீங்க, அவன் நாலாவது ஸ்டேஜ் இருக்குது நம்ம தள்ளி விடலாம் சொல்லிட்டு, அவன் நம்ம தள்ளி விட்டுடுவோம். பட் அவனுடைய சொந்தக்காரன் அவன் தள்ளி விட மாட்டாங்க. அவங்களுடைய பிளட் ரிலேஷன்ஸ் அவங்க கடைசி டாக்டர் சொல்லுவான், நம்ம ஒரு பேஷண்ட் ஒரு டாக்டர் கிட்ட டாக்டர் ஓப்பன் அங்கேயும் இருக்காங்க கன்சர்வேட் டாக்டர். கன்சர்வேட் டாக்டர் சொல்றம்மா நீங்க செலவு பண்ணாதீங்க, பணம் செலவு பண்ணாதீங்க, 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ண, அது மேலே அந்த பொண்டாட்டி மேல பேங்க்ல போட்டு வைங்க, ஒரு 20 நாள் ஆக போகுது சார். பட் அவங்க என்ன பண்ணாங்க, செலவு பண்ணாங்க. பட் கடைசியில் அது ஆள் போயிட்டார், அது வேற விஷயம். பட் என்ன இருக்குன்னு நமக்கு மெயின் வாட் ஐ சே இஸ் லெட் ஹிம் பி வெல்னஸ், நல்லா சிரிச்சிட்டு போட்டுமே, போனவர் போயிட்டுமே. ஸோ கொஞ்சம் ஆகாரம் நல்லா இருக்கட்டும். ஸோ வாட் இல் அட்வைஸ் இஸ் நீங்க யுனானி மூலியம் மறந்து கொடுங்க, இல்லை நீங்க அந்த மாதிரி கீமோ ஸ்டார்ட் பண்ணா அது கூட கொடுங்க. ஸோ அந்த மாதிரி கேன்சருக்காக இருக்குது. இப்போ ரெண்டாவது நிறைய பேருக்கு நான் இப்போ இன்னொரு கேன்சர் எப்படி ஜாஸ்தி போறது, இப்போ கிட்னி ப்ராப்ளம், கிட்னி ஃபெயிலியர், ரீனல் ஃபெயிலியர் நிறைய போறது. இந்த ரீனல் ப்ராப்ளம் ஏன் வருது, வரது காரணம் என்ன இருந்ததுன்னா நமக்கு அதுக்கே டென்ஷன், இது பிபி ஜாஸ்தி ஆகுது இல்ல சுகர் ஜாஸ்தி ஆகுது. பிபி ஃபிளக்சுவேட் ஆகுது, சுகர் ஃபிளக்சுவேட் ஆனா என்ன ஆகுதுன்னா கிட்னி மேல எஃபெக்ட் ஆகுது. கிட்னி என்ன உங்களுக்கு தெரியும், ஜெலடே மாதிரி. ஸோ கிட்னி எஃபெக்ட் ஆனா என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இந்த செல்ஸ் சரியா வராம யூரியா கிரியேட்டின் ஜாஸ்தி வருது. ஸோ எல்லா உடம்புல யூரியா கிரியேட்டின் இருக்கணும், என்னுடைய உடம்புல இருக்கணும், உங்க உடம்பு 40 இருக்கணும், யூரியா கிரியேட்டின் 1.2 வரும். ஸோ ஜாஸ்தி ஆட்டன் என்ன ஆகும், யூரியா கிரியேட்டின் ஜாஸ்தி, யூரியா கிரியேட்டின் ஜாஸ்தியா என்ன ஆகும், பிளட் திக் ஆயிடும். பிளட் திக் ஆனா என்ன ஆகுனா தி பம்பிங் ஸ்டேஷன், நம்ம ஹார்ட் பம்ப்ஸ் ஆனது கஷ்டம். ஹார்ட் பம்ப் பண்ணலாம் நமக்கு என்ன பிரெயினுக்கு சரியா போகாது. ஸோ யூ கெட் தி ஃபேட்டலிட்டி. ஸோ வாட் தே டூ டயாலிசிஸ், நான் சொல்றது ஈஸி, டயாலிசிஸ் யார் டயாலிசிஸ் பண்றாங்க அவங்க தான் கஷ்டம். ஒரு ரத்தம் நம்ம எடுத்தாலும் நம்ம ஹாஹூ சொல்றோம், அது ஃபுல் பாடியோட ரத்தம் எடுத்துட்டு மிஷின்ல போட்டு பின்ன எடுத்து போதுன்னா சும்மா இல்லாது. ஸோ அந்த மாதிரி பண்ணா டயாலிசிஸ் தான், ஒரு வாட்டி பண்ணிட்டீங்க நீங்க நல்லா ஆயிட்டீங்க நீங்க அந்த மாதிரி இல்லையா, வாரத்துல 3 வாட்டி டயாலிசிஸ் ஆயுசு ஃபுல்லா டயாலிசிஸ் தான் சும்மா விஷயம். இது என்ன சொல்றாங்க, கிட்னி மாத்துறங்க, என்ன ஈஸி விஷயம் இது, என்ன பொம்மை இது கிட்னி மாத்துறதுக்கு. கிட்னி ரைட், பணம் இருக்குது கிட்னி மாத்துறோம், கிட்னி மாத்திட்டோம்னா ஒரு ஒரு விஷயம் நீங்க நினைச்சிருங்க, யார் கிட்னி மாத்திருக்கா அவங்க போய் கேளுங்க நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க. டயாலிசிஸுக்காக நீங்க இவ்வளவு செலவு பண்ணா அது 2 முகம் பணம் அவங்க ஆஃப்டர் கிட்னிக்காக பண்றாங்க. ஸோ வாட் இஸ் திஸ் கோயிங் ஆன் திஸ் வேர்ல்டு, முன்னெல்லாம் டாக்டருடைய இதுக்காக என்னன்னா ஒரு தெய்வம் சொல்லுவாங்க, இப்போ நவ் வை வி ஆர் நாட் எபிள் டு கமர்ஷியல், ஏன் கமர்ஷியல் வேணும், மிஷினரிஸ் ஜாஸ்தியாட்டா வை வி ஷூட் கெட் கமர்ஷியல். ஸோ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, ஸோ வை பப்ளிக்கும் என்ன நமக்கு பிளைண்ட் ஃபேத் மேல போறாங்க. ஸோ வாட் ஐ அட்வைஸ் என்னுடைய இந்தியா இஸ் நம்பர் 1. நான் ஒரு சொல்லட்டுமா உங்களுக்கு, ஒரு எய்ட்ஸ் பேஷண்ட் பாவம் வந்ததுனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட்க்கு இன்னைக்கு எய்ட்ஸ் வந்தானா, ஹெச்ஐவி பாசிட்டிவ் தானே, அவருக்கு 15 வருஷம் ஆகுது ஃபுல் ப்ளோன் ஆகுதுக்கு. ஸோ அந்த 15 வருஷம் வை வி ஆர் ஸ்பாயிலிங் ஹிஸ் ஃபேமிலி லெட் ஹிம் என்ஜாய் சொல்லிட்டுங்க அவர்கிட்ட, நீங்க செக்ஸ் பண்ணாதீங்க, நீங்க பிளட் கொடுக்காதீங்க, பட் என்ஜாய். இப்போ என்ன ஆகுதுன்னா அவர் சொல்லிடும், ஹெச்ஐவி பாசிட்டிவ்னா கிட்டே போக மாட்டோம், என்ன தொட்டு வியாதி மாதிரி கிட்டே போக மாட்டோம் ஹாஸ்பிட்டல்லாம், அதுக்கு நர்சஸ்க்கு டாக்டர்ஸ்க்கு எல்லாம் 2 மகம் பணம் கொடுக்குறாங்க உள்ளே போறதுக்கு. வாட் இஸ் திஸ் கோயிங் ஆன், சி வை வை இப்போ நமக்கு இவ்வளோ எஜுகேஷன் வந்து நமக்கு விடணும், வாட் இஸ் திஸ், வாட் இஸ் திஸ் கோயிங் ஆன் சொல்லிட்டு. ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ ஹெச்ஐவி என்னன்னா ஃபுல் ப்ளோன் என்னன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதுவும் ஃபுல் ப்ளோன் எப்போ வரும்னா 15 வருஷம் பிறகு தான் வரும். இப்போ இன்னைக்கு ஹெச்ஐவி நேற்று ஹெச்ஐவி நெகட்டிவ் இருந்தது, இன்னைக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் வந்துட்டானா தி வைரஸ்க்கு ஃபுல் ப்ளோன் ஆகுது, 15 வருஷம் ஆகுது. அந்த 15 வருஷம் கிவ் ஹிம் இஸ் ஹாப்பினஸ், லெட் ஹிம் என்ஜாய் ஹிஸ் ஹாப்பினஸ், பட் மைனஸ் இஸ் செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ், மைனஸ் இஸ் பிளட் டொனேஷன், யூ கேன் டூ எவ்ரி திங், எனி திங் யூ கேன் டூ இல்லை. ஸோ அதில் என்ன ஆகுதுன்னா, ஸோ நிறைய பேர் எங்கிட்ட வந்தாங்க இப்போ. அண்ட் இன்னொரு நம்மகிட்ட என்ன ஆகுதுன்னா, சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ என்ன ஹெச்ஐவி சொல்லிட்டு நீங்க ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணுங்க, உங்களுக்கு பணம் வரப்போகுது. ஸோ ஒரு ஹெச்ஐவி பேஷண்ட் என்ன ஆகுதுன்னா 10 ஆர்கனைசேஷன் இஸ் எ மெம்பர். இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம், சர்வே கேட்கும். இப்போ நானும் என்ன பண்ணுவேன், எங்கிட்ட 100 பேர் இருக்காங்க, உங்ககிட்ட 100 பேர் இருக்காங்க, நீங்கள் ஸோ வாட் ஹேப்பன், அதே 100 பேர்ல 99 பேர் எல்லா இடத்துல இருப்பாங்க. ஸோ அதில் என்ன ஜாஸ்தி ஆகுது. ஸோ வி சே தட் தமிழ்நாடு இஸ் நம்பர் 1 ஸ்டேட், இந்தியா இஸ் நம்பர் 1. சரி கூப்பிட்டு வாங்க, எதில் நில்லுங்கல்ல, இப்போ ஆப்பிரிக்காவை பாருங்க எப்படி இருக்கு, அங்கே போய் பாருங்க ஃபுல் ப்ளோன் கேஸ் எப்படி இருக்குது, அங்கே போய் பார்த்தோன்னா தட் இஸ் ரியலி ஹெச்ஐவி. இந்தியாவில் ஒன்றும் இல்லை, சி லெட் ஃபிஃப்ட் சிங்கிள் இந்த ஹெச்ஐவி என்ன பண்ணுறேன், இன்னொரு என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் பேப்பர்ஸ்லாம் கொடுக்குறாங்க மேக்சின் லெட்டி இல்லைனா ஹெச்ஐவிக்கு நான் பண்ணிட்டேன்னா, நான் ஒரு டபிள்யூஹெச்ஓ நான் பைத்தியமாக டபிள்யூஹெச்ஓ நான் அவ்வளோ பணம் செலவு பண்ணது. இப்போ ஒரு மீட்டிங் நான் போயிருந்தேன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மீட்டிங்கு, ஹெச்ஐவி

0: கிளைம்ஸ்க்காக. ஒருத்தர் டாக்டர் அமைச்சிருக்காரு, எனக்கு ஹெச்ஐவி போட்டோ கொடுத்து அமைச்சிருக்கேன், நான் அவருக்கு நெகட்டிவ் பண்ணிடுறேன், நான் ஹெச்ஐவியோட 10 நாள் நான் மருந்துட்டு கொடுத்துட்றேன் ஹெச்ஐவி நெகட்டிவ் இல்லை. இதுதான் வாட் இஸ் கோயிங், ரிசர்ச் பண்ணி பார்க்கணும், ஆராய்ச்சி பண்ணுறோம், நம்ம பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்கோம். ஸோ வாட் ஐ வில் அட்வைஸ் இஸ், உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் என்னன்னா, நமக்கு யுனானியில் என்ன வெல்னஸ்க்காக, தட் இஸ் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு மூலிகை மறந்துருக்குது, ரத்த சுத்தம் பண்ணுறது மறந்துருக்குது. வி ஆர் டு கிவிங் மெடிசன்ஸ் HIV-1 HIV-2, பட் ஜஸ்ட் வி ஆர் ஜஸ்ட் கிவிங் அஸ் எ பேலட்டபிள் கேர். We're not giving full இதுக்காக பேலட்டிவ் கேருக்காக கொடுக்கணும், கேன்சருக்கு பேலட்டிவ் கேருக்காக வெல்னஸ் கொடுக்கணும். ஸோ யுனானி மருத்துவம் அந்த காலத்தில் இருக்குது, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆராய்ச்சி பண்ணிட்டு இப்போ கொடுக்குறோம் அண்ட் இது பண்ணிட்டு இருக்கோம்.
1: சார், இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட் வந்து பியூட்டி, அதாவது நம்ம அழகுக்காக வந்து நிறைய விஷயங்கள் செலவு பண்ணிகிட்டு இருக்கிறோம். நிறைய பியூட்டி தெரபிஸ்டெல்லாம் போய் பார்த்து ஸ்கின்க்காக இல்லை பிளாஸ்டிக் சர்ஜரி கூட பண்ணுற அளவுக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து நம்ம யுனானியில் வந்து ஏதாவது
0: சார், யுனானி மருந்து உங்களுக்கு எங்க இந்த ஆரிஜின் சொன்ன முன்கூட்டி சொல்லிருக்கேன், கிரீக் நாட்டு. கிரீக் நாட்டு என்ன எதுக்காக இருக்குது, அழகுக்கு கிரீக் நாட்டு, கிரீக் உடையது. சோ யுனானில என்ன நம்ம கிட்ட மூலிகை இருக்குது, கிரீக் அழகுக்காக, அழகு அழகு சிகிச்சை, அழகு சிகிச்சைன்னா எப்படி ஒண்ணு, ஒன்னு முடி சொன்ன முடி பத்தி சொல்லிட்டேன், ரெண்டாவது பாடி பத்தி ஒபீஸ் பத்தி சொல்லிட்டேன், ஷேப் பத்தி சொல்லிட்டேன், மூணாவது நம்ம கிட்ட பியூட்டி கேர் ஆஃப் தி இது, பிம்பிள்ஸ் வரக்கூடாது, ஆக்னி வரக்கூடாது, பிளாக் ஹெட்ஸ் வரக்கூடாது, பிளாக் ரிங்ஸ் வரக்கூடாது. சோ வாட் வி அட்வைஸ் இஸ், நீங்க வெந்நீரால வாஷ் பண்ணுங்க, நீங்க எந்த ஒரே சோப் யூஸ் பண்ணுங்க, சோப் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஏன்னா யூஸ்வலி நம்ம என்ன பாக்குறோம், நிறைய பேர் நல்லா இந்த ஆட் பார்த்துட்டு கோ ஆன் சேஞ்சிங் தி சோப்ஸ், கோ ஆன் சேஞ்சிங் ஷாம்பூஸ். ஸோ ஒரே ஷாம்பு ஒரே, ஏன்னா ஒரே pH வேல்யூ இருக்கணும், ஏன்னா ஸ்கின்க்கு ஒரே pH வேல்யூ தேவை, இல்லைன்னா என்ன ஆகுனா இட் கோஸ் வேரி வேரி ஆகிடும். அண்ட் ரெண்டாவது என்னன்னா, நம்ம மெயின் என்னன்னா ஹீட் ஆகல, தட் இஸ் என்ன நிறைய பேர் டீனேஜர்ஸ் தான் பிம்பிள்ஸ் நிறைய வரும். இது ஏன் என்னன்னா ஃபேட் மெட்டபாலிசம் ஏற்படும், ஏன்னா உடம்புல என்ன ஆகுனா ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆனா பிஎம்ஆர் இன்க்ரீஸ் ஆகி ஃபேட் மெட்டபாலிசம் ஜாஸ்தியா, ஃபேட் மெட்டபாலிசம் ஜாஸ்தினா எங்களுக்கு கொழுப்பு கறி சமயத்தில் பிம்பிள்ஸ் எரப்ஷன் வரும். நம்ம என்ன பண்றோம், அரிப்பு வந்த உடனே நம்ம சொரிஞ்சிட்டு பண்ணனா அதோட மார்க்ஸ் பண்ணுவோம், எப்போ அந்த பிம்பிள்ஸ் வந்தானா அரிப்பு வந்தானா சொரியக்கூடாது. அண்ட் மூணாவது நம்ம என்ன பண்ணுவோம், நீங்க வெந்நீரால நீங்க வாஷ் பண்ணுங்க. நம்ம கிட்ட மூலிகை இருக்குது, அந்த மூலிகை பேஸ்ட் நீங்க போனாலும் போயிடும், இல்லை நீங்க வீட்டிலே நீங்க என்ன பண்ணலாம், வேப்பர் இல்லை இஸ் பெஸ்ட் ஆன்டிசெப்டிக், நீங்க தண்ணியில சூடு தண்ணியில வேப்பர்ல போட்டு அதோட ஆவி பிடிங்க, உடனே உங்களுக்கு என்னன்னா அந்த பிம்பிள்ஸ் எரப்ஷன் போயிடும். பட் கொஞ்சம் ஆகாரத்தில் நீங்க கீரை காய் பழங்கள் நிறைய சாப்பிடணும், அண்ட் ஃப்ரூட்ஸ்ல பெஸ்ட் ஃப்ரூட் உங்களுக்கு மாதுளம் பழம், ஏன்னா லிவருடைய உஷ்ணம் கம்மி பண்ணுது, அது மாதுளம் பழம் சாப்பிடுங்க, சரியாயிடும்.
2: டாக்டர், அப்புறம் கோடைக்காலம் வந்துட்டே இருக்கு, இப்பவே வெயில் சுட்டரிக்க ஆரம்பிச்சிருது, கோடைக்காலத்துல வர நோய்களும் அதனுடைய தடுப்பு முறைகளும் இந்த வெயில் வேர்க்குரு வேனல் கட்டிகள் இது மாதிரி
3: யுனானில அதுக்கான என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்க கொடுக்குறீங்க?
0: மெயின் என்னன்னா இந்த காலத்துல வந்து தண்ணி ப்ராப்ளம், வாட்டர் ப்ராப்ளம், இந்த வாட்டர் போன் டிசீஸ் நிறைய வருது. வாட்டர் போன் டிசீஸ் நிறைய வருது, என்ன ஆகுது, மஞ்சக்காமா. இந்த நம்ம என்ன பண்றோம், தண்ணி தாகம் நிறைய எடுக்கணும், அங்கெங்க தண்ணி குடிச்சிடணும், தண்ணி தண்ணி குடிச்சுடனே நம்ம என்ன பண்ணணுமோ அதெல்லாம் இட் அஃபெக்ட்ஸ் தி பாடி. ஸோ இதுல என்ன வரணும், உங்களுக்கு வாட்டர் போன் மஞ்சக்காமா வருது. ஸோ வாட் வி ஷுட் அட்வைஸ் இஸ், கொஞ்சம் நீங்க கொஞ்சம் ஆகாரத்தில் என்ன பண்ணணும், கீரை காய் பழங்கள் சாப்பிடணும், கொஞ்சம் இந்த இந்த சம்மர்ல நம்ம ஜாஸ்தி கார ஐட்டம் சாப்பிடாதீங்க, அண்டு தண்ணி நிறைய குடிங்க. தண்ணினால நீங்க போய் நான் ஒரு வாட்டி சொன்னேன் ஒரு பேஷண்ட்டுக்கு, தண்ணி நிறைய தண்ணி நிறைய சாப்பிடணும், அவன் போய் குடிச்சிட்டு போய் அந்த அந்த குடி பண்ணிட்டு வந்துட்டான் அவன் தண்ணி. அது பிறகு ட்ரிங்கிங் வாட்டர் நீங்க குடிக்க தண்ணி நல்லா பண்ணுங்க நீங்க, அண்ட் அதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணுங்க, குளிக்குங்க, தட் இஸ் யூ ஷுட் கீப் யுவர் ஸ்கின் இது. அண்ட் கொஞ்சம் வெளியே போன சமயத்தில் ஒரு ஹேட் போட்டி போங்க, அண்ட் கீரை காய் பழங்கள் சாப்பிடுங்க, ஐ திங்க் யூ ஷுட் பி இட் ஓகே, அந்த மாதிரி ஆயிடும் அது.
3: ஓகே சார், ஐ திங்க் இந்த நிகழ்ச்சியில இதுதான் கடைசி கேள்வி, என்னோட கேள்வி நினைக்கிறேன். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து பார்க்கும்போது ஹார்ட் டிசீஸ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு போறது அப்படின்னு சொல்லலாம். பர்டிகுலரா பார்க்கும்போது 40 வயசு பெண்கள் அவங்களுக்கு எல்லாம் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ அதுல வந்து யுனானில எந்த மாதிரி மருத்துவ முறைகள் நீங்க கடைபிடிக்கிறீங்க?
0: யுனானி மருத்துவத்தில் நான் முன்கூட்டி சொன்ன மாதிரி மெயின் நீங்க ஸ்ட்ரெஸ்க்கு நீங்க எடுங்கம்மா, நீங்க உங்களுக்கு எந்த வியாதி வராது, ஹார்ட் வியாதி வராது. 40 வயசுக்கு நீங்க பெண்கள் நீங்க சொன்ன தட் மீன்ஸ் நீங்க என்ன மாமியாருக்கு நீங்க இது பண்றீங்களா, நீங்க ஒண்ணு இல்லை. சி தட் இஸ் 40 வயசுக்கு போ ஜாஸ்தி நம்ம பார்த்தா என்ன ஆகுதுன்னா, டியூ டு தட் மெனோபாசல் ஸ்டேஜஸ் என்ன ஆகுதுன்னா, இப்போ ஏர்லி மெனோபாசல் ஸ்டேஜஸ் கேர்ள்ஸ்ல லேடிஸ்ல ஜாஸ்தி வருது. இந்த ஏர்லி மெனோபாசல் ஸ்டேஜ் அகெயின் வை வி செட் ஏர்லி மெனோபாசல் ஸ்டேஜ் தானே, இப்போ பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் என்ன ஆகுதுன்னா தி ஹார்மோன்ஸ் ஆர் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. ஸோ அதுல என்ன ஆகுதுன்னா தி ப்ராப்ளம்ஸ்ல என்ன ஆகுதுன்னா ஜாஸ்தி நமக்கு தட் என்சைம்ஸ் நமக்கு ஹார்ட்ல சரியா போகுது, என்சைம் சரியா போகலன்னா ஹார்ட்ல என்ன ஆகுதுன்னா அந்த எந்த ஆகாரம் நம்ம சாப்பிட்றோம்ல, இப்போ நம்ம என்ன பண்றோம், எல்லாம் ஃப்ரை ஐட்டம் சாப்பிட்றோம், செடென்டரி லைஃப் இருந்தானா நமக்கு மூமெண்ட்ஸ் இருக்காது. ரத்தம் எப்போ சூடா இருக்கணும், அந்த காலத்துல சொல்லுவாங்க ரத்தம் எப்போ ஹீட்டா இருக்கணும், அவ்வளோ ஹீட் இருந்தனா நம்ம கொழுப்பு சேராது. ஸோ இப்போ என்ன இருந்ததுன்னா வி ஆர் நாட் ஏபிள் டு பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், வி ஆர் நாட் டூயிங் எனி திங் செடென்டரி லைஃப், சாப்பிட்றோம் படுத்துடுறோம் இல்லை ஃபுல் வயர் அந்த மாதிரி பண்ணிட்டோம். ஸோ வாட் வி ஷுட் அட்வைஸ் இஸ் யூ ஹேவ் யுவர் மெயின் வாக்கிங், லேடிஸ் இருக்கட்டும் ஜென்ஸ் இருக்கட்டும், டெய்லி கொஞ்சம் உங்களுக்கு ஓசம் நீங்கள் டைம் எடுங்க, வாக்கிங் பண்ணுங்க. இப்போ வீட்டில் உங்கள் ஆஃபீஸ் போகிறீங்களா, லிஃப்ட் இருக்கா, லிஃப்ட்டில் போகாதீங்க, நடந்துட்டு போங்க, படிக்கட்டில் ஏறி போகிறோங்க. இப்போ ஒருத்தர் சொன்னார், ஒரு புது லிஃப்ட் லிஃப்ட்காரன் சொன்னான், சார் வாங்க சார் டாக்டர் லிஃப்ட்ல போனேன்னா எதுக்கு போக சீக்கிரம், நான் இதில் போயிடுறேன் படிக்கட்டில் போகிறேன் நல்லா உடம்பு இல்லை சார், எதுக்கு போய் லிஃப்ட்ல போனா கேட்டேன்னா இல்லை சீக்கிரம் போயிடுங்க சீக்கிரம் நீ அமைச்சிருக்கேன் மேலே. ஸோ வாட் ஐ அட்வைஸ் இஸ் நீங்கள் ஃபிசிக்கலி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்க, அதுக்கு சொல்லிட்டு நீங்கள் என்னடா இந்த மாதிரி சொல்லிட்டு வேற எவர் யூ ஃபைன் டைம், அதுக்கு சொல்லிட்டு எனக்கு கஷ்டம் இருக்குது நான் லிஃப்ட்ல போகணும் அந்த மாதிரி இல்லை, வேற எவர் யூ கேன் ஹேவ் யுவர் எனர்ஜி இருக்கா நீங்கள் அந்த எனர்ஜி யூஸ் பண்ணுங்க, அண்ட் பி ஸ்ட்ரெஸ் இருக்காது அண்ட் பி பாசிட்டிவ் திங்கிங் பண்ணுங்க. இப்போலாம் So that means the world is in our hands. So idhukku namukku or plus point pannom, idhukku poi sari neenga tension aayi idhala pannitana, and main what I advise is kadasi ena main what I advise is konja neenga endha aagara saaptano paadhi vera da saapdunga, kaal vera thanni veinga, kaal vera gaaliya veinga, and ungal kosam again I am saying 1% ungal of 24 hours ungal kosam edunga, 24 minutes should be devoted to you, adle neenga namukku ore time neenga fix pannunga, adle konjam dhyanam pannunga, kan thandu பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க, அண்ட் வாக்கிங் பண்ண சொல்லு நல்லா செப்பல் நம்மளா ஷூஸ் போட்டு வாக்கிங் பண்ணுங்க, ஏன்னா டாக்டர் நீங்க சொன்னீங்க வாக்கிங் பண்ண சொல்லி எனக்கு கால் வலி வந்துச்சு எனக்கு மசல் வலி வந்து அந்த மாதிரி வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க நீங்க, அண்ட் கொஞ்சம் டீ காஃபி பழக்கம் தானே வெறும் வயிற்றுல சாப்பிடாதீங்க, பிஸ்கெட் சாப்பிட்டு சாப்பிடுங்க, சாப்பிட்டு அகைன் ஐம் சேயிங் சாப்பிட்டு உடனே படுக்காதீங்க, எதுவும் சாப்பிட்டா நல்லா மென்னி சாப்பிடுங்க, ஏன்னா எவ்வளோ மென்றோ அவ்வளோ டயபெட்டிஸ் வராது உங்களுக்கு இப்போ சொல்லிட்டேன் நான். ஸோ அந்த மென்னி சாப்பிடுங்க அண்ட் வெறும் வயிற்றுல சாப்பிடாதீங்க, தஸ் டீ காஃபி தானே உங்களுக்கு அல்சர் வராது பாருங்க, அந்த காலத்தில் சொல்லிருக்காங்க டீ காஃபி சாப்பிடுங்க நீங்க, வெறும் வயிற்றுல சாப்பிடாதீங்க கேஸ்ட்ரிக் அல்சர் வராது, பிஸ்கெட் சாப்பிட்டு சாப்பிடுங்க, அண்ட் எப்போ சாப்பிட்டாலும் பாதி பேர் சாப்பிடுங்க, ஜீரணத்துக்கு நல்லது, லிவர் டிசீஸ் எல்லாம் வராது, அண்ட் எப்போ படுத்துகிற சமயத்தில் நீங்க கொஞ்சம் ஒரு மினிமம் 6 hours நீங்க படுங்க. இப்போ பாருங்க இப்போ என்ன இருக்குதுன்னா இன்னொரு ப்ராப்ளம் நடந்தா நம்ம பிபிஓஸ் ப்ராப்ளம். இப்போ நம்ம தோ அவர் லைஃப் இன்டர்நெட் ஃபாஸ்ட் ஆயிடுச்சு, தோ அவர் யங்ஸ்டர்ஸ் ஹேவ் கெட்டிங் மோர் சேலரி தேன் அவர் எல்டர்ஸ் இப்போல்லாம், பட் என்ன ஆகுதுன்னா தேவ் டேக்கன் தட் அவங்களுடைய பிளேஷர், 5 நாள் நைட் ஒர்க் பண்றாங்க, 2 நாள் நான் டே ஒர்க் பண்றாங்க. ஸோ பாடி கிளாக் என்ன ஆகுதுன்னா 5 நாள் என்ன ஆகுதுன்னா ஒரு பக்கம் சி திஸ் இஸ் எ வே ஐ ஷுட் நாட் சே இப்போ தி வெஸ்டர்ன் அப்ரோச் டு சப்ரெஸ் தி ஈஸ்டர்ன் வேர்ல்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சிடணும், ஏன்னா நம்மகிட்ட பிளாஸ்டிக் கார்டு கொடுத்துட்டு நம்ம எல்லாம் கடன்காரம் பண்ணாங்க அவங்களாம். ஸோ இந்த செல்ஃபோன் கொடுத்துட்டு பாருங்க, குருவி நீங்கள் பார்த்துருக்கீங்களா, முன்னெல்லாம் உங்கள் வீட்டில் குருவி இருந்திருக்கும், இப்போலாம் குருவியை பார்க்கறதுக்கு அது கஷ்டமாயிடுச்சு, ஏன்னா இப்போ குருவி என்னாச்சு செல்ஃபோன் டவர்ஸாலே அந்த குருவியை போகிறது இல்லை. இன்னும் இன்னும் ஒரு மெடிசன்ஸ் குருவி ஆண் குருவியோட மூளை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆன்மீக இதுக்காக, ஆன் தட் இஸ் நர்வஸ் இதுக்காக, தட் இஸ் ஆண் சக்திக்காக அந்த குருவியோட மூளை யூஸ் பண்ணும். இப்போ அந்த மூளை தேடுறது போகிறது குருவியே கிடைக்குது இல்லை இப்போ. ஸோ அந்த மாதிரி என்ன, ஸோ வாட் ஐ அட்வைஸ் என்னன்னா இப்போ பாருங்க, ஸோ இதெல்லாம் என்னன்னா இஃப் இட்ஸ் ஹார்ம்ஃபுல் டு அஸ் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க, பிகாஸ் வி காட் ஹஸ் கிவன் அஸ் மூளை ஒருத்தர் கொடுத்துருக்காரு, வி ஹேவ் தட் மெமரி பவர் இருக்குது, வி ஏபிள் டு டிசீஸ் எவ்ரி திங், டிசிஷன் எடுங்க, பெரியவங்களுக்கு மரியாதை பண்ணு, அந்த காலத்தில் பாருங்கள் பெரியவங்களுக்கு மரியாதை பண்ணுங்கள், சின்னவங்களுக்கு லவ் பண்ணுங்கள், நீங்கள் இருங்க நீங்கள், அண்ட் ஐ திங்க் யுனானி வே நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, எதுவும் டவுட்ஸ் இருக்கு அவங்களுக்கு, வி ஆர் தேர் ஃபார் யூ ஃபார் யுவர் சர்வீஸ். ஆன்லைன் நம்பர் தெரியுமா, பின் நோட் பண்ணிடுங்க, 2848 1344. 24 hours into 7, this is open, and 90% unga doctor ungalukku vandhu pesuvaru, that is nane ungalukku vandhu pesuven ena. So any time you can call me. So indha mari enna indha vaipu indha mari enna, so publicity sir or net sonara yunani publicity la solli indha mari vaishna college la vandhu indha mari community radios la vanna 364 namakku vaipu kudana. I think 366 naal we'll have more about yunani awareness. So this is the awareness, this is the first step for the awareness of the United System of Medicine, and first step to renew the PAI system ella indha mari pananda. And thanks to the community department, and thanks to you all. Thank you.
3: Thank you, sir. நேயர்களே, இவ்வளவு நேரம் நம்ம வந்து யுனானி மற்றும் ஹெர்பல் மெடிசன் டாக்டர் சையத் அமின் அவரோட நிறைய கருத்துக்கள் கேட்டோம். ரொம்ப நன்றி டாக்டர், இவ்வளவு நேரம் எங்களுக்காக பொறுமையா எங்களோட கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். டாக்டர் சையத் அமின், சோ ரொம்ப அழகா பேசுனீங்க சார். ஆக்சுவலா வந்து நாங்க யுனானி பத்தி ஒண்ணுமே தெரியாம வந்தோம், பட் இந்த 1.5 hours வந்து ரொம்ப அழகா எங்களோட நேரம் போச்சு, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னு கூட சொல்லலாம். ரொம்ப நன்றி டாக்டர்.
0: தேங்க்ஸ்மா, உங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ். நீங்க வரலாம், நீங்க ஒன்றும் இல்லை, இங்கே ராயப்பேட்டாலே தான் ஜாம்பஜார் போலீஸ் ஸ்டேஷன் எதிரில் எஸ்கே யுனானி மருத்துவமனை இருக்குது, நீங்க எப்போ ஃபோன் பண்ணிட்டு ஆன்லைன்ல வந்து பேசலாம் நீங்க. தேங்க்யூ.
4: தேங்க்யூ சார்.
3: தேங்க்யூ சார்.

0: Did you know that even when a plugged-in electronic appliance is turned off, it can use energy? Here's a simple eco-tip of the day to help stop global warming. Unplug electronic gadgets after it's switched off. This saves more than 1,000 pounds of carbon dioxide, and you could also save money on electricity bills. Here's your chance. Make a change.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: You are listening to MOP Community Radio 107.8.
3: Our society, our radio, our pride.
4: Hello.
5: Hello.
4: இது கார்த்திகோட அம்மாவா?
5: ஆமா மேடம், யார் பேசுறது?
4: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
5: சொல்லுங்க மேடம்.
4: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
5: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
4: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
5: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துட்டேன்.
4: சரி, ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்.
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருது. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தான். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும் என்னால? சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: 17 வயதுக்கு மேல இருக்கிறவங்க, அப்புறம் ஒருத்தர் எடை 50 கிலோக்கு மேல இருக்கிறவங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரத்த தானம் பண்ணலாம். 1901 டாக்டர் கார்ல் லான்ஸ்டன்ன்றவர் மேஜர் பிளட் குரூப்ஸ கண்டுபிடிச்சார். அதாவது ஏ, பி, ஏபி, அப்புறம் ஓ.
1: வணக்கம் சென்னை, என் பேர் மேகா, நான் ஒரு பிளேபேக் சிங்கர். லேட்டஸ்டா ஆதவன் படத்துல மாசி மாசி என்ற பாட்டு பாடியிருக்கேன். நான் முக்கியமாக எதுக்காக இங்கே பேச வந்திருக்கேன்னா, ஸ்மோக்கிங்கிற விஷயத்தை பற்றி நான் ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பப்ளிக்கில் நிறைய பேர் அப்படி ஸ்மோக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் ஸ்மோக் பண்ணுறாலோ அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இன்ஜூரியஸ், ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பாதிக்கும். அதை தவிர அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க ஸ்மோக் பண்ணாதவங்களும் அவங்களையுமே இன்டைரக்டாக பாதிக்கப்படுறது இந்த ஸ்மோக்கிங்கிற ஒரு ஹாபிட். அது ஒரு நல்ல ஹேபிட்டே கிடையாது. ஸ்மோக்கிங் விட்டு நிறைய என்னலாமோ பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக சாப்பிடலாம். ஸோ ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு டீப் ஃபீலிங் இருக்கும் போது you can resort to other things. You can always switch to mint or something like that. But smoking தயவு செய்து விட்டுருங்க. உங்க நலத்துக்காகவும் எல்லாரும் நலத்துக்காகவும். Thank you.
2: மாசி மாசி

0: வாசி பாசி காட்டுவாசி பாட்டுவாசி. வணக்கம் சென்னை, நான் பிளேபேக் சிங்கர் மேகா பேசுறேன். இந்த பாடல் ஆதவன் படத்தில் வந்திருக்கு, மனோவுடன் பாடிய பாட்டு. திஸ் இஸ் இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.
1: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சோம் தெரியாம நமக்கு குழப்புற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி தகவல் நேரம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே கிரானா. நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். என்னோட என் ஃப்ரெண்ட் யுவராணியும் வந்திருக்கா. நாங்க ரெண்டு பேரும் குழந்தைகளுக்கு கேஜெட்ஸால ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி பேச போறோம். நான் குழந்தைகளுக்கு கேஜெட்ஸால ஏற்படக்கூடிய தீமையை பத்தி பேச போறேன். இன்றைய காலகட்டத்தில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் குழந்தைகளின் பொன்னான நேரத்தை எடுத்துக்கொள்வதுடன் குழந்தைகளுக்கும் அவர்களுடைய பெற்றோருக்கும் சமுதாயத்திற்கும் இடையே ஒரு இடைவேளையை உருவாக்குகின்றது. குழந்தைகள் அத்துடன் பிணைந்துள்ளனர். அதனால் அவர்களுடைய வேலைகளை செய்வதற்கூட போதிய நேரம் இல்லை. பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளின் பிடிவாதத்தாலும் கோரிக்கைகளாலும் அதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை நிலவுகிறது. இதில் ஆச்சரியத்திற்குரிய ஒரு விஷயம் என்னவென்றால், 2 வயது குழந்தை எப்படி தானாக பால் குடிக்க கற்றுக்கொள்கிறதோ அதுபோல் தொழில்நுட்பத்தை கையாளவும் கற்றுக்கொள்கிறது. குழந்தைகள் கல்வி நிபுணர்கள் கூறுவதாவது, தற்போதைய குழந்தைகள் தங்களுடைய உடலுக்கு நன்மை தரும் விளையாட்டுகளை விளையாடாமல் கைபேசி, கணினி ஆகியவற்றில் உள்ள விளையாட்டுகளில் மூழ்கி உள்ளனர் என்கின்றனர். தற்போது எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி 60% பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் அதிக நேரம் வீடியோ கேம்ஸ் போன்ற விளையாட்டில் செலவிடுவதாக கூறுகின்றனர். அதில் மிகவும் ஆச்சரியத்திற்குரிய விஷயம் என்னவென்றால், 30% குழந்தைகள் தங்களுக்கென சொந்தமாக கைபேசி கொண்டுள்ளனர் என்கின்றனர். வாஷிங்டன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் கூறுவதாவது, குழந்தைகளின் வளர்ச்சிக்கு தொழில்நுட்ப வளர்ச்சிகள் தேவையில்லை. குழந்தைகளின் தொழில்நுட்பத்தின் மீதுள்ள மோகம் அவர்களின் கவனிக்கும் திறனையும் புரிந்து கொள்ளும் திறனையும் பாதிக்கிறது. பெரும்பாலும் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் கைபேசி உபயோகிப்பதை கண்காணிப்பதே இல்லை. இரவில் குழந்தைகள் அதிக நேரம் மடிக்கணினி மற்றும் கைபேசி பயன்படுத்துவதால் அவர்களின் உறக்கம் பாதிக்கப்படுகிறது. அதனால் அவர்கள் தங்களுடைய பள்ளிகளில் முழு கவனத்துடனும் உற்சாகத்துடனும் செயல்பட இயலவில்லை. தேசிய ஆராய்ச்சி மையத்தின் தகவலின்படி, வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தில் மூழ்கி கிடக்கும் குழந்தைகள் ஒழுக்கம், பழக்க வழக்கம், பண்பாடு ஆகியவற்றில் பின்தங்கியுள்ளனர் என்கின்றனர். இணையதளத்தில் வெளியாகும் விளையாட்டுகளில் சண்டை, கொலை போன்ற நிகழ்ச்சிகள் அதிகமாக காணப்படுவதால் அது குழந்தைகளை முரட்டுத்தனமாகவும் கோபம் கொண்டவர்களாகவும் மாற்றுகிறது. அதே சமயத்தில் வெளியரங்க விளையாட்டுகளில் ஈடுபடும் குழந்தைகள் அனைவருடனும் இயல்பாக பழகக்கூடியவர்களாகவும் சகிப்புத்தன்மை உடையவர்களாகவும் விளங்குகின்றனர். 10 மற்றும் 11 வயதுள்ள 1000 குழந்தைகளை வைத்து நடத்தப்பட்ட ஆய்வு கூறுவதாவது, தொலைக்காட்சி முன்பும் கணினி முன்பும் கைபேசி முன்பும் அதிக நேரம் செலவிடக்கூடிய குழந்தைகள் மன அழுத்தம், கோபம், கவனக்குறைவு போன்றவற்றை வளர்த்துள்ளனர் என்றும், மறுபக்கம் உடற்பயிற்சி வலுவூட்டும் விளையாட்டுகளில் ஈடுபடும் குழந்தைகள் மன உற்சாகத்துடனும் காணப்படுகின்றனர் என்று கூறப்படுகிறது. ஆகையால் புத்துணர்வு தரும் விளையாட்டுகளில் ஈடுபடும் குழந்தைகள் உடல்நலம் மட்டுமல்லாமல் மனநலம் பெற்றும் விளங்குகின்றனர். தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். குழந்தைகள் வாழ்வில் தொழில்நுட்பம் இன்றியும் வளர இயலாது. ஆகையால் பெற்றோர்கள் தொழில்நுட்பத்தின் நன்மை தீமையை பற்றிய விழிப்புணர்வு கொள்ள வேண்டும். மேலும் பெற்றோர்கள் தங்களுடைய மேற்பார்வையில் குழந்தைகளை கணினி, கைபேசி போன்றவற்றை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும். சிறு வயதில் அதிக நேரம் பயன்படுத்தும் கணினி, கைபேசி குழந்தைகளின் படிக்கும் திறனையும் அவர்களுடைய மனநலத்தில் கரையும் ஏற்படுத்திவிடும் என்கின்றனர். இப்போ நம்ம குழந்தைகளுக்கு கேட்ஜெட்ஸால வரக்கூடிய தீமையை பற்றி பார்த்தோம். இப்போ என்னோட தோழி யுவராணி கேட்ஜெட்ஸால வரக்கூடிய நன்மை பற்றியும், பெற்றோர்கள் எப்படி வந்து குழந்தைகளை கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ண விடாம, அதிக நேரம் யூஸ் பண்ண விடாம தடுக்கிறத பத்தியும் பேச போறான்.
1: நான் உங்க ஆர்ஜே யுவராணி. நான் வந்து குழந்தைகள் அதிக நேரம் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்றதை பெற்றோர்கள் எப்படி தடுக்கலான்றத பத்தி பேச போறேன். குழந்தைங்களோட பெட்ரூம்ல வந்து டிவி, மொபைல் போன்ஸ், இன்டர்நெட் போன்ற மின்சார சாதனங்களை வெளியேற்றலாம். குழந்தைகள் இணையதளங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் என்ன செய்யறாங்க என்பதை கண்காணிக்க வேண்டும். உங்கள் குழந்தைகளை சமாதானப்படுத்த தொழில்நுட்பத்தை கையாள வேண்டாம். அதற்கு பல வழிகள் உள்ளன. குழந்தைகளுடன் அமர்ந்து தொலைக்காட்சி, மூவி, வீடியோஸ் போன்றவற்றை பார்க்கலாம். அந்த குழந்தைகளுடன் குடும்பத்தின் மதிப்பை பற்றி உரையாடும் அமைந்த ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கு கைபேசி, மின்னஞ்சல் அனுப்புதல், இணையதளம் மற்றும் சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்துதல் பற்றி கட்டளையிடும் முன் அது அர்த்தமுள்ளதாகவும் திடமானதாகவும் இருத்தல் வேண்டும். இப்போ நம்ம குழந்தைங்க அதிக நேரம் கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறதை பேரண்ட்ஸ் எப்படி தடுக்கலான்றதை பற்றி பார்த்தோம். இப்போ அதனால் குழந்தைங்களுக்கு இருக்க நன்மைகளை பற்றி பார்ப்போம். பெரும்பாலும் குழந்தைகள் தொழில்நுட்பத்தின் மூலம் கற்றுக்கொள்ள ஈர்க்கப்படுகிறார்கள். நிச்சயமாக அதனால் குழந்தைகளுக்கு நன்மைகளும் உண்டு. அதில் முக்கிய பங்கு வகிப்பது குழந்தைகள் தங்கள் கல்விக்கு தேவையான தகவல்களை ஒரு சிறிய சாதனத்தை பொருத்தி இணையதளத்தின் மூலம் மிக விரைவாக பெற்றுக்கொள்ள முடிகிறது. விக்கிபீடியா, கூகுள் போன்ற வலைத்தளங்கள் குழந்தைகளுக்கு தேவையான உண்மையான தகவல்களை வழங்குவதில் பெரும் பங்கு வகிக்கிறது. குழந்தைகள் வண்ணமயமான மேலும் அவர்களை உற்சாகப்படுத்தும் தொழில்நுட்பத்தின் மூலம் கற்றுக்கொள்வதென்பது நம் அனைவராலும் ஏற்றுக்கொள்வதற்கு கடினமான ஒன்றுதான். ஆனால் அவற்றுள் குழந்தைகளுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விளையாட்டுகள், காட்சிகள், வலைத்தளங்கள் பல உள்ளன என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். குழந்தைகள் விளையாட்டுகளின் மூலம் கற்றுக்கொள்ள முடியும். உதாரணமாக நாம் வேடிக்கையாக ஜாலமான கணித விளையாட்டுகளை விளையாடுவதால் கணிதத்தை கற்கலாம். 5 வயதுக்குட்பட்ட குழந்தைக்கு கைபேசியில் உள்ள தொழில்நுட்பமே கல்வியை கற்றுத்தரும் பொம்மையாக உருவெடுக்கிறது. மேலும் குழந்தைகள் வடிவங்கள், நிறங்கள், எண்கள், எழுத்துகள், புதிர்களை விடுவித்தல் போன்ற பலவற்றை எளிதில் கற்றுக்கொள்ள முடிகிறது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தின் மூலம் குழந்தைகள் சுறுசுறுப்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் வளர்கிறார்கள் என்னும் உண்மையை யாராலும் மறுக்க முடியாது. அது அடுத்த 15 வருடத்திற்குள் நாம் தொழில்நுட்பத்தை எளிதில் கையாளும் தலைமுறையினரையும் அடுத்த பில்கேட்ஸ், ஸ்டீவ் ஜாப்ஸ், மார்க் சூக்கர்பெக் போன்றவர்களையும் பெறுவோம்.
0: என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி மூலம் கேட்ஜெட்ஸால குழந்தைகளுக்கு ஏற்படும் நன்மை தீமையை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே கிரானா மற்றும் யுவராணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

பிரயாணம் செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: ஏமா போனா
1: லிபர்ட்டி ஒன்று தாங்க.
0: 5 ரூபா கொடு.
1: இந்தாங்க.
0: காலையில 100 ரூபா கொடுத்தா நானா போய் பிச்சை எடுக்க முடியும்? சில்லறை சில்லறை எடுத்துன்னு வந்தேன். சில்லறை கொடுமா.
1: சேஞ்ச் இல்லைங்க.
0: சேஞ்ச் இல்லாம எதுக்குமா பஸ்ல ஏறுறேன்?

0: மாட்டீங்களா? பஸ் எவ்வளவு நடக்கிறது?
1: ஆமாமா, பஸ் நிக்கிறதுக்கு தனியா இடமா இருக்குது.
0: ஏப்பா, இந்த பேக் கொஞ்சம் முன்னாடி போடுறது தானே, இன்னொரு ஆள் நிக்கலாம். இந்த பேகே பாதி இடத்த அடைக்குது.
1: யோ, யார் யாரு கால்ல லேடி சீட்ல உட்காந்து பிரச்சனை பண்றது? எழுந்திரியா, முதல்ல லேடிஸ்க்கு இடம் விடுங்க.
2: எக்ஸ்கியூஸ் மீ, எங்க நான் இறங்குவங்க? வழி விடுங்க. ஐயோ, கால வேற மிதிக்கிறீங்க. இங்க நாங்க நடந்து வரது தெரியாதா உங்களுக்கு? வழி விடுங்க, பஸ் ஸ்டாப்ல இறங்குவாங்க. நாங்க
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

ஹலோ லிஸ்னர்ஸ், இந்த எம்ஓபிசிஆர்எஸ் வழியாக நான் உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ருதி கேஎன், இன்டர்நேஷனல் கிளைமேட் சாம்பியன், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போது நம்ம வேர்ல்டில் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம எல்லாரும் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணணும் தெரியாமல் வந்து இருக்காமல் ஒரு வீட்லேருந்தே பண்ணுற ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. நம்ம எல்லாரும் வந்து எப்போல்லாம் முடியுமோ பஸ், ஆட்டோ, ட்ரெயின் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய எனர்ஜி, பெட்ரோல் சேவ் ஆகும். அதே மாதிரி பல்ப்ஸ் வந்து நம்ம நார்மல் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாம சிஎஃப்எல் பல்ப்ஸ் யூஸ் பண்ணா எனர்ஜியும் கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும். நம்ம எப்பெல்லாம் ஷாப்பிங் போறோமோ,

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.
1: ஹலோ லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. திஸ் இஸ் மீ, யுவர் RJ விலாசினி. எப்ப பாரு டிஃபன் பாக்ஸ் திறந்த உடனே வித்தியாசமே இல்லாம ஒரே குழம்பு, கத்திரிக்காய் குழம்பு, முருங்கைக்காய் குழம்பு, வெண்டைக்காய் குழம்பு, ஒரே குழம்பு தான் போர் அடிக்குது. அம்மா வேற மாதிரி வைக்கவே மாட்டேங்கிறாங்க, ஒரே மாதிரி இருக்கு. எல்லாரும் வித்தியாசமா கொண்டு வராங்க, ஏன் அம்மா மட்டும் ஒரே மாதிரி குழம்பு வைக்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்குனே ஒரு புதுசா ஒரு நியூவா ஒரு குழம்போட வந்திருக்கேன். அது என்ன யோசிக்கிறீங்களா? கருவேப்பில குழம்புங்க. ரொம்ப ஈஸியா டேஸ்டியாவும் இருக்கும். கண்டிப்பா உங்க அம்மா எல்லாருமே இவ்வளோ ஈஸியா இருக்கே, கண்டிப்பா நாமளும் நம்ம பசங்களுக்கும் வீட்டுல இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம்னு நினைப்பாங்க. ஓகேங்க, கோவப்படாதீங்க, உடனே சொல்லிடுறேன் என்னென்ன தேவைன்ட்டு. கருவேப்பிலை 2 கப், தேவையான அளவுக்கு எண்ணெய், உப்பு, வாட்டர் 1 கப், எலுமிச்சம் அளவு சைஸ்ல, தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், தேங்காய் எண்ணெய், தனியா அரைச்சு வச்சுக்கிறதுக்கு பவுடர், அதுக்கு தேவையான பொருட்கள் கடலை பருப்பு 1 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், பெப்பர் 1/2 டீஸ்பூன், மிளகாய் வற்றல் 6 முதல் 8 வரை, பூண்டு 6 லேந்து 8 பல். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்ன கடலைப்பருப்பு, தனியா, உளுத்தம்பருப்பு, பெப்பர், மிளகாய், பூண்டு எல்லாம் ஒன்னொன்னா நீங்க கடாயில போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியா ஆற வச்சு வச்சுக்கோங்க. இந்த எல்லா பொருளையும் மிக்சியில போடுங்க, அது கூட கருவேப்பிலையும் போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. அப்படியே தண்ணி எதுவும் ஊத்தாம எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயில புளி கரைச்சு வச்ச தண்ணி, அது கரைச்ச பவுடர், சால்ட் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. கொஞ்சம் கொதிச்சு வரும்போது தேவையான அளவுக்கு இன்னும் 1 கப் தண்ணி ஊத்திக்கோங்க. அதப்புறம் மூடி வைங்க. அப்புறம் 5 லேந்து 10 நிமிஷம் வரைக்கும் சிம்ல வைங்க. இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு குழம்பு உள்ள நல்லா அந்த எல்லா பொருளும் மிக்ஸ் ஆகி எல்லாம் நல்லா கொதிச்சு ஃப்ளேவர் நல்லா வரும். அவ்வளோதாங்க, குழம்பு ஈஸியா ரெடி. இதுக்கு தாளிக்கிறதுக்கு 1 கப்ல கோகனட் ஆயில், எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, சீரகம் ரெண்டும் போட்டு தாளிச்சு நீங்க அந்த குழம்பு மேல ஊத்திட்டா அவ்வளோதாங்க, கருவேப்பிலை குழம்பு ரெடி. என்னங்க கொஞ்சம் வித்தியாசமா தானே இருக்கு இது? இது சாப்பிட மட்டும் இல்லைங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஓகே லிசனர்ஸ், கீப் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8.

0: லிசனர்ஸ், வெல்கம் டு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி ஹோம் மேனேஜ்மெண்ட். அது இன்னைக்கு ஹோஸ்ட் பண்றதுக்கு நான் உங்க அகல்யா அண்ட் என் கூட
1: காயத்ரி.
0: ஆஹா, as usual வந்துட்டோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, வீட்லயே எப்படி வந்து நம்மளோட சிக்னஸ் எல்லாம் கேர் பண்றோம், அதாவது நிறைய நோய்கள் நமக்கு வருது. அதுவும் சம்மரா இருந்தாலும் சரி, விண்டரா இருந்தாலும் சரி, சில ஜென்ரல் நோய்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி கேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டுல இருந்தே எப்படி ரெமெடிஸ் எல்லாம் எடுத்துக்கிறது, ப்ரிகாஷன்ஸ் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச போறோம்.
1: கண்டிப்பா. ஏன்னா இந்த சம்மர் சீசன், வின்டர் சீசன், எந்த சீசனா இருந்தாலும் காமனா வரக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு இருக்கோம். அகலியா சொன்னாங்க, சில காமனா வரக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, கிராக்ட் ஹீல்ஸ், அதாவது பாதங்கள் வந்து வெடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் கோல்டு வரும், ஃபீவர் வரும்,
0: காஃப் ஃபீவர். இது வந்து ரொம்ப ஜெனரல், ரொம்ப ஹீட் இருந்தாலும் வரும், ரொம்ப கோல்டு இருந்தாலும் வரும் இல்லீங்களா.
1: ஆனா ஹீட்ல வரக்கூடிய கோல்ட் அண்ட் காஃப் வந்து இன்னும் டஃபா இருக்கும், திருப்பி ரொம்ப ரொம்ப லேட் ஆகும் சரியாகிறதுக்கே.
0: ஆமா,

0: வந்துட்டு சம் கேசஸ் சொல்றாரு, இந்த சீசன்ல இப்படித்தாமா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்ற.
1: அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம வீட்டுல இருந்து எடுக்கிற மெடிசன்ஸ் இருக்குல்ல, நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
0: கண்டிப்பா நம்ம வீட்டுல எப்பவுமே எல்லா விதமான எந்த ஒரு காய்கறி எடுத்துக்கிட்டாலும், எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு சுக்கு, இஞ்சி, புதினா, கருவேப்பிலை, அதாவது சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ஒரு சின்ன கடுகுல இருந்து பெரிய காய்கறி வரைக்கும் எல்லாத்துலயுமே மருத்துவ குணங்கள் நிறைய நிறைஞ்சு.
1: அந்த காலத்துல பார்த்த வச்சுக்கோங்க, சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணு இன்கிரீடியன்ஸ வந்து டெய்லி வந்து ரொட்டீனா வந்து அவங்க சாப்பிட்டுட்டே வருவாங்க. சோ இந்த கோல்ட், இந்த காஃப், இந்த ஃபீவர் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் வர்றது. வர முடியாத சமயத்துல வந்து டாக்டர் கிட்ட போவாங்களே தவிர, மத்தபடி எல்லாமே வீட்டுல இருந்தே வைத்தியம் பாத்துக்கிறது தான் உண்டு.
0: ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில, அதாவது நம்ம மாடர்னைசேஷன், இப்ப வந்து பாட்டி வைத்தியம், அதாவது ஒரு இஞ்சி, சுக்கு, திப்பிலி எல்லாம் போட்டு ஒரு ரசம் வச்சு கொடுத்தா கூட குடிக்கிறதுக்கு ரெடியா இல்ல யாரும்.
1: பால் இருந்தாலுமே அதுல மில்க் பவுடர் போட்டு, போன்விட்டா, பூஸ்ட், ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி போட்டு குடிக்கிறதுக்கு தான் வந்து எல்லாருமே விரும்புறாங்களே தவிர, மத்ததெல்லாம் வந்து இந்த காரம், கசக்கும், கஷாயம் இதெல்லாம் வந்து தொடறதுக்கே யாரும் விரும்புறது இல்ல. உடம்புக்கு
0: ஆறுன்னு சொன்னாங்க.
1: ஆமா,
0: அத வந்து இப்ப அறுசுவைகள் ஆறு வந்து யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி தெரியல. எல்லா சுவைகளையும் தினம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம பெரிய நம்ம முன்னோர்கள் வந்து அதைத்தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்னைசேஷன், இன்னைக்கு இருக்கிற பீஸா, பர்கர், டவ்நட்ஸ் இப்படி நிறைய போயிட்டு இருக்கும் போது, உங்களுக்கு வந்து நம்ம வீட்டுல நம்ம பாட்டி செஞ்சு கொடுத்த அந்த திப்பிலி ரசம், பருப்பு ரசம், அப்புறம் எல்லா
1: மசாலா சாம்பார்,
0: அது மட்டும் இல்லாம எல்லா மசாலா சாமான போட்டு அது ஒரு குழம்பு மாதிரி ஒண்ணு வச்சு தருவாங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி.
1: அது சாப்பிடறதுக்கு சிலது கசப்பா இருந்தாலுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அண்ட் சென்னை லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா ரொம்ப வரப்பரப்பா ஆயிடுச்சு வாழ்க்கை. அண்ட் டிரான்ஸ்போர்ட்ல தான் போறது, போக தூசு, டஸ்ட், எங்க வெளியில நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கனாலே வந்து குப்பையும் குளமா தான் இருக்கு. நிறைய வந்து என்ன தேவையில்லாத விஷயங்கள் நம்ம உடம்பு வந்து சந்திக்க வேண்டியது இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம சிக்னஸ்க்கு ரீசன் என்ன, நம்ம நோய்வாய்ப்படுறதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ். எல்லாருமே வந்து ரொம்ப மன அழுத்தத்தோடு இருக்காங்க. அண்ட் சாப்பிடுற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி கிரியேட் ஆகிற மாதிரி, ஃபேட்டி ஐட்டம்ஸ் தான் நம்ம சாப்பிடுறோம்.
0: ஆமா, ஏன்னா அதுல ஒரு கான்செப்ட், எனக்கு டென்ஷனா இருக்கேன், நான் வந்து பீஸா ஹட் போனேன் அப்படின்னு சொல்றாங்க.
1: ஆமா,
0: நான் டென்ஷனா இருக்கேன், அதுக்காக ஒரு கோக் குடிச்சிட்டு இருக்கேன்.
1: அது பார்த்தா
0: டென்ஷனா இருங்கப்பா, வேண்டாம் சொல்லல. உங்களுக்கு டென்ஷன்னா கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, இல்லன்னா ஏதாவது ஒரு ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ், ஒரு லெமன் ஜூஸ் குடிங்க.
1: சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஃபேட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடுறாங்க, அது ஒரு சைட். அண்ட் இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா, ஜாபும் கூட ஒன்னு பிசிக்கலா ஒர்க் பண்ற மாதிரி எல்லாமே டெஸ்க்டாப் ஜாப் தான், கம்ப்யூட்டர் ஒர்க்ஸ் தான் நிறைய இருக்கு. எல்லாருக்குமே இப்ப வந்து கம்ப்யூட்டர்ங்கிறது வந்து வீட்டுக்குள்ள வந்து ஒரு தேவையான, அதாவது ஃபர்ஸ்ட் லக்ஸரின்னு சொன்னாங்க, இப்ப நெசசிட்டி ஐட்டம் ஆயிடுச்சு. தேவையான ஒரு
0: கம்ப்யூட்டர்ஸ் நெசசிட்டியா மாறி இப்ப லேப்டாப்ஸ் வந்து நெசசிட்டியா மாறிட்டு.
1: ஆமா, முதல்ல வந்து வீட்லயே ஒரு இடத்துல உட்கார்ந்தாதான் நீங்க வேலை செய்யணும். இப்ப போனா வந்தா எந்த இடத்துல நீங்க
0: போனாலும் எனக்கு கம்ப்யூட்டர் தேவைப்படுது. எப்படி எனக்கு மொபைல் தேவைப்படுதோ அது மாதிரி கம்ப்யூட்டர் தேவைப்படுது. எங்க போனாலும் ஏன்னா இமெயில், இன்டர்நெட் கனெக்ஷன் வந்துட்டு வயர்லெஸ் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்தாச்சு. இப்ப நான் எங்க வேறவர் ஐ வாண்ட் ஐ கேன் கேரி அ லேப்டாப்.
1: சோ நீங்க போகும்போதெல்லாம் உங்க வேலையை உங்க கூட தூக்கிட்டு போகும்போது ஆப்வியஸ்லி டென்ஷன் வரும், ஸ்ட்ரெஸ் வரும், ஒபிசிட்டி வரும். அண்ட் நீங்க எடுத்துக்கிற ஃபுட்டும் வந்து அந்த அளவுக்கு நல்ல ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது இல்ல. ஃபேட்டி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறீங்க, ரொம்ப கொலஸ்ட்ரால் இருக்கிறதா எடுத்துக்கிறீங்க, கேலரிஸ் அதிகமா இருக்கிறது எடுத்துக்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உடம்பு சோர்வாயிடும். சோ இந்த சமயத்துல உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட்ங்கிறதே இருக்காது. நிம்மதியா இருக்கிறோம், ஒரு அஞ்சு நிமிஷம் நிம்மதியா இருக்க முடியுது அப்படின்னா இத்தனை கேட்ஜெட்ஸும் பக்கத்துல வச்சுட்டு எப்படி எல்லாத்தையும் நிம்மதியா இருக்க முடியும்? போன் ரிங் ஆயிட்டு இருக்கும், ஒரு இமெயில் அனுப்ப வேண்டியது இருக்கும், ஆயிரத்தெட்டு விஷயம் நமக்குள்ள நம்ம சுத்தி இருக்கும் ஒரு டைம்ல. அந்த டைம்ல வந்து நம்ம மெடிடேஷன் நீங்க சொன்ன மாதிரி வந்து நிறைய பேர் கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல. இப்ப வந்து கொஞ்சம் மாறி இருக்காங்கன்னு சொல்லணும், நமக்கு கல்ல எழுந்து கொஞ்சம் யோகா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க, எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அண்ட் அது கூட பாத்தீங்கன்னா எது ஃபர்ஸ்ட் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் தான் காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க. கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் எழுந்துக்கலாம், இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ண வேண்டாமே அப்படின்னு தான் நிறைய பேர் நினைக்கிறது உண்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா பேப்பர் படிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்குவாங்க இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் காலையில செய்யற நம்ம ரெண்டு விஷயங்கள், அதாவது அவசியமா செய்ய வேண்டிய விஷயங்கள். ஸோ இதுல எக்ஸசைஸ் இல்லாத போது என்னன்னா, நீங்க சாப்பிடுற கொழுப்பெல்லாம் உங்க உடம்புல அப்படியே தங்கிடுது. சோ பேர்ன் அவுட் பண்றதுக்கு வந்து வழியே கிடையாது. ஏன்னா நீங்க திரும்பி அதே மாதிரி ஃபுட்ஸ் எடுக்கிறீங்க, அதே மாதிரி உட்காந்துதான் வேலை செய்யறீங்க, வந்து தூங்குறீங்க, எழுந்துக்கிறீங்க, அது ரொட்டீனா அந்த ஒர்க் போயிட்டு இருக்கும் போது அந்த ஃபேட் உங்க உடம்புல தங்கி உடம்பு வந்து குண்டாகிறது இருக்கட்டும், இல்லைன்னா சாதாரணமா நீங்க சொன்ன மாதிரி இன்டைஜஷன் இருக்கட்டும், கோல்ட், காஃப் இதெல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் சிம்டம்ஸ் தான். ஒரு பாட்டில் கோக் ஒரு நாள் வாங்கி வச்சா வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து டக்கு டக்குன்னு குடிச்சிட்டே இருக்கும். ஒரு பாட்டில கிட்டத்தட்ட ஒரு நாள்லயே காலி பண்ணிடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நிலையில வந்து நம்ம ஃபுட் ஐட்டம்ஸை வந்து அழகா கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்க என்ன காயத்ரி சொல்றீங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து என்ன மாதிரி வைத்தியம் பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது வீட்லயே நிறைய வைத்தியம் எல்லாம் இருக்கு, பாட்டி வைத்தியம் எல்லாம்
0: கண்டிப்பா. இப்ப வந்து பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொன்னா அப்படியே வந்து ரொம்ப ஒன்னும் பிற்கா ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போகவே தேவையில்லை. உங்க வீட்டுல உங்க பாட்டி அவங்க பாட்டி அப்படின்னு சொல்லிதான் அந்த சந்ததி வந்துட்டு இருக்குது.
1: சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், தலை குளிச்சுட்டு வந்தோடனே எங்க பாட்டி ஒரு கஷாயத்தோட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது இந்த காலத்துல என் தம்பி குடிக்கிறதுக்கு சுத்தி சுத்தி ஓடுவான், வீட துரத்தி துரத்தி புடிச்சு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
0: எனக்கு வந்து நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் எங்க அம்மா எனக்கு தினம் வந்து நீம் ஜூஸ் கொடுப்பாங்க. அதாவது வேப்ப இலைய அரைச்சு அந்த ஜூஸ் எடுத்து, தினம் இல்ல சண்டேஸ், முக்கியமா சண்டேஸ் தான் அந்த ஜூஸ் கொடுப்பாங்க. வெறும் வயித்துல அந்த ஜூஸ் குடிச்சா ஸ்டமக் வந்து கிளீன் ஆகும், உடம்புக்கு ஹெல்தி அப்படின்னு சொல்லி.
1: அதாவது வீக்லி ஒன்ஸ் வந்து உங்க ஸ்டமக் நீங்க கிளீன் பண்ணி ஆகணும். சிலர் விரதம் இருப்பாங்க பாத்தீங்களா, நிறைய பேர் சொல்லுவாங்க பசி எடுத்துட்டு வந்து சாப்பிடாம இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா வாரத்துல ஒரு விரதம் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம், அப்பதான் வந்து உடம்பு வந்து ஃப்ரீயா இருக்கும், உங்களோட பிளட் சர்க்குலேஷன் வந்து ஒரு ரொட்டீன் டைப்புக்கு வந்துட்ட உடனே அதுக்கப்புறம் நீங்க ஃபர்தரா உங்களோட
0: வாரத்துல ஒரு நாள் ஃபுல்லா பட்னியா இருக்கிறத விட ஒரு நாள் ஃபுல்லா ஃப்ரூட் விரதம்னு இருங்க. அது எப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடணும். மூணு வேளையும் நீங்க என்ன எப்ப சாப்பிட்டாலும் என்ன சாப்பிட்டாலும் அது ஃப்ரூட்ஸா இருக்கணும் அப்படின்னு பாத்துக்கோங்க. இன்னொரு நாள் வந்துட்டு வெஜிடபிள்ஸ், இன்னொரு நாள்ன்னு அடுத்த நாளே வேண்டாம், ஒரு ரெண்டு நாள் கேப் விட்டுட்டு வெறும் வெஜிடபிள்ஸ், ரா வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறேன். அடுத்த வந்துட்டு முளைக்கட்டின பயிர் வகைகள் ஏதாவது சாப்பிடலாம், அதுவும் வந்து அதுவும் காய்கறிகளும் சாப்பிடலாம். பழங்கள்ல வந்து கொழுப்பு சத்து கூட இருக்கிற பழங்களும் இருக்கு, கொழுப்பு சத்து சுத்தமா இல்லாத பழங்கள்
1: வந்து கண்டிப்பா எடுத்துக்க வேண்டியது வந்து பனானா, வாழைப்பழம் வந்து கண்டிப்பா எடுத்து,
0: ஏன்னா அதுல வந்து பொட்டாசியம் இது இருக்கிறதுனால வந்து
1: அண்ட் வாட்டர் கண்டென்ட்டும் வந்து நிறைய இருக்கு. அந்த வெயில் காலத்துல பாக்கும் போது நமக்கு நிறைய வாட்டர் தேவை இல்லையா, உடம்புல நீர் சத்துங்கிறது வந்து அதிகமா தேவை. நீர் சத்து நார் சத்து இது ரெண்டுமே வந்து உடம்புக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் வெயில் காலத்துல
0: கண்டிப்பா. அண்ட் ஆல்சோ வாழைப்பழம் சாப்பிட்டா வயிறு சுத்தமாகும் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த வாழைப்பழம் சாப்பிடறதான் எல்லாருக்கும் ஒரு என்னமோ வாழைப்பழம் வந்து கசப்பா இருக்குமோ என்ன எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல, ஆனா வாழைப்பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
1: வாழைப்பழம் கண்டிப்பா கசக்காது, குழந்தைங்க சாப்பிடறதுக்கு காரணம் வந்து
0: அந்த வழவழப்பு.
1: ஆமா, ஃப்ரூட்ஸே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சதுதான் ஒரு விஷயம்
0: கண்டிப்பா. அண்ட் ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டேன்னா கொழுப்பு சத்து உள்ள ஃப்ரூட்ஸ், கொழுப்பு சத்து இல்லாத ஃப்ரூட்ஸ் சொன்னேன் இல்ல, கொழுப்பு சத்து இருக்கிற ஃப்ரூட்ஸ்ல வந்து பாத்தோம்னா மேங்கோ. இப்ப சீசன் வந்து மேங்கோவுக்கு
1: தான் எக்கச்சக்கமா அதிகமாகும்.
0: அதாவது நீங்க இப்போ எவ்வளவு ஹீட் நமக்கு வந்து சன் நம்ம சூரிய ஒளி எவ்வளவு எவ்வளவு அதிகமா இருக்கோ அதை விட 10 மடங்கு அதிகமா இருக்கும் இந்த மாம்பழம் சாப்பிட்டேன்னா. ஒரு மாம்பழம் சாப்பிட்டீங்கன்னா 10 மடங்கு நீங்க சூரியன் கிட்ட பக்கத்துல போயிட்டு வந்த மாதிரி.
1: இன்னொரு விஷயம், அது குளிர்ச்சியாக்கலன்னா ஒரு ஐடியா இருக்கு, அதுல கொஞ்சம் பால் ஊத்தி ஒரு டம்ளர் பால் ஊத்தி மேங்கோ மில்க் ஷேக்கா குடிச்சுங்க வச்சுக்கோங்களேன், அது ஆப்போசிட்டா குளிர்ச்சி உடம்புக்கு அவ்வளவு குளிர்
0: கண்டிப்பா. அட் சேம் டைம் இப்ப ஒபீஸா இருக்கிறவங்க ஃபீல் ஒபீஸா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க ஒன்னும் பெருசா ஒன்னும் பண்ண வேண்டாம். முன்னாடி வந்து ஒரு மாம்பழம் சாப்பிடறதுக்கு ஒரு 1 hour பிஃபோர் நல்லா ஒரு 2-3 டம்ளர் தண்ணி வயிறு முட்டை குடிச்சிட்டா சரியா இருக்கும். இத வந்து எங்க பாட்டி பாட்டின்னு எத்தனையோ பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, 2 டம்ளர் தண்ணி இப்போ இந்த வெயில் காலத்துக்கு நீங்க வந்து எதை சாப்பிடுறீங்களோ இல்லையா, ரொம்ப முக்கியமான ஒரு கன்சப்ஷன் என்ன பண்ணணும்னா கண்டிப்பா 12 டம்ளர் தண்ணி குடிங்க.
1: அதாவது
0: இல்லனா 8 லிட்டர் தண்ணி நார்மலா சொல்லுவாங்கல்ல டாக்டர்ஸ்,
1: 8 லிட்டர் வந்து இப்ப யாரும் நினைச்சு கூட பாக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் 4 லிட்டர்ல வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு வேணா இருக்கலாம். ஒரு நாளைக்கு காலையில எழுந்த உடனே ஒரு லிட்டர் ஒரு ஃபுல்லா பாட்டில் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அண்ட் ஃபர்தரா வந்துட்டு ஒரு 1/2 bottle வந்து தண்ணி, அதாவது 1/2 liter தண்ணி குடிச்சிட்டு வச்சுக்கோங்களேன், காலையில வந்து உடம்பு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அண்ட் மிச்சம் 2.5 liters வந்து நீங்க போக போக நாளில் இந்த வெயில்ல வந்து கண்டிப்பா குடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது நமக்கு.
0: இன்னொரு பிரச்சனை என்னன்னா ரொம்ப தாகம் எடுக்கும் சரியா, அதுக்காக தண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்தாலும் தாகம் அடுங்கன மாதிரியே தெரியாது.
1: எல்லாரும் ஐஸ் வாட்டர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க.
0: ஆமா, அது எவ்வளவு தப்பு தெரியுமா? ஐஸ் வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஐஸ்கிரீமும் ஐஸ் வாட்டர் அதாவது அந்த சில்லுன்னு இருக்கிற அந்த இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அதுவும் இந்த வெயிலுக்கு வந்து அதெல்லாம் சாப்பிடவே கூடாது.
1: அண்ட் ஏசி கூட அப்படி சொல்லுவாங்க தெரியுமா, உடனே வெயில இருந்து சட்டுன்னு போய் நீங்க ஏசியில உட்காந்துட்டீங்க வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு 1000 மடங்கு ஹீட் அதிகமாக்கிடும் உடம்புல அப்படின்னு. சொல்லுவாங்க.
0: இப்போ வந்து இந்த நாக்கு வந்து அந்த வறண்டு போய் அந்த தாகம் கேட்காம இருக்கிறதுக்கு வந்து நீங்க வந்து லெமன் ஜூஸ் உப்பு போட்டு சாப்பிடலாம். நிஜமாலுமே அது வந்து ஒரு பெஸ்ட் ரெமெடி இந்த வெயில் காலத்துக்கு. லெமன் ஜூஸ் போட்டுட்டு அதுல சக்கரை போடாம வெறுமன உப்பு மட்டும் போட்டு கொஞ்சம் லைட்டா ஒரு சிட்டிக்க உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு குடிச்சிட்டீங்கன்னா தாகம் அடங்கிடும். அட் தி சேம் டைம் ரெண்டு டம்ளர் தண்ணி குடிச்சதுக்கான பலனும் அதுல உண்டு.
1: சோ இது இல்லாம உடம்பு குளிர்ச்சி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸாவே நிறைய வீட்டுல போடுவாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு ஒரு டிப்ஸ் என்ன சொல்லணும்னா, லெமன் மின்ட் கூலர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கடையில எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. இது என்ன மிக்சர்னா, லெமன் ஜூஸ் சுகர் கேன் கொஞ்சம் ஜூஸ் போட்டுட்டு அதோட வந்து கொஞ்சம் ஹனியும் புதினா ஜூஸும் சேர்த்துக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன், லெமன் மின்ட் கூலர் ஆக்கிடும். அந்த லெமன் மின்ட் கூலர் குடிச்சா உடம்புக்கு எவ்வளவு குளிர்ச்சின்னா, அந்த காலத்துல கூழ் குடிப்பாங்க பாத்துருக்கீங்களா, அந்த அளவுக்கு உடம்பு குளிர்ச்சி பண்ணும்.
0: அந்த காலத்துல மட்டும் இல்ல, இன்னைக்கு கூட நேத்து சண்டே எங்க வீட்டுல கூழ்
1: நான் இன்னைக்கு குடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லிட்டேன்.
0: ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சாப்பாடு. காலையில நீங்க வந்து உங்க வீட்டுல ஒரு டம்ளர் கூழ்
1: சாப்பிட்டீங்கன்னா
0: வயிறும் சில்லுன்னு இருக்கு, மண்டை நமக்கு தலைக்கு மேல அந்த சூடு ஏறாம இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது இந்த.
1: நீங்க சொன்ன மாதிரி கூழ் கூட வயிறு வந்து கிளீன் பண்ணும். என் கூழை வந்து எப்படி சொல்றதுன்னா, கட்டியா சாப்பிடாம நிறைய
0: தண்ணியும் தயிர் மோர் ஊத்தி சாப்பிட்டா இன்னும் நல்லது.
1: அண்ட் காலையில எழுந்த உடனே கொஞ்சம் கருவாப்பிள்ள மோர்ல போட்டு குடிச்சிங்க வச்சுக்கோங்களேன், அதுவும் குளிர்ச்சி தான் உடம்புக்கு. அண்ட் லேடிஸ் அதிகமா பேஸ் பண்ற ப்ராப்ளம் என்னன்னா, நிறைய பிம்பிள் வரும் முகத்துல. அண்ட் சிலர் வந்து என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, ஸ்கின்லாம் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்படி ஸ்கின் ட்ரையா இருக்கவங்க வந்து காலையில கொஞ்சம் நல்லெண்ணெய், ரொம்ப ஒன்றும் கிடைக்காத பொருள்லாம் இல்லை, நல்லெண்ணையோ இல்ல விளக்கெண்ணையோ உடம்புல லைட்டா தேய்ச்சிட்டு வந்து குளிச்சிங்க வச்சுக்கோங்களேன், அந்த வரவரப்பு இருக்கு அது உடம்புல. நம்ம சோப்ல வந்து ஆயிலி கண்டென்ட் எதுல அதிகமா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு போறோம், இந்த மாதிரி சோப் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி சோப் யூஸ் பண்ணலாம் இல்லாம, சாதாரண நீங்க எந்த சோப் யூஸ் பண்ணாலும் முன்னாடி என்ன தேய்ச்சிட்டு குளிச்சீங்கன்னா உங்க ஸ்கின்ன வந்து அது ட்ரை ஆகாது. நீங்க சோப் வந்து
0: இது வந்து சம்மர் சீசனுக்கும் உகந்தது, விண்டருக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. இன்ஸ்டெட் ஆஃப் அந்த லோஷன்ஸ் போடுறதை விட்டுட்டு வெளியே இருக்கிற மார்க்கெட்ல இருக்கிற லோஷன்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிஃபர் பண்ணாம வீட்டுல இருக்கக்கூடிய இந்த விளக்கெண்ணை யூஸ் பண்ணி நம்ம வந்து எவ்வளவு நல்லா நம்ம வந்து ஸ்கின்ன வந்து நம்ம பேணி காத்துக்கலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல.
1: நீங்க நம்ம தண்ணி பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, டெய்லி 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்ட்டு, அப்படி குடிச்சா முகத்துல இருக்க பிம்பிள் கூட வந்து கியூர் ஆயிடும். அதாவது 800 மில்லிலிட்டர்ஸா இருக்கட்டும், 8 லிட்டரா இருக்கட்டும், இல்ல அதை வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம 4 லிட்டர்ஸ்க்கு குடிச்சாலும் கூட முகத்துல இருக்க அந்த பிம்பிள்லாம் வந்து போயிடும். சோ நீங்க என்ன அடுத்த ரெமெடி என்ன சொல்ல?
0: இல்ல அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு இது கேட்க போறோம், நமக்காக ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்க வந்து ஒரு ஒரு ஒரு டிப் ஒண்ணு சொல்ல போறாங்க. அதாவது இப்போ டக்குன்னு ஒரு ஃபீவர் கோல்டு வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்றதுக்காக. சோ அவங்க வந்து ஒரு 60 வயசு
1: பாட்டி,
0: பாட்டி.
1: சோ இப்ப நம்ம கேட்க போறது பாட்டி வைத்தியம்.
0: ஆமா, ப்ராப்பர் பாட்டி வைத்தியம். அவங்க பேரு சக்குராவ். நாம கேக்கலாம்.
2: சக்குராவ், ஏஜ் 60. பாட்டி வைத்தியம்னு சொல்லணும். பாட்டி வைத்தியத்தில் காஃபன்னா சுண்ணாம்பு வெள்ளம் கலந்து தொண்டையில் வெளியில் தடவணும், அது சரியாகும். அப்புறம் கோல்டு ஃபீவரு அதுக்கெல்லாம் ஒரு கஷாயம் வச்சுடுவோம். அந்த கஷாயம் வந்து வெள்ளம், திப்பலி, பெப்பரு, வெங்காயம், மோர் புல் அதெல்லாம் போட்டு கட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஒரு 2 லிட்டரு 1 லிட்டரு ஆக்கிட்டு அதுக்கு கொஞ்சம் குடிக்கும் போது கொஞ்சம் பால் போட்டு குடிக்கலாம், அதுலேயே கம்மியாயிடும்.
1: ஓகே, ஸோ அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா வந்து அந்த 2 லிட்டரா 1 லிட்டரா கொதிக்க வைக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அவ்வளோ சுண்டன உடனே அந்த கஷாயத்தை குடிச்சிங்கன்னா, அதாவது பாலோடு குடிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்லது.
0: ஆமாம், அவங்க வந்து ஒரு இது சொன்னாங்க, அதாவது மோர் புல்லுன்னு ஒன்று சொன்னாங்க. அது வந்து ஜென்ரலாக நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப நிறைய கிடைக்காது, எங்கேயோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல தான் கிடைக்கும். அதனால அது நம்ம அது இல்லாமல் கூட நம்ம வந்து இந்த கஷாயத்தை பண்ணலாம்.
1: அப்படிங்களா?
0: ஆமாம், இந்த மோர் புல்லுங்கிறது வந்து இது வந்து கர்நாடகா, பெங்களூர், கோங்கோ, கோவா, ஆந்திரா இந்த பக்கம் கிடைக்கக்கூடிய,
1: வெஸ்ட் சைட்ல கிடைக்கும்.
0: ஆமா, கொஞ்சம் வெஸ்ட் சைட்ல கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை. இந்த மூலிகை வந்து தமிழ்நாட்டில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான்.
1: ஓகே, ஸோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த இன்க்ரீடியன்ட் மட்டும் விளக்கிட்டு அந்த மூலிகையை மட்டும் விளக்கிட்டு கூட நம்ம குடிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து ரெமிடிஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நான் எக்ஸசைஸ் பத்தி பேசினேன் இல்லையா. ஸோ காலையில வந்து யோகா, யோகா வந்து எந்த டைமிங்ல பண்ணணும், நம்ம ஏற்கனவே கூட இதே நிகழ்ச்சியில பேசிருக்கோம் யோகா பத்தி. ஒரு நல்ல யோகா மாஸ்டர் நம்ம கிட்ட பேசினாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, காலையில கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 minutes வந்து 1 hour அப்படின்ட்டு ஃபுல் டைமிங் சொல்லுவாங்க. பட் அட்லீஸ்ட் 45 minutes, ஹாஃப் அன் ஹவர் டு 45 minutes ஆகுது நீங்க யோகா பண்றது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அப்படி இருக்கும்போது என்ன டைப் ஆஃப் யோகா பண்ணலாம் அப்படின்னா சூரிய நமஸ்காரம் பண்ணலாம்.
0: சூரிய நமஸ்காரத்துல வந்து 12 steps உண்டு,
1: கரெக்ட். அண்ட் அதுல வந்து 4-5 steps வந்து ரெபிட்டேட்டிவ் ஸ்டெப்ஸ் தான் இருக்கும்.
0: அதாவது ரைட் லெக், லெஃப்ட், லெஃப்ட் ரைட், இப்படி ரெபிட்டிஷன் தான் இருக்கும்.
1: அப்படி இருக்கும்போது உங்க டாப் டு பாட்டம், உங்களோட தலை உச்சியில
0: தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாமே வந்து சீரா ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியது வந்து
1: எல்லா பிரஷர் பாயிண்ட்ஸையும் வந்து இன்டியூஸ் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது தட்டி விடும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு காலையிலே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் உங்களுக்கு அந்த லேசினஸே இருக்காது, அது பண்ணிட்ட உடனே சுறுசுறுப்பாயிடும் உடம்பே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த தனுராசனம் அப்படின்னு சொல்லிட்டு வயிறுக்கோ இல்ல சக்கராசனம் சொல்லிட்டு தலைக்கோ கூட பண்ணலாம். சக்கராசனம்ங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த பெண்டாய் அப்படியே இருக்கிறது, படுத்துட்டு பிளாட்டா படுத்துட்டு உங்களோட அப்டமன் அந்த வயிறு பகுதியை வந்து மேல தூக்கி இருக்கிறது தான் வந்து சக்கராசனம்.
0: ஆர்ச் மாதிரி ஒண்ணும் இல்லங்க, உங்க முதுகு வந்து ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கணும். இதுக்கு பேர்
1: இது நிறைய பேரால ஃபர்ஸ்ட் பண்ண முடியாது, பட் கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணி பண்ணா பண்ணலாம்.
0: உங்களுடைய ரெண்டு கைகளையும் பின்னாடி, அதாவது எல்போஸ் வந்துட்டு உங்களோட கை முட்டி இருக்க பாத்தீங்களா, இது வந்து எல்போஸ் வந்துட்டு
1: உங்க காது கிட்ட வந்து வைக்கணும். சீலிங்க
0: பார்த்த மாதிரி உங்க எல்போஸையும் அந்த கைகள் வந்து அந்த பாம் வந்துட்டு கீழே, அதாவது பூமியை பார்த்த மாதிரியும் இருக்கணும். உங்க பாடி வந்து அப்ப நீங்க எழுப்புனீங்கன்னா ரொம்ப ஈஸியா மேல வருது.
1: அந்த டைம் உங்க கால் எப்படி இருக்கணும்னா உங்களோட முட்டி பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அப்பதான் உங்க பாடியை லிஃப்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ அந்த அந்த ஆசனம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்க மூளைக்கு வந்து ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தும். சோ சக்கராசனத்தோட ஒரு பெனிஃபிட் அது. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம தனுராசனம் பத்தி பேசலாம். தனுராசனம்ங்கிறது சக்கராசனத்தோட இன்னொரு ஆப்போசிட்டான ஒரு ஃபங்க்ஷன். இது எப்படின்னா, ஒதுக்கழிச்சு படுத்துட்டு நம்ம கால் இருக்கு இல்லைங்களா, அந்த காலை வந்து ஒரு நம்மளோட பின்பக்கம் வரா மாதிரி நல்லா மடிச்சுக்கிட்டு அந்த காலை நம்ம கையால புடிச்சு அதுக்கப்புறம் மேல தூக்கும் போது உங்க உடம்பே வந்து ஒரு போட் ஷேப்ல வந்துடும். உங்க அப்டமன் சப்போர்ட்ல வந்து மொத்தமா இருக்கும். தொப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ், ரொம்ப சீக்கிரமா குறையும்னு கூட சொல்லலாம். ஒரு ஜிம்க்கு போயிட்டு நீங்க நிறைய செலவு பண்ணிட்டு என்ன ஃபங்க்ஷன் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு இது வந்து காலையில ஒரு 15 minutes பண்ணீங்க நான் இந்த யோகாசனத்தை, அவ்வளவு நல்லது உடம்புக்கு வந்து, அவ்வளவு நல்லது.
0: கண்டிப்பாக இல்லையா. இப்ப வந்து நம்ம கூட பிரியா மேம் இருக்காங்க. வணக்கம் மேடம். இன்னைக்கு வந்து இவங்க பாட்டி வைத்தியத்தை பத்தியும் இன்னும் நிறைய நமக்காக நிறைய டிப்ஸும் நமக்காக கொடுக்க போறாங்க.
3: நீங்க இப்ப ஆசனம் பத்தி பேசியிருந்தீங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்குன்னு ஸ்பெசிபிக்கா ஒரு ஆசனம் இருக்கா, அது எந்த அளவுல அவங்களுக்கு உபயோகமா இருக்கும்?
1: டயபெட்டிஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அவங்களுக்கு மூட்டு ப்ராப்ளம் வந்து அதிகமா இருக்கும் இல்லைங்களா. சோ அவங்க எல்லாம் வந்து நின்னபடி எந்த ஆசனத்தையும் பண்ண முடியாது, படுத்தபடியே தான் பண்ண முடியும். அப்படி இருக்கவங்களுக்கு வந்து தனுராசனம், இப்ப நான் சொன்ன மாதிரி தனுராசனம் பண்ணலாம், ஆனா அவங்கள சக்கராசனம் பண்ணவே முடியாது. சூரிய நமஸ்காரம் எல்லாருமே பண்ணலாம், ஏன்னா அது எல்லாமே சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். சூரிய நமஸ்காரம் இப்ப நம்ம கொஞ்சம் முன்னாடி பேசிட்டு இருந்தோம், ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் அண்ட் நிறைய ரெப்பிடேட்டிவ் ஸ்டெப்ஸ் தான் இருக்கும்.
0: சூரிய நமஸ்காரம் பண்ணும் போது யூஸ்வலா பண்றது வந்து 12 times பண்ணுவாங்க.
3: அதாவது
0: முதுகு பகுதி வந்து கீழே இருக்கிற முதுகு கீழே போட்டுட்டு அதுக்கு மேல அது முதுக கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிட்டு நம்ம கை ரெண்டையும் முதுகுக்கு பின்னாடி வச்சுட்டு கொஞ்சம் அப்படி லிஃப்ட் பண்ணி இப்படி மூச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு கால் வந்துட்டு அது ஒரு ஒரு ஆர்ச் மாதிரி ஷேப்ல இருக்கும் உங்க காலும். அந்த நேரத்துல வந்து உங்க தொண்ட பகுதியில இருந்து கால் உள்ளங்கால் வரைக்கும் ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்க மூச்சு விட்டீங்கன்னா உங்க லங்ஸ்ல இருந்து கீழே வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு ஆசனமா இருக்கும்.
3: சோ உள்ளுறுப்புகளும் இதனால பலப்படும்.
0: ஓகே மேடம், இப்ப நம்ம இதுக்கு வரலாம்,
3: பாட்டி
1: வைத்தியத்துக்கு கேக்குறோம்.
0: இப்ப பாட்டி வைத்தியத்தை போறோம். இப்ப பாட்டி வைத்தியம் வந்துட்டு உங்க வீட்டுல நீங்க எந்த அளவுக்கு வந்து ஹவ் டு யூ டேக் இன் டு யுவர் ஹவுஸ்?
3: ஒரு சில ஈஸியான வீட்லயே கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வச்சு பண்றதா இருந்ததுன்னா நாங்க பண்ணிப்போம், அது பிரச்சனை இல்ல. ஒரு சில மருந்துகள் வந்து நாட்டு மருந்து கடையில தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் அவ்வளவா தேடி போய் நாங்க பண்றது இல்ல. அதுக்கு பதிலா தான் அலோபதி இப்போ சட்டுன்னு ரிலீஃப் கொடுத்துறது இல்லையா, அதுக்காக பண்ணிடுவோம்.

0: இப்ப சாதாரணமா அந்த ஜீரகத்தை கொதிச்சு சாப்பிடுறது, இந்த பார்லி வாட்டர் சாப்பிட்டா நீர் இறங்கும், அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வீட்லயே அவைலபிள் திங்ஸ் வச்சு பண்ணக்கூடிய எல்லா ஹோம் ரெமடிஸுமே பண்றதுக்கு ரெடியா இருப்போம்.
1: மேடம் சொன்ன மாதிரி சீரக தண்ணி வந்து டெய்லி குடிச்சிட்டு இருந்தா வச்சுக்கோங்களேன், அஜீர்ண ப்ராப்ளமே வராது. அந்த அளவுக்கு வந்து நமக்கு செரிக்கிற தன்மை வந்து அதிகமாயிடும்.
2: ஜீரக தண்ணி, ஓம தண்ணி சொல்றது, ஓம தண்ணி வந்து இன்னைக்கு நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணலாம், ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. இதுக்கு ஒரு பாட்டில் வாங்கி அந்த பாட்டில் 58 ரூபாய் சொல்லுவான், அந்த பாட்டில வந்து பாதிதான் ஓம கலந்துருக்கும், மீதி வந்து சும்மா வெறும் தண்ணி தான், ஆர்டினரி வாட்டர்.
1: அந்த ஓமம் சீட் இருக்கு இல்லையா,
2: ஓம சீட்ஸ் எடுக்கலாம், இல்லனா அந்த ஓம இலையே இருக்குல்ல, அந்த இலைய வந்து கொதிக்கிற தண்ணியில போட்டு நல்ல நீராவி வர்ற வரைக்கும் போட்டுட்டு அத வந்து அப்படியே குழைய ஆரம்பிச்சிடும், அந்த இலை வந்து கொஞ்ச நேரத்துல குழைய ஆரம்பிச்சிடும்.
0: என்ன
1: மாதிரி பாதத்துல வந்து எல்லாருக்குமே கிராக்ங்கிறது வருது, கிரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு பதிலா என்ன செய்யலாம்,
2: என்ன செய்யலாம்?
0: எங்க பாட்டி மருதாணி போட்டு விடுக்க சொல்லிடுவாங்க.
1: மருதாணி போட்டா வராது,
0: ஏன்னா சீக்கிரமா ஹீல் ஆயிடும்.
2: ஹீல் ஆயிடும் காரணம் என்னன்னா, அந்த கிராக் எதுக்காக வருதுன்னா ஹீட்டுக்காக தான் கிராக்ஸ் வருது. அந்த சூட்டு தாங்க முடியாம இல்லனா வெறும் பாதத்துல நம்ம
0: வெறும் பாதத்துல ரஃபான சர்ஃபேஸ்ல நடக்கும் போது அங்க இருக்கிற டெண்டரான ஸ்கின் வந்து ரஃபா மாதிரி பிளவுகளா வெடிப்புகளா வெடிக்க ஆரம்பிச்சு,
2: அது ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, ஜீன்ல இருந்து வரக்கூடிய கிராக்ஸும் உண்டு. நம்ம அம்மாக்கு இருக்கும், பாட்டிக்கு இருக்கும், இவங்களுக்கெல்லாம் ஹெரிடிட்ரி
1: வரும்.
2: ப்ரிகாஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு கொதிக்கிற தண்ணியில ஒரு மூடி எலுமிச்சம் பழம் போட்டு அத வந்து நல்ல ஒரு தடவை நல்லா ரப் பண்ணிட்டு, காலை நல்லா ரப்
1: பண்ணிட்டு
2: ரப் பண்ணிட்டு வந்து என்ன பண்ணலாம், அங்க வந்து தேன் தடவை சொல்றாங்க. அந்த இடத்துல தேனோ இல்லைன்னா வந்து விரலி மஞ்சளோ குளிர்ச்சியா இருக்கக்கூடிய சில மருந்துகளா அந்த இடத்துல நீங்க தடவை, விரலி மஞ்சள் மிக்ஸ்டு வித் விளக்கெண்ணெய், விளக்கெண்ணெய கொஞ்சம் ஊத்தி விரலி மஞ்சளை இப்படி ரஃபா இது பண்ணிட்டா அது வந்து. இன்னைக்கு நிறைய பேர் இந்த இதை பண்ணிட்டு இருக்காங்க. நான் எங்க வீட்டுல இல்ல, உங்க நிறைய வீட்டுல வந்துட்டு இப்படி விளக்கெண்ணைய ஒரு சொட்டு விட்டு அதுல வந்து விரலி மஞ்சள் இப்படி
0: இது பண்ணி
2: எழுச்சிட்டு அது அது நல்லா பேஸ்ட் ஆயிடும். அந்த பேஸ்ட வந்து காலில் போட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு அதை போய்
1: கழுவிட்டாங்க.
0: தடுக்கணுமே, அதுவும் இல்ல பெரிய பிரச்சனை.
1: கமர்ஷியல் ஒரு ஐடியா சொல்றேன், வாஸ்லின் இருக்கு இல்லீங்களா, ஒன்ஸ் நீங்க கிளீன் பண்ணிட்ட உடனே இதெல்லாம் போட்டுட்டு வாஸ்லின் போட்டுட்டீங்கன்னா வெளியில படவும் படாது. சோ அந்த மாதிரி நேரத்துல வந்து இந்த கிராக் வந்து மறைஞ்சிடும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போக போக மறைஞ்சிடும். இந்த மாதிரி வேற ஏதாவது ஆயின்மெண்ட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி.
0: ஆமா, அதுவும் இல்லாம அதெல்லாம் போட்டு நைட் படுத்தணும்னா பெட்ஷீட் எல்லாம் வேற அழுக்காயிடும், அதுக்கேத்த மாதிரி டவல் கழிச்சு எதையாவது ஒண்ணு போட்டுட்டு தான் படுத்துக்கணும்.
1: ஓகே
2: சரி, நம்ம வந்து தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுட்டே இருப்போம். ஆனா பிஃபோர் தட் நமக்கு வந்து பாட்டி வைத்தியம் சொல்றதுக்காக டாக்டர் ராஜஸ்ரீ வந்திருக்கிறாங்க.
1: ஓகே,
2: அவங்க வந்து என்ன சொல்றாங்க, அவங்களும் வந்துட்டு நிறைய டிப்ஸ் சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அவங்க என்ன சொல்றாங்கன்னு
1: கேட்கலாம்.
3: வணக்கம். நம்ம கிட்ட இருக்கிற பாரம்பரிய வைத்தியங்கள்லாம் இப்ப குறைஞ்சிட்டே வருது. இப்ப வீட்லயே ஈஸியா நமக்கு தெரிஞ்ச மருத்துவ முறையை பத்தி பாக்கலாம். இப்ப வெளியே போயிட்டு வரவங்க ரொம்ப தலைவலிக்குது, என்ன செய்யலாம் அப்படின்னா இஞ்சி கஷாயம் போட்டு குடிப்போம். அது இல்லாம வீட்டுல கற்பூரவல்லி இலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு இலை எடுத்து நல்லா கழுவி வாயில போட்டு மென்னு சாப்பிட்டீங்கன்னு வைங்க, ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா தலைவலி கண்டிப்பா சரியாயிடும். அடுத்துமா தலைவலி பார்த்தோம், சில சமயத்துல இந்த வெயில் காலத்துல ரொம்ப வயிற்ற வலிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வயிற்ற வலிக்கு சரியான வைத்தியம் என்னன்னா முதல்ல ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும், அதுக்கப்புறம் வீட்டுல கிடைக்கிற விளக்கெண்ணையோ இல்ல தேங்காயோ வயிற்ற சுத்தி தடவினீங்கன்னா கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கும். நல்ல காய்ச்சல் அடிக்குதுன்னு வைங்க, அதுக்கு என்ன செய்யலாம், காய்ச்சலுக்கு மாத்திரையை தேடி தான் முதல்ல ஓடுவோம். அது இல்லாம நம்ம விரலி மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, அதை பொடி பண்ணி பாலில் போட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த பாலை சாப்பிட்டுட்டு படுத்துட்டு போத்திட்டு படுத்தோன்னு வைங்க, 10 நிமிஷத்துல வேர்த்து கொட்டும், அதுக்கப்புறம் ஜுரம் இறங்கிடும். எவ்வளோ ரொம்ப எவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தாலும் ஜுரம் உடனே குறைஞ்சிரும். வயிற்றுப்போக்கு நிறைய இருந்தால் என்ன பண்ணலாம், ரொம்ப வயிறு சங்கடம் பண்ணும், இந்த வெயில் காலம் வந்தாலே வயிற்று உபாதைகள் நிச்சயமாக நம்மளை தாக்கும். அதுக்கு என்ன செய்யலாம்னா, மருந்து கடையில் ஜாதிக்காய் கிடைக்கும், அந்த ஜாதிக்காவை நல்லா இழைச்சிட்டு கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்கு அளவு இழைங்களேன். அதுக்கப்புறம் தேனோட கலந்து அடுப்பில் வச்சு சூடாக பண்ணால் லேசாக சூடாகும். பொறுக்கிற சூட்டில் அதை குழச்சி நாக்கில் தடவினீங்கன்னா சீதபேதியே நின்று போயிடும். சாதாரணமாகவே மாதவி விளக்கும் போது சில பேருக்கு அதிகமாக உதிரப்போக்கு இருக்கும். அதுக்கு என்ன செய்யலாம்னா பொட்டுக்கடலை கண்டிப்பாக வெறும் வயிற்றில் காலையில் சாப்பிட்டு வந்தோம்னா கொஞ்சம் குறையும். இன்னொன்று என்ன பண்ணணும்னா எவ்வளோக்கு எவ்வளோ உதிரப்போக்கு அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு உதிரம் ஊறுறதுக்கு உண்டான மருந்தை சாப்பிடணும். அது நார்மலாக இரும்பு சத்து நிறைய உள்ள ஆகாரம் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா இதை வந்து சரிநிலைப்படுத்திடும். இல்லைன்னா உதிரப்போக்கு ஜாஸ்தி ஆக நமக்கு வந்து ரத்த சொகை ஏற்படுற வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த மாத விளக்கும் போது வர கடுமையான வயிற்று வலியை என்ன செய்யலாம் அப்படின்னா இளநீர் இருக்கு பாருங்க, இளநீர் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் இளநீர் எடுத்து அதில் ஒரு மூடி எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு ஒரு ஸ்பூன் தேன் விட்டு கலக்கி சாப்பிட்டா உடனே நிவாரணம் கிடைக்கும். இது வந்து மாம்பழ சீசன், சாப்பிடாம யாராலையும் இருக்க முடியாது. ஆனால் கூடவே ஒரு பயமும் தொத்திக்கும், இவ்வளோ மாம்பழம் சாப்பிட்டா சூடாயிடுமே என்ன செய்யறதுன்னு. அப்படியே அந்த மாம்பழம் சாப்பிட்டுட்டு பால் குடிச்சிருங்க. சில பேருக்கு இந்த எடையை பற்றின நினைப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க முதல்ல ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் மாம்பழம் சாப்பிடுங்க, அதோட இம்பேக்ட் ரொம்ப தெரியாமல் இருக்கும். பித்த வெடிப்பு இன்னொரு பெரிய பிரச்சனைங்க. நீங்க வந்து உள்ளுக்கு ஒரு மருந்து சாப்பிடணும், வெளியிலயும் ஒரு மருந்து போடணும். உள்ளுக்கு சாப்பிட்றது என்னன்னா தனியா இஞ்சி ரெண்டையும் நல்லா நசுக்கிட்டு தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு ஒரு ஸ்பூன் தேன் விட்டு உள்ளுக்கு சாப்பிடணும். வெளியில என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல பொறுக்கிற சூட்டில் இருக்கிற தண்ணியில எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு அதுல கொஞ்ச நேரம் காலம் நினைச்சுக்கோங்க. அப்புறம் நல்லா கிளீன் பண்ணி முடிச்ச அப்புறமா விரல் குண்டு மஞ்சளை விளக்கெண்ணெய் விட்டு உரசினா பேஸ்ட் மாதிரி வரும். அதை காலில் தடவி நைட் படுத்தீங்கன்னா ஒரு வாரத்திலேயே நல்ல குணம் தெரியும்.
1: சோ மேம் வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க, டாக்டர் சொன்னாங்க இல்லையா நமக்கு எப்படி வந்து,
2: அதாவது ஒரு விஷயத்த மட்டும் சொல்லாம அதாவது நமக்கு தலைவலி வயிற்று வலி எல்லா எல்லா கான்செப்ட்ஸையும் அதாவது காமன் டிசீசஸ் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி சொன்னாங்க. முக்கியமா வந்துட்டு பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை பத்தியும் சொன்னாங்க. நம்ம அதை பத்தியும் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு ஒரு லீடு கொடுத்த மாதிரி இருந்துச்சு மேடம் சொன்னது.
1: அண்ட் இன்னைக்கு வந்து இப்போ இந்த எபிசோட் இந்த பார்ட் ஆஃப் எபிசோட்ல வந்து நம்ம டயபெட்டிஸ் பத்தி பேசுவோமே.
2: சரி,
1: டயபெட்டிஸ் ஃபர்ஸ்ட் பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம முடி எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறம் திரும்பி கிராக்ஸ் டாப் டு பாட்டம் வருவோம் நம்ம திரும்பி. ஓகே பிரியா மேடம் வந்து இப்ப டயபெட்டிஸ் பத்தி நீங்க எப்படி எப்படி கியூர் பண்றது, வீட்ல இருந்து எப்படி ரெமெடிஸ் எடுத்து கியூர் பண்றது நீங்க நினைக்கிறீங்க?
0: இப்ப இந்தியாவில பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி மக்கள் தொகை டயபெட்டிஸால அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம பேசிக்கலா ரைஸ் ஈட்டர்ஸ் எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ப்ரோன் டு, தே ஆர் ப்ரோன் டு டயபெட்டிஸ்
1: பிகாஸ் ரைஸ்லயே வந்து சுகர் இருக்கு.
0: ஆமா, கார்போஹைட்ரேட்ஸ் ஹை கண்டென்டா இருக்கிறதுனால அதனால ஈஸியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ளேயே சின்ன சின்ன ரெமெடிஸ் எல்லாம் நம்மளுக்கு கை கொடுக்கும் இந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கும் வந்தா அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கும். அப்படி பாத்தீங்கன்னா வெந்தயம் சொல்லுவாங்க, காலையில வெறும் வயித்துல ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் அப்படியே வாயில போட்டு அரை டம்ளர் சூடான வார்ம் வாட்டர், ரொம்ப கொதிக்கவும் கூடாது ஆறியும் போயிடக்கூடாது, ஒரு அழகான வார்ம் இருக்கிற வார்ம் வாட்டரா இருக்கிற சாப்பிட்டோம் அப்படின்னா டயபெட்டிஸ் நாலாவட்டத்துல கம்மியாகும். இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ் எல்லாமே உடனே பண்ண உடனே ரிலீஃப் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. அது தொடர்ச்சியா நம்ம பண்ணிட்டு வர வரதான் அதுல நல்ல நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அதுவும் இல்லாம இது மாதிரி வர இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் லாங் லாஸ்டிங், ரொம்ப நாளா இருக்கும். சட்டுன்னு அதை டிஸ்கண்டினியூ பண்ண உடனே அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆயிடும் அப்படின்லாம் கிடையாது. அது பண்ண பண்ணதான் நம்மளுக்கு பலன்கள் நல்லா தெரியும். அதே மாதிரி இப்ப நாட்டு மருந்து கடைகள்ல சிறு குறிஞ்சான் இலை அப்படின்னு கிடைக்கிறது, அந்த இலையோட பவுடரையும் வெந்நீர்ல மிக்ஸ் பண்ணி காலையில வெறும் வயித்துல சாப்பிட்டாதான் நல்ல எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த பான்க்ரியாஸ்ல தான் ப்ராப்ளம் இல்லையா, அந்த ஐலட் செல்ஸ் தான் சரியா இன்சுலின் செக்ரேட் பண்ணாம இருக்கிறதுனால வர டயபெட்டிஸ். இது மாதிரி இலைகள் இது மாதிரி சாப்பிடும் போது நல்ல கண்ட்ரோல்டா இருக்கும். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவாங்க, இந்த தனியா கொத்தமல்லி இது மாதிரி இருக்கிறதையும் அதிகமா உணவுல சேர்த்துண்டாலோ, சின்ன வெங்காயம் மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் உணவுல அதிகமா சேர்த்துண்டாலும் டயபெட்டிஸ் நல்ல கண்ட்ரோலுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க.
2: ஓகே, அப்ப கொஞ்சம் குளிர்ச்சியான விஷயங்களை எல்லாம் வந்துட்டு சேர்க்கணும் அதானே மேடம்?
0: ஆமா,
1: குளிர்ச்சியான விஷயம் அந்த இன்சுலின் கிடைக்கிறா, அந்த ஹார்மோன் செக்ரேஷன் வந்து அதுல இருந்து கிடைக்கிறதா இன்சுலின்?
0: ஹார்மோன் செக்ரேஷன் அதுல இருந்து கிடைக்கிறதுன்னு இல்ல. இப்ப டயபெட்டிஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு வகை, ஒண்ணு செக்ரெட்டே ஆகாது, இன்னொன்னு செக்ரெட் ஆனது சரியா யூட்டிலைஸ் பண்ணிக்க தெரியாது அந்த பாடியால. அது மாதிரி அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு எது கரெக்டான அளவு கம்மியாச்சுன்னா அது அவங்க ஃபர்தரா கண்டினியூஸா யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான்.
1: ஓகே. அண்ட் மோஸ்ட்லி டயபெட்டிஸ்க்கு கிரீன் டீன்னு சொல்லுவாங்க.
0: கிரீன் டீ டயபெட்டிஸ்க்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். அதனுடைய மருத்துவ குணங்கள் அளவிடவே முடியாது.
2: நிறைய
1: ஸ்பைஸ் உப்புங்கிறது வந்து அளவுக்கு அதிகமா இருக்கும். நம்ம உப்போட டபுள் மடங்கு தான் அஜினோமோட்டோன்னு சொல்லுவாங்க. அண்ட் சோயா சாஸ் பாத்தீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட ஒரு அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லா இல்லாத ஒரு பொருள் தான், ஆகாத ஒரு பொருள் தான். அப்படி இருக்கும்போது எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க கிரீன் டீன்னு எப்பவுமே கண்டிப்பா குடிப்பாங்க. அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து நம்ம காஃபி குடிக்கிறாமே அவங்க கிரீன் டீ குடிப்பாங்க.
2: ஆனா இன்னைக்கு கிரீன் டீ வந்து எல்லா இடத்துலயுமே இருக்குது. நம்ம சென்னை அவுட்லெட்ஸ்ல எல்லா இடத்துலயுமே யூ கெட் கிரீன் டீ. அது வந்து ஒண்ணும் கிடையாது, அந்த பேக்ல வந்து அந்த கிரீன் டீ அப்படின்னு அந்த ஒரு பேக் ஒரு பாக்கெட் இது மாதிரி டப்பா மாதிரி இருக்கும். அந்த டப்பா ஓபன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பேக் மாதிரி ஒண்ணு வரும். அந்த சின்ன சின்ன டீ பேக்ஸ் எடுத்து கொதிக்கிற தண்ணியில ஒரு கொதிக்கிற தண்ணிய ஒரு கப்ல ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டீ பேக் ஒரு கப்ல விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 5 minutes கழிச்சு ஒரு கிக்கி ஒரு கிளறி கிளறி அதை வெளியே எடுத்து போட்டுட்டு நீங்க டீ குடிச்சிடலாம்.
0: டீ பேக்ஸ் இல்லாம ஆர்டினரி பவுடராவும் இப்ப இருக்கு. அதை வந்து வெந்நீர்ல போட்டீங்கன்னா அப்படியே இலை இலையாவே வந்துடும். அதை அப்படியே வடிகட்டி ஆமா அதுல வந்து இந்த பால் சக்கரை இதெல்லாம் சேர்த்து அதனுடைய குணங்களை கம்மி பண்ணிடக் கூடாது. கிரீன் டீயாவே அப்படியே அந்த
2: சக்கரை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கிரீன் டீல வந்து சக்கரை போட்டா அதனோட
0: மருத்துவ
2: இப்போ கிரீன் டீ வந்துட்டு நாட் ஒன்லி ஃபார் டயபெட்டிஸ், ஒபீஸா இருக்கிறவங்க அதாவது உடல் பருமன் உடல் வந்து ஓவர் வெயிட்டா இருக்கிற அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கிரீன் டீ யூஸ் பண்ணலாம்.
1: ஆனா கிரீன் டீல இன்னொரு குணம் என்னன்னா முகத்துல இருக்க அந்த சுருக்கம் எல்லாம் அதை வயசாகுது இல்லையா, அது கூட வந்து இளமையாக்குறதுக்கு கூட கிரீன் டீல வந்து ஒரு மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது குடிச்சிட்டே வரவங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து வயசாக மாதிரி தெரிய மாட்டாங்க.
2: அவங்களுக்கு வந்து அந்த கண்ணுக்கு கீழே கருவளையம் எல்லாம் ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்குது.
1: ஆமா,
2: அதுக்கப்புறம் அந்த ரிங்கிள்ஸ் முகத்துல வந்து வயசாக வரக்கூடிய ரிங்கிள்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. முகத்துல மட்டும் இல்ல ஸ்கின்ல வரக்கூடிய அந்த கையில எல்லாம் ரிங்கிள்ஸ் வர,
1: ஸ்கின்னே வந்து ரொம்ப ஹெல்த்தியா, அதாவது ஸ்கின் வந்து ஹெல்த்தியா இருக்கிறது வந்து பார்த்தாலே தெரியும். சிலருக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி வர வரான்னு இருக்க மாதிரி இருக்கும், சிலருக்கு வந்து ஆயில் செக்ரேஷன் அதிகமா இருக்கும். ஆனா இந்த கிரீன் டீ வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
2: சரி, இப்ப வந்து நம்ம கிரீன் டீக்கு அடுத்த கான்செப்ட் வந்துட்டு எங்க போறோம்னா நம்ம வந்து
0: ஓட்ஸுக்கு போயிடலாமா? ஓட்ஸுக்கும் இதே மாதிரி குட் குவாலிட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அது ஹை ஃபைபர்ங்கிறதுனால அதுவும் ஒபிசிட்டியை நல்லா கம்மி பண்ணும். அது ஒரு சொசைட்டிவை ரொம்ப இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். அதனால கம்மியா சாப்பிடுவாங்க, நேச்சுரலி இதே வில் லாஸ் வெயிட். அது ஒண்ணு. அதுல நிறைய ஃபைபர் ரிச்சா இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் இது மாதிரி மலச்சிக்கல்கள்லாம் வராம இருக்கு. அது ஒண்ணு பாக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொன்னு வந்து ஹை ஃபைபர் டயட்டா இருக்கிறதுனால திரும்ப அகைன் டயபெட்டிஸ் காரங்க யூஸ் பண்ணினாங்கன்னா கலோரிஸ் கம்மியாகும், ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கனால உங்களுக்கு வயிறு ரொம்ப இருக்க மாதிரி இருக்கும். பிளஸ் இந்த ஓட்ஸும் ஸ்கின்ன வந்து நல்லா ஷைனியாக்குற பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஈவன் ஓட்ஸ பால்ல நல்லா கலந்து மூஞ்சியில போட்டு ஃபேஸ் பேக் போட்டுக்கோங்க அப்படின்னு கூட இப்ப அட்வைஸ் பண்றாங்க. அந்த அளவுக்கு ஸ்பெஷல் ஒயிட் ஓட்ஸ்.
2: ஆமா, ஒயிட் ஓட்ஸ்ல வந்து நான் ஒரு ரெசிபி சொல்றேன். இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் ஆக்சுவலி, இட்ஸ் வெரி குட். அதாவது ஓட்ஸ் வந்து சும்மா அப்படியே சும்மா பால்லயோ தண்ணிலயோ போட்டுட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையோ உப்பு போட்டு நம்ம சாப்பிடறது வந்து ரொம்ப நார்மலான ஒரு ஃபிளேவர் ஆயிடுது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்கன்னா 5 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிடும். லைக் லிட்டில் கொஞ்சம் ஸ்ட்ராபெரிஸ், ஆப்பிள் துண்டு, மாம்பழ துண்டு, அந்த உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குதோ, இப்போ பைனாப்பிள் பிடிக்கிறவங்களுக்கு பைனாப்பிள், ஃப்ரூட்ஸ் ஐம் சாரி ஃப்ரூட்ஸ் வந்து என்னெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம். அப்புறமா வெஜிடபிள்ஸ்ல வந்து கேரட் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கலர்ஃபுல்லானது. அப்புறம் புதினா எடுத்துக்கோங்க, இந்த சிகப்பு பச்சைன்ற கலர்ல காம்பினேஷன் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருப்போம். ஓகேவா? எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி வச்சுட்டு இதை வந்து ஒரு பிளெண்டர்ல போட்டோம், மிக்சியில போட்டுட்டு இது ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த கேரட்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒண்ணுமே இல்ல, எல்லாமே பச்சை தான், நதிங் ஹஸ் பீன் பாயில்ட்.
1: கிட்டத்தட்ட அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்ஸ் மாதிரி சொல்றாங்க இல்லீங்களா,
2: அது ஒரு ஷேக் மாதிரி, மில்க் ஷேக் மாதிரி ஆயிடுதுமா கடைசியா. அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் போட்டுட்டு கொஞ்சமா கொஞ்சமா லைட்டா பால் ஊத்திட்டு ஓட்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்றோம். ஓட்ஸ் வந்து ஒரே ஒரு இது என்னன்னா ஓட்ஸ் வந்து நம்ம வேக வச்சது வேக வைக்கிறோம் தண்ணியில வேக வச்சுட்டு வடி கட்டிடுறோம். வடி கட்டினதுக்கு அப்புறமா மிக்சியில இதையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடுறோம். அதுதான் முடிஞ்சு போச்சு, மில்க் ஷேக் ரெடி. யாருக்கும் தெரியாது அதுல ஓட்ஸ் கலந்துருக்கிறது. ஏன்னா குழந்தைங்க இன்னைக்கு வந்து ஓட்ஸ் சாப்பிடுறதுக்கு அதுவும் ஒரு போராட்டமா தான் இருக்கு. காலையில எத்தனை பேரண்ட்ஸ்க்கு ஓட்ஸ்
1: கூழ் குடிக்க மாட்டாங்க நம்ம சொல்றோமோ அதே
2: அதே மாதிரி
1: வந்து கஞ்சின் தான் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்படி இருந்தாலும் வந்து
2: பார்த்தாலே வந்து எங்க வீட்டு பாப்பா எல்லாம் வந்துட்டு அப்படியே குடுகுடுன்னு ஓடத்தான் செய்வாங்க.
1: எங்க வீட்டுல எப்படின்னா அது வந்து ஒரு பாயாசம் டேஸ்ட்ல எடுத்து வந்து கொடுப்பாங்க வச்சுக்கோங்களேன். சக்கரை நிறைய போட்டு அதுல வந்து முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அப்பதான் வந்து சரி அப்படின்ட்டு குடிப்பானே தம்பி எல்லாம்.
0: அவ்வளவு டெக்கரேஷன் தேவைப்படுறது ஒரு நல்ல ஃபுட்டு சாப்பிடுறது
1: நல்ல ஃபுட்டு சாப்பிடறதுக்கு.
2: அதே வந்து பீஸா பர்கர் எல்லாம் சாப்பிடுறது எங்களுக்கு அவ்வளவு டெக்கரேஷன் தேவைப்படாது. அது வந்து லவ்லி ஃபுட்டு டேஸ்டி ஃபுட்டு டெலிஷியஸ் ஃபுட்டு
0: ஆனா அன்ஹெல்தி ஃபுட்
2: ஆனா அன்ஹெல்தி ஃபுட்னு தெரிய மாட்டேன்.
1: அது அவங்களுக்கே கூட சாப்பிட்டோன்னு அந்த சாட்டிஸ்பாக்சன் இருக்காது. பாக்குற அந்த அட்ராக்ஷன்ல சாப்பிடுறாங்களே தவிர சாப்பிட்ட உடனே என்னமோ பிடிக்காத மாதிரிதான் இருக்கு, என்னமோ திகட்டுது.
2: இல்ல இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்களேன். எல்லா இந்த வெஜிடபிள்ஸ் கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாதாம் போட்டுக்கோங்க, பிஸ்தா போடுங்க, கேஷ்யூ நட்ஸ் போடுங்க,
1: மாதிரி பாயாசம் வச்சிருங்க.
2: ஒரு பாயாசம் அதாவது நம்ம வந்து ஓட்ஸ வேக வச்சு வடிகட்டி தண்ணி எல்லாம் எடுத்துட்டு இதையும் போட்டு ஒரு மில்க் ஷேக் மாதிரி வந்து பாயசம் மாதிரி வராது, மில்க் ஷேக் மாதிரி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சக்கரை வந்து அந்த கண்டென்ஸ்ட் சுகர் போடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப சக்கரை பிடிக்கல அப்படின்னா கருப்பட்டி போடுங்க. கருப்பட்டி வீட்டுல இருந்துச்சுன்னா இந்த கருப்பட்டிய வந்து ஃபர்ஸ்ட் வேக ஃபர்ஸ்ட் கொதிக்க வச்சு அதுல இருக்க மண்ணு தூசி எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃபில்டர் பண்ணிட்டு.
1: ஆனா இந்த கருப்பட்டி வந்து டயபெட்டிஸ் இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது இல்லீங்களா?
0: இல்ல நார்மல் சுகருக்கு இது பரவாயில்லையே, ஜெனரல் சுகர் யூஸ் பண்ணக்கூடாது. ஜாகரி கொஞ்சமா யூஸ் பண்ணலாம், கருப்பட்டியை அதே அளவுல யூஸ் பண்ணிக்கலாம்.
2: அதாவது ஜாகரியையும் கருப்பட்டியும் அதாவது வெள்ளமும் கருப்பட்டியும் கம்பேர் பண்ணீங்கன்னா கருப்பட்டி இஸ் மோர் பெஸ்ட். ஏன்னா வெள்ளம் வந்து சூடு அதாவது மாம்பழத்துக்கு இணையான சூடு வந்து வெள்ளத்துல இருக்கு. அதனால வந்து வெள்ளத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு அவாய்ட் பண்ணிட்டு இப்ப கொழுக்கிட்ட பண்றீங்கன்னா வெள்ளம் போடாதீங்க, கருப்பட்டியில பண்ணுங்க கொழுக்கட்டை. ஏன்னா நம்ம ஊரு நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு இதுதான் கருப்பட்டி.
1: அண்ட் ஈஸியா எல்லாராலயும்
2: எல்லாரும் அஃபோர்ட் பண்ண முடியும். ஒரு கிலோ கருப்பட்டின்னு நீங்க வாங்கிட்டீங்கன்னா எப்படியும் அதை வந்து ஒரு மாசத்துக்காவது வச்சுக்கலாம் கண்டிப்பா. அவ்வளவு ஸ்வீட் எவ்வளவு இது பண்ணாலும் நீங்க வந்து கண்டிப்பா வச்சுக்கலாம்.
0: இனிஷியலா டேஸ்ட் டிஃபரன்ஸ் கொஞ்சம் தெரியும், அதனால வட்டத்துல நம்மளுக்கு பழக்கப்படுத்தினா ரொம்ப
1: டேஸ்ட் கூட ஒன்னும் மோசமா இருக்காது, ரொம்ப இனிப்பா இருக்கும். அதுக்கேத்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதை டெய்லி காலையில பால்ல குடிக்கிறதுக்கு கூட உடம்புக்கு
2: நல்லது. ஆனா இன்னொரு இது நான் சொல்ற ஒரு ரெசிபி சொல்றேன், இட்ஸ் நதிங் பட் கருப்பட்டி காஃபி. கேள்விப்பட்டிருக்கேன், கிராமத்து சைட்ல எல்லாம் வந்து கருப்பட்டி காப்பின்னு சொல்லி கொடுப்பாங்க.
1: எந்த ஊர் மணி?
2: நான் திருநெல்வேலி.
1: ஓகே,
2: எங்க ஊர்ல எல்லாம் வந்து கருப்பட்டி காப்பி தான். இந்த பால்ல எல்லாம் காபி போட்டு காஃபி போட்டு இது பண்றதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. பால்ல எல்லாம் காஃபின்னா அதெல்லாம் உடம்பு கெடுதல் அது இதுன்னு நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் எங்க பாட்டி சொல்லுவாங்க. கருப்பட்டிய வந்து இது பண்ணி அதுலதான் காஃபி கொடுப்பாங்க. அது சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டி அந்த எசன்ஸ் போட்டு அது வந்து காஃபி கொடுப்பாங்க. அதானே அது நிஜமா சொல்றேன், இங்க நம்ம குடிக்கிற இந்த எத்தனை ஃபில்டர் காஃபி நம்ம
0: ரெகுலர் காஃபியை விட டிஃபரெண்டா
2: ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும், ரொம்ப டெலிஷியஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும்.
1: அது குடிச்சவங்க வந்து இத கன்வெர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த குடிச்ச திருப்தியே இருக்காது, அந்த அளவுக்கு இருக்கும்.
2: உண்மை நிஜமாலுமே நீ புதுசா அந்த கருப்பட்டி காஃபியை ட்ரை பண்ணா கூட அந்த திருப்தி வந்து 100% உனக்கு இருக்கும். ஒரு ஸ்வீட்டா ஒரு காஃபி குடிச்ச ஒரு இது உனக்கு இருக்கும் கண்டிப்பா, ஆனா டிஃபரெண்டா டேஸ்ட்ல இருக்கும். அதான் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை கேட்கலாம். நமக்காக இங்க ஒரு வாய்ஸ் ஓவர் இருக்கிற ஒரு நேர் இருக்காங்க,
1: கேப்போமே. ஹலோ,
4: ஹாய், நான் கௌசல்யா பேசுறேன். பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு தெரிஞ்சு எனக்கு பாட்டி செஞ்ச விஷயம்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் வந்து ஏதாவது ஒரு இடத்துல கட்டி வந்துடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா உடனே வந்து அந்த இடத்துல மஞ்சள் போட சொல்லுவாங்க. ஏன்னா மஞ்சள் போடும்போது உடனே வந்து அந்த கட்டி எல்லாம் பழுத்து போயிட்டு ஸோ ஓரளவுக்கு வந்து ஒரு நார்மல் ஸ்டேஜ் வர்றதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சளி இல்லைனா இருமல் வந்துச்சுன்னா ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாக அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா தூதுவாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், ஒரு செடி இருக்கும். ஸோ அந்த செடியில இருக்கிற இலைகள் எல்லாம் பறிச்சுட்டு வந்து ஒரு சிரப் ஒரு டானிக் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க, கஷாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து நம்ம சாப்பிட்டோம்னா வந்து ரொம்ப அந்த தொண்டை கரகரப்பு சளியெல்லாம் சளி இருக்கிற அந்த கட்டியா இருக்கிறது எல்லாமே உருகி வந்து எல்லா ஒரு நல்ல நிவாரணம் கொடுக்கறது அந்த தூதுவேளை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இப்ப தலைக்கு வந்து தலைமுடி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கணும் இல்லைன்னா வந்து நல்லா கருப்பா வரணும் அப்படின்னு சொன்னோம்னா மருதாணி அரைச்சு தருவாங்க. ஸோ அந்த மருதாணி அரைச்சு காய வச்சு அந்த பவுடரை வந்து எண்ணெயில போட்டு அந்த மாதிரி தடவுறது உண்டு. அப்புறம் வந்து இது செம்பருத்தி இலை, செம்பருத்தி இலை அரைச்சு சோ தலையில தடவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஊற வைக்க சொல்லுவாங்க. ஆனா செம்பருத்தி இலை வந்து கொஞ்ச நேரம் தான் ஊற வைக்கணும், ஏன்னா அது ரொம்ப குளிர்ச்சியா இருக்கிறதுனால ஒரு 10-15 minutes மட்டும் ஊற வச்சு தலையில குளிச்சோம்னா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்.
1: சோ இப்ப கௌசல்யா வந்து ரொம்ப அழகா ஒரு டிப்ஸ் சொன்னாங்க, அதாவது ஒரு டிப்ஸ் இல்ல அவங்க 100 டிப்ஸ் சொன்ன மாதிரி இருந்தது. அத்தனை வகையான எல்லா ரெமெடிஸையும் வந்து
2: அதாவது பரபரபரபரன் பொறிஞ்சு தள்ளிட்டாங்க.

0: அதான் உண்மை.
1: ஆமா, சோ இப்ப வந்து நம்ம ஃபர்தரா தலையில இருந்து டோ வரைக்கும் சொன்னோம் இல்லையா, ஒவ்வொன்னா பாத்துட்டு வந்துடும். முதல்ல பாத்தீங்கன்னா முடி. முடி கொட்டுறது வந்து இன்னைக்கு எல்லா லேடிஸ்க்கும் வந்து ஜென்ரலா இருக்கிற ஒரு ப்ராப்ளம். அப்படி இருக்கும்போது அந்த அவங்களுக்கு எல்லாம் வந்து வீட்டுல இருந்தே என்ன ரெமெடிஸ் எடுத்துக்கலாம்?
0: இப்ப முடி கொட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரெமெடி என்னன்னா, தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ண, தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன்னு வச்சுக்கோங்க, விளக்கெண்ண வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன், அப்புறம் வந்து நல்லெண்ண ஒரு ஒரு ஸ்பூன்,
1: கூட ஆலிவ் ஆயில்,
0: ஆலிவ் ஆயில் ஒரு ஹாஃப் ஸ்பூன். ஓகே, இது நாலு எண்ணெயும் சேர்த்து கொஞ்சமா ஹீட் பண்ணிக்கோங்க. அதாவது இதமான சூட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதை வந்து உச்சந்தலையில அப்படியே, அதாவது முடியில படாம உங்களோட வேர்கள்ல படுற மாதிரி எல்லா இடத்துலயும் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முடி உதிர்றது வந்து ரொம்ப கம்மியாகும்.
1: பிகாஸ் ஆனா ஆலிவ் ஆயிலுங்கிறது வந்து வெயில் காலத்துக்கு சரின்னு எடுத்துக்கலாம், ஆனா குளிர் காலத்துக்கு அதை யூஸ்
0: அது யூஸ் பண்ணாம இந்த மூணு எண்ணெயை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். குளிர் காலத்துக்கு வந்து நம்ம ஜென்ரலா வந்து ஹாட் எப்பவுமே யூஸ் பண்ண, எப்போ ஆயில் எடுத்தாலுமே அதை கொஞ்சம் சூடு பண்ணி யூஸ் பண்ணோம்னா நல்லா இருக்கும்.
1: அண்ட்
0: முடியலன்னா அந்த பிசு பிசுப்பு வந்து முடியில நிறைய இருக்கும்,
2: விளக்கெண்ண எல்லாம் சேர்க்கும் போது அந்த பிசு பிசு பதிலே ரீடைன் ஆயிடுச்சுன்னா இன்னும் தான் நிறைய டஸ்ட் அக்யூமுலேட் ஆகி ஹேர் ஸ்பாயில்
1: ஆகுறவங்களுக்கு எல்லாம் வந்து இது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்றாங்க, ஆனா டெய்லி வாஷ் பண்றாங்க இல்லையா, ஹேர் வாஷ் பண்றாங்களா, அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா, கர்ட், சாதாரணமா வீட்டுல இருக்க கர்டை வந்து தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணிட்டு நீங்க வாஷ் பண்ணீங்கன்னா ஹேர் ஷைனிங்காவும் இருக்கும்,
2: சாஃப்டாவும்
1: சாஃப்டாவும்.
0: ஏன்னா வந்து கர்ட் வந்துட்டு இட்ஸ் வெரி குட் கண்டென்சர், அது வந்து ஒரு கண், அது ஒரு கண்டிஷனர் மாதிரி நல்லா இருக்கும்.
1: அண்ட் அதுவும் நான் வெஜிடேரியன் பீப்புள்ஸ் ஆனால் கொஞ்சம் ஒயிட் யோக், முட்டையோட ஒயிட் யோக் போட்டுட்டோம் வச்சுக்கோங்களேன், அவ்வளவு நல்லா இருக்கும் முடி, அவ்வளவு சாஃப்டா இருக்கும், ஷைனிங்கா இருக்கும், உங்களுக்கு ஷாம்புவே தேவையில்லை, அதை வச்சு நீங்க அலசினாலே போதும்.
2: அதுவும் இல்லாம எங்க பாட்டி ஒண்ணு பண்ணுவாங்க, இந்த மருதாணி, கருவேப்பிலை, இந்த இலையெல்லாம் ஒன்னா சேர்த்து அரைச்சு வடை மாதிரி தட்டி மொட்டை மாடியில காய வச்சிடுவாங்க.
1: அது எண்ணெயில ஊற வச்சு,
2: ஆமா, தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வந்து அதை லைட்டா வார்மா நல்லா சூடு பண்ணிட்டு அதுல இந்த வடையை போட்டு மூடி வச்சிடுவாங்க. அது வந்து ஒரு மாதிரி பிங்கா, ஒரு பிளாக்கா, அது ஒரு கலர்ல அதனுடைய எசன்ஸ் எல்லாம் இறங்கி ஒரு கலர்ல இருக்கும். அதை தலையில தேய்ச்சிண்டாலும் நல்லா ஸ்பிரிட்டன்ஸ் எதுவும் வராது.
0: கண்டிப்பா அதுல என்னெல்லாம் ஆட் பண்ணுவாங்கன்னா, மருதாணி, அதுக்கு இணையா செம்பருத்தி, எவ்வளவு மருதாணி போடுறோமோ அதுக்கு இணையா செம்பருத்தி பூவு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது மூணு தான் மெயின் இன்கிரீடியன்ட்.
2: ஆமா,
0: அதுக்கப்புறமா உங்களுக்கு
2: ஸ்மெல்லுக்காக வெட்டி வேறு இது மாதிரி போடுறவங்களும் இருக்காங்க,
0: ஆனா இது மூணு தான் வந்து ரொம்ப மெயினான இன்கிரீடியன்ஸ். இதை வந்து முதல்ல வெயில காய வச்சு பொடிச்சு வெறும் பொடி மாதிரி கூட நீங்க வந்து அந்த ஆயில்ல மிக்ஸ் பண்ணலாம்.
2: பொடி வந்து அடியில தேங்கி நிக்கும், நீங்க எண்ணெயில எடுத்தீங்கன்னா அதுவும் கையில வந்துடும், இதை நீங்க வடையா பண்ணீங்கன்னா அப்படியே அது நிக்கும், அதுல இருந்து ஒரு டிராப் பொடி கூட நம்ம தலையில திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது.
1: இப்ப நீங்க கருவேப்பிலை பத்தி பேசிட்டீங்க இல்லையா, சாதாரணமா வெள்ள முடி, சின்ன வயசுல வெள்ள நரமுடி வந்திருக்கவங்களுக்கு கூட நீங்க சொன்ன மாதிரி நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் இதெல்லாம் ஹீட் பண்றீங்க இல்லையா, விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய், இது மூணுத்தையும் வந்து ஹீட் பண்ணும் போது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா முருகலா ஆன உடனே வந்து ஆஃப் பண்ணிட்டு அந்த கருவேப்பிலை அந்த பொடியோட எடுத்து தலையில தேய்ச்சிக்கிட்டீங்கன்னா நரமுடி வந்து ஓரளவுக்கு கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் வந்து இதை வச்சு ரிசர்ச் கூட பண்ணிருக்காங்க, ஒத்துட்டு இருந்திருக்காங்க.
0: ஓகே, நான் நரமுடி கம்மியாகிறதுக்கு இன்னொன்னு சொல்றேன், அகலியா சொன்னதை இன்னொன்னு ஆட் ஆன் பண்ணிக்கோங்க நீங்க. ஓகேவா, ஒன்னும் இல்லைங்க, அதேதான் மருதாணி எடுத்துக்கோங்க, அதை வந்து பொடி பண்ணிக்கோங்க, மருதாணி இலைய பொடி பண்ணிட்டு நம்மளே வீட்டுல அரைச்சு பொடி பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா டீ டிகாஷன், கொஞ்சமா தயிர். இப்போ இது வந்து நரமுடி போறவங்க, நரமுடி இருக்கிறவங்களுக்கும் இது செட் ஆகும்.
2: இன்னொன்னு மாதிரி
0: கலரிங் ஏஜென்டாவும் இருக்கும், இது கலரிங்
1: ஏஜென்ட்டுக்காக
0: ஹெனா ட்ரீட்மெண்ட். இந்த கலரிங்காக வந்துட்டு நீங்க பண்ண வேண்டிய ஒன்னே ஒன்னு, எவ்வளவு எவ்வளவு கலர் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து லெமன், அத எலுமிச்சம்பழம், நீங்க இப்போ நிறைய கலர் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறு எலுமிச்சம்பழம் கூட போட்டுக்கோங்க. கம்மியா எனக்கு நார்மல் கலர் போடணும் போதும் அப்படின்னா நார்மல் வந்து ஜெனரலா வந்து மூணு எலுமிச்சம்பழம் போடலாம் தாராளமா,
1: பெரிய முடிக்கு,
0: பெரிய முடிக்கு அது போட்டு ஒரு ஒரு நாள் ஃபுல்லா இரும்பு சட்டியில ஊற வச்சிடுங்க, ஊற வச்சிடுங்க, இரும்பு சட்டியில, வேற இதுல வச்சிடாதீங்க, இரும்பு சட்டியில வச்சு அது ஒரு நாள் ஃபுல்லா நைட் ஒரு 12 மணி நேரம் 14 மணி நேரம் அது ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா எடுத்து தலையில தேய்ச்சு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு குளிச்சிங்கன்னா குளிர்ச்சியாவும் இருக்கும், அதுக்கப்புறம் ஹேர் கலர் நல்லாவும் இருக்கும். அதாவது அந்த கருப்பு கலர் வந்து இருக்கும், பட் அது கொஞ்சம் ஷைனிங்கா கலரிங் நல்லாவும் இருக்கும்.
1: அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெட் கலர் மாதிரி அந்த மருன் கலர்ல வந்து
2: டபுள் ஷேடோட இருக்கும், வெயில போனா இன்னுமே அழகா இருக்கும்.
1: ஓகே, காயத்ரி. மாதிரி அதை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஓகே, காயத்ரிக்கு நரமுடி வந்துருச்சுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு.
0: பாருங்க, ஏதோ ஹென்னா கண்டிஷன் பண்ணி உங்களுக்கும் டிப்ஸ் சொல்லிட்டு இருக்கேன், அதை போய் என்ன வாரிட்டு இருக்காங்க.
2: பட் செம்பருத்தி கூட சொல்லுவாங்க, செம்பருத்தி இலையும் செம்பருத்தி பூவையும் ஓவர் நைட் தண்ணியில ஊற வச்சுட்டா அடுத்த நாள் கடத்தால அது ஒரு குழ குழன்னு பேஸ்ட் மாதிரி அதுவாவே ஆயிடும். தலையில போட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் 15 minutes அப்படி. ஆனா இதெல்லாம் இந்த குளிர் இந்த உடம்பு இருக்கிறவங்க எல்லாம் பண்ணிக் கூடாது. செம்பருத்தியை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் ரொம்ப குளிர்ச்சியாக்கி விட்டுடும், அப்புறம் ஜலதோஷம் அப்படிதான் கொண்டு போய் முடியும்.
1: அண்ட் செம்பருத்தியில நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரே விஷயம் என்னன்னா, நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்க வேண்டாம். செம்பருத்தி லைட்டா போட்டு தேய்ச்சிங்கன்னா டக்குன்னு எண்ணெய் விட்டுடும். அதனாலயே வந்து அதிகமா போட்டாலும் அது வந்து முடி கொட்டுறது வந்து அதிகமாக்கிடும். அண்ட் அளவா போடணும், உங்களுக்கு எவ்வளவு அவசியமோ அது மாதிரிதான். சிலர் வந்து சீக்கிரமா எனக்கு முடி வளரணும், ஷைனிங் அதிகமா இருக்கணும் நிறைய யூஸ் பண்ணிடுவாங்க. மூலிகை பொருள்ல என்ன ஒரு விஷயம்னா, எதையுமே அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது. கொடுத்த குவான்டிட்டியில ஒழுங்கா யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ரெமெடிஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்துடும்.
2: இந்த இது கூட சீக்காப்படி ஷாம்பு யூஸ் பண்றதுக்கு பதிலாக ஹோம்மேட் சீக்காவே ரொம்ப பெட்டரா இருக்கும். அதுல கூடவே அந்த பாசி பருப்பு, பச்சை பருப்பு சொல்லுவோமே, அந்த பச்சை பருப்பு வெந்தயம் இது இது ரெண்டுத்தையும்
1: அது கூட கூட செம்பருத்தி காய வச்சு போடலாம்.
2: ஆமா, அது மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் பிசுபிசுப்பெல்லாம் தலையில இருந்து இருக்காது, நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அந்த பச்சை பயிறு போடுறதுனால நல்ல சாஃப்ட்னஸும் கிடைக்கும், வெந்தயம் போடுறதுனால நல்ல குளிர்த்தியும் கிடைக்கும். அது மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னாலும் உங்க ஹேர் நல்லா வளரும்.
0: ஓகே, இப்ப வந்து நம்ம இவ்வளவு நேரம் ட்ரை ஹேர், நார்மல் ஹேர், காம்பினேஷன் ஹேருக்கு எல்லாத்துக்கும் பாத்துட்டோம். இப்ப அடுத்து வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கருவளையம், கண்ணுக்கு கீழே கருவளையம் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம். அதாவது ஃபேர் காம்ப்ளெக்ஷன், நல்ல கலரா இருக்கிறவங்களுக்கும் அந்த ஒரு பிரச்சனை வரும். டார்க்கா கொஞ்சம் மாநிறமா இல்ல மாநிறத்துக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கும் அந்த பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும்.
1: கருவளையம் ஏன் வருதுன்னு சொல்லிட்டு முதல்ல பாக்கலாம்.
0: ஓகே,
1: அதிகமா தூக்கம் இல்லாததுனால, அண்ட் இப்ப வந்து டெஸ்க்டாப் ஜாப்னு சொல்லிட்டு
2: முதல் அறிகுறியாவே அதை சுத்தி கருவளையம் தான் உற்பத்தியாகிறது. வர்றதுக்கான காரணங்களை தெரிஞ்சுட்டு அதை அவாய்ட் பண்றதும் இதுல ஒரு மெயின் ரீசன்
1: தான். அதிகமா இருக்கிறது இதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறோம், தூங்காம இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து கருவளையத்துக்கு முன்னாடி நிக்கிற வந்து என்ன சொல்றது பாசிபிலிட்டிஸ். இந்த இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா கருவளையம் வரும்ங்கிறது கேரண்டியான ஒரு விஷயம்.
0: கண்டிப்பா, இப்ப இந்த கருவளையம் வந்துருச்சு, இன்னும் இது எப்படி நம்ம வந்து வெளியே எடுத்துட்டு போறது, அதை போக்குறது அப்படின்றத நம்ம பாக்கலாம். இப்ப கருவளையம் வந்தவங்க வந்து ஒன்னும் பண்ண வேண்டாங்க, நீங்க ரொம்ப சிம்பிள் கார்ன் இருக்கு பாத்தீங்களா, பேபி கார்ன் இல்லனா வந்து முழுசா விளைஞ்ச கார்னையே எடுத்து அதுல வந்து சின்னதா பால் மாதிரி வரும், அது பச்சை கார்ன்ல இருந்து எடுத்தா ஒரு பால் மாதிரி வரும். அது கொஞ்சம் லேட் ஆகும் இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு. அதை வந்து அந்த பால் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்து சேர்த்து சேர்த்து சேர்த்து வைக்கணும் நம்ம. ஓகே, அதை எடுத்து அந்த பால் அதுல இருந்து வர பாலை எடுத்து ஒன்னும் கிடையாது, கியூக்கம்பர் ஜூஸ் இல்லன்னா கியூக்கம்பரோட சேர்த்து நம்ம வந்து அந்த கருவளையத்தை சுத்தி இல்லன்னா ஒரு காட்டன் வச்சு அந்த பாலை மட்டும் எடுத்து அப்படி ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ்ல ரெண்டு பக்கமும் போட்டு நம்ம மசாஜ் பண்ணி ஒரு 1 hour 2 hours. என்னன்னா இது வந்து ஒரே நாள்ல போயிடாது, இது வந்து கண்டிப்பா
1: 4 weeks
0: நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணணும் இதெல்லாம் கம்ப்ளீட்டா போறதுக்கு. சோ கொஞ்சம் சிரமமான வேலை தான், ஆனாலும் இமீடியட் ஆனா ஒரு ஒரு ஒரு மாசத்துல உங்களுக்கு ஒரு நல்ல
2: டெஃபினட்
0: ரிசல்ட். இது வந்து செஞ்சா எனக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா நம்ம கஷ்டப்படுறதுல வந்து
2: தப்பே
0: கிடையாது.
2: அதே மாதிரி இந்த கியூகம்பரோட காய்ச்சாத பச்சை பாலையும் சேர்த்து காட்டன் பேட்ல டிப் பண்ணிட்டு மேல பேட் மாதிரியும் வச்சுக்கலாம்.
1: ஆனா
2: காய்ச்சாத குளிர்ந்த பால், அந்த பால பச்சை பால இந்த வெல்ட்ரி சாரோட சேர்ந்து காட்டன்ல நல்லா டிப் பண்ணிட்டு பேடு மாதிரி கண்ணை சுத்தி வச்சு 20 minutes இருக்கணும் பர் டே. அது மாதிரி 20 minutes ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலும் நல்ல ரிலீஃப் கிடைக்கும்.
1: அண்ட் இன்னொரு ஒரு பெரிய டிப்ஸ் என்னன்னா, அலோவேரா ஜெல்னு சொல்லுவாங்க, கத்தாழையோட உள்ள இருந்து எடுக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு செய்யற ஜெல். அது சாதாரணமா எல்லா கடைகளிலும் கிடைக்கும். அதை வச்சுட்டு ஸ்பைரலினான்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில டேப்லெட்ஸ் மாதிரி நிறைய கிடைக்கும். அந்த ஜெல் சொன்ன இல்லையா, அந்த ஜெல் வச்சுட்டு நீங்க சொன்ன அது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படி சொல்லிட்டு நல்லா மெசாஜ் பண்ணிட்டு கண்ணை மூடி மூடி ஒத்தி எடுக்கணும். ஒரு நாலஞ்சு தடவை வந்து கண்ணை மூடி மூடி ஒத்தி எடுக்கும்போது கண் வந்து கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பைரலினா அப்படின்னு சொல்றது அந்த ஒரு பேக், அதை வந்து டேப்லெட் மாதிரி இருக்கும், அது தண்ணியில இல்லைன்னா ரோஸ் வாட்டர்ல இல்லைன்னா குழச்சிட்டு கண்ணை சுத்தி வந்து ஒரு பேக் மாதிரி போட்டுக்கணும். அது வந்து பார்க்க கொஞ்சம் திருடங்க மாதிரி இருப்பாங்க, கண்ணெல்லாம் பார்க்க அந்த எஃபெக்ட் எல்லாம் இருக்கும். அண்ட் அதுக்கு மேல குக்கும்பர் வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா, நீங்க சொல்ற 4 weeks இருக்கு இல்லையா, இது கம்மி டைம்லயே வந்து ரிசல்ட் வந்து நல்லா கொடுக்கும்னு சொல்லுவாங்க.
2: இது கண்ணை சுத்தி வர கருவலையும் இல்ல, கண்ணுக்கே நம்ம பண்ணிக்கலாமே. ஒரு 2 hoursக்கு ஒரு வாட்டி கண்ணை திறந்து மூடி அலம்பிக்கலாமே. கண்ணை நல்ல குளிர்ந்த நீரால வாஷ் பண்ணீங்கனாலே கண்ணுல உள்ள செல்ஸ், அதை சுத்தி இருக்கிற பிளட் வெசல்ஸ் எல்லாமே ரிஜுவனேட் ஆகுமே. அப்ப இது மாதிரி கருவளை மறதுக்கான பாசிபிலிட்டிஸே கம்மி ஆயிடும்.
0: இல்ல நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்ண போறாங்கன்னா, இம்மிடியட்டா சோப்பு, சோப் எங்க, ஃபேஸ் வாஷ் எங்க, ஃபேஸ் ஜெல் எங்க, அது எங்க, இது எங்க, லோஷன் எங்க தான் தேடுறாங்க. அதெல்லாம் தேவையில்லை. அதாவது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபேஸ் வாஷோ சோப்போ யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு உங்க ஸ்கின் வந்துட்டு ட்ரை ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. சோ ஒரு நாளைக்கு 12 வாட்டி கூட மூஞ்சி கழுவுங்க, ஆனா 2 வாட்டி மட்டும் சோப் போடுங்க. இல்லனா ஒரு வாட்டி, இல்ல காலையில ஒரு தடவை குளிக்கும் போது போடுறீங்க, சாயந்தரம் ஒரு தடவை போடுங்க, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு தூங்கிடுங்க. மத்த நேரத்துல எல்லாம் சும்மா சில்லுன்னு தண்ணியில எடுத்து தண்ணி எடுத்து மூஞ்சி அப்படி ஸ்பிளாஷ் பண்ணி
1: முகத்துல வந்து. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி தெளிக்கணும்னு சொன்னானோ, ஸ்பிளாஷ் பண்ணணும், தடவி அப்படியே ஒத்தி எடுக்காம ஸ்பிளாஷ் பண்ணும்போது தான் வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து அதிகமாகும்னு சொல்லுவாங்க.
0: கண்ணை மூடிட்டு ஸ்பிளாஷ் பண்ணுங்க.
2: சோப்புக்கு பதிலாக, ஆமா சோப்புக்கு பதிலாக இந்த பைத்தமாவு இது மாதிரி வீட்லயே பண்ற கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் கலந்து பண்ற பேக் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
0: வந்து கடலமாவு, பயத்தமாவு, கஸ்தூரி மஞ்சள், அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைனா சஃப்ரான் யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இதெல்லாம் வச்சு அரைச்சு பவுடர் மாதிரி ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க. சோப்புக்கு பதிலாக இதை எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பெரியவங்க யூஸ் பண்றது வந்து டெஃபினட் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஆனா இது வந்து இந்த மிக்சரை வந்துட்டு குழந்தைங்க, அதாவது குழந்தைங்க பிறந்த குழந்தைங்க மேபி அரௌண்ட் 6 months 8 months அப்புறமா அவங்களுக்கு அப்ப புது புது செல்ஸ் புது புதுசா உருவாகும். சோ அவங்க வந்துட்டு இந்த மிக்சரை வந்து அவங்களுக்கு போட்டு தேய்ச்சோம்னா, ஆன் டெய்லி பேசிஸ்ல ஒரு ஸ்க்ரபர் வச்சு போட்டு யூஸ் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஸ்கின்னும் க்ளோவா இருக்கும், நல்லாவும் இருக்கும் ஸ்கின்னு. தட் லாட் கெட் டேமேஜ்டு.
2: அதுவும் இல்லாம நம்மளுக்கு எல்லாம் தெரியும் மஞ்சள் வந்து ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு. அதனால மஞ்சள் தடவுறதுனால முகத்துல எந்த பிரச்சனைகளும் வராம இருக்கும். பிளஸ் பைத்தமாவு தேய்க்கறதுனால அந்த அந்த எண்ணெய் வடியறதும் நல்லா கண்ட்ரோலுக்கு வரும்,
1: முகத்துக்கு சாஃப்ட்னஸும் கொடுக்கும்,
2: ஒரு நல்ல க்ளோவும் தரும். ஆமா.
1: அண்ட் இன்னொன்னு சொல்லணும்னா, புதினாவோட ஜூஸ் இருக்கு இல்லையா, அதையும் வந்து முகத்தை வந்து அழகா டேப் பண்ணி விட்டீங்கன்னா, கூட ரோஸ் வாட்டர் சேர்த்து முகத்தை டேப் பண்ணி விட்டீங்கன்னா அந்த க்ளோ வந்து இன்னும் அதிகமா இருக்கும். அதாவது சாதாரண பேக் இதெல்லாம் போடாம இந்த ஜூஸ் மட்டுமே முகத்துல வச்சு தேய்ச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது அடுத்த நாள் உங்களுக்கு க்ளோ ரொம்ப அதிகமா இருக்கும்.
2: ஆமா, அதே மாதிரி எலுமிச்சம்பழ சாறும் சொல்லுவா, அது நல்ல கலரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும்.
1: எலுமிச்சம்பழ சாறோட ஹனி போட்டுக்கணும், தேன் போட்டு
2: ஹனி போட்டுக்கணும். பிளஸ் எலுமிச்சம் சாறு வந்து ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட், நல்ல முகத்துல இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் நல்லா ப்ளீச் பண்ணி விட்டுடும். அப்ப தேனும் சேர்ந்து தடவும் போது உங்களோட அது சூத்திங் எஃபெக்ட் தரும், உங்களோட ஸ்கின்க்கு இதமா இருக்கும். இல்லைன்னா அப்படியே எரியற மாதிரி ஒரு இச்சிங் சென்சேஷன் இருக்கும். ரா லெமன் ஜூஸ் அப்படியே அப்ளை பண்ணினீங்கன்னா, அதுக்காக தான் கொஞ்சம் தேனும் கலந்துக்க சொல்றது. அதே இந்த ஐப்ரோஸ் ஹேர் இதுல படாம
1: தெரியும் அது ரொம்ப ஓவரா வந்து ஆயில் செக்ரேஷன் இல்லாம கொஞ்சம் நல்லா இருக்கும்.
2: இதுல இந்த மஞ்சளுக்கும் எலுமிச்சம்பழத்துக்கும் ஒரு இன்னொரு என்ன குவாலிட்டினா, அந்த ஹேர் க்ரோத் எல்லாம் ஃபேஸ்ல இல்லாம இருக்கும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பூனைமுடி மாதிரி மீசையா கீழே சின்ன எல்லாம் சின்ன சின்ன முடியெல்லாம் வளர்ந்து இப்ப வந்து அந்த எல்லா நார்மல் கேர்ள்ஸுக்கும் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளமா இது இருக்கு. இது ரெண்டுத்தையும் மஞ்சள் ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அதனால மஞ்சள் யூஸ் பண்ணும்போது இது மாதிரி கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு.
0: அதாவது மேடம் வந்து எனக்கும் அகலியாகவும் சொல்லிட்டு இருக்காங்க, சின்ன சின்ன முடிதாங்க இருக்கு, அதை போய் நோட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நாளையில இருந்து நாங்க வந்து வெர்லி மஞ்சள் யூஸ் பண்றோம்.
1: ஓகே, ப்ராமிஸ்,
0: ப்ராமிஸ்,
1: யா, ஃபைன். சோ இதுக்கப்புறம் வந்து ஒரு நம்ம கிட்ட ஒரு காலர் இருக்காங்க, நம்ம கூட பேச போறாங்க. ஓகே
0: இல்ல இல்ல அது லைன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு போல. ஓகே நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கலாம்.
2: ஒரு சிலருக்கு முகம் நல்ல பளபளன்னு இருக்கும் ஆனா கழுத்து மட்டும் ஒரே கருப்பா இருக்கும், அதுக்கு என்ன பண்ணலாம்?
1: கழுத்தல் வந்து
2: என்ன சொல்ல போனா

0: வந்து கொஞ்சம் ஏன்னா கால்ல கொஞ்சம் ஹார்டான சர்ஃபேஸ், கழுத்துன்னு பாக்கும்போது சாஃப்டான சர்ஃபேஸ், தூளுப்பு மாதிரி யூஸ் பண்ணலாம்.
1: கல்லுப்பு தான்
0: கழுத்துக்கு வந்து எரிச்சல் இருக்கும்,
1: அது அந்த எரிச்சல் தான் வேணும் நமக்கு. அந்த எலுமிச்சம் பழத்தோட அந்த கல்லுப்பு சேரும் போது ஒரு மாதிரி காந்திர மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் போக போக சரியாயிடும்.
0: வந்து நீங்க கல்லுப்பு போட்டு தேய்ச்சிங்களா கொஞ்ச நேரத்துல வந்து டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா தெரியும் உங்களுக்கு. அப்பவே வந்து வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த கருப்பு வந்து மறைஞ்சா மாதிரி தெரியும், ஏன்னா அது பிளீச் பண்ணிடும். லெமன் அந்த அளவுக்கு பிளீச் பண்ணி அந்த டார்க்னஸையோ அதுல இருக்க அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து எடுத்துரும்.
2: இந்த டார்க்னஸ் போகிறதுக்கு இன்னொரு ரெமடியும் இருக்கு, இந்த கர்டுல கடலை மாவை போட்டு அதோட துளி மஞ்சளையும் சேர்த்துட்டு அதை இதுல வந்து ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் ரப் பண்ணுவாங்க. ரவுண்ட் ரவுண்டா ரப் பண்ணும்போது அதுக்கு மேல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் அந்த பிளாக் கலர் சர்ஃபேஸோட சேர்ந்து வந்துடும். அப்ப அந்த கருமை நிறம் நல்லா கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த குவாலிட்டிஸ் கடலை மாவுக்கு இருக்கு, கருமையை கம்மி பண்ற அந்த குவாலிட்டிஸ்.
0: சோ அடுத்து நம்ம பாக்கணும்னா ஐப்ரோஸ் வந்து நிறைய பேருக்கு திக்கா இருக்காது, ரொம்ப வந்து தின்னா இருக்கும், சிலருக்கு வந்து பூனை முடி மாதிரிதான் இருக்கும். அப்படி இருக்கவங்க வந்து என்னதான் ஐப்ரோஸ் பண்ணாலுமே அந்த ஷேப் இருக்காது, ஒரு மாதிரி பார்க்க கொஞ்சம் வியர்டா இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இருக்கவங்க என்ன பண்ணலாம்னா கேஸ்டர் ஆயில் இருக்கு இல்லையா,
2: விளக்கெண்ணெய்.
0: ஆமா, விளக்கெண்ணெய், விளக்கெண்ணெய் வச்சு நமக்கு எந்த ஷேப்க்கு வேணுமோ அந்த ஷேப்க்கு வந்து தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா ஓகே. காயத்ரி உங்களுக்கு ரொம்ப ஐப்ரோஸ் அழகா இருக்கு, தொட்டு பாத்துக்க வேண்டாம். அண்ட் அது கிளாக் வைஸ்ல வந்து நம்ம ஐப்ரோஸ் தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா அதாவது கொஞ்ச நாள்ல வந்து முடி வளர்றது அதிகமா இருக்கும் சொல்லலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை கூட கொண்டு வரலாம்னு சொல்லுவாங்க. அந்த ஷேப்ல நீங்க தேய்ச்சிங்கன்னா முடி வளர்ச்சி வந்து அந்த பொசிஷன்ல இருக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
1: ஓகே, இப்ப ஐப்ரோஸ்க்கு அடுத்து வந்து கொஞ்சம் நம்ம அடுத்து வந்து லிப்ஸ் பாத்திரலாம். லிப்ஸ் வந்துட்டு சம்மர் சீசன்லயும் ட்ரையா இருக்குமா, விண்டர் சீசன்லயும் ட்ரையா இருக்கு.
0: அதுவும் ஜென்ரலா நம்ம பாம் அதெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, லிப் பாம் எல்லாம் யூஸ் பண்றோம்ல, அது வந்து மோஸ்ட்லி வாக்ஸ் கோட்டடா தான் இருக்கும். அது யூஸ் பண்ணும்போது என்னதான் அந்த நேரத்துக்கு நல்லா இருந்தாலும் போக போக சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கதான் செய்யும்.
1: அந்த பாம் வந்து எவ்வளவு கெடுதல் அப்படிங்கறத நான் சொல்ற ஒரு சின்ன டெஸ்ட் மூலமா பண்ணுங்க. ஓகே, ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி அந்த பாம் அப்படியே லிப்ல தடவிட்டு காலையில படுங்க. காலையில எழுந்து பாத்தீங்கன்னா அதாவது உதடு வந்து அப்படியே உறிஞ்சி வர்ற மாதிரி இருக்கும், அதுல இருக்க அந்த வாக்ஸ் கண்டென்ட் வந்து அந்த அளவுக்கு உங்க லிப்ஸ் வந்து பாதிக்குது. அதுல அது அவ்வளவு சூடா இருந்தா அப்படியே உதடே உரியற மாதிரி, அங்கங்க சின்ன சின்னதா கொப்பள மாதிரி எல்லாம் புதுசா வந்திருக்கும். சோ இது வந்து கெடுதல். நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணாம நம்ம வீட்ல இருக்கிற சின்ன சின்ன மருந்தை யூஸ் பண்ணியே நம்ம வந்து பண்ணிடலாம். பெஸ்ட் ரெமெடி வந்து புதினா. புதினா இலைய வந்து சும்மா அப்படியே தேய்ச்சி விடுங்க, ஒண்ணுமே கிடையாது, நல்லா இருக்கு.
0: அண்ட் கொத்தமல்லி இருக்கு இல்லையா, கொத்தமல்லிய வெறுமை தேய்ச்சா கூட வந்து லிப் பிங்க் ஆகும், சாஃப்ட் ஆகும், தோல் உரியறது எல்லாம் கம்மியாகும், இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் போயிடும்.
2: எந்த ஆயில் வேணாலும் தடவிக்கலாம், தேங்காய் எண்ணெய் எந்த ஆயில் வேணாலும் தடவிக்கலாம், அது
0: வெடிக்கும் போது.
2: ஆமா, ட்ரைனஸ் இருக்கும் போது.
0: அப்படி இருக்கும்போது நம்ம கிளிசரின் இருக்கு இல்லையா, கிளிசரினோட நான் சொன்ன மாதிரி அந்த என்னது கருவேப்பிலை கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டுத்தையுமே மசிச்சு அதுல இருக்க ஜூஸ் வந்து கொஞ்சம் கிளிசரின்ல மிக்ஸ் பண்ணி உதட்டுல போட்டீங்கன்னா அது வந்து நீங்க வச்சு வச்சு கூட போடலாம், ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி நீங்களே வந்து ஃப்ரிட்ஜ்லயோ இல்ல ஏதாவது குளிர் சாதன பெட்டிலையோ வச்சுட்டு எடுத்து நீங்க போட்டுட்டே வந்தீங்கன்னா திக்காயிடும். ஃப்ரிட்ஜ்ல வைக்கும்போது ஒரு பேஸ்ட் மாதிரி திக்காயிடும், அதை நீங்க போட்டுட்டே எடுக்கும்போது அவ்வளவு வந்து சாஃப்டா இருக்கும் லிப்ஸ். கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு கலர் மாறின டிஃபரன்ஸ் உங்களுக்கே தெரியும். ஒரு 2-3 weeks நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். சோ ஃபர்தரா நம்ம இதை பத்தி பாக்கிறது
2: லிப்ஸ் பார்த்தாச்சு, அடுத்தது பல்ல பார்த்தோம்னா கடிச்சிடும் பல்லு
0: சொல்லிடலாம்.
1: இப்ப பல்லு வந்து எல்லாரும் வைட்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, அதுக்கு வந்து நீங்க அவாய்ட் பண்ண வேண்டியது கெஃபைன், அதாவது காஃபி டீ கூல் ட்ரிங்க்ஸ்.
0: ஜென்ஸா இருந்தா ஸ்மோக்
1: பண்றத நம்ம அவாய்ட் பண்ண, அதாவது பல்லு வந்து நம்ம வந்து ஒருத்தங்களை பார்த்த உடனே நம்ம சிரிக்கிறோம், சிரிச்சோன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பார்வை கண்ணு கிட்ட போக, கண்ணை பாக்குறவங்களும் இல்லையா நம்ம பல்லதான் ஃபர்ஸ்ட் பாப்பாங்க. அதாவது இவ அவளோட பல்லு எப்படி வச்சிருக்கா அவங்களுக்கு தெரியறதே நம்ம பல்லு எப்படி இருக்குது,
0: பல்லு எப்படி இருக்கு இல்லாம சிரிக்கும் போதுதான் வந்து பல்லு அழுக்காவோ இல்ல கரப்படைஞ்சோ இருக்கும் போது ஒரு டாட்டி லுக் கொடுப்பாங்க.
1: அதுலயும் இன்னொரு விஷயம் என்னன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த பல்லோட கார்னர்ஸ்ல வந்துட்டு ஒவ்வொரு பற்களுடைய பல்லுளோட கார்னர்ல அந்த மீதி இருக்கும். முக்கியமா நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவங்களுக்கு இந்த பிரச்சனை நிறைய இருக்கும். வெஜிடேரியன் சாப்பிடுறீங்கன்னா அது வந்து இந்த கீரை கொத்தமல்லி கருவேப்பிலை போய் உயிர கடுகு இதெல்லாம் இதாகும். இதுக்கு என்னன்னா காகல் பண்ணுங்க, எப்பவுமே வாய் கொப்பளிச்சிருங்க, சாப்பிட்டு முடிச்ச உடனே பெஸ்ட் வாய் கொப்பளிச்சிருங்க. ஓகே, இந்த பல்லு வந்து உங்களுக்கு உறுதியாவோ நல்ல வெண்மை நிறமா இருக்கணும்னா ரொம்ப சிம்பிள், ஒரு லூக் வார்ம் வாட்டர் அதாவது மிதமான தண்ணி, அதுல வந்து கொஞ்சம் உப்பு அகல கரெக்டா சொல்லுவா, ஏன்னா தினம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க.
0: அண்ட் அது பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் ஒரு

0: ஜிவ்வன்னு எடுக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து கிருமி எடுக்கவும் அது ஒரு மாதிரி தெரியும்.
1: அண்ட் அதை வந்து எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே குடிச்சு ரொம்ப உள்ள வரைக்கும் எடுக்காம ஜஸ்ட் வாயில் மட்டும் சுத்தி காகுல் பண்ணா அந்த நாள் ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும் உங்க மவுத்.
0: இன்னொன்னு சொல்றேன், நீங்க சாதாரணமா வந்து இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் பண்றீங்கல்ல, ஆனா காலையில எழுந்த உடனே
1: வெறும் வயித்துலதான்.
0: ஆமா, அப்ப அப்ப பண்ணாலும் சரி. அப்ப இன்னொரு டிப்ஸ் என்ன சொல்லலாம்னா, வெறும் என்ன சொல்ற நல்லெண்ணெய் இருக்கு இல்லீங்களா, அதை வந்து கொஞ்சம் ஊத்தி வாயை கொப்பளிச்சுட்டே இருந்தோம்னா
2: நர மாதிரி ஆயிடும். அந்த நல்லெண்ணெய் எண்ணெயோட குவாலிட்டிஸ் போய் வெறும் ஃபோம் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அப்ப அதை ஸ்பிட் பண்ணும்.
0: உங்களோட பல்லுல இருக்க அந்த கிருமி அந்த
1: துர்நாற்றம் எல்லாத்தையுமே எடுத்துரும். அதாவது இது வந்து பிரஷ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பண்ணணும்.
0: சிலர் வந்து அப்படி பிடிக்காது, அவங்க வந்து பிரஷ் பண்ணிட்டு அப்புறம் பண்ணலாம். ஆனா முன்னாடி பண்றது ரொம்ப
1: நல்லது.
2: அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு, இது வந்து சாப்பிடும் போதே கேரட் ஆப்பிள் இது மாதிரி எல்லாம் கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா அதுல இருக்கிற நேச்சுரல் திங்ஸ் எல்லாமே உங்களுடைய பல்ல வெள்ளையா கரப்படியாம காப்பாத்திடும்.
0: என் பல்ல வந்து வெள்ளையா இருக்கிறதும் சொல்றதுமே அந்த எனாமல் போயிடுச்சுனாதான் வெள்ளையா இருக்கும்னு சொல்லுவாங்க. பல் பொதுவா எந்த நேரத்துல இருக்கணும்னா ஒரு என்ன ஹாஃப் ஒயிட்ல தான் இருக்கணும். ரொம்ப ப்ரௌனாவும் ஆகக்கூடாது, ரொம்ப வெள்ளையானா அவங்களுக்கு வந்து இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம், இல்லைனா எனாமல் போயிடுச்சுன்னு அர்த்தம். பல்லு வந்து ஒரு ஹாஃப் ஒயிட்ல இருந்ததுன்னா ஓகே, உங்க பல்லு ரொம்ப வந்து ஒரு ஹாஃப் ஒயிட்ல தான் இருக்கு, ஸ்ட்ரென்தா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. காயத்ரி அப்பப்போ அதை தான் பாத்துப்பாங்க நாங்க சொல்லும் போது, டிப்ஸ் சொல்லும் போது.
1: என்னங்க
2: மேட்ச் ஆகிறதா?
1: ஏன்னா நம்ம ப்ரோக்ராம கேட்கும் போதே நம்ம வந்து அதெல்லாம் யோசிச்சுக்கணும். சரி, இப்ப இது வந்து நமக்கு மேட்ச் ஆகுதா இல்லையா? மேட்ச் மேட்ச் ஆகலன்னா ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது, மேட்ச் பண்ணிக்க வேண்டியதானே. நாங்க இவ்வளவு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். நாங்க வந்து இன்னைக்கு ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் பார்த்தோம். நேயர்கள் வந்து நம்ம கூட பேசுறத கேட்டுட்டு இருந்தோம். அவங்க வந்து அதாவது காமன் கோல்ல ஆரம்பிச்சு நம்ம வந்து நம்ம முகத்தை எவ்வளவு அழகா வச்சுக்கணும் அப்படிங்கறத வரைக்கும் நம்ம சொல்லியாச்சு. மேலும் இந்த இது ஹோம் ரெமெடிஸ் வந்துட்டு இன்னொரு வாரம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் நீங்க விருப்பப்பட்டா.
0: நம்ம அடுத்து வந்து நம்ம ஃபீட்பேக்ஸ் எப்படி வருது, நம்மளோட வர ஃபீட்பேக்ஸ் வச்சு நாங்க ஃபர்தரா கண்டினியூ பண்றதா இல்ல வேற ஏதாவது டாபிக்
1: ஜம்ப் பண்றதான்றத பாக்கலாம். பட் Stay tuned. You are tuning into MOP CRS 107.8. This is Gayathri
0: and Akalya.
1: லக்காக இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மிஸ் பிரியாவுக்கு நாங்க ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லியாகணும். தேங்க்யூ மேடம்.
2: தேங்க்யூ.
1: So this is Gayathri signing off with Akalya. Take care. See you.
0: Bye bye.

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM. Scene 1. Cycle shop.
1: Appa, எனக்கு நீங்க சைக்கிள் வாங்கி தரீங்களா?
2: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
1: அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு, என் ஃப்ரெண்டு அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலா எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
2: ம், சரி வாங்கிக்கோடா.
3: ஏங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமாகுது.
0: சீன் 2. இன் ஹவுஸ்.
1: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் போறாங்க, நானும் போகணும் ஆசைப்படுறேன், எனக்கு காசு தரீங்களா?
3: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்லயே இரு.
2: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
3: எனங்க, இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல, நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
2: நீ கையிலேயே தோச்சுக்கோ, மிஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
0: சீன் 3. இன் ஹவுஸ்.
2: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்ல சேர்ந்துக்கோ.
4: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சு, என்ன நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
3: இப்ப என்ன பண்றது?
2: இந்த வீட்டை வித்துரலாமே.
3: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
2: சில வருடங்கள் கழித்து. ஏன்பா, நம்ம காலனில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4000 ரூபாய் செலவாகும், எனக்கு காசு தரியா?
4: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேணாம்பா, காலனில இருக்கிற கோயிலையே கும்பிட்டுக்காங்க, தண்ட செலவெல்லாம் வேண்டாம்பா.
0: சீன் 5.
2: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன், எனக்கு காசு தரியாப்பா?
4: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும், அதெல்லாம் ஒண்ணு நீங்க போக வேண்டாம்.
2: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை, எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஏற்றமும் தாழ்வும் நிறைந்தது கடல் அலை. அதே போல்தான் மீனவரின் வாழ்க்கையும். மீனவர்களும் நம்மை போல் இந்த நாட்டின் குடிமக்கள். மீனவர்களை மதியுங்கள், புறக்கணிக்காதீர்கள்.
1: வணக்கம், நான் தான் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அதாவது பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து வீட்டை பேன்ற ஒரு வேலை மட்டும் இல்ல, நிறைய வேலைகள் இன்னைக்கு வந்து பெண்கள் எடுத்துக்கொண்டு பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய பங்கு மட்டும் போராது, பொருளாதார ரீதியில கூட. பெண்களுடைய பங்கும் வந்து பொருளாதார ரீதியாவும் தேவைப்படுறதுனால வீட்டை பாத்துக்கிறது, குழந்தைங்களை இது பண்றது, எல்லாத்தையும் பராமரிக்கிற வேலையை தவிர வெளியில போய் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் பெண்களுக்கு இருக்கு. அதனால வந்து பெண்கள் தான் ஒரு முழு ஆதாரமா இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல நம்மள உடலை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியமா இதுக்கு வந்து நல்ல உணவு உட்கொள்ளணும். அது சரியான நேரத்துல வந்து பெண்கள் வந்து கடைசியா வந்து இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால பெண்கள் தான் வந்து ஒரு குடும்பத்தோட வந்து ஆணி வேர்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு ஆரோக்கியமும் உங்களுடைய ஒரு புத்துணர்ச்சியும் தான் ஒரு குடும்பத்திற்கே வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை தரப்போறது, மகிழ்ச்சியை தரப்போறது. மீதி நபர்களோட ஆரோக்கியமும் உங்க கையில இருக்கிறதுனால முதல் கண் உங்க ஆரோக்கியத்தை பெண்களாகிய நாம தான் பாத்துக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம். அதனால முதல்ல வந்து நம்மளுடைய உடலை நல்ல விதமா நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஆரோக்கியமா நிறைய பழங்கள், காய்கறி வகைகள், பால் மற்றும் இன்னைக்கு எத்தனையோ சத்தான விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எத்தனையோ பத்திரிகைகள்லயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் சொல்றாங்க. இன்னும் நம்ம உடலுக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி. எத்தனையோ குழந்தை பேரன் இருக்கு, குழந்தையை பாதுகாத்துக்கணும், ராத்திரி கண் முழிக்கணும், இப்படி இருக்கிற சமயத்துல பெண்கள் வந்து ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்றத நான்.
2: You are listening to MOP Community Radio 107.8. MOP வைணவ மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அடுத்து வர நிகழ்ச்சி MOP ஸ்டார்.

0: கேட்டுக் கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும் ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைபிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ் அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன் ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ் அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்போ வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம், நான் வேட்டையன் என்கிற கவின் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: என்னோட
0: ஃப்ரெண்டு வந்து என் ஸ்கூல் ஃப்ரெண்ட், இன்னொரு பையன், லொகேஷன் ஒரு பையன் இருந்தான். அவன் இறந்துட்டான், அப்பவே இறந்துட்டான். அவன் வந்து என்னன்னா, ஆக்சுவலி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கு அப்புறம் நான் அப்ப நான் சென்னையில இருந்தேன், திருச்சியில இருந்தேன். எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பைக்ல தான் போயிருந்திருக்காங்க. அவனுக்கு அடிபட்டு லாரி ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட் ஆன இடத்துலேயே அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஆக்சிடென்ட் ஆன அதே இடத்துல ஒரு 20 மினிட்ஸ் அங்கேயே அவன் இருந்திருக்கான். இத்தனைக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போன பசங்கள்லாம் அவன் கொஞ்சம் ரொம்ப முன்னாடி போயிட்டானுங்க. போனவனை எங்கடா காணோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கெல்லாம் திருப்பி வந்து அவனுங்க பார்த்து தான் தெரியும் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பசங்க கூப்பிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டல்லாம், கூப்பிட்டு போயிட்டு செக் பண்ணி இது பண்ணலாம் பார்த்தம்போது இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, கொஞ்சம் அந்த சொல்லுவாங்களே எப்பயும் போல், கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா காப்பாற்றிருக்கலாம் அப்படின் மாதிரிலாம் சொல்லும்போது, அதுதான் அந்த 20 நிமிஷம் ரோட்லேயே கிடந்திருக்கான். யாராவது ஒருத்தர் தூக்கி இருக்கணும், ஹெல்ப் பண்ணிக்கணும், ஒரு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணியிருந்திருக்கலாம், யாராவது ஒருத்தர் தூக்கியிருக்கலாம், யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்ம நீ பண்ணிவிட்டு நீ இந்த கேஸு கீஸ் ஆயிருமா அப்படின்னா கூட யோசிக்காமல் நீ கண்ணு தெரியாமல் கூட நீ போயிருந்திருக்கலாம். எங்கேயாவது அந்த டைம் யாராவது ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து கன்ஃபார்மாக பொழைஞ்சிருப்பாங்க. ஏன்னா 20 நிமிஷம் ஒரு உயிர் ஒரு இடத்துல துடிச்சிட்டு இருக்குன்னா அது எவ்வளோ நேரம் அந்த உயிர் வந்து இருக்கும், ரொம்ப பெரிய கஷ்டம். ஸோ அது மட்டும்தான் எனக்கு என்னென்னா, இன்கேஸ் நீங்கள் ரோட்டில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் பார்க்குறீங்க, இது பண்ணுறீங்க அப்படின்னா போய் ஹெல்ப் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு ஆம்புலன்ஸை கூட்டி கொண்டு வந்து விடுங்க, ஒரு ஃபோனாவது நம்ம ஒரு பண்ணலாம், இந்த ஏதாவது ஒன்று நம்மளோட முடிஞ்ச ஒரு ஹெல்ப். எந்த நேரத்தில் காசு போனால் எவ்வளோ விஷயம் கூட நம்ம சம்பாதிச்சிடலாம், பட் ஆனால் ஒரு உயிர் அந்த போயிடுச்சுன்னா அது அவ்வளோ தான். அதுக்கு அப்போ இருக்கிற வரைக்கும் தான் அந்த உயிருக்கு மரியாதை ஞாபகம் இல்லாமல். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் எந்த ஒரு உயிராக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஃபோன் மட்டுமாவது நம்ம பண்ணி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஒரு தாழ்மையான ஒரு கருத்து.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாதம் விவாதம்.

0: ஹலோ, வணக்கம். நீங்க கேட்டுட்டு MOPCRS 107.8 அண்ட் நான் உங்க ஆர்ஜே பிரியங்கா. டெய்லி புது புது ப்ரோக்ராமா வழங்கிட்டு வரதுதான் MOPCRS ஓட ஸ்பெஷல். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு புது குரூப் டிஸ்கஷனோட நான் வந்திருக்கேன். இன்னைக்கு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, பணம் செலவழிக்கிறது மக்கள் வந்து காமனா எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் அதிகமா செலவழிக்கிறாங்க, எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் சரியா செலவழிக்கிறாங்க, எது சரி எது தப்புன்னு ஒரு ஒருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் நம்ம கேட்க போறோம். இப்ப வந்து ஸ்டுடியோல நம்ம கூட 6 பேர் வந்திருக்காங்க. 2 ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், அமிர்தா அண்ட் கீர்த்தனா. வெல்கம் டு தி ஷோ.
1: ஹலோ,
2: ஹாய்.
0: அப்புறம் நம்ம கூட ஷோல வந்து வைஷ்ணவி, ஐஸ்வர்யா அண்ட் வைத்தீஸ்வரி வந்திருக்காங்க. இவங்க 3 பேரும் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஹாய் எவ்ரிவன்.
3: ஹாய்.
2: ஹாய்.
0: அண்ட் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் வினித்ரா.
4: ஹாய்.
0: இப்போ வந்து ஸ்பெண்டிங், அதாவது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து புது புது விஷயங்கள் நிறைய வாங்குறது, அப்படின்லாம் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு காசு செலவு பண்ணி நல்ல சாப்பாடா சாப்பிடுறது, அப்படின்னா புது படம் ரிலீஸ் ஆச்சுன்னா போய் பாக்குறது, இது எல்லாமே எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். இதுல வந்து எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்றது கரெக்ட், எந்த அளவு மீறி போனா அது தப்புன்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இவங்க கிட்ட கேட்க போற கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து காசு எதுக்கு அதிகமா செலவாகுது அப்படின்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க கீர்த்தனா, ஆஸ் அ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் உங்களுக்கு வந்து எதுக்கு நீங்க அதிகமா காசு ஸ்பெண்ட் பண்றீங்க?
2: இப்ப வந்து பெட்ரோல் பிரைசஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சோ வந்து டிரான்ஸ்போர்ட் போயிட்டு வரதுக்கு ஜாஸ்தியா ஸ்பெண்ட் பண்றேன். நான் வந்து பைக்ல தான் போறேன் ஆபீஸ்க்கு, பட் ஸ்டில் வந்து பெட்ரோல் பிரைசஸ் ஏறினதுனால அதுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா ஸ்பெண்ட் பண்றது.
0: ஓகே, நீங்க அமிர்தா நீங்க சொல்லுங்க.
1: ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வந்து என்னோட சொந்த ஊர் இது கிடையாது, நான் வந்து இங்க தங்கி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதுக்காகவே பாத்தீங்கன்னா வந்து ஸோ நான் ஒரு விமன்ஸ் ஹாஸ்டல்ல தான் இருக்கேன், அதனால வந்து அதுக்கு கொஞ்சம் ஹாஸ்டல் இது சாப்பாடு அதெல்லாம் ஆகுது. அண்ட் ஒன் மோர் திங் பாத்தீங்கன்னா வந்து வேலைக்கு போறோம், ஒரு இடத்துக்கு வந்து கொஞ்சம் நம்ம போகும்போது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காகவே வந்து ட்ரெஸ் மாசம் மாசம் அட்லீஸ்ட் ஒரு 4-5 ட்ரெஸ் தான் வந்து வேலைக்கு போறோம், ஒரு இடத்துக்கு வந்து கொஞ்சம் நம்ம போகும்போது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காகவே வந்து ட்ரெஸ் மாசம் மாசம் அட்லீஸ்ட் ஒரு 4-5 ட்ரெஸ் வாங்கணும். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, வேலைக்கு போற பட்சத்துல வந்து கொஞ்சம் நீட்டா இருக்கணும் பாக்குறதுக்கு. சோ பியூட்டி பார்லர் இருக்கு, அதுக்கும் கொஞ்சம் அதிகமா ஸ்பெண்ட் ஆகுது.
0: ரொம்ப காமனா நிறைய கேர்ள்ஸ் இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்றத பத்தி ஒரு ஒரு ஜிஸ் சொன்ன மாதிரியே இருந்தது அமிர்தா சொன்னது. இப்ப வந்து நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேக்கலாம். சொல்லுங்க ஐஸ்வர்யா, நீங்க வந்து எதுக்கு அதிகமா காசு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க?
4: என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ், இப்போ காலேஜ்ல இருக்கறனால ட்ரெஸ், அதாவது இப்ப நிறைய மிக்ஸ் அண்ட் மேட்ச் எல்லாம் வந்திருக்கு நிறைய. சோ இப்ப துப்பட்டா மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 300-400 ருபீஸ்க்கு இருக்கு துப்பட்டா தனியா வாங்கணும்னாலே. சோ அது ட்ரெஸ்ஸுக்கே பாதி போயிடும். அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் கொஞ்சம் தூரம் இருக்கேன் காலேஜ்ல இருந்து, சோ அதோட டிரான்ஸ்போர்ட் செலவு, இப்போ கீர்த்தனா சொன்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப செலவாது. அதுவும் இல்லாம ஃபுட், ஏன்னா பிகாஸ் நம்ம சில ஒர்க் இருக்கும் காலேஜுக்கு, லேட்டா போகும்போது நம்ம சாப்பிட்டு போகும். இப்ப நிறைய இடத்துல வந்து

0: ரொம்ப பிரைஸ் ஃபுட்டுக்கு ரொம்ப ஏத்திட்டாங்க. சோ ஃபுட்டுக்கும் ரொம்ப
1: ஓகே. நீங்க சொல்லுங்க வைஷ்ணவி.
2: ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி க்ளோத்ஸ்க்கும் நான் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவேன். பிளஸ் க்ளோத்ஸ் வந்து எப்போ பாக்கிறதுக்கு ஃபுல்லா இருக்கும்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஆக்சசரிஸ் போட்டாதான் வந்து நல்லா ஃபிட்டிங்கா இருக்கும். ஸோ ஆக்சசரிஸ் வாங்கறதுக்கு லைக் சீப்பா பிளாட்ஃபார்ம்ல கூட வாங்கலாம், பட் ஒரு கிராண்டா ஒரு சல்வார் போடுறச்சே வந்து அதுக்கேத்த மாதிரி ஆக்சசரியும் கிராண்டா இருந்தா தான் நல்லா இருக்கும். ஸோ நான் ஆக்சசரிஸ்க்கும் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அண்ட் டிராவல் வந்து இப்போ ஒரு யூனிவர்சல் ஃபினாமினன் மாதிரி ஆச்சு. எல்லாருக்குமே வந்து பெட்ரோல் பிரைசஸ் ஏறினதுல வந்து எவ்ரிபடி இஸ் அஃபெக்டட். ஸோ அதுக்கும் நிறைய செலவாகுது.
1: ஓகே வைத்தீஸ்வரி, உங்க எக்ஸ்பென்சஸ் எதுக்கு அதிகமா போறது?
3: நான் நிறைய வந்து வாட்சஸ் அண்ட் பேக்ஸ் தான்
1: நிறைய. வாட்ச் அண்ட் பேக்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
3: ஆமா, எனக்கு அந்த வாட்ச் அண்ட் பேக்ஸ் மேல தனியா ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். எப்பவுமே ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா நான் வாட்சஸ் பேக்ஸ் தான் வாங்குவேன். அப்புறம் வந்து எனக்கு மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு மூவி பஃப், அதனால வார வாரம் என்ன படம் வந்தாலும் கண்டிப்பா போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அதுக்கு கொஞ்சம் நிறைய செலவு பண்ணுவேன் மூவிஸ்.
1: ஓகே ஓகே ஓகே, வெரி நைஸ். வினித்ரா, ஆஸ் அ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் எதுக்கு அதிகமா?
4: ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆப்வியஸா சாப்பாடுக்கு வந்துட்டு செலவு அதிகமாகும், கேன்டீன்ல வாங்குறது அது இதெல்லாம். அது மட்டும் இல்லாம இப்ப வந்துட்டு ஸ்கூல்ல வந்துட்டு ரெஃபரன்ஸ்க்கு அந்த ஜெராக்ஸ் இந்த ஜெராக்ஸ் நிறைய ஜெராக்ஸ் எல்லாம் எடுக்க சொல்லுவாங்க, அதுக்கு வந்துட்டு நிறைய செலவாகும் ரெஃபரன்ஸ் புக் அதெல்லாம் வாங்குறதுக்கு.
1: இப்ப வந்து நம்ம இப்ப மூணு டிஃபரெண்ட் வியூஸ் கேட்டோம், ஆனா மூணு பேருமே பாத்தீங்கன்னா காமனா அதிகமா செலவாகிற விஷயம் எதுன்னு சொன்னாங்கன்னா க்ளோத்ஸ், ட்ரெஸ்ஸிங், அதே மாதிரி ஷாப்பிங்க்குன்னு சொன்னாங்க. அதை தவிர்த்து வந்து ஃபுட் அண்ட் டிராவல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொன்னாங்க. இதுல வந்து இப்ப நம்ம இது மூணுத்து பத்தி ஒரு குட்டி ஓவர்வியூ மாதிரி பாக்கலாம். இதுல வந்து எதெல்லாம் சரி எதெல்லாம் தவறுன்றத பாக்குறது தான் இப்போ இன்டென்ஷன். இப்ப டிராவல் எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கீர்த்தனா மேடம் சொன்ன மாதிரி டிரான்ஸ்போர்டேஷனுக்கு வந்து செலவு இப்ப ரொம்ப அதிகமாயிட்டே வருது. எஸ்பெஷலி வண்டியில டிராவல் பண்றவங்களுக்கு வந்து ரொம்ப செலவாகிறது, பிகாஸ் பெட்ரோல் பிரைஸ் அதிகமாயிருச்சு. அதை தவிர்த்து வந்து கார்ல போறவங்களும் பாத்தீங்கன்னா டீசல் பிரைஸும் அதிகமாயிட்டனால டீசலா இருந்தாலும் சரி பெட்ரோலா இருந்தாலும் சரி அவங்களுக்கும் வந்து அதிக செலவாயிட்டு இருக்கு. இப்ப டிராவல் எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா த மேக்ஸிமம் தட் ஒன் கேன் டூ இஸ் கார் பூலிங். சோ இப்ப இதுல வண்டியில போறவங்க கிட்ட கார்ல போறவங்க கிட்ட கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து ஒரு ஒரு வாரம் வந்து வண்டிலயோ இல்ல கார்லயோ போகாம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு கார்லயோ இல்ல வண்டிலயோ அப்படி இல்லைன்னா பஸ்ல போறதுக்கு நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? கீர்த்தனா மேடம் நீங்க சொல்லுங்க.
2: இல்ல, நான் அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணதே இல்ல.
1: ஏன்?
2: கார் பூலிங் எல்லாம் எப்படி பண்ணாங்கன்னா உங்க ரூட்ல இருக்கிறச்சே அப்படிதான் பண்ண முடியும். நான் போற ரூட்ல வந்து என் கூட வேலை பாக்குறவங்க வந்து யாருமே வந்து இல்ல. சோ கார் பூலிங் வந்து கஷ்டம்.
1: அப்ப பஸ்ல அப்படி இல்ல ட்ரெயின்ல டிராவல் பண்றது பெட்டர் நினைக்கலையா நீங்க?
2: அத வந்து அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்காது, ரொம்ப கஞ்சஸ்டடா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங்.
1: அமிர்தா மேடம் நீங்க சொல்லுங்க.
5: ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி நான் ட்ரை பண்ணிருக்கேன், பஸ்ஸஸ் ட்ரெயின்ல வந்து போய் பாத்திருக்கேன். என்னன்னா வந்து ஆபீஸ் வந்து 9-10 o'clock அப்படி பீக் ஹவர்ஸ்ல இருக்கும் போது வந்து ஃபுல் பஸ் ட்ரெயின் எதை எடுத்துக்கிட்டாலுமே வந்து இட்ஸ் லைக் வெரி க்ரௌடடா இருக்கு. நம்மளால வந்து ட்ரெயின்லயே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே போனா கூட அப்படியே தொங்கிட்டு போற நிலைமையிலதான் இருக்கோம் நம்ம இன்னைக்கு. அவ்வளோ கன்ஜஸ்டடா இருக்கு, ஜாம் பேக்டா இருக்கு. அண்ட் இங்க வந்து இறங்கிட்டு ஆப்வியஸா வந்து இங்கேருந்து வந்து எனக்கு வந்து சப்போஸ் நான் நுங்கம்பாக்கம் உங்க ஸ்டேஷன்ல வந்து இறங்குறேன், அங்கேருந்து வந்து எனக்கு ஹெச்சிஎலுக்கு வரணும்னாலும் கூட ஷேர் ஆட்டோஸ் வந்து எவ்வளவுதான் அதிகமா இருந்தாலுமே வந்து அதுவும் ஜாம் பேக்டா இருக்கு. செலவுன்னு பாத்தீங்கன்னா கம்மி தான், ஆனா வந்து டைம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து வேஸ்ட் ஆகுது.
1: சரியாவே சொன்னீங்க. பட் இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் முடியற நிலைமையில வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தாங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் என்ன சொல்றாங்கன்னா அபவுட் 40% நம்ம டிராபிக் வந்து மெட்ரோ ரயில் வந்துருச்சுன்னா குறையும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ப்ராபப்ளி மெட்ரோ ரயில் வந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் அதிகமாகலாம். சோ அந்த மாதிரி சினாரியோல நிறைய பேர் பைக்ல போறவங்களும் சரி கார்ல போறவங்களும் சரி மேபி தே வில் ஆப்ட் ஃபார் ட்ரெயின். சோ டிராவல் எக்ஸ்பென்சஸ் இன்றி அமையாதுன்னே சொல்லலாம். அதனால வந்து அதை தவிர்த்துட்டு நம்ம வந்து பஸ்லயோ இல்ல ட்ரெயின்லயோ போறது கொஞ்சம் கஷ்டம்னே சொல்லலாம். இப்ப அடுத்து எல்லாருமே காமனா சொன்ன ஒரு விஷயம் வந்து ஷாப்பிங். அதுவும் இப்ப வந்து இந்த குரூப் டிஸ்கஷன் ஆல் விமன் டிஸ்கஷன்ன்றதுனால வந்து எல்லாருமே எக்ஸைட்டடாவே இருப்பீங்க இந்த ஷாப்பிங் பத்தி பேசுறதுக்கு. சோ ஷாப்பிங்னா உங்களுக்கு வந்து எது எந்த ஷாப்பிங் பண்றது உங்களுக்கு ரொம்ப இஷ்டம் சொல்லுங்க ஐஸ்வரி. ஆஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு வந்து என்ன வாங்கணும்னா ரொம்ப பிடிக்கும் அப்படி யூ வில் ஃப்ரீக் அவுட்?
0: லைக் ஆக்சசரிஸ் இப்போ வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு வந்து சில ட்ரெஸ்ஸுக்கு பர்டிகுலர் கலர் கிடைக்காது. ஸோ வந்து நம்ம அதை இப்போ நம்ம டீ நகர் அந்த சைடெல்லாம் போனோன்னா நம்ம அது எல்லா தெருவும் அப்படியே ஏறி இறங்கினா கூட சில கலர்ஸே கிடைக்காது. ஸோ அதை தேடி தேடி தேடி அண்ட் நம்ம வாங்கும்போது 10 ரூபாய் 20 ரூபாய் இருக்கும், பட் ஆனால் வாங்கி வாங்கி போடும்போது

0: மாதிரி பிரைஸ் ரொம்ப தெரியும். நம்ம இப்போ நம்ம வந்து அது இப்போ திங்ஸ் செலக்ட் பண்ணும்போது பார்கெயின் பண்ணி தான் வாங்குவோம் ஒன்னொன்னு. பட் ஆனால் வந்து அட் த எண்ட் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் காசு எடுத்துட்டு போனது முடிஞ்சிருக்கும். அவ்வளோ லைக் ஐ ஆம் லைக் நான் அந்த ஆக்சசரிஸ்க்கும் செருப்பு எனக்கு வந்து அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் என்னோட இப்போ காஸ்ட்லியா வாங்கிட்டேன்னா நம்ம ஒரு நார்மல் யூஸுக்கெல்லாம் போக முடியாது, போட்டுட்டு போக முடியாது. இப்போ காலேஜ்னா லைக் நான் பஸ்ல தான் போயிட்டு வரேன். ஸோ வந்து எனக்கு அதுக்கு மேட்சிங் மேட்சிங் செருப்பு அதுக்கெல்லாம் லைக் நான் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவேன்.
1: ஓகே, ஒரு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கிட்ட இப்ப நம்ம கேட்கலாம். வினித்ரா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு அதிக எக்ஸ்பென்சஸ் ஷாப்பிங் போகும்போது என்ன வாங்க பிடிக்கும்?
2: ட்ரெஸ் இல்லைனா ஷூஸ் தான்.
1: ஓகே,
2: ஸோ இப்போ வந்துட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஷூஸ். இப்போ ஃப்ரெண்ட்ஸோட வெளில போனோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஷூஸ், இப்போ டிஷர்ட் போட்டால் வந்துட்டு கான்வர்ஸ் ஷூஸ், இப்போ சல்வார் போட்டால் ஸ்லிப்பர்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்தனால அதுதான் வந்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி வாங்குவேன்.
1: ஓகே, வெரி நைஸ். ஆ வைஷ்ணவி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு வந்து ஷாப்பிங்கில் எது ரொம்ப பிடிக்கும்?
3: எனக்கு வந்து அபார்ட் ஃப்ரம் ட்ரெஸ் அண்ட் ஆக்சசரிஸ், எனக்கு அந்த வீட்டுக்கு ஃபர்னிஷிங்ஸ் வாங்கலாம் பிடிக்கும். கர்டன்ஸ் அண்ட் அதர் ஃபர்னிச்சர்ஸ், இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளேட்ஸ், கிளாஸஸ், அந்த மாதிரிலாம் வாங்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, ஸோ நம்மளை மட்டும் அழகாக வச்சுட்டா போதாது, வீட்டை அழகாக வச்சுக்கணுன்றது ரொம்ப கன்சர்ன்டா இருக்கீங்க நீங்க.
3: ஆமா கண்டிப்பா,
1: யூல் மேக் அ வெரி குட் ஹவுஸ் ஒய்ஃப். இப்போ எல்லாருக்கிட்டையுமே நம்ம கேட்டோம் ஷாப்பிங் வந்து எவ்வளோ உங்களுக்கு இஷ்டம், ஷாப்பிங் என்னென்னலாம் பண்றதுக்கு பிடிக்கும்னு கேட்டோம். இப்போ நம்ம ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். பிரேக்குக்கு அப்புறம் நம்ம பேச போற விஷயம் என்னன்னா ஸ்பெண்ட் பண்றதுல அவங்களுக்கு கிடைக்கிற ஜாய் என்ன அப்படின்றத பத்தி பேச போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 அண்ட் நான் உங்க RJ பிரியங்கா.

0: வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு MOPCRS 107.8 and நான் உங்க ஆர்ஜே பிரியங்கா. இந்த ப்ரோக்ராம் பணம் செலவழிக்கிறதும் அதோட முக்கியத்துவம், எதெல்லாம் தவிர்க்கலாம் எதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுன்றத பத்தி பேசிட்டு இருக்கோம். பிஃபோர் பிரேக் நம்ம எல்லாருமே சொன்னாங்க அக்சசரிஸ் வாங்குறதுக்கு எவ்வளவு இஷ்டம், ஒரு ஒருத்தவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் வாங்குறதுக்கு எவ்வளவு இஷ்டம் சொன்னாங்க. இப்ப வந்து லேட்டஸ்ட் அப்சஷன் நிறைய பேர் கிட்ட கேட்டீங்கன்னா டெக்னாலஜி ஓரியன்டெட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு ஃபேன்சி மொபைல் வச்சுக்கிறதோ இல்ல ஒரு மேக்புக் ப்ரோ வச்சுக்கிறதோ வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ப்ரைட் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பா இங்க இருக்க எல்லாருக்குமே வந்து கையில ஒரு மொபைல் கண்டிப்பா இருக்கும். இந்த மாதிரி நிலைமையில அதாவது ஷாப்பிங்ல இந்த மாதிரி டெக்னாலஜி பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து காஸ்ட் ஸ்பெண்ட் பண்றது எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க கீர்த்தனா மேடம்? ஆஸ் அ ஒர்க்கிங் விமன் உங்களுக்கு ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் இட் டு பை இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ்லாம்? இதுல வந்து இந்த கேட்ஜெட்ஸ் வாங்குறதுக்கு வந்து என்ன அவசியம் சொல்றீங்க நீங்க?
1: சரி, நான் இங்க இப்போ வந்து ஒர்க்கிங் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்து ஒர்க் பிளேஸ்ல வந்து எனக்கு வந்து ஒரு தனி மொபைல் இருக்கு. ஸோ பேசிக்கா இங்கே வந்து ரெண்டு மொபைல்ஸ் இருக்கு. ஸோ ஒர்க்கிங்க்கு வந்து நான் வந்து பிளாக்பெரி யூஸ் பண்றேன் பிகாஸ் இட்ஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி. அதுக்கப்புறம் ஐ ஈவன் ஹாவ் அன் ஐஃபோன் பிகாஸ் எனக்கு வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கிறதுனால வந்து நான் வந்து ஒரு ஐஃபோன் வச்சிருக்கேன், மேக்புக்கும் வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து டிராவல் பண்றச்சே வந்து சாங்ஸ் கேட்கணும், அதனால வந்து நான் வந்து ஐபாட் வாங்கி வச்சிருக்கேன். நான் வந்து ரொம்ப டெக்னாலஜி ஓரியன்டெட், ஏதாவது புதுசா கேட்ஜெட் வந்துருச்சுன்னா நான் அதை வாங்கிடுவேன்.
0: ஓகே, பட் கீர்த்தனா மேடம் நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ்க்குலாம் வந்து இப்போ ஒரு போன் வச்சிருக்கிறது கால் பண்றதுக்கும் சரி, மெசேஜ் அனுப்புறதுக்கும் சொல்லி சரி, இல்ல வந்து ஆபீஸ்ல கான்டாக்ட்ஸ்க்கு வந்து என்ன டெக்ஸ்ட் மெசேஜோ இல்ல பிக்சர் மெசேஜோ எதா இருந்தாலும் அனுப்புறது, மெயில் அனுப்புறது, இதுக்கெல்லாம் அவசியம் தான். ஆனா ரெண்டு போன், ஒரு அதுவும் ஒரு ஐபோன் ஒரு பிளாக்பெரி வச்சுக்கிறது கொஞ்சம் அதிகம் நீங்க நினைக்கலையா?
1: இல்ல அப்படின்னு இல்ல, பிகாஸ் பிளாக்பெரி வந்து ஆபீஸ் இமெயில்ஸ்க்குலாம் வந்து மெசேஜ் அனுப்புறது அதெல்லாம் வந்து இட்ஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி. இப்போ வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க, வந்து ஆபீஸ் கான்டாக்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக வந்து ரெண்டு போன்.
0: ஓகே, பட் இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க நீங்க, இது எல்லாமே உங்களுக்கு இன்றியமையாதது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா மிஸ் கீர்த்தனா?
1: ஆமா, ஐ கேன் நாட் லிவ் வித்வுட் கேட்ஜெட்ஸ்.
0: ஓகே, ஸோ கீர்த்தனா மேடம் வந்து அவங்களுக்கு கேட்ஜெட்ஸ்னா ரொம்ப அப்சஷன்னே சொல்றாங்க, அதுவும் மெயினா வந்து பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் அதாவது ஐபோன் ஆப்பிள் மாதிரி ப்ராடக்ட்ஸ்ல வந்து அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம் சொல்றாங்க. அடுத்து வந்து நான் கேட்க போற முக்கியமான கேள்வி என்னன்னா, ஸ்பெண்ட் பண்றத உங்களுக்கு கிடைக்கிற ஜாய் என்ன? மெயினா வந்து இந்த மாதிரி ஷாப்பிங் போகும்போதுலாம் கிடைக்கிற ஜாய் என்ன? வாட் கைண்ட் ஆஃப் அன் எக்ஸிலரேட்டிங் ஃபீலிங் இஸ் இட் டு கோ அவுட் அண்ட் ஷாப் ஃபார் தர் திங்ஸ்? சொல்லுங்க அமிர்தா மேடம், உங்களுக்கு என்ன ஜாய் கிடைக்குது ஸ்பெண்ட் பண்றதுல?
2: ஆக்சுவலி ஜாய்னு பாத்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு டைப் ஆஃப் ரிலாக்ஸேஷன் எங்களை மாதிரி என்ன மாதிரி கீர்த்தனை மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம். ஏன்னா நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அதுவும் ஐடி செக்டர்ல இருக்கும் போது லைக் டே அண்ட் நைட் வந்து நாங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணி இட்ஸ் லைக் சோ ஸ்ட்ரெஸ்ஸிங் அந்த ஃபுல் வீக். ஸோ நாங்கள் வந்து ஒரு சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி சாட்டர்டே ஈவினிங் அந்த மாதிரி வந்து எங்கேயோ வந்து போய் அது வந்து ரோட் சைட் கடையா இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஏ மாதிரி ஒரு பெரிய மாலா இருந்தாலும் சரி, அங்க போய் வந்து ஏதோ விண்டோ ஷாப்பிங்கோ நம்ம வாங்குறோமோ இல்லையோ, அது வந்து வந்து ஒரு மைண்டுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டு ஒரு எஃபெக்ட் கொடுக்குது. அதுதான் ஒரு மெயின், அது வந்து நம்மளுக்கு ஒரு டோட்டலி ஒரு நியூ என்வாயன்மெண்ட்டுக்கு ஐஷன் போற மாதிரி ஒரு இது எங்களுக்கு.
0: ஓகே, ரிலாக்ஸிங் ஃபேக்டர் அப்படின்னு சொன்னாங்க அமிர்தா மேடம். அது இது வந்து ஒரு ஒரு நியூ டேக் அட் ஷாப்பிங்னே சொல்லலாம். டு பி ஆனஸ்ட், நிறைய பேர் வந்து ஷாப்பிங் போறதுக்கு ஒரு மேஜர் ரீசன் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் னே சொல்லலாம். அது தவிர வேற என்ன ரீசன் ஷாப்பிங்ல கிடைக்கிற ஜாய் என்ன சொல்லுங்க வினித்ரா?
3: இப்ப ஷாப்பிங் போய் அப்படியே வந்துட்டு நிறைய இது பார்த்து ரொம்ப பிடிச்சி புதுசு புதுசா வாங்குறதே வந்துட்டு ஒரு தனி சந்தோஷம் தான். இப்ப புதுசு புதுசா எடுத்துட்டு நிறைய பேக் தூக்கிட்டு அப்படியே நடந்து போறது வந்துட்டு ஒரு பெரிய சந்தோஷம். அதை நம்ம வீட்டுல அதை வந்துட்டு நம்ம போட்டு இன்னும் பாக்குறது இன்னொன்னு ஒரு பெரிய சந்தோஷம். அது போட்டு மத்தவங்க கிட்ட காட்டி

0: என்னென்ன ஃபுட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல போறாங்க. இதை தவிர வேற யாராவது ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? வை ரெஸ்டாரன்ட்ஸ், வை ஃபுட்? சொல்லுங்க வினித்ரா.
1: இப்போ வந்துட்டு டெய்லி இப்போ வீட்டிலே வந்துட்டு இட்லி தோசை சாதம் அதே தான் பண்ணுவாங்க. இப்போ ரெஸ்டாரண்ட்ஸ் போனால் டிஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட்ஸில் நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் இருக்கு. ஸோ அதை ட்ரை பண்ணலாம். அது வந்துட்டு என்ன என்னென்ன டிஷ் எப்படி எப்படி டேஸ்ட்லாம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போ பர்த்டே பார்ட்டி, ஸ்ட்ரீட் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம்னு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போய் டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணலாம்.
0: ஆமாம், அதாவது முன்னாடிலாம் வந்து ட்ரீட்னா பசங்களாம் ஏ வீட்டுக்கு வரோண்டா அம்மா வந்து பிரியாணி செய்ய சொல்லு அப்படின்னு சொல்கிற காலம் மாதிரி இப்போ வந்து ஏ ட்ரீட்டடா இந்த ஹோட்டல் கூட்டிட்டு போ இந்த ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போ அப்படின்ற நிலைமை ஆயிடுச்சு. அதனால வந்து ட்ரீட் வினித்ரா சொன்ன மாதிரி ரொம்பவே ஒரு முக்கியமான காரணம் நிறைய பேர் ரெஸ்டாரன்ட்ஸ் போறதுக்கு.
2: அதுவும் இல்லையா பிரியங்கா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி செய்யற ஃபுட் இப்போ சாம்பார் இட்லியா இருந்தா கூட ஒரு பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட் போகும்போது அவங்க ப்ரிப்பரேஷனே டிஃபரெண்டா இருக்கும். அது எனக்கு மட்டும் அப்படியான்னு தெரியல, பட் ஆனா வந்து லைக் நான் டெய்லி சாப்பிடுற தோசை சாம்பாரா இருந்தா கூட நான் வேற ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ஸ் போகும்போது அவங்க டேஸ்ட் மேபி அவங்க லார்ஜா குவான்டிட்டியில பண்றதுனால இருக்கலாம் டேஸ்டே டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ஈவன் நம்ம எல்லாமே சின்ன சின்னதா ட்ரை பண்ணா நல்லா இருக்கும்.
0: ஓகே, அதாவது பார்த்த மூஞ்சியே எத்தனை தடவை தான் பார்ப்போன்ற மாதிரி சாப்பிட்ட சாப்பாடே எத்தனை தடவை தான் சாப்பிடுவோம். ஒரு புது டேஸ்ட், ஒரு புது அனுபவம் வேணுன்றதுக்காக ரெஸ்டாரன்ட்ஸ் போறோம்னு சொல்றாங்க. வேரியட் ரீசன்ஸ் ஃபார் கோயிங் டு ரெஸ்டாரன்ட்ஸ். சாப்பிட்ற சாப்பாடே டிஃப்ரெண்டா இருக்கு. அதுல ஒரு ஜாய், ட்ரீட் கொடுக்கறதுக்காக போறோம், சாப்பாடு சாப்பிட்றதுக்காக தானே சம்பாதிக்கிறோம் இப்படின்ற மாதிரி நிறைய ரீசன் சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம பேச போற டாபிக் வந்து மூவிஸ் அண்ட் தியேட்டருக்கு போய் படம் பாக்குறதுல எவ்வளவு ஒரு அப்சஷன் ஒரு ஒருத்தவங்களுக்குன்றத பத்தி பேச போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 அண்ட் நான் உங்க ஆர்ஜே பிரியங்கா.
3: When you switch on your radio, it will just tell you where to go. Every day at 6:30, a woman that's heard but never seen. Don't you know?
4: You've got the best radio show. Hello?
3: Hello?
4: Is there anyone out there?
3: Nothing to do and nowhere to go. Tune in to the MOP show with every clock's tick tick tick.
0: வெல்கம் பேக் நேயர்களே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8. நான் உங்க ஆர்ஜே பிரியங்கா. இந்த ப்ரோக்ராம் வந்து பணம் செலவழிக்கிறது எதெல்லாம் சரி எதெல்லாம் தப்பு, எதுக்கெல்லாம் செலவு பண்ணலாம் எதுக்கெல்லாம் கூடாதுன்றத பத்திலாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். இங்க வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. என் கூட வந்து 6 பேர் இருக்காங்க. 2 ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், அமிர்தா மேடம் அண்ட் கீர்த்தனா மேடம், 3 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஐஸ்வர்யா, வைஷ்ணவி அண்ட் வைத்தீஸ்வரி, அண்ட் 1 ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வினித்ரா. இவங்க எல்லாருக்கிட்டயும் நம்ம இதுவரைக்கும் ஷாப்பிங் பத்தி பேசணும், அப்புறம் டிராவல் எக்ஸ்பென்சஸ் பத்தி பேசணும், அப்புறம் ரெஸ்டாரண்ட் ஃபுட் பத்தி பேசணும். இப்போ நம்ம பேச போறது என்னன்னு பாத்தீங்கன்னா மூவிஸ். இங்க வந்து உங்க 6 பேர்கிட்டயும் ஜெனரலா ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன். உங்க எல்லாருக்குமே வந்து தியேட்டருக்கு போய் படம் பாக்குறதுனா பிடிக்குமா? கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து படம் பாக்குறதுனா ரொம்ப பிடிக்கும். தியேட்டருக்கு போய் புது படம் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட போய் பாக்குறதுனா பிடிக்கும். இங்க வந்து உங்கள வந்து யாரு எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் நான் போய் பாப்பேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? அமிர்தா மேடம், வேற வைத்தீஸ்வரி, நீங்க வேற ஐஸ்வர்யா, 3 பேரும் வந்து எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் தியேட்டர்ல போய் பாப்பேன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம்? ஏன் எல்லா படமும் தியேட்டர்ல போய் பாக்கணும்? சொல்லுங்க அமிர்தா மேடம்.
5: ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த சிச்சுவேஷன் வந்து நான் அதிகமா காலேஜ் படிக்கும் போது தான் வந்து ஆரம்பிச்சது. காலேஜ்ல இருக்கும் போது வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து எல்லா படத்துக்கும் சேர்ந்து போகணும் அதெல்லாம் வந்து இருக்கும். ஆனா ஒர்க் பண்ற இந்த நிலைமையில வந்து என்னால வந்து போய் அதிகமா வந்து ஐ கே நாட் வாட்ச் ஒரு படம் இப்போ வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை உடனே போய் என்னால

0: லைக் ரேண்டமா நான் வந்து பாக்குற மியூசிக்கை விட எனக்கு படம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து இப்போ தியேட்டர்ல வரும்போது இதே ஒரு மெயின் ஹீரோ நமக்கு ஃபேமஸான ஹீரோ எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா நான் வந்து ஒரு செகண்ட் டே அது மாதிரி எல்லாம் போவேன். இல்லைன்னா மிச்சம்லாம் படம் வந்து மேபி ஒப்பீனியன் எல்லாம் கேட்டுட்டு போவேன். இதனாலே வந்து எனக்கு சில தியேட்டர்ஸ் நான் பார்க்கும். ஏன்னா தியேட்டர்ஸ்லேஸ் அதோட குவாலிட்டி வந்து மாறும். ஸோ வந்து நான் சில தியேட்டர்ஸ் தான் போவேன். அந்த தியேட்டர்ஸ் வந்து காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதே எனக்கு வந்து ரொம்ப அங்கே போய் சாப்பிட்றது மோஸ்ட்டாக வந்து இப்போ காலேஜ் இருக்கனால நைட் ஷோ செகண்ட் ஷோ தான் எல்லாம் தான் போகிறது ஃபேமிலியோட இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோட எப்போச்சு. ஸோ அப்போ போகும்போது வந்து நம்ம டின்னரே மேபி நம்ம அங்கே சாப்பிட்டுட்டு நேராக படத்துக்கு போகிறது. ஸோ அதனால அது வந்து ஒரு
1: பட் ஐஸ்வர்யா நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா இப்போ?
0: இல்லை
1: இல்ல. பட் இப்போ படத்துக்கு வந்து அமிர்தா மேடம் சொன்ன மாதிரி ஒரு படத்துக்கு போறோம்னா ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 120 வச்சுக்கலாம் டிக்கெட். அதை தவிர நம்ம வந்து கண்டிப்பா பாப்கார்ன் அண்ட் கோக் எல்லாம் வாங்கி குடிப்போம். எல்லாம் சேர்த்து ஒரு ஓவரால் ஒரு 250 to 300 வரும் இல்லையா ஒரு படம் பர் பர்சன் அவ்வளவு வரும். நீங்க வந்து இந்த காசு இட்ஸ் யுவர் டேட் ஆர் மாம்ஸ் மணி. நீங்க வார வாரம் ஒரு 300 ஒரு படத்துக்கு மட்டுமே செலவு பண்றது கொஞ்சம் அதிகம் இல்ல தப்புன்னு நினைக்கலையா நீங்க?
0: இப்போ அமிர்தா மேடம் சொன்ன பாயிண்ட் மேபி அவங்க ஒர்க் பண்றனால எனக்கு இது வரைக்கும் அப்படி தோண அந்த வேளை நான் திங்க் பண்ணதில்லை. பிகாஸ் ஏன்னா போகும்போது பேரண்ட்ஸும் கண்டிப்பா என் கூட வருவாங்க. ஸோ அவங்க இது வரைக்கும் என்கிட்ட வந்து படம் பார்க்கறது தப்போ அது ஒன்றும் சொன்னது கிடையாது. இல்லை அது எனக்கு அது ஒரு இட்ஸ் லைக் நம்ம அந்த 1 week வந்து நம்ம அவ்வளோ வேலை 1 week சில நேரத்தில் டிவி பார்க்க கூட டைம் இருக்காது. ஸோ அந்த ஒரு டைம்ல வந்து ஒரு படம் கண்டிப்பாக ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அது ஒரு செலவாக எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தோணதில்லை.
1: அதாவது ப்ராபப்ளி பேரண்ட்ஸும் வந்து படம் பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால மேபி உங்களுக்கு வந்து அது பழகி இருக்கலாம். இப்போ வைஷ்ணவி கிட்ட நம்ம கேட்க போறோம். நீங்க சொல்லுங்க வைஷ்ணவி, உங்களோட கருத்து என்ன? இதுல
2: ஒரு படம் ரிலீஸ் ஆன உடனே தியேட்டர்ல போய் பாக்குறது எல்லாம் ஓகே தான். பட் நான் என்ன சொல்றேன்னா இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே பாத்துடணும் அப்படின்னு சில பேருக்கு வந்து ஒரு அப்சஷன் இருக்கும். அது யூஸ்வலி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து அதுவும் சூப்பர் ஸ்டார் மூவிஸ் எல்லாம் வந்து ஆக்ஷன் எல்லாம் விடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 3000-4000 ருபீஸ்க்கு எல்லாம் வரும். அதெல்லாம் கூட வாங்கிட்டு போய் பாக்குறதெல்லாம் வந்து எனக்கு வந்து என்னவோ ரொம்ப ஜாஸ்தின்னு தோணுது. ஏன்னா ஒரு படத்தை வந்து ஒரு வாரம் கழிச்சு பார்த்தாலும் படம் வந்து அதே படம் தான் இருக்க போகுது. அது எதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அவ்வளோ காசு கொடுத்து அது எதுக்கு வாங்கி இந்த அது வந்து எனக்கு பிடிக்கல.
0: இப்போ வைஷ்ணவி சொன்ன பாயிண்ட வந்து என்னால ஒத்துக்க முடியாது. பிகாஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி இப்போ நான் ட்ரெஸ்ஸு சொன்ன மாதிரி நம்ம ஒரு ட்ரெண்டா இருக்கும். லைக் நான் ஃபர்ஸ்ட் என்னோட ட்ரெஸ் பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த ஒரு கேங்கோட அதுக்கப்புறம் வர செகண்ட் வீக்கோ தேர்ட் வீக் வரும்போது அப்படி சோகமா எல்லாரும் உட்காந்து பார்ப்பாங்க. இல்ல ஒரு அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த ஒரு என்தூ எனர்ஜெட்டிக் லெவல் வந்து அதுக்கப்புறம் நம்ம படம் பார்க்கும்போது நார்மலா இருக்கும். எல்லாமே நார்மலா போயிட்டு இருக்கும். சோ அதனாலே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து அவங்க சொன்ன பாயிண்ட் என்னால ஒத்துக்க முடியாது. கண்டிப்பா இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டேன்னா நான் வந்து சொல்லுவேன் நல்லா இருக்கு. ஈவன் நான் நல்லா இல்லைன்னு சொன்னா நல்லா அந்த படம் அவ்வளோ இல்லைன்னா கூட ஓகே பாக்கலாம் இவங்களுக்காக பாக்கலாம் அவங்களுக்காக பாக்கலாம் அவங்களே நான் மாட்டி விட்டுருவேன். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறனால ஏன்னா நான் மோஸ்டா இந்த ஷோ போறது வந்து மேபி ஹீரோ ஹீரோயின் யாராச்சும் பாப்புலரா இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம மோஸ்டா போவோம். ஸோ வந்து இப்போ அந்த மாதிரி எல்லாம் படம் வரும்போது அது அங்க நிறைய தியேட்டர்ஸ்ல வந்து பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கூட்டத்துல நின்று டிக்கெட் வாங்கி எல்லாம் பாக்குறது. ஏன்னா பிகாஸ் 2-3 weeks அப்புறம் போனோம்னா நம்ம நார்மலா இருக்கும். எல்லாமே பொறுமையா டிக்கெட் வாங்கலாம் எல்லாமே பொறுமையா இருக்கும். பட் அந்த ஒரு எனர்ஜி லெவல் எப்பவுமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு தான் இருக்கும்.
1: ஓகே, அனதர் பிக் மூவி பஃப் இங்க இருக்காங்க, அதாவது வைத்தீஸ்வரி. வைத்தீஸ்வரி நீங்க சொல்லுங்க, படம் பாக்குறது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் பாக்குறது ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
3: என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தை பார்த்தனே ஒரு ஃபார்மல் ஒப்பீனியன் நான் தான் கிரியேட் பண்ணணும்னு நினைப்பேன். அப்படியே மற்றவங்க வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் படம் பார்க்கலன்னா வந்து மற்றவங்க வந்து பார்த்துட்டாங்கன்னா சொல்லுவாங்க, பாதி பேர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, பாதி பேர் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. இதனாலேயே வந்து நான் சில படத்தை பார்க்க மாட்டேன். அதனால நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் போய் நான் எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனோடனே ஃபர்ஸ்ட் போய் நான் அந்த படத்தை பார்த்துருவேன்.
1: நிறைய பேர் வந்து வேரிட் ஒப்பீனியன் சொன்னாங்க மூவிஸ் பாக்குறதோட இஷ்டம் பத்தி, அப்புறம் தியேட்டர்ஸ் பத்தி நிறைய பேர் வேரிட் ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இப்ப நிறைய பேரோட ஆவரேஜ் ஸ்பெண்டிங்

0: எதுக்கு அதிகமாக போகுதுன்னு நீங்க பாத்தீங்கனாலே வந்து மூவிஸ் பாக்குறதுக்கு தியேட்டருக்கு ஸ்பெண்டிங் ஆகுது. ஏன்னா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு ஒரு ஒரு டேஸ்டியான டிஷ் அலாங் வித் சைட் டிஷ் நம்ம உட்காந்து சாப்பிடறதுனா கூட ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபீஸோ இல்ல 200 ரூபீஸ் தான் ஆகும் ஆவரேஜ். இதே ஒரு படம் பார்க்க போகும்போது ஒரு ஆளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 250-300 ரூபீஸ் ஆகுது. இது வந்து வார வாரம் ஒரு 300 ரூபீஸ் செலவு பண்றது டெஃபினெட்லி இட்ஸ் லிட்டில் மோர் தென் வாட் ஷுட் பி ஸ்பெண்ட் இன் அ டே. எஸ்பெஷலி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா சம்பாதிக்க காசு வந்து இப்படி போறதுன்றது பேரண்ட்ஸ் ஒத்துக்க முடிஞ்சதுன்னா இட்ஸ் ஃபைன். பட் வென் த பேரண்ட்ஸ் ஆர் நாட் ஓகே வித் இட், பசங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாம ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறது இப்படின்ற பிரச்சனை எல்லாம் வருது. சோ ஸ்பெண்டிங் வந்து மூவிஸ் இட் ஆல்மோஸ்ட் ரீச்சஸ் த பாயிண்ட் தட் இட் பிகம்ஸ் ஓவர் ஸ்பெண்டிங் அப்படின்னே சொல்லலாம். வைஷ்ணவி, நீங்க வந்து மூவிஸ்க்கு ஸ்பெண்ட் பண்றது ஓவர் ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் கருத்து சொன்னீங்க, ஏன் நினைக்கிறீங்க அது மெயின் ரீசன் என்ன?
1: மூவிஸ்க்கு ஸ்பெண்ட் பண்றது ஓவர் ஸ்பெண்டிங் கிடையாது, பட் இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எப்படியாவது பாத்துடணும் அப்படின்ற அப்சஷன் வந்து சம்டைம்ஸ் இட் லீட்ஸ் டு ஓவர் ஸ்பெண்டிங். இப்ப நான் வந்து அண்ட் இந்த தியேட்டர்ல தான் நான் படம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் கூட வந்து சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா போகுது.
2: ஆனா வைஷ்ணவி, ஒரு நிமிஷம், நான் வைஷ்ணவி சொன்ன பாயிண்ட் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு புரியும்படியா சொல்ல வைக்கிறேன். நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி வந்து தியேட்டர்ல இந்த தியேட்டர்லாம் போய் படம் பார்ப்பேன் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள்ன்றீங்க. அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, ஐஸ்வர்யா வந்து சொன்ன விஷயம் ஒரு விஷயம் என்னன்னா, நான் இந்த தியேட்டர்லாம் போய் பார்ப்பேன்னு அவங்க வந்து சொன்னதை விளக்கப்படுத்தல மேபி, அதனால உங்களுக்கு புரியல. நீங்க ஒரு லோக்கல் தியேட்டர் போனீங்கன்னா உங்களோட சேஃப்டிக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இதே வந்து நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பிஸி ஏரியால இருக்கிற ஒரு எஸ்டாப்ளிஷ் தியேட்டர் சிட்டி போனீங்க போறீங்க அப்படின்னா ஆப்வியஸா வந்து வீட்டுல ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. சோ நம்ம பொண்ணு வந்து ஒரு சேஃபான இடத்துல தான் இருப்பா அப்படின்ற ஒப்பீனியன் உங்களுக்கு வரும்.
0: ஓகே, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க வைஷ்ணவி?
1: சேஃப்டி வைஸ் வந்து அமிர்தா மேடம் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். ஆனா வந்து எல்லா படத்தையும் நான் வந்து தியேட்டர்ல போய் பார்ப்பேன். படம் வந்து லைக் ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஹீரோ ஹீரோயின் உங்களுக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தியேட்டர்ல போய் பாக்குறது இட்ஸ் ஓகே. பட் என்ன சும்மா ரேண்டம் படம்னா கூட நான் போய் தியேட்டர்ல பார்ப்பேன், வார வாரம் பாத்துடணும் அப்படிங்கறது வந்து எவ்வளவு தூரம் வந்து அது கரெக்டான ஆட்டிடியூட்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து இந்த இப்போ நான் இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து என்னோட பேரண்ட்ஸ் தான் என்ன சப்போர்ட் பண்றாங்கன்றச்சே வந்து வார வாரம் ஒரு 300 ரூபீஸ் நான் வந்து சும்மா போய் ஒரு 3 மணி நேரம் தியேட்டர்ல உட்காந்து ஸ்பெண்ட் பண்றேன், அதுக்காக 300 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்றேன்றது வந்து எனக்கு அவ்வளவு தூரம் கரெக்ட்னு தோணல.
0: ஓகே, ரொம்பவே நல்ல கருத்து சொன்னாங்க வைஷ்ணவி. அதாவது நம்ம இப்போ எடுத்திருக்க டாபிக்கே வந்து காசு ஸ்பெண்ட் பண்றது எதெல்லாம் கரெக்ட் எதெல்லாம் டூ மச்ன்றதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ மணி ஸ்பெண்டிங் ஃபார் மூவிஸ்ன்றது ரொம்ப சப்ஜெக்டிவான மேட்டர். ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன் கேத்த மாதிரி இது வேரி ஆகும். பட் ஆஸ் அ பர்சன் ஹூ இஸ் நாட் ஏர்னிங், நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருக்கணும் காசு எதுக்கு போடுறோம் எதுக்கு செலவு பண்றோம்ன்றது. இந்த ஒரு 250-300 நம்ம படம் பார்க்காம வேற எதுக்காவது நம்ம சேவ் பண்ண முடிஞ்சு வேற எதுக்காவது யூஸ் பண்ணணும், ப்ராபப்ளி இட் வில் பி ஆஃப் அ கிரேட் யூஸ் இன் சம் சிச்சுவேஷன் அப்படின்றது நம்மளுக்கு இங்க தெரியுது. இப்ப வந்து நம்ம இங்க காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் சரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வினத்ரா கிட்டயும் நான் கேட்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஆவரேஜ் ஒரு ஒரு மாசத்துல வந்து எவ்வளவு பாக்கெட் மணி கிடைக்குது சொல்லுங்க. வினத்ரா, உங்களுக்கு ஆவரேஜ் பாக்கெட் மணி எவ்வளவு கிடைக்குது?
3: 3000.
0: சொல்லுங்க வைத்தீஸ்வரி, உங்களுக்கு
4: ஒரு வாரத்துக்கு 500 தருவாங்க.
0: ஒரு வாரத்துக்கு 500?
4: ஒரு வாரத்துக்கு 500,
0: அதாவது ஒரு மாசத்துக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2000 பிளஸ் வரும். ஓகே வைஷ்ணவி, உங்களுக்கு வந்து மந்த்லி பாக்கெட் மணி எவ்வளவு?
1: எனக்கு மந்த்லி இவ்வளோ அப்படின்னு டெசிக்னேட்டட் கிடையாது. நான் வந்து அப்பப்போ பர்ஸ்ல வந்து பணம் காலியாக எடுத்துப்பேன். பட் மேக்ஸிமம் நான் வந்து அவ்வளவா ஃபுட்டுக்கு தான் ஸ்பெண்ட் பண்றேன். ஸோ ஒரு ஒரு மாசத்துக்கு 1000 ரூபீஸ் ஆகும்னு நினைக்கிறேன்.
0: ஓகே, இதெல்லாம் வந்து நீங்க ஷாப்பிங் தவிர்த்து தானே எல்லாரும் சொல்றீங்க?
1: ஆமா.
0: ஒரு சரி, உங்களோட ஷாப்பிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இதுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா எவ்வளவு செலவாகும் நினைக்கிறீங்க சொல்லுங்க வைஷ்ணவி.
1: ஷாப்பிங் கொண்டு வந்தா ஒரு 2000-2500 ஆகும்.
0: ஓகே வைத்தீஸ்வரி,
4: ஒரு 6000 ஆகும் நினைக்கிறேன்.
0: 6000, வெரி நைஸ் அமௌண்ட். அண்ட் வினித்ரா, நீங்க சொல்லுங்க ஷாப்பிங் உங்களோட ஷூஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்தா எவ்வளவு ஆகும்? இன்க்ளூட் பண்ணும்போது இப்ப நிறைய பேர் வந்து உங்க பாக்கெட் மணி நான் இமீடியட்டா கேட்ட உடனே நீங்க சொன்ன விஷயம் என்னன்னா உங்களுக்குன்னு பர்சனலா கிடைக்கிற காசு தான் சொன்னீங்க. இதுல வந்து நீங்க போக படம் பார்க்க போறதுக்கு ஸ்பெண்ட் பண்ற காசு, ஷாப்பிங்க்கு போகும்போது ஸ்பெண்ட் பண்ற காசு, இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு தான் சொன்னீங்க. உங்க பாக்கெட் மணி இஸ் வாட் யூ கீப் ஃபார் யோர் செல்ஃப், அதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்கோ அப்படி எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கோ வாட் எவர் ஒரு ஒருத்தவங்களோட பர்சனல் ஆட்டிடியூட பொறுத்து இருக்கு. ஆனா வந்து இந்த ஷாப்பிங்ன்ற விஷயமோ இல்ல படம்ன்ற விஷயமோ வந்து ஈக்குவேஷன்ல கொண்டு வரும் கண்டிப்பா அது வந்து ஒரு பெரிய அமௌண்டாவே ஆகுது. வைத்தீஸ்வரி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 6,000-7,000 per month ஆகுது. இது வந்து நான் ஷாப்பிங் மட்டும் தான் கேட்டேன், கூட வந்து ரெஸ்டாரன்ட்ஸ் போறது, ட்ரீட் கொடுக்கறது, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணீங்கன்னா இன்னுமே கண்டிப்பா அதிகமாகும். இப்ப வந்து உங்க மூணு பேர்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து உங்க அப்பா காசு உங்க அம்மா காசு தான் இப்ப நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க, பிகாஸ் ஆல் த்ரீ ஆஃப் யூ ஆர் நாட் ஏர்னிங். இப்போ இந்த நிலைமை மாறி நீங்க வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது நீங்க இப்போ இருக்கிறத விட கம்மியா ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா இல்ல அதிகமா ஸ்பெண்ட் பண்றேன்னு நினைக்கிறீங்களா சொல்லுங்க வினித்ரா.
3: கம்மியா ஸ்பெண்ட் பண்ணா நினைக்கிறேன், ஏன்னா அப்ப வந்துட்டு நானே கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்றதுனால மேபி எனக்கு எவ்வளவு டிஃபிகல்ட்னா அப்ப தெரியுமா இருக்கும்.
0: அப்ப வந்து உங்களுக்கு கிடைக்கிற காசு வந்து சேவ் பண்ணி வைக்கலாம், வை ரேண்டமா ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு
3: தோணுமா?
0: ஓகே, வேற வைத்தீஸ்வரி நீங்க சொல்லுங்க, நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா
4: என்ன பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் அதிகமா செலவு பண்ணுவேன் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நானா நினைக்கிறேன்னா நான் என்னோட சம்பளம் நான் எங்க அம்மாக்கு சாரி வாங்கி தரணும், என் சிஸ்டருக்கு எல்லாருக்கும் ஏதாச்சும் வாங்கி தரணும்னு நினைப்பேன், அதனால கொஞ்சம் அதிகமா செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன்.
0: பட் நம்ம சம்பாதிக்கிறோமே நம்ம பெருசா ஏதாவது ஒரு லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல வாங்கலாம், சேர்த்து வச்சு அதை வந்து ஒரு ஒரு கோல்டாவோ அப்படி இல்லைனா ஒரு லேண்டாவோ ஒரு ஹவுஸ் பிளாட் அப்படி ஏதாவது வாங்கணும்னு உங்களுக்கு தோணுது இல்லையா?
4: எனக்கு வந்து அப்ப வந்து சந்தோஷமா இருக்கணும் தான் வந்து ஃபியூச்சர் பத்தி எல்லாம் நீங்க யோசிக்க மாட்டேன், அதனால வந்து நான் அப்ப ஹாப்பியா இருக்கணும், அதனால நான் வரதா அப்பயே செலவு பண்ணணும், எல்லாருக்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன்.
0: ஓகே, லிவ் லைஃப் ஃபார் டுடேன்ற ஒரு ஆட்டிடியூட்ல பேசுறாங்க வைத்தீஸ்வரி. நீங்க சொல்லுங்க வைஷ்ணவி, நீங்க வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க ஆட்டிடியூட் மாறுமா?
1: சம்பாதிச்ச உடனே வந்து லைக் ஃபர்ஸ்ட் மந்த் மேபி அந்த ஒரு மைண்ட் செட் வந்து நானும் சம்பாதிக்கிறேன் அப்படின்றத வந்து ஷோ ஆஃப் பண்றதுக்காக வந்து நான் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் கேர்லெஸ்ஸா ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பட் போக போக வந்து ஐ ஸ்டார்ட் சேவிங் மோர் அண்ட் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணணும்னு யோசிக்க தோணும் எனக்கு, ஸோ தட் ஃபியூச்சர்ல வந்து மணி டபுள் ஆக கூட சான்சஸ் இருக்குன்றதுனால ஐ மேக் அ லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.
0: ஓகே, வெரி சென்சிபிள் டாக் வைஷ்ணவி. அமிர்தா மேடம் நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து காலேஜ் படிக்கும் போது ஸ்பெண்ட் பண்ண காசையும் இப்ப நீங்க ஆஸ் அ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் நீங்க வந்து இப்ப ஸ்பெண்ட் பண்றதையும் வச்சு பாத்தீங்கன்னா எது அதிகம் நினைக்கிறீங்க?
5: கண்டிப்பா காலேஜ் படிக்கும் போதுதான். இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி காலேஜ் வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு ஃபேண்டஸியா இருக்கும், ஒருத்தவங்க பண்ணிட்டாங்க நம்ம அதை திருப்பி நம்மளும் பண்ணிடணும்ன்ற பட்சத்துல இவங்க எல்லாம் சொல்றதை விடையே வந்து நான் ரொம்பவே வந்து ஜாஸ்தியா தான் காலேஜ்ல இருந்தமோ ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு படம் போறது, எந்த ரெஸ்டாரண்ட் வந்தாலும் வந்து அங்க ட்ரை பண்றது அப்படின்னு வந்து ரொம்பவே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா வந்து கையில வந்து ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்தோடனே வைஷ்ணவி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மந்த் வந்து ரொம்ப ஒரு இதா இருந்தது, நான் சம்பாதிக்கிறேன் இது வாங்கணும் அது வாங்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் வந்து ரொம்பவே கிட்டத்தட்ட ஜீரோ பேலன்ஸ்ல இருந்தது என்னோட இது. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் மந்த்லயே எனக்கே அந்த கன்சர்ன் வந்து ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா வந்து நம்ம வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து ஒர்க் பண்றோம், ஆனா எதுக்கு நம்ம காசை வந்து இப்படி தண்ணி மாதிரி அதை செலவழிக்கிறது வந்து தப்பு அப்படின்றத இது பண்ணி நான் வந்து இப்ப வந்து கோல்டை வந்து கட்டி கட்டி மாசம் மாசம் சேவ் பண்ணி வந்துட்டு இருக்கேன்.
0: ஓகே, இப்போ நீங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது அமிர்தா மேடம்?
5: ஒரு 1 year ஆகுது.
0: ஓகே, 1 year நீங்க வந்து பெருசா ஏதாவது வாங்கினது உண்டா, அதுல உங்களுக்கு கிடைச்ச சந்தோஷம் என்ன, அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா?
5: நான் இப்பதான் வந்து ஒரு 3 months முன்னாடி ஒரு கார் வாங்கியிருக்கேன்.
0: ஓ, வெரி நைஸ். உங்களுக்கு வந்து இந்த 1 year நீங்களா சம்பாதிச்ச ஒரு காசை வச்சு ஒரு கார் வாங்கினதுல என்ன ஒரு சந்தோஷம் இருந்தது?
5: ரொம்பவே சந்தோஷமா இருந்தது, ஏன்னா வந்து என் வீட்டுல வந்து கார் இல்ல, ஸோ வந்து நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் கார் வாங்கி என் அப்பாக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து ரொம்பவே ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, எங்க அப்பா சந்தோஷமா இருக்கிறத பார்த்து எனக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தது.
0: ஓகே, அதாவது இது நீங்க இந்த ஆட்டிடியூட் மாதிரி என்னால் நான் சேவ் பண்ணனால்தான் இது சொல்றீங்களா?
5: ஏன்னா வந்து நானும் வந்து அப்போ காலேஜ் லெவல்ல இந்த மென்டாலிட்டியோட இப்பயும் கேரி பண்ணி அதே வந்து நம்ம வார வாரம் படத்துக்கு போகணும், ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடணும், ஹைஃபையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு கண்டிப்பா என்னால வந்து இப்படி இருக்க முடியாது.
0: ஓகே, தட்ஸ் வெரி நைஸ். அதாவது 1 இயர் சம்பாதிச்சதுல வந்து வந்து ஒரு ஒரு சின்ன ஆட்டிடியூட் சேஞ்சால வந்து இவ்வளோ இவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஒரு கார் வாங்கியிருக்காங்க அமிர்தா மேடம். ஸோ இது இந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்டே போதும் நம்மளுக்கு வந்து நம்ம மனசில் அந்த ஒரு விஷயத்த தூண்டுறதுக்கு. காசு சேர்த்து வச்சா எந்த எந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய கெயின் இந்த எண்ட் நம்மளுக்கு கிடைக்கும்ன்றது. ஏன்னா ஒரு 300 ருபீஸ் ஒரு ஒரு வாரத்தில் வந்து ஒரு படம் பார்க்கறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதோ இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட் போய் ஒரு நாளைக்கு ஒரு 200-250 ஸ்பெண்ட் பண்றதோ வந்து ஜஸ்ட் இன் தட் மூமெண்ட். ஆனா வந்து இந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு இன் தி எண்ட் ஒரு பைக்கோ ஒரு காரோ அப்படின்னா அதுல கோல்டோ இல்ல ஒரு ஒரு அபார்ட்மெண்டோ இல்ல ஒரு லேண்டோ எது வாங்குறதா இருந்தாலும் வந்து இட்ஸ் அ லாஸ்டிங் திங். கொஞ்சம் ரொம்ப நாள் நீடிக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ இருக்க நிலைமையில வந்து எவ்ரி திங் வில் பிகம் டபுள்ட். வைஷ்ணவி சொன்ன மாதிரி ஸோ நீங்க இப்போ ஒரு 2 லட்சம் கொடுத்து ஒரு வாங்குற ஒரு நகை வந்து இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு அது 4 லட்சம் ஆக போறது. இட்ஸ் கோயிங் டு பி an investment for you. So நம்ம மணி ஸ்பெண்டிங்ல இருக்க நெகட்டிவ்ஸ் பத்தியும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தியும் எப்படிலாம் நம்ம வந்து சேவ் பண்ணலாம் அதை பத்தியும் நம்ம பேச போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 அண்ட் நான் உங்க RJ பிரியங்கா.
6: MOP சமுதாய

0: இருங்க.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. செலவழிக்கிறதுல அவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் என்ன அப்படின்றதெல்லாம் பத்தி கேட்டோம். இப்பதான் நம்ம டாபிக்கோட ஒரு முக்கியமான விஷயத்துக்கே வரப்போறோம். பணம் செலவழிக்கிறத எப்படி குறைக்கிறது, எதுக்கெல்லாம் செலவழிக்கிறது அதிகம்னு அவங்க நினைக்கிறாங்க, அதை வந்து அந்த பணம் செலவழிக்கிறத குறைச்சிட்டு அதை வந்து சேவ் பண்றது எப்படின்றதெல்லாம் பத்தி இப்ப நம்ம கேட்க போறோம் எல்லார்கிட்டையும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட், நீங்க எதுக்கு இருக்கிறதுலே அதிக பணம் செலவழிக்கிறீங்கன்னு எல்லாருமே எல்லார்கிட்டையும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். வினித்ரா, இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் நீங்க அதிகமா செலவழிக்கிறது எதுக்கு?
2: சாப்பாடு.
1: கீர்த்தனா மேடம், நீங்க?
3: டிரெஸ் ஷாப்பிங்.
1: அமிர்தா மேடம்,
4: மொபைல் போன் ரீசார்ஜ் இது அதுக்கெல்லாம் தான் அதிகமா.
1: ஓகே. வைஷ்ணவி, நீங்க?
5: க்ளோதிங் அண்ட் ஆக்சசரிஸ்.
1: ஐஸ்வர்யா, நீங்க?
6: க்ளோதிங் அண்ட் ஃபுட்.
1: ஓகே. இப்ப நீங்க எல்லாருமே வந்து வேரியட் ஒப்பீனியன்ஸ் கொடுத்துருக்கீங்க, அவங்கவுங்களை பொறுத்த வரைக்கும் எதுக்கு அதிகமா ஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு. இப்ப வந்து இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து எப்படி குறைக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க பர்சனலா வந்து க்ளோதிங்கோ இல்ல வந்து டிராவல்கோ இல்ல மொபைல் போன்ஸ் இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ற காசு வந்து எப்படி குறைக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கீர்த்தனா மேடம், நீங்க சொல்லுங்க.
3: நான் வந்து இந்த ஒரு ஒரு மெத்தட் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படின்னா வந்து டைரியில வந்து ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு ஒன் டேல வந்து நீங்க வந்து எவ்வளவு செலவழிக்கிறீங்கன்னு எழுதிக்கோங்க. சோ வந்து ஒரு வாரத்துல வந்து நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ வந்து அடுத்த வாரத்துல வந்து நீங்க வந்து அதை வந்து சேவ் பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து 100 ரூபீஸ் வந்து ஃபுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்றேன்னா அடுத்த வாரம் நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபீஸ் குறைச்சிட்டு 90 ரூபீஸ் அது மாதிரி ஸ்பெண்ட் பண்ணும்.
1: ஓகே. அப்போ ஒரு மாசம் ஃபுல்லா கணக்கு போட்டதுக்கு அப்புறம் சேவ் பண்ணி வைக்கிற காசை வச்சு வேற எதுக்காவது நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்களா? ஓகே. ஆஸ் அ வர்க்கிங் ப்ரொஃபஷனல், ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ஒரு ஒரு மெத்தட் சொல்றாங்க. உங்களுக்கு வந்து இது வர்க் ஆயிருக்குன்னு சொல்றீங்களா மேடம்?
3: ஷுவரா வர்க் ஆயிருக்கு. நான் வந்து 2 மந்த்ஸ்ல வந்து இப்ப வந்து நான் வந்து 500 ரூபீஸ் சேவ் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்ப வந்து 2 மந்த்ஸ்ல வந்து எனக்கு வந்து 4000 ரூபீஸ் வந்து நான் சேவ் பண்ணிருக்கேன்.
1: வாவ், வெரி நைஸ், வெரி நைஸ் மேடம். இது கண்டிப்பா இது எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும் நான் நினைக்கிறேன். அமிர்தா மேடம், நீங்க சொல்லுங்க, எப்படி இந்த எக்ஸ்பென்சஸ் கட் டவுன் பண்ண முடியும் நினைக்கிறீங்க?
4: ஆக்சுவலி கீர்த்தனா சொல்லியிருக்கிற மாதிரியே வந்து அவங்க சொன்ன மெத்தட வந்து நான் ட்ரை பண்ணிருந்தேன். இது வந்து நான் என் காலேஜ் டேஸ்ல இருந்தே ட்ரை பண்ணிருக்கேன், ஆனா எனக்கு வந்து சுத்தமா அது ஒர்க் அவுட்டே ஆல. அது என்ன வந்து நிறைய பேருக்கு வந்து இவங்க கீர்த்தனா மாதிரி சில பேர் தான் இருப்பாங்க இல்லையா, ஏதாவது வந்து 1 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணா கூட எழுதி வச்சுக்கிறவங்க இருக்காங்க. ஆனா என்னோட ஆட்டிடியூட் இருக்கவங்களுக்கும் நிறைய பேர் ஆப்வியஸா இங்க இருப்பாங்க. எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து 10 ரூபாய் ஆட்டோக்கு செலவு பண்றேன்னா அதை எழுதி வச்சுக்கணும்னு தோணாது. சோ நம்ம நிறைய இடத்துல இதை மறந்துடும். என்னோட இது என்னன்னா, நான் என்ன பாயிண்ட் சொல்ல விரும்புறேன்னா வந்து நீங்க வந்து ஷாப்பிங்கு போறீங்களோ இல்லாட்டி வந்து ஹோட்டலுக்கு போறீங்களோ எங்கெங்க எவ்வளவு எவ்வளவு ரூபாய் தேவையோ அவ்வளவு மட்டும் எடுத்துட்டு போங்க. சப்போஸிங் நீங்க வந்து 500 ரூபாய்க்கு வந்து இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணணும், ஒரு குர்த்தா எடுத்து நல்ல குர்த்தா எடுக்கணும்னு ஒரு பிராண்டட் கடைக்கு போறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து 500 ரூபாய் எடுத்துட்டு போங்க போதும். அப்படியே வந்து டிரான்ஸ்போர்ட் செலவு ஃபுட் செலவு எல்லாம் சேர்த்து ஒரு 50 ரூபாய் எடுத்துக்கோங்க கையில. சார் நீங்க வந்து போகும்போதே வந்து எவ்வளவு வேணுமோ அவ்வளவு தேவையோட எடுத்துட்டு போனா போதும். அது இல்லாம வந்து ஒரு 2000 ரூபாய் எடுத்துட்டு போய் அது வந்து ஒரு தேவையில்லாம ஒரு செலவா தானே இருக்கும். உங்க கையில ஆப்வியஸா உங்க கையிலயும் சரி என் கையிலயும் சரி யார் கையிலயும் பணம் வந்து அதிகமா இருந்ததுதான் நம்மளுக்கு வந்து இவ்வளவு வரைக்கும் செலவு பண்ணும் தான் தோணும். சோ ரெஸ்ட்ரிக்டட் அமௌண்ட் கையில எடுத்துட்டு போனோம்னா வந்து நம்மளுக்கு இவ்வளவுதான் நம்ம கிட்ட இருக்கு, நம்ம இவ்வளவுதான் ஸ்பெண்ட் பண்ணுன்ற ஆட்டிடியூட் நம்மளுக்கு வரும்.
1: இது ரொம்பவே ஒரு கரெக்டான ஒரு மெத்தட் நினைக்கிறேன். எவ்வளவு நம்ம கையில வந்து கம்மியா காசு இருந்தா அவ்வளவுதான் நம்ம செலவு பண்ண முடியும். இது நான் கூட ட்ரை பண்ணிருக்கேன் சில டைம். கையில வந்து ஒரு 50 ரூபாய் தான் கையில வச்சிருந்தோம்னா எதுக்கு ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடணும்னா ஐயோ கையில காசு இல்லையா அதனால சாப்பிட முடியாது, சாப்பிட வேண்டாம், நம்ம வந்து காலேஜ்லயே கேன்டீன்ல சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வரும். சோ கண்டிப்பா இது சேவ் பண்றதுக்கு ஒரு நல்ல மெத்தட்னே நினைக்கிறேன். வினித்ரா, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஸ்கூல்ல வந்து கேன்டீன் செலவு அப்புறம் உங்களுக்கு ஷாப்பிங் செலவுலாம் அதுவும் இதெல்லாம் வந்து குறைக்கிறது வரைக்கும் நீங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க?
3: இப்ப மத்தவங்க வந்துட்டு ஏதாவது வச்சிருக்காங்க, நம்மளும் அதே மாதிரி வாங்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. நாம வந்துட்டு எனக்கு தேவையானதை மட்டும் வாங்கணும், அப்படின்னா நம்ம வந்துட்டு கண்டிப்பா நிறைய எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு கம்மி பண்ணலாம், நிறைய சேவும் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம்.
1: ஓகே, நீங்க சொல்லுங்க வைஷ்ணவி, எப்படி உங்க எக்ஸ்பென்சஸ்லாம் நீங்க குறைக்க முடியும்னு நினைக்கிறீங்க?
5: கீர்த்தனா மேடம் சொன்னது வந்து ஒரு ஒரு வெரி குட் மெத்தட்னு நான் சொல்லுவேன். பட் சம்டைம்ஸ் வந்து நம்ம செலவு பண்ணதுக்கு அப்புறமா வந்து அதை நோட் பண்றதுக்கு நம்ம வந்து முன்னாடியே வந்து டேப்லெட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இப்போ நான் வந்து ஃபுட் அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் ஃபுட்டுக்கு 50 தான் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோட இருந்தா வந்து கண்டிப்பா குறைக்க முடியும். என்ன செலவுனாலும் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பட்ஜெட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறம் பண்றது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா அது லாங் ரன்லயும் வந்து சேவ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நானும் சொல்றேன். வைஷ்ணவி, நீங்க எக்ஸ்பென்சஸ் குறைக்கிறதுக்கு என்ன மெத்தட் எம்ப்ளாய் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க?
0: நான் வந்து அமிர்தா மேடம் சொன்ன மாதிரி எனக்கு வந்து நான் அது வந்து இன்னும் சொல்ல போனா நான் எங்கேயாச்சும் போகும்போது லைக் நான் வந்து இப்போ 1000 ரூபீஸ் எடுத்துட்டு போறேன்னு வச்சுக்கோங்க, 500 ரூபீஸ் தான் என் பர்ஸ்ல இருக்கும், 500 ரூபீஸ் நான் எங்கேயாச்சும் வச்சிருப்பேன். ஸோ பிகாஸ் நான் எனக்கு திறந்து பார்த்தோன்னே எனக்கு நான் எனக்கு தெரியும் நான் வச்சிருக்கேன்னு, பட் ஆனால் எனக்கு அது கொஞ்ச நேரம் அப்போ நான் கண்ணில் இருக்கிறது தான் நான் செலவு பண்ணுவேன். இது ஏதாச்சும் சேஃப்டிக்கு நான் ஹிடனா வச்சிருப்பேன். ஸோ நான் அந்த அளவுக்கு தான் சாப்பிடுறேன், அதுக்கும் நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். சோ நான் பண்றது வந்து கொஞ்சம் சிலது வந்து கொஞ்சம் காசு வந்து மினிமம், இப்போ நான் காலேஜ்ல படிக்கிறதுனால அம்மா மினிமலா தான் கொடுப்பாங்க, அந்த இது வந்து நான் பார்ட் பண்ணி கொஞ்சம் வந்து இப்போ அமிர்தா சொன்ன மாதிரி அதுக்கு நான் இது செலவு பண்ணணும்னு நினைச்சு மிச்சது வந்து டிராவல் அதுக்கெல்லாம் நான் வந்து இது பண்ணிப்பேன். சோ அதுதான்.
1: வெரி நைஸ், வெரி நைஸ் ஐஸ்வர்யா. அதாவது காசை வந்து ரெண்டா டிவைட் பண்ணி ஒன்னு வந்து வேற எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருங்க, அட் ஒன் பாயிண்ட் யூ வில் ஃபர்கெட் அபவுட் த மணி. ஆனா அது வந்து ஒழிச்சு வைக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, இன்கேஸ் தேர்ஸ் அன் எமர்ஜென்சி, நீங்க 500 ரூபாய் தான் கையில வச்சிருக்கீங்க ஷாப்பிங் போறீங்க, 500 ரூபாய்க்கும் ஒரு டாப் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப வந்து நீங்க திரும்பி வரும்போது ஏதாவது ஒரு இன்கேஸ் தேர்ஸ் அன் எமர்ஜென்சி உங்களுக்கு பஸ் கிடைக்கல ஆட்டோ பிடிக்க வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா மேபி அந்த காசு உங்களுக்கு யூஸ் ஆகும், அப்ப உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அந்த மாதிரி காசு இருக்கிறது வெரி வேலிட் பாயிண்ட் சொன்னாங்க ஐஸ்வர்யா. இப்ப வந்து ஒரு விஷயம் நான் முன்னாடியே நினைச்சேன். இந்த மாதிரி இப்போ பாக்கெட் மணி கொடுக்கற காசு நீங்க சேர்த்து வச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்த சிச்சுவேஷன்லாம் உண்டா சொல்லுங்க ஐஸ்வர்யா?
0: இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து லைக் 3000-4000 ரூபீஸ் வந்து ஒரு இயர்ல ஃபெஸ்டிவல் எங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவல் போது கிடைக்கும். ஸோ வந்து அந்த இது வந்து நான் அந்த காசை வந்து நான் செலவு பண்ணவே மாட்டேன். லைக் இப்போ ஒரு வாட்டி மட்டும் என்னோட ஃப்ரெண்டோட ஒரு பர்த்டே போது ஸோ ஒரு சர்ப்ரைஸ்க்கு வந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து, பட் அன்னைக்கு நைட்டு வந்து நான் வீட்டில் போய் கேக் எல்லாம் வாங்கி கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அந்த ஒரு பர்த்டே மட்டும் நான் வந்து என் ஃபுல் காசையும் லைக் ஸ்பெண்ட் பண்ணேன். மோஸ்டா வந்து நான் அதுல கொஞ்சம் ஸ்டிஞ்சினே சொல்ல நான் அந்த காசு எடுக்கவே மாட்டேன், அப்படியே வச்சு வச்சு கடைசியில் எங்கள் அம்மாவே கூடு ஏதாச்சும் அவசரத்துக்கு கொடுத்துருவாங்க, ஐ மீன் எடுத்துருவாங்க. பட் இப்போ வந்து நான் லைக் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ட்ரீட்டு அது மாதிரி ஏதாச்சும்னா ஸ்பெண்ட் பண்ணுவேன்.
1: ஓகே, ஸோ பாக்கெட் மணி இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்குலாம் யூஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. எட் அண்ட் அதர் வேலிட் பாயிண்ட். இப்போ வந்து முக்கியமான ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டையும் கேட்கணும், இந்த மாதிரி உங்ககிட்டலாம் நான் காசு எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி கேட்டேன். இப்போ சின்ன வயசுலேருந்தே எல்லாருக்குமே சொல்லிக் கொடுப்பாங்க, சின்ன பசங்களுக்குலாம் வந்து ஒரு பிக்கி பேங்க் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குட்டி போஸ்ட் பாக்ஸ் சைஸ்லையோ இல்லை ஒரு பிக் சைஸ்லையோ இருந்து ஒரு பிக் ஷேப்லையோ வந்து ஒரு ஒரு குட்டி பாக்ஸ் வச்சுட்டு அதில் வந்து காயின்ஸ் போடுறதுக்கோ காசு போடுறதுக்கோ அதை சேர்த்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சின்ன வயசுல இருந்தே நிறைய பேருக்கு பசங்களுக்குலாம் சொல்லி வளர்ப்பாங்க இத. சோ இந்த மாதிரி வந்து உங்க பர்சனலா நீங்க காசெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? வாட் வேஸ் டு யூ எம்ப்ளாய் டு சேவ் அப் யுவர் மணி? பேங்க் அக்கௌண்ட்ல சேர்த்து வச்சுக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி எப்படி நீங்க சேர்த்து வச்சுப்பீங்க சொல்லுங்க கீர்த்தனா மேடம்.
3: இப்போ வந்து எனக்கு வந்து சேலரி கிடைக்கிறச்சே வந்து நான் வந்து 20% ஆஃப் த சேலரி வந்து நான் பேங்க்ல போடுவேன். ஸோ வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து எனக்கு வந்து 2-3 இயர்ஸ்ல வந்து த அமௌண்ட் வில் பிகம் பிக். அது அந்த சோ நான் சேவ் பண்றது எப்படின்னா வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு சேவ் பண்ணுவேன்.
1: ஓகே, மற்றபடி நீங்க சொல்லுங்க வினத்ரா. நீங்க
2: இப்ப வந்துட்டு எனக்கு கொடுக்குற பாக்கெட் மணியில வந்துட்டு நான் செலவு பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறத வந்துட்டு நான் எங்க அப்பா கிட்ட கொடுத்துருவேன். அவர் வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் பிகினிங்ல போய் அதை பேங்க்ல போட்டுவாரு. அந்த மாதிரிதான் நான் சேவ் பண்ணுவேன்.
1: அப்ப உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் இருக்கு?
2: ஆமா.
1: ஓகே, வெரி நைஸ். சோ இந்த மாதிரி நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டு ஏதாவது பெருசா வாங்கினதுண்டா? நீங்க
0: அந்த பிக்கி பேங்க் நீங்க சொன்ன மாதிரி அதுல எல்லாம் போட்டு வைப்பேன். இப்பவும் வந்து லைக் நான் என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல வந்து நான் போட மாட்டேன். பிகாஸ் ஏன்னா வந்து எனக்கு வந்து அது போய் எடுக்கலாம் வந்து விட மாட்டாங்க. லைக் ஏன்னா பிகாஸ் அதோட அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் வந்து போய் நம்மளே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தா பேரண்ட்ஸ்க்கு தெரியாதுன்னு ஒரு இது இருக்கு. அதான் ஒரு கார்டு நம்ம கையில இருந்ததுன்னா அது எங்கேயாச்சும் ஸ்வைப், நம்மளே வந்து ஒரு சும்மா ஒரு பந்தா காய்ச்சி எங்கேயாச்சும் போயிருந்தாங்க கார்டு அப்படின்னு கொடுத்துருவேன். அதனால வந்து நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். பட் நான் இங்க ஒரு சீக்ரெட் லாக்கர் மாதிரி என் வீட்டுக்குள்ளே அங்க வச்சுட்டு லைக் அங்கேயே நான் சேர்த்து வைப்பேன். ஸோ அது சேர்த்து வச்சு நான் எங்க அம்மாவோட பர்த்டேக்கு ஒரு ரிங் ப்ரெசென்ட் பண்ணேன். பிகாஸ் எனக்கு நான் சொன்ன மாதிரி இந்த 4000 rupees இந்த ஃபெஸ்டிவல் போது எனக்கு கிடைக்கும். ஸோ அது சேரும்போது ஆஃப்டர் ஒரு 2-3-4 years ஐ காட் லைக் அரவுண்ட் 20-25,000 வந்தது எனக்கு. ஸோ அப்போ நான் வந்து ஐ ப்ரெசென்ட் ரிங் டு மை மாம்.
1: வைஷ்ணவி நீங்க சொல்லுங்க லாஸ்டா.
5: இப்போ எல்லார் வீட்லேயும் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் மேகசின்ஸ்லாம் ஏதாவது வாங்குவாங்க. இப்போ நான் வந்து லைக் ஒரு 5th-6th standard வந்ததுக்கு அப்புறத்துலேருந்தே நான் வாட் மை மதர் டோல்ட் மீ வாஸ் அந்த எவ்ரி மந்த் எண்டில் வந்து அந்த சேர்த்து வச்சிருந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு போய் நான் வந்து பேப்பர் கடையில் போட்டுட்டு வர காசு நான் வந்து எடுத்துப்பேன். ஸோ அப்படிதான் நான் சேவ் பண்ண ஆரம்பிச்சேன்.
1: ஓகே, ஸோ இது கூட ஒரு நல்ல ஐடியா. பேரண்ட்ஸ் வந்து டெய்லி வாங்குற நியூஸ் பேப்பர் அதெல்லாம் போடலாம் சொல்றாங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8 அண்ட் நான் உங்க ஆர்ஜே பிரியங்கா.
7: உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனும் சமம். மனிதர்களை மதிப்போம், மனிதாபிமானம் காப்போம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
8: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.

0: 그런데
1: പൊതുനലം കരുതി വെളിയിടുവോർ MOP സമുദായ വാനൊലി 107.8.

0: ஃபைனலி என் ட்ரீம் நிறைவேறிடுது. பிரபுதேவோட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர். எஸ் அம்மா, நான் கிளம்புறேன், பாய்.
1: டேய் டேய் டேய், முள்ள போடா.
0: சரிமா.

0: நான் சொல்ற பேச்சு கேட்டிருந்தா உன் கால் சரியா இருந்திருக்கும்ல. இனிமே டான்ஸ் மறக்க வேண்டியதுதான். கவனத்தை சிதற விடாதீர்.
1: கன நேரத்தில் கனவாகி விடும் உன் வாழ்க்கை. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
2: For emergencies, call emergency helpline 100, traffic helpline 103.
3: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: வணக்கம், நான் உமா பத்மநாபன் பேசுறேன். எம்ஓபியுடைய சமுதாய வானொலி 107.8 அலைவரிசை மூலமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரஷர் எல்லாம், அவங்களுடைய அகாடமிக்ஸே வந்து ரொம்ப பெரிய பிரஷர், அதெல்லாம் தாண்டி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ரேடியோ பிராட்காஸ்ட் நடத்திட்டு இருக்காங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுலயும் இந்த மாதிரி சமுதாய வானொலி அப்படின்னு பேர் வச்சு சமுதாயத்துக்கு தேவையான மெசேஜஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேக் பண்ணி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த சமுதாய வானொலியை நீங்க எல்லாம் தொடர்ந்து கேளுங்க. அட்வைஸ் அப்படின்றது பொதுவா எல்லாருக்குமே பிடிக்காத விஷயம். அதனால பிடிக்காத விஷயத்த பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய கொள்கை. அதனால நான் பொதுவா யாருக்கும் அட்வைஸே கொடுக்கறது இல்ல. அதனால இன்னைக்கு நான் எதுவும் அட்வைஸோ மெசேஜோ உங்களுக்காக கொடுக்க போறது இல்ல. ஆனா நான் இப்போ ஒரு 15 வருஷமா டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். என்னுடைய இந்த கெரியர்ல வந்து எனக்கு நிறைய அனுபவங்கள், நிறைய பேரை, இன்ட்ரெஸ்டிங் பீப்புளை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு பாடத்தை இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, நெவர் சே டை, நெவர் கிவ் அப், ஜஸ்ட் ஹேவ் கான்பிடன்ஸ் இன் யுவர் செல்ஃப். உங்களுடைய திறமை மேல இதனால முடியும்ன்ற நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருந்தா, எங்க இந்த நாட்டுல எங்க அதுக்கெல்லாம் மதிப்பே இல்ல, எங்க இனிமே ஆச்சு வயசாச்சு, இனிமே எங்க, அந்த மாதிரி பெசிமிஸ்டிக்கான எண்ணங்களை எல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் கான்பிடன்ஸ் மட்டுமே கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். ஓகே, இதுதான் என்னுடைய மெசேஜ். இது ஏன் இப்படி சொல்றேன், எனக்கு கிடைச்ச பாடம் என்ன அப்படிங்கறத வந்து குவிக்கா நான் சந்திச்ச 2-3 இன்ட்ரெஸ்டிங்கான நபர்கள் மூலமா நான் கத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதை நிறைய நீங்களும் படிச்சிருப்பீங்க, நடிகர் விக்ரம். விக்ரம் எனக்கு நல்ல நண்பர். முதல்ல மீரால அறிமுகமாகி அப்புறம் உல்லாசம் அப்படின்னு ஒரு பெரிய படம் எல்லாம் பண்ணினாரு. அந்த காலத்துல இருந்தே எங்களுக்கு எல்லாம் அவர் நல்ல நண்பர். ஆனா அவருடைய கெரியர்ல என்னமோ அவரால் அந்த ஒரு காலகட்டத்தில் அதுக்கு மேல பெருசா முன்னேற முடியல. ஒரு பெரிய பிரேக். இது வந்து நான் சொல்றது எந்த காலகட்டம்னா, வந்து திரையுலகத்துல அவருக்கு ஒரு படம் கூட கிடையாது. அப்போ எந்த ப்ரொடியூசர் டைரக்டர் கூட வந்து எந்த டிஸ்கஷன்லயும் அவர் பேரே வந்து அந்த காலத்துல யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியல, அந்த ஒரு காலகட்டம். ஆனா அவர் வந்து வேற எந்த ஒரு வேலைக்கும் போகாம நடிப்புக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை ரொம்ப தொடர்ந்து அதுல கவனம் செலுத்திக்கிட்டு, சின்ன சின்ன வேலைகள், டப்பிங்கா இருக்கட்டும், அந்த மாதிரி திரையுலகத்தோட சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு, ஆனா இதோ நாளைக்கு பாருங்க, கமலஹாசனும் ரஜினிகாந்தும் ஒன்னா சேர்ந்து வந்தா எப்படி ஒரு ஆக்டர் அதுல இருந்து உருவாவாங்களோ, அதாவது ஒரு மாஸ் ஹீரோ, ஸ்டைலிஷ் ஹீரோ, அதே சமயம் இன்னைக்கு உலக நாயகன் போகிறோம் நடிப்புக்காக அந்த கமல், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கினா எப்படி ஒரு ஹீரோ வருவாங்களோ, அந்த மாதிரி ஹீரோவா நான் வந்து கண்டிப்பா ஆவேன் அப்படின்னு சொல்லுவாரு. நாங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம், ஐயோ என்ன இவர் இப்படி ஒரு ஹோப்ஃபுல்லா இருக்காரு, நிஜமாவே ஒரு செகண்ட் லீஸ் வந்து ஒரு நடிகருக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லி அவருக்காக கவலை கூட பட்டிருக்கோம். ஆனா சேதுவுக்கு அப்புறம் நடந்தது என்ன அப்படின்றது இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் ஜேம்ஸ் வசந்த். இப்ப சமீபத்துல கண்கள் இரண்டால் அப்படின்ற ஒரு பாட்டு மூலம் தமிழ்நாட்டை இல்ல, இந்தியாவே இல்ல, இன்னைக்கு கனடா, ஆஸ்திரேலியா, எல்லா இடங்கள்லயும் தமிழர்கள் எந்த உலகத்துல எந்த மொழியில வாழ்றாங்களோ அங்க எல்லாமே வந்து இட்ஸ் டாப் ஆஃப் த சார்ட்ஸ் அப்படிங்கறது அந்த பாடல். அவருக்கும் வந்து 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து 18 வயசுல, 20 வயசுல எல்லாம் வந்து புதுசு புதுசா இசையமைப்பாளர்கள் ஒவ்வொரு படத்திலயும் வந்துட்டே இருக்காங்க. அதுவும் இவர் வந்து ஒரு தொலைக்காட்சி ஆங்கர் பர்சனா வந்து எல்லாருக்கும் அறிமுகமானவர். நம்ம இண்டஸ்ட்ரியில இன்னொரு பழக்கம் என்னன்னா, வேற ஒரு ப்ரொஃபஷன்ல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனவங்களை இன்னொரு ப்ரொஃபஷன்ல அவ்வளவா சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு இவர் திடீர்னு வந்து இல்ல இல்ல, ஆக்சுவலா மியூசிக் தான் என்னுடைய மெயின் ப்ரொஃபஷன், நான் இசையமைக்க போறேன்னு சொன்னா யார் இவரை சீரியஸா எடுத்துப்பாங்க? இவருக்கு அப்படி ஒரு நல்ல பிரேக் எங்கிருந்து கிடைக்கும்? பிரேக் கிடைச்சாலும் அந்த முதல் படத்திலேயே இந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி சந்தேகங்கள் அவரை சுத்தி இருந்த எல்லாருக்கும் இருந்தது. ஆனா அவருக்கு அந்த சந்தேகம் இருந்ததே கிடையாது. எனக்கான காலம், என்னுடைய நாற்காலி அங்க எனக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு அவ்வளவு தீவிரமா நம்பினார். போன வருஷம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மியூசிக் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவர் சொன்னார், சரி இந்த வருஷம் நம்ம எல்லாம் இங்கே உட்கார்ந்து கை தட்டிட்டு இருக்கோம், அடுத்த வருஷம் நீங்க எல்லாம் கை தட்டுவீங்க, நான் அந்த மேடையில ஏறி அந்த அவார்ட வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நாங்களும் அந்த நிஜமாவே ஒரு ஜோக்கா நினைச்சா, சரி சரி அப்படின்னு சொல்லி சிரிச்சோம். இந்த வருஷம் சாங் ஆஃப் தி இயர் அப்படின்ற அவார்ட அவர் மேடை ஏறிவாங்க, நாங்க எல்லாம் நிஜமாவே கண்ணில தண்ணியோட கை தட்டினோம். ஜஸ்ட் ஹேவ் கான்பிடன்ஸ் இன் யுவர் செல்ஃப். எம்ஓபியுடைய சமுதாய வானொலி 107.8 அலைவரிசை மூலமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த சமுதாய வானொலியை நீங்க எல்லாம் தொடர்ந்து கேளுங்க.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.

0: வணக்கம் நேயர்களே, காசு மேல காசு வந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறோம். வார வாரம் பல்வேறு தொழில்துறையை சேர்ந்த பெண் தொழில் முனைவோர்களை நம்ம சந்திச்சுட்டு வரோம். பொதுவா பாத்தீங்கன்னாக்க பெண்களுக்கு வந்து சமுதாய அக்கறை இல்ல, அவங்க வந்து வீட்டை தான் நேசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அது தவறு அப்படிங்கறதுக்கு நமக்கு சங்க இலக்கியங்கள்லே உதாரணம் இருக்கு. கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த பெண் மணிமேகலை, இவங்க பாத்தீங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து உதயகுமாரன் அப்படிங்கிற ஒரு ராஜா வந்து திருமணம் செய்துக்கிறேன்னு சொன்னப்போ அந்த வாழ்க்கையை வேண்டாம், அந்த ராஜ வாழ்க்கையை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு மணிமேகலா தெய்வத்துக்கிட்ட போய் அக்ஷய பாத்திரம் அப்படிங்கிற ஒரு பாத்திரத்தை பெற்று உலகத்துல வந்து பசிக்காகவும் பிணியாகவும் இருக்கிறவங்களுக்கு மக்களுக்கு வந்து உதவி செய்யறதுக்காக அவங்க வாழ்க்கையை துறவு பூண்டுட்டு அந்த தொண்டாற்றினாங்க அப்படிங்கறது வந்து ஐம்பெரும் காப்பியங்களான மணிமேகலை காப்பியத்துல நம்ம படிச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, அது அவங்கள தொடர்ந்து பல இப்ப இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற தலைமுறையை சேர்ந்த சாந்தா, அவங்க வந்து கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு பல தொண்டுகள் செஞ்சிட்டு இருக்காங்க. கேன்சரால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கேன்சர் இன்ஸ்டிடியூட் மூலமா அவங்க பல தொண்டுகளை செஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா விஸ்ராந்தி அமைப்பை சேர்ந்த திருமதி சாவித்ரி, அவங்க வந்து முதியோர் இல்லம் நடத்திட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த அனாதையாக விடப்பட்டவங்களுக்கு தானே அந்த இறுதிச் சடங்குகளெல்லாம் பெண்ணாக இருந்து செய்யறதா நம்ம படிக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி வந்து மனநிலை சரியில்லாம இருக்கிறவங்களுக்கு பேனியன் அப்படிங்கிற அமைப்புல வந்து இரு பெண்கள் தான் ஆரம்பிச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. சோ இது மாதிரி வந்து தொடர்கதை இது வந்து நீண்டுட்டே போகுது. இப்படி வந்து ஒரு சமுதாய அக்கறை வந்து பெண்களுக்கு வந்து அதிகம் இருக்குங்கிறத சங்க இலக்கியம் தொடங்கி இன்னைக்கு இந்த கம்ப்யூட்டர் காலம் வரைக்கும் நமக்கு வந்து பெண்கள் நிரூபிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா மணிமேகலை அக்ஷய பாத்திரத்தை வச்சு பசி பிணி எல்லாம் போக்கினாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு பெண் நம்ம கிட்ட அனாதை குழந்தைகளுக்காக அவங்க வந்து தன்னை யாரையும் நம்பாம, அந்த ஸ்பான்சர்ஸோ ஃபண்டையும் நம்பாம ஒரு தொழில் முனைவோராக மாறி அந்திலிருந்து வர வருமானத்தை வச்சு அவங்க வந்து இந்த சமுதாய தொண்டாட்டிட்டு இருக்காங்க. இந்த சமுதாய தொழில் முனைவோரை நம்ம வந்து ரொம்ப வரவேற்கணும். ஏன்னா இது வந்து சமுதாயத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தொண்டு. ஒரு ஒரு தொழில் முனைவோரும் தனக்கு மட்டும் இல்ல, தன்னை சுத்தி அவங்கள ஈடுபட்டு இருக்கிற தொழில் மூலமா பலருக்கு வாழ்க்கை கொடுக்கறாங்க, அது ஒரு சமுதாய தொண்டு. இது அடிஷனலா அவங்க வந்து இந்த ஆர்ஃபனேஜ் நடத்துறது வந்து இன்னொரு அடிஷனல் செல்வி நித்யா அவங்கள தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போறோம். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாக்க ஒரு ஆர்ஃபனேஜ் வச்சுட்டு, ஒரு அதாவது அனாதை இல்லம் வச்சு நடத்துறாங்க. அதுல கிட்டத்தட்ட 45 குழந்தைகள் இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு தேவையான எல்லா பராமரிப்பு செலவுகளையும் அவங்க எங்கிருந்து ஸ்பான்சர்ஸ் அதிகமா வாங்காம அந்த அதுக்கு தேவையான பணத்தை வந்து அவங்க வந்து எக்ஸ்போர்ட் நிறுவனம் ஒன்றை தானே நிறுவி அந்த நிறுவனத்தின் மூலமா அவங்க வந்து அதுல வர்ற பணத்தை வச்சு அந்த இதை வந்து நடத்துறாங்க. சோ இவங்களை இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் செல்வி நித்யா.
1: வணக்கம்.
0: உங்களை பார்த்தப்போ நாங்க வந்து உங்க தொண்டெல்லாம் பற்றி கேட்டப்போ நாங்க நினைச்சோம் நீங்க வந்து ஒரு வயதான ஒரு பெண்மணியா இருப்பீங்க அப்படின்னு கற்பனை பண்ணிருப்பாங்க சிலர் கேக்குறவங்க. ஆனா இந்த நீங்க வந்து 19 வயதான செகண்ட் இயர் காலேஜ்ல செகண்ட் இயர் படிக்கிற ஒரு மாணவி, நீங்க வந்து உங்க அந்த வயசுக்கே உரிய அந்த கற்பனைகளும் கனவுகளும் அப்ராட் போகணும் படிக்கணும் இன்னொன்னு அந்த அந்த ஏஜுக்கு உண்டான அந்த சிந்தனைகள் எல்லாம் விட்டுட்டு ஒரு அநாத ஆசிரமம் தொடங்கணுங்கிறது மட்டும் இல்லாம அதை தொடங்கி நடத்தியும் வந்துட்டு இருக்கீங்க. அதுக்கு தேவையான ஃபண்டையும் நீங்க வந்து ஒரு தொழில் முனைவோரா மாறி அதுக்கு ஈட்டிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி இந்த சமுதாய தொழில் முனைவோர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது?
1: அதாவது நீங்க சொன்ன மாதிரி நானும் ஆசைப்படாம இல்ல, ரொம்ப அதிகமா தான் ஆசைப்பட்டிருக்கேன். அதாவது மத்தவங்க வந்து நான் அப்ராட் போகணும் படிக்கணும் பெரிய கம்பெனியில வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க, நான் அப்படி ஆசைப்படல. எல்லாரும் வந்து என்னை மதிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே சமயம் என்னால முடிஞ்சது நான் இந்த உலகத்திட்ட போறதுக்கு முன்னாடி பல விதமான அடிச்சுவிடல் வெட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக நான் ஆரம்பிச்சதுதான் பாலகுருக்குளம், அதாவது என்னுடைய ஆர்ஃபனேஜ். அது வந்து அனாதை இல்லம்னு சொல்ல முடியாது. அங்க இருக்கிற ஒவ்வொரு வசதியும் பாத்தீங்கன்னாக்க ஒரு சாதாரண குழந்தைக்கு வீட்டுல கிடைக்கிற வசதியை விட அதிகமா வந்து அங்க கிடைக்கும். நான் இப்படி ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் வந்து முதல்ல சின்ன வயசுல எனக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கோல்னே சொல்லலாம். என்னன்னாக்கா யாருக்கையும் நான் வேலை செய்ய மாட்டேன். ஏன்னா எங்க வீட்டிலேயே பாத்தீங்கன்னா எங்க அம்மா ஒரு வேலை சொன்னா செய்ய மாட்டேன். அதே எங்க அம்மா அன்பது செஞ்சு முடிச்சுட்டு கொடுத்துட்டு போடி கண்ணன்னு சொன்னா கண்டிப்பா செய்வேன் நான். அதே மாதிரி இப்ப நான் இப்ப நீ இன்னைக்கு சமையல் பண்ணும் அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்கன்னாக்கா கூட யாராவது வந்து அதாவது மத்தவங்க கீழே எனக்கு வேலை செய்ய பிடிக்காது, நான் அதெல்லாம் செய்யறேன்னு கூட ஹெல்ப் பண்ணேன்னா நான் பண்ண மாட்டேன். சமையல் முழுக்க நான் செய்யறேன், வேணும் யாரையும் கூட எனக்கு ஒரு சின்ன பசங்க ஹெல்ப் கணப்புன்னு நான் சொல்வேன். அது மாதிரி சின்ன வயசுல இருந்தே வந்து ஒரு தனி உனக்கு ஒரு கர்வமே இருந்திருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த கர்வத்தால் ஏற்பட்ட ஒரு இதுதான் வந்து பாலகுருகுலமும் என்னோட கம்பெனி லெமரி இன்டர்நேஷ்னலும். இந்த பாலகுருகுலம் பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க வந்து சமுதாய நோக்கோடு தொடங்கப்பட்ட குருகுலம் தான். அங்கே வந்து எங்களோட குழந்தைகளை வந்து ரொம்ப சிறப்பாக ரெக்கார்ட் பிரேக்கர்ஸும் ஆக்கணுன்றது தான் எங்களோட ஒவ்வொரு நிமிஷம் கனவும் சரி. அதாவது இதில் வந்து நாங்கள் முக்கியமாக நீங்கள் வந்து அடிக்கடி சொன்னீங்க நீங்கள் வந்து இதுக்கு மற்றவங்க ஸ்பான்சர் எதிர்பார்க்காம நீங்களே இது பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு கூட நீங்கள் கேட்கலாம். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து எங்கள் பசங்க நாங்கள் பண்ணுறதை பார்க்குறாங்க. நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், அதே மாதிரி ஃபவுண்டர் வந்து இன்னொருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறாரு. நாங்கள் வந்து இன்னும் அதிகமாக எங்கள் பிஸ்னஸ் சர்க்கிள் அதிகப்படுத்துன்னு நினைக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் உழைக்கும் போது அங்கே இருக்கிற அங்கே உருவாக்குற ஒவ்வொரு துளி எங்களோட வேர்வையும் கூட வந்து அங்கே வந்து உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு. அப்போ எங்களை பார்த்து பார்த்து பார்த்து எங்கள் பசங்களும் உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. அது தானே வந்து ஒரு உழைப்பு தான் வந்து நம்மளை வந்து ஹார்ட் ஒர்க்கர்ஸாகவும் ரொம்ப சிறந்த ரெக்கார்ட் பிரேக்கர்ஸாகவும் மாற்றும். அதனால தான் எங்களை பார்த்து எங்கள் பசங்களும் அதை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் முக்கியமாக இந்த ஸ்பான்சர் ஃபண்ட் எல்லாத்தையும் வந்து நாங்கள் வேண்டான்னு சொல்றதில்ல. நீங்கள் கொடுக்கறது கொடுங்க, ஆனால் நாங்கள் போய் யார்கிட்டயும் வந்து கேட்க மாட்டோம். முடிஞ்ச வரைக்கும் எங்களால் எல்லாத்தையும் வந்து போடுவோம். அத்தியாவசிய செலவுலேருந்து அவசியமான செலவுக்கு எல்லாத்தையும் நாங்களே பார்த்துப்போம்.
0: பாராட்டுக்கள்மா. நீங்கள் வந்து தொழில் முனைவோர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு சின்ன வயசுலேயே இருந்தது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ தொழில் முனைவோர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அடிப்படையில் என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க?
1: அதாவது நான் முடிவு பண்ணது வந்து ரொம்ப வந்து எல்லாரும் செய்யக்கூடிய தொழிலாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் வந்து ஒரு லாபமே இல்லாத தொழிலாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து நான் ஜஸ்ட் பேப்பரை திருப்பும் போது வந்து நான் ஒரு ஆடை பார்த்தேன். அது ஏற்றுமதி தொழில் செய்ய வாரியர் அப்படின்னு அதை பார்த்தோன்னு எனக்குள்ளே ஒரு சரி போகலாமா அப்படின்னு ஒரு ஆசை எனக்குள்ளே வந்தது. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் அதை கூட சொன்னாங்க, இதெல்லாம் என்ன இது வேஸ்ட், இது
0: இதெல்லாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்றுமதி துறையே வந்து ஆண்கள் மட்டுமே டாமினேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃபீல்டு இல்லையா. ஏற்றுமதி எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பெண்கள் ரொம்ப குறைவா இருப்பாங்க, ஏன்னா இது வந்து வெளிநாட்டுல போய் டீல் பண்ண வேண்டியது, இதுல நிறைய ஏமாற்றங்கள் இருக்கும், அதுல வந்து இந்த சரக்குகள் எல்லாம் போய் சேர்றது வரைக்கும் நம்மளுக்கு டென்ஷன், அதுல வந்து நிறைய லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பெண்கள் அதிகமா ஈடுபடாத ஒரு துறை ஏற்றுமதி துறை, அதுல இவ்வளவு சின்ன வயசுலயே நீங்க அந்த துறையை வந்து தேர்ந்தெடுத்திருக்கீங்க.
1: அதாவது எக்ஸ்போர்ட் துறையில வந்து அதிக பெண்கள் ஈடுபடலன்றது உண்மைதான், ஆனா அது வந்து ஈடுபட வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இதே மாதிரி சொல்லி சொல்லி சொல்லி பெண்களுக்கு அந்த ஆர்வத்தை வந்து குறைச்சிட்டாங்க. ஆனா உண்மையில வந்து நான் பார்த்த வரைக்கும் எக்ஸ்போர்ட் துறை வந்து ரொம்ப ரொம்ப பெண்களுக்கு மட்டுமே உரித்தான துறைன்னு சொல்வேன். ஏன்னா
0: இப்படி சொல்றீங்க,
1: அதாவது இந்த இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் 90% கிரவுண்ட் ஒர்க் பண்ணும், 10% வந்து நம்ம சிஸ்டம்ல உட்காரணும் அப்படின்னு மத்தவங்க சொல்லுவாங்க. ஆனா அது வந்து முழுக்கமான போய், அதாவது 3 மாசம் மிஞ்சி போன மேக்சிமம் 3 மாசம் தான். அந்த 3 மாசம் நம்ம கிரவுண்ட் ஒர்க் பண்ணா போறோம், அதாவது ரொம்ப மெதுவா போறவங்களுக்கு 3 மாசம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணா போறோம். ரொம்ப ஸ்பீடா
0: கிரவுண்ட் ஒர்க்னா என்ன மீன் பண்ண,
1: அதாவது லைசன்ஸ் வாங்குறதுலேருந்து பான் கார்டு வாங்குறதுலேருந்து எல்லாத்துலயுமே வந்து நம்ம ஒரே முறையில போனா யாரும் கொடுக்க மாட்டாங்க. அது வந்து எக்ஸ்போர்ட் கவுன்சில் வந்து நம்ம கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இதை வந்து நிறைய ஏமாற்றங்கள் நம்ம சந்திக்கிறோம், இது வந்து வெளிநாட்டு சமாச்சாரம், அதனால நிறைய ஏமாற்றங்கள் நிறைய பேர் சந்திக்கிறாங்க இப்போ எக்ஸ்போர்ட்ல. அது காரணம் வந்து அவங்களோட அறியாமையும் தான் நான் சொல்வேன் நான். அதில் நம்ம டீப்பா நாலேஜ் தெரிஞ்சிட்டோனாக்கா அந்த ஏமாற்றங்கள் சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது வெளியூர் அதாவது வெளிநாட்டு சமாச்சாரம் அப்படின்றதுனால நம்ம நாட்டுக்குள்ளேயே ஏமாதான் பிரச்சனை இல்லை. இந்த நாட்டில் இந்தியா தான் அதிகமாக ஏமாற நாடுன்னு வந்து நமக்கு பேர் வந்துருக்கூடாதுன்னு அந்த நல்ல எண்ணத்தில் வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப தீர விசாரிச்சு
0: பண்ணிட்டு
1: ஆமாம் அப்படிதான் கொடுக்குறாங்க. அதனால வந்து முதல் ஆமாம் ரொம்ப கண்டிப்பா நண்பா தான் அது. ஆனா வந்து அது கொஞ்சம் இப்ப வந்து நம்ம நல்லா அதாவது மோட்டிவேஷனா போனா கூட அங்க வந்து நம்ம வந்து மோட்டிவேஷன் கொஞ்சம் குறைக்கிற மாதிரி செயல்கள் நடக்கும், அதுக்காக நம்ம வருத்தப்படவே கூடாது. கடைசி வரைக்கும் முயற்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய முயற்சி வச்சிருக்கேன். முதல்ல பான் கார்டு வாங்கும் போதே வந்து நான் வந்து 17.5 வயசுல போய் வாங்கினேன் அது பான் கார்டு. வந்து 18 வயசு ஆகாம நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 6 மாசம் நான் அதுக்காக தான் வந்து 6 மாசம் எப்ப முடிஞ்சதோ உடனே போய் பான் கார்டுக்கு அப்ளை பண்ணி பான் கார்டை வாங்கினேன். ஸோ இந்த அதே மாதிரி வந்து லைசன்ஸ் இந்த சின்ன அவங்க முதல் முதல்ல சொல்றது வந்து பெண்களுக்கே இந்த தொழில் வந்து சரி வராது,
0: தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம லைசன்ஸ் வாங்கிக்கலாம்.
1: ஆமா கண்டிப்பா வாங்கணும். அப்ப வந்து நான் போகும்போது பெண்களுக்கே வந்து தொழில் வந்து சரி வராது, நீங்க இன்னும் சின்ன பொண்ணா இருக்கீங்க உங்களால் இப்படி செய்ய முடியும்னு கேட்டாங்க. ஐயா நீங்க லைசன்ஸ் கொடுங்க செஞ்சு கட்டுறது என்னோட கடமை. அப்படி நான் லாஸ் ஆயிட்டேனாக்கா எனக்கு வழி இருக்கு. நான் வந்து ரொம்ப ஏழைப்பட்டவள, எனக்கும் வந்து நானும் வந்து நல்ல அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வளர்றது தான். சப்போஸ் நான் எனக்கு லாஸ் வந்தால் கூட நான் ஃபேஸ் பண்ண தைரியம் எனக்கு இருக்குன்னு அவரை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக தான் சொன்னேன். ஆனால் உண்மையில் வந்து எனக்குள்ள ஒரு தனி தைரியம் இருந்தது, கண்டிப்பாக என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு. இன்னும் சொல்ல போனால் வந்து நான் அந்த எக்ஸ்போர்ட் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது 100 பேர் அட்டன் பண்ணாங்க என் கூட. அந்த 100 பேர்ல நான் ஒருத்தி தான்
0: போயிருந்தேன். நீங்கள் லைசன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கிளாஸ் நடத்துவாங்க?
1: இல்லை இல்லை, கிளாஸ் கிளாஸ் அட்டன் பண்ணும். அதுக்கப்புறம்
0: அந்த கிளாஸ் யார் நடத்துறா?
1: நான் நிறைய இன்ஸ்டியூட் இருக்கு அது கிளாஸ் நடத்துறது.
0: தனியார் நிறுவனத்தில் போய் அந்த எக்ஸ்போர்ட் பத்தி சம்பந்தங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்ன, அதுக்கு வந்து ஏதாவது வந்து இது கொடுப்பாங்களா?
1: அதாவது அந்த இன்ஸ்டியூட்டை பொறுத்து அது ரொம்ப நல்ல இன்ஸ்டியூட்னாக்கா அவங்க நல்ல சான்றிதழ்
0: டிப்ளமோ அந்த மாதிரி
1: டிப்ளமோ கொடுப்பாங்க. நான் போய் அட்டன் பண்ண இன்ஸ்டியூட்ல வந்து எனக்கு டிப்ளமோ சர்டிபிகேட் கொடுத்தாங்க.
0: என்ன அந்த படிப்பு பத்தி முழுமையா சொல்லுங்க.
1: அதாவது டிப்ளமோ இன் இன்டர்நேஷனல் ட்ரேட் அண்ட் பிசினஸ் அப்படின்ற சான்றிதழ் கொடுத்தாங்க. அதை வச்சே வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு ஈஸி நுழைகிறதுக்கு நமக்கு இதுவாகும். இப்ப அதாவது
0: ஒரு அடிப்படை அறிவு உங்களுக்கு அதுல
1: கண்டிப்பா கிடைக்கும். அதுல இப்ப எக்ஸ்போர்ட் கவுன்சிலுக்குள்ள போகும்போது உங்களுக்கு என்ன தெரியும்னு வரதுங்கிறதும் சர்டிபிகேட் நிறுத்தினா போறோம். நான் வந்து இந்த இன்ஸ்டியூட்ல இவ்வளவு நல்லா படிச்சிருக்கேன் என்னால முடியும்னு சொன்னா போறோம்.
0: சொல்லிட்டு இருந்தீங்க உங்களோட சேர்ந்து 100 பேர் படிச்சுட்டு இருந்தாங்க.
1: ஆமா, அந்த 100 பேர் படிச்சுட்டு இருந்தாங்க. அதுல வந்து ஒரே ஒரு பெண்மணி நான் தான், அதுவும் வந்து இருக்கிறதுல எங்க கம்மியான வயது உள்ள பெண்மணி நான் தான். மத்தவங்க எல்லாம் 30-35 தான் இருந்தாங்க. 30 குறைஞ்சி யாருமே இல்ல, ஜஸ்ட் 18 வயசுல போய் படிச்சவன் நான் ஒருத்தி தாங்க. அதனால அங்கேயே வந்து என்னுடைய தைரியத்தை வந்து எல்லாரும் பாக்கலாம். அதாவது நான் எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, முதல்ல வந்து இந்த அங்க வந்தவங்களே வந்து அந்த முடியுமா அப்படின்னு வந்து ரொம்ப கேள்விக்குறியா இருந்தாங்க. அது கண்டிப்பா முடியும்ன்றது வந்து நாங்க நிறைய பேர் செஞ்சு காமிச்சோம். இப்ப ஃபர்ஸ்ட் பான் கார்டு வாங்கணும், அடுத்தது வந்து லைசன்ஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து நம்மளே வந்து அந்த கவுன்சில்ல வந்து ஒரு மெம்பர் ஆயிக்கணும். அந்த எக்ஸ்போர்ட் கவுன்சில் நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு.
0: இது வந்து தொடங்குறப்ப வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் பப்ளிக் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? அது வந்து பார்ட்னர்ஷிப்பா தொடங்கணுமா இல்ல ஒரு ப்ரொப்ரைட்டரி கன்சர்னா தொடங்கணுமா?
1: அது வந்து நம்ம இஷ்டம் தான், நமக்கு சுத்தி இருக்கிற சரௌண்டிங்ஸ் சப்போர்ட்.
0: ஒரு ப்ரொப்ரைட்டரி கன்சர்னா கூட தொடங்கலாம்.
1: ஆமா, நான் வந்து ப்ரொப்ரைட்டரி கன்சர்னா தொடங்கினேன். அதனால வந்து இந்த ப்ரொப்ரைட்டரி கன்சர்னா தொடங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி அந்த சவால்களையும் சமாளிக்க நம்ம கொஞ்சம் ரெடியா இருக்கணும்.
0: பான் கார்டு வாங்கணும், லைசன்ஸ் வாங்கணும், அப்புறம் எக்ஸ்போர்ட் கவுன்சில் மெம்பர் ஆகணும்.
1: அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸ்போர்ட் கவுன்சில் மெம்பர் ஆனவுடனே நம்ம வந்து அப்டேட்டடா இருக்கணும் எல்லா மெசேஜ்லயும். அதாவது நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம்னாக்கா எந்த இதெல்லாம் இப்ப பிரசென்டா எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு, நல்ல இதுல எதுங்கெல்லாம் டவுனா இருக்கு, நம்ம எங்க போனா சரி வரலாம் அப்படின்றது யோசிக்கணும். அதே மாதிரி நல்ல டீப் நாலேஜ் வந்து அதை கெயின் பண்ணிக்கணும். அதை கெயின் பண்ணது உனக்கு கஷ்டமே இல்லை, டே டு டே நியூஸ் பேப்பர் படிச்சா போறோம். அதே மாதிரி சில வெப்சைட்ஸ் இருக்கு, அந்த வெப்சைட் வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் செக் பண்ணிட்டு இருந்தா போறோம், அது நல்ல நாலேஜ் கிடைச்சிடும். அதனால வேற எதுவும் பாரம்பரியமான எக்ஸ்போர்ட் பண்ணுன்ற அவசியம் இல்லாம இல்ல. பாரம்பரியமா எக்ஸ்போர்ட் பண்றவங்க நிறைய பேர் தோத்தவங்களும் இருக்காங்க, இல்ல புதுசா வந்து ஜெயிச்சவங்களும் இருக்காங்க. சோ நம்ம இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதே இல்ல, நமக்கு அந்த நாலேஜ் கிடைச்சா போறோம், கண்டிப்பா நம்ம வந்து ஜெயிக்கலாம். அது என்ன நாலேஜ் நான் சொல்லும்போது என்னென்ன நாலேஜ் வேணும்னாக்கா, நம்ம எந்த நாட்டுல பண்ண போறோம், நம்ம எப்படி இந்த தொழில பண்ண போறோம், அதான் முக்கியம். இப்ப வந்து ஒரு நாடு நம்மளால வச்சுக்க முடியாது எக்ஸ்போர்ட்ன்றதுனால, பல விதமான நாடுகள் பண்ணுவோம். ஆனா வந்து எல்லா நாடு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாக்கா, யூஎஸ்ஏ, கனடா, இட்டாலி, பிரான்ஸ் இந்த 4 நாட்டுலதான் வந்து அதிகமான எக்ஸ்போர்ட் வந்து, அதாவது அவங்க அதிகமா இம்போர்ட் பண்ணுவாங்க நம்ம கிட்ட இந்தியாலேருந்து. இந்தியாலேருந்து சைனாலேருந்து இந்த மாதிரி இந்த கண்ட்ரீஸ்ல இருந்து அதிகமா இம்போர்ட் பண்றது அவங்க தான். ஆனா வந்து அங்கதான் வந்து அதிகமான ஏமாற்றங்கள் நம்மளால சந்திக்க முடியும். எந்த அந்த இடத்துல வந்து அதே மாதிரி ஜோர்டன் இந்த மாதிரி நாட்டில் வந்து இது பண்றது கொஞ்சமா கம்மி பண்ணிக்கணும். ரொம்ப வந்து நம்ம நம்பகமானவங்க அப்படின்னு தெரிஞ்சாலொழியும் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த நாட்டிலாம் வந்து கொஞ்சம் அதிகமான ஏமாற்றங்கள் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒரு இதை செய்யும் போதே வந்து தீர்வு விசாரிச்சுட்டு செய்யணும். ஆனா அதை வந்து அவங்ககிட்ட விசாரிக்கவும் முடியாது, அது ஒரு விஷயம். ஒரு எக்ஸ்போர்ட்ல பண்ணும்போது இப்ப நம்ம வந்து எக்ஸ்போர்ட் நான் இப்ப பேசுறேன் அப்படின்னாக்கா, நான் ஆர்டர் வாங்குறேன் அப்படின்னாக்கா, ஜஸ்ட் வந்து 3 மெயில் அதை நம்ம சாங்ஷன் பண்ணிடணும். முதல் மெயில் வந்து அவங்க கேட்பாங்க என்ன இந்த ஆர்டர் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு. நம்ம வந்து முடியுமா முடியாதா, அந்த ஒரே ஒரு வார்த்தை தான். நம்ம முடியும்னு சொன்னா அவங்க வந்து மேலே ப்ரொசீட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து இத்தனை அமௌண்ட் இந்த தேதிக்குள்ள எனக்கு வரணும்னு அவங்க சொல்லிடுவாங்க. அது வந்து நம்மளால முடியுமா முடியாதான்றது நம்ம திரும்பி அதுக்குள்ள, அதாவது உடனே வந்து இங்க மேனுஃபேக்சர் நம்மளோட மேனுஃபேக்சருக்கு ஃபோன் பண்ணி முடியுமான்னு கேட்டுக்கணும். அவருக்கும் வந்து நம்ம வந்து ஒரு, அதாவது தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் நம்ம வந்து கொஞ்சம் இதுவா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப வந்து கண்டிப்பாகவும் இருக்கணும். ஸோ அவர்கிட்ட கண்டிப்பா முடியுமா அப்படின்றத கேட்டுட்டு ஒருத்தரை நம்பியும் இருக்கக்கூடாது, இன்னும் 2 விசாரிச்சு வச்சுக்கணும்.
0: இது வந்து அதாவது வெளியில இருந்து வாங்கி ஏற்றுமதி பண்றவங்களுக்கு, சொந்தமா ஏற்றுமதி சரக்குகளை வச்சு தீர்மானிச்சுக்கலாம்.
1: சோ இப்ப வந்து அதெல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு அடுத்தது முடியுமா முடியாதா, அதுவும் ஒரு மெசேஜ் அனுப்பணும். அதாவது வெளிநாட்டுக்காரங்களுக்கு இருக்கிற ஒரு ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, ரொம்ப வளவலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க எந்த எஸ்ஏவும். மெயில் முடியுமா எஸ் ஆர் நோ கூட ஒரு வார்த்தை, இந்த தேதிக்குள்ள முடிக்க முடியாது வேணா இந்த தேதி. ஆமா, இவ்வளவுதான் எதிர்பார்ப்பாங்க அவங்க பண்றதும், அவ்வளவுதான் நம்ம ரிப்ளை பண்ற பண்றதும் அவ்வளவுதான். அடுத்தது ஓகே, நான் இப்போ உங்களுக்கு எந்த பேமெண்ட்ல பண்ணும் அப்படின்னு.
0: இப்ப இந்த நிறுவனங்களை நம்ம எந்த அடிப்படையில தேர்ந்தெடுக்கிறது? வெப்சைட்ல போய் அவங்க சும்மா நம்ம ஜஸ்ட் லைக் தட் தேர்ந்தெடுக்கலாமா?
1: அப்படி தேர்ந்தெடுத்தா வந்து அது உங்களுக்கு ரொம்ப அலர் தைரியம் என்ன பண்ணலாம். இல்லாட்டி எக்ஸ்போர்ட் கவுன்சில்ல வந்து நம்ம மெம்பர் ஆன உடனே வந்து சில வெப்சைட்லயும் மெம்பர் ஆயிடலாம். அந்த வெப்சைட்ல மெம்பர் ஆன உடனே அவங்களே வந்து அந்த வெப்சைட் அவங்களே வந்து ஃபில்டர் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது இவங்க எல்லாம் வந்து இது வரைக்கும் ஏமாத்தாதவங்க, அதாவது அவங்க நாட்டுல வந்து அவங்களை மேல கண் வச்சிருப்பாங்க அந்த கம்பெனி மேல. சோ இந்த கம்பெனி வந்து நம்மள வந்து ஏமாத்தா எப்படி ஏமாத்துவாங்க அப்படின்னாக்கா, அவங்க வந்து சொல்லுவாங்க நீங்க வந்து எனக்கு இந்த கூட்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு. நம்ம வந்து இங்க ரெடி பண்ணுவோம் எல்லாத்தையும், நம்ம ரெடி பண்ணி அங்க அனுப்பிச்சோம்னா அவங்க அந்த கூட்ஸ் எடுத்துருவாங்க, ஆனா பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து இல்லாட்டி நீங்க இந்த கூட்ஸ் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விளையாட்டுத்தனமா வந்து சொல்லுவாங்க. யாராவது விளையாடுறவங்க வந்து சும்மா மெயில் பண்ணி இந்த கூட்ஸ் இந்த டேட்ல வேணும்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு வந்து நம்ம கொடுக்கறதுக்காக வெயிட் பண்றப்போம், அதுக்கப்புறம் பார்த்தா மெயிலே வராது, அந்த ஐடியா வந்து இருக்காது. சோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஏமாற்றங்களை தவிர்க்கிறதுக்காக நம்ம வந்து அதே மாதிரி வந்து அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து வெளிநாட்டு தொடர்பு ஏதாவது இருக்கலாம், யாராவது தெரிஞ்சவங்க அவங்க மூலியமா வந்து அந்த இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம். அந்த லோக்கல் நியூஸ் பேப்பர்ல வந்து இந்த மாதிரி நாங்க இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னா, அப்ப அவங்க வந்து தேவையான பொருட்கள் யாராவது பெரிய டீலர்ஸ் இருந்தாங்கன்னா மைட்ட வாங்குவாங்க. அந்த மாதிரியும் பண்ணலாம்.
0: இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க வந்து இந்த வெளிநாட்டுல வந்து எப்ப எந்த எந்த மாதிரி நம்ம ஏமாறாம செலக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அடுத்த ஸ்டெப் நீங்க பாத்தீங்கன்னாக்க நம்ம என்ன மாதிரியான பொருட்களை வந்து அங்க வந்து டிமாண்ட் இருக்கு அப்படிங்கறது வந்து ஒரு முக்கியம் இல்லையா? இப்ப வந்து எக்ஸ்போர்ட்னா துணியும் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, மசாலா பொருட்களையும் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, கைவினை பொருட்களும் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. சோ இப்ப எந்தெந்த நாட்டுல என்னென்ன பொருட்களுக்கு டிமாண்ட் இருக்கு, அந்த அந்த டிமாண்ட் அது அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது?
1: அதாவது பாத்தீங்கன்னா அதை வந்து டீல்ஸ் வித், அதாவது இங்கேயும் வந்து பார்க்கணும் அங்கேயும் பார்க்கணும். நம்ம இந்தியாலேருந்து எக்ஸ்போர்ட் பண்றோம்னாக்கா நம்மகிட்ட வளமும் தெரிஞ்சுக்கணும், அவங்ககிட்ட பற்றாக்குறையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து சிங்கப்பூர் வந்து ரொம்ப ரொம்ப சிங்கப்பூர் சுவிட்சர்லாந்து வந்து ரொம்ப ராயலான வந்து அங்கே வந்து எதை வந்தால் எந்த விலை வேணா கொடுத்து வாங்குறதுக்கு தயாராக இருப்பாங்க. உண்மையாக சொல்ல போனோம்னாக்கா இங்கே நமக்கு கிடைக்கிற ஒரு பிளாஸ்டிக் டம்ளர் வந்து பிளாஸ்டிக் இல்லை, அதாவது இந்த ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்கிற பிளாஸ்டிக் டம்ளர் வந்து நம்ம இங்கே வந்து ஒரு 10 ரூபாய்க்கு விற்கிறோம்னாக்கா அங்கே அவன் $10 சொன்னாலும் வாங்குவான். அதே மாதிரி நான் நிறைய வந்து இந்த மாதிரி பாத்திருக்கேன். அதே மாதிரி நாங்க வந்து ஒரு பீகாக் வந்து செஞ்சு வைப்போம், ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப இதுவா இருக்கும். அது வந்து இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து பீகாக் எல்லாம் பார்த்து பழகி போச்சு, அதனால அவங்களுக்கு அதோட வேல்யூ தெரியாது. அதனால நாங்க வந்து இங்க ஒரு 500 ரூபான்னு சொல்லி வைப்போம். ஆனா அதே பீகாக நாங்க வந்து அந்த இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணி வித்தா கூட அவன் $500 வாங்கறது ரெடியா இருப்பான். உங்க நாட்டுல எது இல்லையோ அதை நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணும், அது அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். அப்ப வந்து இப்ப ஜப்பான் எடுத்துனோம்னாக்கா அங்க வந்து ஃபிஷ் தான் முக்கியமான இது. அவங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் வெஜிடேரியன் ஃபுட் வந்து இஷ்டம் இருக்கும், ஆனா சாப்பிடறதுக்கான இது இருக்காது. அப்ப நம்ம இந்த பெரிஷபிள் நான் பெரிஷபிள் எல்லாத்தையும் பார்த்து நம்ம அது போற விதத்தையும் பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஏற்றுமதி செய்யலாம். அப்ப அங்க வந்து நல்ல வரவேற்பு கிடைக்கும். அதே மாதிரி இப்ப வந்து US எடுத்துனீங்கன்னா அங்க டெக்ஸ்டைலுக்கு வந்து கொஞ்சம் பஞ்சம் இருக்கு, அதாவது இந்த பஞ்சு துணிகளால பண்ற பொருட்களுக்கு பஞ்சம் கண்டிப்பா இருக்கு. அப்ப நம்ம இங்க தவல் இந்த மாதிரி உருவாக்குறது அனுப்பிச்சா கண்டிப்பா அங்க ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும். முன்ன கனடா எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த சாரி கனடால, அப்புறம் வந்து ஆஸ்திரியால இந்த மாதிரி ஏரியால வந்து இந்த சாரிகள்லாம் இருக்கு இல்லையா, அங்க வந்து அவங்க அதெல்லாம் கட்டினதே இல்லை. சோ அங்க வந்து ஒரு நம்ம இந்திய இதுவே வந்து ஏதாவது கடை கூட இருக்கலாம். அங்க அவங்க வந்து இந்த சாரியை வாங்கி வந்து அவங்க விற்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அந்த அந்த இடத்துல வந்து அந்த அதிகமா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கும். இப்ப இங்க வந்து கைத்தறி சேலைகள் இருக்கு இல்லையா, அதே மாதிரி பட்டு சேலை
0: பட்டுப்புடவைகள்
1: இது தான் அங்க, அதாவது இந்த மிஷின் சில்க் இதெல்லாம் விட இந்த பட்டுப்புடவையும் அந்த காட்டன் சாரியும் ரொம்ப அதிகமான வரவேற்பு இருக்கு. சோ அதையும் நம்ம அதிகமா செஞ்சு அனுப்பலாம். சோ எந்த நாட்டுல எங்க வந்து பற்றாக்குறை இருக்கோ, அதாவது இந்த வளத்துக்கு நம்ம கிட்ட ஒண்ணு இல்ல அப்படின்னு இருக்கோ அந்த நாட்டுக்கு வந்து நம்ம இது பண்ணலாம். இப்ப அதே மாதிரி வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கு, டியூப்

0: என்னென்ன தேவை என்ன பொருள் டீல் பண்ண போறோங்கிறது நம்மளுக்கு தெரியும், நம்மளுடைய பிளஸ் இது நம்மளுடைய மைனஸ் இது. இப்ப அந்த பொருட்களுக்கு என்ன விலை வைக்கலாம், விலை நிர்ணயம் ரொம்ப முக்கியம் இல்லையா எக்ஸ்போர்ட்ல. அப்ப ஏன்னா நம்மள மாதிரி வந்து இன்னும் நம்ம நாட்டுல இன்னும் நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப பக்கத்துல வந்து ஒரே ப்ராடக்ட் இன்னொரு நபர் நமக்கு கண் தெரியாத ஒரு நபர் வேற ஒரு விலையில நம்மளோட கம்மியான விலையில இருக்கலாம் நம்மளோட. இப்ப அவங்க எந்த அவங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, இந்த பொருள் இந்தியால இருந்து இந்த விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு. இந்த விலை எப்படி நிர்ணயிக்கிறது,
1: அதாவது இது வந்து நம்ம ஆரம்ப காலத்துல கொஞ்சம் முக்கியமா ரொம்ப கவனமா இருக்கணும். என்னன்னாக்கா ஆரம்பத்துல நமக்கு ஒரு மூணு நாலு ஆர்டர் போனாலும் பரவாயில்ல, நம்ம அதை இம்போர்டர்ஸ் கிட்ட வந்து அவங்க கிட்டே வாயிலிருந்து வாங்கணும். இப்படின்னாக்கா நான் உனக்கு இந்த வேலை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து திரும்பி பேரம் பேசி பார்ப்பாங்க. அப்ப வந்து நம்ம அதை முடியல அப்படின்னாக்கா அவங்க வேலையை சொல்லுவாங்க, உங்க நாட்டிலேயே வந்து இந்த விலைக்கு வந்து இதை குடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து நமக்கு தானாவே அந்த மாதிரி அந்த விலை தெரியும். முக்கிய வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியர்கள் தான் அதிகமா போய் சொல்லுவோமே தவிர அவங்க அவ்வளவு சொல்ல மாட்டாங்க. அது வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் இதுல எக்ஸ்போர்ட்ல இருக்கிற ஒரு நல்ல இது இதுதான். சோ இப்ப அவங்களே வந்து சொல்லுவாங்க எனக்கு இந்த இதுல வந்து இவ்வளவு அமௌண்ட் வேணும்.
0: இப்ப அதுல பாத்தீங்கன்னாக்கா இப்ப நம்ம ஒரே பொருள் வந்து இப்ப சில கடைகள்ல போனோம்னா இப்ப ஒரு புடவை எடுத்து அதே டிசைன் புடவை வந்து 1000 ரூபாய்க்கும் கிடைக்கும், அதே வந்து கொஞ்சம் மட்டமான நூல்ல தயாரிச்சது வந்து அதே டிசைன் வந்து 500 ரூபாய்க்கும் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றப்ப அவங்க வந்து ஒரே பொருள் வந்து உங்களுக்கு இந்தியால இருந்து இவ்வளவு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி அந்த குவாலிட்டி டிஃபர் இருக்கும், அதை எப்படி நம்ம அவங்களுக்கு அதை எப்படி அவங்களுக்கு எப்படி தெரியப்படுத்துவீங்க?
1: அதாவது அதுக்கு முன்னாடி நம்ம சாம்பிள் அனுப்பலாம், அவங்களே வந்து சாம்பிள் ஆக்சுவலி கேட்பாங்க. அந்த இதுல வந்து நம்ம சாம்பிள் அனுப்பும் போது அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு உறுதிமொழி கொடுத்துடலாம்.
0: சாம்பிள் அனுப்புறப்ப நீங்க ரேட் கோட் பண்ணிடுவீங்களா?
1: ஆமா. சோ சாம்பிள் அனுப்பும் போது வந்து இந்த ரேட்ல அவங்களுக்கு தரேன், இதே குவாலிட்டி தான் இருக்கும், இந்த குவாலிட்டியில எங்க இருந்தாலும் நீங்க தாராளமா அதை ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம குவாலிட்டி நம்ம அதே மாதிரி வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பும் போது சாம்பிள் அனுப்பும் போதே வந்து நம்ம முக்கியமான அவங்க வந்து ஓகே பண்ற அவங்க வந்து ஓகே பண்றதுக்கு ஒரு முக்கியமான இது என்னன்னாக்கா இந்த சாம்பிள் முதல் விஷயம் வந்து அந்த பேக்கிங் நம்ம எப்படி அதை கொடுத்து அனுப்புறோம் அப்படின்னு, அதுக்கு தேவையான கவர் எப்படி இருக்கு, அது டிரான்ஸ்பரண்டா இருக்க கூடாது, நல்லா அதுவா குவாலிட்டியா இருக்கணும். அந்த பேக்கிங்ல இருந்தே அவங்க ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு வருவாங்க, அதை பேக் பண்ணிருக்கிற விதம் எப்படி இருக்கு எல்லாத்தையும் கவனிச்சுட்டு வருவாங்க. சோ நம்ம சாம்பிள் அனுப்பும் சரி சாம்பிள் தானே அப்படின்னு இதுல கவனக்குறை அனுப்பாம முழு இதோட வந்து அனுப்பணும். அதே மாதிரி அங்கேயும் சரி நம்ம ஒட்டுமொத்த ப்ராடக்ட்ஸ் அனுப்பும் போதும் சரி அவங்க பேக்கிங் தான் அதிகமா எதிர்பார்ப்பாங்க. சோ அந்த பேக்கிங் நம்ம ரொம்ப சரியா செஞ்சுட்டோம்னாக்கா அந்த பிரச்சனையே இல்ல.
0: அவங்க வாயாலே சொல்லுவாங்க சில பொருட்கள் வந்து இங்க இங்கே இவ்வளவு விலைக்கு, அதை வச்சு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரலாம் இந்த விலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
1: அப்படி இல்லாட்டி நம்ம வந்து நம்ம ரீசனபிள் ஃபர்ஸ்ட் கோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து இதுவும் வந்து நம்ம இருக்கிற பிசினஸ் மாதிரி தான், முதல்ல வந்து கொஞ்சம் கம்மி ரேட்ல இருந்தே போகலாம். அதாவது நம்ம கோட் பண்ணும் போது இப்ப ஒரு 10 ரூபாய் லாபத்துல வச்சாலே ஃபர்ஸ்ட் போறோம், அப்படிதான் நம்ம ஆரம்பிக்கணும். ஏன்னா எடுக்கும் போதே வந்து 100 ரூபாய். இப்ப வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணாருனா எங்களோட எக்ஸ்போர்ட் ஃப்ரெண்ட், அவர் என்ன பண்ணாருனாக்கா ஆரம்பத்துல வந்து 46 ரூபாய் ஒரு சின்ன டியூப் ஃபிட்டிங் தான், இத்தனோடுதான் இருக்கும், அது ரொம்ப சின்ன டியூப் ஃபிட்டிங் தான். அதை வந்து அவர் வந்து ஒரு பீஸ் வந்து 46 ரூபாய் வந்து ஆக்சுவலி இங்க ரேட்டு, அவர் வந்து 80 ரூபாய்ன்னு சொல்லி கோட் பண்ண நினைச்சாரு. அது ஃபர்ஸ்ட் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் ஒரு இன்னொரு வாட்டி வந்து இன்னொரு ஆர்டர் வந்தது அவருக்கு, அதுல என்ன கோட் பண்ணிருந்தாங்க அப்படின்னாக்கா நீங்களே ரேட் சொல்லுங்கன்னு அவர் கேட்டிருக்காரு, நீங்களே சொல்லுங்கன்னு அவர் திரும்பி சொல்லிட்டு வந்து ஒரு இது சொல்லிருக்காரு, இதை வந்து 300 ரூபாய்க்கு வந்து எனக்கு கொடுக்க ஆள் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. முதல்ல வந்து 80 ரூபாய்க்கு அவர் அனுப்பிச்சாரு, அவரே இந்த வாய விட்டாரு 300 ரூபாய்க்கு கொடுக்க ஆள் இருக்காங்க. சரி எனக்கு 300 ரூபாய் தர வேணாம், 290 ரூபாய்க்கு கொடுக்க போறோம் அப்படின்னு இவர் கோட் பண்ணாரு. சரி ஓகே நமக்கு 10 ரூபாய் இங்க இது வச்சா கூட அங்க வந்துடும் சொல்லிட்டு அவர் வந்து 290 ரூபாய்க்கு கொடுத்தாரு. சோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 80ல இருந்து 290 எங்க இருக்கு. அதனால சில விஷயங்கள் நம்ம கோட் பண்ணும் போதே வந்து ஆரம்பத்துல நம்ம லோவரா கோட் பண்ணாலும் பரவாயில்ல, போக போக வந்து அவங்க கிட்ட இருந்து நமக்கு வந்து இனிஷியல் காஸ்ட் தெரிஞ்சிடும். அதே மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு அது கண்டிப்பா அவசியம் இல்ல, முடிஞ்ச அளவுக்கு அவங்க அந்த நாட்டுல எவ்வளவுக்கு விக்கிறாங்க அப்படின்றத எப்படியாவது ஏதாவது மீன்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது உங்களுக்கு ஆர்வம் இருந்தா இப்ப நாங்க வந்து எங்க ஹேண்டிகிராப்ட் ஐட்டம்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றேன்னாக்கா அவங்க நாட்டுல அது எவ்வளவுக்கு போகுன்றது நான் தெரிஞ்சுட்டுருவேன். சோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இங்க கோட் பண்ணும்போது கோட் பண்ணுவேன். ஏன்னா நான் ஹேண்டிகிராப்ட் ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வாங்கி வைக்கிறது வந்து இந்தியர்களா தான் இருப்பாங்க. சோ இந்தியர்களுக்கு தான் வந்து இதனோட இது தெரியும், இந்த வேல்யூ தெரியும். ஆனா அவங்க வாங்கி விற்கும் போது அவங்க எந்த விலைக்கு விற்பாங்கன்றது நமக்கு தெரியாது. அதனால வந்து இங்க நம்ம வேறதா மீன்ஸ் வந்து அவங்க எந்த விலைக்கு விற்கிறாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற நம்ம கோட் பண்ணல, நமக்கும் லாபம் வரணும் அவங்களுக்கும் லாபம் வரணும் அந்த மாதிரி.
0: இப்போ வந்து நம்ம வந்து லைசன்ஸ்

0: வாங்கி வெளிநாடுகளை பத்தி விவரங்களை சேகரிச்சு விலையும் பண்ணிட்டோம். இப்போ ஒரு பொருட்கள் நம்ம முடிவு பண்ணிட்டோம், என்ன எக்ஸ்போர்ட் பண்ண போறோமோ அதை பத்தி நம்ம முடிவு பண்ணி விலையெல்லாம் சரியாயிடுச்சு. இப்ப எப்படி அதை வந்து அனுப்புறது? வெளிநாட்டுக்கு அனுப்பும் போது என்ன மாதிரியான அனுப்புறது?
1: அது ஷிப்பிங் இருக்கு, இல்லாட்டி ஏர்பிளைன்ஸ் மூலமா இருக்கு. ஆனா மோஸ்டா ப்ரிஃபர் பண்றது ஷிப்பிங் தான். ஏன்னா ஷிப்பிங்லதான் வந்து நமக்கு பிளேஸ் வந்து இதுவா இருக்கும், ஏர்பிளைன்ஸ் பாத்தீங்கன்னா காஸ்ட் அதிகம். சோ ஷிப்பிங்லயே நம்ம அனுப்பலாம். அதுக்கு இப்ப முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், முக்கியமான விஷயம், அவங்க நமக்கு கொடுத்துருக்க கெடு என்ன, அவங்க குடுக்கறது வந்து இதனால நீ ஷிப்ல ஏத்துறன்னு சொல்ல மாட்டாங்க, இந்த நாள் எனக்கு வந்து சேர்ந்துடணும்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கேத்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு, ஒவ்வொரு நிறைய ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி நிறைய இருக்கு. அப்ப நம்ம வந்து அந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரிய நம்ம கான்டாக்ட் பண்ணி எத்தனை நாள் இது போகும் அப்படின்றது பார்த்துட்டு, ரேட்டும் எது நமக்கு குறைவா இருக்கும்ன்றது பார்த்துட்டு, எது சேஃபா இருக்கும்ன்றதையும் பாத்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஏத்துற வரைக்கும் தான் வந்து நம்ம பாதுகாக்க முடியும். ஆனா ஷிப்புக்குள்ள போகணும்னா அது அவங்க தான் பாதுகாக்கணும். சோ அவங்க வந்து எந்த அளவுக்கு இதுக்கு பாதுகாப்பு இது கொடுப்பாங்க, உரிமை கொடுப்பாங்க அப்படின்றத பார்த்து அதுக்கேத்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கேத்த அதாவது இதெல்லாம் வந்து நிறைய இவங்க இருக்காங்க, சில ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஏஜென்சிஸை காண்டாக்ட் பண்ணோம்னாக்கா அவங்க தெளிவா நமக்கு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. சோ அந்த ஏஜென்சி நம்ம அதுவும் அந்த ஏஜென்சிலயும் வந்து நிறைய ஃப்ராட் எல்லாம் இருக்கலாம். சோ அதையும் நல்லா செலக்ட் பண்ணி நம்ம அவங்க வந்து நமக்கு சரியா ரிப்ளை பண்ணாம இருக்கலாம். ஆனா நல்ல ஏஜென்சி நம்ம தேர்ந்தெடுத்து அவங்க எப்படியாவது வந்து அவங்க பேச வச்சு, சோ எந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில எந்த ரூட்ல போனோம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து கனடாக்கும் அனுப்பலாம், இல்ல இங்கேருந்து ஜப்பானுக்கு அமைச்சு ஜப்பானு கனடாக்கும் அனுப்பலாம். நிறைய வழிகள் இருக்கு. சோ எது வந்து நமக்கு நல்லது அப்படின்றது நமக்கு எக்ஸ்போர்ட்டரா இருந்து நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இருக்காது. அதனால நம்ம வந்து அதை தெரிஞ்ச ஏஜென்சி இருக்காருல்ல, அந்த அவங்க வந்து சேஃப் ஏஜென்சி பேரு, அவங்களுக்கு வந்து அவங்க கிட்ட நம்ம வந்து
0: கிளியரிங் அண்ட் ஃபார்வர்ட் ஏஜென்ட்
1: அவங்களுக்கு வந்து கத்துக்கலாம். அவங்க கிட்ட
0: இப்போ இந்தியாவில வந்து இப்ப பாத்தீங்கன்னா போஸ்டல் இருக்கு, போஸ்டல்ல நம்ம அனுப்புறோம், இல்ல கொரியர்ஸ் இருக்கு. அப்ப அந்த மாதிரி கொரியருங்கிறது பெரும்பாலும் தனியார், அந்த மாதிரி இந்த ஷிப்பிங் வந்து முழுக்க முழுக்க தனியார் நிறுவனங்கள் தான் இருக்கு, இல்ல கவர்மெண்ட்ல இந்தியன் எக்ஸ்போர்ட் கவுன்சில் அவங்கள கவர்மெண்ட் சார்ந்த சில அந்த மாதிரியான பார்சல் பேக்கேஜ் அதுவும் இருக்கு, கவர்மெண்ட் அந்த மாதிரி இருக்கு, இந்தியத்துறையில இருக்கு. ஓகே, இப்ப அந்த பொருட்கள் போய் சேர்ந்த உடனேயே உங்களுக்கு பணம் வந்து அவங்க அமைச்சிடுவாங்களா? அந்த எப்படி அந்த
1: ஒரு நாலு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட் இருக்கு இதுல. ஒன்னு வந்து அட்வான்ஸ் பேமெண்ட், இன்னொன்று லைன் ஆஃப் கிரெடிட், அப்புறம் வந்து மீதி ரெண்டு வந்து கொடுக்கற மாதிரி, அதாவது நான் பொருள் வந்து எனக்கு சாட்டிஸ்பாக்டரியா இருந்தா நான் உனக்கு காசு கொடுக்கறேன்னு சொல்ற மாதிரி, பொருள் வந்த அப்புறம் உனக்கு காசு கொடுக்கறேன்னு சொல்றேன், கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. பொருள் வந்து நான் உடனே காசு கொடுத்துறேன்னு சொல்றது வேற, பொருள் வந்து நான் அதை சாட்டிஸ்பாக்டரியா இருந்து நான் வித்து முடிச்சிட்டேனாக்கா காசு கொடுத்தன்றது வேற. பெரும்பாலும் வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் யாருமே வந்து இந்த கடைசி ரெண்டு இதை ப்ரிஃபர் பண்ணவே மாட்டாங்க, எனக்கு தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அது நம்ம சொல்றது நல்லதுதான், அப்படிதான் இருக்கவும் இருக்கணும். இப்ப முதல்ல சொன்ன ரெண்டு பேமெண்ட் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட்டும் லைன் ஆஃப் கிரெடிட் பேமெண்ட்டும். இந்த அட்வான்ஸ் பேமெண்ட்ன்றது வந்து நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பேங்க் இதையும் பேங்க் அக்கௌண்ட் நம்பரையும் இதையும் சொல்லிட்டோன்னாக்கா ஓவர்சீஸ் பேங்க் மூலியமா அவங்க வந்து நமக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு வந்து நம்ம அந்த பணத்தையே எடுத்து நமக்கு குட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணலாம். அது வந்து ரொம்ப பெஸ்ட் ப்ரிஃபரபிள் வே. இன்னும் சொல்ல போனா அவங்களும் அதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, நம்மளும் அதான் ப்ரிஃபர் பண்ணுவோம். அவங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவங்க பண்ண மாட்டாங்க, நிறைய பேருக்கு தவறான எண்ணம் இருக்கு, அதே அட்வான்ஸ் பேமெண்ட் கிட்ட அவங்க கொடுத்துருவானா அப்படின்னு. ஆனா உண்மையில வந்து அவங்களுக்கு உண்மையாவே அவசியம் இருந்ததுனாக்கா அவங்க கண்டிப்பா வந்து அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கு ஒத்துப்பாங்க. ஸோ அதுல இது பண்றது முதல் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து அதுக்கு தான். அடுத்தது வந்து அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கு அப்புறம் லைன் ஆஃப் கிரெடிட். இது என்னன்னாக்கா அந்த வந்து நமக்கு அஷ்யூர்ட், அந்த அமௌண்ட் வந்து நமக்கு அஷ்யூர்ட், ஒரு சைன் பாண்ட் சைன் பண்ற மாதிரி, நான் அக்ரிமெண்ட் போட்டுக்கிற மாதிரி, அது வந்து எனக்கு அஷ்யூர்டா அந்த அமௌண்ட் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்ஸ் அவங்க வந்து அந்த ஷிப்பிங்ல இருந்து அவங்க அந்த கூட்ஸ் எடுத்த உடனே அங்க சைன் போட்டுருவாங்க. அந்த சைன் போட்டா அதாவது பணம்லாம் ரெடி ஆயிடும், எல்லாமே பேங்க் எல்லாம் வந்துடும், இந்த பேங்க்கும் அந்த பேங்க் எல்லாம் சொல்லி முடிச்சிருவாங்க எல்லாத்தையும். இந்த பேங்க் வந்து இந்த உங்க பேங்க் நான் அனுப்புறேன், இந்த கன்சர்ன் பர்சன் கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க ஒன்ஸ் அங்க சைன் போட்டோடனே நமக்கு இங்க அமௌண்ட் கிடைச்சிடும். இந்த ரெண்டு வழிதான் எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணும்.
0: இப்போ அந்த பணம் உங்களுக்கு கையில கிடைச்சிடுது, எல்லாம் பண்ணிடும். இப்ப தொடர்ந்து அதே நிறுவனம் வந்து நம்ம கிட்ட ஆர்டர்ஸ் இது பண்ணுவாங்களா, இல்ல ஒரு ஒரு முறையும் நம்ம புதுசு புதுசான நிறுவனங்கள் வந்து தேடி போக வேண்டியது?
1: அதாவது தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது, நம்மளுடைய நம்ம அனுப்புற குவாலிட்டியை பொறுத்து இருக்கு. ஸோ நம்மளுடைய வே ஆஃப் பேக்கிங் இந்த குவாலிட்டி எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருந்ததுனாக்கா அவங்க தொடர்ந்து அவங்க ஆர்டர்ஸ் வைக்கணும்னாக்கா நம்ம கிட்டே வைப்பாங்க. அதே சமயம் வந்து ஒரு இடத்துல நின்றக்கூடாது, சப்போஸ் நாளைக்கு அவங்களே வந்து இல்லாம கூட போயிடலாம் நிறுவனமே. ஸோ ஒரே நிறுவனத்தை நம்ம நம்பியும் இருக்கக்கூடாது. அங்கேயும் சரி இங்கேயும் சரி, அதாவது நம்ம வாங்க நம்ம விற்கிறவங்களும் சரி அவங்களே ஒரு அஞ்சு பேர் பிடிச்சி வச்சுக்கணும். இங்க நம்ம வாங்குறோம் இல்லையா ப்ராடக்ட்ஸ் வாங்கி விற்கிறோம், அவங்களே ஒரு அஞ்சு பேர் பிடிச்சி வச்சுக்கணும்.
0: இப்போ ஒரு இப்போ பொதுவா வந்து இப்ப சொல்லுவாங்க, இப்ப ஒரு நிறுவனத்துக்கு நம்ம சப்ளை பண்றோம் அப்படின்னா அதோடைய போட்டியாளர் நிறுவனத்துக்கு நம்ம வந்து சப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இங்க லோக்கல்ல பாத்தீங்க அப்படின்னா. அது வந்து நீங்க வெளிநாட்டுல எப்படி கண்டுபிடிப்பீங்க? எக்ஸாம்பிள், நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கே அந்த நிறுவனத்தோட போட்டி அந்த நாட்டுல இருப்பாங்க இல்லையா, இப்ப அவங்களுக்கும் தெரியாம நம்ம அமைச்சிடலாம், இப்ப அவங்களுக்கு கிளாஷ் வரும் இல்ல, அந்த மாதிரி ஏதாவது சட்டத்திட்டம் போடுவாங்களா? நீங்க எங்களுக்கு மட்டும்தான் அனுப்பணும்,
1: அதெல்லாம் போட
0: அந்த மாதிரி ஒண்ணு கிடையாது,
1: அது ஒரு இதுவும் இருக்காதுல. இங்க பாத்தீங்கன்னாக்கா அது நமக்கு தெரிஞ்சிடும், அதாவது பிராண்டட் இப்ப வந்து ஏதாவது ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிராண்ட் வந்து அங்க போட்டுருவாங்க, அதனால நமக்கு தெரிஞ்சிடும் இந்த பிராண்ட் தான் அங்கேயும் வைக்கிறாங்க, இந்த பிராண்ட் தான் இங்கேயும் வைக்கிறாங்க, அதனால நமக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க வந்து நம்ம எந்த பிராண்டையும் போட்டு அனுப்பக்கூடாது. அப்படி அவங்க கேட்டாங்கன்னா போடலாம், அது வந்து உங்க பிராண்டே போட்டு அனுப்புங்க அப்படின்னு சொன்னாக்கா அது தாராளமா போடலாம். ஆனா நம்ம போடும் போது நம்ம பிராண்ட் போடாம இருக்கிறது நல்லது. அப்ப வந்து நம்ம எப்படியும் பண்ண போறது மெயில்ல தான் பேச போறது, சோ அது சீக்கிரட்டா தான் இருக்கும், அதனால ரெண்டு நிறுவனத்துக்கும் தெரியவும் வராது. அப்படி தெரிஞ்சாலும் வந்து இந்த பிரச்சனையும் இல்லை.
0: இப்ப எத்தனை நிறுவனத்துக்கு வேணா நம்ம அனுப்பலாம் அந்த இருக்கு. உங்க பொருட்களை வந்து அவங்க அவங்களுடைய பேர்ல விற்பனை பண்ணுவாங்க இல்லையா, அவங்க ஒரு பிராண்ட்
1: அவங்க ஒரு
0: பெரும்பாலும் இங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ரிஜெக்டட் பீசஸ் சேல் அப்படின்னு சொல்லிட்டு சேல் போடுவாங்க. எக்ஸ்போர்ட்ல வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பண்டில் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு, அதனால நாங்க இந்த சேல் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து அப்படி சொல்லுவாங்க. ஒரு பீஸ் அமிச்சோம், அதுல ஒரு சின்ன இது இருந்தது, அதனால அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு லாஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து எக்ஸ்போர்ட்ல ஈடுபட்டு இந்த மாதிரி வந்து லோக்கல் பிசினஸ்ல லோக்கல் மார்க்கெட்ல விற்பாங்க. இதையே நேருது,
1: அதாவது நான் பேச சொன்ன மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் இந்தியர்கள் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிப்போம் எல்லாத்துலயும், ஆனா வெளிநாட்டுக்காரங்க வந்து எப்பயுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ கனடா இவங்க எல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. நான் எனக்கு ஒரு பீஸ் எனக்கு டேமேஜ் ஆனா கூட நான் வந்து உங்களுக்கு மொத்தமா அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம அவங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ஒத்து போய் தான் ஆகணும், ஏன்னா அவங்க நாட்டுல எல்லாமே அப்படி பர்ஃபெக்ஷன் தான். இப்ப நம்ம நாட்டுல வந்து குப்பை போடுறது வந்து நம்ம சர்வசாதாரமா எடுத்துக்கணும், ஆனா அங்க அதே போட்டா வந்து அவங்க ஜெயில் தண்டனை தான். சோ அவங்க அவ்வளவு பர்ஃபெக்ஷனா இருக்கும்போது நம்ம கொஞ்சம் இதுவா இருக்கணும். நம்ம அனுப்பும் போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணி பாத்துக்கணும். அதே மாதிரி முன்னாடியே வந்து ரெண்டு மூணு பீஸ் ஏதாவது கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி ரேட் வந்து நாங்க கம்மி பண்ணி தரோம் அப்படின்னு அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டோம்னா அவங்க தாராளமா அதை கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒரு பிளாக் தான் இருக்காது ஆக்சுவலி. சோ இப்ப நம்ம அந்த நிறுவனம் திரும்பி நம்ம கிட்ட வந்து கொடுக்காது, அதே சமயம் வந்து அவங்க இன்னொரு நாள்ல இருந்து சொல்லுவாங்க இந்த இது நான் அப்பயே அனுப்பிச்சோம்னாங்க, அவங்க வந்து ஒழுங்கா அனுப்பல எனக்கு நான் எத்தனை அனுப்பிச்சிட்டேன், நீங்க அவங்களை நம்பி எதுவும் பண்ணாதீங்க டீலிங்ஸ் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சேஃபா அனுப்புறதுதான் நல்லது.
0: இப்போ நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ எக்ஸ்போர்ட் பத்தி இவ்வளவு அழகா தகவல்கள் சொல்லிருக்கீங்க, நீங்க என்ன எக்ஸ்போர்ட் பண்றீங்க?
1: நாங்க வந்து ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ் எக்ஸ்போர்ட்.
0: உங்க நிறுவன பேர் என்ன?
1: லெமுரியா இன்டர்நேஷனல் அப்படின்றது. ஆக்சுவலி லெமுரியா இன்டர்நேஷனலோட உண்மையான இது என்னன்னாக்கா அது உருவானதன் காரணம் என்னன்னாக்கா லெமுரியான்றது வந்து ஒரு கண்டம், அது வந்து எல்லாருக்குமே தெரியும். எப்பவுமே அதாவது இந்த உலகம் உருவாக்குறதுக்கு முன்னாடி இருந்த கண்டம் வந்து லெமுரியா தான். அதுக்கப்புறம் தான் இந்த நாடு நாடுல உருவான ஆறுகளால அதெல்லாம் தனித்தனியா போய் இப்ப அமெரிக்கா ஆஸ்திரேலியா அப்படின்னு பிரிஞ்சிருக்கு. சோ முதல்ல உருவானது லெமுரியா தான். அந்த ஞாபகார்த்தமா தான் இந்த பேர் வச்சிருக்கோம் லெமுரியான்னு. அந்த லெமுரியா இன்டர்நேஷனல் வந்து நாங்க இப்ப இந்த இதன் மூலியமா என்ன எக்ஸ்போர்ட் பண்றோம்னாக்கா ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ், அதாவது என்னன்னா பேம்புவால உருவான ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ், அதைதான் வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். நான் முக்கியமா அதை தெரிந்ததுக்கு காரணம் என்னன்னாக்கா பல இடங்கள்ல வந்து இந்த கைவினை இப்ப எல்லாமே மிஷின் ரோபோட் எல்லாம் அப்படி மாறி போச்சு, அதனால இந்த கைவினை பொருட்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம் குன்றி போச்சு. அதனாலதான் வந்து இது நாங்க எப்படியாவது வந்து வெளிநாட்டுக்காரங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம். எனக்கு வந்து ஆல்ரெடி கொஞ்சம் வெளிநாட்டுக்காரங்க கொஞ்சம் பழக்கம் இருக்கு, அவங்க இங்க வருவாங்க, இங்க எங்களுடைய ஸ்டே பண்ணுவாங்க, நான் எங்களோட ஆர்ஃபனேஜ்ல ஸ்டே பண்ணுவாங்க, அதனால அவங்ககிட்டயே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினேன். அவங்களை ஒரு வாட்டி மகாபலிபுரம் கூட்டிட்டு போகும்போது நாங்க நானே அதிசயப்பட்ட விஷயம் என்னன்னா அங்க இருக்கிற கைவினை பொருட்கள் எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க டக்குன்னு. இப்ப நான் யோசிச்சேன் நம்ம ஏன் இதெல்லாம் நம்மளே எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சேன். இது வந்து மகாபலிபுரத்துல இருக்க வந்து நம்ம பொறுத்தவரைக்கும் குவாலிட்டி தான், அவங்கள்ட்ட கொஞ்சம் குவாலிட்டி கம்மி. சோ அதை விட குவாலிட்டி அனுப்பிச்சா உடனே நான் வரவேற்பு கிடைக்கும்ன்றதுனால நான் எப்படியாவது வந்து கைவினை பொருட்கள் எப்படியாவது சேஸ் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் வந்து நான் முக்கியமா எடுத்தது ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ், அதுலயும் வந்து பேம்பு மேட் ஐட்டம்ஸ் இப்படிதான் எடுத்தேன். இப்ப நான் சோர்ஸ் பண்றதுல அப்படின்னாக்கா வெஸ்ட் பெங்கால் திரிபுரா அகர்த்தலா இந்த ஏரியால பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வேற தொழிலே தெரியாது. அதாவது ஜப்பான்ல எப்படி பிஷிங் தான் தொழிலோ அதே மாதிரி இவங்களுக்கு இந்த கைவினை பொருட்கள் இது பண்றதான் தொழில். ஏன்னா அங்க எல்லாமே பேம்பு தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை, இயற்கை வளமே இல்லை. அப்படிப்பட்ட ஏரியால வந்து நம்ம நான் என்ன யோசிச்சேனாக்கா அவங்களே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். அவங்க கிட்ட பேசினதுல நிறைய பேர் இங்க வந்து தங்கி இதை செஞ்சு கொடுக்கறதுக்கும் ரெடியா இருக்காங்க. அதனால நான் வந்து இங்க நிறைய லோக்கல் மார்க்கெட், அதாவது இந்த எக்ஸிபிஷன் எல்லாம் பார்த்திருக்கேன். அங்கே வந்து இந்த இது போட்டிருக்காங்க, நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது இந்த வள்ளுவர் கூட்டத்துலலாம் எக்ஸிபிஷன் நிறைய நடக்கும், அங்கே ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து நம்ம அதிகமாக நம்ம நாட்டில் வந்து அதுக்கு வரவேற்பு இல்லைன்றது எனக்கு தெரியும். ஸோ நான் வந்து அவங்ககிட்டே காண்டாக்ட் பண்ணி பேசி அந்த அவங்க நம்பர் எல்லாத்தையும் வாங்கினேன். அதாவது ஒரு அஞ்சு பேரோட நம்பர் என்கிட்ட இருக்கு. இப்போ அவங்க வந்து எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்றது அவங்ககிட்டே கற்றுனேன். அதே மாதிரி எங்கள் இதுலேருந்து எங்கள் ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் அனுப்பிச்சு நீங்கள் அங்கே போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். இப்போ அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் கற்றுன்னு வந்திருக்காரு. இப்போ நாங்கள் என்ன யோசிக்கிறோம், அங்கிருந்து ஒரு ரெண்டு பேரும் வந்து சீஃபா கூப்பிட்டுக்கலாம், ஒரு சூப்பர்வைசர் மாதிரி கூப்பிட்டுக்கலாம். அவருக்கு நல்ல இருக்க இடம் எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து அவர் இங்க வந்து நம்ம கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து இங்க இருக்கிற ஏழை கிராமங்கள் இருக்கு இல்லையா, அந்த கிராமங்கள்ல இருந்தும் பெண்களை கூப்பிட்டுங்க. இப்ப நிறைய பேர் வந்து இங்க வேலையெல்லாம் திண்டாடுறாங்க அந்த கிராமங்கள்ல
0: இருக்கு. சுய உதவி குழுக்கள்ல நிறைய பெண்கள் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் பண்றதுக்கு ரெடியா
1: இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வந்து கத்து கொடுக்கணும், அதனால
0: அந்த கலை தெரியாது.
1: ஆமா, கலை தெரியாது. அதனால அவங்களே நான் வந்து இங்க கூப்பிட்டு வந்து அவங்களே நிக்க வச்சு, ஏன்னா அதுல வந்து கொஞ்சம் நிறைய ஜஸ்ட் கத்துண்டா போறாது, அனுபவம் வேணும். எனக்கு ஒரு இப்போ ஒரு டம்ளர் இருக்கு அப்படின்னாக்கா அது வந்து அந்த பீர் டம்ளர்னு வாங்காத, அது பாத்தீங்கன்னாக்கா நம்ம நாட்டுல போகாது, யாரும் வந்து பீர் டம்ளர் அதெல்லாம் குடிக்க மாட்டாங்க. ஆனா அதுவே அந்த நாட்டுல வந்து ஒரு ஹேண்ட்மேட்ல வந்து செஞ்ச ஒரு இது வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்றது அவங்களுடைய இது. அதனால
0: அந்த பேம்பு கிடைக்கிறது வந்து எங்க இருப்ப நம்ம
1: தமிழ்நாட்டுல, வெஸ்ட் பெங்கால்
0: தான், அந்த ரா மெட்டீரியல்ஸ் அங்கிருந்து.
1: ஆமா, எல்லாமே அங்கதான் வாங்கணும். சோ அங்க வாங்கி அவங்க வந்து அந்த சூடு பண்ற விதமும் இருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல அதிகமா சூடு பண்ணிட்டாங்கன்னா ஒரே கருப்பாயிடும். அது வந்து நிறைய ஷேட்ஸ் இருக்கு, வெறும சூடு பண்றதுதான். அதுல இந்த மெரூன் கலர், ப்ரௌன் கலர், அதே மாதிரி ப்ரௌன் எல்லோஷ் கலரை மாத்துறது, இந்த மாதிரி நிறைய இருக்கு. சோ இதெல்லாம் வந்து அவங்க அவங்களுக்கு தான் நுணுக்கமா தெரியும். சோ அவங்களே வந்து நான் இங்க வர வச்சு இப்போ வெகு சீக்கிரம் வந்து நாங்க ஒரு மேனுபேக்சரிங் யூனிட்டாவே ஆரம்பிக்க போறோம். நான் மெர்ச்சன்டா தான் இப்ப இருக்கேன் நானு, அதே பதிலாக இப்ப நான் அடுத்த மேனுபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்க
0: போறேன். நீங்க வந்து வெளியில இருந்து வாங்கி
1: மேனுபேக்சரிங் யூனிட் வந்து நம்மளே உருவாக்குறது. சோ இப்ப நான் வந்து வந்து கொஞ்சம் அதுல நல்ல ஹோல்ட் பண்ணி நிக்க ஆரம்பிச்சிட்டேனாக்கா அடுத்தது ஒரு 100 பேருக்கு அது குறைஞ்சது வேலை வாய்ப்பு கொடுத்து, அதாவது அதிகமா உருவது சீக்கிரமா பண்ணலாம். அவங்கனாக்கா அவங்க எல்லாமே கை தெரிந்தவர்கள் சீக்கிரம் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்க வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் கொடுத்து இவங்களும் நல்ல
0: ட்ரைனிங் நிறைய கொடுக்க வேண்டியது. அதுல என்னென்ன பொருட்கள் பண்றீங்க? பேம்புவால பண்ணது,
1: பேம்புவால பாத்தீங்கன்னா சீனரி அதான் ரொம்ப அதிகமா போறது. சீனரி அப்புறம் வந்து பீகாக் பொம்மை இருக்கு இல்லையா, அது அப்படியே நேச்சுரலா இருக்கும் எல்லாமே. அடுத்தது வந்து
0: யானைகள் எல்லாம் கூட
1: எல்லாமே, அப்புறம் டம்ளர்ஸ், அப்புறம் வந்து யூஸ் பண்ற பொருட்களாவும் பண்றோம். அந்த பாய் போடுறோம் இல்லையா, அதுவும் அதிகமா வைக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபைல்ஸ், ஹேண்ட்பேக், அதுக்கப்புறம் அந்த நைட் லேம்ப் எல்லாம் இருக்கு, அது அது மாதிரி எல்லா வகையும், அதாவது அவங்க நம்ம எதை செய்யறோமோ அதை செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நாங்க இப்ப இது வரைக்கும் நாங்க
0: அவங்க செஞ்சுட்டு இருக்கிற பொருளை நீங்க வாங்கி ஆர்டர் செலக்ட் பண்ணுவீங்களா, இல்ல நீங்க டிசைன் பண்ணி கொடுப்பீங்களா?
1: வேணும்னா அதையும் செய்வேன், டிசைன் பண்ணியும் கொடுப்பேன். சில பொருட்கள் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கலாம், கொஞ்சம் நல்லா இல்லாம இருக்கலாம், அதை வந்து
0: அதே மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க. ஓகே, இப்ப நீங்க வந்து வெறும் இப்ப ஏற்றுமதி இது மட்டும் பண்றீங்களா, லோக்கல் மார்க்கெட்ல இங்க ஏதாவது எக்ஸிபிஷன்ஸ் அந்த மாதிரி?
1: லோக்கல் மார்க்கெட்ல நிறைய பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில நிறைய இருக்கு, அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு மந்த்லி ஒரு ஸ்டால், எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் ஒரு ஸ்டால் போட்டு அங்க போய் நம்ம வந்து எக்ஸிபிஷன் வச்சு நாங்க
0: அவங்க நிறுவனங்களே போய்
1: அது வந்து நாங்க ஆல்ரெடி சொல்லிருக்கோம். அதாவது இங்க ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னக்கா, நாங்க வந்து எல்லாமே வந்து ஆர்ஃபனேஜ்க்காக போறதுன்றது உங்களுக்கு தெரியும். அதனால நாங்க எப்படியாவது ஒரு நோபல் காஸ் ஹெல்ப் பண்றோம் அப்படின்றதுனால, அதாவது டைரக்டா நீங்க வந்து காசு கொடுங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க, அதனால இப்படியாவது எங்க ஹெல்ப் பண்றோம்னு சொல்லிட்டு அந்த நிறுவன அதிகாரிகளே வந்து நீங்க இங்க வந்து தாராளமா செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சோ நாங்க அங்க போய் உங்களுக்கு ப்ராடக்ட், எங்களுக்கும் வந்து அதை ஃப்ரீயா செய்யறதுல இஷ்டம் இல்லை, ஜஸ்ட் போய் டொனேஷன் வாங்குறதுல எங்களுக்கு நான் சம்பாதிக்கணும் அதே மாதிரி ஹெல்ப்பும் பண்ணுன்றதுனால நான் அந்த ப்ராடக்ட்ஸையும் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அதன் மூலமா வர வருமானத்தை இங்க கொடுத்துறோம்.
0: சோ இந்த எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் நல்ல வரவேற்பு,
1: நல்ல வரவேற்பு இருக்கு,
0: வரவேற்பு இருக்கு. இப்போ யூனிட் ஒன்று சொந்தமாக ஒரு யூனிட் ஆரம்பிக்க போறீங்க. எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து ஒரு மேக்ஸ் படிக்கிறீங்க இல்லையா, இப்போ மேக்ஸுக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கும் குருகு சோசியல் சர்வீஸுக்கும் மூணுமே ஒரு மூணு ட்ரையாங்கிள் கார்னர்ஸ் மாதிரி இருக்கேன்.
1: கண்டிப்பா அது வந்து எல்லாருமே கேட்கிற கேள்விதான். மேக்ஸ் வந்து சின்ன வயசுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள சப்ஜெக்ட், அது சின்ன வயசுல எப்படியாவது பிஎஸ்சி மேக்ஸ் தான் படிக்கணும், எல்லாம் சொன்னாங்க அது ஒண்ணுமே இல்ல அப்படின்னாங்க. அதுல இருக்கோ இல்லையோ, அதுல இருக்கோ இல்லையோ எனக்கு தேவையில்லை, நான் தான் படிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதனாலதான் இந்த பிஎஸ்சி மேக்ஸ் தேர்ந்தெடுத்தேன். இது அதுக்கப்புறம் தான் வந்து இந்த எக்ஸ்போர்ட் வந்து எனக்கு தக்கடி தோணுன ஐடியா தான். பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப வந்து எனக்கு எக்ஸ்போர்ட் வந்து
0: டிப்ளமோ ஹோல்ட் பண்ணிருக்கீங்க, அதை படிச்சிருக்கீங்க.
1: ஆமா, சோ அதுக்காக டிப்ளமோ படிச்சேன் நான். இப்ப அடுத்தது வந்து சோசியல் சர்வீஸ் வந்து சின்ன வயசுல இருந்து அதுவும் இருந்த ஆர்வம், அதுவும் போயிட்டு இருக்கு. அது வந்து எல்லாருமே கேட்பாங்க ஒண்ணுக்கொண்ணு முரணாளர் இருக்குன்னு இப்படி தேர்ந்தெடுத்தேன். இன்னும் இன்னும் சொல்ல போனா நான் வந்து ஒரு நிறைய கவிதைகள் எழுதுவேன். இன்னும் வந்து என்னோட முக்கியமான எய்ம் வந்து ஒரு 2 வருஷத்துக்குள்ள ஒரு 2 கவிதை புக்காக பப்ளிஷ் பண்ணும் அப்படின்னு. அதே மாதிரி வந்து நானும் இன்னொருத்தரும் சேர்ந்து வந்து இன்னொரு புக் இது பண்ணலான் இருக்கோம். அதுல வந்து தியானம் யோகா இதை பத்திலாம் நாங்க அதிகமா கொடுக்கலான் இருக்கோம். இன்னொரு 5 வருஷத்துக்குள்ள வந்து நிறைய மெயின் ஞானங்கள் அதை பத்தி ஒரு புக் போடலான் இருக்கும். சோ எனக்கு புக் போடுறது ரொம்ப
0: பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரியிலயும் உங்களுக்கு ஆர்வம்
1: இருக்கு. அதே மாதிரி
0: சொல்லுங்க. அது மாதிரி
1: அதே மாதிரி வந்து டான்ஸ்ல வந்து நான் 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு.
0: நீங்க ஒரு டான்சர்,
1: பரதநாட்டியம் டான்சர். சோ எனக்கு அதுல ரொம்ப அதிகமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதே சமயம் வந்து நான் நிறைய பேரை ட்ரெயின் பண்றேன் டான்ஸ்ல. அதாவது எல்லாரும் வந்து உருவாக்கி அனுப்பிச்சிருவாங்க, அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் டச் கொடுக்கறது நான் பார்த்துப்பேன். என்னோட டீச்சர்ஸ் ஆக்சுவலாக எனக்கு அனுப்புவாங்க. அதாவது இவங்க எல்லாம் நல்லா ஆடுறாங்க, இதுக்கு மேலே நீ அது பண்ணது. அம்பத்தூர் ஏரியா பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவா வந்து ப்ரொஃபஷனல் டான்சர்ஸ் இல்லாத இடம் அது. அதே மாதிரி டீச்சர்ஸ் வந்து ப்ரொஃபஷனலா ரொம்ப இருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் சொல்லி கொடுப்பாங்க அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி இதுல வந்து நான் ஒரு ப்ரொஃபஷனல் டான்சர் இருக்கிறதுனால எனக்கு வந்து நம்ம கலைக்கு நம்ம ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்றது. ஏன்னா ரொம்ப சின்ன வயசுல நான் வந்து யூகேஜி படிக்கும் போது டான்ஸ் கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். சோ எனக்கு அதுல ரொம்ப அதிகமான ஆர்வம் ஏற்பட்டு நான் ஏதாவது கலைக்காக செஞ்சாகணும் அப்படின்றது காரணத்தால.
0: அது ஒரு பிசினஸ் தானே உங்களுக்கு, ஒரு டான்ஸ் ஸ்கூல் வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் இன்ட்ரெஸ்ட் இல்ல?
1: இருக்கு, ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா அது ஒரு பிசினஸா பண்ணாம ஒரு சேவையா பண்ணணும் தான் ஆசைப்படுறேன். முதல்ல சேவையா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வேணும்னாக்கா பிசினஸ் மாத்திக்கலாம் அப்படின்றது இருக்கேன்.
0: இவ்வளவு பண்றதுக்கு உங்களுக்கு டைம் எப்படி இருக்கு?
1: டைம் எப்படி இருக்குன்னா உண்மையை சொல்ல போனா காலையில 6 மணிக்கு அதாவது நான் 4 மணிக்கு எழுந்துப்பேன். 4 மணிக்கு எழுந்து நான் பண்ற 2 மணி நேரம் பயிற்சி தான் வந்து மீதி இருக்கிற 24 மணி நேரம் கூட்டுறேன்.
0: என்ன பயிற்சி?
1: அதாவது காலையில எழுந்தவொன்னு நான் செய்யற தியானம், 1 மணி நேரம் தொடர்ந்து தியானம் செய்வேன். யாரு என்ன பண்ணாலும் சரி எதுவும் கண்டுக்க மாட்டேன், 1 மணி நேரம் தொடர்ந்து தியானம் செய்வேன். அதுல வந்து என்னோட மன ஒருமைப்பாட்டு எல்லாத்தையும் இது பண்ணிப்பேன். இவ்வளவு இது மட்டும் இல்ல, இது மேல தாண்டி எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு சவாலான சுச்சுவேஷன் இருந்தாலும் அதை வந்து எதிர்த்து நீச்சல் போடுற அளவுக்கு எனக்கு தெம்பு இருக்கு மனசுல. இப்போ உன்ன சொல்ல போனா இந்த இதோட நிக்க மாட்டேன் கண்டிப்பா, இந்த ஒரு பிசினஸ் நான் நிக்க மாட்டேன் கண்டிப்பா. இன்னொரு 3-4 பிசினஸ் நான் பண்ணணும் ஐடியா வச்சிருக்கேன். டூரிசம்ல ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும். அப்புறம் இந்த ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கு இல்லையா, அதுல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும். இன்னொரு அப்புறம் இந்த கலாட்சேத்ர டான்ஸ் ஸ்கூல் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருக்கேன். இன்னொரு தனி பிசினஸ் ஒன்று மைண்ட்ல வச்சிருக்கேன், இன்னும் சர்டிஃபை பண்ணல. ஸோ இந்த 4 பிசினஸையும் பண்ணும், அதே சமயம் வந்து எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்ற எய்ம் வச்சிருக்கேன். கண்டிப்பா வந்து என்னால முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னாக்கா அந்த மன ஒருமைப்பாடு என்ன எதையுமே செய்ய வைக்கும். இப்போ காலேஜ்ல வந்தேனாக்கா எனக்கு முழுக்க முழுக்க வந்து எனக்கு படிப்பு சம்பந்தமான இதுதான் தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க ஏதாவது ஜாலியா பேசு அப்படின்வாங்க, படத்துக்குலாம் கூட்டு கூட நான் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு டிவி சினிமா அதெல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அங்கெல்லாம் நான் போகாம என்ன முழுக்க முழுக்க ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் போறோம், ஏதாவது புக் எடுத்து படிப்பேன் நான். ஆனா படிக்கிற புக்கு சப்ஜெக்ட் புக்காவே கண்டிப்பா இருக்காது. ஏன்னா நான் சப்ஜெக்ட் புக்லாம் படிச்சு முன்னேறணுன்றதுலாம் எனக்கு முன்னேற முடியாதுன்றது எனக்கு தெரியும். ஆனால் சப்ஜெக்ட் புக்லாம் படிக்க மாட்டேன். எப்பவுமே ஹேண்ட் பேக்லயோ இல்லை என் பேக்லயோ போத்தீங்க பாத்தீங்கன்னாக்கா குறைஞ்சது 2 ஏதாவது அதர் புக்ஸ் இருக்கும். நான் ரொம்ப புக் பிரியே, நான் நிறைய ஆன்மீகத்திலயும் சரி மோட்டிவேட் பண்ற மாதிரி புக்ஸும் சரி நிறைய படிப்பேன் நான். சோ ஒரு 5 நிமிஷம் டைம் கிடைச்சாலும் சரி உடனே புக் எடுத்து போற டைம் ஆரம்பிச்சிருவேன். சோ அதனால எனக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் வந்து புக் படிக்கணும் அதிகமாகும்ன்றது நான் கத்துட்டுருக்கேன். என்னன்னாக்கா ஒரு எவ்வளவுதான் எனக்கு இடி விழுந்தாலும் சரி நான் வந்து என் புக்ல கான்சென்ட்ரேஷன் வச்சுட்டேனாக்கா அதை இது பண்ண முடியாது. காலேஜ்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு கிளாஸ் நடத்துறாங்கனாக்கா அதுல ஃபுல் கான்சென்ட்ரேஷன் கவனிப்பேன். சோ நான் அது வந்து மேக்ஸ் இருந்தாலும் ஒரு பிளஸ் பாயிண்ட் இருந்தாக்கா வீட்டுல போய் திரும்பி படிக்க வேணாம் எதுவும் பண்ண வேணாம். ஒன்ஸ் நான் வந்து கவனிச்சாலே போறோம், எக்ஸாம்க்கு முன்னாடி நான் திறந்து பார்த்தா எனக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு மெடிடேஷனால தான் வந்து அந்த படிப்பும் நல்லபடியா செஞ்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி வந்து என்ன ஒரு சின்ன இதுன்னா ஹெல்த் கொஞ்சம் பாதிக்கும், சரியான தூக்கம் கிடையாது அதனால ஹெல்த் கொஞ்சம் பாதிக்கும். இருந்தாலும் அதையும் வந்து மெடிடேஷன்ல கரெக்ட் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நான் அதையும் ட்ரை பண்ணிட்டு வரேன், இன்னும் டீப்பா என்னால பண்ண முடியல கரெக்டா இருந்தாலும் ட்ரை பண்ணிட்டு வரேன். அதே மாதிரி மத்தியானம் பாத்தீங்கன்னா ஒரு 1 o'clock காலேஜ்னு கிளம்புறேனாக்கா 2:15 வந்து நான் ஆஃபனேஜுக்கு போயிடணும். ஏன்னா அங்க போனா அப்பதான் வந்து சார் வந்து அங்கதான் ஃபுல் டைம் இருக்காரு. ஸோ அவர் வந்து அவர் பிசினஸ் பார்க்கணும்னாக்கா அவர் கொஞ்சம் வெளில போகணும். ஸோ நான் போய் அவர் ரிலீவ் பண்ணதான் உண்டு. ஸோ 2:15 2:30 போயிட்டேனாக்கா உடனே அவர் ஹாவ் மை லஞ்ச், ஆரம்பிச்ச உடனே ஒரு 8:00 வரைக்கும் ஐ ஹாவ் டு சி த கிட்ஸ். அவங்க எல்லாரையும் பார்த்துக்கணும், எல்லாத்தையும் பண்ணணும். அதே சமயம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் வேற இருக்கும். இந்த பில்ஸ் எல்லாம் இப்போ ஃபைல் பண்ணி முடிக்கணும், இதெல்லாம் சைன் பண்ணி அனுப்பணும், அந்த மாதிரி அந்த வேலையெல்லாமும் பார்க்கணும். ஸோ இதையும் பார்க்கணும், அதையும் பார்க்கணும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 8:00 கிளம்பினா ஒரு 8:15 வீட்டுக்கு வந்து சேருவேன். 8:15 வந்த உடனே அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ், ஏன்னா அவ்வளோதான் காலையில் வந்து ஒரு இந்த மாதிரி டயர்ட் ஆகிடும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னாக்கா, அதாவது இப்போ பிஸ்னஸ் பண்ணுறதுனால அடுத்த ப்ராஜெக்ட் பற்றி நான் யோசிக்கணும், வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ உடனே உட்காந்து அந்த ப்ராஜெக்ட் பற்றி இது பண்ணி யோசிப்பேன். அதில் வந்து என்னென்னாக்கா முக்கியமான விஷயம் வந்து ரிட்டர்ன் பண்ணணும், அதாவது ரிட்டர்ன் ஒர்க் தான் முக்கியம். நம்ம ப்ராஜெக்ட் யோசிக்கிறது முக்கியம் இல்லை, நம்ம யோசிச்சதை அப்படியே வந்து எழுதி வச்சுக்கணும். நம்ம எழுத வந்து அது வந்து ஒரு வந்து நம்ம மனப்பாடம் ஆகிடும். ஸோ நம்ம ஏதாவது மறந்தால் கூட நம்ம எழுந்தது நமக்கு கை கொடுக்கும். ஸோ நான் உடனே வந்து அடுத்த ப்ராஜெக்ட்காக இது பண்ணேன். இப்போ அடுத்தது வந்து நாங்கள் வந்து முதியோரில் ஆரம்பிக்கலான்ற எய்மும் இருக்கு எனக்கு. ஸோ அதுக்காக நான் இப்போ திரும்பி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ப்ராஜெக்ட் வந்து சீரியஸாக ஒர்க் பண்ணேன்.

0: இருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 10:00 10:30 படுக்க போயிடுவேன். ஸோ 10:30 போனால் திரும்பி 4:00 வரைக்கும் நல்ல தூக்கம் கிடைக்கிறது பண்ணுவேன். சப்போஸ் நல்ல தூக்கம் கிடைக்கலனா கூட உடனே எழுந்து அடுத்த ப்ராஜெக்ட்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ இந்த மெடிடேஷன் ஒன்று தான் வந்து என்னை அப்டேட்டடாக எல்லாத்துலேயும் வந்து இருக்க வைக்கிது.
1: நித்யா, உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேர்களுக்கு எக்ஸ்போர்ட் சம்பந்தமான பல விஷயங்களை நீங்க சொன்னீங்க. அதுவும் இல்லாமல் நீங்களே வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டராகவும் இருக்கீங்க. இன்னும் பல தொழில்களை தொடங்கி வெற்றிகரமாக செய்யணுங்கிற விடாமுயற்சி உங்களுடைய பேச்சுலையும் இருக்கு, உங்களுடைய கண்கள்லையும் எங்களுக்கு தெரியுது. வாழ்த்துக்கள். இது உங்களை பார்க்குறப்ப எனக்கு ஒரு குரல் ஞாபகம் வருது. ரெண்டு வித்தியாசமான விஷயங்களை ஒன்று பண்ணுறீங்க, ஒன்று பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸில் வர வருவாயை வச்சு ஒரு அன்பு இல்லம்னு சொல்லலாம். நீங்கள் வந்து சொன்ன மாதிரி அனாத இல்லம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஒரு அன்பு இல்லம் நடத்துகிறீங்க. அன்பிலார் என்றும் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூறிதரும். இந்த ரெண்டு குறளும் நிச்சயமா உங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு நான் நம்புறேன். இதை கேட்டுட்டு இருக்கிற பல நேயர்களுக்கும் இது வந்து ஒரு முக்கியமா ஒரு மோட்டிவேஷனல் இன்டர்வியூவா நிச்சயமா அமையும். இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளோ சாதனைகளை நீங்க செஞ்சிருக்கீங்க. மேலும் மேலும் நீங்களும் பல சாதனைகள் செஞ்சு உங்க அன்பு இல்லமும் இன்னும் நிறைய பேருக்கு அதை உதவும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வாழ்த்துறோம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நீங்க கல்லூரி படிக்கிறதுனால உங்க கல்லூரி எப்படி உங்களுக்கு வந்து இதுக்கெல்லாம் சம்மதிக்கிறாங்களா? அவங்க பிசினஸ் பண்றதுக்கும் இந்த அன்பு இல்லமுக்கும் அவங்களோட சப்போர்ட் எப்படி இருக்கு?
0: கண்டிப்பா அதை சொல்லி ஆகணும். இப்ப வந்து எங்களோட டிபார்ட்மெண்ட்டும் சரி, அதே மாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் சொல்லும் சரி, ரெண்டு விதமே ரொம்ப நல்லா எனக்கு ஊக்குவிக்கிறாங்க. எங்க டிபார்ட்மெண்ட்ல முதல்ல சொல்லும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு, இந்த மாதிரி ஒரு இவங்க வந்து மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் எதுக்கு வந்ததே இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க என்ன தொடர்ந்து வந்து நல்லா ஊக்கம் அழைச்சிட்டு வராங்க. அதாவது எங்க எனக்கு ஃபெயிலியர் வந்தாலும் நல்லா போகுதாமா, எப்ப என்ன பார்த்தாலும் வந்து உங்க பிசினஸ் நல்லா போகுது, அவங்க பசங்க நல்லா இருக்காங்களான்னு கேட்பாங்க. அதே மாதிரி வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. அதனால அதுக்கு நான் அதையும் நான் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து உதவி செய்யறதுக்கு ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். எங்கள் பிரின்சிபல் மேம், வைஸ் பிரின்சிபல் மேம் ரெண்டு பேருமே வந்து எனக்கு ரொம்ப இதுவாக இருக்காங்க. அது பிரின்சிபல் மேம் கிட்ட முதல் முதல்ல சொல்லும் போது இந்த மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னு நான் பிரின்சிபல் மேம் டேரக்டாக சொல்லேன், எங்கள் மேம் கிட்ட, எங்கள் டிபார்ட்மெண்ட் மேம் கிட்ட சொன்னேன். அவங்க வந்து பிரின்சிபல் மேம் கிட்ட சொல்லியிருக்காங்க, வைஸ் பிரின்சிபல் மேம் சொல்லி அவங்க வைஸ் பிரின்சிபல் பிரின்சிபல் கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க நிஜமாக வந்து நான் பார்க்கணும் அவங்கள அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வச்சு எனக்கு நல்லா பாராட்டினாங்க. நீங்கள் இன்னும் நிறைய செய்யணும், கண்டிப்பாக உங்கள் இதுக்கு உங்களோட ஆர்ஃபனேஜுக்கு நான் கண்டிப்பாக ஒரு விசிட் தரேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஊக்குவிச்சாங்க. அதே மாதிரி எல்லாருமே வந்து காலேஜில் இருக்கிற எல்லா லெக்சருமே வந்து எனக்கு ரொம்ப
1: சப்போர்ட்டாக இருக்காங்க. வாழ்த்துக்கள்மா. நீங்கள் மேலும் பல விஷயங்களை வெற்றி பெற்று இன்னும் ரொம்ப நல்லா எக்ஸ்போர்ட்லேயும் சரி உங்கள் கனவுகள் எல்லாம் நிஜமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாழ்த்துறோம். நேர்களே, அடுத்த வாரம் வேறு ஒரு தொழில் முனைவோரோடு உங்களை சந்திக்கிறோம். நேர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பொங்கல் நல்நாளில் எல்லாரும் ஏதாவது ஒரு சபதம் எடுத்துட்டு ஏதாவது ஒரு தொழில் தொடங்கி நல்லா வெற்றிகரமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி மேம்.

0: மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தேன். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும் என்னால? சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: வெளியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாருங்கள் பூமியை காக்க.
6: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்றைய நிகழ்ச்சியில உங்களோட இருப்பது காயத்ரி மற்றும் பவித்ரா. ஓகேங்க, இந்த நேரத்துல நம்ம பேச போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மிகவும் அவசியமான ஒன்று. பவி, இந்த காலகட்டத்துல அடிப்படை தேவைன்னு என்ன நினைக்கிறீங்க?
7: அடிப்படை தேவைனா வந்து உணவு, இருக்க இடம், அதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலை, சாப்பாடு.
6: கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க சொல்றது ரொம்பவே அவசியமான ஒண்ணுதான். ஆனா காற்று, தண்ணீர், இதுவும் ரொம்ப அடிப்படையான தேவைன்னு நான் நினைக்கிறேன். உயிரினம் வாழ்றதுக்கு ரொம்பவே அவசியமான ஒன்று தண்ணீரும் காற்றும் தான். காற்று எல்லா இடத்துலயுமே இருக்குங்க.
7: ஆமா,
6: ஆனா தண்ணீர் எல்லா இடத்துலயும் இருக்கா? தண்ணீரோட ஸ்கேர்சிட்டிங்கிறது இப்ப ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அதனாலதான் தண்ணீரை எலிக்சர் ஆஃப் லைஃப்னு சொல்றோம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
7: கண்டிப்பா வந்து தண்ணியும் சரி காற்றும் சரி ரொம்ப ரொம்ப வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். சோ அது ரெண்டுதுல ஏதாவது வந்து ஒரு கலப்படம், ஏதாவது ஒரு தப்பு அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நம்மளால வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் வந்து லீட் பண்ண முடியாது. அண்ட் காற்று கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலயும் கிடைக்கும். ஆனா தண்ணி வந்து இப்போ ரொம்ப நிறைய ஸ்கேர்சிட்டி வந்துருச்சு. அண்ட் நிறைய கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து வாட்டர் எல்லாம் அதுவும் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அண்ட் பியூரிஃபை பண்ணி அந்த சால்ட் வாட்டர், அதாவது கடல் நீர் நிறைய அங்க இருக்கும், ஸோ அதெல்லாம் வந்து பியூரிஃபை பண்ணி அதை தான் வந்து மினரல் வாட்டரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இப்போ இந்தியா மாதிரி இருக்க ஒரு ஒரு பாப்புலேட்டட் ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரிக்கு வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. அண்ட் அதுவும் சென்னை சிட்டிலாம் நம்ம வந்து கேட்கவே தேவையில்ல. அண்ட் அதுவும் கொஞ்சம் அப்படியே இந்த மழை காலம் இப்போ மழை வெள்ளம்லாம் வந்ததுனால கொஞ்சம் தண்ணிக்கு பிரச்சனைலாம் இல்லை. அண்ட் ஏப்ரல் மே அப்படின்னு பார்த்தா ரோடு ஃபுல்லா எல்லாம் குடம் வச்சுட்டு தண்ணிக்காக போவாங்க. ஸோ தண்ணி பற்றாக்குறை வந்து இந்தியாவில் வந்தது, அதுவும் தமிழ்நாட்டில் வந்தது ரொம்ப ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான்.
8: ஆமா நேயர்களே, இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா எந்த விதமான அறிவியல் ஆராய்ச்சி அல்லது விண்வெளி ஆராய்ச்சியில பார்த்தாலும் முதன்மையா ஆய்வாளர்கள் கருதக்கூடிய விஷயம்னா தண்ணீர் தான். எந்த பிளானட்டுக்கு சேட்டலைட் அனுப்பிச்சாலும் அங்க நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரிசர்ச் ப்ராசஸ் அந்த இடத்துல தண்ணீர் இருக்கா இல்லையாங்கிறத பத்தி தாங்க. இன்றைய அன்றாட வாழ்க்கையில தண்ணீரின் உபய சக்தியை யாராலையும் மறுக்க முடியாது. தண்ணீர் நம்மளுக்கு முதன்மையா எந்த விதத்துல இருந்து கிடைக்குது? மழை நீர் தான் முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க பவி?
7: அண்ட் கண்டிப்பாக வந்து மழை நீர், மழை அப்படி மழை பெய்யறது வந்து எல்லாருக்கும் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லணும். அண்ட் அது இல்லாமல் இப்போ வந்து நிறைய குளோபல் வார்மிங், ஸோ டிராஸ்டிக்காக நம்மளோட வெதரில் நிறைய சேஞ்சஸ்லாம் இருக்கிறதுனால, ஸோ அப்பப்போ வர வேண்டிய டைமில் வந்து மழையும் வர்றதில்லை வெயிலும் கரெக்டான டைமில் வர்றதில்லைனால தான் முக்கியமாக வந்து வாட்டர் ஸ்கேசிட்டி வந்து நிறைய வந்துருச்சு. அண்ட் அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் அந்த காலத்துலலாம் வந்து நிறைய ஏரிகள்லாம் இருக்கும், ஸோ மழை பெஞ்சா கூட வந்து அது தண்ணிலாம் ரொம்ப, ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த கோடை காலத்துலலாம் அந்த தண்ணியெல்லாம் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ வந்து அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து அதை சரியா பராமரிக்கிறது இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய வீடுகள்லாம் வந்துச்சு, ஸோ அது ஜனங்களையும் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. நிறைய பாப்புலேஷன், நிறைய ஜனத்தொகை இருக்கிறதுனால இந்த பிரச்சனைலாம் வருது. அண்ட் எனிவேஸ் இதெல்லாம் வந்துருச்சு, ஸோ நம்ம அதை பத்தியே மறுபடியும் பேசுறதுல வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ மழை வரும்போது நம்ம வந்து இப்போ நிறைய ரெயின் ஹார்வெஸ்டிங் அந்த ஸ்கீம் எல்லாம் வந்திருக்கும், ஸோ எல்லார் வீட்லயும் வந்து மழை நீரெல்லாம் சேகரிக்கணும் அப்படின்றது. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்தோம்னா நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணும். சோ இதெல்லாம் பண்ணா கூட நம்மளால வந்து பெரிய அளவுல வந்து இந்த தண்ணீர் பற்றாக்குறையை வந்து தீர்க்க முடியாது. சோ அதுக்காக வந்து வேற ஏதாவது புது விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?
8: ஆமா, பவி சொன்ன மாதிரி ரெயின் வாட்டர் தான் வந்துட்டு பிரைமரி சோர்ஸ்னு சொல்றோம். ரிவர், லேக்ஸ், கிரவுண்ட் வாட்டர் இது எல்லாமே செகண்டரி சோர்ஸ்ங்க. இப்போ செகண்டரி சோர்ஸ்ல புதுசா சேர்ந்திருக்கிறது சீ வாட்டர். சீ வாட்டர் எப்படி குடிக்க முடியும்? சால்ட் வாட்டர் இல்லையா அது?
7: அதுதான், அந்த சீ வாட்டர் வந்து நமக்கு வந்து முன்ன வந்து தண்ணி அப்பப்ப கொஞ்சம் தேவை அண்ட் கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கிறதுனால, ஸோ நம்ம மழையெல்லாம் எதிர்பார்த்திருப்போம். அண்ட் இந்த மாதிரி ஏரிகள்ல இருந்தெல்லாம் வந்து தண்ணி யூஸ் பண்ணுவோம், ஸோ நிலத்தடி நீர் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, அதுவும் கல்ஃப் மாதிரியான கண்ட்ரீஸ்ல எல்லாம் தண்ணி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நான் முதலே சொன்ன மாதிரி, ஸோ அந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கடல் நீரை வந்து குடிநீராக்கி அண்ட் அதை தான் வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க. ஸோ இங்க நமக்கு எப்படி வந்து பெட்ரோல் அண்ட் டீசல் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், அந்த மாதிரி தண்ணி வந்து அந்த ஊர்ல வந்து ரொம்ப காஸ்ட்லி. அண்ட் இப்போ வந்து நம்ம எல்லாம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த தண்ணி பாட்டிலும் நம்ம வந்து 12 ரூபாய் அண்ட் இந்த மாதிரி கேன் கொடுத்து வாங்கணும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ நீங்க சொன்ன மாதிரி இந்த கடல் நீரை குடிநீரை ஆக்கணும்னா கண்டிப்பா வந்து இவ்வளோ நிறைய பாப்புலேஷன் இருக்க இந்த கண்ட்ரில வந்து கண்டிப்பா அந்த தண்ணீர் பற்றாக்குறையெல்லாம் இருக்காது அண்ட் ஜனங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி அடிப்படை தேவையில வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து தண்ணீர்.
8: கண்டிப்பாங்க, இந்த சீ வாட்டரை வந்து நம்ம வந்து குடிநீரா ஆக்கிறதுக்காக ரிசர்ச்சர்ஸ் நம்மளுக்காக வழி காமிச்சிருக்காங்க. எப்படின்னு பாக்குறீங்களா? டீசாலினேஷன் ப்ராசஸ்.
7: டீசாலினேஷன், இதை பத்தி நானும் நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். அதுவும் வந்து இப்போ இந்த மாதிரி பண்ணாங்கன்னா, எனக்கு எப்பவுமே வந்து இந்த சென்னை வந்து ஒரு நல்ல பிளேஸ் சொல்லலாம். அதுல இருந்தும் சென்னையில குறிப்பா வந்து எண்ணூர்ல இருக்க வந்து கடல்ல வந்து அண்ட் ஒரு மட்டத்துல பாத்தீங்கன்னா, இதுக்கேத்த மாதிரி இந்த டீசாலினேஷன் பண்றதுக்காகவே வந்து கரெக்டான டெம்பரேச்சர் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க ரிசர்ச் மூலமா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்த வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணி அது வந்து நல்லா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போச்சுன்னா கண்டிப்பா வந்து இந்த தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்றது கொஞ்சம் கூட இருக்காது. அது மட்டும் இல்லாம கடல் நீர் அப்படின்றது நம்மளோட பாப்புலேஷன் மாதிரி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, சோ அது வந்து குறையறதுக்கான வாய்ப்பு.
8: அடுக்குமாடி கட்டடங்கள் வேற நிரம்பிக்கிட்டே போரு.
7: அதே மாதிரி அடுக்குமாடி கட்டடங்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால வந்து அண்ட் பற்றாக்குறை வந்து நிறைய வந்துட்டே இருக்கு. அண்ட் காயத்ரி, நீ வந்து நிறைய டீசாலினேஷன் பத்திலாம் சொன்ன, நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்டிகல்ஸ்ல தான் படிச்சிருக்கேன். நான் சொன்ன மாதிரி கல்ஃப், அதுக்கப்புறம் எண்ணூர்ல வந்து இந்த டெம்பரேச்சர் ரிசர்ச் அதெல்லாம். அண்ட் நீ வந்து கொஞ்சம் நிறைய தெரியும்னு சொன்னத, ஸோ இந்த டீசாலினேஷன் பத்தி எனக்கு கொஞ்சம் எலாபரேட்டா சொன்னா, அண்ட் எனக்கு மட்டும் இல்லை கேட்கிற லிஸ்னர்ஸ் எல்லாருக்கும் வந்து ரொம்ப தெளிவா புரியும். ஸோ அதனால அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் எந்த ஒரு ப்ராசஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா போய் முடியறதுக்கு காரணம் வந்து எல்லா ஜனங்களும் தான். ஸோ அவங்களுக்கு வந்து அடிப்படையா என்ன டீசாலினேஷன்னா என்ன அப்படின்றத உனக்கு தெரிஞ்சதை சொல்லு.
8: டீசாலினேஷன் ப்ராசஸ் ப்ராசஸ்ங்கிறது வந்து ரொம்ப பேசிக் பிரின்சிபிள்ங்க. நம்ம ஆஸ்மாசிஸ் கேள்விப்பட்டிருப்போம். ஆஸ்மாசிஸ்னா செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துறோம் இல்லையா, செடிக்கு தண்ணி ஊத்தும் போது அது டைரக்டா வந்துட்டு இலைக்கு போறது இல்ல, ரூட்ல இருந்து அதுக்கப்புறம் ஸ்டெம், அதுக்கப்புறம் பிரான்ச் போய் அதுக்கப்புறம் தான் இலைக்கு போகுது.
7: ஆமா.
8: சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோவர் கான்சென்ட்ரேஷன் ஆக்கிறது தான் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் நம்ம சொல்லுவோம். சால்ட் வாட்டருங்கிறது வந்து ஹையர் கான்சென்ட்ரேஷன், இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பியூரிஃபை பண்ணி லோவர் கான்சென்ட்ரேஷனுக்கு தூய்மையான தண்ணியா மாத்துறோம். நம்ம பேசிக்கா செடிக்கு தண்ணி ஊத்தும் போது லோவர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து மேல ஹையர் கான்சென்ட்ரேஷனுக்கு போகுது. சோ இது தண்ணி ஊத்தும் போது அது நிலத்துல இருந்து ரூட்டுக்கு போய், ரூட்ல இருந்து ஸ்டெம்புக்கு போய், ஸ்டெம்ப்ல இருந்து லீஃப்க்கு போய் தான் நம்மளோட போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்குது. அதனால தாங்க நம்ம உயிர் வாழ்றோம், இல்லைன்னா ஆக்சிஜன் இருக்காது.
7: ஏதோ சின்ன வயசுல படிச்சதெல்லாம் அப்படியே ரீகலெக்ட் பண்ற மாதிரி இருக்கு.
8: ஆமா, ஆஸ்மாசிஸ்ங்கிறது நம்ம 8th 9th லே சயின்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம். சோ இது அதே ப்ராசஸ் தான் நம்ம வந்து அந்த பிரின்சிபல்ல இங்க

0: சிம்பிளா நம்ம யூஸ் பண்றோம். இத வந்து நம்ம ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் சொல்றோம். கடல் நீரை கடல் நீர்ல இருக்கிற உப்பு தன்மையை குறைக்கிறோம். கடல் நீர் தான் இல்ல, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் வந்து எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்றாங்க. அதாவது தண்ணீரை வந்து நல்ல குடிநீர் தண்ணீரா ஆக்குற மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ். இதுல கடல் நீர்ல தான் வந்து உப்பு தன்மை ஜாஸ்தியா இருக்கு. சோ கடல் நீர்ல வந்து இதே ப்ராசஸ் அப்ளை பண்றோம். பட் என்ன ஒரு வித்தியாசம் பாத்தீங்கன்னா, யூஸ் ஆஃப் மெம்பரேன் சொல்லுவாங்க. அதாவது அந்த சப்ஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பியூரிஃபை பண்றதுக்கு, டிரான்சிஷன் பண்றதுக்கு, அது மட்டும் தான் வேரி ஆகும். சோ அதனால நம்ம மேபி அந்த காஸ்ட் எல்லாமே கூட வித்தியாசம் ஆகணும். ஒவ்வொரு மெம்பரேனும் ஒவ்வொரு லைக் ஏன்னா ஹையர் த கான்சென்ட்ரேஷன் இட் கீப்ஸ் வேரியிங். சோ ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ங்கிற சிம்பிள் ப்ராசஸ்னால சால்ட் வாட்டரை நம்ம வந்து ட்ரிங்கிங் வாட்டரை மாத்துறோம். இது எல்லா இடத்துலயுமே இப்ப அப்ளை ஆயிருக்கு. ராம்நாட்ல தான் ஃபர்ஸ்ட் 99ல வந்துட்டு இதை அப்ளை பண்ணாங்க. அந்த இடத்துல ரொம்பவுமே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குங்க.
1: ஓகே, அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இந்த மெம்பரேன்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து மாறுபடும் அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இப்ப வந்து நிலத்தடி நீர்லாம் கூட வந்து நிறைய வந்து என்ன சொல்றது, நிறைய கலப்படம்லாம் இருக்கிறதுனால நிறைய இடத்துல உப்பு, அந்த உப்பு தண்ணிலாம் இருக்கு. ஸோ அப்புறம் சில இடத்துல எல்லாம் அந்த குளோரின்லாம் இருக்கு. ஸோ அதை சுத்தப்படுத்துறதுக்காக வந்து நிறைய வீடுகள்ல வந்து இப்போ இந்த மினரல் வாட்டர் வாங்கறதுக்கு பதில் அவங்களே இந்த மெம்பரேன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க.
0: இல்ல, அவங்க வீட்டுல அவங்களே பிளான்ட் வச்சிருக்காங்க.
1: அவங்க பிளான்ட் வச்சிருக்காங்க. நான் வந்து ரெண்டு மூணு பேர் வீட்டுல கேட்டதுக்கு அதோட காஸ்ட் வந்து லைக் 15,000 இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வீட்டுல ஒரு நாலு பேர் தண்ணி குடிக்கிறதுக்கு பியூரிஃபை பண்றதுக்கே வந்து 15,000 ஊர் ஃபுல்லா வந்து நாட்டுக்கு ஃபுல்லா தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, சோ அதோட அடிப்படையான எவ்வளவு செலவுகள் ஆகும் அண்ட் அதை பத்தின வேற ஏதாவது விஷயங்கள்
0: கண்டிப்பாங்க. உங்களை இந்த டாபிக்ல வந்து நான் கண்டிப்பா ஹைலைட் பண்றேன். ஆனா பவி, இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதை விட ஃபீல்ட்லேருந்து இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுறேன்.
1: ஓகே,
0: இவங்க அண்ணா யூனிவர்சிட்டியில சென்டர் ஃபார் வாட்டர் அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க. அம்புஜம், அம்புஜம் மேடம் இப்ப என்ன சொல்றாங்கன்னு நம்ம பார்ப்போம்.
1: ஓகே,
0: ஓவர் டு சுனிதா. நாம இப்ப பேசிட்டு இருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் அம்புஜம் கிட்ட. மேடம், நீங்க எங்களுக்கு டீசாலினேஷன்னா என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா?
2: வணக்கம்மா. டீசாலினேஷன் அப்படிங்கறது மோஸ்ட்லி ஜென்ரலா நம்ம வந்து கடல் நீரை சுத்திகரிச்சு குடிநீர் ஆக்குறதுக்கு தான் அதை சொல்றோம். கடல் நீர் இல்ல, எந்த உப்பு கலந்த நீரையும் சுத்தமான குடிநீராக மாற்றுறதுக்கு இந்த டெக்னாலஜி பயன்படுது.
1: ஓகே, டெக்னாலஜினா இது எப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த டெக்னாலஜி என்னென்ன டெக்னாலஜிஸ் இதுல இன்வால்வ் ஆகுது, எப்படி டெக்னிக்கல் இதுன்னு?
2: அதுல வந்து பேசிக்கா டீசாலினேஷன் வந்து ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்ங்கற ப்ராசஸ்ல தான் பண்றாங்க.
1: ஓகே,
2: அதுக்கு வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் மெம்பரேன். மெம்பரேன்ங்கறது ஆர்டிஃபிஷியலா பிரிப்பேர் பண்ற ஒரு மீடியம் யூஸ் பண்ணி வாட்டர் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்றாங்க. அதுதான் உலகத்துல ரொம்ப காமனா, வேறையும் டெக்னாலஜி இருக்கு, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். இதுதான் கொஞ்சம் கமர்ஷியலா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற அளவுக்கு இருக்கு.
1: வேற டெக்னாலஜினா எப்படி, அதாவது மெம்பரேன்ஸ்ன்றது வந்துட்டு சுத்திகரிக்கப்படுகிறது அப்படிங்கறத தவிர்த்து வேற டெக்னாலஜினா எல்லாமே அதுதானே?
2: இல்லங்க, வேற வந்து சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி வாட்டரை இவாப்ரேட் பண்ணி அத கூல் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். சீ வாட்டரை சோலார் எனர்ஜி வச்சு ஹீட் பண்ணலாம். அத வந்து கேப்சர் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. அந்த வேப்பர் வந்து யூஷுவலா சால்ட் கீழே விட்டுட்டு மேல வந்து பியூர் வாட்டர் மட்டும் தான் கலெக்ட் ஆகும். அத கூல் பண்ணியும் தண்ணி எடுத்துக்கலாம். பட் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்.
1: ஓகே, இப்போ மெம்பரேன்னா சும்மா ரஃபா அதோட விலை எந்த அளவுக்கு போகும் சொல்ல முடியுமா? காஸ்ட்
2: அந்த காஸ்ட் வந்து நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க.
1: ஓகே,
2: அத வந்து அப்படி நம்ம வந்து மெம்பரேனோட காஸ்ட் சொல்ல முடியாது. இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணினா ஒரு கிலோ லிட்டருக்கு எவ்வளவு காஸ்ட்னு வேணா சொல்லலாம். அப்படி சொல்லும்போது இப்ப வந்து சென்னையில எல்லாம் கிட்டத்தட்ட 50 ருபீஸ்க்கு 1000 ஒரு கிலோ லிட்டர் ஆஃப் வாட்டர் கேன் பி பியூரிஃபைடுங்கிற அளவுக்கு இருக்கு. சோ அப்படிதான் கம்பேர் பண்ண முடியும்.
1: இப்போ இந்த டீசாலினேஷன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா மெம்பரேன் வச்சு, அது எந்த ஊர்ல ஆரம்பிச்சாங்க முதல்ல?
2: அது வந்து ரொம்ப காமனா ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணது வந்து ஸ்பெயின்ல.
1: ஸ்பெயினா?
2: ஆமா, ஸ்பெயின். அவங்க தான் இப்ப கூட டீசாலினேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜி அவங்க ஊர்ல ட்ரிங்கிங் வாட்டருக்கு யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு பார்சிலோனியா ஞாபகம் இருக்கா? இந்த ஸ்பெயின்ல இது கூட நடந்ததே ஒலிம்பிக், அந்த சிட்டி கூட அதோட ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளைக்கு டீசாலினேஷன் தான் மேஜர் சோர்ஸா வச்சிருக்காங்க.
1: இப்போ மெம்பரேன்ஸ் வந்து மோஸ்ட்லி யூஎஸ்ல இருந்து இம்போர்ட் பண்றதா சொல்றாங்க.
3: வேற எந்தெந்த கண்ட்ரீஸ் மெம்பிரேனோட இது பண்றாங்கன்னு தெரியுமா மேனுஃபேக்சரிங்?
2: நிறைய, as I said, Spain is one of the leading country. So Spainல பண்றாங்க, ஆஸ்திரேலியா பண்றாங்க, யூஎஸ் பண்றாங்க, உலகத்துல நிறைய கண்ட்ரில இந்த டெக்னாலஜிக்கு வேண்டிய மெம்பிரேன்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்றாங்க.
3: இந்தியாலயும்
2: they are trying to do at a research level. பெரிய லெவல்ல பண்ணல, ரிசர்ச் லெவல்ல நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்.
3: ஓகே, தமிழ்நாடுல வந்துட்டு ராமநாத் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து டீசாலினேஷன் இத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க.
2: ஆமா, அதெல்லாம் சின்ன லெவல்ல. இந்த சென்னையில இருக்கிறது இது மெகா ப்ராஜெக்ட். அது ஒரு நாளைக்கு 100 மில்லியன் லிட்டர்ஸ் குடிநீரை, கடல் நீரை, தண்ணீரை ஆக்கி கொடுக்குது. அங்க இருக்கிறதுலாம் சின்ன சின்ன யூனிட், 5 MLD அந்த மாதிரி, ஒரு சின்ன குரூப் ஆஃப் வில்லேஜஸ்க்கு அப்படி யூஸ் பண்ற மாதிரி இருக்கு.
3: ஓகே, மெட்ராஸ்ல இது ஸ்டார்ட் ஆக இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்னு ஏதாவது சொல்ல முடியுமா?
2: அவங்க வந்து ப்ராஜெக்ட் ஒரிஜினலா June 2008 முடிச்சு கொடுத்திருந்திருக்கணும். ஆனா as you see it is getting delayed. இன்னும் ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷத்துக்குள்ள இந்த டெக்னாலஜி வந்து நமக்கு அவைலபிளா இருக்கும்
3: மெட்ராஸ் சிட்டில.
2: மெட்ராஸ் சிட்டில.
3: ஓகே மேம்,
2: சொல்லுங்க.
3: இந்த டீசாலினேஷன் அப்படிங்கறதுல என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு?
2: டிஸ்அட்வான்டேஜ் மெயினா இது வந்து சீ வாட்டரை எடுத்து குடிநீர் பண்ணும்போது ஒரு 100 லிட்டர் தண்ணியை யூஸ் பண்ணா 30 லிட்டர் தான் குடி தண்ணீர் கிடைக்கும். 2/3 வந்து வேஸ்டா தான், வேஸ்ட் வாட்டர் வரும். அந்த வாட்டரும் நிறைய சால்ட் கண்டென்ட் அதுல இன்க்ரீஸ் ஆயிடும். அந்த தண்ணியை நம்ம எப்படி டிஸ்போஸ் பண்ண போறோம்ங்கிறது ஒரு மேஜர் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்.
3: திருப்பி
2: வருது இல்லையா, எங்க கொண்டு போய் எப்படி டிஸ்போஸ் பண்றோங்கிறது இருக்கு. சீல நல்ல டீப் சீல கொண்டு போய் விட்டுட்டோம்னா அப்ப ஒருவேளை நம்மளால அந்த சால்ட்ட வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். நம்ம கரையோரையும் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த சால்ட் அக்யூமுலேஷன் ஜாஸ்தியா இருக்கும். அதனால என்விரான்மெண்டல் இம்பாக்ட் வந்து அதிகமா இருக்கலாம்.
3: ஓகே, இப்போ இதனால வந்து கண்டிப்பா நம்மளோட வாட்டர் ஸ்கேசிட்டி முழு அளவுல நம்ம அதுல இருந்து வெளியில வந்துட முடியுமா?
2: முழு அளவுல நம்மளால வந்துட முடியுமான்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் எனக்கா ஏதாவது வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடையோ 10 வருஷத்துக்கு ஒரு தடையோ நம்மள நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஃபெயில் ஆயிரும் இல்லையா, தண்ணி மழை கிடைக்காத போது this will be one of the most important source of water for Chennai city. அது வந்து மறக்கவே முடியாது. இது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் கேப் இல்லாட்டா நமக்கு ஒரு ரிசர்வ் மாதிரி வச்சுக்கோங்களேன். இட்ஸ் ஸ்டாண்ட் பை சிஸ்டம்.
3: இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் தானா இந்த பிளான்டிங் அந்த சிஸ்டம் வந்து?
2: அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் பைங்கும் போது அது வந்து இட் இஸ் காஸ்ட் எஃபெக்டிவ். நம்மளோட மத்த சோர்சஸ் எல்லாமே அன்னைக்கு வறண்டு போச்சு வச்சுக்கோங்க, நம்மளோட ஹில்ஸ்ல தண்ணி இல்ல, கிருஷ்ணா வாட்டர்ல இருந்து தண்ணி வந்து சேரல, வீராணத்துல மழை பெய்யல அதனால அந்த தண்ணி வர முடியல. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பாப்புலேஷன் சஸ்டெயின் பண்ணோம்னா இந்த ஸ்டாண்ட்பை சிஸ்டம் அன்னைக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும்.
3: ஓகே,
2: சோ அதனால இது வந்து ஒரு மறுக்க முடியாத ஒரு டெக்னாலஜி.
3: அப்புறம் வந்து சில தரப்பினர்கள் சொல்றாங்க 800ல பர்டிகுலர்லி 800ல இருக்க கடல்ல வந்துட்டு அதோட டெம்பரேச்சர், அதோட சால்ட் இதெல்லாம் வந்துட்டு இந்த சிஸ்டம்க்கு வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஐடியல் பிளேஸ் எதுனா 800 அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி?
2: இது வந்து மீஞ்சூர்ல தானே இருக்கு இல்லையா, அந்த அந்த மாதிரி அந்த இடத்த சூட்டபிளான்னு அதெல்லாம் முதலே ஸ்டடி பண்ணி ஃபீசிபிலிட்டி ஸ்டடி எல்லாம் பண்ணி அந்த சீ வாட்டர் எல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் இதை அவங்க அமைச்சிருக்காங்க.
3: கொண்டு வரலாம்
2: அது எல்லாம் தான் டிசைன்ல அவங்க மினிமைஸ் பண்ணிடுவாங்க, ஆப்டிமைஸ் பண்ணிடுவாங்க. சோ அப்பதான் அந்த காஸ்ட் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். இட் ஹஸ் பி க்ளோஸ் டு த காஸ்ட் அண்ட் இட் ஆல்சோ ஷுட் பி ட்ரீட்மெண்ட் க்ளோஸ் டு த ட்ரீட்மெண்ட் பிளான், க்ளோஸ் டு த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அப்படி எல்லாம் பார்த்து தான் அதை அமைச்சிருக்காங்க.
3: இந்த டீசாலினேஷன் ப்ராசஸ்க்காக தனியா ஸ்டடிஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அதை பத்தி கத்துக்கிறதுக்குன்னு?
2: டீசாலினேஷன் பத்தி கத்துக்கணும்னா டீசாலினேஷன் இஸ் பார்ட் ஆஃப், அது வந்து ஆக்சுவலா கெமிக்கல் இன்ஜினியரிங் கீழே தான் வரும் டிசிப்ளின். இட்ஸ் அ டெக்னாலஜி, இட் கம்ஸ் அண்டர் கெமிக்கல் இன்ஜினியரிங். அங்க வந்து இத ரொம்ப இன் டீடைல் சொல்லி தராங்க, அந்த மெம்பரேன் டெக்னாலஜி, அதுல இருக்க ரியாக்ஷன்ஸ், அந்த அது அந்த எப்படி அந்த மெம்பரேன்ஸ் பண்றது, அந்த மாதிரி இதெல்லாம் கெமிக்கல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கீழே வரும்.
3: நீங்க ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த சிஸ்டம் தான் டிசாலினேஷனுக்கு யூஸ்
2: பண்றாங்கன்னு.
3: இது ஆக்சுவலி இப்ப பல வீடுகள்லயே பண்ற ஒரு விஷயம் தானே, தண்ணிய வந்துட்டு சுத்திகரிச்சு யூஸ் பண்றது அப்படிங்கறது நிறைய வீட்லயே பொதுவா பண்றாங்க. ஹலோ,
2: தண்ணிய நம்ம சுத்திகரிக்கும் போது நம்ம வந்து அதுல இருக்க சால்ட் கண்டென்ட் குறைக்கிறதே கிடையாது. நம்ம யூஸ் பண்ற டெக்னாலஜி அதை பாயில் பண்ணி அதுல இருக்க பாக்டீரியல் பாக்டீரியா கிருமிகள் எல்லாம் பொண்ணு சுத்தமாக்கி வச்சுக்கிறோம்.
3: ஆமா,
2: தண்ணியில இருக்க சால்ட் ரிமூவ் பண்ணி அதை குடி தண்ணியா மாத்துற அளவுக்கு எந்த டெக்னாலஜி வீட்டுல கிடையாது. நம்ம யூஸ் பண்ற டொமஸ்டிக் டெக்னாலஜி எதுவும் அந்த டெக்னாலஜி இல்ல.
3: ஓகே, இதுல வந்துட்டு கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்?
2: இது வந்து கவர்மெண்டோடைய தொலைநோக்கு சிந்தனைன்னு தான் சொல்லணும். நம்ம சென்னைக்கு வந்து இவ்வளவு பேர் பாப்புலேஷன் இருக்கு, திடீர்னு ஒரு நாளைக்கு நம்மளுடைய சர்ஃபேஸ் வாட்டர் எல்லாம் மழை வராதனால கிடைக்கலன்னா அப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு பண்ண, இது தொலைநோக்கு பார்வையில அவங்க பண்ண வந்து ஒரு நல்ல திட்டம் தான் சொல்லணும்.
3: ஓகே, இந்த கவர்மெண்ட் வந்துட்டு இவ்வளவு நல்ல திட்டம், இதுல வந்து பப்ளிக் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியும், அதாவது நாங்க பப்ளிக் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம் ஹெல்ப் பண்ண?
2: நம்ம வந்து பொதுவா தண்ணிய குறைச்சு பயன்படுத்தி அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் வேஸ்ட் வாட்டர் வந்து கார்டனுக்கோ கிச்சனுக்கோ கிச்சன் கார்டனுக்கோ யூஸ் பண்ணினோம்னா நம்மளுடைய தண்ணி வெளியில இருந்து வர வேண்டிய தேவைகளை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். சோ அப்படிதான் நம்ம கான்சியஸா தண்ணி தேவையை குறைச்சிக்கணுமே தவிர நம்ம வந்து டீசாலினேஷனுக்கு நேரடியா எதுவும் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்காது.
3: ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்க வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இந்த டீசாலினேஷன் பத்தி?
2: டீசாலினேஷன் பத்தி பொதுவா ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வு இருக்கு. பட் நம்ம இதை என்ன எடுத்துக்கணும்னா, டீசாலினேஷன் நம்மளோட இன்னைக்கு சென்னையோடைய பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் இது தேவையான ஒரு டெக்னாலஜி. அதை வந்து அது நம்ம அந்த தண்ணி வரும்போது அதை கான்சியஸா யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது தான் நான் சொல்ல வேண்டியது.
3: ரொம்ப நன்றி மேடம்.
2: நன்றி, வணக்கம்.
0: தேங்க்யூ அம்புஜா மேம் அண்ட் சுனிதா. அம்புஜா மேம் நம்மளுக்கு தியோரட்டிக்கலா ரொம்பவே பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ஆனா இதோட பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் இன்றைய காலகட்டத்துல சாத்தியமா?
1: அண்ட் கண்டிப்பா வந்து இது ஒரு சாத்தியமான விஷயம். அண்ட் மாஸ் லெவல்ல வந்து இந்த டீசாலினேஷன் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சமயத்துல அண்ட் சிட்டில ஒரு லீடிங் கம்பெனில வந்து இது வந்து இந்த டீசாலினேஷன் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தியரிட்டிக்கலா நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணா கூட நம்ம பிராக்டிக்கலா வந்து நிறைய விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில வந்து நடைமுறைப்படுத்த முடியாம இருக்கு. அண்ட் அதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இந்த டீசாலினேஷன் பொறுத்த வரைக்கும் அண்ட் பிராக்டிக்கலா ரொம்ப சக்சஸ் ஒரு லீடிங் கன்சர்ன்ல பண்ணிட்டு இருக்காங்க. டெம்ப்ளாஸ் சன்மார்க் குரூப்போட வைஸ் பிரசிடென்ட் தான் இப்ப நம்ம கூட பேச போறாரு, மிஸ்டர் ரவிக்குமார். சோ அவர்கிட்ட வந்து நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்க போறாங்க. சோ டீசாலினேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஒரு லே மேன் கூப்பிட்டு தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட சொல்ற அளவுக்கு அவர் தெளிவா நிறைய ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்ல போறாரு. சோ ஓவர் டு சுனிதா.
4: நம்ம இப்ப வந்து கடல் தண்ணீரை சுத்திகரிச்சு நார்மல் தண்ணீரா யூஸ் பண்றத பத்தி பேச போறோம். இதுல எப்படின்னாக்க, கடல் தண்ணீரை பம்ப் பண்ணியோ வேற விதமாவோ எட்டுன்னு வந்துட்டு எங்க நம்ம அதை வந்து சுத்திகரிக்கப்புறமோ சுத்திகரிக்கிறதுக்கு உண்டான இடத்துல கொண்டு வந்துட்டு முதல்ல அதை வந்து ஒரு தொட்டி மாதிரி இருக்கும், அதுல வந்து அதுல இருக்க சாலிட் அதாவது பார்ட்டிகிள்ஸ் மண்ணு இப்ப எல்லாம் இருக்கும், அதெல்லாம் செட்டில் பண்ணி வெளில எடுக்கும். அதை எடுத்த அப்புறம் அந்த தண்ணிய முள்ள அது ரொம்ப வேகமா இல்லாம முள்ள பாஸ் பண்ணி பிரஷர் சாண்ட் ஃபில்டர்னு ஒண்ணு இருக்கு அதுல பாஸ் பண்ணி இன்னொரு இருக்கக்கூடிய சாலிட் பார்ட்டிகிள் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டியூவல் மீடியா ஃபில்டர்னு ஒண்ணு இருக்கு அதுல கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், அதுல இருக்கக்கூடிய ஆயில் கிரீஸ் ஓடர் அதாவது வாசனை கலர் இதெல்லாம் நம்ம அதுல எடுத்துடுறோம். எடுத்துட்டு அந்த தண்ணியை மேல கொண்டு போயிட்டு ஃபில்டர் ஒண்ணு இருக்கு, ஃபைன் ஃபில்டர் ஒண்ணு இருக்கு, காட்ரிஜ் ஃபில்டர்னு சொல்லுவாங்க.
3: ஓகே,
4: அந்த காட்ரிஜ் ஃபில்டர் வழியா பாஸ் பண்ணி திரும்பி ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்னு ஒரு ப்ராசஸ் அந்த ப்ராசஸ்ல வந்துட்டு பாஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய

0: கேட்கறதுக்கு யூஸ் பண்ணணும்னாக்கா அதுல வந்துட்டு ஒரு சில தாது பொருட்கள் தேவைப்படுறது. கால்சியம், பொட்டாசியம் எல்லாம் நம்ம இதை எடுத்துடணும், அதே ஆஸ்மோசிஸ்ல போட்டு அலாங் வித் அதர் இம்பியூரிட்டிஸ் மத்த கெட்ட பொருட்களோடு சேர்த்து இதையும் எடுத்துடுறோம். அதனால குடிக்கிறதுக்கு லாய்க்கு இல்ல இந்த டைம்ல. அந்த தண்ணியில நம்ம நோன் குவான்டிட்டி, அதாவது ஏற்கனவே நிர்மணிக்கப்பட்ட ஒரு லெவல்ல தாது பொருட்களை ஆட் பண்றோம், ஆட் பண்ணி ரெடி பண்ணிடுறோம். அதாவது உங்களுக்கு பாட்டில் டு வாட்டர்ஸ் எல்லாம் கிடைக்கிறது, பாட்டில் வாட்டர்ல இந்த மினரல் வாட்டர் எல்லாம் இருக்கும், மினரல் இருக்கும். அதனால இந்த மினரல்ஸ் தாது பொருட்கள் எல்லாம் போட்ட அப்புறம் அதை டெஸ்ட் பண்ணி அதுதான் நாங்க வந்து ட்ரிங்கிங் வாட்டரா கன்வெர்ட் பண்ணுவோம்.
1: நிலத்தண்ணீரை நாங்க எடுக்க மாட்டோம்.
0: ஏன்னாக்கா நிலத்தண்ணீர் எடுக்கிறதால நிலத்தோட நீர் வளம் கம்மி ஆயிருதுன்றதால அதை நாங்க பண்ண
1: மாட்டோம்.
0: இப்ப நாங்க ஃபேக்டரி கட்டும் போது கூட நாங்க நிலத்தண்ணீரை எடுக்கவே இல்லை. வெளியில இருந்து தண்ணி கொண்டு வந்துதான் நான் கட்டிடத்தை யூஸ் பண்ணமே தவிர கட்டிட டைம்ல கூட நாங்க நிலத்தண்ணீர் எடுக்கல. அந்த ஒரே காரணத்தால நாங்க சீ வாட்டர் எடுத்துன்னு வந்து கள்ள தண்ணீர் எடுத்துன்னு வந்து சுத்திகரிச்சு அதுல ஒரு பார்ட் வந்து எங்களோட
1: அப்புறம்
0: சுய ட்ரீட்மெண்ட், அந்த மாதிரி இட்ஸ் எ கிளஸ்டர் ஆஃப் பிளான்ட், நிறைய பிளான்ட் கம்பைன்ட். அதுல எல்லாத்தையும் சேர்த்து நியர்லி 20 கோடி
1: வரும்.
0: எக்ஸ்பெண்டிச்சர், கேபிடல் இன்வெஸ்ட்மெண்ட் ஏறக்குறைய 20 கோடி ஆயிருக்கு எல்லாம் போடுறதுக்கு. இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் பண்றது.
1: ஓகே சார், எல்லாருக்கும் இந்த டீசாலினேஷன் ப்ராசஸ் அப்படின்போது ஒரு சின்ன பயம் இருக்கு. ஏன்னா கடல் நீரை என்னதான் சுத்திகரிச்சாலும் நம்மளோட நிலத்தடி நீர் அளவுக்கு தூய்மையா இருக்காது, அந்த இது குவாலிட்டி டிஃபர் ஆகும் அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. நீங்க வந்து அது யூஸ் பண்றாள், சோ நீங்க என்ன சொல்றீங்க அதை பத்தி?
0: என்ன பொறுத்த வரைக்கும் நிலத்தடி நீரை நம்ம லேபரேட்டரியில ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம்னா அதுல என்னென்ன பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களோ, கால்சியம், மெக்னீசியம், அது ஆசிட் இருக்கா, ஆல்கலி இருக்கா, அமிலத்தன்மை இருக்கா, அதெல்லாம் பாக்குறோம். நம்ம வேரியஸ் பேராமீட்டர் டெஸ்ட் பண்றோம். அதே பேராமீட்டருக்கு நம்ம இது டெஸ்ட் பண்ணோம். இது டெஸ்ட் பண்ணி ரெண்டு மேட்சா தான் இருக்கு. ரெண்டு பேராமீட்டர், ட்ரிங்கிங் வாட்டருக்கு நிலத்தடியிலேருந்து வர நீரும் கடல் தண்ணி சுத்திகரிச்ச நீரும் ஒரே தன்மையில தான் இருக்கு. அதனால அது சாப்பிடுறதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்க ஃபாரின் கண்ட்ரி எல்லாம் பாத்தீங்க, எஸ்பெஷலி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், நம்ம துபாய், ஷார்ஜா, எனி அதர் பிளேஸ், அங்க ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே டீசாலினேஷன் தான், வேற வழியே கிடையாது. அதுவே தே கேன் நாட் சர்வைவ்.
1: கரெக்ட்.
0: அதனால அது ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது.
1: ஓகே சார், நாங்க எனக்கு தெரிஞ்ச அளவு டீசாலினேஷன் வந்து நீங்க நிறைய வேஸ்ட், டீசாலினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய வேஸ்ட் வாட்டர் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க.
0: கரெக்ட். சோ டீசாலினேஷன் ஏன் என்னக்கா, டீசாலினேஷன் ஒண்ணுக்கா அதுல வந்து சால்ட் மேக்ஸிமம் இருக்கும், ஏன்னா உப்பு தண்ணி இல்லையா.
1: ஆமா.
0: அண்ட் கடல்ல இருந்து எடுக்கிறதால கடலோட சேர்ந்த அந்த ஆல்கே, இது மண்ணு குப்பைகள் அண்ட் சம் மீனோட இந்த இதுக்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து தான் வரும். பட் நம்ம இதுல வந்து ஃபில்ட்ரேஷன் எல்லாம் பண்ணும் போது இதெல்லாம் வெளியில போயிடுறது. வெளியில போனதெல்லாம் நாங்க கலெக்ட் பண்ணி திரும்பி நாங்க கொண்டு கடல் உள்ளே நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபின்னு ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஏஜென்சி இருக்கு, அவங்க டிசைட் பண்ணி கொடுப்பாங்க இந்த தூரத்துல இந்த ஆழத்துல கொண்டு போய் இதை திரும்பி விடணும், அது பர்டிகுலர் விதத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதனால கடல் வளம் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஃபில்டர் பண்ண மெட்டீரியல் எல்லாம் எடுத்துன்னு போய் திரும்பி பம்ப் பண்ணி கடல் உள்ள ஏறக்குறைய ஒரு மீட்டர், ஒரு கிலோமீட்டர் உள்ள போய் ஒரு 500 மீட்டர் ஆழத்துல போய் நம்ம
1: விட்டுருவோம்.
0: அவங்க சொல்ற மாதிரி நாங்க பண்ணுவோம். அது டிசைன் அப்ரூவ்டு டிசைன். அது
1: அவங்க வந்து உங்களுக்கு இந்த ப்ராசஸ் டீசாலினேஷன் ப்ராசஸ் நீங்க பண்றேன்னு அவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்?

0: தாங்க.
1: தே ஆர் வெரி கோஆபரேட்டிவ். அவங்க வந்து ஃபுல் கோஆபரேஷன் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப தண்ணிப்பட்ட பாடுன்னு
0: சொல்லுவோமே,
1: அந்த மாதிரி அவங்களுக்கு இது நேச்சுரல் திங், எல்லா உலகம் போல நடக்கிற விஷயம் தான் இது. இன்ஃபேக்ட் அமெரிக்கால வேற ஒரு சிஸ்டம் யூஸ் பண்றாங்க, இந்த மாதிரி கெமிக்கல் வரக்கூடிய இதெல்லாம் வேஸ்ட் எல்லாம் எடுத்துன்னு
0: போயிட்டு
1: ஹை பிரஷர் பம்ப யூஸ் பண்ணி நிலத்துல போர் போட்டு நிலத்துல ஒரு ஓட்டை போட்டு ஏறக்குறைய 200 மீட்டர் 600 மீட்டர் ஆழத்துல கொண்டு போய் இந்த சாலையில விட்டுறாங்க. அந்த மாதிரி பண்றாங்க அமெரிக்கால.
0: இப்படி அப்படி பண்றதுனால என்ன லாபம் இருக்கு?
1: ஏன்னா அதுக்கு நிலத்து கீழே போயிட்டதால 600 மீட்டர் 700 மீட்டர் கீழே போயிருந்ததால அது திரும்பி அந்த கண்டாமினேஷன் மேல வரதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படியே வரும்போது கூட அது ஒவ்வொரு லேயரும் ஃபில்டர் ஆகி மேல வரும்போது நார்மலா வந்துடும் பாடு.
0: ஏன்னா
1: தெர் இஸ் கால்ட் எக்கோலாஜிக்கல் பேலன்ஸ்.
0: ஓகே ஓகே,
1: நேச்சுரல் பேலன்ஸ்ல அது செட்டப் ஆயிடும்.
0: ஓகே ஓகே,
1: அதே மாதிரி தான் நம்ம இப்ப சீ வாட்டர் லெட்னு வர இது கொண்டு வந்து நம்ம திரும்பி சீல விடுறோம்.
0: ஓகே,
1: சீ இஸ் a mass water, இஸ் a big water quantity, so it will get diluted and balanced.
0: ஓகே ஓகே,
1: அதனால ஒரு மீன் வளமோ கடல் வளமோ எதுவும் பாதிக்கப்படுறதுக்கு சான்ஸ் இல்ல. அது சொன்ன விதத்துல சயின்டிபிக்கா பண்ணா ஒரு ப்ராப்ளம் இருக்காது.
0: ஓகே, இப்போ நீங்க யூஸ் பண்ண அந்த டிசாலினேஷன்காக யூஸ் பண்ற மெம்பரேன்ஸ் எல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணனும், நம்ம இந்தியால இல்ல அப்படினு சொல்றாங்க.
1: いや, நாங்க கொண்டுது இம்போர்ட் தான் பண்ணிருக்கோம்.
0: எந்த ஊர்ல இருந்து பண்ணீங்க சார்?
1: ஏனா இது இத்தாலியில இருக்கு, ஜெர்மனில இருக்கு, அமெரிக்கால இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. இட்ஸ் நாட் a ப்ராப்ளம்.
0: ஓகே, இல்ல நீங்க எந்த ஊர்ல இருந்து இம்போர்ட்
1: பண்ணீங்க? கமர்ஷியல் டிசிஷன் இல்லையா?
0: ஓகே, அல்ல நீங்க எந்த ஊர்ல இருந்து இம்போர்ட் பண்ணீங்கன்னு கேக்க வந்தோம்.
1: கலெக்டர் கொடுக்கற பர்மிஷன் பிரகாரம் நம்ம அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு கன்செஷன் உண்டு.
0: ஓகே ஓகே, ஓகே. உங்களுக்கு இந்த டீசாலினேஷன் ப்ராசஸ் பண்ண நீங்க வந்து இவ்வளவு வெற்றிகரமா பண்ணிருக்கீங்க, இனி மத்த ஃபேக்டரிஸ்க்கும் மத்த கம்பெனிஸ்க்கும் நீங்க அத பத்தி ஏதாவது சொல்றது உண்டா? அவங்கள பண்ணதுக்காக நீங்க ஊக்குவிக்கிறது உண்டா?
1: நாங்க சொல்றது எங்க கெம்ப்ளாஸ்ட் சன்மா லிமிடெட் கம்பெனியோட கார்பரேட் பிலாசபியே to maintain the environment and sustain the environment always.
0: Okay,
1: ainala adukketha maari nanga evlona selav pannit irpom. It is a part of our corporate culture.
0: Okay okay,
1: ainala I cannot force this on everybody.
0: Okay,
1: but other people vandu idha paathu avangalum purichittu pannanum. It's a social responsibility.
0: கவர்மெண்ட் வந்து இப்போ சென்னையில வந்துட்டு இந்த டீசாலினேஷன் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா ஒரு இது வந்துட்டு இருக்கு. அதுலயும் அதுலயும் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த 800ல இருக்கிற கடல்ல இருந்து இது பண்றாங்க, வாட்டர்ஸ் இது பண்ணா ரொம்ப நல்ல டெம்பரேச்சர் இருக்கு, 800ல இருந்தா எடுக்க போறோம்லாம் சொல்றாங்க. அது என்ன வாட்டர் டெம்பரேச்சர்? நீங்க எந்த பகுதியில இருந்து எடுக்கிறீங்க சார்?
1: நாங்க வந்து சென்னையில இருந்து ஒரு 4 மணி நேரம் டிரைவ்ல இருக்கும், நியர்லி 200 கிலோமீட்டர்.
0: ஒரு சின்ன பண்றீங்க
1: எந்த ப்ராசஸ்லயுமே டிஸ்அட்வான்டேஜ்ன்றது ஒன்லி இஸ் இமேஜினரி ஃபங்க்ஷன்.
0: ஒரு
1: ப்ராப்பர் இன்ஜினியரிங் பண்ணி அதுக்குண்டான ஹஜார்ட் ஆபரேஷன்ஸ் பிளஸ் மைனஸ் எல்லாம் ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு
0: அதுக்கப்புறம்
1: டிசைன் பண்ணி பண்ணோம்னாக்கா எவ்ரி திங் வில் பி பர்ஃபெக்ட்.
0: ஓகே
1: வந்து வித்தவுட் ஃபுல் இன்வால்வ்மென்ட் ஏதோ பண்ணனும்னு நினைச்சு பண்ணாக்கா இட் will be not fully correct.
0: ஓகே
1: the engineering, the engineering is the key. Design is the key basically.
0: ஓகே ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுவீங்க இல்லையா, நம்ம வந்து இந்த டீசாலினேஷன் ப்ராசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் சென்னையில் மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா பூரா இருக்கிற வந்துட்டு வாட்டர் ஸ்கேசிட்டி குறைஞ்சிரும்.
1: Yeah, in fact, almost all these coastal states, they should look into this possibility. ஏன்னா கடலோரமாக இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் கடல் தண்ணியை எப்படி யூஸ் பண்ண முடியுன்றது யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் வாழ்க்கையில இருக்கும் போது அத வந்து நல்லபடியா பார்த்து பராமரிச்சு நமக்கு இருக்கக்கூடிய பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கு ப்ராப்ளமா இல்லாம இருக்கிறதுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணணும்னா டீசாலினேஷனும் ஒரு பகுதி தான் அதுல.
0: ஓகே
1: இது வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்து எல்லாருமே பண்ணணும்.
0: ரொம்ப தேங்க்ஸ் சார்.
1: ஓகே.
2: அண்ட் காயத்ரி, டீசாலினேஷன் பத்தி நிறைய விஷயங்கள்லாம் மிஸ்டர் ரவிக்குமார் சொன்னாரு. இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அண்ட் எப்பவுமே வந்து நிறைய தண்ணி வந்து இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்காக எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. சோ இவர் வந்து இப்போ கடல் நீரை வந்து அவங்க வந்து இதுக்காக யூஸ் பண்றதுனால அண்ட் எல்லாருக்கும் கிடைக்கிற அந்த தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். சோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு போக வேண்டிய தண்ணி வந்து அவங்க கடல் நீர் மூலமா வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. சோ அது வந்து ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், ஏன்னா வந்து டியூவல் பர்பஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுல வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்பவுமே ஜனங்க வந்து எந்த ஒரு விஷயம்னாலும் ஒரு சின்ன சின்ன விஷயம்னா கூட கவர்மெண்ட் குறை சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எல்லாம் சக்கர பொங்கல் சாப்பிடற மாதிரி. அண்ட் ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் எஃபர்ட் எடுக்காம எப்பவுமே வந்து கவர்மெண்ட் பத்தி ஏதாவது சொல்லுவாங்க. அண்ட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் ரவிக்குமார் சொன்னாரு இந்த மாதிரி, எனக்கு கவர்மெண்ட்டும் சரி நேஷனல் லெவல்ல வந்து அந்த ஓஷனோகிராபி டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் நல்ல சப்போர்ட் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்பெஷலா வந்து இதுக்காக வந்து டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுக்கறாங்க அப்படின்னு வேற சொன்னாரு. சோ பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் சின்ன சின்ன லெவல்ல பண்ணா கண்டிப்பா வந்து பெரிய லெவல்ல ஒரு நாள் ஹிட் ஆகும். சோ பிராக்டிஸ் மேக்ஸ் மேன்ஸ் பெர்ஃபெக்ட் அப்படிங்கற மாதிரி, சோ சின்ன லெவல்ல கண்டிப்பா சக்சஸ் ஆகும்போது நமக்கு இன்னும் சந்தோஷம். சோ அது பெரிய லெவல்ல சக்சஸ் ஆச்சுன்னா அண்ட் கண்டிப்பா வந்து வாட்டர் ஸ்கேசிட்டியே இருக்காது. அண்ட் அவர் ஒரு வார்த்தையிலும் சொன்னாரு கவர்மெண்ட் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லி எல்லாம் ஓகே. ஆனா அந்த கவர்மெண்ட்ல இருந்து யாரா ஒருத்தங்க ஒரு அபிஷியல் நம்ம கிட்ட பேசினா இன்னும் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன்.
3: ஆமா பாபி, கண்டிப்பா தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் டிரைனேஜ் போர்ட்ல இருந்து ஒரு சீனியர் அபிஷியல் டீசாலினேஷன் ப்ராசஸ் பத்தி நம்மளுக்காக பேச போறாங்க. ஓவர் டு சுனிதா.
4: டீசாலினேஷன்ங்கிறது இஸ் அ ரிமூவல் ஆஃப் சால்ட்ஸ் ஃப்ரம் சலைன் வாட்டர். அதான் ஸோ அது வந்துட்டு நம்ம அது வந்து ஹையஸ்ட் சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற வாட்டருக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த அதே டெக்னிக்கை வந்து தான் நம்ம வந்து கடல் நீரை சுத்தப்படுத்தி குடிக்கிற தண்ணியாகிறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதே சேம் டெக்னிக். அந்த சால்ட்டு கண்டென்ட்டை பொறுத்து அந்த மெம்பரேன் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. செலக்டிவ் மெம்பரேன் வந்து எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்கும்
5: ஒரு ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க இல்லையா, அது இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள்.
4: டீசாலினேஷன் டெக்னிக்கில் வந்து அவங்க யூஸ் பண்ணுற அந்த டெக்னிக் வந்து ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ங்கிற டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து இட் இஸ் ரிவர்ஸ் டு ஆஸ்மாட்டிக் ப்ராசஸ். இது வந்து ஜென்ரலாக ஆஸ்மாசிஸ்ங்கிறது இது லோயர் டு ஹையர் ட்ராவலிங் த்ரூ செமி பர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ங்கிறது ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன். அதாவது நம்ம இங்கே ஹையர் கான்சன்ட்ரேஷன் நம்ம சொல்கிறது வந்து சலைன் வாட்டர். சலைன் வாட்டர் வந்து இட் பி ஹேவிங் ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட்ஸ். அப்போ அது வந்துட்டு அந்த மெம்பரேன் வழியாக ட்ராவல் பண்ணி வெளியில் வரும்போது இட் அலவுஸ் ஒன்லி வாட்டர், சால்ட்டை வந்து ரீடைன் பண்ணும். ஸோ அதான் ரிவர்ஸ் ஆஸ்மாட்டிக் ப்ராசஸ்.
0: இந்த மெம்பரேனுங்கிற அந்த இது வந்துட்டு எந்த ஊர்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க?
4: அதான் டிபெண்ட் அப்பான் த குவாலிட்டி ஆஃப் வாட்டர். அந்த அதனால் நம்ம கரெக்டாக ரேட் சொல்ல முடியல. கடல் தண்ணிங்கும் போது த ஹையஸ்ட் கான்சன்ட்ரேஷன், அதுக்கு வந்து அந்த செல் அந்த டிபெண்ட் அப்பான் த நீ அந்த மெம்பரேன் செலெக்ஷனை பொறுத்து. ஈவன் இந்த இப்போ ஹவுஸ் ஹோல்டில் போடுறாங்க இல்லையா, வீட்டில் போடுறாங்க, அது ஆர்ஓ சிஸ்டம் சொல்லுவாங்க, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ஆர்ஓ சிஸ்டம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000-20,000 அதுக்குள்ளேயே முடிஞ்சு. ஸோ அது அது மட்டும் இல்லை, அது டிபெண்ட்ஸ் அப்பான் ஸோ மெனி ஃபேக்டர்ஸ். இப்போ நமக்கு வீட்டுக்கு தேவையான வாட்டர் நமக்கு 10 லிட்டர்ஸ் பர் டே இருந்தால் கூட போதுங்கிற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு. பட் அந்த அந்த அவுட் புட்டை பொறுத்தும் நம்ம இது மாறும். காஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது டிபெண்ட்ஸ் ஸோ மெனி ஃபேக்டர்ஸ்.
0: இப்போ தமிழ்நாட்டுக்கு வாட்டர் சப்ளை எஸ்பெஷலி சென்னைக்கு எந்தெந்த ஊர்லேருந்து வருது?
4: தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் டீசாலினேஷன் பிளான்ட் வந்து 1999 ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணி கடல் நீரை வந்து சுத்தப்படுத்தி 3.8 MLD அதாவது மில்லியன் லிட்டர் பர் டே வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் மக்களுக்கு வந்து சப்ளை பண்ணிட்டுருக்காங்க. ஆல்ரெடி ஏற்கனவே பண்ணிட்டுருக்காங்க.
0: அவங்க வந்து ஆனால் கடல் நீர் தான் மொத்தமாக,
4: கடல் நீரை தான் சுத்தப்படுத்தி கொடுக்குறாங்க.
0: இதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருது, அதாவது கடல் நீரை சுத்த பண்ணி யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருது?
4: கடல் நீரை சுத்தப்படுத்துறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னு இல்லை, ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு சோர்ஸ் கிடைக்கல. ஆக்சுவலாக வந்து சில இடங்களில் இப்போ ராம்நாடில் பார்த்தா சீ வாட்டர் இன்ட்ரூஷன் சொல்லுவாங்க, கடல் தண்ணி வந்து ஊடுருவி வந்துடுறதுனால. நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கிரவுண்ட் வாட்டர் தான் சப்ளை பண்ணுறது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரி சப்ளை பண்ணுறது வந்து நமக்கு சோர்ஸ், மெயின் சோர்ஸ் வந்து கிரவுண்ட் வாட்டர் தான். இந்த கிரவுண்ட் வாட்டர் வந்து சீ வாட்டர் இன்ட்ரூஷன்னால வந்து அந்த சோர்ஸ் வந்து ஸ்பாயில் ஆகிடுது, நிறைய சால்ட்டி ஆகிடுது. இப்போ அந்த ஏரியாவில் நீங்கள் எங்கேயுமே சோர்ஸே கிடைக்கலன்னா மக்களுக்கு நம்ம வந்து நல்ல தண்ணி கொடுக்க முடியாது. அந்த கேஸில் இந்த சால்ட்டு கடல் நீரையே வந்து சுத்தப்படுத்தி அவங்களுக்கு நல்ல தண்ணியாக வந்து கொடுக்கலாம்.
0: இப்படி கடல் நீரை எடுத்து இது பண்ணுறதுனால நேச்சுரல் அதாவது நம்மளோட இயற்கைக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை இல்லையா?
4: இயற்கைக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, அது கொஸ்டனே இல்லை. அந்த மாதிரி கொஸ்டின் சான்ஸே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன்.
0: நீங்க சொன்னீங்க இல்லையா நேச்சுரல் சோர்ஸ் அதாவது கிரவுண்ட் வாட்டர் குறையறதுனால தான் கடல் தண்ணி எடுக்கும். ஸோ அது வந்துட்டு குறையறதுக்கு காரணம் இந்த மாஸ் கிளைமேட்டு இது பொல்யூஷன் அது இதுன்னா சொல்றாங்க, அதெல்லாம்
4: தானே சோர்ஸ்ல வந்து இருக்கும் பட் ஈல்டு கம்மியா இருக்கும். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேஸில் வந்து பாப்புலேஷன் கம்மியாக இருந்தது, சோர்ஸ் வந்து நிறையா இருந்தது. இப்போ நம்மளுடைய தேவைகள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஆஸ் த பாப்புலேஷன் இன்க்ரீசஸ் வந்து நீட்ஸ் ஆல்சோ இன்க்ரீஸ், ஆனால் அந்த சோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. இன்னும் சொல்லப்போனால் அந்த மழையெல்லாம் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்குது. இப்போலாம் வந்து சஃபிஷியண்ட்டாக ரெயின் இல்லை, ரெயின்ஃபால் வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லாததுனால அந்த இது வந்து குறைஞ்சிட்டே போகுது. கிரவுண்ட் வாட்டர் லெவல் எல்லாமே வந்து நம்ம குறைஞ்சிட்டே தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ரீசார்ஜிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வைக்கிறோம். அது ரெயின் வாட்டர் ஃபார்வெஸ்ட் ஒரு நிமிஷம் நிற்கிறோம் வந்து அதுதான் புழல் ஏரி, பூண்டி ஏரி, செம்பரம் பக்கம் ஏரி, அதுலேருந்து தண்ணி கிடைக்குது. கொஞ்சம் கிருஷ்ணா வாட்டரும் வருது வந்துடலாம். அந்த எல்லாமே வச்சு நம்ம பியூர்லி ரெயின் வாட்டர் தான் நமக்கு சோர்ஸ் வந்து ரெயின் வாட்டர் தான்.
0: சென்னையோட இது வந்து மெயின் சோர்ஸ் ரெயின் வாட்டர்,
4: ரெயின் வாட்டர் சர்ஃபேஸ் வாட்டர்.
0: மெம்பரிங் இந்த ஊர்லேருந்து வாங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க.
4: ஆக்சுவலாக மெம்பரேன் வந்து ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்க்கு யூஸ் பண்ணுற மெம்பரேன் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் கிடையாது. அதனால் யூஎஸ்ஏ தான் வந்து மெயின் சப்ளையர் வந்து யூஎஸ்ஏல தான் மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க பிரான்ச்சஸ் வச்சு சப்ளை பண்ணுவாங்க அதர் கண்ட்ரீஸில் பிரான்ச்சஸ்.
0: நிறைய கண்ட்ரிஸ் சுற்றி இருக்கு அவங்களோட பிரான்ச்சஸ்,
4: சைனா, கொரியா, அது மாதிரி.
3: கவர்மெண்ட் அஃபிஷியல் நம்மளுக்கு வந்து ரொம்ப கிளியரா கவர்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் ஸ்டேட்டஸ் என்ன, வாட்டர் சப்ளை பத்தி என்ன ஸ்டேட்டஸ் விளாவரியா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க பவி?
2: கண்டிப்பா நிறைய சில டவுட்ஸ் எல்லாம் இருந்திருக்கும், சோ அது
3: எல்லாருக்குமே கிளியர் ஆயிருக்கும்.
2: ஓகே அண்ட் சரி, ஓகே நிறைய அஃபிஷியல்ஸ் எல்லாம் பேசினாங்க, சோ பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க எல்லாம் பேசினாங்க. அண்ட் நம்மளுக்கு வந்து டீசாலினேஷன் பத்தி நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம், சோ ஜனங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இந்த திட்டத்தை பத்தி அவேர்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே கேட்கலாமா?
0: என்னன்னு தெரியுமா?
6: சொன்னா தெரிஞ்சுக்கிறேன்.

0: டிசைனேஷன்னா என்னன்னு தெரியுமா சார்?
1: அதை பத்தி எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை.
0: கடல் நீரை குடிநீரா மாத்துறது
1: அப்படின்னு அது எப்படி பண்ண போறாங்க என்னன்னு எனக்கு ஐடியா இல்லை. இது வரைக்கும்
0: 10 வருஷத்துக்கு முன்னாடி ராமநாதம் டிஸ்ட்ரிக்ட்ல இது ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பத்தி
1: அவங்க சென்னையில கூட ஆரம்பிச்சாங்க. பட் அது அவ்வளவு தூரம் எனக்கு ஐடியா இல்லை.
0: தேங்க்ஸ் சார். டிசைனேஷன் பத்தி என்ன
2: தெரியும்? அதை பத்தி தெரியாதுமா?
0: சுத்தமா தெரியாதுங்க. அதை பத்தி டெலிவிஷன்ல வந்து அத பத்தின ஒரு ஜெனரல் டாக் இருக்கும். அண்ட் அது இல்லாம இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து ஏப்ரல் மே வரப்போகுது. சோ கண்டிப்பா வந்து அந்த நேரத்துல வந்து தண்ணி அப்படின்னா சென்னைக்கு வந்து வெளியேந்து தான் தண்ணி எடுத்துட்டு வரணும். சோ அதுல வந்து நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கும். சோ அப்ப வந்து கண்டிப்பா டீசாலினேஷன் பத்தி திருப்பி ஒரு ஜெனரல் டாக் வரும். சோ அப்ப எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. சோ இந்த மாதிரி நமக்கு முன்னே வந்து வாட்டர் ஸ்கேசிட்டி வரதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி கடல் நீரை குடிநீரா மாத்தணும்னா நமக்கு வந்து தண்ணி பஞ்சமே இருக்காது. சோ ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்ற மாதிரி, சோ அந்த ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நல்ல பியூரான ஒரு வாட்டர், அதுதான் ரொம்ப முக்கியம். சோ அந்த மாதிரி தண்ணி யார் வந்து அந்த மாதிரி கொண்டு வராங்களோ, அந்த ஸ்கீம் கொண்டு வரவங்களுக்கு கண்டிப்பா நம்மளோட எல்லாரோட சப்போர்ட்டும் இருந்ததுன்னா கண்டிப்பா அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும்.
1: குடிநீராக நல்லதுதான். அவ்வளவுதான்.
0: இல்ல, கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, ஜூன்குள்ள இதாயிடும் சொல்றாங்க. அதை பத்தி உங்களுக்கு அவேர்னஸ் இருக்கா?
1: கடல் நீர் குடிநீராக மக்கள் சேமிப்பு தானே, தண்ணிக்கு ப்ராப்ளம் இல்லாம இருக்கலாம். அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சு. அதை
0: பத்தி உங்களுக்கு
1: நல்ல விஷயம் தான். நாங்க எல்லாருக்கும்
0: அது வந்து ஜூன்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் உங்களுக்கு அவேர்னஸ் இருக்கா?
1: கண்டிப்பா நல்லதான். அம்மா பிரச்சனை வராது இல்லைங்களா? குடிநீர் இருக்கலாம், பரவாயில்ல.
0: சொல்றாங்க இல்லையா?
1: எனக்கு அதை பத்தி அவ்வளவு சொல்ல தெரியாது. ஆனா நல்லதுதான் நினைக்கிறேன்.
0: இல்ல, கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஜூன்ல இருந்து கண்ணீர குடிநீரா நம்ம சிட்டிக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க. அது பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அவேர்னஸ் இருக்கா?
1: ஐடியா இல்ல. கடல் நீர் குடிநீர் ஆக்கிறத பத்தி கேட்டீங்கன்னாக்கா ஒரு நல்ல திட்டம் தான். இன்ஃபேக்ட் அது ஒரு நல்ல வரப்பிரசாதம் சென்னையை பொறுத்தவரலும். அண்ட் மோர் ஓவர் இது வந்து நாட் ஒன்லி இம்ப்ளிமெண்டட் டு சென்னை, மற்றபடி ராமநாதபுரம் மாதிரி தண்ணி இல்லாத இடங்களில் கூட இந்த மாதிரி திட்டத்தை அமல்படுத்தினாக்கா இது ரொம்ப நல்லாவும் இருக்கும். அதாவது எந்தெந்த இடத்துல குடிநீர் பற்றாக்குறை இருக்கோ அந்தந்த இடத்துக்கு இதை சப்ளை பண்ணால், இங்கேருந்து நீராக்கி குடிநீராக்கி கடல் நீரை அந்த சப்ளை பண்ணால் இன்னும் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லாவும் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் ஃபார் கல்ஃப் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கடல் நீரை குடிநீராக்கி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாம். ஸோ அந்த மாதிரி திட்டம் இங்கே வந்து பண்ணால் நல்லது. அது எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இங்கே மக்களுக்கு நல்லா இருக்கும்.
2: அதெல்லாம் ஒன்றும் அது வேஸ்ட்டுங்க. அது அது மாதிரிலாம் பண்ணுறது வேஸ்ட். அது கடல் நீர் வந்து சீ வாட்டர் வந்து இயற்கையானது. அதில் போயிட்டு ட்ரிங்கிங் வாட்டர் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுறதுலாம் வேலைக்கு ஆகாத விஷயம். ஓகேவா? இது சாதாரண தண்ணியாக நல்ல தண்ணியாக கொடுக்க சொல்லுங்கள். என்ன சொல்கிறீங்க? அதுதான் வேணும். சாதாரண மெட்ரோ வாட்டர் ஒன்றும் அந்த மருந்து இல்லாமல் அதை ஒழுங்காக கரெக்டாக கொடுக்க சொல்லுங்கள். அதுவே போதும். அதை போயிட்டு இருக்கிற தண்ணியும் இது பண்ணிவிட்டு தேவையில்லாத இது பண்ணலாம் தேவையில்ல. அவ்வளோதான். தட்ஸ் ஒப்பீனியன்.
3: அதான் அனுபவம் இல்லைம்மா, தெரியாது. அங்கே போய் இப்போ சொல்லிட்டேன். அவருக்காது
2: கடல் நீரை குடிநீராக்கிற திட்டம் இதெல்லாம் வந்து வெளிநாடுகளில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து இதெல்லாம் நடக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் வந்து கடல் நீரை குடிநீராகி அவங்களுக்கு தண்ணிக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. ஆனால் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் தண்ணி நிறைய இருக்குது வந்து, ஆனால் வந்து யூஸ் நம்மளுடைய யூஸுக்கு சாதாரணக்காரனுடைய யூஸுக்கு அது கிடைக்கிறது இல்லை. ஒரு குடித்தண்ணின்றது வந்து ரொம்ப பிரச்சனையான ஒரு இடம் வந்து சென்னை. சரிங்களா? குடித்தண்ணின்றது வந்து மனிதனுடைய அடிப்படை. குடித்தண்ணீர் அது அதை விட முக்கியமானது வந்து வீடு. இந்த உலகத்தில் நம்ம பிறந்தோம், இந்த மண்ணில் நம்ம பிறந்தோம், இந்த மண்ணுக்கு நமக்கு உரிமை உண்டு.
0: அண்ட் இப்போ வந்து நம்ம டீசாலினேஷன் பற்றி இவ்வளோ பேர் இவ்வளோ சொல்கிறாங்க. ஸோ வீட்டிலலாம் நிறைய பேர் பிளான் போட்டு மெம்பரேன்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம கேட்ட பாதி பேருக்கு வந்து ரொம்ப சாதாரண அந்த நடுத்தர இருக்கவங்க கிட்ட தான் நம்ம கேட்டோம். ஸோ அவங்க வந்து டீசாலினேஷன்னா என்னன்னே தெரியும்.

0: அதுமா அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அண்ட் அதுல வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து அத்திப்பூ மாதிரி எனக்கு தெரியும், சோ நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் நல்ல விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் எப்பவுமே கெட்ட விஷயம் தான் வந்து காத்துல அப்படி ஃபாஸ்டா பரவிடும். சோ இந்த மாதிரி நல்ல விஷயமும் எல்லாருக்கும் கண்டிப்பா ரீச் ஆகி அண்ட் சக்சஸ்ஃபுல்லா இந்த கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம்.
1: கவர்மெண்ட் இந்த ஸ்கீமை இன்ஸ்டால் பண்றது மட்டும் இல்ல, இந்த விஷயத்த வந்து அவங்க வந்து பப்ளிசைஸ் பண்ணதுக்கும் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் நான் நினைக்கிறேன்.
0: அண்ட் கண்டிப்பா எடுக்கணும். அண்ட் இதுல வந்து இன்னைக்கு எனக்கு நிறைய விஷயங்கள்லாம் வந்து டவுட் எல்லாம் கிளியர் ஆச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரொஃபசர் மிஸ்ஸஸ் அம்புஜம் அவங்க பேசினப்போ என்ன சொன்னாங்க, இந்த டீசாலினேஷன்லாம் வந்து நல்ல விஷயம் தான், ஸோ நானும் வந்து நிறைய படிச்சிருக்கேன். அண்ட் அதுல வந்து கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டீசாலினேஷன் பண்ணும்போது நிறைய தண்ணி வந்து வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எல்லாருக்கும் இந்த ஒரு நல்ல விஷயத்துல ஒரு க்வெஸ்சன் மார்க் மாதிரி ஒரு க்வெஸ்சன் சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட பேசின மிஸ்டர் ரவிக்குமார் சொன்னாரு, கண்டிப்பா வந்து இது வேஸ்ட் ஆகும், ஸோ இதை திருப்பியும் வந்து நம்ம வந்து டம்ப் பண்ணும்போது ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து இதை வந்து கிரவுண்ட் வாட்டர்ல வந்து ஏதோ 500 ஃபீட்ல வந்து டம்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அண்ட் கண்டிப்பா அந்த தண்ணி மேலே வராதா அப்படின்னு நம்ம கேட்டதுக்கு அவருக்கு என்ன சொன்னாரு, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு லேயரா வரும்போது அந்த வாட்டர் வந்து திருப்பி வந்து பியூரிஃபை ஆகி வரும், ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் பண்ணும்போது ஒரு பெரிய லெவல்ல வந்து ஜனங்களுக்கு ஒரு நல்லது கொண்டு வரணும்னு போது சின்ன சின்ன இந்த டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு எங்கேயுமே கிடையாது. கண்டிப்பா வந்து வாட்டர் ஸ்கேசிட்டி அப்படின்ற ஒரு ஆமா அந்த மாதிரி ஒரு வேர்டே வந்து டிக்ஷனரியில இருக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை கண்டிப்பா வந்து இந்தியாக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் இன்னைக்கு சொல்லலாம், வரும் நினைக்கலாம். அண்ட் நான் ரொம்ப நேரம் பேசியிருந்தா இல்ல காயத்ரி, எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி குடுக்கறியா?
1: கண்டிப்பா பவி, உங்களுக்கு தண்ணி இல்லாமல், ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டீசாலினேஷன் ப்ராசஸ் முடிச்சோடே தண்ணி உங்களுக்கு கொடுத்தேன்.
0: கண்டிப்பா அந்த தண்ணி சீக்கிரம் வந்து என்னோட தேர்ஸ்டிய வந்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கறேன். அண்ட் இது வரைக்கும் நீங்க வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயத்த பத்தி கேட்டீங்க. அண்ட் இந்த மாதிரி டீசாலினேஷன் சோ நிறைய விஷயங்கள்லாம் நாங்க பேசிட்டு இருக்கோம் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8ல. கண்டிப்பா வந்து இந்த கடல் நீர் வந்து குடிநீரா மாத்தி எல்லாரோட தாகத்தையும் கண்டிப்பா தீக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அண்ட் இப்ப நம்ம கிளம்பலாமா காயத்ரி?
1: நிச்சயமா.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் பவித்ரா
1: அண்ட் காயத்ரி.

0: எக்ஸாம் எப்படி பண்ண?
1: சூப்பரா பண்ணிருக்கேம்மா. நம்ம இன்னைக்கு கிண்டில இருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ல வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
0: ஆனா அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகும்டா. அப்பாவே ஊர்ல இருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாசம் மாசம். நம்மளால அங்க படிக்க முடியுமா?
1: ஆனா அம்மா, உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறைய படிக்கணும், நிறைய மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாம கவலையே படாதீங்க. பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போங்க. அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோன் பேர்ல நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. நீங்களும் உங்க குழந்தைய படிக்க வைக்கலாம். This PSA was brought to you by MOP Community Radio Service 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையிலிருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்ல நமக்கு அதுக்கு பயன்படும். கோடை காலங்கள்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்ல, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பாலை விட 1 லிட்டர் தண்ணி வந்து அதிக விலைக்கு விற்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி. நான் 5ஆம் முறை டைரக்டர் பத்ரி தான் உங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது MOP இன் சமுதாய வானொலி 107.8.
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற MOP சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி தான் பெண்ணே உனக்காக.

0: புள்ளியெட்டு.
1: எனக்கு ஒரு வேலை, எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லையா?
2: ஏன், என்னால சொந்த கால நிக்க முடியாதா?
3: பஸ்ல தான் உரசுறாங்க, வேலை செய்யற இடத்துலயும் உரசணுமா?
4: நான் அவர் தெய்வம் மாதிரி பார்த்தேன், ஆனா அவர் இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
5: ஒரு பொண்ணா பிறந்தது ஏன் தப்பா?
6: நான் எப்பவுமே அவனுக்கு ஒரு படி கீழையா?
0: Presenting

0: வணக்கம் நேயர்களே, இட்ஸ் a பியூட்டிஃபுல் டே. ஆனா இந்த நாளிலையும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு பெண் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு உள்ள தள்ளப்படுறாங்க. இது நிறைய இடத்துல நடக்கிறது, ஸ்கூல், காலேஜ் மற்றும் பல பொது இடங்கள். ஆனா இதை எல்லாம் தாண்டி ஒரு சமமா இருக்கிற இடம்னா வொர்க் பிளேஸ் தான். ஆனா அங்கேயும் பெண்கள் இந்த மாதிரி தொல்லைக்கு ஆளாகிறாங்க. ஏன் இப்படி நடக்குது? இப்படி நடந்தா நம்ம வாழ்க்கையோட எண்டா? தட்டி கேட்க முடியாதா? திருப்பியும் சமையல் அறையே தானா? இன்னைக்கு MOBCRS 107.8 FM உங்களுக்காகவே ஹர் ஸ்டோரி என்ற நிகழ்ச்சி வழங்குறோம்.
1: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட இங்க மிஸ்ஸஸ் சௌந்தர்யா ராஜேஷ், அவதார் ஐவனோட ஃபவுண்டர் அண்ட் பிரசிடென்ட் இருக்காங்க. அவதார் ஐவன் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கற ஒரு ஆர்கனைசேஷன். உங்க கஷ்டங்கள் எல்லாம் மனசுல வச்சுண்டு உங்களுக்காகவே வேலை பண்ற ஒரு ஆர்கனைசேஷன்.
2: ஹலோ மேம்.
3: ஹலோ மா.
2: இப்போ அவதார் ஐவனோட குறிக்கோள் என்ன?
3: அவதார் ஐவன் அப்படிங்கிற இந்த ஒரு சர்வீஸ் வந்து 2005 ஆரம்பிச்சது. அப்ப நாங்க என்ன ஒரு எண்ணத்தோட ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்க, யாரு வந்து எந்த பெண்கள் வந்து ஒரு குடும்ப காரணத்தினாலயோ இல்ல குழந்தை பிறப்பு காரணத்தினாலயோ வேலையில வந்து ஒரு பிரேக் ஏற்படும் இல்லையா, அவங்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு கெரியரை ஏற்படுத்தி கொடுக்கறதுங்கிறது தான் எங்களோட குறிக்கோளா முன்னாடி இருந்துச்சு. அப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஒரு 5-6 வருஷத்துல நாங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பிரேக் எடுத்த பெண்கள் மட்டும் இல்லாம யாரு தொடர்ந்து வேலையில இருக்காங்களோ, ஒரு ஆபீஸ்க்கு போய் வேலை செய்யக்கூடிய எந்த ஒரு பெண்ணுக்குமே அதிக அளவுல சப்போர்ட் அப்படிங்கறது தேவைப்படுதுங்கறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அதனால இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவதார் ஐவின் அப்படிங்கிற இந்த ஒரு சேவை, இது வந்து பெண்களுக்கு வந்து ஒரு நிலையான கெரியரை, அதாவது சஸ்டைனபிள் கெரியர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு நிலையான ஒரு வேலை வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்க கூடியதுதான் எங்களுடைய குறிக்கோள்மா.
2: உங்களோட ஒபீனியன்ல பெண்கள் வேலை பண்ணாததுக்கு முக்கியமான காரணம் என்ன?
3: இப்போ பாத்தீங்கன்னாக்க, கிட்டத்தட்ட நம்மளுடைய நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா 100% இருக்கக்கூடிய பெண்கள்ல 26.5% பெண்கள் தான் வேலைக்கே போறாங்க. அப்படின்னா நீங்க கணக்கு போட்டுக்கோங்க, இப்போ 70%+ பெண்கள் வந்து வேலைக்கு போறது இல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு கெரியர்ல வந்து ஒரு ஈடுபாடு இருக்கிறது இல்ல. போனாலுமே கூட 30 உட்பட்ட கிட்டத்தட்ட 48% பெண்கள் வந்து அந்த வேலையை வந்து நிறுத்திட்டு அவங்க வீட்டோட இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப நாங்க வந்து எங்களுடைய நெட்ஒர்க்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா 36,000 பெண்கள் இருக்காங்க இந்த நெட்ஒர்க்ல. சோ அவங்க கிட்ட போய் இந்த கேள்வியை நாங்களும் கேட்டோம், நீங்க ஏன் வந்து நிலையான ஒரு கெரியர்ல இருக்க மாட்டீங்க, ஏன் வேலையை விட்டுடுறீங்க, ஏன் நீங்க வந்து வேலைக்கு போகாம இருக்கீங்க அப்படின்னு அந்த கேள்வியை கேட்டதுக்கு என்ன அவங்க சொல்றாங்கனாக்க, 3-4 விதமான பதில்கள் சொல்றாங்க. ஒன்னு, இந்த ஒர்க் பிளேஸ் அப்படிங்கிற அந்த வேலை செய்யக்கூடிய இடம் அது வந்து அவங்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பா இல்லங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. ரெண்டாவது, ஒரு பெண் வந்து வேலைக்கு போகணும்னா அவளுக்கு பல விதமான சப்போர்ட் தேவை, அதாவது தன்னுடைய குடும்பத்துடைய சப்போர்ட் தேவை, முக்கியமா கணவனுடைய ஒரு ஒத்துழைப்பு தேவை. அவ வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில கூட்டு குடும்பத்துல இருந்தான்னாக்க அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அங்கத்தினருடைய எல்லாருடைய சப்போர்ட்டும் அவளுக்கு தேவை. அது போல அந்த குடும்ப சப்போர்ட்டுங்கிறது முக்கியமா தேவை. சோ அது இல்லாத பெண்கள் கண்டிப்பா வேலையில ரொம்ப நாள் இருக்க முடியறதில்ல, விட்டுறாங்க. மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பெண்கள் வந்து தன்னுடைய படிப்பு படிச்சுட்டு, நல்ல ஒரு படிப்பு படிச்சுட்டு மேல வரணும், முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல அவங்க போயிட்டு இருக்கிறப்போ அந்த குடும்ப பொறுப்புன்றது, அதாவது ஒரு தாயா ஆகக்கூடிய அந்த பொறுப்புன்றது வந்து அவங்களுக்கு நடுவில் வந்துடுறது. அப்போ வந்து நம்மளுடைய சொசைட்டி சமூகமானது வந்து அந்த பொறுப்பையும் சேர்ந்து அதையும் கூட அவங்க வந்து அந்த வேலையும் நல்லபடியா பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அவங்களுக்கு இருக்கிறது இல்ல. சோ இதெல்லாம் தான் காரணம் ஒரு பெண் வந்து கண்டினியூஸா வேலைக்கு போக முடியாம இருக்கிறதுக்கு, இதெல்லாம் தான் மெயின் காரணம்.
2: இப்ப மேம், கார்பரேட் வேர்ல்டுன்னு சொல்றது இல்ல, அதுல ஆண்களுக்கு பெண்களோட இன்னும் வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவீங்களா?
3: நல்ல கேள்விமா இது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த கார்பரேட் வேர்ல்டுன்னு நீங்க சொன்னீங்களே, அதுல வந்து ஆண்கள் தான் அதிகம், அதாவது கிட்டத்தட்ட 80% மேல ஆண்கள் தான் அந்த கார்பரேட் வேர்ல்டுல இருக்காங்க. அதனால அந்த உலகமே கிட்டத்தட்ட அவங்களால ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு உலகம் ஆயிடுச்சு. சோ எதெல்லாம் வந்து ஆண்களுக்கு சுலபமா வரக்கூடிய ஒரு ஒரு குணங்கள் இருக்குமோ அந்த குணங்கள் தான் உங்களுக்கு வந்து அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல முக்கியமான தேவைகளா இருக்கு. அதுல பல குணங்கள் பெண்கள் கிட்ட இல்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த டெசிஷன் மேக்கிங், அக்ரஸிவ்னஸ், இப்படி எல்லாம் சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஆண்களுக்கு ரொம்ப நேச்சுரலா வரக்கூடிய சில குணங்கள், பெண்களுக்கு அது அவ்வளவு நேச்சுரலா வராது. அவங்க அதை பழகிக்கணும், அவங்க பழகிக்கிட்டாதான் அவங்களால வந்து அதை நல்ல விதத்துல செய்ய முடியும். அதனால பல விதமான வேலைகளே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைன் சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில ஷாப் ஃபுளோர் ஒர்க்கிங்னு சொல்லுவாங்க. இது போல பல வேலைகள் வந்து ஆண்களால மட்டுமே செய்யக்கூடிய வேலைகளா இன்னைக்கு இருக்குது. சோ அதனால வந்து பெண்களுக்கு எந்த மாதிரி வேலைகள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவே ஓரளவுக்கு கம்மியா தான் இருக்கும். ஆனா இந்த நிலை இப்போ மாறிட்டு வருது. இப்ப ஒரு 3 வருஷமா நீங்க பாத்தீங்கன்னா எப்பயுமே அதாவது ட்ரெடிஷனலா ஆண்களே செய்யக்கூடிய வேலைகளுக்கு கூட இப்ப வந்து பல நிறுவனங்கள் வந்து எங்களுக்கு பெண் கேண்டிடேட்ஸ் கொடுங்க, எங்களுக்கு இதுக்கு பெண்களை நாங்க வந்து தேர்வு செஞ்சு எடுத்துக்கிறோம், எங்களுக்கு வந்து பெண்கள் வந்து இந்த மாதிரியான வேலைகளை கூட செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இப்ப வந்துட்டு இருக்கு. அது ரொம்ப பெரிய அளவுல வருதா, நிறைய பெண்கள் அதனால வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சு உள்ள வராங்களா அப்படின்னா அந்த அளவுக்கு எனக்கு திருப்தி தரக்கூடிய அளவுக்கு இல்லைன்னு தான் நான் நினைப்பேன். ஆனா கண்டிப்பா அந்த நிலை மாறிட்டு வருதுன்னு தான் சொல்லணுமா.
2: ஆனா இப்ப பெண்களுக்கு வேலை செய்வது ஏன் இவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க?
3: அகைன் ரொம்ப நல்ல கேள்விமா இது. பெண்கள் வந்து இப்ப நீங்க நம்மளுடைய இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப வருஷம் முன்னாடி, நான் சொல்றது 1000 கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி, பெண்களும் ஆண்களும் ஒரே நிலையில சமமா இருந்தவங்க தான். நீங்க எந்த ஒரு அதாவது நம்ம வேதிக் ஏஜஸ்னு சொல்லுவாங்க, அந்த வேதிக் ஏஜஸ்ல இருந்து எடுத்து பெண்கள் எப்பயுமே வந்து ஆண்களுக்கு எந்த விதத்திலையும் குறைவா இருந்ததே இல்லை. எதெல்லாம் ஒரு ஆணால செய்ய முடியுமோ அது அத்தனையும் ஒரு பெண்ணால செய்யக்கூடிய ஒரு நிலைமைதான் இருந்தது நம்மளுடைய இந்த நாட்டுல, இந்த இந்திய நாட்டுல. அதே போல அவங்க நம்மளுடைய முன்னோர்கள்லாம் எப்படி முடிவு பண்ணிருந்தாங்கன்னா, அந்த பெண்களுக்கு எதெல்லாம் இன்னும் நல்லா வருமோ, எந்த மாதிரி வேலைகள், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெண்களால ரொம்ப நல்ல விதமா செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து பெண்களே செய்யட்டும், எதெல்லாம் ஆண்களால நல்லா செய்ய முடியுமோ அதெல்லாம் ஆண்கள் செய்யட்டும்ங்கிற அந்த மாதிரி ஒரு பாகுபாடு இருந்தது. போக போக என்னாச்சுனாக்க, நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு கத்து கொடுத்தாக்க அவங்களாலயும் அதை செய்ய முடியும், அதே போல ஆண்களுக்கு சொல்லி கொடுத்தாக்க அவங்களாலயும் செய்ய முடியும் ஒரு எண்ணம் வந்தது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கடந்த ஒரு 40-50 வருஷமா பெண்களுக்கு வந்து அந்த இக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளாதார சுதந்திரம், அதாவது நான் வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணம் அப்படிங்கறத வச்சு நான் எந்த அளவுக்கு என்னால செய்ய முடியும் அப்படிங்கறது வந்து ஒரு முக்கியமான விஷயமாச்சு. ஒரு சமீபத்துல கூட ஒரு ரிசர்ச், ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அதுல என்ன தெரிய வந்துச்சுன்னா, ஒரு பெண் சம்பாதிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 80% அவ சம்பாதிக்கிற அந்த பொருள், அந்த பணத்தினால தன்னை சுத்தி இருக்கிற எல்லா விதமான பேருக்கும் அவ ரொம்ப ஹெல்ப் பண்றாங்கிறது தெரிய வந்துச்சு. ஆனா அதே வந்து ஒரு ஆணுக்கு சொல்ல முடியாது நம்மளால. அதனால அந்த ஒரு பெண் வேலைக்கு போக போக, அந்த பெண் வந்து வேலை செய்ய, அந்த பெண் வந்து பொருளாதார சுதந்திரத்தை அனுபவிக்க என்ன ஆக்சுவலா ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்க, அந்த நாடே சமூகமே வளர ஆரம்பிக்குது. இப்ப நீங்க வந்து நம்மள வந்து இந்தியாவை வந்து நீங்க பாத்தீங்கன்னா டெவலப்பிங் நேஷன் அப்படின்னு தான் நம்மள சொல்றாங்க. அதாவது இன்னும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்க கூடிய ஒரு நாடுன்னு தான் நம்மள சொல்றாங்க. ஆனா இதே இங்கிலாந்தையோ இல்ல அமெரிக்காவையோ யூரோப்பையோ எடுத்துக்கிட்டீங்கன்னா டெவலப்டு நேஷன் அப்படின்றாங்க, அதாவது வளர்ச்சி அடைந்து முடிந்த ஒரு நாடுன்னு சொல்றாங்க. அங்க முக்கியமான ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஒன்னு இருக்கு. அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த ஒரு நாட்டுல பெண்ணுக்கு உரிமைகள் ஆணுக்கு சமமாக இருக்குதோ, எந்த ஒரு நாட்டுல பெண்கள் வந்து அதிக அளவுல வேலை பாக்குறாங்களோ, எந்த அளவுல பெண்கள் வந்து சமமான பங்கு அவங்களுக்கு வந்து அந்த வேலை நிறுவனத்துல கூட இருக்குதோ, அந்த நாட்டை தான் வளர்ச்சி அடைந்த நாடுன்னு ஆக்சுவலா சொல்றாங்க. சோ இந்த பல காரணங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து நம்ம இந்தியாவிலயும் இப்ப இருக்கிறத விட ரொம்ப அதிக அளவுல அந்த வேலை செய்து அதுல அவங்க பங்கேற்கணும்ங்கிறது என்னோட பெரிய ஒரு விருப்பமா என்னோடது.
2: ஆனா இப்போ ஒரு ஒர்க்கிங் உமனால், ஒரு பெண்ணால் நல்ல ஒரு தாயாகவும் மனைவியாகவும் அதே நேரத்தில் வேலை பார்க்கும் இடத்தில் ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாகவும் இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா?
3: ஏமா முடியாது, கண்டிப்பா முடியும்மா. ஒரு பெண்ணால நல்ல ஒரு தாயாகவும் மனைவியாகவும் நீங்க சொல்ற மாதிரி அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஆகவும் தன்னுடைய எல்லா கடமைகளையும் நல்ல சரிவர செய்து கொண்டும் நிச்சயமா ஒரு பெண்ணால இருக்க முடியும். இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஆணையும் விட ஒரு பெண்ணால இந்த பல அவதாரங்களை நல்லபடியா அவங்க செய்ய முடியும் தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து ரொம்ப ஆதி காலத்திலிருந்தே அந்த நர்ச்சரிங் டெண்டன்சி அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு ரொம்ப அதிகம். அதனால அவங்க வந்து எல்லாரையுமே, நம்ம ஒரு குடும்பம்னு இல்ல, எல்லா ஒரு இடத்துலயுமே வேலை செய்யும் இடத்துல கூட அந்த அரவணைத்து போய் அது போல ஒரு லீடர்ஷிப்பை காமிக்கக்கூடிய குணம் வந்து பெண்கள்

0: அழகாக ஒதுக்கி செய்யறாங்களோ அவங்களால சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாதுமா.
1: தேங்க்யூ மேம். ஏன்னா இப்போ ஒரு இளவயது பெண்ணுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: இளவயது பெண்களுக்கு நிறைய சொல்ல விரும்புறேன், ஆனா உங்களுடைய இந்த MOP ரேடியோ மூலமாக நான் வந்து தெரிவிச்சுக்க கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசை கண்டிப்பா படுங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை சாதிக்கணும்ங்கிற எண்ணத்தை கைவிடவே விடாதீங்க. அதுக்கு உங்களை நல்லா தயார்படுத்திக்கோங்க. பெண்கள் அப்படிங்கிற நமக்கெல்லாம் கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்னன்னா தாய்மை. நம்மளாலதான் ஒரு தாய் ஆக முடியும். ஒரு ஒரு உயிரை வந்து படைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு கிஃப்ட வந்து கடவுள் நமக்கு தான் கொடுத்திருக்காங்க. சோ அது நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயமா இருக்க போகுது. ஆனா அதே நேரத்துல அதை காரணம் காமிச்சு உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை, உங்களுடைய டேலண்ட்ஸ, நீங்க செய்யக்கூடிய சாதிக்கக்கூடிய பல விஷயங்களை கைவிட்டுறாதீங்க. இன்னைக்கு வந்து பல பேர் உங்களை வந்து சப்போர்ட் பண்ண முன்னுக்கு வராங்க. இப்ப எங்களுடைய நிறுவனமே எடுத்துக்கோங்க, அவதார் ஐவினே வந்து பெண்களை வந்து ரொம்ப நல்ல விதத்துல அவங்க வேலை வாய்ப்புல அவங்கள முன்னுக்கு கூட்டிட்டு வரக்கூடிய ஒரு நிறுவனமா தான் நாங்க இருக்கோம். சோ இது போல பல நிறுவனங்கள், பல விஷயங்கள்ல உங்களால எவ்வளவு விஷயங்கள் கத்துக்க முடியும். உங்களுடைய ஆசைகளை உயிரூட்டி எப்பவுமே நல்ல ஒரு விதத்துல வச்சுக்கோங்க. நல்ல கடுமையா உழைச்சு முன்னுக்கு வாங்க. நம்மளுடைய இந்தியாவில ஒரு 50-50% பெண்களுடைய ஒர்க் போர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிற அந்த கனவை நினைவாக்குங்க. இதுதான் நான் வந்து இளம் வயது பெண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன அறிவுரை. தேங்க்யூமா.
2: தேங்க்யூ மேம். நேர்களே, இந்த நிகழ்ச்சி மூலமா பெண்கள் வேலை பண்ணறது எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களோட வீட்டுல இருக்கிற பெண்களை என்கரேஜ் பண்ணுங்க. உங்களிடம் விடை பெறுவது ஸ்ரத்தா.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஹர் ஸ்டோரி. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் சந்திப்போம். இது MOPCRS 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது

0: கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. ஏய் மச்சான், செம்மையா இருக்குடா, சிக்கிடுச்சு.
1: சீக்கிரம் வாடி, லேட் ஆகுது.
2: ஏய் மச்சான், ரெண்டு பிகருடா, விளையாடலாமா?
3: தொந்தரவுகள் உங்களை தொடரும் போது பயப்படாமல் தொடர்பு கொள்ளுங்கள். 1098 உங்கள் கைபேசியில் அவசியம் இருக்க வேண்டிய எண். 1098 இது பெண்களுக்கான அவசர உதவி எண். உங்கள் கையே உங்களுக்கு உதவி. This public service announcement was brought to you by MOPCRS 107.8.

0: எனக்கு ஒரு வேலை, எனக்கு ஒரு வாழ்க்கைனே இல்லையா?
1: ஏன் என்னால சொந்த கால நிக்க முடியாதா?
2: பஸ்ல தான் உரசுறாங்க, வேலை செய்யற இடத்துலயும் உரசணுமா?
3: நான் அவரை தெய்வ மாதிரி பார்த்தேன், ஆனா அவர் இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
4: ஒரு பொண்ணா பிறந்தது ஏன் தப்பா?
5: நான் எப்பவுமே அவனுக்கு ஒரு படி கீழையா?
6: Presenting

0: ஆனா அவர் இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
1: ஒரு பொண்ணா பிறந்தது ஏன் தப்பா?
2: நான் எப்பவுமே அவனுக்கு ஒரு படி கீழையா?
3: Presenting

0: May I come in, sir?
1: Yeah, Anu, what do you want?
0: Sir, I'd like to talk to you about the post of the marketing head. I have been working equally hard, just like Ashwin. I got a huge turnover last month. I don't know where I went wrong. And sir, enakku idu romba important.
1: So you're saying that my choice is wrong?
0: அப்படி இல்ல சார், தட்ஸ் நாட் வாட் ஐ மென்ட்.
1: யூ தி பாரனோ, நான் கரெக்ட்டா தான் சாய்ஸ் பண்ணிருக்கேன். Who are you to advise me?
0: So I just wanted to tell you that
1: Ashwin is the right person for the job. அவனை எங்க வேணாலும் எப்ப வேணாலும் அனுப்ப முடியும். உன்னை அனுப்ப முடியுமா? He'll handle pressure easily and he'll do whatever I want him to do. Whatever I want him to do.
0: But sir, I have been doing my best and I have proven myself.
1: Oh, அப்படியா? அப்படி ஒன்றும் தெரியலையானோ. You didn't seem like you would do anything for this job.
0: Sir, I would. I really want this.
1: How badly do you want this?
0: என் வாழ்க்கை இதில் தான் இருக்கு சார். வேற ஏதாச்சும் வழி இருக்கா?
1: ஒரு வழி இருக்கு.
0: சார், சார், வாட் ஆர் யூ டூயிங் சார்? என்ன பண்றீங்க சார்? சீ,
2: கேட்டுக்கொண்டிருப்பது ஹர் ஸ்டோரி. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் சந்திப்போம். இது MOPCRS 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. ஏய் மச்சான், செம்மையா இருக்குடா, சிக்கிடுச்சு.
1: சீக்கிரம் ஆடி, லேட் ஆகுது.
2: ஏய் மச்சான், ரெண்டு டிக்கெட்டுடா, விளையாடலாமா?
3: தொந்தரவுகள் உங்களை தொடரும் போது பயப்படாமல் தொடர்பு கொள்ளுங்கள். 1098 உங்கள் கைபேசியில் அவசியம் இருக்க வேண்டிய எண். 1098 இது பெண்களுக்கான அவசர உதவி எண். உங்கள் கையே உங்களுக்கு உதவி. This public service announcement was brought to you by MOPCRS 107.8.

0: வேலை எனக்கு ஒரு வாழ்க்கைனே இல்லையா?
1: ஏன், என்னால சொந்த கால நிக்க முடியாதா?
2: பஸ்ல தான் உரசுறாங்க, வேலை செய்யற இடத்துலயும் உரசணுமா?
3: நான் அவரை தெய்வ மாதிரி பார்த்தேன், ஆனா அவர் இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
4: ஒரு பொண்ணா பிறந்தது ஏன் தப்பா?
5: நான் எப்பவுமே அவனுக்கு ஒரு படி கீழையா?
6: Presenting

0: வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன் த ஒர்க் பிளேஸ் பத்தி சுதா ராமலிங்கம் என்ற பிரபலமான ஒரு பேரோட விமன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் ஓட ஜூனியர் அட்வொகேட் ரோஷன் ஜெயக்குமார் BA BL ஓட பேச போறோம். அவரோட பேசி வேலை பார்க்கும் இடத்துலேருந்து அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லேருந்து எப்படி நம்ம தீர்வு காணலாங்கிறது பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஹலோ சார்.
1: ஹலோ.
0: சொல்லுங்க, இந்த மாதிரி நிறைய தப்புகள் நடக்கிறது, அந்த மாதிரி தப்புகள் வந்து நீங்க எந்த இடத்துல இருந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க? எந்த ஒர்க்

0: ஏரியாலேருந்து உங்களுக்கு தெரியுது.
1: இந்த மாதிரி பெண்கள் மீது தவறான முறையில் நடந்துக்கிறது எல்லா இடத்திலும் நடக்கிறது. அது வந்து ஒர்க் வேலை பார்க்குற இடத்துல மட்டும் இல்லை, எங்க பஸ் ஸ்டாண்டு ரோடு எங்க வேணுமோ நடக்கலாம். ஆனா வேலை பாக்குற இடத்துல ஏன் இது நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குற பொண்ணும் இதுல பாக்குற பொண்ணும் டெய்லி பார்க்க முடியாது. வேலை பாக்குற இடத்துல நீங்க அவங்கள திருப்பி திருப்பி பார்க்க போறீங்க, அண்ட் அவங்க தெரிஞ்சவங்களா இருக்காங்க. சோ அவங்க திருப்பி திருப்பி இத தவறான முறையில் ஈடுபட முயற்சிக்கிறாங்க. இதுல மெயினா எங்க பாக்குறோம்னா, டாப்ல இருக்க ஐடி ஆபீஸ்ல இருந்து கீழே இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வரைக்கும் எல்லாருக்கும் நடக்கிற பிரச்சனை தான் இது. ஆனா கீழே இருக்கிற இடத்துல நிறைய நடக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், எஸ்டேட் ஒர்க்கர்ஸ், வீட்டு வேலைக்காரிகள், மற்றபடி அன்ஆர்கனைஸ்டான இதில் சேல்ஸ் கேர்ள்ஸ், இவங்களுக்கு தான் மேக்ஸிமம் நடக்குது. ஏன்னா இவங்க தான் வல்னரபுளாக இருக்கிறாங்க அந்த மாதிரி இதுக்கு. அண்ட் இது வந்து முக்காவாசி பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்களோட ரேங்கில் இருக்கிற இல்லை அவங்களோட கொலீக்ஸாக இருக்க மாட்டான், அவங்களோட சுப்பீரியர்ஸ், அவங்களோட பாஸ் அந்த மாதிரி யாராவது இருப்பாங்க. ஏன்னா இதை பண்ண இந்த மாதிரி தவறான முறையில் நடந்துக்கிறதுக்கு ஓரளவுக்கு தைரியம் வேணும். தைரியம் என்பது அவங்களுக்கு ஒன்றும் அவங்கள அந்த ஆம்பளைங்களுக்கு ஒன்றுமே நடக்காதுன்ற நம்பிக்கை. ஸோ அதை வந்து அவங்களுக்கு மேலே இருக்கவங்க தான் பண்ணுறது. அது மோஸ்ட்டாக அது பவர் அசோஷன் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒர்க் பிளேஸோட இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு விசாகா கேஸ்னு ஒரு ஃபேமஸ் கேஸ் இருக்கு ராஜஸ்தானில். வேற அங்கே வந்து நாலு முறையான இது கொடுத்துருந்தாங்க. ஒரு வேலை பார்க்குற இடத்த வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்காமல் இருக்குதுக்கு சில கைட்லைன்ஸும். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா என்னன்றது, ரொம்ப நாள் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து அந்த கேஸுக்கு முன்னாடி வெறும் பொண்ணை போய் தப்பான முறையில் தொடர்றது இல்லை அவளை வந்து பலாத்காரம் செய்ய ட்ரை பண்ணுற முயற்சிக்கிறது, இது மட்டும்தான் ஹராஸ்மெண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இது வந்து அந்த கேஸ் வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிச்சு. ஸோ இப்போ வந்து மெயினாக நீங்க பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் இது பண்றது ஃபுல்லா அந்த சுப்பீரியர்ஸ் அண்ட் இது ஆர்கனைசர்ஸ் அண்ட் அவங்க அந்த மேசன்ஸ் அவங்க எல்லாமே அவங்களுக்கு வந்து ரிட்ரெஸலுக்கு ஒரு ஃபோரமே அவங்களுக்கு வந்து அதை சொல்றதுக்கு யாருக்கும் கிடையாது. அதுதான் மெயின் பிரச்சனை. விசாகா கைட்லைன்ஸ்ல அதையும் சொல்லியிருந்தாங்க. ஏன் ஒரு அந்த மாதிரி ஒரு கமிட்டி செட்டப் பண்றது
0: இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணிருக்கீங்க. விசாகாவோட அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அதை பத்திலாம் சொல்லியிருக்கீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயம் ஒரு ஒரு பொண்ணுக்கு நடந்ததுன்னா அவ இமீடியட்டா என்ன பண்ணணும்?
1: அதான் நான் விசாகா இதில் சொன்னது என்னன்னா, விசாகா கைட்லைன்ஸ் படி எல்லா ஆர்கனைஸ் செக்டர் ஆபீசஸ்லயும் ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்கணும் விமென்ஸ் இதுக்குன்ட்டு. எப்படின்னா இந்த மாதிரி தவறான இது அங்கே உள்ளாலே ஒரு கமிட்டி ஃபார் விமென்ஸ் டு ப்ரொடெக்ட் விமென்ஸ் ரைட்ஸ், பெண்களின் உரிமையை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கமிட்டி இருக்கணும் எல்லா ஒர்க் பிளேசஸ்லையும் இருக்கணும். இது மோஸ்ட். ஆனால் இதை ஃபாலோ பண்ணது எல்லாமே ஐடி ஆஃபீஸஸ் கவர்மெண்ட் செக்டர் இங்கே இந்த மாதிரி இடத்த எல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இப்போ லோவர் லெவலில் அது ஃபாலோ பண்ணுறது இல்லை. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்லே நடுவில் இருக்காது டெஃபினட்டா. ஷாப்ஸ்ல வந்து சின்ன சின்ன கடைகள் ரெண்டு மூணு பேர் வேலை பார்ப்பாங்க, அங்க வந்து அந்த மாதிரி ஒரு கமிட்டி நீங்க வைக்க முடியாது. அவங்க எல்லாருக்குமே அந்த ரெஸ்பெக்டிவ் ஆக்ட்ஸ், இப்போ ஷாப்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ண ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அதுக்கு நடு உள்ள ஒரு கமிட்டி கொண்டு வரணும். நீங்க அந்த கமிட்டி வந்து வேற எக்ஸ்பர்ட் பேனல் மெம்பர்ஸ்லாம் இருக்கலாம், அந்த கமிட்டிக்கு நீங்க ரிட்ரெசல் கொடுக்கலாம். ஆனா வெரி ஆஃபன் அங்கேயே போக விமன் அந்த கமிட்டி வந்து நான் டிஸ்க்ளோஷர் பாலிசி இருக்கணும். அந்த அவங்களே ஒரு இண்டிபெண்டன்ட் என்கொயரி கண்டக்ட் பண்ணணும், எல்லாம் இது பண்ணணும். இந்த மாதிரி காலேஜஸ் இந்த மாதிரி இடத்துல கூட இருக்குது. ஆனா இந்த காலேஜஸ் இந்த மாதிரி இடத்துல கூட இருக்குது. ஆனா நிறைய சமயத்துல பெண்களுக்கு இதை பத்தி தெரிய மாட்டேங்குது அவங்க நினைக்க. அதனால ஹராஸ்மெண்ட் அவங்க வந்து தாங்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணுது. ரொம்ப அவங்கள வாழ்க்கை ஃபுல்லா அவங்களுக்கு அந்த பெயின் இருக்குது. அது தெரியுது நம்மளுக்கே. ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ரிட்ரெஷன் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் மெக்கானிசம் இருக்கு. ஒரு சிம்பிள் கமிட்டி கிட்ட நீங்க போய் சொன்னா உங்களுக்கு உங்களை இது ஹெல்ப் பண்றதுக்கு ஒன்று இருக்குன்றது ரொம்ப குறைவான பெண்களுக்கு தெரியுது. அந்த கமிட்டியை பத்தி எல்லா பெண்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். அது பர்டிகுலரா இப்போ ஐடி ஆஃபீஸ்லயோ இதுலயோ எல்லாத்துலயும் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் ஹியூமன் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்குது. ஆனா இப்போ இது கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க அங்க இருக்க பெண்களுக்கு எல்லாம் தெரியறது. நிறைய பேர் கம்ப்ளைண்டும் பண்றாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயும் அதே மாதிரி. ஒரு கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்ஐசியா இருக்கட்டும், யூகோ பேங்கா இருக்கட்டும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கட்டும், இந்தியன் ரயில்வேஸா இருக்கட்டும், ஓஎன்ஜிசியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இருக்கு. அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு தெரியுது. ஆனா லோவஸ்ட் லெவல்ல அது கம்ப்ளைண்ட் பண்றது எப்படி, அவங்க எப்படி அதை ஆக்ஷன் எடுக்கலான்றது அவங்களுக்கு தான் அது மெயினா சொல்லி தரணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கிங் செக்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், வெண்டர்ஸ், இவங்க நடுவில் அது அந்த மாதிரி ஒரு கமிட்டிஸ் கொண்டு வரதுக்கு நம்ம இது எடுக்க இது நம்ம வந்து ஃபார்மலா ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அது அது வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதுதான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கமிட்டி இருந்துச்சுன்னா அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்றது. அதுக்கப்புறம் தான் அது ஒன்றும் நடக்காது தான் நம்ம போலீஸ் கிட்டலாம் போறது.
0: நீங்க வந்து மென்ஷன் பண்ணதுல என்னன்னா நிறைய விமென்க்கு வந்து பயம் ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு, ஒரு தடையா இருக்கு அவங்க ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறதுங்கிறது. நீங்க உங்க ஃபேஸ் பண்ண கேசஸ்ல அந்த மாதிரி விமன் இருக்கா, அந்த மாதிரி விமன் இருக்காங்களா, ரொம்ப வல்னரபிள், ரொம்ப பயம் சுபாவம்?
1: முக்காவாசி நான் வந்து சொல்றதுல 90% கேசஸ்ல பயம் தான் பிரச்சனைய. அந்த பயத்தை வச்சுதான் அந்த ஆம்பளை வந்து அதை திருப்பி திருப்பி பண்றான். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒரு நாள்ல பண்றது இல்லை, திருப்பி திருப்பி பண்றது. இப்ப அதான் நான் சொன்னேன்ல, மோஸ்டா வந்து அவங்களோட இதுல இருக்கவன் பண்றது இல்ல, அவங்களுக்கு மேல இருக்கவன் தான் அதை பண்ணுவான். மேனேஜர் ஒரு லேடியா இருந்தாங்கன்னா அங்க இருக்க பியூன் அவங்களை செக்ஷுவலி ஹராஸ் பண்ண மாட்டான், மேனேஜர் தான் பியூனை ஹராஸ் பண்ணுவான். சோ அந்த ஹையராக்கி இருக்கனால நிச்சயமா பயம் இருக்கு. அதனாலதான் அவங்கள வந்து இங்கிலீஷ் டேர்ம்ஸ்ல பிரெடேட்டர்னு சொல்றோம். பிரெடேட்டர்ன்றது பிரெடேட்டர் வந்து அது வந்து பயத்துலதான் அவங்க எல்லாம் ஆபரேட், அவங்க அவங்களோட வேலையை நடக்கிறதே பயமாலதான். பயமாலதான் இந்த பொம்பளைங்களை இது பண்றாங்க, பயமாலதான் இந்த அமுங்கியும் அவங்களும் அது திருப்பி திருப்பி அந்த தவறுகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பயத்தெல்லாம் இது பண்ணி இது பண்றதுதான் கமிட்டி, ஒரு இண்டிபெண்டன்ட் கமிட்டி. இண்டிபெண்டன்ட் கமிட்டி வந்து டாப்ல இருக்க அபிஷியல் இருந்து எல்லாரையுமே அவங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ண பவர் இருக்கு, அவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதுதான் முக்கியமான விஷயம், அது நிறைய பெண்களுக்கு தெரியாது. அண்ட் இன்னொன்னு நான் பார்த்தேன்னா அந்த கமிட்டிஸ் வந்து ப்ராப்பரா இல்லை நிறைய இடத்துல, அதனால இது நடக்குது. ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டியில இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப நான் ரீசெண்டா சொல்லணும்னா, ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏர் ஹோஸ்டஸஸ் நிறைய பேரை வந்து நிறைய இது பேர் அங்க அவங்களோட இது பைலட்ஸ் இவங்கெல்லாம் மட்டும் இல்லாம நிறைய ஏர்லைன்ஸ்ல டிராவல் பண்ற நிறைய விஐபிஸ் எல்லாம் அவங்கள தவறா நடந்துக்க முயற்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டமே கிடையாது. ஆனா இப்ப வந்து புதுசா வந்திருக்கு அது. ஸோ அது அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு. இது போக அந்த ஏர்போர்ட் ஸ்டாஃப் மேலேயும் நிறைய இது நிறைய தவறுகள் நடந்துட்டு இருந்துச்சு. அங்கே தூக்குறவங்க, அங்கே ஸ்வீப் பண்றவங்க எல்லாருமே அவங்களுக்கும் இப்போ ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கமிட்டியில் வந்து எங்கள் சீனியர்லாம் இருக்கிறாங்க, அவங்க வந்து நிறைய ஆக்ஷன்லாம் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி இமீடியட்டாக ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட்லேயே அவங்க இமீடியட்டாக ஒரு கமிஷன் போட்டு அவன் வந்து அந்த மாதிரி நடந்துக்கிட்டான்னு ஒரு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக சஸ்பென்ஷனில் போட்டுறாங்க. இது வந்து ஒரு குட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ்லையும் இருந்தால் தான் இதை தவிர்க்க முடியும். இல்லை என்றால் இது வந்து நீதி நடந்துகிட்டே தான் இருக்கும். விசாகா கைட்லைன்ஸ்ன்றது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு இதுலயும் ஆபீஸ்லயும் இந்த மாதிரி ஒரு கமிட்டி இருக்கணும். அதுல கம்பல்சரி ஒரு உமன்ஸ் ரைட் ஆக்டிவிஸ்ட் இல்ல லாயர் இருந்தே ஆகணும். நீங்களா இது பண்ண முடியாது இந்த கமிட்டியை. ஸோ இதை வச்சு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ற இதுதான் மெயின். இது
0: இப்போ வந்து நீங்க இமீடியட் ஸ்டெப்ஸ் பத்தி சொல்லிருக்கீங்க, இப்போ லீகலா இதை ஹேண்டில் பண்ணணும்னா எப்படி நீங்க எடுப்பீங்க இந்த கேஸை?
1: இமீடியட் ஸ்டெப்ஸ் வந்து இதுதான் கமிட்டி போடுறது. இது வந்து ஒரு லீகல் ஸ்டெப்பும் தான். கமிட்டிஸ் இது ஸ்பெண்டிங் தான், அவங்களுக்கு சஸ்பெண்ட், நான் சொன்னதுல சஸ்பெண்ட் பண்ண முடியும் அவங்களால. யாராவது நீங்க வந்து எந்த ஆம்பளை வந்து தப்பா நடந்துக்கிட்டானோ அவன் வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம். இது போக வந்து எஃப்ஐஆர் லாஜ் பண்ணலாம் அவங்க வந்து இந்த மாதிரி தவறான முறையில் நடந்துக்கிட்டவங்களுக்கு. எல்லா பெண்களுக்கும் ஆன்லைன்ல எஃப்ஐஆர் லாஜ் பண்ணலாம் அஃப்கோர்ஸ். ஆனா இந்த ஆன்லைன் எஃப்ஐஆர் லாஜ் பண்றது ஒரு ரொம்ப சிரமமான விஷயம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்க்கும் வீட்டில் வேலை செய்யறவங்களுக்கும். அவங்க பாதி பேருக்கு எழுதி படிக்க தெரியாதவங்களாம் ஆன்லைன் நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு இன்டர்நெட் லிட்ரஸின்றது 7% தான். 7% இன்டர்நெட் லிட்ரஸி வச்சு இது ஒரு இது கிடையாது. ஆனால் ஆல் விமென்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல எப்பவுமே கம்ப்ளைண்ட் அவங்க கொடுக்கலாம். அங்கே வந்து ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் இருக்கலாம், அவங்க இண்டிபெண்டாக ஒரு ப்ரோப் போடலாம் இந்த மாதிரி. அண்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் அவங்க எஃப்ஐஆர் லாட்ச் பண்ணி தான் ஆகணும். ஒரு லேடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய இடத்துல அவங்க எஃப்ஐஆர் லாட்ச் பண்ண முடியாதுன்னு சொல்றது செலக்டிவ் கேசஸ் தெஃப்ட் இந்த மாதிரி இதுக்கு தான் ஒரு போலீஸால சொல்ல முடியும். பெண்களின் இது பெண்களின் இந்த மாதிரி பிரச்சனை தாம்பத்திய பிரச்சனைன்னு சொல்றது அந்த இதுல இமீடியட்டா அவங்க எஃப்ஐஆர் லாட்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது வந்து தெரிஞ்சுன்னா இதுதான் விசாகா. அண்ட் பிளஸ் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ன்றது நிறைய பேர் நினைக்கிறாங்க அது வந்து பிசிக்கல் டச்சுக்கு தான் இது பண்ணுதுன்ட்டு. தொட்டா மட்டும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கிடையாது. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ன்றது விசாகா கைட்லைன்ஸ் படி ஒன்று வந்து அது வந்து தவறான முறையில் நீங்கள் பேசுறது ஒரு பொம்பளை கிட்ட அசிங்கமாக பேசி இல்லை அவங்க கிட்ட வந்து அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா அது வந்து இது தவறான பிக்சர்ஸ் காமிக்கிறது இல்லை போனோகிராஃபி காமிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. போனோகிராஃபி காமிச்சா அவங்களோட இஷ்டம் இல்லாமல் அவங்க கிட்ட காமிச்சிங்கன்னா அதுவும் இது. மூணாவது அவங்க கிட்ட வந்து வேற ஏதோ இது பண்ணின்னு சொல்லிட்டு காண்டாக்ட் பண்ணுறது. இப்போ எங்களுக்கு ஒரு ஃபேமஸ் கேஸ் இருக்கு. அது வந்து எப்படின்னா ஒரு மேனேஜர் வந்து ஒரு லேடியை 1.5 இயர்ஸ் கிட்ட ஹராஸ் பண்ணிட்டான். எப்படின்னா அவன் வந்து அந்த லேடியோட இது பேங்கிள்ஸ் நல்லா இருக்கு வாட்ச் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை பாக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கை எடுத்துட்டு அவங்களை தவறான முறையில அங்க தொடுவான். கொலுசு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு காலை தொடுறது சாரி நல்லா இருக்குன்னு சொல்றது இந்த மாதிரி இது இது கூட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். அந்த லேடி வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ அதை பண்ணனா அது நிச்சயமாக செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். ஆனா இந்த லேடிக்கு 1.5 இயர்ஸ் அதை பேர் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை தாங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு விடோ, அவங்களுக்கு 2 சில்ட்ரன் இருக்காங்க. அந்த வேலை போச்சுன்னா அவங்க சில்ட்ரன் 2 பட்டினி கிடக்கணும்னு சொல்லிட்டு 1.5 வருஷம் அதை தாங்கிட்டு கடைசியில் வேற வழி இல்லாமல் எங்க கிட்ட வந்தாங்க. நாங்க அதுக்கப்புறம் ஒரு எஃப்ஐஆர் லாட்ச் பண்ண வச்சு அந்த இதுவே ஒரு அந்த கம்பெனி மேலேயே இது போட்டு அந்த கம்பெனியை வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண வச்சோம். அந்த ஆனா அதுல என்ன இதாச்சுன்னா அந்த கம்பெனியோட இது ஹெச்ஆர் வந்து அதுக்கு ஆக்ஷன் எடுத்தாரு. ஆனா அந்த கம்பெனி கடைசியில அந்த ஹெச்ஆர் வந்து காரணம் இல்லாம தூக்கி விட்டுருது. இந்த இதுக்கு இந்த மாதிரி கம்பெனிஸும் இதுவா இருக்கணும். அவங்க வந்து இந்த மாதிரி நடந்துகிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் நடந்துட்டே தான் இருக்கும். லீகல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்ல இது மேக்ஸிமம் நடக்காது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து அத்தாரிட்டி கிடையாது இல்ல இம்ப்ராப்பரா சாக் பண்றதுக்கு. ஆனா பிரைவேட் இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நிச்சயமாக டாப் மேனேஜ்மெண்ட் மேல இருக்கிறவங்க சிஇஓல இருந்து எல்லாருமே இதுக்கு கோஆபரேட் பண்ணணும் எங்க கூட. அப்படி இல்லைன்னா நாங்க லீகல் ஆக்ஷனும் எடுக்கலாம். நிச்சயமா அவர் மேல ஒரு ஆக்ஷன் எடுத்து அவங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ண வைக்கலாம், இது டிஸ்மிஸ் கூட பண்ண வைக்கலாம். பட் அவங்க அல்டிமேட்டா அவங்க இந்த மாதிரி தவறுகளை உணரணும்னா கம்பெனி ஆக்ஷன் எடுத்தாதான் உண்டு. நாங்க மட்டும் இது பண்ணா பத்தாது. கவர்மெண்ட் ஆபீஸ்ல கேரண்டி பண்ணலாம் நம்மளே ஒரு ஆக்ஷன் எடுக்க வைக்கலாம். ஆனா அங்கேயும் நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே கமிட்டிஸை இண்டிபெண்டா விட்டாதான் இதை தவிர்க்க முடியும்.
0: சில இடத்துல வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போறதுக்கே ரொம்ப பயப்படுறாங்க. இப்ப ஜாதி மதம் அதெல்லாம் எடுத்தீங்கன்னா சில சில கோட்டாஸ்னு கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி விமென் அது பெண்களுக்கு இடங்கள் இருக்கா வேலை இடத்துல ஒரு இடம் செப்பரேட்டா கோட்டான்னு இருக்கா?
1: நிறைய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கோட்டா இருக்கு. இப்போ நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்களோட லா ஸ்கூல்ஸே பாத்தீங்கன்னா நல்சார்ன்ற காலேஜ்ல பெண்களுக்குன்ட்டு சீட்ஸே இருக்கிறது தனியாக. வேலை இடத்துல நிறைய கோட்டா இருக்கிறது அது நல்லது. பெண்களுக்குன்னு இடம் இருக்கிற ஒதுக்கீடு இருக்கிறது நல்லது தான். ஆனா அதை மட்டும் நம்பி பெண்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு ஈக்குவல் சொசைட்டியா எல்லாரும் ஒன்றாக கம்பீட் பண்றதுக்காக பாக்குறோம். ஸோ எல்லாரும் அந்த இதுல இருக்கிறது பெட்டர். பட் எல்லா இடத்துலயும் பெண்களுக்கு ஒதுக்கீடு இருந்து ஆகணும். ஏன்னா அப்பதான் நிறைய பெண்கள் வேலை செய்வாங்க. இப்போ நிறைய பொண்ணுங்க என் கூட படிச்ச பொண்ணுங்களே பாத்தீங்கன்னா யாரோட வீட்லயும் அவங்க வேலை பார்க்க வேணாம்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா வேலைக்கு போற இடத்துல இந்த நடந்துரும் அந்த தப்பு நடந்துரும் இது அதுன்ட்டு. ஆனா அது தவறு. வேலைக்கு எல்லா பொண்ணும் போகணும். ஒரு ஆணுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ வேலை பார்க்கறதுக்கு அவ்வளோ உரிமை ஒரு பெண்ணுக்கும் இருக்கு. நம்ம கான்ஸ்டியூஷன் படி நம்ம சட்டத்துப்படி எந்த இதுலையும் சொல்லல பெண்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்ட்டு. இல்லை எந்த மாதிரி வேலை அதர் தேன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் அதர் நம்மளோட இராணுவத்தை தவிர வேற எல்லா இடத்திலும் பெண்கள் வேலை பார்க்குறாங்க, வேலை பார்க்கலாம் அதுன்றது. ஆனால் நிறைய வேலைகள் இன்னை வரைக்கும் ஆம்பளைங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வேலைகளுக்கு பெண்கள் போகும்போது பிரச்சனை வருதுன்னு கூறுறாங்க. ஆனா நீங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் இருக்கிற வேலையிடம் இப்போ இது பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ் நடுவில் எக்கச்சக்கமான ஹராஸ்மெண்ட் இருக்கு, எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு. ஆனா அங்க வந்து 85% கிட்ட லேடிஸ் தான் விமன் தான் இருக்காங்க. ஆனா சுப்பீரியர்ஸ்லாம் மென்னா இருக்காங்க. ஏன்னா அந்த அந்த விமனுக்கு வந்து அந்த சுப்பீரியர்ஸை ஹேண்டில் பண்ற அவங்க அவங்க வந்து இந்த மாதிரி தவறா நடந்துகிட்டாங்கன்னா எப்படி அதை இது பண்றதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. இட ஒதுக்கீடு இருக்கிறது நல்லதுதான். நான் என்னைக்கும் அது நான் என்னைக்குமே அது வந்து இது பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப வருஷமா ஆயிரக்கணக்கான வருஷமா பெண்களை அடைத்து வச்சு வீட்டு கிச்சனுக்குள் வேலை கிச்சனுக்குள்ள மட்டும்தான் வேலை செய்ய வச்சாங்க. நம்ம நம்ம இந்தியன் சொசைட்டி அந்த மாதிரி ஒரு சொசைட்டியா இருந்து போச்சு. இந்தியன் சொசைட்டிலாம் முக்காவாசி உலகமே அந்த மாதிரி தான். பட் இப்போ வந்து அவங்க எல்லாரும் வெளியே வராங்க, எல்லாம் வெளியே வந்துதான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு கோட்டா கொடுக்கறதும் நல்லதுதான். பிரைவேட் இடம் நிறைய இடத்துல யா எங்கேயும் கிடையாது இது ஒதுக்கீடு, ஆனா இருக்கிறது நல்லது என்ன என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா அது இது கிடையாது. இன்னொன்னு என்னன்னா நிறைய இடத்துல என்ன சொல்றாங்கன்னா பெண்களையும் ஆண்களையும் தனித்தனியா வேலை செய்ய வச்சா இந்த மாதிரி பிரச்சனை குறையும்னு சொல்றாங்க. ஆனா அதை நான் எதிர்க்கிறேன். ஒரு கேஸ்ல நாங்க வந்து இதை ஆர்கியூ பண்ணோம். நாங்க வந்து பெண்கள் கிட்ட ஆண்கள் தபாரா நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்க கேஸ் போட்டதுக்கு ஃபேக்டரியில, அந்த ஃபேக்டரியில பெண்களையும் ஆண்களையும் தனித்தனியா வேலை பார்க்க வச்சாங்க. ஆனா நாங்க சொன்னோம் அது வந்து நாங்க கேட்ட இது அது கிடையாது. அந்த ஆண்கள் மீது அவங்க தவறா நடந்துகிட்டவங்க மேல ஆக்ஷன் எடுத்து அவங்களை சஸ்பெண்ட் செஞ்சு அவங்க இந்த மாதிரி ஒன்று நடந்துக்காம பாத்துக்கிறது, தனித்தனியா பிரிக்கிறது நாங்க கேட்ட பிரேயர் கிடையாது. ஏன்னா அது தப்பு. தனித்தனியா இருக்கனால ஒன்றும் இது பண்ண மாட்டாங்க. அது இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அந்த ஆம்பளைங்க வந்து வெளியே வந்து இதை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஃபேக்டரியோ அந்த ஒர்க் பிளேஸ்குள்ளாலையும் அவங்க உழங்க முடியறது இல்லை. ஸோ அந்த இந்த மாதிரி ஒரு அவங்க அவங்க பெண்களுக்குன்னு ஒரு ஒர்க் என்வாயன்மெண்ட் ப்ரொவைட் பண்ண மாதிரி விசாகா கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணாதான் உங்களால் பெண்களால் ஃபுல்லாக ஒர்க் பிளேஸில் எக்ஸல் பண்ண முடியும். இதுவாக இருக்கணும். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இங்கே இருக்கும் எல்லா வேலை பார்க்குற எல்லா இடத்துலையும். நான் வேலை பார்க்குற ஹைகோர்ட்லேருந்து எல்லா இடத்துலையும் இருந்திருக்கு, உங்களுக்கே தெரியும். லாக் எங்க வேலை பார்க்குற சுப்ரீம் கோர்ட்ல வேலை பார்த்த லாக்ல கூட அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி கமிட்டி இருக்கிறது எல்லா இடத்துலையும் இருந்தாகணும். அது இருந்தாதான் அவங்களால வேலை பார்க்க முடியும். எதை ஒதுக்கீடு அதே மாதிரி இருந்தா நல்லது.
0: இந்த மாதிரி தப்புகள் நடந்த உடனே விமன் வந்து திருப்பி வேலைக்கு போற மைண்ட் செட்டை எப்படி கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா பாதி நேரம் இந்த விஷயங்கள்னால அவங்களுக்கு ஒரு பயமே பெரிய தடையா நின்றுது.
1: இந்த இதை இது பண்ணணும்னா அந்த பெண்களுக்கு நீங்க ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். நீங்க வந்து உங்க வார்த்தையை கொடுக்கணும். அவங்க தப்பு செஞ்சவங்க மேல நம்ம நாங்க வந்து நாங்க சும்மா விட மாட்டோம். தவறுகள் செஞ்சால் அவர்களுக்கு அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, தண்டனை இருக்கிறது. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஈவன் ஸ்மாலஸ்ட் இதில் உங்களுக்கு 7 வருஷம் வரைக்கும் சென்டென்ஸ் ஜெயில் சென்டென்ஸ் இருக்குது, அப்பார்ட் ஃப்ரம் டிஸ்மிசல் ஆஃப் ஒர்க். கவர்மெண்ட் இதுலலாம் நீங்கள் ஒரு கலெக்டரோ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எல்லா இதுவும் அவங்களோட எல்லா இதையும் ஸ்ட்ரிப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து பென்ஷன் கூட இல்லாமல் அவங்களோட 7 வருஷம் தண்டிக்கிற வரைக்கும் உங்களுக்கு லாஸ் இருக்குது. ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது 3 பேர்கிட்ட நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்கள நீங்கள் தண்டிச்சிங்கன்னா திருப்பி இன்னொருத்தர் இதை செய்கிறதுக்கு 100 தடவை யோசித்தே தீர்வாங்க. அமெரிக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வில்லியம் ஜெஃபர்சன் கிளின்டன், பில் கிளின்டன் ஒரு பிரசிடென்ட்டையே தண்டிக்கிற அவங்க தயாராகிட்டாங்க. ஆனால் நம்ம ஒரு சாதாரண போலீஸ் ஆஃபீஸரையோ ஒரு சாதாரண இவர்களையோ தண்டிக்க நம்ம இது பண்ணல. இப்போ தான் ஒரு ரீசெண்டாக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மேலே கேஸ் வந்துச்சு. அவர் ஒரு பெண்ணும் அவரோட அம்மா ரெண்டு பேர்கிட்டையும் தவறாக நடந்திருக்காரு அவர். ஆனால் அந்த இதே மாதிரி நிறைய எக்கச்சக்க போலீஸ் கேஸ் இருக்குது. ஆனால் அது எதையுமே அது யாருக்குமே நீதி கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா போலீஸே அவங்களே அவங்க இதை வச்சு மிரட்டி பயத்தை உண்டாக்கி இந்த பெண்களை அடக்கி கொண்டிருக்கார்கள். இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாதான், இந்த மாதிரி உங்களுக்கு நடக்காதுன்னு நடந்துச்சுன்னா இவ்வளோ தண்டனை இருந்துச்சுன்னு காமிச்சாதான் பெண்களால் நிம்மதியாக வேலை பார்க்க முடியும்.
0: நீங்க மென்ஷன் பண்ண மாதிரி நிறைய பனிஷ்மெண்ட்ஸ் இப்ப 7 இயர் சென்டென்ஸ்லாம் சொன்னீங்க.
1: 7 இயர் சென்டென்ஸ் ஃபார் சிம்பிளஸ்ட் இது. ஃபார் many இது அட்டெம்ப்டட் ரேப் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் லைஃப் சென்டென்ஸ் வரைக்கும் இருக்கு உங்களுக்கு.
0: அந்த மாதிரி இருக்கிற பனிஷ்மெண்ட்ஸ் வந்து நீங்க லாயர்ஸா ஆர் லா பிராக்டிஷனர்ஸா எப்படி நம்ம இருக்கிற பெண்களுக்கு அவேர்னஸ் கொண்டு வருது? ஏன்னா பாதி பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாமே போயிடுறது.
1: நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு கேம்ப் நடத்தணும். பேசிக்கா கீழே இருக்கிற பெண்களுக்கு மெயினா அன்ஆர்கனைஸ் செக்டர் பிளஸ் அவங்களுக்கு கமிட்டிஸ் இண்டிபெண்டா ஃபார்ம் பண்ணணும். அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸ் வந்து அவங்களே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் போட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ற மாதிரி அந்த மாதிரி இதுவே இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி கேசஸ் அந்த மாதிரி அவங்களுக்காக ஒரு ரிட்ரெசல் கமிட்டி அவங்களுக்காக ஒரு கமிட்டி போட்டு இந்த மாதிரி தவறா நடந்துக்குவாங்க எல்லாரையுமே ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி கிரிமினல் அண்ட் சிவில் லைபிலிட்டி இருக்கணும். அந்த இது அந்த இதை அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நீங்கள் கொண்டு வந்தாதான் இதை நிறுத்த முடியும். இதுக்கான முடிவு தெரியும் நம்ம நம்மளுக்காக. மெயினாக வந்து நடந்து நான் சொன்னதில் 90% இந்த ஃபேஸ் பண்ணுறவங்க எழுதி படிக்காத தெரியாத பெண்கள் எங்கேருந்தோ அவங்களோட வயத்து பொழப்புக்காக செய்கிறவங்க. அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த வேலை போச்சுனாலும் பிரச்சனை, அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதும் தெரியாது. அவங்களுக்கு நீ வந்து ஒரு இது கொடுக்கணும், நீ வந்து இந்த மாதிரி ஒருத்தன் தப்ப தவறாக நடந்துக்கிட்டானா அவனுக்கு எதிராக நீ ஏதாவது சொன்னா அவனுக்கு உனக்கு உன் வேலை போகாது, உன் வாழ்க்கை சாதாரணமாக இருக்கும், உனக்கு காசு வரும், உன் குடும்பம் பட்டினி கிடக்காது. அதே சமயத்தில் அவன் மேலே நாங்கள் ஆக்ஷன் அவன் மேலே ஆக்ஷன் எடுப்போம், அவனை நாங்கள் தண்டிப்போம். அதே சமயத்தில் இதை தவறாக யூஸ் பண்ணுற நிறைய பெண்கள் இருக்காங்க, பெரிய பெரிய ஆஃபீஸ்ட அவங்களுக்கு இது கிடைக்கல, அவங்க சுப்பீரியர்ஸ் மேலே ஏதாவது ஒரு இது எடுக்கணும்னு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி கேசஸை வந்து நீங்கள் சீரியஸ் இது ஸ்டெப்ஸ் எடுக்கணும், இதை வந்து மிஸ்யூஸ் பண்ண விடாமல் பார்த்துக்கணும், ப்ளஸ் யூட்டிலைசேஷன் மேக்ஸிமமாக இருக்கணும்.
0: ஃபைனலி இப்போ நிறைய பெண்கள் வேலைக்கு போறாங்க, இப்போ போற பெண்களுக்கு நீங்க எந்த மைண்ட் செட்டோட போகணும்னு நீங்க நினைப்பீங்க? ஒரு அட்வைஸா கொடுக்குறது
1: வந்து ஒரு பிரேவ் மைண்ட் செட், வேலையில போய் ஒரு ஆணால எவ்வளவு சாதிக்க முடியுமோ அவ்வளவு சாதிக்க முடியும் அவங்களால. அவங்களுக்காக லாஸ் இருக்கு, இது இருக்கு, அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெச்ஆர்ஸ் இங்க இது ரிசோர்ஸ் ட்ரைனர்ஸ் அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்தா நல்லது. அந்த அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும், வேலை பாக்குற இடத்துல அவங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது. இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் வந்து கூறுறாங்க பெண்கள்கிடம் இந்த மாதிரி நடக்கிறது வந்து அவங்க தவறாக ட்ரெஸ் பண்ணுறதோ இல்லை இது காமிக்கிறதோ இல்லை அவங்களோட பாடி லாங்குவேஜோ அவங்க ஃபோனில் எப்படி பேசுகிறதோ கிடையாது. அது வந்து அவங்க வந்து இது எப்போவுமே அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கூடாது. நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸிங்னாலேயோ உங்கள் பாடி லாங்குவேஜ்னாலேயோ நீங்கள் ஃபோனில் பேசுகிறதுனாலையோ இது நடக்கிறது இல்லை, இது ஒரு ஆம்பளையோட பர்வர்ஷன், அதனால தான் நடக்கிறது. நீங்க வந்து எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருங்க. நீங்க போய் அவங்க கிட்ட எதுவும் தவறாக கூறாம அவனை கூப்பிடாத வரைக்கும் அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அப்படி கூறி கூப்பிட்டா கூட நீங்க விடாத வரைக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. அதை வச்சுட்டு நீங்க என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னைக்குமே ஒரு இதுல ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க டிக்னிட்டி வந்து உங்களுக்கு எவ்வளவு உங்களுக்கு முக்கியம். வர்க் வித் டிக்னிட்டி, இதுதான் மை ஸ்லோகன் ஃபார் ஆல் விமன். அதுக்காக நிறைய பேர் இருக்காங்க, இங்கே சீனியரில் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த டிக்னிட்டி உங்களுக்கு என்னைக்கு பிரச்சனை இருக்குன்னு தோணுதோ நீங்கள் சண்டை போடணும், உங்கள் உரிமைக்காக நீங்கள் சண்டை போடணும், உங்கள் உரிமைக்காக உங்களுக்காக சண்டை போடுறவங்ககிட்ட நீங்கள் போய் இது பண்ணணும். அந்த மாதிரி எதிர்க்கிறவங்கள நீங்கள் எதிர்க்கணும். இந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் இது பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறவங்கள நீங்கள் எதிர்த்தா தான் இது முடியும். ஆனால் தைரியத்துடன் வேலை செய்யணும், இதுவுடன் வேலை செய்யணும். அண்ட் இந்த மற்றபடி உள்ள எக்ஸ்கியூசஸ் ட்ரெஸ்ஸிங்கோ இதையோ அது எதுவுமே நீங்கள் கண்டுக்கூடாது. ட்ரெஸ்ஸிங்னாலே இதில் இட் இஸ் சிம்பிளி மேல் பர்வர்ஷன், நத்திங் பட் தட்.
0: ஸோ நேர்களே, இன்னைக்கு நிறைய விஷயம் கத்துட்டோம். தேங்க்யூ டு மிஸ்டர் ரோஷன் ஜெயக்குமார், பிஏபிஎல் ஜூனியர் அட்வொகேட் ஆஃப் சுதா ராமலிங்கம். இன்றைக்கு கத்துட்ட நிறைய விஷயத்துல நம்ம முக்கியமா தெரிஞ்சது என்னன்னா, நம்மளோட உரிமைகளை நம்ம தான் பாதுகாக்கணும், அண்ட் நம்மளே நின்று சண்டை போடணும். ஏன்னா போராடுறங்கிறது அடுத்தவங்க கிட்ட போகக்கூடாது, நம்மளோட தைரியத்தை வச்சு நம்மளும் சாதிக்க முடியுங்கிறத நம்பி போகணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நேர்களே, இந்த நிகழ்ச்சி ஹர் ஸ்டோரி கேட்டிருப்பீங்க. தைரியம், கான்பிடன்ஸ் அண்ட் ஒரு டிட்டர்மினேஷனோட பெண்கள் இருக்கணும்னு சொன்னாரு அட்வொகேட் ரோஷன் ஜெயக்குமார். ஒரு பொண்ணுக்கு வேலை என்பது இந்த காலத்துல முக்கியமா இருக்குன்னு சொன்னாங்க மிஸ்ஸஸ் சௌந்தர்யா ராஜேஷ். அண்ட் ஃபைனலி, தடைகள் இருக்கதான் செய்கிறது, ஆனா அதை தாண்டி வர அபிலிட்டி இந்த மந்த்ராவை ஃபாலோ பண்ணா முடியும். டெலிகேட், டிட்டர்மின், டெலிவர்னு சொன்னாங்க மிஸ்ஸஸ் சவிதா குப்தா. இந்த விஷயங்கள் நீங்க கேட்டிருப்பீங்க. நாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்ல வர்றது என்னன்னா, இந்த நிலை தொடர்ந்ததுன்னா நம்ம முன்னெச்சரிக்கையா இருக்கணும், செல்ஃப் டிஃபென்ஸ் கத்துக்கோங்க, கையில தற்காப்புக்காக சின்ன விஷயங்கள் such as pepper spray எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக, எப்பவுமே பயப்படாதீங்க, எதிர்த்து நில்லுங்க. இந்த நல்ல கருத்தோட உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வர்தினி. இந்த நிகழ்ச்சியை வழங்கினது செகண்ட் எலக்ட்ரானிக் மீடியாவை சேர்ந்த மிஸ் அனுஜா சோசன் பால், மிஸ் ஸ்ரத்தா ஆர், மிஸ் மரியம் கெட்டி அண்ட் மிஸ் வர்தினி சங்கர் நாராயண். இது MOPCRS 107.8 FM. நமது சமுதாயம்,
2: நமது வானொலி, நமது பெருமை.
0: நன்றி, வணக்கம்.
3: எனக்கு ஒரு வேலை, எனக்கு ஒரு வாழ்க்கைனே இல்லையா?
4: ஏன், என்னால சொந்த கால நிக்க முடியாதா?
5: பஸ்ல தான் உரசுறாங்க, வேலை செய்யற இடத்துலயும் உரசணுமா?
6: நான் அவரை தெய்வம் மாதிரி பார்த்தேன், ஆனா அவர் இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
7: ஒரு பொண்ணா பிறந்தது ஏன் தப்பா? எப்பவுமே அவனுக்கு ஒரு படி கீழையா?
8: பிரசன்டிங்

0: அப்பப்பா இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல, கேஸ் வேலை இல்ல, எவ்வளவு தெரியுமா?
1: நான் வீட்டுல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, குறைஞ்ச போயிடுவ.
0: ஏய் ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
1: எல்லாம் என்னோட தலை மேல, இந்த ஒரு தடவை ஆஃப் பண்ணலாம்ல.
0: ஓ ஆபீஸ்ல டென்ஷன், வீட்ல டென்ஷன், நீயே ஒரு பெரிய டென்ஷன்.
1: ஆமா ஆமா, நான் தான் ரொம்ப பெரிய டென்ஷன்.
2: அம்மா எனக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருக்கு.
1: ஏண்டா இத சொல்ல நேரமா?
2: இவங்களுக்கு நான் மார்க்ஸ் வாங்கினாலும் பிரச்சனை, மார்க்ஸ் வாங்கலைனாலும் திட்டுறாங்க.
1: குழந்தைகளை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொது நலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாளுக்கு நாள் வந்து பாயிண்ட் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு, நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகேன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகேன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட்டை போய் பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம்.
2: MOP சமுதாய வானொலி 107.8.

0: எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்ச துப்புறது இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா லெப்ட் ரைட்டு எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்ச துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி கார் அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி உமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணும் ப்ளீஸ். நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும் வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்ல. சோ அதே மாதிரி இது நம்ம நாடு, சுத்தம் நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளிலேருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ ப்ளீஸ் தயவு செய்து, நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. ப்ளீஸ் எச்சு துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.

0: அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ பார்க்கும் போதோ இல்ல மத்தவங்க அவங்க ஸ்கூல் டைம் ஸ்டோரிஸ சொல்லும் போதோ மலரும் நினைவுகளா நம்மளுக்கும் நம்மளோட பள்ளி தருணங்கள் ஞாபகத்துக்கு வரும். ஸ்கூல் மெமரிஸ்னாலே நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பண்ண சேட்டைகள், ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கோச்சுக்கிட்டு போட்ட குட்டி குட்டி சண்டைகள், நம்மளுக்கு பிடிச்ச டீச்சர், பிடிக்காத சப்ஜெக்ட், பெஞ்சில பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர்னு நம்மளோட இனிஷியல் எழுதுனது, இதெல்லாம் தான். இப்போ நம்மள டைம் மிஷின் மூலமா திரும்ப நம்ம ஸ்கூல் டேஸ்க்கு கூட்டிட்டு போறதுக்காக MOP ஸ்கூல்ல இருந்து 11 ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பேனல்ல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. நான் உங்கள் அஜய் சக்தி,
1: கூடவே நான் உங்க அஜய் நிஷா. பசங்களா கேள்வி கூட போயிடலாமா? சரி, முதலா உங்க பேர் என்ன, நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி சொல்றீங்களா எல்லாரும்?
2: என் பேர் அஸ்வந்த்.
0: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஓகே, அடுத்து கிட்ட மைக்.
3: என் பெயர் வி கார்த்திகேயன், நான் 2 வகுப்பு படிக்கிறேன்.
4: என் பெயர் வி வித்யுத், நான் 2 வகுப்பு படிக்கிறேன்.
5: என் பெயர் ரக்ஷிதா, நான் 1 வகுப்பு படிக்கிறேன்.
6: என் பெயர் குல்சன் தோஃபி, நான் 1 மதிப்பு படிக்கிறேன்.
7: என் பெயர் வந்து அப்துல் முசரா, நான் 3 வகுப்பு படிக்கிறேன்.
8: என் பெயர் அபாய் கிருஷ்ணா, நான் 3 வகுப்பு படிக்கிறேன்.
9: என் பெயர் பி யாழிசை, நான் 4 வகுப்பு படிக்கின்றேன்.
10: என் பெயர் ஏ வர்ஷினி, நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
11: என் பெயர் டி நிதிஷ்குமார், நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
12: என் பெயர் பிரஜா, நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
1: சூப்பர்.
0: ஓகே, இப்போ க்வெஸ்சன்ஸ் குள்ள போலாமா? உங்ககிட்ட ஒரு திருக்குறள் சொல்ல போறேன். அந்த திருக்குறளுக்கு யாருக்காவது என்ன அர்த்தம்னு தெரிஞ்சிச்சுன்னா சொல்றீங்களா? முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. அப்படின்னா என்னன்னு யாருக்காவது தெரியுமா?
13: தெரியல.
0: இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஃப்ரெண்டுன்றது நம்மளுக்கு ஒருத்தவங்களை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பழகுறது மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. நம்மளுக்கு மனசுல யாரு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களதான் நம்மளோட உண்மையான ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த மாதிரி உங்க மனசுக்கு ரொம்ப கனெக்ட் ஆன ஃப்ரெண்டு யாரு, அவங்க பேரை சொல்லுங்க.
13: தீபு, தீப விக்னேஷ்.
0: அவன் உன் கிளாஸ்மேட்டா?
13: எஸ்.
0: ஓகே, அடுத்து
14: மாதேஷ்.
0: உங்க கிளாஸ்மேட்டா?
15: அவன் என் கூட சின்ன வயசுல இருந்தே இருக்கான், அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்கேஜில இருந்தே என் கூட இருக்கான்.
0: ஓகே, சூப்பர். அடுத்து
16: அவன் தான் நான் கிளாஸ்ல இருந்து அவன் என்னதான் பாத்துட்டு இருப்பான், யார யார் கூடயும் போக மாட்டான்.
0: ஓகே, ஸ்வீட். அடுத்து உங்க ஃப்ரெண்ட் பேர் என்ன, அவங்கள ஏன்
17: ஹரிணி,
0: அவங்கள ஏன் பிடிக்கும்?
17: நாங்க குழந்தைக்கும் போது ஒரே ஸ்கூல்ல படிச்சோம்.
0: சின்ன வயசுல இருந்தே ஒரே ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கீங்களா? அடுத்து
18: சாய் ஸ்ருதி.
0: ஓகே, உங்களை அவளை ஏன் பிடிக்கும்?
18: எந்த க்வெஸ்சன் கேட்டாலும் அவள் ஆன்சர் சொல்லுவா, டவுட் எல்லாம் வச்சிருந்தா.
0: ஓ, உங்களுக்கு நீங்க ஸ்டடீஸ்ல டவுட் கேட்டா அவன் ஆன்சர் சொல்லுவா, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, சூப்பர். அடுத்து
19: அப்துல் முசரஃப்.
0: அவனை ஏன் பிடிக்கும்?
19: சேந்தன்னே அவன் தான் ஃப்ரெண்ட் ஆனா, அவன் பிரியவே மாட்டான்.
0: ஃபர்ஸ்டியா? சூப்பர்.
5: அபே கிருஷ்ணன்.
0: நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்.
19: சண்டை போட்டாலும் சேர்ந்துருவோம்.
0: சூப்பர் பா. ஓகே, அடுத்து
1: அடுத்து
10: லட்சிதா.
0: அவங்கள யாரும் பிடிக்கும்?
10: எனக்கு ஸ்கூல்ல எது இல்லைனாலும் அவன் எனக்கு ஷேர் பண்ணுவா,
0: பென்சில் ஸ்கேல் ரப்பர் அந்த மாதிரி. சூப்பர் சூப்பர். அடுத்து ஏன் பொருள் கிடைக்கும்?
3: பக்கத்துல உட்காருவா, நாங்க தினமும் பேசி.
0: ஓ, சூப்பர். அடுத்து
6: நிதிஷ்.
0: அவனையும் ரொம்ப பிடிக்கும்?
6: அவன் வந்து என் கூட விளையாட்டுனே இருப்பான், அதனால.
0: ஓ, ஃப்ரெண்டு.
1: அடுத்ததா நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட் டீச்சர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. எனக்கு ஒரு டீச்சரை பிடிக்கும், அவங்களுக்கு ஒரு டீச்சர் பிடிக்கும். அந்த மாதிரி உங்களோட ஃபேவரட் டீச்சர் யாரு, ஏன் அவங்கள பிடிக்கும்,
0: அவங்க என்ன சப்ஜெக்ட் டீச்சர், அவங்க பேர் என்ன?
4: மிஸ் கிர்ஜா மிஸ், தமிழ் மிஸ். அவங்க அவங்க கூட நாங்கள் விளையாடுவோம்.
0: ஓகே, அடுத்து
9: எனக்கு பிடிச்சதே எங்க கிளாஸ் டீச்சர். அவங்க தான் என்ன ஹோம்ஒர்க் எழுதிட்டு வரனாலும் ஆத்திச்சூடி படிக்கலனாலும் என்ன திட்டவே மாட்டாங்க, அதனால தான் எனக்கு அவங்கள பிடிக்கும்.
0: அடுத்து
2: தமிழ் செல்வி மிஸ்.
0: அவங்க என்ன சப்ஜெக்ட் டீச்சர்?
2: இங்கிலீஷ்.
1: ஓகே, அவங்களை ஏன் உங்களுக்கு பிடிக்கும்?
4: அவங்க வந்து விளையாடி விடுவாங்க.
1: அப்படியா?
4: சுரக்ஷனா மிஸ்.
1: அவங்க என்ன சப்ஜெக்ட் டீச்சர்?
4: இங்கிலீஷ்.
1: அவங்களை ஏன் உங்களுக்கு பிடிக்கும்? ஏன் உங்களுக்கு அவங்க பிடிக்கும்?
4: அவங்க திட்டவே மாட்டாங்க.
1: ஓ, ரொம்ப ஸ்வீட்டானவங்களா. அடுத்து
4: சுலோச்சனா மிஸ்.
0: அதே சுலோச்சனா.
1: அதே சுலோச்சனா மிஸ்.
0: ஓகே, ஏன் பிடிக்கும்?
4: அவங்க ஏன்னா நான் ஹோம்ஒர்க் எழுதினு வரலனா கூட திட்ட மாட்டாங்க, விளையாடுனா கூட திட்ட மாட்டாங்க.
0: சூப்பர். அடுத்து
14: எங்க மிஸ் பேசுறான் டீ மிஸ். அவங்க ஹோம்ஒர்க் எழுதினால அடிக்குவாங்க, ஆனா கொஞ்ச நாட்டில பாசமா நின்றுவாங்க. என்கிட்ட எங்க மிஸ் ரொம்ப புரியணும்.
1: அவங்க என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க?
14: மூணு மேக்ஸ்.
1: மூணு மேக்ஸ்.
14: இங்கிலீஷ் தமிழ்.
1: ஓகே ஓகே ஓகே.
20: சாந்தி மிஸ் எங்க மிஸ் பேரு. அவங்க வந்து அடிக்குவாங்க, ஆனா கொஞ்சம் நாங்க ஜாலியா அவங்க கூட பேசுவோம்.
0: ஓகே சூப்பர். அடுத்து
21: ராணி மிஸ், பரி மிஸ். ராணி மிஸ் வந்து தமிழ் மிஸ், பரி மிஸ் இங்கிலீஷ் மிஸ். ஜாலியா ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க.
0: ஓகே ஓகே.
22: ராணி மிஸ், பரி மிஸ். ராணி மிஸ் வந்து தமிழ் மிஸ், இங்கிலீஷ் மிஸ் வந்து பரிமிளா மிஸ். அவங்க கூட நாங்க ஜாலியா விளையாடிட்டு பேசிட்டு இருப்போம்.
0: ஓகே. அடுத்து
23: ராணி மிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எனக்கு மேக்ஸ் நிறைய சொல்லி தருவாங்க.
0: அப்படியா? அடுத்து
24: நீலதா மிஸ்ஸும் சித்ரா மிஸ்ஸும் பிடிக்கும் எங்களுக்கு. அவங்க ஹோம்ஒர்க் எழுதுனா கூட திட்டுவாங்க, அடிப்பாங்க, ஆனால் கொஞ்ச நேரத்தில் பாசமாகிடுவாங்க.
0: ஓகே ஓகே ஓகே. எல்லா மிஸ்ஸும் உங்ககிட்ட திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, ஆனால் பாசமாக இருக்காங்கல்ல. ஓகே சூப்பர். இப்போ அடுத்த க்வெஸ்சன் என்னென்னா, நான் இந்த எனக்கு இந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும், இந்த சப்ஜெக்ட் நான் படித்தேன்னா நான் கன்ஃபார்மாக எல்லாமே கரெக்டாக எழுதிடுவேன், நல்லா மார்க் எடுப்பேன் அப்படின்னா அது என்ன சப்ஜெக்ட்?
24: தமிழ்.
0: சூப்பர். அடுத்து
25: சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், இங்கிலீஷ்.
0: அடுத்து
25: இங்கிலீஷ்.
0: சூப்பர்ப்பா. அடுத்து
25: இங்கிலீஷ், மேக்ஸ், தமிழ்.
0: ஆல்ரவுண்டர் ஆ நீ. சூப்பர் சூப்பர்.
25: இங்கிலீஷ், மேக்ஸ், தமிழ்.
0: நீ ஆல்ரவுண்டர்.
25: இங்கிலீஷ்.
0: சூப்பர்.
25: தமிழ், இங்கிலீஷ்.
0: அடுத்து
25: தமிழ், மேக்ஸ்.
0: ஓகே.
25: இங்கிலீஷ், மேக்ஸ், தமிழ்.
0: சூப்பர்
25: சூப்பர். தமிழ்.
0: சூப்பர். யார் யாருக்கு எந்தெந்த சப்ஜெக்ட் டீச்சர் பிடிக்குமோ அவங்கவுங்க எடுக்கிற சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? சூப்பர் சூப்பர்.
1: அடுத்ததா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடி பீரியட். நீங்கள் பிடி பீரியடில் என்ன விளையாடுவீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
25: கபடி.
1: கபடி விளையாடுவீங்களா?
25: நானும் கபடி தான்.
0: சூப்பர். அடுத்து கபடி பிளேயரா நீங்கள்?
25: கபடி தான். எங்கள் மிஸ் அடிக்கடி விளையாட விடுவாங்க.
0: சூப்பர். அடுத்து
26: பேட் பால்.
0: ஓ, கிரிக்கெட்டா? சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்து
26: ரன்னிங்.
0: ரன்னிங் ரேஸ். அத்லெட்டா நீங்க?
26: நானும் ரன்னிங் ரேஸ் தான், ஆனா ஸ்பீடா ஓடுறேன்.
0: சூப்பர். எந்த பிரைஸ் வாங்கி இருக்கீங்க இது வரைக்கும்?
26: ரன்னிங் ரேஸ் காம்படிஷனுக்கு ஒண்ணு போல.
0: காம்படிஷன் எதுவும் போல, ஆனா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஓடும் போது ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்துருவீங்க. ஃபர்ஸ்ட் வந்துருவீங்க. சூப்பர் பக்கா. அடுத்து
26: ரன்னிங்.
0: நீயும் ரன்னிங் ரேஸா?
1: நிறைய அத்லெட்ஸ் இருக்காங்க போல. இங்க
26: ஓடி பிச்சு.
0: ஓடி பிச்சு. சூப்பர். அடுத்து
25: ரன்னிங் ரேஸ்.
1: சூப்பர்.
25: ஸ்விமிங்.
1: ஸ்விமிங் பண்ணுவியா?
0: சுமராணி. சூப்பர்.
26: டென்னிஸ்.
1: சம.
26: ராக்கெட் கீ.
1: ஓகே.
26: ப்ளே ப்ளேட். ஃபுட்பால்.
0: சூப்பர். ஃபுட்பால் பிளேயரா? சூப்பர். நீங்க எப்படி, கோல் கீப்பரா இல்ல டிஃபெண்டரா?
26: ஏறி ஆடுவேன்.
0: எல்லாத்தையுமே ஆடுவீங்க. ஆல்ரவுண்டர். உங்களுடைய ஆம்பிஷன் என்ன? அதாவது நீங்க ஃபியூச்சர்ல நீங்க பெரியவங்களானதுக்கு அப்புறம் என்ன ஆக போறீங்க?
25: போலீஸ்.
1: சூப்பர்.
0: போலீஸ். ஐபிஎஸ். சூப்பர். அடுத்து
26: மிலிட்டரி அகாடமி.
1: மிலிட்டரி ஆபீசர்.
0: மிலிட்டரி ஆபீசர் ஆக போறீங்களா?
26: டாக்டர்.
1: சூப்பர்.
25: டாக்டர்.
26: ஆர்மி.
25: சோல்ஜர்.
26: ஆர்மி. டாக்டர்.
25: சோல்ஜர். போலீஸ். சோல்ஜர். ஃபுட்பால்.
0: ஃபுட்பால் பிளேயர். சூப்பர்.
25: ஐஏஎஸ்.
1: ஐஏஎஸ்.
0: சூப்பர். இங்க நிறைய ஐபிஎஸ், ஐஏஎஸ், அப்புறம்
1: ஆர்மி ஆபீசர்ஸ், டாக்டர்ஸ்,
0: நிறைய பேர் இருக்கீங்க. சூப்பர் சூப்பர்.
1: நீங்க நிறைய கேம்ஸ் விளையாடுவீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுல உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் பர்சன் யாரு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
25: டோனி.
0: ஓகே.
25: டோனி. டோனி. டோனி. கன் ஷூட்டர் ருத்ராஜ் பட்டேல்.
0: பரா.
25: ரொனால்டோ.
1: சூப்பர். ரொனால்டோ ஃபேன்ஸும் தோனி ஃபேன்ஸும் தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. அடுத்ததா
0: இங்க வந்திருக்க நீங்க எல்லாருமே உங்களோட ஏதோ ஒரு திறமையை வெளிப்படுத்துறதுக்காக வந்திருக்கீங்கல்ல, அதெல்லாம் என்னன்னு ஆரம்பிச்சிடலாமா? உங்க பேரை சொல்லிட்டு நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சிருங்க.
7: இப்பாடல் ஆசிரியர் சமர்ப்பயன், எம்ஓபி வைணவ நடுநிலை பள்ளி மாணவர்கள், வி யாழிசை 4th ஸ்டாண்டர்ட்,
8: ஏ வர்ஷினி 4th ஸ்டாண்டர்ட்,
11: டி நிதிஷ்குமார் 4th ஸ்டாண்டர்ட்.

வார்த்தைப்படி வணங்கி நடந்து வானைப்பிடி ஏற்றிவிட்ட ஏனைப்படி அதை ஏற்றிவிட்ட ஏனைப்படி அதை எட்டி உதைக்கிறாய் ஏனைப்படி ஏற்றிவிட்ட ஏனைப்படி அதை எட்டி

0: sir.
1: Respect teachers. They are not just employees. They are your second parents. Thank you.
2: 1, 2. சூப்பர். இப்போ டீச்சர்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத அழகாக ஒரு பாடல் வடிவில் ப்ரெசென்ட் பண்ணீங்க. உங்களுக்கு இந்த பாட்டை யார் சொல்லி கொடுத்தா?
0: மிஸ்.
2: மிஸ் பேர் என்ன?
0: பரிமளா மிஸ், இங்கிலீஷ் மிஸ்.
2: பரிமளா மிஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த எம்ஓபி ரேடியோ சார்பாக உங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறோம். அடுத்ததா?
0: My name is Kulsan Trophy. I am first standard.

0: பாடினீங்க, உங்களுக்கு இந்த பாட்டை யார் சொல்லி கொடுத்தா?
1: எங்க மிஸ்.
0: உங்க பேர் என்ன?
1: சுலோச்சனா.
0: சுலோச்சனா மிஸ், உங்களுக்கும் தேங்க்யூ சோ மச். அடுத்ததா.
1: வணக்கம், என் பெயர் வி வித்யு, நான் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன், எம்ஓபி வைஷ்ணவ் மிடில் ஸ்கூல். இந்திய தேசிய சின்னங்கள் பற்றி கூறப்போகிறேன். தேசிய கீதம் ஜனகணமன, தேசிய பாடல் வந்தே மாதரம், தேசிய சின்னம் அசோக சக்கரம், தேசிய கொடி மூவர்ண கொடி, தேசிய விலங்கு புலி, தேசிய பறவை மயில், தேசிய மலர் தாமரை, தேசிய மரம் ஆலமரம், தேசிய நதி கங்கை, தேசிய கனி மாம்பழம், தேசிய விளையாட்டு ஹாக்கி, தேசிய பாரம்பரிய விலங்கு யானை, தேசிய பானம் தேனீர்.
0: சூப்பர். அடுத்து.
2: வணக்கம், என் பெயர் வி கார்த்திகேயன், நான் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன், எம்ஓபி வைஷ்ணவி மிடில் ஸ்கூல். நாம் தினமும் சாப்பிடுகிற உணவுகளில் காய்கறிகளும் அதன் பழங்களும். கேரட் கண்ணுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது. கேரட் இன்க்ரீஸ் பிளட் சர்க்குலேஷன் இன் ஐஸ். தக்காளி இதயத்தை தூய்மைப்படுத்துகிறது. டொமேட்டோ பியூரிஃபை த ஹார்ட். இஞ்சி வயிற்றுக்கு நல்லது. ஜிஞ்சர் இஸ் குட் ஃபார் ஸ்டொமக். சர்க்கரை வள்ளி கிழங்கு கணியற்றுக்கு நல்லது. ஸ்வீட் பொட்டேட்டோ இஸ் குட் ஃபார் லிவர். திராட்சை நுரையீரலுக்கு நல்லது. கிரேப்ஸ் ஆர் குட் ஃபார் லங்ஸ். வெங்காயம் இரத்த செல்களுக்கு நல்லது. ஆனியன் இஸ் குட் ஃபார் பிளட் செல்ஸ். வாதுமை கொட்டையின் வகையான மூளையின் திறனையும் மேம்படுத்துகிறது. வால்நட் இம்ப்ரூவ்ட் பிரைன் பவர் அண்ட் பூஸ்ட் எனர்ஜி.
0: சூப்பர் சூப்பர். எல்லாரும் கைத்தடிலாமா? வித்யுத்துக்கு எல்லாரும் கைத்தடிலாமா? அடுத்ததா.
1: WH questions. வேறெங்கே வேறங்க
2: பட்டம் பறக்குது, வளைந்து நிலைந்து பறக்குது, மெல்ல மெல்ல தலையாட்டி மேலும் கீழும் பறக்குது. வாணி பட்டம் பறக்குது, வாணியாட்டி பறக்குது, அங்கும் இங்கும் ஆடிய செய்து அழகாய் மேலே பறக்குது. வீசும் காட்டில் பறக்குது, வித்தை காட்டி பறக்குது, வட்டம் அடிக்கும் பறவையோடு போட்டி போட்டு பறக்குது.
1: I am with you today. I want to talk about this season. I can see during the day it is hot. It gives us heat and light. Thank you.
2: My name is V. Karthikeyan. I'm tell about moon. Moon is very beautiful. Is at night. Moon bright and shine. Moon color is white in color. Moon power of light all world. Thank you very much.
1: Five little bells hanging in a row. The first one said, ring me slow. The second one said, ring me fast. The third one said, ring me loud. The fourth one said, ring me soft. The fifth one side, ring us together, all at once.
0: Super.
3: Super.
0: எல்லாரும் கை தட்டிடுங்க. அடுத்ததா.
4: Save the nature.
0: சின்னதா இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டிராமா பண்ண போறாங்க மக்களே, அதை கேட்கலாமா? வரீங்களா?
4: வணக்கம்.

0: கொடுங்கப்பா.
1: இந்தாங்க அம்மா வச்சுக்கோங்க.
2: கீரை வாங்கலையோ? கீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுக்கீரை வாங்கம்மா, வந்து வாங்கிக்கோங்க. பச்சை இலைகளும் இருக்கு, வாங்க வந்து வாங்கிக்கோங்க.
3: அப்பா கீரைக்காரரே, எனக்கு ஆட்டோ வேணும்.
2: நான் ஆட்டோ விற்கலையே, கீரை தானே விற்கிறேன்.
3: ஐயோ, எனக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சிதாங்க, என் பொண்ணுக்கு வயிறு வலி.
2: அதுக்கு எதுக்குமா ஆட்டோ? இதோ என்கிட்ட பச்சை இலைகள் இருக்கு, இதை அரைச்சி கொண்டு போய் கொடுங்க.
3: அப்படியா, நன்றி ஐயா.
2: கீரை வாங்கலையோ? கீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுக்கீரை வாங்கம்மா, வந்து வாங்கிக்கோங்க.
1: அப்பா ரொம்ப கத்திட்டேன், கீரையும் வித்துட்டேன். எங்க போய் ஓய்வெடுத்துக்கிறது? அதோ அங்க ஒரு மரம் இருக்கு, அதுல போய் ஓய்வெடுத்துக்கலாம்.
3: துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, அழியிலே கண்டெடுத்த அற்புதானி முத்தே, தொட்டின் மேலே முத்துமாலா வண்ணப்பூவா விளையாட, சின்ன தம்பி எசப்பாட
1: பாடா. தூங்கி எந்திரிச்சாச்சு, மரத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம். நன்றி மரமே.
3: 10 வருடங்களுக்கு பிறகு.
2: கீரை வாங்கலையோ? கீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுக்கீரை வாங்கம்மா, வந்து வாங்கிக்கோங்க. ரொம்ப களைப்பா இருக்கு. ஆமா, இங்க ஒரு மரம் இருந்ததே, எங்க காணோம்? அதோ அங்க ஒரு அழகான லேடி வராங்க, அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். அம்மா, இங்க ஒரு மரம் இருந்ததே பாத்தீங்களா?
4: ஹாய் ஓல்ட் மேன், யூ மீன் ட்ரீ? ஐ டோன்ட் நோ எனி மரம், ஐ நோ ஒன்லி பியூட்டி பார்லர் அண்ட் ஷாப்பிங் மால். ஐ டோன்ட் நோ எனி ட்ரீ, கெட் லாஸ்ட், கெட் லாஸ்ட்.
1: அம்மா, உங்ககிட்ட நான் மரத்தை தானம்மா கேட்டேன், அதுக்கு எதுக்குமா என்ன இப்படி திட்டுறீங்க? அதோ அங்க ஒரு தம்பி வரான், அவங்க கிட்ட கேட்டுடலாம்.

0: அண்ணனாக போனேன் கும்தல்லக்கடி கும்தல்லக்கடி.
1: தம்பி உன் பாட்டை கொஞ்சம் நிறுத்து, இங்க ஒரு மரம் இருந்ததே பாத்தியா?
0: அது மரமா? இந்த மரமும் தெரியாது. அப்போ யாப்போ
1: குடி குடியை கெடுக்கும், இதை தெரியாத நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. அதோ ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி. ஏன் கண்மணி? ஞானம் பிறந்துடுச்சு, நாளும் புரிஞ்சிடுச்சு கண்மணி. ஏன் கண்மணி? ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி. ஏன் கண்மணி? அதோ அங்க குழந்தைய வச்சுட்டு ஒரு அம்மா வராங்க, அவங்க கிட்ட கேட்கலாம்.
0: நாங்க ஈஏக்கு போறோம்.
1: ஈஏவா? அப்படின்னா என்ன?
0: பெரிய ஷாப்பிங் மாலுக்கு போறோம்.
1: அங்க போய் என்ன செய்வீங்க?
0: சாக்லேட், பிஸ்கட், ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிடுவோம்.
1: எங்க உங்க வாயை காட்டுங்க. இவ்வளவு சொத்தையா இருக்கே,
0: உங்க பல்லோண்டு எப்படி தத்தையில வெள்ளையா இருக்கு?
1: நான் தினமும் ஆளும் வேலும் வச்சு பல்ல விளக்குவேன்.
0: ஆளும் வேலும்னா என்ன தாத்தா?
1: ஆளும்னா ஆலமரத்தோட குச்சி, வேலும்னா வேப்ப மரத்தோட குச்சி.
0: சரி தாத்தா, ஆனா நாங்க ஷாப்பிங் மாலுக்கு போயிட்டு நூடுல்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம்.
1: அதனாலதான் நூடுல்ஸ் மாதிரி இருக்க. இனிமே அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. காய்கறி, பழங்கள், கீரைகள், சிறுதானியங்கள், நட்ஸ் இதெல்லாம் தான் சேர்த்துக்கணும்.
2: ஆ சொல்லுங்க ஐயா.
1: இங்க ஒரு மரம் இருந்ததே பாத்தீங்களா?
2: அதையெல்லாம் வெட்டிட்டு பெரிய பெரிய பில்டிங் கட்டிட்டாங்க ஐயா.
1: பக்கத்துல இருந்த மரத்தைகள்லாம் எங்க?
2: அது ஊராளுங்களா சேர்த்து வெட்டிட்டாங்க ஐயா.
1: உங்க வீட்லயாச்சும் மரம் இருக்கா?
2: அதையும் வெட்டிட்டாங்க ஐயா.
1: மரம் நமக்கு காய்கறி, பழங்கள், நட்ஸ், கீரைகள் இதெல்லாம் கொடுக்கு. சுத்தமான காத்து, நிழல், அதையும் விட மழையை கொடுக்குது. அதை ஏன் தான் விட்டுறாங்கன்னே தெரியல.
3: மரம் வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.
4: இயற்கையில் அழிப்பில் வந்திட நினைத்தா நியாயமா? மடியினை சுமப்பவள் மனதினை வதைத்தா தாங்குமா? இறைவன் தந்த இந்த இயற்கையினை உந்த நெஞ்ச மறந்ததேன். சுலைவனமும் அதன் மகரந்தமும் நாம் இழந்து தவிப்பதையே.

0: பயணித்தா இன்னும் சுகமென பூமியை மாற்றலாம். நீயும் நானும் உலகில் வளங்களை போற்றி போற்றி காப்போம், போற்றி போற்றி காப்போம்.
1: நன்றி, வணக்கம்.
2: கைதடிலா, எல்லாரும் கைதடி.
3: ரொம்ப அழகா ஸ்கிட் வடிவில், அழகா இயற்கை எவ்வளவு முக்கியம், மரங்களோட மகிமை என்ன அப்படிங்கறத நமக்கு புரிய வச்சிருக்காங்க. அடுத்ததா,
4: We are coming from MOP Vaishnav Middle School at Tupliken. We would like to share some riddles here. Hi friends, good morning. How are you? Shall we start our riddles? Yes, of course. Switch us close.
5: Taylor.
4: Treat the sick.
5: Daughter.
4: Take care of patient.
5: Nurse.
4: Build houses.
5: Mason.
4: Make furniture.
5: Carpenter.
4: Gross crops.
5: Farmer.
4: Drives a plane.
5: Pilot.
4: Sells vegetable, fruit and groceries.
5: Shopkeeper.
4: Guard houses or street.
5: Watchman.
4: Catches thieves and protectors.
5: Police.
4: Protect and fight for the country.
5: Soldier.
4: Designing buildings and machines.
5: Engineer.
4: Thank you.
5: Thank you.
2: Super.
3: அடுத்ததா,
6: என் பெயர் பிரஜன். MOP வைணவர் நடுநிலை பள்ளியில் நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
7: என் பெயர் அஸ்வந்த். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்ப நாங்கள் கானா பாடலை பாட வந்துள்ளோம்.
6: நான் கத்தி பாடுவேன், வாட்டமா
7: ஏய்
6: ஆடாத ஆட்டமா, மாட்டிக்கிணர் வாட்டமா, சொல்லவான சிங்கரே கத்தி பாடுவ வாட்டமா. ஏற விட மாட்டேன்டா, அமைக்க விட மாட்டேன்டா, உண்மையாக இருந்த பால்ல கஷ்ட வேலை காட்டுடா, மண்ண வாரி போடக்கூடாது, அர்த்தம சாப்பிடும் நேசமா விடாது, டே மண்ண வாரி போடக்கூடாது, அர்த்தம சாப்பிடும் நேசமா விடாது. ஏத்தி விட்டேன் அழகு பாரு, கூட இருக்கிற நண்பனை நேசா பேசி கவுத்துட்டானுக்கு தேவையில்லாத நண்பன். ஏத்தி விட்டேன் அழகு பாரு, கூட இருக்கிற நண்பனை நேசா பேசி கவுத்துட்டானுக்கு தேவையில்லாத நண்பன. ஆடாத ஆட்டமா, மாட்டிக்கினார் வாட்டமா, சொல்லவான சிங்கரே நான் கத்தி பாடுவ வாட்டமா. ஏற விட மாட்டேன், மிக விட மாட்டேன்டா, உண்மையாக இருந்த பால ட்ரிஸ்ட் வேல காட்டுடா, மண்ண வாரி போடக்கூடாது, அர்த்தம சாப்பிடும் நேசமா விடாது, மண்ண மாறி போடக்கூடாது, அடுத்த சாபவும் சும்மா விடாது. கம்முன்னு போயினுக்கிறேன், வேலையை பார்த்துனே குறைக்க வராதிங்கடா, கும்பல சேர்த்துனே கம்முன்னு போயினுக்கிறேன், வேலையை பார்த்துனே குறைக்க வராதிங்கடா, கும்பல சேர்த்துனே தரமான சம்பவம் தான் இன்னைக்கு, அப்புறம் காட்ட போறேன் பாரு உன்னைக்கு. தரமான சம்பவம் தான் இன்னைக்கு, அப்புறம் காட்ட போறேன் பாரு உன்னைக்கு. வாய விடாதீங்க மொத்தமா, போட்டி வச்சா திட்டமா, ஆயிடுவோம் மொத்தமா, ஆக மாட்ட வாட்டமா, ஆடாத ஆட்டமா, மாட்டிக்கினார் வாட்டமா, சொல்லவான சிங்கர் நான் கத்தி பட வாட்டமா. ஏற விட மாட்டேன்டா, அமைக்க விட மாட்டேன்டா, உண்மையாக எந்த பேலட்டிஸ்ட் வேலை காட்டுடா, மண்ண வாரி போடக்கூடாது, அடுத்த சாபவும் நேசமா விடாது, டே மண்ண வாரி போடக்கூடாது, அடுத்த சாபவும் நேசமா விடாது.
7: வாயில்லன்னா நாய் மதிக்காது, பெருமையா பேசுறதுல எனக்கு பிடிக்காது, யாரு என்னால நம்ப முடியல, என்ன பண்ணுறதுல எனக்கு தெரியல. மைக்கா குத்திங்கன்னா பாட்டி கட்டுவர் ஆகமா, கூடவே இந்த கிணி பண்ணிட்டு போறாங்க துரோகமா. டாய் மைக்கா குத்திங்கன்னா பாட்டி கட்டுவர் ஆகமா, கூடவே இந்த கிணி பண்ணிட்டு போறாங்க துரோகமா. பல செய்யலாம் நினைச்சு பாக்கணும், பாசமா பேசி பேசி எதுக்கு நடிக்கணும். டாய் பல செய்யலாம் நினைச்சு பாக்கணும், பாசமா பேசி பேசி எதுக்கு நடிக்கணும். ஒரு காலம் வரும், காலம் வந்தா நேரம் வரும், நேரம் வந்தா வாழ்வு வரும், வாழ்வு வந்தா எல்லாம் வரும். ஆடாத ஆட்டமா, மாட்டிக்கினார் வாட்டமா, சொல்லவான சிங்கர் நான் கத்தி பட வாட்டமா. ஏற விட மாட்டேன்டா, அமைக்க விட மாட்டேன்டா, உண்மையாக இருந்த பால் ட்ரிஸ்ட் வேலை காட்டிட, மண்ண வாரி போடக்கூடாது, அதுவ சாபவும் சும்மா விடாது, டேய் டேய் மண்ண வாரி போடக்கூடாது, அதுவ சாபவும் சும்மா விடாது.
2: சூப்பர், எல்லாரும் கைத்தட்டிடலாமா? அடுத்ததா, நம்ம என்ன பேச போறோம்னா, நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம நிறைய பார்த்திருப்போம். உங்க ஸ்கூல்ல நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட மேம் நடத்திட்டு இருக்கும் போது சீக்கிரட்டா பேசினதா இருக்கலாம், இல்ல லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்து சாப்பிட்டதா இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இருக்க மெமரிஸ் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
4: நான் போய்க்கிறேன் பீச்சுக்கு, போய்க்கிறேன் அஸ்வின் கூட.
2: ஓகே ஓகே சூப்பர்.
8: நான் போய் பீச்சில் போய் மீன் பிடிச்சிக்கிறோம்.
2: ஓகே ஓகே ஓகே.
9: நான் வந்து யாழிசை கூட வந்து ஜாலியாக போயிருக்கோம் வீட்டுக்கு.
2: ஓகே.
9: என் வீட்டுக்கு வந்து என் ஃப்ரெண்டு ஓவியா வந்திருக்கா, நானும் அவள் வீட்டுக்கு போயிருக்கேன். ராஜாவும் நானும் ப்ரேயரில் நாங்கள் ஜாலியாக பேசிக்கிட்டு விளாடுவோம்.
10: நானும் அப்படியோ ப்ரேயரில் ஜாலியாக பேசிட்டுக்குவோம்.
2: ப்ரேயர் டைமில் பேசிட்டு ஜாலியாக விளாடுவீங்க. சூப்பர்.
9: நானும் லட்சிதாவும் எப்பயுமே பேர் பேயர் முடிச்சதுக்கு அப்புறம் லஞ்ச் டைமில் ஜாலியாக விளாடுவோம். ஒரு பையன் அர்விக்கன்ட்டு இருக்கிறான், அவன் ரொம்ப எங்கள் கூட ஜாலியாக இருப்பான்.
2: சூப்பர்.
11: நானும் குருஷமும் தினமும் விளையாடுவோம், ஸ்நாக்ஸ்லாம் ஒன்றா சாப்பிடுவோம், ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்போம்.
2: சூப்பர்.
11: எங்கள் அம்மா வந்து ஒரு வாட்டி எங்கள் கிளியோட ரெக்கை வெட்டுற சொல்லிட்டு தோலை வெட்டிட்டாங்க அதனால.
2: சூப்பர். அடுத்து
12: நானும் ஜெயினுதீனும் ஒன்றா வந்தலூர் ஜூக்கு போயிருந்தோம்.
2: சூப்பர்.
12: எல்லா அனிமல்ஸையும் பார்த்தோம்.
13: நானும் விதித்தும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதா எனக்கு பிடிச்ச தருணம்.
2: நீங்க ஒன்னா சேர்ந்து என்னலாம் பண்ணிருக்கீங்க?
13: கிராப்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கோம், பீச்சில் ஓடுற பலூன்லாம் ஓடி போய் பிடிப்போம். ஆனால் அப்போ தான் ஒரு புறாவை செத்து கிடந்ததெல்லாம் பார்த்தோம். அப்போ தான் என் காலில் ஒரு கண்ணாடி குத்திச்சு. அப்புறம் இறகுகள்லாம் அதிகமாக சேர்த்து வச்சு யார் ஜெயிக்கிறான்னு பார்த்தோம். அதெல்லாம் எனக்கு நடந்த ஹாப்பியான சந்தர்ப்பங்கள்.
2: சூப்பர். அடுத்ததா புத்தர் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நமக்கு புரிய வைக்கிறதுக்காக உங்க பேரு
14: யாழிசை.
2: யாழிசை அவங்க இந்த யாழிசை வந்து சொல்ல போறாங்க.
15: வணக்கம். தன்னம்பிக்கை இழந்து தவிக்கும் ஓர் மனம், வஞ்சகம் பொறாமை இவற்றில் சிக்கி அழையும் ஓர் மனம், அன்பையும் பண்போடு தராமல் அலட்சியப்படுத்தும் ஓர் மனம், அடுத்தவரை குறை சொல்லி ஆனந்தப்படும் கீழ்மையான குணம், இது போன்ற மனமுடையோருக்கு அவர்களின் மனம் தெளிவடையதோ. இதோ புத்தரின் போதனைகளை தங்கள் செவிக்களுக்கு உணவாக அளிப்பவர் எம்ஓபி வைணவ நடுநிலை பள்ளி 4 வகுப்பு பயின்று வரும் நான் வி யாழிசை. பிறரை குறைத்து பேசி உன் மதிப்பை கூட்ட நினைக்காதே, அப்படி செய்தால் கூடுவது உன் தலைக்கணமே தவிர உனது மதிப்பல்ல, உணர்ந்தவனே உயர்வான். எண்ணம் போல் வாழு, பிறரை போல் வாழ எண்ணாதே. நம்மை மதிப்பவர்களை நாம் தேடி போகலாம், தப்பில்லை, ஆனால் நம்மை அலட்சியப்படுத்துபவர்களை திரும்பி கூட பார்க்க கூடாது. எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போங்கள், ஆனால் உங்களால் ஒருவர் அழவோ அழியவோ கூடாது என்பதில் மட்டும் உறுதியாய் இருங்கள். காட்டு சிங்கமாக இருந்தாலும் படுத்து கிடைக்காமல் ஓடினால்தான் பசிக்கு இறை கிடைக்கும், காட்டில் தங்கமாக இருந்தாலும் வெப்ப தாங்கினால்தான் நகையாகி மதிப்பு கிடைக்கும். மனித வாழ்வும் இப்படிதான். பாதை கடினமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நாள் ஒளிமயமாக மாறும், நம்பிக்கை தான் வாழ்க்கை. பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகுங்கள், அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும். நன்றி, வணக்கம்.
2: சூப்பர். அடுத்ததா
16: I am the winner, God is always with me, I am the winner, today is my day.
2: சூப்பர்.
17: I am the best, I can do it, God is always with me, I am the winner, today is my day, says Dr. APJ Abdul Kalam.
2: சூப்பர். நீங்க ரைம் சொல்றீங்களா?
18: My name is Kulsum Tofi. I in first standard. My name is Rakshita. I in first standard.
2: Okay, இப்போ என்ன பண்ண போறீங்க?
18: ரைம் சொல்ல போறீங்க. ஆல மரத்தி

0: குடிச்சா நான் அஞ்சு மூணு எலி ஓடி வந்து முக்காய போட்டுச்சா, நாலு எலி ஓடி வந்து நாகசரம் வாசிச்சா, அஞ்சு எலி ஓடி வந்து மஞ்சள்தான் அரைச்சதா, ஆறு எலி ஓடி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சா, ஏழு எலி ஓடி வந்து ஏழு ஏழு மலைய ஏறிச்சா, எட்டு எலி ஓடி வந்து எட்டி எட்டி பார்த்துச்சா, ஒன்பது எலி ஓடி வந்து ஒயாரமா நின்றுச்சா, பத்து எலி ஓடி வந்து பணியாரத்தை தின்றுச்சா.
1: சூப்பர். அடுத்ததா
2: மண்ணு.

0: எழுதியவர் நான் காமராசர்.
1: சூப்பர்.
2: என் பெயர் அபய் கிருஷ்ணா. நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன்.
3: நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன்.
2: நாங்கள் பாட போகிறோம்.
3: நாங்கள் பாட
2: ஒரு கொடி.

0: ஒரு அஞ்சு கொடிய தூக்க தூக்க ஐநூறு பாவக்கா ஐநூறு பாவக்கா இது யாரு திங்கற பாவக்கா எங்க அண்ணன் திங்கற பாவக்கா
1: ஆறு கொடி தூக்க

0: அக்கா திங்க எங்க என் தங்கச்சி திங்குற பாவக்கா,
1: தங்கச்சி திங்குற பாவக்கா,
0: 9 கோடியே தூக்க தூக்க 90 பாவக்கா, யாரு திங்குற பாவக்கா, என் தம்பி திங்குற பாவக்கா.
2: சூப்பர்
3: சூப்பர்.
1: கண் வனப்பு கண்ணோட்டம், கால் வனப்பு செல்லாமை, என் வனப்பு ஈத்துணையால் என்றுரைத்தல், பண் வனப்பு கேட்டான் என்றால் கிளவேந்தார் தன்னோடு. இந்த பாடலே எழுதவர் காரியாசா. நன்றி, வணக்கம்.
4: ஆத்திச்சூடி ஆரம் செய்ய விரும்பு, நல்ல செயல்களை செய்ய விரும்பு, ஆர்வது சினம் கோபத்தை தனிய செய்தல் வேண்டும், இயல்வது கரவு நம்மால் இரண்ட உதவியை செய்ய வேண்டும், இயல்வது விளக்கு பிறக்க குடைகளை நீ தடுக்க கூடாது, உடையது விளம்பு நம்மிடம் இருப்பதை பெருமையாக பேசாது, ஊக்கமது கைவிடு தன்னம்பிக்கையை கைவிடாது, யாரிடமும் எதையும் யாசிக்க கூடாது, அதி கட்சியாகும் ஐயமிட்டு உன் யாசிப்பவர்களுக்கு உத்த பிறகு உண வேண்டும், ஒப்புறவு ஒழுங்கு உலக நடைமுறையை அறிந்து கொண்டு வாழ வாழ பருகிக்கொள், ஓதுவது ஒளியில் நல்ல நூல்களை எப்போதும் படித்துக் கொண்டு இருக்க வேண்டும், பேசு யாரிடமும் பொறாமை கொண்டு பேசாதே, அக்கம் சுருக்கு அதிக லாபத்துக்காக தானியங்கள் எடையை குறித்து விற்காதே, கன்றென்று சொல்லு பொய் சாட்சி சொல்லாதே, நம் போல் வலை நாயன்னும் எழுத்தானது எப்படிதான் பயனுள்ளதாக எழுத்துக்களை தகவல்கிறதாக போல
5: சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்த்து நீராடு, நல்ல உரை

0: கொள்வோம். அவர் நல்ல குணங்கள் உள்ளவரா சென்று பிறகு நடப்பு கொள்.
1: தந்தை தாய் பெண் தந்தை தாழும் மீதி காலமுறை நன்றி மரபு ஒரு செயல் உதவியை ஒருபோதும் மறந்துவிடாது. பரவதே பயிற்சி ஒரு செயலை செய்யும் பொழுது அது கூறிய காலத்திலே செய்ய வேண்டும். மண்மறிந்து உன்னே நலத்தை யாமாத்தி அது மூலம்
0: ஆளாதனை செயல்
1: நல்ல உலகத்துக்கே மாறான செய்யாதே.
0: அரணை மறைவு பஞ்சு தூயல் இளோ பஞ்சு எனும் வகையான பஞ்சினால் செய்யப்பட்ட படுக்கையிலே உறங்கு.
1: வஞ்சகம் பேசு உண்மைக்கு புரட்சிகரமான சொற்களை பேசாதே.
0: அழகு ஆளாதனை செயல்
1: நல்ல உலகத்துக்கு மாறான செயல்களை செய்யாதே.
0: இளமை பருவத்திலே கற்கவனதை கற்றுக்கொள். அரணை மரபை எப்போதும் மனதில் நினைக்க வேண்டும். அரணை மரபு
2: ஆனந்தலாடு
0: மிகுதியாக தூங்காதே.
1: கர வர்க்கம் கடிவது மர யாரையும் கோபத்தில் கடிந்து பேசாது. காப்பது விரதம் தர்மத்தை எப்போதும் மனதில் நினைக்க வேண்டும்.
2: கிழமை படவால்
1: பிறகு நன்மை செய்வாள்.
0: கீழ்மையாவது
1: இழிவான குணங்களை நீக்கு.
0: குணமே
1: கைவிடல் நம்ம தரக்கூடிய குணங்களை கைவிடாது.
0: கூடி பிரிய
2: சகர வருக்கம் சக்கர நெறிமே தர்ம சக்கர நெறிப்படி வாழ வேண்டும். சான்றோ இணைந்தீர் அறிவு ஒழுக்கங்கள் இழந்தவர்களோடு சித்திரம் பேச பொய்யான வார்த்தைகளை மெய்போல பேசாதே. சீர்மை வரவே புகழுக்கு காரணமான குணங்களை மறந்துவிடாதே.
3: சூப்பர் அப்பா, இவ்ளோ நேரம் இவ்ளோ வாத்திச்சுடியா அழகா சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்ததா

புயல் என்னும் வாரி வழங்குகிறாள். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்க, எடுப்பதும் எல்லாம் மலை விசும்பின் துளுவிலின் அல்லால் மாற்றாங்க. புல் தலை காண்பு அழுது நெடுக்கடலும்

0: எண்ணி கொண்டற்று. இருமை இருமை வகை தெரிந்தால் ஈன்றம் பூண்டா பெருமை பிறகிற்று உலகு.
1: வீட்டியத்து கொண்டு நிதிஷ்கும் ஒரு கை தெரிஞ்சு கொடுத்துருங்க.
0: Bluebird, bluebird, what do you see? I see a yellow duck, I see a yellow duck, yellow duck, yellow duck.

0: see a yellow duck. I see a red frog. I see a red fish.
1: Super! எல்லாரும் கை தள்ளிடலாமா?
2: குவா குவா வாத்து குள்ள மணி வாத்து மேலும் கீழும் பார்த்து மெல்ல உடலை சாய்த்து
0: மேலும் கீழும் பார்த்து
2: மெல்ல உடலை சாய்த்து மெல்லமாக நடக்கும் மணி வாத்து.
1: இவ்வளவு நேரம் அழகா பாட்டு வடிவிலையும் அதுக்கடுத்து வந்து ஆத்திச்சுடி வடிவில் திருக்குறள் வடிவில் ட்ராமா வடிவில் அழகா நம்மளோட ஸ்கூல் மெமரிஸ்க்கெல்லாம் கூட்டிட்டு போயிருந்தாங்க. ரொம்ப நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே நிஷா
3: மற்றும் ஆர்ஜே சக்தி.

0: You're listening to MOP 107.8.
1: போறேன்
2: வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேன் லைட்டு மட்டும் அனுப்பிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
3: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்டுல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில் எல்லாம் எப்படி பண்றதுன்றத கத்துக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ்க்கு எல்லாம் கிஃப்ட் எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். இதே மாதிரிதான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டில் வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில் வந்து ஒரு மேனுபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து கொடுத்துச்சு. நீங்க ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி, நானும் சும்மா பண்ணிதான் பாப்போமே, நம்ம கேண்டில் எல்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான் ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனா பாத்தீங்கன்னா கடையில வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா வித்து போச்சுன்னு வந்து அந்த மேனுபேக்சர் சொன்னாரு. அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பிச்சது வந்து இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசு வந்து கொடுக்குது. இது ஒரு பிசினஸாவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமா இருக்கு.
1: ஐயோ, இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க. நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுல்ல.

இல்லைங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு கெடுதலான விஷயம். நம்மளே நம்மளை அழைச்சிக்கிட்டு இருக்கோம். புகைப்பிடிப்பது ஐ திங்க் இட்ஸ் அ சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விடுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை இழந்துட போகிறதில்ல. பிகாஸ் நானும் எல்லாரும் மாதிரியும் அது என்னென்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் உடனே அது வந்து எனக்கு சில பேர் சொன்னதுனால அதை நான் உடனே விட்டுட்டேன். ஸோ அது விடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளோட மைண்ட் அதுக்குள்ளே போட்டு நம்ம வேணான்னு நினச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணான்னு நினச்சோன்னா அதை நம்ம விட்டுடலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ் விட்டதுக்கு அப்புறம் இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம் பிடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட் உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது. பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.

0: Hi, this is Leon James, and you are listening to MOP Community Radio 107.8, our radio, our community, our pride. My social message would be just be good people, be kind, and just help everyone, I guess. So, hi, na Leon James. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் கார்த்திகா, என்னோட இன்னைக்கு 4 பேர் வந்திருக்காங்க. ஸ்னேகா, கனிமொழி, ஜனனி, ஐஸ்வர்யா. நாங்கள் எல்லாம் 2nd BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து வரோம். இன்னைக்கு ஷோ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நாங்கள் ஃபுட் ரெசிபிஸ் தான் ஷேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளோட பேசுறதுக்கு கனிமொழி இருக்காங்க.
1: நான் கனிமொழி, 2nd BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து வந்திருக்கேன். இன்றைக்கி நான் பேச போகிற 2 ரெசிபி என்னென்னா, பேபிகார்ன் ஸ்பினாச் சூப், அப்புறம் வந்து பொட்டேட்டோ லாலிபாப். பேபிகார்ன் ஸ்பினாச் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பற்றி பார்க்கலாம். இதில் தேவையான பொருட்கள் என்னென்னா, எண்ணெய், பாலக்கீரை, பேபிகார்ன், சால்ட், கார்ன்ஃப்ளார், தேங்காய் பால் 2 ஸ்பூன், பெப்பர். இது எப்படி பண்ண போகிறது பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லா எண்ணெயை ஊற்றி பாலக்கீரையை பொடியாக நறுக்கி போட்டுடணும். அதை வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின பேபிகார்ன் வந்து தண்ணீரில் கொஞ்சம் ஊற வைக்கணும். ஊற வச்சக்கப்புறம் கொஞ்சம் சிறிதளவு கார்ன்ஃப்ளாரையும் அதில் சேர்க்கணும். இது சேர்த்தப்போ என்ன ஆகும்னா, அந்த ரெண்டும் மிக்சர் ஆகி கொஞ்சம் திக்காயிடும். இது திக்கானக்கப்புறம் வந்து 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் பாலை நல்லா ஊற்றி பெப்பர் போட்டும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் நம்ம பண்ண போகிற பேபிகார்ன் ஸ்பினாச் சூப் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறது பொட்டேட்டோ லாலிபாப். இதுக்கு தேவையான பொருட்கள், மேஷ்டு பொட்டேட்டோ 2 பொட்டேட்டோ, ஆனியன் 1/2 கப், சாப்டு கொரியாண்டர் 3 டேபிள் ஸ்பூன், பிரெட் க்ரம்ஸ் 1/2 கப், ரெட் சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1/2 டேபிள் ஸ்பூன், அண்ட் தென் சால்ட். இது எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு மேஷ்டு பொட்டேட்டோ, ஆனியன், கொரியாண்டர், பிரெட் க்ரம்ஸ், ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், லெமன் ஜூஸ், சால்ட், இது எல்லாமே ஒரு நல்ல மிக்சராக சேர்ந்து ஒரு நல்ல டவ் மாதிரி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாட்டில் வந்து கார்ன்ஃப்ளார் பேஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ். இப்போ நம்ம செஞ்சு வச்ச மாவு டவ் சொன்னோம்ல, அந்த மாவில் வந்து என்ன ஷேப், நமக்கு இப்போ லாலிபாப் பண்ணுறதால கொஞ்சம் ரவுண்டாக ஷேப் மாதிரி எடுத்துக்கணும். அதை எடுத்து ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளார் பேஸ்ட்டை டிப் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸை டிப் பண்ணணும். இப்படி பிரெட் க்ரம்ஸை டிப் பண்ணால் அது ஒரு மொறுமொறுப்புத்தனம் வந்து கொடுக்கும். இதுக்கப்புறம் நம்ம இந்த செஞ்சு வச்சதை வந்து லாலிபாப் மாதிரி ஆகிடும். இதை வந்து நம்ம நல்லா எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணணும். ஏன்னா வந்து அப்போ தான் அது வெந்திருக்குன்ற அர்த்தம். ஸோ கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தக்கப்புறம் அதை எடுத்து எண்ணெய் வடிகிற அளவுக்கு கொஞ்சம் டிஷ்யூ பேப்பரில் வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம டூத் பிக் வச்சு அதில் இன்சர்ட் பண்ணால் லாலிபாப் தயாராகிடும். இது வந்து குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், வீட்டில் எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம்.
0: கனிமொழி அவங்க ரெசிபிஸை சூப்பராக ஷேர் பண்ணிட்டாங்க. கேட்கும் போது எனக்கே நான் கூடுது. அடுத்தது நம்மளோட இப்போ ஐஸ்வர்யா அவங்க ரெசிபிஸை ஷேர் பண்ணியிருக்காங்க.
2: ஹாய், ஐ எம் ஐஸ்வர்யா. நான் வந்து 2nd BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து வரேன். நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிற ஃபுட் ரெசிபி வந்து கிறிஸ்பி கார்ன் கெபாப்ஸ். அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் வந்து 1 கப் ஸ்வீட் கார்ன், அப்புறம் 2 பாயில்டு பொட்டேட்டோ, அப்புறம் 1 ஆனியன்ஸ், அப்புறம் ஜிஞ்சர், சால்ட், பெப்பர், கரம் மசாலா, புதினா, கொத்தமல்லி, லெமன் ஜூஸ், பிரெட் ஸ்லைசஸ், கடலை மாவு, ஆயில். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மிக்சரில் வந்து ஸ்வீட் கார்ன்ஸ் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும் பேஸ்ட் மாதிரி. அப்புறம் அந்த பவுல் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அந்த கார்ன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, அது கூட நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் லைக் கிரேட்டட் பொட்டேட்டோஸ், ஆனியன்ஸ், கேப்சிகம், ஜிஞ்சர், க்ரீன் சில்லி, இது எல்லாத்தையும் போட்டுக்கணும். அது கூட கொஞ்சம் சீசனிங் ஆட் பண்ணுறதுக்காக சால்ட், பிளாக் பெப்பர், கரம் மசாலா, புதினா, கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் லெமன் ஜூஸ், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டோ மாதிரி ஆட்டிக்கணும். அதுக்கப்புறமேட்டா வந்து ஒரு பவுலில் வந்து ப்ரெட்டை வந்து நல்லா சோப் பண்ணி வச்சுக்கணும் வாட்டரில். அதுக்கப்புறமேட்டா அதை வந்து க்ரஷ் பண்ணி அந்த பவுல்லே போட்டு அந்த டோவோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த டோ வந்து ட்ரையாக இருந்ததுனால ஓகே, பட் ஆனால் அது ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா அது கூட கொஞ்சம் ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமேட்டா வந்து இந்த டோ வந்து கொஞ்சம் நல்லா உப்பி வர்றதுக்காக நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து 10 மினிட்ஸ் வைக்கணும்.

0: இதுக்கப்புறமேட்டா ஆயிலை நல்லா வந்து மீடியம் ஹீட்டில் வந்து வச்சுட்டோம். அதுக்கப்புறமேட்டா இந்த டோஸை வந்து நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப், கபாப் ஷேப்ஸ் எது வந்து வேணுமோ, என்ன ஷேப் நம்மளுக்கு தேவையோ அந்த ஷேப்பில் நம்ம ரவுண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அட்லீஸ்ட் வந்து அந்த ஆயிலில் வந்து 2-3 மினிட்ஸ் ஆகுது இருக்கணும், கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இருக்கணும். அதுக்கப்புறமேட்டா அதை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான்.
1: சூப்பர் ஐஸ்வர்யா, எனக்கு கூட கபாப்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம ஒரு சின்ன பிரேக்குக்கு போயிட்டு வந்துடலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது நமது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

0: பொது நலம் கருதி வெளியிடுவோர். இது MOP சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. இப்போ நம்மளோட அவங்கள ரெசிபியை ஷேர் பண்ணுறதுக்கு ஸ்னேகா இருக்காங்க.
2: மேம் ஸ்னேகா, நான் செகண்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து வரேன். நான் இன்னைக்கு பன்னீர் சீஸ் பால்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்னா 200 grams ஆஃப் கிரேட்டட் பன்னீர், 50 grams ஆஃப் சீஸ், 2 tablespoons கடலை மாவு, 1 tablespoon கார்ன்ஃப்ளவர், 2 onion, ரெட் சில்லி பவுடர், சால்ட், கிராப் சாப்ட் ஜிஞ்சர், க்ரீன் சில்லி, கொரியாண்டர் லீவ்ஸ். இப்போ எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு பன்னீர், ஆனியன், கடலை மாவு, க்ரீன் சில்லி, ஜிஞ்சர், கொரியாண்டர் லீவ்ஸ், ரெட் சில்லி பவுடர், சால்ட், சம் கிரேட்டட் சீஸ், கார்ன்ஃப்ளவர், இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு டோவாக பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த டோவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் சீஸ் பால்ஸ் மாதிரி பண்ணி அதில் சீஸ் க்யூப்ஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரைஸ் ஃப்ளோரில் டிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவிலே டிப் பண்ணிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிவிட்டு ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு தேவையான பன்னீர் சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடும்.
1: பன்னீர் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுலேயும் சீஸ்லாம் ஆட் பண்ணி ஸ்னேகா அவங்க ரெசிபியை செமையாக ஷேர் பண்ணிட்டாங்க. இப்போ நம்மளோட ஜனனி அவங்க ரெசிபியை ஷேர் பண்ணுறதுக்கு இருக்காங்க.
3: என் பேர் ஜனனி, நான் செகண்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன். நான் இன்றைக்கி ஸ்பைசி சீஸ் பொட்டேட்டோ ஆக்கேஸ் எப்படி செய்ய போகிறதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பொட்டேட்டோ 200 grams, பிரெட் க்ரம்ஸ் 1 cup, மைதா 1/2 cup, சீஸ் கிரேட்டர் 2 tablespoons, ஆரிகேனோ 1/2 teaspoon, ஜிஞ்சர் சாப்ட் 1/2 spoon, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 teaspoon, பெப்பர் பவுடர் 1/2 spoon, சால்ட், ஆயில். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் பாயில்ஸ் ஸ்மாஷ் பொட்டேட்டோவை எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸ் 2 spoon, மைதா 2 spoons, சீஸ், ஜிஞ்சர், ஆரிகேனோ, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் பவுடர், சால்ட் அண்ட் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண இன்க்ரீடியண்ட்டை கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட்டோட நல்லா டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸோட நல்லா கோட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும்.
1: ஜனனியோட இன்ட்ரெஸ்டிங் நகட்ஸோட இந்த ஷோவை நம்ம முடிக்கிறோம். இந்த ஷோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபுட் ரெசிபீஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஷோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஃபுட் ரெசிபீஸோட உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் கார்த்திகா சைனிங் ஆஃப். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

0: And so, you're listening to MOP Community Radio 107.8, the best infotainment ever.
1: எக்ஸாம் குறையா எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, வேற ஏதாவது மறந்துட்டோமா என்ன?
2: பென் வாங்கணும், அவ்வளவுதான். பென் வாங்கணும்,
1: கடைக்கு போட்டு வந்துடலாம். வரியா இப்பயே
2: போலாம் அண்ணா. பென் வாங்கணும், காட்டுங்களேன் கொஞ்சம்.
3: இந்தாங்க பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்காங்க.
1: அந்த பென் எவ்வளோண்ணா?
3: இதுவா? 50 ரூபீஸ்.
2: அது
3: 25.
2: எழுதி பார்க்கலாமா?
3: ஆ, தாராளமாக எழுதி பாருங்க.
2: எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் அந்த பென் நல்லா இருக்கு.
3: அது வாங்கிக்கலாமா?
2: ஓகே. அது எவ்வளோ
1: சொன்னீங்க?
2: 50.
1: அது கொடுக்காத.
2: யார் அது?
1: என்ன கற்பகம் நீ இப்படி பண்ற? எம்ஆர்பி தானே 50 போட்டிருக்கு, அப்படியே அதுக்குன்னு 50 கொடுப்ப நீ?
3: ஆமா, எம்ஆர்பினா அதுல இருக்க தரணும் தானே?
1: எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், அது நெகோசியபிள். நீ அதை விட கம்மியா கேட்கணும்.
2: ஏ, அப்ப மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்னா அதிகபட்ச விலையா?
3: இல்லங்க இல்லங்க, ரீட்டைல் பிரைஸ்னா அதுல விலை என்ன போட்டிருக்கோ அதான் கொடுக்கணும்.
2: நீங்க நிறுத்துங்க, நான் என் ஃப்ரெண்ட் கிட்டதான் பேசிட்டு இருக்கேன். நீ சொல்லு கிருத்திகா.
1: மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் மேக்ஸிமம் அந்த பெண்ணுக்கு நம்ம 50 கொடுக்கலாம், அதுக்குன்னு அதை விட கம்மியா கொடுக்க கூடாதுன்னு இல்லையே, கொடுக்கலாமே.
2: அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது.
1: சரி, எவ்வளவு தரீங்க சொல்லுங்க அந்த பெண்ணை இப்போ.
3: என்னங்க, அதுங்க என்ன விலை போட்டிருக்கோ அதாங்க நாங்க கொடுப்போம். 50 ரூபாய்னா 50 ரூபாய்தான்.
2: என்னங்க நீங்க, மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ங்க, அது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இல்ல.
3: எனக்கு தெரியாது. 50 ரூபாய் கொடுத்துட்டு பெண்ணை எடுத்துட்டு போங்க.
2: 50 ரூபாயில நிக்காதீங்க, இறங்கி வரதான் வாங்குறோம், இல்லன்னா வேற கடை பாத்துக்கிறோம். நேர்களே, இப்ப நடந்தது கேட்டீங்கல்ல, இப்படிதான் நிறைய பேர் விஷயம் தெரியாம ஏமாந்துட்டு இருக்கோம். நீங்க கடைக்காரங்களுக்கு பே பண்றது எல்லாமே நெகோசியபிளான பிரைஸ் தான். எம்ஆர்பின்னு போட்டா அது பிக்சட் ரேட்னு அவசியம் இல்ல, அதை நீங்க பார்கெயின் பண்ணலாம். அதனால அப்படியே வாங்கிட்டு போயிடாதீங்க, பார்கெயின் பண்ணி வாங்குங்க.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me. யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு போன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.

வணக்கம், நான் சின்மை பேசுறேன். ஏசா பறக்குதுங்கிற மாதிரியே நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு தி ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் தி ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பாத்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹி இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அண்ட் ப்ளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.

0: तस्मै नारायणायेति समर्पयामि.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாதம் விவாதம்.

கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே அம்ருதா. நேத்திக்கு நம்ம எங்கே போகிறோம் நிகழ்ச்சியில காதல் இப்போ வந்து எதா மாறிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி பார்த்தோம். ஆனா இன்னைக்கு வந்து காதல் வந்து ஒரு குற்றமா மாறிட்டு இருக்கு, அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக நேத்திக்கு நம்ம கூட ஸ்டூடியோல வந்து 5 பேர் இருந்தாங்க. 2 மாணவிகள், ஐஸ்வர்யா, பிரியங்கா, ஆசிரியர் சார்பா வந்து உமா மேம், அதுக்கப்புறம் வந்து பெற்றோர் சார்பா அருணா மேம், அதுக்கப்புறம் வந்து சைக்காலஜிஸ்ட் சார்பா வந்து நம்ம கூட வந்து லலிதா மேம் இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம் மேம், ரொம்பவே தேங்க்ஸ். இன்னைக்கும் வந்து உங்களோட பிஸி ஸ்கெட்யூல்லையும் வந்து எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்.

0: இந்த டாப்பிக்கை வந்து எடுக்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து மேக்சின்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்து திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருந்தேன். அப்போது வந்து ஏராகுளமாக என்ன சொல்லணும்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 10 to 15 நியூஸ் வந்து என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பையன் வந்து ஒரு காதல் தோல்வியினால் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான், இன்னொன்று என்னென்னா வந்து அந்த பொண்ணு வந்து கிடைக்கலன்றதுக்காக அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் அவ மேலே வந்து ஆசிட் ஊட்டி எரியறது, இது மாதிரியான சம்பவங்கள் வந்து ரொம்பவே நிறைய நடந்துட்டு இருக்கு. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இன்சிடென்ட் ரொம்பவே வந்து கோரமான இன்சிடென்ட்னு சொல்லலாம். என்னன்னா வந்து ஒரு இது வந்து ஒரு சிட்டியில் நடந்த, கோயம்புத்தூர் மாதிரி ஒரு சிட்டியில் நடந்த இன்சிடென்ட். என்ன இன்சிடென்ட்னா வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை வந்து 3 வருஷமாக காதலிச்சிருக்கா, நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் வந்து அட் 1 point ஆஃப் டைம் அந்த பொண்ணு வந்து அவ வீட்டில் போய் இந்த மாதிரி நான் இந்த பையனை தான் காதலிக்கிறேன், இவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு வந்து அவ சொல்லும் போது என்னாச்சுன்னா, அம்மா அப்பா வந்து அந்த பையனோட இது ஹிஸ்ட்ரி, அவங்களோட ஃபேமிலி இது, இது அவனோட கேரக்டர் எப்படி இதெல்லாம் பார்த்துருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து தெரியப்பட்டிருக்கு இந்த மாதிரி வந்து அந்த பையன் வந்து ஒரு நல்ல பையன் இல்லை, நல்ல அவனுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லை அப்படின்னோடனே அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி புரிய வச்சுருக்காங்க, இந்த மாதிரி நீ போய் வாழ்ந்தா கஷ்டப்படுவ. எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பொண்ணுக்கு புரியுற மென்டாலிட்டி இருக்குன்னா வந்து அந்த பொண்ணு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு வந்து பையன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காள், இந்த மாதிரி உன்னோட வேவ் லென்த் வேற, என்னோட வேவ் லென்த் வேற, நான் நீயும் சேர்ந்து வாழ்ந்தோனா கண்டிப்பாக லைஃப்பில் கஷ்டம்தான் வரும் அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு வந்து அந்த புரிதல் நல்லா இருந்தது. அந்த பையனால் வந்து அவள் எதுக்கு சொல்கிறா அப்படின்றத வந்து அவனால் புரிஞ்சிக்கவே முடியல. அப்போ என்ன பண்ணானா, ஒரு நாள் அந்த பையன் வந்து அவளுக்கு வந்து ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு ஒரு பாடத்தில் வந்து ஒரு டவுட் இருக்குது, நான் வீட்டுக்கு வரேன், நீ எனக்கு வந்து சால்வ் பண்ணி கொடு. சரி, இவன் என்ன சொல்லியிருக்கா, நம்மளுக்குள்ள தான் எதுவும் இல்லையே, ஃப்ரெண்ட்ஸ் தானே நம்ம என்மேலேருந்து போயிருக்கா. அப்போது இந்த பையன் வந்து அவள் வீட்டுக்கு போயிருக்கான். அப்போ வந்து அவங்க அம்மாவும் இருந்திருக்காங்க. அவங்க அம்மாவும் சரி எதுவும் இருக்காது, நம்ம பொண்ணு வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, நம்ம இது பண்ணி அப்படின்னு நினச்சிருக்காங்க. அப்போ வந்து இவன் என்ன பண்ணியிருக்கான், பாடத்தில் டவுட்னு கேட்க போன பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, கட்டி எடுத்து அந்த பொண்ணோட 16 இடங்களில் வந்து அவன் வந்து உடம்புல குத்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் தடுக்க வந்த அம்மா வந்து 7 இடங்களில் வந்து குத்தி கொலை பண்ணியிருக்கான். எவ்வளோக்கு எவ்வளோ அவனுக்கு வந்து ஆத்திரம், அந்த பொண்ணு இல்லை நம்மளுக்கு கிடைக்கலன்ற மனசு இருந்ததுன்னா, அந்த பொண்ணை வந்து 16 இடங்களில் குத்தினது மட்டும் போதாமல் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த பொண்ணை வந்து கொளுத்திருக்கான் அதுக்கு மேலேயும். ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக வந்து நம்ம சென்னை மாதிரி இருக்கிற மெயின் சிட்டிஸ், கோயம்புத்தூர் மாதிரி இருக்கிற மெயின் சிட்டிஸ், எல்லாரும் பக்கத்து ஏதாவது கிராமம்னாவது ரொம்ப ரொம்ப தள்ளி இருக்கும் வீடுகள் அதெல்லாம் சரி, ஆனால் வந்து இப்போ வந்து ஃப்ளாட் மாதிரி இருக்கிற இது ஏரியா இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஆர்டினரியாக நடக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன மேம், நீங்கள் சொல்லுங்கள். லலிதா மேம்,
1: இதுக்கு முக்கியமான கருத்து என்னன்னாக்க, சின்ன வயசுலேருந்தே நான் நினைக்கிறேன் பெற்றோர்லாம் வந்து குழந்தைங்களுக்கு இந்த சகிப்புத்தன்மைங்கிறத கற்றுக் கொடுக்கறது இல்லை. அவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, எதுக்குமே ஒரு நோ சொல்கிறது கிடையாது. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு அவங்களுக்கு சக்திக்கு மீறி அதை செய்கிறது. ஸோ அதனால் பசங்க என்ன நினச்சிக்கிறாங்க, என்ன கேட்டாலும் கிடைக்கும், தனக்கு என்ன கேட்டாலும் கிடைக்குங்கிற ஒரு இதில் தான் அவங்க போயிட்டுருக்காங்க. ஸோ லவ்ன்ற பொறுத்தவரையிலையும் அதே மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து அவன் வந்து அதே மாதிரி நினச்சிருக்கான். அதை வந்து அவ்வளோ ஒரு பொருளாக தான் பார்த்துருக்கானே ஒழிய அவ்வளோ ஒரு ஹியூமன் பீயிங்காக அவன் பார்க்கல. ஸோ அதனால அந்த பொருளை எப்படியாவது அடைஞ்சே தீரணுங்கிற வெறி அவனுக்குள்ளே இருந்திருக்கு. ஸோ அந்த வெறி வந்து அவனுக்கு ஃபுல்ஃபில் ஆகாதனால அந்த அவன் வந்து மனசுக்குள்ளே ஒரு ஆசையை வளர்த்துட்டு இருக்கான், இந்த பொண்ணை தான் நம்ம கைப்பிடிக்கணும் அப்படின்னு. அந்த ஆசை நிறைவேறாததுனால அது ஒரு வெறித்தனமாக மாறி அவனை எப்படியாவது நமக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநோக்கத்தோடு தான் அவன் வந்து இந்த மாதிரி செயல்பட்டிருக்கான்னு நினைக்கிறான். அதுக்கு பின்னாடி இவனுக்கு நிச்சயமாக ஒரு மனோ தத்துவ வியாதி ஏதாவது கண்டிப்பாக இருந்திருக்கணும். அதை அவங்க பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே கவனிச்சிருக்கணும். அவங்க வந்து வாட்ச் பண்ணணும், வாட்ச் பண்ணி அவங்களுக்கு அவங்களோட நடவடிக்கையில ஏதாவது மாற்றம் இருக்கா, அவங்க சரியா தூங்குறாங்களா, ஒழுங்காக சாப்பிட்றாங்களா, அவங்க ஸ்லீப் டிஸார்டர்ஸ் இருக்கா, அவங்களோட ஏதாவது ஆங்ஸைட்டி ரியாக்ஷன்ஸ் வந்து த்ரோ பண்ணுறாங்களா, கோபம் அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ்லாம் வீட்டில் காமிக்க தூக்கி உடைக்கிறது அந்த மாதிரியான ஒரு பிசார் ரியாக்ஷன்ஸ்லாம் அவங்க காமிச்சாங்கன்னா உடனடியாக ஒரு மனோ தத்துவ நிபுணரை அணுகி அவங்கக்கிட்ட போய் ஆலோசனை எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது வந்து ரொம்ப கொடூரமான விஷயம், அது வந்து ஒரு ஃபேமிலியை எவ்வளோ தூரம் பாதிச்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அதுக்கு என்னன்னாக்கா ஒவ்வொரு பேரண்ட்டும் வந்து ரொம்ப அவேராக இருக்கணும். அவங்க வந்து அவங்களோட கடமை வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு பையனை நல்ல பையனோ பொண்ணோ நல்ல கல்வி கொடுக்கறதோட நிறுத்தாம இந்த மாதிரி அவங்கள வாட்ச்ஃபுல்லாக மாரல் பாலிசின்னு சொல்லுவாங்க. யூ ஷுட் பி வெரி அவேர் அபவுட் வாட் தி சைல்டு இஸ் டூயிங், என்ன பண்ணுறான், அவன் வந்து அவனோட நடவடிக்கைக்கு மேலே ஒரு கண்காணிப்பு இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி கிரைம்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகும், நிறைய குடும்பங்கள் பாதிக்காமல் இருக்கும்.
0: ஸோ மேம் ரொம்பவே நல்லா சொன்னீங்க, கரெக்ட் தான். மாரல் வேல்யூஸ் வந்து ஒரு குழந்தை வந்து அது பிறந்தலே அதுக்குள்ளே இன்சிஸ்ட் ஆயிருக்கணும், இப்படி தான் நீ இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது உமா மேம், ஆசிரியர்களாக உங்களுக்கு வந்து என்ன ரோல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு குழந்தை வந்து ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் வந்து ஜாயின் பண்ணும்போது அதுக்கு இந்த மாரல் வேல்யூஸ் தான் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றது வந்து உங்கள் இதில் இருக்கா?
2: ஃபஸ்ட்டு அவங்க மேம்கிட்ட லலிதா மேம்கிட்ட பேசுகிறப்ப அவங்க ஒரு கருத்து சொன்னாங்க இல்லையா, ஃபேமிலிங்கிறது ரொம்ப முக்கியம், அம்மா அப்பாவோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நிறைய நம்ம வந்து நடுத்தர குடும்பங்களை பற்றி பேசுவோம் ரைட்டா, மேல்தர மக்களில் வந்து இரண்டு பேரும் வேலைக்கு போகிறது வந்து கொஞ்சம், அதாவது ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்னால வேலைக்கு போகிறவங்க கம்மி. ஸோ ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் வர்ற ஒரு சூழ்நிலையில் தான் வீட்டில் உள்ள அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு போகிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறப்ப குழந்தைங்கள் தனியாக ஒரு வளர்ற ஒரு என்வாயர்மெண்ட், ஒரு கில்ட் ஃபீலிங், இந்த அம்மாவுக்கு எப்பயுமே ஒரு கில்ட் ஃபீலிங், நாங்க குழந்தைய விட்டுட்டு போறோமே அப்படிங்கறதுனால. சோ வர்றப்ப எல்லாம் ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்து அப்பாவுக்கு ஒரு கில்ட் ஃபீலிங், ஐயோ நம்ம தான ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருக்கறனால தான் நம்ம வைஃபை வேலைக்கு அனுப்புறோம், எல்லா இடத்துலயும் ஒரு கில்ட் ஃபீலிங். அண்ட் இந்த குழந்தைகளும் அந்த சிச்சுவேஷனை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்படியே ஒரு என்வாயர்மெண்டல்ல வளர்ந்துறாங்க. வீட்ல தான் ஒரு குழந்தை எப்படி வளர வேண்டும், அதை எப்படி வளர்க்க வேண்டும், அந்த சோஷியாலஜில சமூகவியல்ல நாங்க என்ன பண்ண சோஷியலைசேஷன் சோஷியலைசேஷன் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபேமிலியில தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த காலத்து ஃபேமிலி வந்து பீஸ்ஃபுல் ஃபேமிலியாக இருந்தது. ஒருத்தவங்க தான் ஒர்க்கிங்காக வெளியில் ஏர்ன் பண்ணுறதுக்கு வெளியில் போவாங்க, வீட்டில் பாட்டி தாத்தா இருப்பாங்க, அப்பா அம்மா சித்தி சித்தப்பா, ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தனால் பிரச்சனைகள் வெளியில் இல்லை. இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள் சிட்டியில் வந்து நியூக்ளியர் ஃபேமிலி தான், ஃபாதர் மதர் வெளில போயிடுறாங்க, குழந்தைங்கள் தனியாக வளர்றாங்க, மற்ற பிரச்சனைகள்லாம் அவாய்ட் பண்ண எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம கட் பண்ணுறோம், பாட்டி தாத்தா தனியாகவே அவங்களும் தனியாக வளர்றாங்க, யாரோடையும் நம்ம மிக்ஸ் பண்ணால் எங்கே நம்ம ஃபேமிலியில் பிரச்சனை வந்துற போது இன்க்ளூட் ஆகக்கூடாதுன்னு ஒரு செல்ஃப் சென்டர்ட் லைஃப் இந்த ஃபேமிலி லிவ் பண்ணுறதுனால இந்த குழந்தைங்களுக்கு வெளியில் போய் சொல்லவோ பேசுறதுக்கோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸே இருக்கு. ஸோ குழந்தை வளர்ப்புங்கிறது வீடுங்கள்லேயே தடைப்பட்டு போகின்றது. இது இல்லாமல் அடுத்த பிளேஸ் வேர் சோஷியலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ். இந்த ஸ்கூல் ரோல் வந்து ரொம்ப ரொம்ப, பிகாஸ் நிறைய நேரங்கள் செலவு பண்ணுறது வந்து அடுத்து வீட்டுக்கு அப்புறம் உள்ள இடம் வந்து ஸ்கூல். ஸோ இந்த ஸ்கூலில் வந்து சோஷியலைசேஷன் ஷுட் டேக் பிளேஸ். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எல்லாத்துக்கும் ஒரு பீரியட் இருக்காது, மாரல் எஜுகேஷன்னு தனி பீரியட்லாம் கிடையாது, அது பாடத்தோடையே காலையில் எழுந்து ப்ரேயர்லேருந்து தேங்க்யூலேருந்து எல்லாமே வந்து பாடமாக தனி திட்டங்களாக இல்லை, டைம் டேபிள் போட்டில்லை, இட் இஸ் அ ப்ராசஸ். டீச்சர் வந்து ஒரு ரோல் மாடலாக இருப்பாங்க, டீச்சர் வந்து will play all the role. அதனால வந்து அது ஸ்மூதா போயின்று எது நல்லது எது கெட்டது வீட்ல கேட்காத குழந்தைங்க கூட ஸ்கூல் டீச்சர்ட்ட கேக்குற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூலோட அஜெண்டா, ஸ்கூலோட ஃபோக்கஸ், ஸ்கூலோட மிஷன் எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். ஒரு டீச்சரோட ரோல் வெறும் டீச் பண்றது மட்டும் இல்ல, கரெக்ஷன் பண்றது மட்டும் இல்லாமல் அதையும் பியாண்டா போய் பப்ளிசிட்டி எக்ஸ்பான்ஷன், அதோட மேனேஜ்மெண்ட், ஒவ்வொரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் டீச்சரை வந்து ஓவர்லோட் பண்ணி அவங்க அவங்களை வேலையை செய்ய விடாமல் வந்து தடுக்கிறதுனால தான் அடுத்த பெரிய பிரச்சனை. ஒரு குறுகிய காலத்தில் வந்து அங்கேயும் திணிக்கணுங்கிற ஒரு ஃபோர்ஸ் வர்றதுனால, சிலபஸ் அஜெண்டா எல்லாம் கொடுக்கறதுனால டீச்சர் வந்து அவங்க ரோலை வந்து ஒழுங்காக பண்ண முடியாத ஒரு ரோல் போகிறதுனால இது அப்படியே வளர்ந்து வந்து காலேஜுக்கு வந்து, காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா வேகம், எல்லாத்துலேயும் ஒரு டைம், ஒரு கன்ஸ்ட்ரெயின், வேகம் போகிறது, இதை முடிக்கணும் அதை முடிக்கணும் போகிறதுனால ஒரு அம்மா அப்பாவுக்கு அப்புறம் டீச்சர் பண்ண வேண்டிய ரோலையும் ஒழுங்காக பண்ண விடாமல் விடுவதனால அங்கேயும் வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக முடிஞ்சு இது இப்படியே கண்டினியூ ஆகி எல்லாம் சேர்ந்து கிரைம் கமிட் பண்ற அளவுக்கு கொண்டாந்து விடுவது என்பதுதான் என்னோட
0: ஃபீலிங். அருணா மேம் நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி விஷயத்துல வந்து ஊடகம் அதாவது மீடியா வந்து ரொம்ப பவர்ஃபுல் ரோல் பிளே பண்றதா? ஏன்னா வந்து ஒரு ஒரு பொண்ணோ ஒரு பையனோ வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லாட்டி வந்து ஒரு பையன் வந்து அந்த பொண்ணு வந்து நம்மளுக்கு கிடைக்கலன்றதுனால வந்து கத்தி எடுத்து கொடுத்ததோ இல்லாட்டி கெரோசின் போட்டு கொளுத்தி விடுறதோ இதெல்லாம் வந்து மீடியாவை பார்த்தா அவங்க ஊடகத்தை பார்த்துதான் கத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா?
3: அதாவது வந்து எப்பயுமே வந்து ஒரு ஒரு ஊடகங்கள் வந்து இன்னைக்கு நீங்க சொல்றீங்க தொலைக்காட்சி இதெல்லாம் இருக்கு, பட் எப்பயுமே வந்து லிட்ரேச்சர்ல இருந்து தான் நம்ம அந்தந்த காலத்துல மனநிலை மக்களோட மனநிலை எப்படி இருக்கு, சொசைட்டில என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து ஆதி காலத்துல இருந்து நம்ம இப்ப சங்க இலக்கியத்துல 8ஆம் நூற்றாண்டுல என்ன பழக்க வழக்கம் இருக்குங்கிறத இப்ப பாக்குற மாதிரி ஒரு ஒரு ட்ரெண்டை ரிஃப்ளெக்ட் பண்ற ஒரு மிரரா தான் வந்து ஊடகங்கள் இருந்துகிட்டு இருக்கு. நீங்க பாக்கலாம், அதாவது வந்து இந்த ஆராதனான்னு ஒரு மூவி வந்து ரொம்ப ஃபேமஸா ஓடிச்சு ராஜேஷ் கண்ணா ஷர்மிளா டாகூர். அப்ப வந்து ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட தவறுனால ஒரு பொண்ணு எவ்வளவுலாம் கஷ்டப்படுறாங்கிறத ஒரு அழகா போர்ட்ரேட் பண்ண ஒரு படம். அப்போ அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் வந்து 80s எல்லாம் கூட காதலுக்கு சப்போர்ட் பண்ற படங்கள் வந்தது. அப்ப எப்படி ட்ரெண்ட் இருந்ததுன்னா நீங்க எவ்வளவு நாள் ஆனாலும் மேம் சொல்ற மாதிரி 10 வருஷம் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க. இப்போ நீங்க இயக்கின அந்த பாலாஜி காதல் படத்தோட டைரக்டருடைய ஒரு பேட்டியில நான் பார்த்தேன், அவர் வந்து 14 வருஷம் வந்து அவங்களும் அவங்க ஒய்ஃபும் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ அந்த மாதிரி வந்து ஒரு தெய்வீக காதல் அதெல்லாம் வந்து தாண்டி அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்க ஒருவேளை காதலன் காதலி வந்து வேற இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டானா ஒரு உண்மையா காதல்ங்கிறது என்னது ஒரு நேசிப்பு, அதாவது வந்து உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு யா என்ன உன் மேல வந்து நான் உன்மேல அன்பு செலுத்துறேன் அப்படின்னா நீ உன்னை வந்து நான் கொலை பண்ணு நினைக்க மாட்டேன், இல்ல வந்து நீ வந்து உன்னை மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன் எங்க இருந்தாலும் வாழ்க்கை அப்ப கூட கிண்டல் பண்ணுவாங்க. அதாவது வந்து அந்த ஒரு படம் வந்தபோது இன்னொரு காதலி வந்து இன்னொருத்தரோட மனைவியா படிக்கும்போது அவருடைய ஹஸ்பண்டையே வந்து அவர் வந்து கியூர் பண்ணி தன்னுடைய லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவார். ஒரு காதலன் வந்து அப்படிப்பட்ட படங்கள் இருந்தது, தேவதாஸ் பாணின் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் 80s நீங்க பாத்தீங்கன்னாக்க எவ்வளவு நாள் ஆனாலும் பொறுத்திருந்து கல்யாணம் பண்றதோட இல்லாம எந்த ஜாதி மதம் எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் இருந்தாலும் அவங்கள வந்து எதிர்த்துட்டு கல்யாணம் பண்ணி சஸ்டெயின் பண்ற மாதிரியான படங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டோட திரைப்படங்களை நீங்க பாருங்க, சமீபத்தில இருந்து ஒரு ஒரு 5 வருஷத்துல இருந்து இப்ப ரொம்ப ரீசெண்டா எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா கால்குலேட்டிவ் லவ். அந்த லவ்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாம போயிடுச்சு. ஆதிய காலத்துல கூட காதல்ங்கிறதுக்கு ஒரு அர்த்தமாவது இருந்தது. இன்னைக்கு நம்ம நேத்துக்கு நிகழ்ச்சியில பேசினோம் காதல் வந்து நீங்களா சொன்னீங்க காதல் வந்து பேரண்ட்ஸ் அப்போஸ் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாம், ஆனா இன்னைக்கு அது காதலே இல்லைன்னு நான் சொல்லுவேன். பஞ்சு மிட்டாய்க்கும் கடலை மிட்டாய்க்கும் காதலை வாங்குற மாதிரி வந்து கால்குலேட்டிவ் லவ். ஈவன் கேர்ள்ஸ் ஒரு நாளைக்கு முதல்ல ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் காலேஜ் படிக்கும் போது ஒருத்தனை லவ் பண்றது, இதை விட இன்னும் நல்ல பெட்டரான சாய்ஸ் இருந்தா இவனை விட்டுட்டு அடுத்த பையனை தேர்ந்தெடுக்கிறது, அந்த மனநிலையில தான் பெண்களும் இருக்காங்க. ஆண்கள் பெண்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது அவளை யூஸ் அண்ட் த்ரோவா தான் ஆண்கள் பாக்குறாங்க பாய்ஸ் பாக்குறாங்க. இது வந்து பெண்ணுக்கும் பாம்பின் கால் பாம்பறியுங்கிற மாதிரி ஆணுக்கும் பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் ஒருத்தர் ஒருத்தரோட என்ன ஓட்டங்கள் நல்லாவே புரிஞ்சிருக்கு. இது வந்து ஒன்ஸ் ஒருத்தரோட ஒருத்தர் ஓகே ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நீயும் நீ இதை கொடுத்தியா நான் இதை கொடுத்தேன் அப்படிங்கிற ரெண்டு பேருக்குள்ள அந்த ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் தீந்து போயிடும் போது அது வெளியே தெரியறது இல்ல, ரெண்டு பேருமே உடச்சிட்டு வேற இடத்துல கல்யாணம் பண்ணிடுறாங்க. நீ காதலிச்சவனே கல்யாணம் பண்ணிக்கிற பாலிசி எல்லாம் இல்லவே இல்ல, நீங்க அதை ஒத்துப்பீங்கன்னு
2: ஒரு ஸ்மால் ஒரு நடுவுல இன்க்ளூட் பண்றதுக்கு மன்னிக்கவும். இன்னைக்கு உள்ள மீடியா வந்து இந்த ஒரு கான்செப்ட் நீங்க சொன்ன மாதிரி மெஜாரிட்டியை தான் வந்து போர்ட்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப ஸ்ட்ரே இன்சிடென்ட் எங்கேயோ ஒரு உட் கிராமத்திலயோ ஏதோ ஒரு ஸ்மால் இன்சிடென்ட் எடுத்து அதை பப்ளிசிட்டி பண்ணி எல்லாருக்கும் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ட்ரே இன்சிடென்ட் எல்லாத்துலயுமே இருக்கும், எல்லா கேஸ்லயுமே அதெல்லாம் இக்னோர் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதை வந்து காமிச்சு அதை எக்ஸாஜரேட் பண்ணி அதை ப்ளோ பண்ண கூடாது.
3: அந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆயிடுது, இந்த கால்குலேட்டிவ்
2: கான்சிக்வன்ஸ் நினைச்சு ஒரு ப்ரோகிராம மாஸ் மீடியால போடுறோம்னே
3: இதுதான்
2: என்ன வரும் சினிமாவாக கூட இருக்கலாம்.
3: பட்டிமன்றத்தில் கூட என்ன சொல்கிறாங்க, ஒரு பொண்ணை வந்து நகைச்சுவையாக இருந்தால் கூட எப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்க, ஒரு பையன் வந்து ஒரு மிஸ்டு கால் கொடுப்பான், சாரி பொண்ணு வந்து மிஸ்டு கால் கொடுப்பா, பையன் தான் திருப்பி கூப்பிடணும், அவனுக்கு வந்து அவன் வந்து சம்பாதிக்கிறதோ இல்லை வந்து பாக்கெட் மணியெல்லாம் பொண்ணுக்கு வந்து மொபைல் வாங்கி கொடுக்கறதுக்கும் சினிமா தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கும் இப்படி தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்போ பொண்ணுங்க வந்து பசங்களை வந்து ஓட பணத்தை வந்து இவங்க அழகுக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்கிற மாதிரி நகைச்சுவையாக சொன்னால் உடனே கிளாப்ஸ், எக்கச்சக்கமான கிளாப்ஸ் அதுக்கு கிடைக்குது. அப்போ எப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்க, காதல்ங்கிற பேர்ல பொண்ணுங்க வந்து பசங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதாவது அவங்களோட பணத்தை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அது காமிக்கப்படுது. சோ இந்த மாதிரி ஊடகங்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, சொல்றாங்க பொண்ணுங்க வந்து இந்த மாதிரி பசங்களோட பணத்தையும் பசங்க வந்து பொண்ணுங்களோட காதலுக்காக எதவனா கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி. எதவனா கொடுப்போம் அப்படிங்கும் போது சட்டுன்னு ஒரு பையன் வந்து இவ்வளவு செலவு பண்றான், 3 வருஷமா இவளை கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிறதுக்காக அவன் வந்து எல்லாத்தையும் செலவு பண்றான், எல்லாத்தையும் சொல்லிடுறான். அப்போ அவனால தாங்கிக்க முடியல, இந்த பொண்ணு வந்து ரொம்ப நினைக்கிறான் எனக்கு அப்படி தோணுது. அது

0: தான் சொல்றேன்னா, ஆனாலும் அவங்களுக்கு வந்து அப்படிதான். ஏன்னா குழந்தையோட மனநிலை சின்ன வயசுலேருந்து நீங்க பாருங்க, ஒரு குழந்தை வந்து பக்கத்துல அண்ணன் தம்பியே நீங்க பாருங்க, ஒரு குழந்தை வந்து பக்கத்துல அடிச்சிடுச்சுன்னா உடனே பதிலுக்கு தான் அடிக்கிறாங்களே, அவங்க அந்த மனநிலையில தான் வளர்றாங்க. ஸோ அது காதலா இருக்கும் போது அத காதலிய பழிவாங்குற மாதிரி அது இன்சிடென்டா அந்த பசங்களுக்கு அது மாறிடுது. அந்த ஆம்பளைங்களுக்கு, அந்த ஆம்பளை பசங்களுக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா அது வந்து ஒரு வெறியா மாறிடுது, ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சினிமாக்கள் ஹீரோன்னு பழிவாங்கணும், ஏதாவது தனக்கு துன்பம்னா உடனே அவன் போய் அடிக்கணும் உதைக்கணுங்கிற மாதிரி ஹீரோக்கு இப்படியெல்லாம் இருக்கு. அப்போ ஒவ்வொரு பையனும் தன்னை ஹீரோவா தான் பாத்துக்கிறான். அப்ப ஹீரோனா அவன பசங்க வேற உசுப்பி விடுறாங்க, என்னடா அவனை வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டா, சும்மா இருக்கலாமா நீ, அப்புறம் நீ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூண்டி விடும்போது அந்த பையன் எதையுமே யோசிக்கிறது இல்ல, அவளை வந்து போய் பழி வாங்கறதுக்காக தானும் தன் வாழ்க்கையை கெடுத்துக்கிறான்.
1: இப்போ மேம் சொன்னதை வச்சு பிரியங்கா ஐஸ்வர்யா உங்ககிட்ட நான் என்ன கேட்குறேன்னா, கேர்ள்ஸாக வந்து நீங்கள் வந்து இந்த இன்சிடென்ட்லாம் பார்க்கும்போது அம்மா அப்பா வந்து வேணான்னு சொல்கிறாங்க, மூணு வருஷம் காதலிச்சிருக்கா இந்த பொண்ணு, மூணு வருஷமாக காதலிச்சிருக்கான்னா அந்த பையனை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து யாரும் வந்து சும்மா வந்து போய் மூணு வருஷம் ரிலேஷன்ஷிப், மூணு மாதம் நாலு மாதம் ஆகாவது பரவாயில்ல, அந்த பையனை பற்றி ரொம்ப தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த இன்சிடென்ட்டில் பார்த்தோன்னா மூணு வருஷம் நல்லா காதலிச்சிருக்காங்க, அப்படி இருக்கிற பட்சத்தில் அம்மா அப்பா சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால வந்து அந்த பொண்ணு விட்டுட்டான். அப்போ வந்து கண்டிப்பாக அந்த பையனுக்கு ஆத்திரம் தானே வரும், அந்த பையன் வந்து எவ்வளோ அந்த பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துருப்பான், காதல் சின்னம் அப்படின்லாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் வந்து வாங்கி கொடுத்துருக்கான், அந்த பொண்ணுக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பான். அவனோட கோபம் நியாயமானது தானே, எதுக்கு பெண்கள் வந்து இப்படி வந்து ஒரு பையனை வந்து அவங்க பின்னாடி நாய் மாதிரி கிட்டத்தட்ட லிட்டரலாக அறைய விடுறீங்க. அதுக்கப்புறம் கடைசியில் அம்மா அப்பா வேற யாரோ சொன்னாங்கன்றதுனால உங்களோட மனசை மாற்றிக்கிட்டு வேற யாருக்கோ வந்து கழுத்தை நீட்டுறீங்க, இது எவ்வளோக்கு எவ்வளோ தவறு இல்லையா?
2: என்ன கேட்டால் வந்து இங்கே ஜென்ரலாக நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க அந்த பையன் பண்ணுறது ஒரு பெரிய க்ரைமு பெரிய தப்புன்னு. எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு பண்ணது ஆல்மோஸ்ட் ஆஸ் பேட் ஆஸ் அந்த பையன் பண்ண விஷயம். என்ன ஒன்றுனா அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சதை முன்னாடியே நோ சொல்லிடணும் அந்த பையனுக்கு. எதுக்கு அவ வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு ஒரு பையனோட வாழ்க்கையும் கெடுத்துட்டு இவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் எதுக்கு? ஒரு பொண்ணு வந்து பிஃபோர் ஷி ஃபால்ஸ் இன் லவ் அவளுக்கு வந்து அவங்க வீட்டில் ஒத்துப்பாங்களா? அவங்க அவங்க அவ வளர்ந்த அந்த சூழ்நிலையில இருந்து அவ வந்து அந்த பையனோட ஒரு கம்யூனிட்டியில அந்த பையனோட ஒரு இக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ல அவளால் வாழ முடியுமா? இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறமா தான் லவ் பண்ணும். இந்த கேஸ் எடுத்துங்க, நீங்க சொன்ன கேஸ்ல மூணு வருஷம் ஒரு பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணியிருக்கான், மூணு வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு போய் எங்க அப்பா அம்மா வேணான்னு சொல்லிட்டாங்க, நீ வந்து நல்ல பையன் இல்லையா எனக்கு, என்னோட உன்னோட ரிச்சான பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா அப்படின்னு சொன்னா எந்த பையனாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணுவான். ஒன்னும் வந்து அந்த பையன் வந்து வேற ஏதாவது வழியில பழி வாங்கணும்னு நினைச்சிருப்பான், அப்படி இல்லைன்னா இந்த கேஸ்ல வந்து இந்த பையன் அந்த பொண்ணு கொண்டுட்டான். சோ இந்த தப்பு வந்து பையன் மேல மட்டும் இருக்குன்னு சொல்ல முடியாது, இந்த பொண்ணு மேலயும் இருக்கு. பிகாஸ் அவ வந்து அவ வீட்டில் ஒத்துக்க மாட்டேன்னு தெரிஞ்சதா அவன் முன்னாடியே நான் சொல்லியிருக்கோம், அப்படி இல்லைனா வீட்டில் ஸ்ட்ராங்காக நின்று ஒத்துக்க வச்சிருக்கணும் அவ. ஸோ பொண்ணு மேலேயும் தப்புன்னு நான் சொல்வேன்.
0: இந்த கொலை வெறியை பிடிச்சி அலையிறது வந்து இப்போ வந்து அந்த ரொம்ப ஷாக்காக இருக்குது. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் பாருங்கள் மேடம், நீங்கள் ஸ்கூலில் காலேஜஸில் கூட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஹீரோ வந்து போர்ட்ரேட் பண்ணுறதே வந்து ரொம்ப நல்ல குணங்களோட தான். இப்போ வந்து எம்ஜிஆர் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் குடிக்கிற மாதிரி காமிக்க மாட்டாங்க, எம்ஜிஆர் வந்து சிகரெட் பிடிக்கிற மாதிரி காமிக்க மாட்டாங்க, எம்ஜிஆர் கேர்ள்ஸ் டீஸ் பண்ற மாதிரி காமிக்க மாட்டாங்க. இப்ப ஹீரோனா நல்ல ஒரு நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது, மோரல் வேல்யூஸ் ப்ரீச் பண்றவங்க தான். பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொலைகாரர்களை ஆன்டி ஹீரோவை தான் காமிக்கிறாங்க, கொலைகாரர்களையும் வந்து கொலை செய்யறவங்களை வந்து ஹீரோ, அதுக்கு ஒரு நியாயம் வேறப்படுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எதுவுமே தப்பு இல்லை, எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துடுச்சு. கொலை வெறி, இன்னைக்கு நான் வந்து ஒரு சினிமாவில் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க அது என்ன படம், ஆடுகளம்ங்கிற ஒரு படம், அதுல வந்து ஒரு அம்மா வந்து சொல்றாங்க நம்ம வீடு வந்து ரொம்ப இதுல இருக்கு, கஷ்டத்துல இருக்கு, அடத்துல இருக்கு, நீ கொஞ்சம் வேலைக்கு போவேன்னு அவன் வந்து அம்மா வந்து கிண்டல் பண்றான், ஸ்பீக்கரை மூடு ஏ பெருசு அப்படிங்கும் போது கை தட்டுறாங்க கிளாப்ஸ் எல்லாமே யங்கர் ஜெனரேஷன். ஒரு அம்மாவை ஒரு ஹீரோ கிண்டல், அந்த படத்துக்கு அவார்டும் கிடைச்சிருக்கு, பெஸ்ட் ஆக்டர் பெஸ்ட் கிரியேட் அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அப்ப இன்னைக்கு இருக்கிற மூவி வந்து அம்மாவை அப்பாவை யாரையுமே மதிக்காம அவங்க கிண்டல் பண்றதையும் கொலை வெறின்னு சொல்றதையும் கை கட்டி சிரிக்கிறாங்க, கை ரசிக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு அவங்களோட ஆட்டிடியூட் மென்டாலிட்டி எல்லாமே எப்படி இருக்குன்னா எதுவுமே தப்பு கிடையாது அப்படின்னு. கொலை வெறி அப்படிங்கிற பாடல் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொலை வெறியோட தான் மனுஷங்க அலையிறாங்க. இன்னைக்கு இப்போ அந்த ரெண்டு இன்சிடென்ட்டும் அப்படிதான், காதலி கிடைக்கலையா உடனே கொன்னுடு. இது வந்து காதலில் மட்டும் இல்லை, நேத்திக்கு முந்தா நல்ல அம்மா அப்பா வந்து பரீட்சைக்கு படின்னு சொன்னதுனால அப்பாவோட ரிவால்வர் எடுத்து பையன் வந்து சுட்டுட்டான். இது நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர்ல தான் நடந்திருக்கு. இதே மாதிரி இன்னொரு ஒரு இன்சிடென்ட் வந்து எனக்கு ஞாபகம் வருது. இது வந்து ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்களுக்கும் அந்த மாதிரி. ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் வந்து அவனை லவ் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண உடனே அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆத்திரம் வந்து அவங்க வீட்லயே போய் ஃப்ரெண்டா அவங்களோடய பழகி அவங்களோட குழந்தையோட சிநேகிதம் பிடிச்சிட்டு 4 வயசு குழந்தைய வந்து கட் பண்ணி பாட் பாட்டா கட் பண்ணி சூட்கேஸ்ல அடைச்சு அவங்களுக்கு ஆயுள் கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வெறி வந்து மீடியால வந்து அந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவங்க பார்க்கும் போது ஓகே இதெல்லாம் சர்வ சாதாரணம் அப்படிங்கிற இது வந்து பதிஞ்சிட்டதா நான் நினைக்கிறேன்.
3: நம்ம ஒரு சின்ன உதாரணம், இப்ப இந்த நடந்த ஒரு விஷயத்த நிறைய அங்கங்க நடந்த விஷயத்த இப்ப நம்ம திருப்பி அதை சொல்லி அதை ரீஇன்டரேட் பண்றோம், அது பெரிய தப்பு. பப்ளிசிட்டி என்னைக்குமே ஸ்ட்ரே இன்சிடென்ட்ஸுக்கு தரக்கூடாது, எல்லா காலகட்டங்களிலும் நடந்திருக்குது. ஆனா மீடியா வந்து ரெஸ்ட்ரிக்டடா இருந்ததுனால, வெளியில் தெரியாம இருந்ததுனால விட, இப்ப மீடியா எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் மீடியால இருக்கிறதுனால அது எல்லாருக்கும் தெரிய வருது. ஒரு விஷயங்கள் அடிக்கடி தெரிய வந்ததுன்னா அது காமன் நினைச்சுட்டு அதை எல்லாரும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பப்ளிசிட்டியை ஸ்டாப் பண்ணணும். எங்கேயோ ஒரு இடத்துல நடந்தது, அது நடந்தது அதோட விட்டுடணும். அதை வந்து திருப்பி எடுத்து மற்ற இடங்கள்லையும் அதை வந்து உதாரணமாக பேசுறோம் பாத்தீங்களா. இப்ப நம்ம இன்னைக்கு பேசினதுலயே எவ்வளவோ பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாம இருந்திருக்கும், அதையும் நம்ம திருப்பி சொல்லிடுறோம். ஸோ அதை வந்து அதை அவாய்ட் பண்ணணும், மீடியா வந்து அதை அவாய்ட் பண்ணணும். எங்கேயோ ஒரு நடந்து இதுக்கு நீங்க சொன்ன மாதிரி அவார்டு கிடைச்சது, இதுக்கு அவார்டு கொடுக்கக்கூடாது. இதுக்கு இதுக்கு ஒரு ஃபோரம் இருக்கணும். எது ஜனங்களுக்கு நல்லதை செய்யறதுக்கு தான் வந்து மீடியா இருக்கணுமே தவிர அவங்கள வந்து ஒரு பாழுங்களத்தை தள்ளுற அளவுக்கு அது இருக்கக்கூடாது. அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலாக வந்தது, ஒரு எஜுகேஷனல் சேனலாக இருந்து என்டர்டெயின்மெண்ட் சேனலாக மாறுது. அது நிஜமாவே என்டர்டெயின்மெண்ட் சேனலாக இருக்கா இல்லாட்டி அதையும் தாண்டி போறதாங்கிறது நம்ம நிஜமாவே அதை சிந்திக்கணும்.
4: பட் மேம், நான் எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதுன்னா, இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி நடக்கிறது வந்து ஆஃப்கோர்ஸ் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர். அவங்க நான் இது இது ஏன் நடக்குது எனக்கு ஏன் தோணுதுன்னா, வேல்யூஸ், அடிப்படை வேல்யூஸ் வந்து யாருமே இப்போ ஸ்கூலோ பேரண்ட்ஸோ யாருமே பசங்கள்கிட்ட இது பண்ண மாட்டேங்கிறாங்க. இது கண்டிப்பாக ஒரு மீடியா காரணம்னு என்னால் சொல்ல முடியாது. பிகாஸ் என்ன எங்களுக்கு வந்து லைக் 10th standard 12th வி ஹாவ் கவுன்சிலர்ஸ், எங்களுக்கு கவுன்சிலர்ஸ் வந்து சொல்லுவாங்க. சோ அவங்க ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அவங்க சொல்லுவாங்க, ஒரு வெண்டர், அதாவது ஒரு விக்ரமம் வந்து கூட்டத்துல எல்லாமே நல்ல ஆப்பிள்ஸ் வைப்பான், அதுல ஒரே ஒன்னு கெட்டது வைப்பான். சோ நீ பறிக்க எடுக்கிறது நல்லதான் தான் இருக்கணும், நீ கெட்டதை எடுத்துட்டு நீ அவனை சொல்லக்கூடாது.
1: ரொம்ப
4: அது வந்து எனக்கு வந்து அதனால மீடியா வந்து தே ஆர் ஷோயிங் எவ்ரி திங் அவங்களுக்கு, அதுல கடைசியில தே ஹாவ் மணி. ஆனா நம்ம வந்து அதுல அதை குற்றச்சாட்டு பண்றது எனக்கு அது,
0: அதாவது வந்து
5: மீடியா வந்து எல்லாத்தையும் தான் அவங்க சொல்ற மாதிரி, இது ரொம்ப கரெக்ட் பாயிண்ட், எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்றாங்க. ஏன்னா எல்லாமே ஜனங்களுக்கு தெரியும், தெரியணும் இதுவும் நடக்குது. அது வந்து அது அவங்க தற்காப்பா தான் எடுத்துக்கணுமே ஒழிய, அதை வந்து அது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு நம்ம எப்படி நம்மளை காத்துக்கணும், நம்ம பசங்களை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேட்டிவா தான் அது இருக்கணுமே ஒழிய, நம்ம வந்து அதை ஃபாலோ பண்றதா, அது யங்ஸ்டர்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி அதை அதை ஃபாலோ பண்ணணும்.
0: மீடியால வந்து நல்ல விஷயம் வந்து ஒரு நடக்குது. இப்போ எங்களுக்கு வந்து ஒரு தாய்க்கு வந்து ஒருத்தர் வந்து கோயில் கட்டியிருக்காரு, அந்த தாயோட கோயிலுக்கு வந்து வச்சுட்டு அந்த ஒரு நந்தவனம் அமைச்சு அதுல ஒரு நல்ல காரியங்கள்லாம் பண்றாரு. இதை வந்து நாங்கள் ஒரு 15 பேப்பருக்கு வந்து கொடுத்தா எங்கேயுமே அது நியூஸா வரல. காந்திக்கு கோயில் கட்டது நியூஸா வரல, குஷ்புக்கு கோயில் கட்டினது இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி வந்து நல்ல விஷயங்கள் பாருங்க, பெட்டி செய்தியா கார்னர்ல இத்துணுண்டு வருது, கொலை கற்பழிப்பு இந்த மாதிரி வந்து ஹெட்லைன்ஸ்ல வருது. மேம் சொன்ன மாதிரி அதுக்கு இம்பார்ட்டன்ட் கம்மியா கொடுத்துட்டு எஜுகேட்டட் அவேர்னஸ், ஓகே நீங்க செய்தி போடுங்க, அதை வந்து செய்தியா போட்டுட்டதுக்கு அப்புறம் இதுல இருந்து என்ன கத்துக்கணுங்கிறது வந்து நீங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏதாவது போஸ்ட் மார்டம், இப்ப நம்ம ஷோ வந்து இவங்க கூப்பிட்டது வந்து இந்த மாதிரி நடக்குது, இது வந்து எப்படி வந்து பொதுமக்கள் இதுல இருந்து விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்கு ஆட்டிடியூட்ல பண்றோம். ஆனா நியூஸ் பேப்பர்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க செய்தியை மட்டும் தான் கொடுக்குறாங்க, இதுக்கப்புறம் ஏதாவது கவுன்சிலிங் கொடுக்குறாங்களா? இப்ப ஒரு இடத்துல திருட்டு நடந்துருது, அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்க, அங்கங்க மக்களுக்கு எப்படி திருட்டுல இருந்து தப்பிக்கிறது அவேர்னஸ் கேம்ப் நடத்துறாங்க. நியூஸ் பேப்பர்ஸ் அந்த மாதிரியோ டிவி ஷோஸ் அந்த மாதிரி பண்றாங்களா? டிவி ஷோஸ் வந்து குழந்தைங்களுக்கு, மேடம் இப்போ வந்து நீங்க ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன், உளவியல் ரீதியா அது எவ்வளவு பெரிய பாதிப்பு நடக்கும் அப்படின்னா, இந்த ஷோஸ் எல்லாம் வைக்கிறாங்க ரியாலிட்டி ஷோஸ்ல, அதுல வந்து 7 வயசுக்குள்ள 8 வயசுக்குள்ள எல்லாம் ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்ட்னு போடுறாங்க, இந்த ரவுண்டு அந்த ரவுண்டு அப்படின்னு. அதுல வந்து லிட்ரலி ஒரு பாட்டு, அது வந்து ரொம்ப ஆபாசமான ஒரு பாடல், அந்த பாடல வந்து அந்த குழந்தை பாடுது, அதுக்கு அர்த்தமும் தெரியாது ஒண்ணும் தெரியாது,
5: கேட்டு
0: ரசிக்கிறதோட இல்லாம 40 வயசுக்கு மேல இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாம் வயசானவங்க, இன்னும் பாப்பா இன்னும் அந்த பொண்ணோட பேரை சொல்லி இன்னும் இடத்துல
5: என்ன
0: ஃபீல் அந்த பொண்ணுக்கு தெரியும், ரொம்ப ஆக்வர்ட் சாங் அது ஆக்சுவலா. உடனே அடுத்த வாட்டி நான் இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்றேன்னு அம்மா சொல்றாங்க. அந்த அம்மா வந்து எப்படி 15 வயசுக்கு அந்த குழந்தை தப்பு கெட்டு போனா மட்டும் ஏன் லபோ திபோன்னு குதிக்கிறாங்க, நீங்க ஏன் அந்த ரியாலிட்டி ஷோஸ் காமிக்கிறீங்க, ஒரு பொண்ணு வந்து தப்பா போய் அதாவது அந்த பிரைஸ் வாங்கலங்கிறதுனா அழுவுது, அந்த அழறதையே ப்ரோமோ போட்டு போட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக அந்த பொண்ணு கீழே விழுந்த அழுகுறதும் தேமி வாழ்க்கையே போயிடுச்சாதோட ஒரு ஷோ தான் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து வாழ்க்கையா, ஒரு கப்பு 10,000 ரூபாய் பிரைஸ் தான் வாழ்க்கையா, அப்ப அழுவுறத நீ காமிச்சுக்கிட்டே
5: இருக்கீங்க ரேட்டிங் எல்லாம் ஏத்துனோம்ல
0: அதுக்காக. அப்ப வந்து ஏன் நீங்க போறீங்க கிளாப் பண்ண, ஏன் போறீங்க, பேரண்ட்ஸ் ஏன் குழந்தைங்களை அலோ பண்றாங்க, அவங்க அங்க போடுற ட்ரெஸ்ஸும் மேக்கப்புக்கும் ஏன் நீங்க அலோ பண்றீங்க, அப்ப ஏன், அப்ப உங்களுக்கும் அந்த கிளாமர் பிடிச்சிருக்கு, உன் குழந்தை வந்து ஸ்டேஜ்ல ஏறி இன்னொரு இடத்துல கை தட்டும் போது அந்த கிளாமர் பிடிச்சிருக்கு, அப்ப அந்த மீடியாவை மட்டும் நம்ம குறை சொல்றதை விட மீடியாவை எந்த இடத்துல வைக்கணும், ஒரு கல்லு மாதிரி அதை வந்து முன்னாடி வந்து சின்ன கல்ல வந்து பக்கத்துல பாக்கணுமா இல்ல தூரத்துல பாக்கணுமாங்கிற அந்த அவேர்னஸ் வந்து பேரண்ட்ஸுக்கு பொதுமக்களுக்கு இல்லையா, இன்னும் மீடியா அப்படின்னா ஓகே அவங்க வந்து அந்த கிளாமர் வேர்ல்ட தான் பாக்குறாங்களே தவிர அது வந்து சொல்லுது அண்ணன் மாதிரி தண்ணிய தண்ணியை பிரிச்சும் பாலும் பாக்குற மென்டாலிட்டி இன்னும் பொதுமக்களுக்கு இல்ல, அந்த பொதுமக்களுக்கு இல்லாதத மீடியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன்.
1: மேம் இப்போ வந்து லலிதா மேம் உங்ககிட்ட ஒண்ணு கேட்க விரும்புறேன், இது எல்லாத்துக்கும் காரணம் இப்படி வந்து ஒரு ஒரு பையனுக்கு வந்து இவ்வளவு வெறி இருந்திருக்கு அந்த பொண்ணு மேலனா கண்டிப்பா அது காரணம் பேரண்ட்ஸும் ஒரு கண்டிப்பா ஒரு காரணம் தானே, ஏன்னா வந்து ஒரு பையன் அந்த பையன் வந்து மேபி சின்ன வயசுல வந்து பென்சில் கேட்டு உடனே வாங்கி கொடுத்துருப்பாங்க, அவன் வளர்ந்த உடனே வந்து ஒரு சைக்கிள் கேட்டா உடனே வாங்கி கொடுத்துருவாங்க, எனக்கு இந்த கார் வேணும் உடனே வாங்க, சோ பேரண்ட்ஸ் வந்து எல்லாத்தையும் அவன் கேட்கற நேரத்துல கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அவனுக்கு வந்து லைஃப்ல வந்து ஏதோ அவன் ஆசைப்படுறது கிடைக்காத பொழுது அப்பதானே அவனுக்கு இப்படி ரியாக்ட் பண்ற தோன்றது.
5: கரெக்ட், அவங்க வந்து அதோ அவங்களோட கையாலாக தனத்தை காமிக்குது, அவங்க வந்து அவங்க அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற மேம் சொன்ன மாதிரி அந்த கில்ட் ஃபீலிங்னால அவங்க எல்லாத்தையும் அந்த குழந்தைக்கு கொடுத்து பழக்கப்படுத்திடுறாங்க, அதுதான் வந்து அதுக்கு அந்த குழந்தை வளர்ந்த உடனே கூட அவனால வந்து அதை ஏத்துக்க முடியல, எந்த ஒரு தனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படிங்க, அது மட்டும் இல்லாம நிச்சயமா ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது கண்டிப்பா அந்த குழந்தைக்கு இருந்திருக்கும், அதை வந்து அந்த பேரண்ட்ஸ் நோட்டீஸ் பண்ணாம இருந்திருக்கலாம், ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமும் ஒரு கொலை வெறி வர அளவுக்கு அந்த பையன் இருந்திருக்கான், நிச்சயமா அவனுக்கு வந்து மன அளவுல பாதிப்பு இருந்திருக்கும், அதனாலதான் இந்த மாதிரி பிரதிபலிச்சிருக்கு. கண்டிப்பா வந்து அந்த அந்த இன்டர்வியூ பண்ணி அந்த பேரண்ட்ஸ் போய் உடனே அந்த மாதிரி ஒரு அவன் நிச்சயமா ஒரு சில ஒரு சைன்ஸ் இருந்திருக்கும் வீட்டுல அவன் காமிச்சிருப்பான், எதையாவது வயலன்ஸ் எல்லாம் வந்து நிச்சயமா போர்ட்ரே பண்ணிருப்பான், அதை உடனே அந்த பேரண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணி உடனே அதை ஒரு சைக்கியாட்ரிஸ்ட கூட்டிட்டு போய் அதை ட்ரீட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு அந்த
1: கொடூரமா இருக்காது,
5: ஒரு குடும்பம் பாதிச்சிருக்காது, இந்த பார்த்து மத்தவங்களும் கெட்டு போகாம இருப்பாங்க. சோ ஒவ்வொரு பேரண்டும் அவேரா இருக்கணும் ஒரு பையனுக்குள்ள என்ன நடக்குது, அவன் அவனுக்கு சைக்கலாஜிக்கலி இஸ் ஓகே அப்படிங்கறத அதையும் பாக்கணும், இட் மே நாட் பி த ஒன்லி ரீசன், அந்த அந்த அடமென்ஸ் மட்டும் இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு இது சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸும் இருக்குங்கிறது என்னோட கருத்து.
1: சொல்லுங்க மேம்.
3: இந்த இது ஒரு ஆங்கிள் பாக்க மேம் சொன்னது, இன்னொரு ஆங்கிள் நான் எப்படி யோசிக்கிறேன்னு, இந்த இமோஷனல் கோஷன்ட்னு ஒண்ணு இருக்கு, அதாவது 3 வருஷமா ஒரு பொண்ணு வந்து லவ் பண்றேன்னு சொல்லிட்டு கடைசியில வந்து when she changes, after all he is also a human being, இல்லையா, எவ்வளவோ கோட்டை
1: அவனுக்கு ஒரு மனசு இருக்கு,
3: சோ அதனால அந்த ஒரு புஷ் ரைட், எவ்வளவு ஸ்ட்ராங் கிரைமோ அவ்வளவு ஸ்ட்ராங் இமோஷன்ஸ் ஆல்சோ ரைட், அந்த லவ்ங்கிற ஒரு நல்ல ஃபீலிங்க அந்த பொண்ணு புரிஞ்சுக்கலேங்கிற வர ஒரு அந்த லாஸ்ட் மினிட், ஒருவேளை இந்த குழந்தைங்க சின்ன வயசுல இருந்து எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கலாம், ஜஸ்ட் இந்த கண்டினியூஸா ஒரு பொருள் வாங்கி தரதுனால மட்டும் ஒரு கிரிமினலா பெரிய வயசானா பிடிவாதம் பிடிக்கணும்னு ஒரு அவசியம் கிடையாது, பட் எவ்வளவு ஹார்டா நீங்க ஹிட் பண்ணா அவ்வளவு தூரம் வந்து மனசு ஒடிஞ்சு போய் இந்த மாதிரி ஒரு செயலை பண்ணிருக்காங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ பாதி பிளேம் இந்த சைடும் இருக்கும், எப்படி நீங்க ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் நோ சொல்ல முடியும், இது என்ன விளையாட்டு சாமானா நான் சூஸ் பண்ணி கொஞ்ச நாள் வச்சுக்கிறேன் அப்புறம் நீ வச்சுக்கோங்கிறதுக்கு, இதெல்லாம் வந்து இதுதான் நம்ம வேல்யூ சிஸ்டம்ங்கிறது, ஒரு பெண் ஒருத்தவங்களை நினைச்சா கடைசி வரைக்கும் அவங்களோட இருக்கக்கூடிய நல்லதோ கெட்டதோ அவங்களோட இருக்கணும்னு ஒரு ஸ்டாண்ட் என்னைக்கு ஒரு பொண்ணுக்கு அந்த மெச்சூரிட்டி வருதோ அன்னைக்கு வந்து இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் கல்யாணம் பண்ணிக்கிறதோ கூட இருக்கிறதோ அதெல்லாம் வந்து யோசிக்கணுமே தவிர திடுதுப்புன்னு ஒரு ஓகே அப்புறம் நான் இல்லை நான் இப்பதான் எனக்கு புரிஞ்சுது நான் நல்ல வாழ்க்கை மாறேன்லாம் இருக்கக்கூடாது.
1: ஐஸ்வர்யா இப்போ வந்து நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்க விரும்புகிறேன், முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இன்ட்ரடக்ஷன்லேயே காதலிச்சவனே தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க, காதல்ன்றது ரொம்ப புனிதமாக இருந்தது, அப்படி இல்லைன்னா நம்ம படத்தில் கூட பார்த்துருப்போம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியலன்னா வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடுவாங்க, ஆனால் இப்போ அதெல்லாம் தாண்டி பிரேக்கப் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து ரொம்பவே வந்து சகஜமாயிடுச்சு, உனக்கும் எனக்கும் ஒத்து வரலையா பிரேக்கப் எதுவும் இல்லை, எனக்கு பிடிச்ச ஐட்டம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம் ரெண்டு லவ்வர்ஸ் இருக்காங்க எனக்கு பிடிச்ச ஐட்டம் உனக்கு பிடிக்கலையா பிரேக்கப், எனக்கு எது பிடிக்குதோ தான் நீ செய்யணும். அந்த ஆக்சுவலி லவ்ன்றது என்னது, உனக்கு உன்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ்ஸையும் நெகட்டிவ்ஸையும் நான் அக்செப்ட் பண்ணி நீ யாருன்றதுக்காக நான் உன லவ் பண்ற, நான் உன்னை ஏத்துக்கிறது அந்த ஃபீலிங் தான் லவ். ஆனா இப்போ வந்து இப்போ இருக்கிற உங்க ஜென்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இட்ஸ் டோட்டலி மிஸ் அண்டர்ஸ்டுட். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
4: அதுதான்

0: நிறைய ஒரு வருஷம் கூட பேசிட்டு அதுக்கப்புறம் தே வில் கம் அண்ட் அவங்க வந்து சொல்லுவாங்க என் ஃப்ரெண்ட் அழுதுட்டு இருக்கா என்னடின்னு கேட்டா ஐ டோன்ட் திங்க் அவனுக்கு என் வேல்யூஸ் புரிய மாட்டேங்குது, என்ன புரிஞ்சுக்க முடியல. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தேன், வி வர் லைக் டாக்கிங், ஆனா எனக்கு அவனை புரிய முடியல, அப்படி பிரேக் அப். இமிடியட்லி த நெக்ஸ்ட் வீக் அவ கமிட்டட், பேர் என்ன வேற யாராவது பேர். இது வந்து இப்போ இன்டர்நெட் எல்லாம் அது அது ஒரு வாட்டி ரிலேஷன்ஷிப் வித் சம்மன் எல்ஸ், இப்போ ரிலேஷன்ஷிப் வித் சம்மன் எல்ஸ் committed, it come complicated, it's complicated. எனக்கும் ஒரு பையனுக்கும் இருக்க ரிலேஷன் இட்ஸ் காம்ப்ளிகேட்டட், அவனுக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியல அவளுக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியல.
1: மேம், இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு சைக்காலஜிஸ்டா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னது? பிரேக்கப்ன்றது இப்ப ரொம்பவே சாதாரணமாயிடுச்சு, எனக்கு உன்னை பிடிக்கலையா, சின்ன சின்ன விஷயம், என்ன ஒரு அல்ப விஷயமா இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து பிரேக்கப் பண்றாங்க.
2: அது இது ஏன் நடக்குதுன்னாக்கா அது அவங்களுக்கு வந்து அது ஒரு இம்பார்ட்டன்ஸ் தெரியல, ஒரு ரிலேஷன்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது தெரியல. அது ஒரு விளையாட்டா நினைச்சுக்கிறாங்க. லவ்னா என்ன, சும்மா ஒரு என்ன ஒரு டைம் பாஸ் அந்த மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ போய் கொஞ்சம் பீச்ல போறது, சினிமாக்கு போறது, ஒரு ஹோட்டலுக்கு போறது, சுத்துறது, ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் பிடிச்சிருக்கா அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றது இல்லையா அந்த மாதிரி ஒரு ரொம்ப கேஷுவலான ஒரு அப்ரோச் இருக்கு. லவ்னா ஒரு சீரியஸ் ஒரு கமிட்மெண்ட் இல்ல. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஒரு கமிட்மெண்ட் இல்ல, நாளைக்கு வந்து இவங்க தான் நம்மளோட லைஃப் பார்ட்னர், இவங்களோட நம்ம கஷ்டமோ நஷ்டமோ இவங்களோட நம்ம இதை ஷேர் பண்ணிக்கணும் எல்லாத்தையும். யூ ஹாவ் டு அக்செப்ட் யுவர் பார்ட்னர் வித் ஹிஸ் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். அது வந்து ஏன்னா எல்லாருமே நோபடி இஸ் பெர்ஃபெக்ட், எல்லாருக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்கு. ஸோ யூ கேனாட் சே வந்து இவங்க திடீர்னு இவனை பிடிக்கல ஏன்னா வந்து அவனோட ஆக்ஷன் எனக்கு பிடிக்கல இந்த மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு. அண்ட் மோஸ்ட்லி லவ்னு வரப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் தே வில் ட்ரை டு ஷோ தர் பாசிட்டிவ் சைட், தே வில் நெவர் ஷோ தர் நெகட்டிவ் சைட். அது போக போக ஒரு கல்யாணம்னு பேச்சு வரப்பதான் அவங்களோட அதர் சைடை நமக்கு புரிஞ்சுப்போம், அப்பதான் இந்த மாதிரி பிரேக்கப்ஸ் வர சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த இன்சிடென்ட் நடந்தது கோயம்புத்தூர்ல கூட நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்பதான் அவனோட இவ்வளவு நாள் அவனை அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அவனோட கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நல்லா அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இவட கான் ஆல் தீஸ் இயர்ஸ். பட் அவன் ஒன்ஸ் அந்த பொண்ணு நம்ம கிடைக்க போறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவளை இம்ப்ரெஸ் பண்றது அவளை இனத்துக்கு இனிமே இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறது அவனோட உண்மையான சுயரூபத்தை காமிச்சோடனே தான் அப்ப வந்து அந்த அவளுக்கு ஒரு ஷாக்கிங்கா இருந்திருக்கும், இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்அப் பண்ணணும் அப்படின்ற தோணிருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு
3: சூழ்நிலை மாற மாற அவங்களும் மாறிருப்பாங்க. ஒரு பத்து நாள் என்னோட இப்படி இருந்தா லைஃப் லாங் என்கிட்ட இப்படிதான் இருப்பான்னு நம்ம வந்து ஒரு மைண்ட் செட் பண்ணிக்க முடியாது. அது ஏன் பண்ணிக்கிறோம்னா நம்ம மூவில பாக்கிறோம், சினிமாவில பாக்கிறோம் இல்லையா, அதை வச்சு நம்மளா ஃப்ரேம் பண்ணிக்கிறது ஒண்ணுதானே தவிர வீட்லயே பாக்குறோம். அப்பா அம்மால கான்ஸ்டன்ட் கிடையாது, மாற்றங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. சோ ஈவன் லவ் அஃபேர்லயும் வி கேனாட் பி டேக்கிட் அதை வந்து ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டடா இருக்க முடியாது. பெர்மனண்டா இப்படிதான் இதே அஃபெக்ஷன்ல தான் என்கிட்ட லைஃப் லாங்கா ஒருத்தங்க இருக்க போறாங்க, அதனால மூணு வருஷம் கழிச்சு வேற மாதிரி இருக்காங்கன்னு அதையும் அக்செப்ட் பண்ணிக்க தெரியணும். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரியே இந்த பாய் ஃப்ரெண்டுன்னு வேற, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறதுக்காக சூஸ் பண்ற பார்ட்னர் வேற, அந்த டிஃபரன்ஸ் இந்த யங்கர் ஜெனரேஷன் பண்ணிக்கணும். நத்திங் ராங் இன் ஹேவிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், பட் என்னைக்கு வந்து அந்த பாய் ஃப்ரெண்டை வந்து நீங்க பிராங்கா வீட்டில் அழைச்சிட்டு போய் பேரண்ட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றீங்களோ, உங்க டீச்சர்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்றீங்களோ, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றீங்களோ, தட் மீன்ஸ் வேற நத்திங் பியாண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு புரியும். ஸோ லவ்வையும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மிக்ஸ் பண்ணிக்க கூடாது இந்த காலத்து ஜெனரேஷன்ஸ்.
4: ரொம்ப கரெக்ட். இன்னொன்று, இந்த காலத்தில் வந்து காதல் அப்படிங்கிற பேரில் வந்து அதாவது வந்து தே டோன்ட் நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லவ் அண்ட் த செக்ஸ். ஆக்சுவலி இன்னைக்கு இருக்கிற மெயின் கால்குலேட்டிவ் லவ்ங்கிறதோட சேர்ந்து வாழ போகிறோங்கிறதோட கல்யாணத்துக்கு இந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன், எக்ஸ்பெஷலி இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன், அதனால தான் இந்த கிரைமோ ஆசிட் ஊத்துறது பிளாக்மெயில் பண்ணுறது ரெண்டு பேருமே பிரச்சனைகளுக்கு அதிகமாக. ஒரு பத்து வருஷம் முன்னாடி கூட பாருங்க, லவ் பண்ணுவாங்க பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா இவன் தனியா போயிடுவான் அவ தனியா செட்டில் ஆயிடுவாங்க ரெண்டு பேரும் அவ்வளவுதான், இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் லவ். எத்தனையோ பேர் எத்தனையோ பேரை காதலிப்பாங்க, ஆனா எல்லாருமே அதே ஆளோட கல்யாணம் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கு லைஃப் ஆனதுக்கு அப்புறம் அது மறந்தே போயிடும். ஆனா இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில பழிவாங்க, ஏன்னா அதுல வந்து ஒரு கால்குலேட்டிவ்ல அது மனசை மட்டும் நேசிச்சாங்க. இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க, அதாவது இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்கன்னு தான் சொல்லுவோம், ஆக்சுவலா எயித்து நைன்த்து டென்த்துல எக்ஸ்பெரிமெண்டல் அவங்க என்ன அது உடல் ரீதியா அவங்களுடைய தேடல் காதல்ங்கிற போர்வையில இருக்கு. இன்னைக்கு அதை தான் நம்ம பீச்ல பாக்குறோம். ஈசிஆர் ரோட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னாக்க படு கேவலங்க

0: நம்ம எங்க சென்னையில இருக்கோமா, லண்டன்ல கூட இந்த மாதிரி எல்லாம்
1: நடக்காது.
0: அமெரிக்கன்ஸ் கூட அந்த மாதிரி
1: அவங்க வெஸ்டர்னர்ஸ் ஆர் வெரி கிளியர் வாட் ஹஸ் டு பீ டன் இன்சைட் அண்ட் வாட் அவுட்சைட். நம்ம கிளியரா நம்ம தான் இந்த தடுமாற்றங்களுக்கு
0: அந்தரங்கமான விஷயங்கள் எல்லாமே வெளிச்சத்துல போய் அது வந்து ரொம்ப, அதாவது எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காகவே ஒரு பொண்ணும் பையனும் பண்றது, ஒரு சினிமால கூட ஒரு நாய் காதல் அப்படின்னு ஒரு கிண்டல் பண்ணுவாங்க, அது மாதிரி தான் நடக்குது. பகீருங்குது, ஐயோ இந்த குழந்தைங்க இப்படி போறாங்களே, இந்த மாதிரி ஆணும் பெண்ணும் இப்படி போறது, இவ்வளவு பின்விளைவுகள் ஏற்படுத்தும் அந்த பொண்ணுக்குங்கிறத வந்து பதப்பதக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்க பஸ்ல போகும்போது, வண்டியில போகும்போதும், எல்லா பேரண்ட்ஸ், எல்லா மிடில் ஏஜ் கிராஸ் பண்ற வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாருமே ஐயோ பொண்ணை பார்த்து பரிதாபப்படுவாங்க, இல்ல ஆணை பார்த்து
1: பரிதாபப்படுவாங்க. பரிதாபப்படக்கூடிய காரணம் அதோட கான்சிக்வன்ஸ் வந்து நாளைக்கு வந்து ஃபுல்லா அனுபவிக்கிறது வந்து ஒரு பெண். அதனாலதான் அவ வந்து she has to be more careful, she has to take care, வேற வழி கிடையாது. ஏன் நான் மட்டும் அப்படி ஆம்பளை பசங்க
0: எல்லாமே வந்து பெண்கள் வந்து பிரச்சனைகள் தான், பல கவுன்சிலிங்ஸ் அங்க நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்து இன்னும் ஃபேமிலி கோர்ட் மாதிரி பெண்கள் கூட கொஞ்சம் கூட இன்னும் கூட தன்னுடைய நிலை அறிந்து, தம்முடைய நாடு அறிந்து, எங்க அறிந்து காதலிக்கிறது தப்பு கிடையாது, எங்க ஒரு எல்லை கோட்டை வச்சுக்கணும், பிசிக்கலா அது வந்து போகாம பாத்துக்கிறது எல்லா விதத்திலயும் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து அது அந்த அதை சொல்லி கொடுக்குற கட்ஸ் வந்து நிச்சயமா வந்து டீச்சர்ஸ்க்கு இருக்கும் நான் நினைக்கிறேன், பேரண்ட்ஸோட. ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவ் விஷயம், ஒரு பெண்ணு கிட்ட போய் ஒரு அம்மாவோ அப்பாவோ நீ பாய் ஃப்ரெண்டோட எந்த அளவுக்கு பழகணும் அது வந்து ரொம்ப அநாகரிக குறைவா இருக்கும். ஆனா ஒரு ஃப்ரெண்டோ இல்ல ஒரு கவுன்சிலரோ இல்ல ஒரு டீச்சரோ அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். இல்ல
1: கண்டிப்பா நிறைய வந்து பிரிட்ஜ் கோர்சஸ் என்னென்னமோலாம் கோர்சஸ் நடத்துறோம், வாழ்க்கைக்கு வேண்டிய கல்வி கண்டிப்பா பசங்களுக்கு போய் சேரணும். பட் நம்ம காலேஜ்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃபார்ச்சுனேட், ஃபைனல் இயர் போறப்ப வந்து பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி சில கோர்சஸ் எல்லாம் டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, ஹவு டு ஹேண்டில் யுவர் செல்ஃப், ஹவு டு ஹேண்டில் ரிலேஷன்ஷிப் எல்லாம் நம்ம கொடுக்குறோம். பட் எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லா வெளியில உள்ள மத்தவங்களுக்கு நம் அதெல்லாம் கிடைக்குதான்னு தெரியல. பட் இந்த டைரக்ஷன்ல போனா தப்பு கிடையாது, எல்லாருக்கும் வந்து இந்த விஷயங்கள் வந்து இதை எழுதலாம், நிறைய எழுதலாம், இப்படிதான் இருக்க வேண்டும் அப்படின்லாம் எழுதலாம், தப்பு கிடையாது.
2: பிரியங்கா நீங்க வந்து சொல்லுங்க. பிரியங்கா இப்போ நீங்க நான் இவங்க பேசலாம் கேட்டிருப்பீங்க கரெக்டா, சோ உங்க எங்க ஜென்ரேஷன் வந்து எங்க போயிட்டு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க, ஒரு தவறான பாதையில போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா?
3: இது வந்து என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இந்த ஏஜ்ல வந்து நாங்க தப்பு பண்ணா நான் எங்க மேல தப்புன்னு நாங்க சொல்றதை விட பேரண்ட்ஸ் வந்து எங்களை முன்னாடியே கண்டிச்சிருந்தா நாங்க சரியா பண்ணிருப்போம், பேரண்ட்ஸ் வந்து எங்களை இப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தா நாங்க சரியா பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க மேல நாங்க பிளேம் பண்ணியே எங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. ஸோ தட் வில் ப்ராபப்ளி பி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஏன் நாங்க இந்த மாதிரி தப்பு பண்ணாலும் எங்க மேல தப்புன்னு ரியலைஸ் பண்ணதுக்கு ஒரு ரீசனா இருக்கலாம். அது இப்போ ஒரு கடைசி ஒரு ரியலைசேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஒரு எந்த ஒரு குழந்தையா இருந்தாலும், ஒரு பையனா இருந்தாலும், ஒரு பொண்ணா இருந்தாலும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு நல்லதுதான் செய்வாங்க எப்பயுமே, அதை வந்து முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்ப சில பேரண்ட்ஸ் வந்து லவ்வுக்கு நோ சொல்றாங்கன்னா அது வந்து இட்ஸ் நாட் பிகாஸ் அவங்க சும்மா அவங்களுக்கு வந்து லவ் நானும் அப்படின்னு சொல்றதுனால இல்ல, பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் வாட் ப்ராப்ளம்
2: பின்னாடி ரீசன் இருக்கு
3: அப்படின்றதுனால. அதனால வந்து ஒரு பேசிக் விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது, நோ பேரண்ட்ஸ் ஆர் கோயிங் டு ஹேட் தியர் ஓன் சில்ட்ரன். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் வந்து அவங்க பசங்களுக்கு நல்ல விஷயம் தான் செய்யணும்னு எல்லா பேரண்ட்ஸ்க்குமே அந்த எண்ணம் இருக்கும். அதனால பசங்க வந்து பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு தெளிவா கேட்டுட்டு அப்படி கேட்டதுக்கு அப்புறமும் அவங்க வந்து இந்த பையன் மேலயோ இல்ல இந்த பொண்ணு மேலயோ எனக்கு வந்து இவங்க கூட தான் நான் வாழ்க்கை நடத்தணும்னா பேரண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, புரிய வைங்க. இந்த வீட்டை விட்டு ஓடி போடுறதுன்றது ஒரு சொல்யூஷனே இல்ல. இந்த அலைப்பாயுதை படம் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, எல்லா நியூஸ் பேப்பர்லயும் அலைப்பாயுதை பாணியில் காதல் திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. இது வந்து ஒரு ஒரு ட்ரெண்ட்னே சொல்லலாம். இந்த ட்ரெண்ட் வந்து ஒரு ஒரு இம்ப்ராக்டிக்கல் ட்ரெண்ட். அந்த படத்துல வந்து அப்படியே ஒரு ரொமான்டிக்கா காமிச்சிட்டாங்க, அந்த படத்துல அப்படியே கல்யாணம் பண்ணாங்க போயிட்டு ஒரு டெரஸ்ல ஒரு வீடு எடுத்து வாழ்ந்தாங்க, அப்படிலாம் வாழ முடியாது.
0: இன்னொரு
3: ஒரு பையனோ இன்னொரு ஒரு பொண்ணோ கேர தேடி நம்ம போகும்போது ஃபேமிலி எல்லாரையும் விட்டுட்டு தனியா ஒரு பையன் கூட போய் வாழும்போது அவன் ஒருத்த மூஞ்சியே எத்தனை நாள் தான் பாத்துட்டு இருக்க முடியும் நம்மளால. வி நீட் ஆர் ஃபேமிலி சப்போர்ட், வி நீட் ஆர் ஃபேமிலிஸ் கேர். ஒரு ஒரு நாள் அவங்க கூட சண்டை போட்டா வீட்டுல போய் அழுகுறதுக்கு யாராவது வேணும். ஸோ அது வந்து பேரண்ட்ஸ் பிரகாரம், பேரண்ட்ஸோட சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு பசங்க கிட்ட பேசி பொண்ணோ பையனோ வந்து கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்கான்னு தெரிஞ்சதுன்னா கோ அஹெட்
2: ப்ரோசீட் வித் இட்.
3: அதே நேரம் வந்து தப்பா ஒரு டிசிஷன் எடுத்திருக்கான்னா அந்த எந்த பசங்க எந்த பேரண்ட்ஸ்க்கும் வந்து பையன் வந்து நேரம் போய் தீயில கை வைக்கணும், பொண்ணு வந்து நேரம் போய் தீயில கை வச்சு சுட்டுட்டு அப்புறமா கத்துக்கணும்னு யாருமே ஆசைப்பட மாட்டாங்க. எல்லா பேரண்ட்ஸுமே வந்து அது தீயில சுடப்போதுப்பா தொடாத அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ஒரு மெச்சூரிட்டி லெவல் குழந்தைங்களுக்கு வேணும், பேரண்ட்ஸ் சொல்றது சரிதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு. So, I think this is the realization that we have come to.
2: Ma'am, கடைசியா உங்ககிட்ட ஒரு question கேட்டு show wind up பண்றேன். என்னன்னா வந்து நீங்க வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஒரு ஸோ லவ்னா என்ன உங்களுக்கு கரெக்டா வந்து புரிய வைக்கணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க மேம்?
4: லவ் என்பது ஒரு நல்ல உணர்ச்சி தான், அதை வந்து நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். பட் எல்லாத்துக்கும் ஒரு பருவம் இருக்கிற மாதிரி லவ் லவ்வுக்கும் அதுக்கு அதுக்கேற்ற பருவம் வர வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணணும். அவசரப்பட்டு லவ்ன்றது நீங்களே முடிவு பண்ணக்கூடாது. ஒரு 16 வயசுலயோ 15 வயசுலயோ வர்றது லவ் ஆகாது. அது இன்ஃபேச்சுவேஷனுக்கும் லவ்வுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்கு. லவ் ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்தப்புறம் நீங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஒத்துக்கிட்டு அந்த லவ் நிஜமானமே கை கூடும் அப்படின்ற நம்பிக்கை வரப்போ தான் நீங்க அந்த லவ்வை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காம நீங்க நிதானமா யோசிச்சு ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி, ஒரு லவ் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்ல கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பையனை பத்திய முழு பேக்ரவுண்ட், அவனை பத்திய அவனோட உண்மைகளை உண்மையான அவனோட குவாலிட்டிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த ரிலேஷன்ஷிப்ல இறங்குறது ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா பழகுங்க அந்த பையனோட, அதுக்கப்புறமா ஒரு முடிவெடுங்க. அவன் வந்து உங்களோட வாழ்க்கை துணையா ஒரு வாழ்நாள் பூரா அவன் கூட கை கோத்து நீங்க நடக்க முடியுமா அப்படிங்கறத வந்து நீங்க முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் கிட்டயும் அவங்களோட ஒப்பீனியனை கேட்டுட்டு அந்த பையன் நல்ல பையனா அப்படிங்கிற அவங்களோட ஒப்பீனியனும் நீங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த முடிவு எடுத்தீங்கன்னா அது சரியான முடிவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லவ்ங்கிற தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா அது சரியான ஒரு மெச்சோர்ட் லெவல் டைம்ல ஏஜ்ல எடுத்தாக்கா அது சரின்னு நான் சொல்வேன்.
2: ரொம்பவே நன்றி மேம். மேம் சொல்லுங்க மேம், அருணா மேம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: இதாவது வந்து பேரண்ட்ஸும் வந்து சில வந்து பசங்களை வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத வந்து கத்துக்கணும். சும்மா முழுக்க முழுக்க குழந்தைகளே குறை சொல்லாம ஹவு டு ஹேண்டில், அதாவது மணி மேனேஜ்மெண்ட் மாதிரி பீப்புள்
2: மேனேஜ்மெண்ட் எக்ஸாக்ட்
0: சில்ட்ரன் மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கணும். எனக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட், அதாவது வந்து ஒரு பொண்ணு வந்து ஜோசியத்துல வந்து அவ வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு தெரிஞ்சு அவங்க ஜோசியம் பார்த்ததுனால அந்த பொண்ணு எவ்வளவோ சொல்லியும் அந்த பொண்ணை வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுத்து கடைசியில் என்ன ஆயிடுச்சுனாக்க நீ என்ன இவ்வளவு கொடுமைப்படுத்துறியா அதனால அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த அவங்க அம்மா அப்பாக்கு ஏதோ பனிஷ் பண்ணணுங்கிறதுக்காகவே அவங்க வீட்டு கார் டிரைவரோட அந்த பையன் அந்த பொண்ணு வந்து அஃபேர்ல விழுந்து வீட்டை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அழுது என்ன பிரயோஜனம்? அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் அவங்க சொல்றாங்க, ஜோசியத்தை நம்புற அளவுக்கு நீ என்ன நம்பலையே அப்படின்னு அந்த பொண்ணை வந்து ஹேண்டில் பண்ண தெரியல அவங்களுக்கு. இன்னொன்னு வந்து காதல் அப்படிங்கும் போது அந்த உணர்வு தான், ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டு காதலிச்சா கூட கல்யாணம் வரைக்கும் நம்மளுடைய கல்ச்சரை வந்து கொஞ்சம் விடாம இருந்தா பல பிரச்சனைகள் வராது. நான் ஏதோ சமீபத்தில் புத்தகத்தில் படித்தேன், நிறைய பேர் வந்து காதலிக்கும் போதே வந்து தவறுகள் பண்ணி அபார்ஷன் வரைக்கும் போறதுனால கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த மிஸ் இது பண்ணதுனால நிறைய வந்து குழந்தை பிறக்காததுனால அவங்க ரொம்ப குற்றவாளிகளா குற்ற உணர்வோட இருந்து நிறைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து கேர்ள்ஸுக்கு வருது. இன்னைக்கு வந்து 25-28 வயசுல வந்து நிறைய பெண்கள் வந்து பாதிக்கிறாங்க உளவியலாளர்கள்ட்ட, அது ஒரு பெரிய பிரச்சனையா
4: இன்னைக்கு கூட
0: இன்னைக்கு நிறைய அந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னு பார்த்தப்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஸோ காதல்ல விழுந்து கல்யாணத்துல போய் முடிகிற வரைக்கும் உடல் ரீதியா அவங்க வந்து தன்னை பாதுகாக்கிறது ஒரு பொண்ணோட கடமை அப்படின்னு நான் உணர்றேன். ஏன்னா அதனால அன்வான்ட் ப்ராப்ளம், ஏன்னா இப்ப அந்த கொலைவாயோ இல்ல வந்து இமெயில டார்ச்சரோ தன்னுடைய வாழ்க்கையை காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து இந்த வாழ்க்கை வந்து வாழறதுக்கு தான், ஒரு ஒரு தாயும் வந்து ஒரு குழந்தை பிறக்கும் போதும் அந்த குழந்தை நல்லா விதத்துல செட்டில் ஆகணுங்கிறது அவங்களோட முதல் பிரார்த்தனையா இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த குழந்தை நல்லா சந்தோஷமா வாழறது சமுதாயத்துக்கு ஒரு ஹெல்தி விஷயம் தான். அதனால வந்து இந்த மாதிரி அங்க பாதியில போய் சாகிறது போய் வந்து தற்கொலையில போய் முடியறதும் கொலையில முடியறதும் ஒரு கில்டி கான்சியஸோட லைஃப் லாங் வாழறதும் தேவையே இல்லாத விஷயம். வாழற கொஞ்ச நாள் சந்தோஷமா குழந்தைகளோட குடும்பத்தோட எல்லாரோட அம்மா சைடும் சரி கணவன் சைடும் சரி வாழறது ஒரு ஒரு முழுமையான வாழ்க்கை, அதுதான் நம்ம இந்திய கலாச்சாரம் சொல்லுது. ஸோ அதில் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஆசை.
2: உமா மேம் நீங்கள் சொல்லுங்கள்.
1: நீங்கள் சொன்ன மாதிரி மேம், குடும்பம் என்பது ரொம்ப முக்கியம்.
0: கரெக்ட்.
1: அப்பா அம்மா குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு பாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வெளிநாடுகள்லேருந்து நிறைய வந்து சேஞ்சஸ் ஆகிட்டு இந்த ஃபேமிலிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எந்த காரணத்தை கொண்டும் நம்ம இந்தியாவில் வந்து அதில் ஒரு ஷேக் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ இதுக்கு இதில் உள்ள எல்லா உறுப்பினர்களோட ரோலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம சமூக வேல்யூ சிஸ்டம்ஸ்ல இருந்து பொறுமை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது ஸோ இது எல்லாமே நம்ம கடைபிடிச்சோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட நாட்டு வளர்ச்சிக்கு வந்து மற்ற பிரச்சனைகள் இருக்கிற பிரச்சனைகள் பத்தாதுன்னு இந்த பிரச்சனையும் வந்து நம்ம ஜாஸ்தி ஆகிக்காம இருந்தா நல்லபடியா இருக்கும்.
0: அது மாதிரி எங்கே போகிறோம் அப்படிங்கறது வந்து இந்த கேள்விக்குறியான இருக்கிற டைட்டில் வந்து சரியாகத்தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி எல்லா வெளிநாட்டு எல்லாரும் இன்னைக்கு நிறைய
1: உதாரணமாக இந்திய குடும்பங்கள் ஒரு உதாரணம்.
4: மற்ற நாடுகள்ல இருந்து நல்லதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அவங்களோட உழைப்பு அவங்களோட சின்சியரிட்டி இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம லவ்ங்கிறது வந்து கடைசியா அந்த ஆப்ஷன் வந்து கடைசியில வச்சுக்கிட்டு நம்மளோட ட்ரெடிஷன் எப்படியோ அதை ஃபாலோ பண்ணிட்டு எப்படி ஒரு வெர்ஜினிட்டி ஒரு கேர்ள் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறது வந்து ஒவ்வொரு தாயும் ஒரு ஒரு பெண்ணுக்கு முதல்ல சொல்லி கொடுக்கணும். ஏன்னா மற்ற வெஸ்டர்ன் கல்ச்சர்ல அது இம்பார்ட்டன்ஸ் இல்ல, ஆனா நம்ம கல்ச்சர்ல அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது ஒரு ஒரு ஒவ்வொரு கேர்ள் சைல்டுக்கும் ஒவ்வொரு ஆஸ் அ மதர் வந்து எல்லாரும் சொல்லி கொடுக்கணுங்கிறத நான் விருப்பப்படுறேன். அந்த லவ்ங்கிறது அந்த ஒரு அந்த கோடோட இருக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறமா தான் எல்லாம் மற்றதெல்லாம் அப்படிங்கறது சொல்லி வளர்க்கணும்.
2: ரொம்பவே அழகா பேசுனீங்க மேம். தேங்க்யூ லலிதா மேம், உமா மேம், அருணா மேம், ஐஸ்வர்யா அண்ட் பிரியங்கா. இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து காதல் என்பது என்னவென்று பார்த்தோம்னா அது வந்து ஒரு ரொம்பவே ஒரு மென்மையான உணர்ச்சி. நம்ம இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா காதல்ன்ற ஒரு வார்த்தையோட உண்மையான அர்த்தத்தை வந்து நீங்கள் நல்லா வந்து புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து யூ மஸ்ட் ஆல் ஃபால் இன் டு அ ரிலேஷன்ஷிப். ஒரு பொண்ணோ ஒரு பையனோ வந்து எப்போ உறுதியாக இருக்கீங்களோ இவன் தான் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவன், இவ தான் வந்து என்னோட மனைவி அப்படின்னு எப்போ நீங்கள் வந்து ரொம்பவே அதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அப்போதான் நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்டர் ஆகணும். மற்றபடி வந்து சும்மா எல்லாருக்கும் வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், எனக்கும் ஒரு ஊர் சுத்தத்துக்காக வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்டர் ஆகணுங்கிறது ரொம்பவே ஒரு தப்பான ஃபீலிங். இன்னொன்று என்னென்னா வந்து காதலில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் இருக்கோ அதே மாதிரியான எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா வென் போத் ஆஃப் யூ ஃபால் இன் லவ் வித் ஈச் அதர் எல்லாருக்கும் வந்து நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஒரு பையனோ பொண்ணோ வந்து மேம் நம்ம சைக்காலஜிஸ்ட் மேம் லலிதா மேம் சொன்ன மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்ட், எல்லாருக்கும் வந்து குறைகள் இருக்கதா இருக்கும். அந்த குறையை வந்து நம்ம வந்து சகிச்சுக்கிற மனப்பான்மை எல்லாருக்குமே இருக்கணும். எல்லாத்துக்குமே வந்து சூசைட் தான் தற்கொலை தான் வந்து ஒரே சொல்யூஷன், இல்லாட்டி வந்து அந்த பையனையோ பொண்ணையோ குத்துறது தான் வந்து ஒரு சொல்யூஷன் வந்து யாருமே தே ஷுட்ன்ட் கம் டு எ டெசிஷன் லைக் தட்.
5: மகள்கிட்ட இந்த காதல் வந்து குற்றமா மாறிட்டு வர விவரத்தை பத்தி சொல்லும் போது அவங்களோட கருத்து என்ன இருந்தது அப்படின்றத பத்தி நம்ம இப்ப கேட்க போறோம். ஹாய், வாட்ஸ் யுவர் நேம்? அனிதா. ஓகே அனிதா, வாட் ஆர் யூ டுயிங்? I'm a student. Okay. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எந்த நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் லவ் வந்து ஒரு க்ரைமாக மாறிட்டு வர்ற நியூஸ் வந்து நிறையாவே இருக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தட் இஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிற பழக்கம், இல்லாட்டி வந்து ஜேர்னல்ஸ், இல்லாட்டி வந்து டெலிவிஷன் பார்க்குற பழக்கம் இருந்தால் உங்களுக்கு தெரியும். யா, நான் பார்க்குறேன் கொஞ்சம் அதிகமாகவே அதெல்லாம் இருக்கு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் வந்து யாரை பிளேம் பண்ண விரும்புறீங்க? தட் இஸ் ஆண்களையா இல்லாட்டி பெண்களையா? ஹூம் டு யூ திங்க் ஷுட் சேஞ்ச் தெம் செல்ஃப்? என்னை கேட்டால் வந்து ரெண்டு பேருமே வந்து தே ஷுட் சேஞ்ச். ஏன்னா வந்து கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி பாய்ஸாக இருந்தாலும் சரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது எல்லாரும் வந்து ஒரு ஸ்பேஸே வீட்டுக்கு மாட்டேங்கிறாங்க, ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வென் போத் ஆஃப் தெம் டோன்ட் லைக் ஈச் அதர், அப்போ வந்து அவங்க மாத்திக்கணும் அவங்கள விட்டு போகணும் நினைக்கும் போது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ த ஈதா அஃபெக்டட் பார்ட்டி அவங்க வந்து இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ரிவெஞ்ச்லாம் எடுக்கிறாங்க. என்னை கேட்டால் ரெண்டு பேருமே அவங்களோட மைண்ட் செட்டை மாத்திக்கணும், வே ஆஃப் கேப் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து நடுவில் கொஞ்சம் இருக்கணுன்றது தான் நான் ரொம்பவே விரும்புறேன். அஸ் ஸ்டூடெண்ட் நானும் வந்து நிறைய இந்த மாதிரி கேசஸ் தான் எங்க ஸ்கூல்லையும் பார்த்துட்டு இருக்கேன். லவ் வந்து எந்த ஏஜ்ல வரணும்ன்றது வந்து எல்லா கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருக்குமே தெரியணும். அதுதான் என்னோட தேங்க்ஸ் லாட் அனிதா. ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நீங்க வந்து ஒரு நல்ல கருத்தை தான் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ.
6: வணக்கம் சார். லவ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு க்ரைமாக மாறிட்டு இருக்கு. அதாவது வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெண் வந்து நானே வந்து ப்ரப்போசல்லையோ கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணலைன்னா கொள்றாங்க, இல்லாட்டி வந்து மிரட்டுறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
7: மேடம் என் பேர் வந்து மாரியத்தன். நானும் நினைக்கிறேன்னா வந்து இதெல்லாம் வந்து ரொம்பவே தப்பான விஷயம், எல்லாம் பண்ணவே கூடாது லைஃப்பில். வீட்லன்னா விட்டுருணும் அவ்வளோதான். அதை விட்டுட்டு வந்து பூண்டு பூண்டுக்கு நிறையா போய் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லாட்டி நான் வந்து ஒன்று கொண்டுடுவேன், இல்லாட்டி வந்து என்னோட குடும்பத்தை இதாக பண்ணிடுவேன். அதெல்லாம் சொல்றது ரொம்ப தப்பான விஷயமா. அதான் என்னோட விருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிள்ளை வந்து நான் சொல்லுமோ அவங்க காதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா வந்து அப்போ வந்து அந்த பொண்ணால் வீட்டில் போய் பேசுறது தப்பு இல்லை. அவங்களோட வற்புறுத்தி வந்து காதில் வந்து எழுச்சியில் வந்து தப்பான விஷயமா.
6: ரொம்பவே நன்றி சார்.
8: ஹலோ மேம், உங்கள் பேர் என்ன?
9: ஹாய், ஐம் சாந்தி.
8: மேம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மேம்?
9: ஐம் ஒர்க்கிங் ஆஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு எம்என்சி கம்பெனியில்.
8: ஓகே மேம், இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லவ் இஸ் டர்னிங் இன் டு க்ரைம். அதாவது வந்து முன்னாடிலாம் வந்து லவ் வந்து என்ன தான் ஆனாலும் வந்து ஒரு பையனும் அந்த பொண்ணும் காதலிச்சிட்டாங்க, அவங்களே தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இப்போ அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து அந்த பையனோட பழகிட்டு அந்த பையன் வந்து நல்ல பையன் இல்லைன்னு தெரிஞ்சோடனே வந்து ஷீ ட்ரைஸ் டு மூவ் அவே ஃப்ரம் ஹிம். அப்போ வந்து பசங்களால் வந்து அதை தாங்கிக்க முடியல. அதனால வந்து தி எங்கேஜ் இன் சம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா வந்து பொண்ணை வந்து கொஞ்சம் ஆபாசமாக படம் எடுத்து அதை வந்து இன்டர்நெட்டில் வந்து மாஃபிங் பண்ணி போடுறது அந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு. ப்ளஸ் வந்து இந்த மாதிரி நான் உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு மெசேஜஸ் அனுப்புறது, இல்லாட்டி உன் ஃபேமிலியை வந்து ஏதாவது பண்ணிடுவேன் த்ரெட்டன் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் விஷயம் நடக்கிறது. படத்தில் பார்த்தீங்கன்னா கூட தி அப்போச்சிங் திஸ் முட்டை ஆசிட் முட்டை எடுத்து அடிக்கிறது இதெல்லாம் காமிக்கிறாங்க. ஸோ வாட்ஸ் யோர் ஒப்பீனியன் ஆன் திஸ் மேம்? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
10: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா வந்து ஆல் கேர்ள்ஸ் மஸ்ட் பி வெரி காஷியஸ் இன் செலக்டிங் தேர் லைஃப் பார்ட்னர். பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது வந்து இப்போ ரொம்பவே காமன் ஆயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன்.
8: ரொம்பவே கரெக்ட் மேம், நீங்கள் சொன்னது ரொம்ப நல்ல விஷயம். பாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே இப்போ வந்து காமன் ஆயிடுச்சு. ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணுலேருந்து எல்லாருக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கும்.
10: ரொம்பவே கரெக்ட். முன்னாடிலாம் வந்து என்ன காலம் இருந்ததுன்னா வந்து ஒரு ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பையனை பிடிச்சிருச்சுன்னா வீட்டில் போய் உடனே சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இப்போ அதெல்லாம் தாண்டி வந்து ஸ்கூல் லெவல்லே வந்து லவ் ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கூல் லெவலில் என்ன தெரியும்னு நினச்சி லவ் பண்ணுறாங்கன்னே எங்கள் எல்லாருக்குமே தெரியல. பேரண்ட்ஸாக வந்து அட்வைஸ் பண்ணாலும் பேரண்ட்ஸ் வந்து ஒரு எதிரி மாதிரி தான் பார்க்குறாங்க. இப்போ வந்து இந்த லவ் வந்து இந்த மாதிரி குலையாக மாறிட்டு வருது, தட் இஸ் கொலையாக மாறிட்டு வருது. என்ன பிரச்சனைனா பொண்ணுங்க வந்து ஒழுங்காக வந்து பசங்களை செலக்ட் பண்ணாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறான்னா ஒரு ப்ரப்போஸ் பண்ண உடனே செலக்ட் பண்ணிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு அப்புறம் தெரியறதே இல்லை. 3 மாதம் 4 மாதம் பிஹேவ் பண்ணுறாங்க. அந்த பையனோட வந்து நல்லா ஊரில் சுற்றுறாங்க, அந்த பையனோட பாக்கெட் மணியை நல்லா காலி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 4 மாதத்துக்கு அப்புறம் அந்த பையனை பிடிக்கலான்னு தூக்கி எறிஞ்சிடுறாங்க. பசங்களும் பாவம் தானே, அவங்களுக்கும் இருக்கிறது மனசு தானே. அந்த பொண்ணு வந்து உலகம்னு நினச்சிட்ருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு விட்டு போயிடுச்சுன்னா அந்த பையன் அந்த பசங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க சொல்லுங்கள்.
8: ஓகே மேம், நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்ட். மேம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பசங்க வந்து தட் இஸ் பொண்ணுங்க மேலே தான் தப்பு அப்படின்றாங்க. தேங்க்யூ மேம்.
6: இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லாருமே மக்கள் சொன்ன கருத்துக்களை கேட்டிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியோட நோக்கம் வந்து தப்பு பண்ணுறது ஆண்கள்லாம் இல்லாட்டி பெண்களான்றது இல்லைங்க. தப்பை யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தான். அவங்க மேலே இருக்கிற தப்பை வந்து அவங்களா வந்து அதை அறிஞ்சு அதை வந்து மோட்டிசி அதை வந்து அவங்களாவே தெரிஞ்சுட்டு அதை வந்து அவங்களுக்கே வந்து நான் செய்கிற தப்புன்றதை உணரணும். அதுதான் எங்கள் நிகழ்ச்சியோட ஒரு எண்ணம் நோக்கமே சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு லவ்னா என்ன அப்படின்றத பேரண்ட்ஸ் வந்து முதல்ல உருப்படியாக அவங்களுக்கு புரிய வைக்கணும். காதல்ன்றது எந்த ஏஜில் வேணாலும் வரலாம், ஆனால் பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த இன்ஃபாக்சுவேஷனுக்கும் லவ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை முதல்ல அவங்களுக்கு நல்லாவே புரிய வைக்கணும்னா நாங்கள் சொல்கிறது. எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்டோ ஒரு 10th ஸ்டாண்டர்டோ படிக்கும் போது லவ்ன்றது ஒரு வர காமன் ஃபினாமினல். எல்லாருக்குமே வரும். அது வந்து ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ். மெடிசன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா வந்து இது வந்து நடக்கலைன்னா தான் தப்பு அப்படின்னு சொல்றாங்க, தவிர நடந்தா தப்பு அப்படின்னு சொல்றதே கிடையாது. ஆனா பேரண்ட்ஸ் வந்து அந்த ஒரு குழந்தை வந்து லவ்ல விழுந்துருச்சு அப்படின்னு நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லும் போது பேரண்ட்ஸ் வந்து அதை வந்து திட்டாம அதுல வந்து ரொம்ப அந்த குழந்தைய வந்து ரொம்ப இல்லீகலா ட்ரீட் பண்ணாம அந்த குழந்தையோட மனசை புரிஞ்சுக்கிட்டு

ரொம்பவே நல்லா இருந்தது இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சி. ஒன்ஸ் அகெய்ன் யாரெல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு சிறப்பா ஆக்கினதுக்காக MOP சமுதாய வானொலி சார்பாக ரொம்பவே நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேம். நேயர்களே, உங்க எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே அம்ரிதா. நீங்க கேட்டுட்டு இருந்தது எங்கே போகிறோம் நிகழ்ச்சி.

0: சென்னை.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது
2: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: எனக்கு ஒரு வேலை, எனக்கு ஒரு வாழ்க்கைனே இல்லையா?
4: ஏன் என்னால சொந்த கால நிக்க முடியாதா?
5: பஸ்லதான் உரசுறாங்க, வேலை செய்யற இடத்துலயும் உரசணுமா?
6: நான் அவர் தெய்வம் மாதிரி பார்த்தேன், ஆனா அவர் இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துப்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
7: ஒரு பொண்ணா பிறந்தது ஏன் தப்பா?
8: நான் எப்பவுமே அவனுக்கு ஒரு படி கீழையா?
9: Presenting

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் எவ்வளவு?
1: அது வாங்க 800 ரூபா.
2: ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே.
0: இங்க இந்த வோல்டேஜ் ஸ்டெபிலைசர்ல ISI மார்க்கே இல்லையே.
1: அதுங்களா?
0: ISI மார்க் இல்லைன்னா ஸ்டெபிலைசர் வாங்க மாட்டேன்.
3: ISI மார்க் உள்ளதே மட்டும் வாங்குவோம், அதுவே தரத்திற்கு உத்தரவாதம்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: நீங்க எப்படி சக்சஸ்ஃபுல் உமனா நீங்க அப்படிங்கறத பத்தி ஒரு 2 லைன் சொல்ல முடியுமா?
6: சக்சஸ்ங்கிறது அவங்க அவங்களோட அளவுக்கோல் தான். எனக்கு இன்னும் பார்த்தா என்னோட சக்சஸ் போறலன்னு கூட தோணலாம். உங்களுக்கு என்ன பார்க்கும்போது நான் சக்சஸ்ஃபுல் உமனா தோணலாம். நான் இந்த அளவுக்கு வரணும் அப்படின்ட்டு தேவையில்லாம மண்டையை போட்டு உடச்சிக்கலாம், வாழ வேண்டாம். பட் சக்சஸ்ஃபுல் உமன் நான் என்ன சொல்லுவேன்னா, எமோஷனலா நம்மள நாமளே கண்ட்ரோல் பண்ணிட்டு நைட்ல படுத்தா நிம்மதியா தூங்கணும். தேவையில்லாத கிரீடினஸ் எல்லாம் இல்லாம ஐம் ஹாப்பி. அந்த ஹாப்பினஸ் பிராக்டிஸ் பண்றதுதான் ஒரு பெரிய சக்சஸ். அதை பிராக்டிஸ் பண்ணிட்டா எனிபடி கேன் பி எ சக்சஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங். சோ என்ன பொறுத்த வரைக்கும் அதை வேணா நான் சொல்லலாம். நான் வந்து கரியர்ல சக்சஸ் ஆனதையோ பெருசா ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் ஆன அண்ட் ஐ எம் செல்ஃப் மேட் உமன் அப்படிங்கறது எல்லாத்தையும் விட, ஐ எம் ஏபிள் டு ஸ்லீப் ஹாப்பிலி அண்ட் ஐ எம் ஏபிள் டு பிராக்டிஸ் ஹாப்பினஸ். தட் வே ஐ எம் சக்சஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங்.
5: ஓகே, நீங்க ஏதாவது சோஷியல் சர்வீஸ் ஏதாவது பண்றீங்களா? ஐ யூ இன்ட்ரஸ்டட் இன் ஆல் திஸ்?
6: நான் சந்தோஷமா இருந்து மத்தவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறதே பெரிய சோஷியல் ஒர்க் நான் நினைக்கிறேன்.
5: கதையில நிஜம் அப்படி எல்லாம் பண்றீங்க?
6: கதையில நிஜம் அப்படி எல்லாம் பண்ணல. கதையில நிஜம் அச்சமில்ல அச்சமில்லன்னு பண்ணோம். அது வந்து இந்த சோஷியல் ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டு நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சது, வாழ்க்கை என்ன என்னால இன்னும் கூட படிக்க முடிஞ்சது, உணர முடிஞ்சது. அது மூலமா என்னுடைய நெட்வொர்க் கொஞ்சம் பெருசாச்சு. ஐ வாஸ் ஏபிள் டு ரீச் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் பீப்புள் ஆர் ஏபிள் டு ரீச் மீ. சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கல் வாங்கல் உதவிகள் அது பண்ண முடிஞ்சது. அது பெரிய சோசியல் ஒர்க்னா ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். அது வந்து ஒரு ஒரு ஹியூமன் பீக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. ஏன்னா நம்ம சொல்லுவாங்கல்ல பெரியவங்க, ஒரு மனிதனா பிறந்தவங்க வந்து 5 ஜீவராசிக்கு உணவு வைக்கணும்பா, அதே ஒரு பெரிய சோசியல் கமிட்மெண்ட் தான். ஒரு ஈ, எறும்பு, காக்கா, நாய், நரி. நிறைய பிடிக்க முடியாது இப்பெல்லாம், அதனால காக்கா ஒண்ணா பிடிச்சிக்கலாம். நாய் அந்த மாதிரி, பூனை, மாடுக்கு எது கொடுக்கறது? சக மனிதர்களுக்காவது உணவு கொடுக்கணும், யாராவது ஒருத்தருக்காவது கொடுக்கணும்னு அந்த காலம் மாதிரி சிவனடியார்களுக்காக காத்துட்டு இருந்து அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டுதான் நம்ம சாப்பிட முடியுங்கிற நிலைமையில, அரிசி வைக்கிற வேலையில யாராவது வராங்கனால கதை சாத்திர அப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கிறோம் கூப்பிடலான்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க எல்லாருமே இல்லையா? சோ அட்லீஸ்ட் இத வந்து பிராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த உலகத்துல எல்லாமே ஒரு ரொட்டேஷன்ல போய்கிட்டு இருக்கோம் நம்ம, அதுவே ஒரு பெரிய சோசியல் கமிட்மெண்ட் தான். ஒரு உறவும், ஒரு ஒருத்தருக்கு உணவு கொடுக்கறதுமே. இன்னொன்னு நீ சொல்லணும்னா, சின்ன வயசுல எங்களுக்கு எல்லாம் ஒரு வித்தியாசமான பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருந்தாங்க, அவங்கள பார்த்து நாங்கெல்லாம் வளர்ந்தது. உதாரணத்துக்கு லால் பகதூர் சாஸ்திரி, அவங்க பேரே நீங்க எல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருத்தர் இருந்தாருங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியாது, சொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க இல்லையா? அவர் வந்து திங்கக்கிழமைகள்ல மாத்திரம் ராத்திரியில எல்லாருமே ஒருவேளை உணவை தவிர்த்து கோதுமையோ ஏதோ அந்த மாதிரி கம்மியா சாப்பிட்டு அந்த உணவை வந்து நீங்க சேர்த்து வச்சு ஏழைகளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னாரு. அது வந்து ஐ வாஸ் வெரி யங் தட் டைம், மைண்ட்ல நல்லா பதிஞ்சு போச்சு. கரெக்ட் தானே? 3 வேளை சாப்பிட்டா ஓகே, முதல் வேளை சாப்பிடுறவங்க வந்து யோகி, 2 வேளை சாப்பிட்டா அவன் வந்து போகி, 3 வேளை சாப்பிட்டா ரோகி, 4 வேளை சாப்பிடுறவன் தேச துரோகிகள்லாம் இந்த நாட்டுல இருக்காங்க. சோ அது முதல்ல அதுல கட் பண்ணாலே, பேசிக்கா வயத்து ரொப்பிட்டாலே, எல்லாருக்கும் பசிங்கிறது அடங்கி போனாலே உனக்கு அடுத்த தாட் வர ஆரம்பிச்சு, என்ன செய்யணும், உதவி செய்யணுமா, படிக்கணுமா, நம்ம முன்னுக்கு வரணுமா, நம்ம என்ன செய்யணும்னு பேசிக்கா அதுக்குண்டான வழிய வந்து சின்ன வயசுல சொல்லி கொடுக்கறாங்க எங்களுக்கு எல்லாம். இந்த காக்காக்கு வெய்ய இப்ப வந்து குழந்தைகளுக்கு பர்த்டே என்னும் பொழுது கோவே கிஃப்ட் மாதிரி கொடுன்னு குடுக்கறது பழக்கறாங்க. அந்த குடுக்கறதுங்கிறது பழகினால உங்களுக்கு வந்து அந்த சோசியல் கமிட்மெண்ட் வந்துருது.
5: உங்களோட ரோல் மாடல் இதுக்கெல்லாம் யாரு சொல்ல முடியுமா?
6: என்னுடைய முன்னோர்கள் எல்லாருமே, எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே. எனக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறாங்க. சாதாரணமா வீட பெருக்க வரவுளும் சொல்லி கொடுக்கலாம், நாம யார்கிட்ட என்ன பாடம் கத்துக்கிறோம்ங்கறதா. ஏன்னா எல்லார்கிட்டயும் எல்லா நல்லதும் இருக்கு, நம்மளை விட அதீதமான தெளிவுகளும் இருக்கு. வாழ்க்கையை பார்த்தவங்க கிட்ட அவங்க எந்த மட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே அவங்க எல்லாம் ரோல் மாடல் தான் எனக்கு.
5: உங்களோட எந்த ஏஜ்ல இருந்து இதை நீங்க இன்கல்கேட் பண்ணா இதெல்லாம் பண்ண?
6: சின்ன வயசுல இருந்து. ஏன்னா அந்த காலத்து வாழ்க்கை முறையே வேற. இந்த ஒரு 20 வருஷமா ரொம்பவே மாறி போச்சு. இன்னொன்னு என்னன்னா, முன்ன வந்து ஒரு சர்வோதயா பானேன்னு எல்லார் வீட்லயும் இருக்கும், சங்கர மடத்துல இருந்து கரெக்டா மாசத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த பானையை வாங்கிட்டு போவாங்க. தினமே நம்ம அரிசி போடும் பொழுது ஒரு கைப்பிடி அரிசி அதுல போட்டுடணும். சோ மாச கடைசியில பாக்கும் போது ஏதோ ஒரு கொஞ்சமா சேர்ந்துரும். பத்து வீட்டுல வாங்கிட்டங்கனால அந்த அரிசி வந்து எல்லாருக்குமே ஆகும். ஏன்னா வேத பாராயணம் படிக்கிற பசங்க அப்பெல்லாம் வந்து ரொம்பவே ஏழ்மை இருக்கும் பொழுது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக இந்த அரிசியை வாங்கிட்டு போவாங்க. இந்த தாட்டை லால் பகதூர் சாஸ்திரி மாதிரி ஒரு பெரிய தலைவர் சொன்ன தாட்டை இந்த மாதிரி பல விஷயங்கள் கேட்டு கேட்டு சின்ன வயசுல இருந்து நாங்க வளர்ந்த விதம் எங்களுக்கு உதவி பண்ணிருக்கு. இந்த சோசியல் கமிட்மெண்ட் என்னும் பொழுது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணும், அதனால இந்த எங்கேயாவது பிச்சைக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா ரோட கிளீனா வச்சுக்கணும். அவங்க வீட்டு வாசல கிளீனா வச்சுக்கிட்டாலே போறோம். இது அது பண்ணவே மாட்டேங்கிறோம். நம்ம பிளாட்ஃபார்ம்ல ஸ்கூட்டர் போற அளவுக்கு எல்லாம் நம்ம வந்துட்டோம். ஏன்னா டிராபிக் ஜாம் ஆச்சுனால அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாங்கிறதே இல்ல. என்னமோ இவனுக்கு மாத்திரம் தான் டிராபிக் ஜாம் ஆன மாதிரி சைட்ல பெடஸ்ட்ரியன்ஸ் போற வழியில் இப்ப நான் பார்த்தேன். இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் ரோட்ல அர்ஜென்ட் பிளாட்ஃபார்ம் எல்லாம் போறது, இன்னும் கொஞ்சம் போனா அங்க கூவத்துல விழுந்துருவான், கவலைப்பட மாட்டான் போல இருக்க. சொன்னேன் சரி இந்த அளவுக்கு அவசரத்துல இருக்கோம் நம்ம, அந்த ஒரு பொறுமை இந்த ஒரு அஞ்சு நிமிஷத்தினால நம்ம உயிரும் போகலாம் காலும் போகலாம்ங்கறதெல்லாம் இல்ல. மத்தவனுக்கு இடைஞ்சல் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் போயிடணும், அப்படி நான் போய் சேர்ந்தோம், நான் சுயநலமா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தாலே அது பெரிய சோசியல் ஒர்க். சுயநலத்தை தவிர்த்துட்டு சுத்தத்தை கொஞ்சம் வளர்த்த ஆரம்பிச்சாலே பெரிய சோசியல் ஒர்க். அதை வந்து உங்களை மாதிரி இளைஞர்கள் தான் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா பெட்டர். ஏன்னா கேட்ச் தம் எங்குன்னு உங்களுக்கு இன்னும் கீழே இருக்கலாம், ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இப்ப வந்து இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன், இந்த பட்டாசு தொழிற்சாலையில எங்க வீட்டுல வந்து குழந்தைகள் பட்டாசு வெடிக்கிறதே இல்லை, நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா என் பொண்ணு இந்த சமீபத்தாட்ட சொன்ன போது இந்த மாதிரி பட்டாசு தொழிற்சாலையில குழந்தைகள் தான், அப்புறம் பீடி தொழிற்சாலையிலயும் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு சொன்ன போது எத்தனையோ குழந்தைகள் தீ விபத்துல செத்து போயிடும். என்ன பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு வந்து கரண்ட் ரொம்ப செலவாகும். இது நிறைய பேருக்கு தெரியாது. ராத்திரி வேளையில கரண்ட் செலவாகுங்கிறதுனால கதவெல்லாம் மூடிட்டு ஓவர் டைம் ஒர்க் பண்ண வச்சு அந்த பிள்ளைகளை மெழுகுவத்தி ஏத்தி வச்சுட்டு அந்த பிள்ளைகள்லாம் பட்டாசு தொழிற்சாலையில வேலை பண்ணும். ராத்திரியில தீப்பொறி பறக்கும் பொழுது காலையில குழந்தைகளை இறந்து போயிருக்கும். காலையில ஒரு நியூஸ் அவ்வளவுதான் காலம், பட்டாசு தொழிற்சாலையில் குழந்தைகளும் இவர்களும் தீ விபத்தில் கருகினார்கள். ஐயோ பாவம், முடிஞ்சு போச்சு, நம்ம முடிச்சிட்டோம். ஆனா தீபாவளி அந்த வருஷம் நம்ம கொண்டாடுவோம். இதை நம்ம பண்ணாமல் இருந்தாலே தீபாவளி வந்து இந்த அளவுக்கு பட்டாசு கொளுத்தணும்னு இல்ல. இந்த குழந்தை தொழிலாளர்களை நாம ஒதுக்கிறதுக்கு அவங்களோட வாழ்க்கைய முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை நாம பார்க்கலாம். And never encourage in the traffic signals-ல அங்க இங்க பிச்சை வாங்குற குழந்தைகளோ கை குழந்தைகளை வச்சுட்டு பிச்சை வாங்க வரவங்களையும் நீங்க என்கரேஜ் பண்ணாமல் இருந்தாலே பெரிய சோசியல் ஒர்க். சின்ன சின்னதா தண்ணிய வேஸ்ட் பண்ணாம அந்த மாதிரி நம்ம அன்னைக்கு உண்டான வாழ்க்கையில சின்ன சின்னதா நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த பழக்கம் வந்துருதுனாலே உங்களுக்கே அந்த அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிடும். இது ஒண்டிதான் இளைஞர்கள்ட்ட நான் கேட்கிறேன்.
5: இன்னொன்னு,
6: நான் வந்து குழந்தைகளை நம்ம அடாப்ட் பண்றதே இல்ல, அந்த குழந்தைகள் தான் நம்மள பேரண்ட்ஸ் அடாப்ட்
5: பண்ணிக்கிறாங்க.
6: If that particular soul doesn't decide, the soul தான் decide பண்றது parents. Parents don't decide. அப்படியே பார்த்ததுன்னா எத்தனை parents குழந்தை இல்ல. The soul decides only. It comes to the parents.
5: நீங்க அவ்வளோ கேரிங்கா இருக்கீங்கோ, இதெல்லாம் வந்துட்டு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆண்டி.
6: இல்லம்மா, யாருமே அவங்க அவங்க குழந்தைன்னு எடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா தான் பாத்துக்குவாங்க. அதுல வந்து சுயநலம்
5: இன்னொன்னு
6: தெரியுமா, இன்னைக்கு வந்து நிறைய கப்பல் அடாப்ட் பண்ணிக்கிறது ரெடியா இல்ல, பண்ண ரெடியா இருந்தா குழந்தைகள் இல்ல. அந்த ரேஷியோ தான், குழந்தைகள் கம்மியா தான் இருக்காங்க. அங்கங்க நிறைய குழந்தைகளை விட்டு வச்சிருக்காங்களே, ஏன் யாருமே அடாப்ட் பண்ணிக்கலான்னு கேட்டா எல்லாரும் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு இது இருக்காது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ முதல்ல பிறந்தா அடுத்தது அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்திருக்கு எல்லாருக்குமே. என்ன இவங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள், இதனோட ஜாதகம் என்னவோ, இது என்ன ஆகுமோ, அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள்ல தான் கெட்டு போறது. அதை விட நம்ம பேசாம ஒரு நல்ல நாள் கிழமையா யாராவது பொறுப்பேற்றுட்டு நடத்துறாங்கன்னா அங்க கொண்டு போய் ஸ்வீட் கொடுத்துட்டு இல்லைன்னா பண்டிகையை கொண்டாடிட்டு வந்துருவோம் நம்ம, அதோட நம்ம கடமை முடிஞ்சு போயிடுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. பொறுப்பு ஏத்துக்கிறதுக்கு தான், அதுதான் முதல்ல நான் சொன்னேன், பலவிதமான பொறுப்புகள் இருக்கு. சுத்தம் சுகாதாரம் வந்து எல்லா விதத்திலையும் மனசா வாச்சா கர்மனா சுத்தம் இருக்கணும். அந்த வார்த்தைகள்லயும் வரணும், செய்கையிலயும் அந்த சுத்தம் இருக்கணும். அதை வந்து பழகிறதுக்கு பயப்படுறதுனாலதான் எல்லா வித பிரச்சனைகளுமே இருக்கு நமக்கு. அதாவது குழந்தைகள் இனிமேதான் உலகத்தை பார்க்கணும். ஓல்டேஜ் ஹோம் இவ்வளவு ஆரம்பிச்சாச்சு இல்ல, டெஸ்டிடியூட் விமன் இவ்வளவு ஆரம்பிச்சாச்சு இல்ல, பொறுப்புகள் யாரும் எடுத்துக்காத்தனால தானே. எல்லாருக்கும் அவரவர்கள் வாழ்க்கையை வாழணும், அதனால அம்மா அப்பா வாழ்ந்து முடிச்சுட்டாங்க, ஓல்டேஜ் ஹோம்ல ஜாலியா இரு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இவங்க ஜாலியா இருப்பாங்கன்ற எண்ணத்துல அந்த மாதிரி ஆரம்பிச்சாச்சு நம்ம. அடாப்ஷன் வந்து இட்ஸ் நாட் அ பிக் மேட்டர். இன்னும் கொஞ்சம் போனா ஐ திங்க் எவ்ரி ஃபேமிலி ஷுட் அடாப்ட் அ ஓல்டர் பர்சன். ஒரு பாட்டியாவோ ஒரு தாத்தாவோ அடாப்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா இட் வில் பி பெட்டர்.
5: பாட்டி எல்லாம் இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆண்டி. அவ கதையெல்லாம் கேட்காம வி கிட்ஸ் ஆர் டோட்டலி
6: இல்ல. அது இன்னொன்னு சொல்லிடுறேன், எல்லா பாட்டியும் சந்தோஷமா இருக்கும் சொல்ல முடியாது. கொஞ்சம் அப்படியே பிளேடு போடுற பாட்டிகளும் இருப்பாங்க. ஆனா யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் டு அக்செப்ட். என்னோட அம்மாவா இருந்தா, என்னோட அத்தையா இருந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னுட்டு. தேர் ஆர் சம் கப்பிள் தே ஹவ் அடாப்டட் சம் ஆஃப் தி எல்டர்லி பீப்பிள் ஆல்சோ.
5: நம்ம மாரல் வேல்யூஸே நம்ம பாட்டி இல்லாத போது
6: கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்லைனாலும் அவங்க ஏதோ ஒரு தொணத்தொணா கூட சில நல்ல விஷயங்கள் சொல்லதான் செய்வாங்க. நமக்கே வந்து ஓ இது மாதிரிலாம் நடந்திருக்கா வாழ்க்கையில, சேவிங்ஸ் எந்த விதத்துல இப்பெல்லாம் நம்ம சேர்த்து வைக்கலாம், எந்த விதத்துல நம்ம சிக்கனமா வாழலாங்கறத கண்டிப்பா அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதனால அந்த மாதிரி பாட்டியா பார்த்து தேர்ந்தெடுத்து அடாப்ட் பண்ணிக்கலாம். அதனால கொஞ்சம் தப்பா போனா பிரச்சனை ஆயிடும். அந்த மாதிரி பாட்டியா பார்த்து தேர்ந்தெடுத்து அடாப்ட் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் குறையும், பிரச்சனைகள் குறையும். ஓகே ஆண்டி, தேங்க்யூ சோ மச் ஆண்டி. நீ ராக எடுக்கிறதுக்கு நானே சொல்லிடு. இட்ஸ் மை பிளஷர் டாக்கிங் டு யூ ஆல். ஓகே, ஆல் தி பெஸ்ட், மேக் இட்.
7: டோன்ட் வரி, உனக்கு தான் சமைக்கிறது ஹோட்டல்ஸ்க்கு போகிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. நீ ஏன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சேரக்கூடாது? நீ படிக்கும் போதே நல்லா சம்பாதிக்கலாம்.
8: ஆமால அம்மா, தேங்க்யூ சோ மச். இப்பவே இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்றேன்.
9: 3 வருடங்களுக்கு பிறகு
8: அப்பா நான் புதுசா வீடு வாங்கிட்டேன்.
10: சாரி பையா, உன்னை புரிஞ்சுக்காம உன்னை திட்டிட்டேன், என்ன மன்னிச்சிடு. நீ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படிச்சு உன் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா முன்னுக்கு வந்து காமிச்சிருக்க.

0: கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள் மதுர கானங்கள் மதுர கானங்கள்.

கொள்ளுங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பேசிக் கொண்டிருப்பது கலைச்செல்வி சண்முகம். உங்களோட ஆரோக்கியத்திற்கு, உங்களோட மனசு நிம்மதிக்கு, உங்க குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு, அற்புதமா இருக்கிறதுக்கு எல்லா முக்கியமான விஷயம் யோகா. கண்டிப்பா நீங்க நாளையில இருந்து எல்லாரும் யோகா செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நானு. யோகா செஞ்சீங்கன்னாக்கா உங்க உடல் மட்டும் இல்ல, உயிர் மட்டும் இல்ல, மனம், உடல், உயிர், மனம் எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காரணம் யோகா.

லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இங்கிலீஷ் தமிழ் மட்டும் இல்லைங்க, நம்ம MOP ரேடியோ ஹிந்திலையும் ஷோஸ் தொகுத்து வழங்குறாங்க. இப்ப நமக்காக அடுத்து வர ஷோ ஹிந்தி ஒலிபரப்பு சேவை.

0: சின்ன வயசுல நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதைய என்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேக்குற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம். கதைகள் சொல்ல நாங்க ரெடி, கேட்க நீங்க ரெடியா?
1: ஹாய் குட்டி.

நான் உங்க பாக்யலட்சுமி பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். கதையோட பேரு நேர்மை தந்த பரிசு. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அவரோட பையனுக்கு அவருக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணாரு. அவர் பையன் என்ன நினைச்சானா, நம்ம கல்யாணம் பண்ணும்போது நம்ம மனைவியும் பக்கத்துல வச்சு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி பண்ணணும்னு முடிவு பண்ணாராம். ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் அறிவிப்பு கொடுத்தாராம். அதை கேட்டு ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் ராஜாவோட அரண்மனைக்கு வந்தாங்களாம். அவரு என்ன சொன்னாருன்னா, நான் உங்க எல்லாருக்கும் ஒரு விதை கொடுக்க போறேன். அந்த விதையில வந்து யாரு நல்லா பூ வளர்த்து கொண்டு வரீங்களோ 6 மாசம் உங்களுக்கு டைம் கொடுக்கறேன். அதுல கொண்டு வரீங்களோ அவங்களதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாராம். உடனே எல்லா பொண்ணுங்களும் வாங்கிட்டாங்க. அதுலயே ராஜாவோட அரண்மனையில வேலை செய்யற ஒரு வேலைக்காரோட பொண்ணும் அந்த விதைய வாங்கினாலாம். அவ என்ன பண்ணாலாம், வீட்டுல கொண்டு போய் பத்திரமா வச்சு நல்லா பாதுகாத்து வளர்த்துட்டு வந்தாலாம். அப்போ என்னாச்சுன்னா, ரொம்ப நாள் ஆச்சு, அந்த விதை கொஞ்சம் கூட வளரவே இல்லையா. அவ என்ன பண்ணாலாம், ஃபார்மர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ஃபார்மர்ஸ் கிட்ட எல்லாம் போய் எப்படி வளர்க்கறீங்க, என்ன பண்றீங்கன்னா கேட்டாலாம். அந்த அவங்க என்ன சொன்னாங்களா, இப்படி வளர்க்குறோம் நாங்க, இதெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னதுக்கு அவ அதெல்லாம் கேட்டுட்டு வந்து வளர்த்து பார்த்தாலாம், ஒன்னும் வளரலையா. 6 மாசம் கொடுத்த டைமும் முடிஞ்சு போச்சான். அரண்மனைக்கு எல்லா பொண்ணுங்களும் போனாங்களாம். எல்லா பொண்ணு கிட்டயும் அழகழகான பூச்செடிகள் இருந்துச்சான். ஆனா அவகிட்ட இல்லையாம். அதெல்லாம் பாத்துட்டு எல்லாரும் சிரிச்சிட்டு இருந்தாங்களாம் அவளை பார்த்து. உன்னை ராஜா என்ன முடிவு பண்ணாராம், வெறும் தொட்டிய பார்த்து ராஜா சொன்னாரா, நான் அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு மற்ற பொண்ணுங்கெல்லாம் கேட்டாங்களா, ஏன் நாங்களாம் நல்லதான் வளர்த்துருக்கோம், நீங்க என்ன சொன்னீங்க, நல்லா யார்கிட்ட இருக்கோ அவங்களதான கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னீங்க, ஆனா என்கிட்ட எல்லாம் இருக்கு, நீங்க அவள கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கேட்டாங்களாம். அதுக்கு ராஜா சொன்னாராம், நான் கொடுத்தது இதெல்லாம் எதுவுமே முளைக்காதது, ஆனா நீங்க எல்லாரும் மத்ததை வாங்கிட்டு வந்து என்ன ஏமாத்திருக்கீங்க, ஆனா அவ தான் உண்மையா நேர்மையா ஒழுங்கா கொண்டு வந்து கொடுத்துருக்கா, அதுதான் உண்மையா காமிச்சிருக்கா. எனக்கு வர வேண்டிய மனைவி உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும், அதனால நான் அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னாராம். இதை கேட்டுட்டு மத்த பொண்ணுங்கெல்லாம் முகம் சாய்ச்சிட்டு வெளியே போயிட்டாங்களாம். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது குட்டீஸ், நம்ம நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருந்தா வாழ்க்கையில என்ன வேணா சாதிக்கலாம்.

காப்பி சிந்துதல் முறை வந்தாங்க. நம்பராட்ட காப்பி சிந்துதல் காமெடி சிந்துதல் காமெடி ஆ ஓகே.

0: Thank you so much.
1: What's up, partner? Thank you.
0: Thank you so much, Shashwati, for the beautiful performance. I request our principal to...
2: நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எஸ்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: அப்பாலஜெட்டிக்லி மீ.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.